அன்பு ரோஜா திரைப்படத்திற்காக கவிஞர்கள் கையாண்ட பால் அந்த நிலவின் வெண்மைக்கும் தூய்மைக்கும் உண்மைக்கும் கூறியிருக்கின்றது. காதலர்கள் ஓடியாடி செல்லாவிக்கும் வேளையிலே வெண்ணிலவு எவ்வளவு தூரம் உதவி செய்கின்றது, ஆனால் அது பால் போன்ற நிலவாக இருக்கும் பொழுதுதான் உள்ளமும் பால் போன்று வெண்மையாக தூய்மையாக இருந்து பழகலாம் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து வந்த பாடல் அந்த பாடல். பாலிலே ஆரம்பத்தில் அது முதல் தரம் பார்க்கும் பொழுது முதல் பாலாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஆவிலிருந்து பசுவிலிருந்து கிடைக்கின்றது பால், வெண்மை நிறமான பாலாக கிடைக்கும். அந்த பாலுக்குள்ளே வெண்ணெய் இருக்கின்றது, நெய் இருக்கின்றது, மோர் இருக்கின்றது, தயிர் இருக்கின்றன, பலவிதமான பொருட்கள் பயனுள்ள சத்துள்ள எதையும் எறிந்துவிட முடியாத அளவுக்கு அந்த பால் பயன்படுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இறுதியிலே எல்லாவற்றையும் கடைந்தெடுத்து விட்டாலும் ஈற்றிலே மிகுந்திருக்கும் அந்த மோர் என்றதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் பெருக்குவதற்காக தண்ணீரை ஊற்றினாலும் அந்த மோர் நிறம் மாறாது, வெள்ளையாகவே இருந்து பாலில் இருந்து வந்த மோர் என்றுதான் கூறக்கூடிய வகையில் இருக்கும். அதை ஒப்பாக வைத்து முதல் பாலாகத்தான் வந்திருக்கின்றது, அதனுள்ளேயே எத்தனையோ இருக்கின்றது, அவற்றையெல்லாம் கடைந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டோ என்னவோ இந்த கவிஞர் இப்படி ஒரு பாடலை ஆக்கியிருக்கின்றார். இந்த பாடலில் அந்த கருத்தை தான் அது கூறுகின்றது என்று நான் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்த பாடல். அங்கே பால் வண்ணம், அந்த பால் போன்ற வண்ணம், அந்த நிறத்துடன், அந்த வடிவத்துடன், அந்த குணத்துடன் அப்படியே வந்திருக்கின்றாய் என்று கூறுகின்ற ஒரு பருவப்பெண், பருவமான பெண், அதன் பின்புதான் அவள் மனைவியாகி குழந்தை பெற்று தாயாகி பாட்டியாகி எல்லாம் வர வேண்டிய ஒரு பெண், அந்த பெண்ணை குறிப்பதற்கு இந்த கவிஞர் பால் என்ற சொல்லை இந்த இடத்தில் இந்த கருத்துக்கள் அமையக்கூடியதாக அவர் கூறியிருக்கின்றார் என்று எண்ணுகிறேன். அந்த பாடலை காட்டிலே கேட்டிருப்போம். அன்பு உறவுகளை இது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் ஒரு சொல் பாடல்கள் என்ற ஒரு சொல் பால்.

ஒரு சொல் பாடல்கள். இன்றைய ஒரு சொல் பாடலுக்கு தெரிவாகியிருந்த சொல் பால். அந்த பசுவின் இருக்கும் பொழுது அந்த பாலை நாங்கள் பிரித்தெடுக்கவோ அதில் உள்ள பயனை அனுபவிக்க முடியாது, அதை பால் என்று கூறுவதில்லை. அது எப்பொழுது பால் வெளியே வருகின்றதோ, நாங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வரும் பொழுதுதான் அதுக்கு பெயர் பால். அந்த வண்ணத்தை கொண்டு உள்ளதுதான் இந்த பெண் என்னும் நோய் கொண்டு வாடுகின்றேன் என்று அவள் கூறுகின்றாள். என்னென்றால், பால் வண்ணம் பருவம் கண்டு என்று அந்த கவிஞர் உபயோகித்திருக்கிறார். பால் போன்ற அந்த வண்ணம். இப்பொழுது அந்த பெண் சகலதுக்கும் உரிமையானவள், சகலதும் அதுக்குள் அடங்கியிருக்கு என்பதும், அதை எடுத்துக் கொள்ளலாம் பிரித்துக் கொள்ளலாம் என்பதையும் புரிய வைக்கும் வகையிலே பால் வண்ணம் என்ற அந்த பால் போன்ற உருவத்தை கொண்டு வந்திருக்கார். குணம், நிறம், அதனுடைய தன்மை, தூய்மை எல்லாவற்றையும் அங்கே உள்ளடக்கி வருவதற்கு இந்த பால் என்ற சொல் உபயோகப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, முதலிலே கூறியிருந்தேன் பால், பால் என்ற பொருள். இப்பொழுது நிலவுக்கு, குணத்துக்கு, சத்துக்கு என்று பார்த்து கொண்டு வந்த நாம் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் உபயோகப்படுகின்றது என்று கூறியிருந்தேன் அல்லவா. அந்த உபயோகத்தை பயன்படுத்தி ஒரு பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடல், பல பாடல்கள் வந்திருக்கின்றது, எனக்கு இந்த பாடலை நான் தெரிவித்து கொண்டு வந்திருக்கேன். முத்தான முத்தல்லவோ என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் பால் என்ற சொல்லை ஆரம்பித்து வருகின்றது.

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சொல் பாடல்கள் தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இன்றைய ஒரு சொல் பாடலுக்கு தெரிவாகி பாடல்களை காற்றலையில் மலர விட்டுக் கொண்டிருக்கும் சொல் பால். அபிஷேகத்துக்கு எத்தனை வாசனை திரவியங்கள், புண்ணிய பொருட்கள், மங்கள பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் அங்கே பாலுக்குத்தான் முதலிடம் இருக்கு என்பதை இந்த பாடலிருந்து நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த பால் எத்தனை வகையில் எங்கள் சமுதாயத்தில், எங்கள் மனித வாழ்க்கையில் எந்த உயிரினத்துக்கும் பால் முக்கியமானது என்பதை எடுத்து கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, ஒரு கிரக பிரவேசம் செய்யும் பொழுதும் கூட அங்கே முதலில் பால் காய்ச்ச வேண்டும் என்றுதான் கூறுகின்றார்கள். அந்த பாலுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் எங்கள் வாழ்வியல் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு உறவுகளே. அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் கூட பாலை எப்படி எங்களுக்கு கிடைக்க செய்வது, அது பசுவின் இடத்தில் இருக்கும் பாலை ஒருவர் கறந்து எடுக்கின்றார் அல்லது இயந்திரம் மூலம் எடுத்தாலும் எங்களுக்கு அந்த பால் கிடைப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார், அவரை பால்காரன் என்று கூறுகின்றோம். அந்த பாலை கொண்டு வந்து தருபவரும் பால்காரன், பால் போன்ற வெள்ளை மனம் உள்ளவர், பால் போன்ற பண்பான குணங்களை உள்ளவர், அவர் பால் போன்று எங்களுக்கு பயன்படக்கூடியவர் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே ஒரு திரைப்படம் அண்ணாமலை என்று வந்தது. அந்த அண்ணாமலை என்ற திரைப்படத்திலே பால் என்பதை முதல் சொல்லாமல் நான் அவர் தன்னை கூறி அந்த பாலை விழித்து தன்னை பாலை எங்களுக்கு புரிய வைப்பதற்கு அந்த பாலுக்கு முதல் தன் பெயரை கூறி விழித்துக் கொண்டு வரும் பாடல் ஒன்றை காற்றலையில் தருகின்ற இந்த பாடல் நீங்கள் நிதமும் கேட்ட பாடல்கள் ஒன்றாக இருக்கும். இதில் எத்தனையோ கருத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த பாலின் தன்மையையும் பாலின் பெருமதிகளையும் கூறிக்கொண்டு போறது பாடலாக வருகின்றது. அன்பு உறவுகளை கேட்டு மகிழ்ந்துடுவோம் அந்த பாடலையும்.

நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு சொல் பாடல்கள். இன்றைய ஒரு சொல் பாடலுக்கு தெரிவாகி இருந்த சொல் பால். இந்த பாலின் பிரயோஜனமும் பாலின் பயனும் பாலினுடைய பெரும் தன்மையும் பெரும் குணமும் சிரமும் சிறப்பும் மனித வாழ்வில் எப்படி பின்னப்பட்டிருக்கின்றது, அது ஆட்டுப்பால் மாட்டுப்பால் என்று நான் கூறப்பெறவில்லை, பால் என்ற பொருளை வைத்து. அந்தந்த நாடுகளிலே இருப்பவர்கள் தங்கள் தங்கள் மாடுகள் விலங்குகளிலிருந்து பாலை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள், அது வேறுகிறது. இந்த பாலின் குணம் என்ன, பாலின் தன்மை என்ன, பாலை ஏன் நாங்கள் பாவிக்கின்றோம், பாலினுடைய பெருமதி என்ன என்பதை பற்றி இந்த பால்காரன் வந்து கூறியதை கேட்டிருந்தோம். அதிலிருந்து எங்களுக்கு பாலின் பெருமை தெரிகின்றது, பாலுக்கு மதிப்பை கொடுப்போம் என்பது உறவுகளே. அதனால் தான் என்னவோ அந்த எங்கள் முப்பாட்டன் சுருண்ட தலையை சுருட்டி தலையிலே முடித்து வலது கையிலே எழுத்தாணியும் இடது கையிலே ஏடும் வைத்து முறுக்கு மீசியை முறுக்கி விட்டு அருள் நிறைந்த கண்களுடன் எங்களை பார்த்து கொண்டு படைத்த திருக்குறளுக்கு கூட முப்பால் என்று பெயர் வைத்திருக்கின்ற அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று சொல்லி முப்பால் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டிருக்கின்ற பால். இந்த பால் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கின்றது, அது ஒரு இடத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் எங்களுக்கு பால் என்ற சொல்லை முதலாக கொண்டு வந்த பாடல்களை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் அன்பு உறவுகளை இதுவரை நேரம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்பிக் கொண்டு உங்களுக்கு அன்பும் வணக்கமும் கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றேன் என்பவர்களே, மீண்டும் சந்திப்போம். அன்பும் வணக்கமும் கூறி செல்வது உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி, உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. MTR FM ரேடியோ

வணக்கம் உறவுகளே என்று கூறி வானொலியில் இணைந்து கொள்கின்றேன். அன்புடன் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா? நம்பிக்கையோடு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். இதமான இந்த இனிமையான வேளையிலே உங்களை நான் முறையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவைகள் இந்த சேவைக்கு அழைத்துக் கொண்டு சென்று இணைத்துக் கொள்கின்றேன் உங்களை இப்பொழுது.

இளைஞர்கள் விரும்பும், புதியவர்கள் விரும்பும், புதிய இசைஞர்கள் விரும்பும், புதிய இசையில் புது வடிவத்தில் நடிகர்களும் தோன்றி பாடகர்களும் தோன்றி அசத்திக் கொண்டு வரும் சூப்பர் குத்து பாடல்களை இப்பொழுது முதல் கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளை. அந்த வகையிலே மொழிகள் தமிழ் வானொலி முதலில் தரும் சூப்பர் குத்து பாடல் சும்மா சும்மா சும்மா பாடல்களை கேட்டுக்கொள்வோம்.

விரைவான வேகமான தாளத்தையும் பின்னணி இசை கருவிகளையும் துரிதமாக உபயோகிக்கக்கூடிய விவேகமுள்ள இசை ஞானிகள் இந்த குத்துப்பாட்டு என்ற பாடலைக்கு இசை கோர்க்கும் பொழுது துள்ளல் இசை வரக்கூடியதாகவும் இதை கேட்பவர்கள் எழுந்து துள்ளியாடும் வகையிலும் அதை அமைத்து துரிதமாக பாடக்கூடிய கதியுள்ளவர்கள் சுருதி மாறாமல் தாளபேதத்துடன் ஏற்ற இறக்கம் ஆரோகணம் அவரோகணம் அத்தனையும் அங்கே தெரிந்து பாடக்கூடிய வல்லமை உள்ளவர்கள்தான் இந்த பாடல்களுக்கு பொருத்தமானவர்கள் என்று தெரிந்து இந்த பாடல்களை அமைத்து அதை பதிவு செய்து சூப்பர் குத்து பாடல்கள் என்ற ஒரு ஆல்பத்தை தயார் செய்து அதிலே கோர்த்திருக்கும் இந்த பாடல்கள் ஒன்றுதான் இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல். இந்த பாடல் கூட எங்கள் தமிழிசையில் வருகின்றது. துரிதமாக செல்லும் அந்த வேகமான இசையில் இந்த பாடல்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும். இங்கே நாங்கள் பாடல்களின் கருத்தை விட இளையோர்களின் மனதை பிடித்தது இந்த இசைதான், வார்த்தியங்கள் தான். அந்த வகையில் அடுத்த பாடலை பார்ப்போமா? கேட்போம்.

குத்துப்பாடுகள், குத்துப்பாடல்கள் என்ற வரிசையிலே சூப்பர் குத்து பாடலாக தெரிவு செய்யப்பட்ட சில பாடல்கள் ஆல்பமாக கோர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த குத்துப்பாடல்களை பாடிய பாடகர்கள் எங்களுக்கு பழக்கப்பட்ட குரல்தான். திரைப்படங்களில் இந்த பாடல்களை உபயோகித்து அநேகமாக இந்த கருத்துக்கள் குதூகலமாக இருக்கும் இளைஞர்களுக்கு உருவாக்கப்பட்டது என்றுதான் கூறப்பட்டது இது. ஆனால் அங்கே கிராமியத்து வாடை அந்த பாடல்களில் வீசுகின்றது, இசையில் அல்ல, அந்த கவி வரிகளில் வீசுகின்றது என்று கூறிக்கொள்வார்கள். அந்த வகையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குத்து பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் சூப்பர் குத்துப்பாட்டு எப்படியான கருத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றது, அது எங்களுக்கு புரிகின்றதா, அதன் எங்களை என்ன செய்ய போகின்றது, எங்களையும் துள்ளி ஆட வைக்கின்றதா என்று பார்த்துக் கொள்வோம், கேட்டுக்கொள்வோம் அந்த பாடலையும்.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். குத்துப்பாடல்கள் தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. குத்துப்பாடல்கள் என்றவுடன் நாங்கள் அதை தப்பாக எடை போடக்கூடாது. ஒரு சிலர் அப்படி கூறுவார்கள் தான். இருப்பினும் குத்து என்றதுக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. துள்ளி குதித்து குத்தி குத்தி ராகங்கள் தாளங்களை போட்டு அடித்து பாடுவதையும் குத்து குத்தி என்று கூறுவார்கள். குத்து குத்து இது மற்றவர்களுக்கு குத்தலாக இருக்கக்கூடிய வகையிலும் சில கருத்துக்கள் அதற்குள்ளே பொதிந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, எதுகை மோனைகளுடன் எடுத்து வரும் இந்த கவி வரிகளுக்கு விரைவாக துள்ளிசை நடனம் ஆடக்கூடிய வகையிலே இதை அந்த ஆதிக முற்காலத்தில் கூட தென்னகத்து திரைப்படத்திலே ஃபாஸ்ட் நம்பர் சாங்ஸ் என்று கூறுவார்கள். விரைவாக அழுத்தும் அந்த இலக்கங்கள், விரைவான பாடல்கள், விரைவான தாள அமைப்பு கொண்ட பாடல்கள், தாள கட்டுள்ள பாடல் என்று கூறினாலும் கிராமியம் தான் அங்கே தலை தூக்கி நிற்கும். அன்பான உறவுகளே, அந்த வகையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் குத்து பாடல்கள். அதிலேயும் சூப்பர் குத்து பாடல்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூப்பர் குத்து பாடல்களில் அடுத்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் கட்டளையில் கலந்து வருகின்றது. கேட்டு மகிழ்ந்திடுவோம்.
1: பொதுவான வார்த்தை சொல்லிவிட்டேன், நீங்க ஆரம்பிங்க.

குத்துப்பாடல்கள் என்றதும் அந்த பாடல்கள் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை ஒரே தாளத்தில் ஓர் அடியில் அந்த வேகத்தில், அதை டெம்போ என்று கூறுவார்கள், அந்த வேகத்திலேயே அந்த ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த வேளையிலே அங்கு வரும் பாடல் வரிகள் கூட இடக்க முடக்காக கூறப்படும். ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களை கூறும் வகையில் வாயாடிகள் என்றெல்லாம் கூறப்படுகின்ற அப்படியான அந்த அம்சத்தில் அமைந்த பாடல்கள் தான் கூறுவார்கள். ஆனால் இன்று திரைப்படத்தில் இல்லாதது இல்லை. இந்த இப்படி பாடல் இல்லாமல் திரைப்படம் வருவதால் அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவலை உருவார்கள். காரணம், பழைய கலை ரசனையோடு பார்ப்பவர்களை விட பொழுதுபோக்குக்காக பார்க்கும் கூட்டம் தான் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றபடியால் திரையரங்குகளில் கூட்டங்களை எதிர்பார்க்கும் அந்த பொருளாதார வீதியில் எடுக்கும் அந்த திரைப்பட பொறுப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் கூடுதலான கூட்டம் வந்து தங்களுக்கு பணம் சேர வேண்டும் என்று நினைத்துக் கொள்வார்களே தவிர கலை கலாச்சார உணர்வுகள் அதை பற்றி அவர்கள் இரண்டாம் தடவை தான் அவர்கள் இரண்டாவது இடத்தில் தான் அதை வைத்திருக்கிறார்கள் என்று சில கட்டுரைகளில் நான் படித்திருக்கின்றேன். அன்பு உறவுகளை அந்த வகையில் இது பிழை என்று நான் கூற வரவில்லை. இதன் மூலமும் இளைஞர்கள் மத்தியிலே கருத்துக்களை புகுத்தினால் அவர்களுக்கு புரியக்கூடிய வசனங்களை அமைத்து இவர்கள் புகுத்துகிறார்கள். அதை அவர்கள் எவ்வளவு தூரம் கடைபிடித்து பழக்க வழக்கங்களில் ஒழுகுகிறார்கள் என்றதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த பாடல் வருகின்றது. காற்றலையில் குத்திக் கொண்டு வந்து எங்களை குத்துப்பாடலாக இருந்து நித்திக்கு நேரே கூறும் கருத்துக்களை எண்ணி பார்க்க வைக்கும் பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. சூப்பர் குத்து பாடல்கள்.

விரைவான தாளத்துக்கேற்ற வரி பாடல்களாக இருந்தாலும் அங்கே எதுகை மோனை சந்தங்கள் வரக்கூடிய சொற்களை கிராமங்களிலும் நகரங்களிலும் பிராந்தியங்களிலும் பேச்சு வழக்கில் உபயோகிக்கும் சொற்களை வைத்து ஆக்கியிருக்கும் அந்த பாடலை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பந்தலிலே பாவக்காய், தொங்குதடி லோலாக்காய். அந்த லோலாக்காய் என்பதற்கு என்ன கருத்து இலக்கண இலக்கியத்தில் இருக்கின்றதா என்று நாங்கள் ஆய்வு செய்யும் வேளையிலே, இது கிராமிய இலக்கியத்திலே லோலாக்கு என்பது ஒரு ஆபரணம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை அங்கே கொண்டு வந்து பூத்தி இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்கள் நகைச்சுவையாக இருந்தாலும் அது யதார்த்தமும் அங்கே இருக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. இந்த கருத்துக்களை அவர்கள் புரிய வைப்பதற்காக இந்த விதத்தில் பிற்பகுதியில் வந்த இசை மாற்றங்களிலே காட்டியிருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் காட்டலையில் தவளப்படுகின்றேன். அன்பு உறவுகளை, இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் குத்துப்பாடல்கள். குத்துப்பாடல்கள் வரிசையிலே சூப்பர் குத்துப்பாடல்களாக சில பாடல்களை தெரிவு செய்து ஆல்பமாக சேர்த்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த பாடலையும் தரட்டுமா? இதோ அந்த பாடல்.

பாடலை கேட்கும் வேளையிலே அது குத்து பாடல்கள், அங்கு வரும் கருத்துக்களை கேட்கும் பொழுது நகைச்சுவையாக இருக்கின்றது. ஆழ சிந்தித்தால் எங்கள் தமிழ் மரபு வரையறபு என்று ஒன்று இருக்கின்றது, கலாச்சாரம் பண்பாடுகள் இருக்கின்றது, கட்டுப்பாடுகள் இருக்கின்றதே என்பதை அவர்கள் நாகரிகமான முறையில் ஆடி பாடி கேள்வி மூலம் கேட்டுக்கொண்டு தங்கள் சரசத்தை ஆடினார்கள். ஒருவருக்கொருவர் விருப்பமாக இருந்தாலும் அங்கே அவள் கூறுகின்றாள், கல்யாணத்தை கட்டிவிட்டு ஓடி போவோமா, இல்லை பிள்ளை குட்டி பெத்து போட்டு கல்யாணத்தை கட்டுவோமா, அதெல்லாம் பிள்ளையான கருத்து நீ கதைக்கிறது என்று அவருக்கு கூறின போது அவர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் சகுனம் பார்த்து எல்லாம் நடக்கிறீ போல தெரியுது என்று கேட்ட வேளையில் அவர் சொல்றார், நீ பார்க்க வைத்து நேரத்தை குறித்து மாலைய மாத்திரத்துக்கு நீங்கள் தேதியை குறித்து பார்க்க மாத்தி விட்டால் அதன் பின்பு உன் இஷ்டம் போல நான் வேலியை தாண்டி கூட வரவும் தயார் என்று கூறும் அந்த தமிழ் பெண்வின் மரபை புதிய முறையிலே, புதிய இசையிலே, புதிய தாள லய சுரத்திலே அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் குத்து பாடல்கள். குத்து பாடல்களுக்குள் சூப்பர் குத்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல், அடுத்த சூப்பர் குத்து பாடல் காற்றலையில் தவழ்கின்றது அன்பு உறவுகள்.

முண்டாசு தலப்பாவை கட்டி மீசையை முறுக்கிவிட்டு அந்த கவியரசன் அந்த பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா என்று கூறிய அந்த பாரதி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த ஞான சேருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று புதுமை பெண்ணை கண்டு அவன் பாடி வைத்தான். அந்த பாதுக்கு அமைய இப்பொழுது புதுமை பெண்களாக வந்து அரங்கத்திற்கு வந்து அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு என்ற நாற்குணங்களை காத்து வந்த தமிழ்குல பெண்களுள் மரபு வழி வந்த இன்றைய பெண்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த ஞான செருக்கு செம்மை மாதர் திரும்ப மாட்டோம் என்று திறம்பட கூறி நடிப்பதையும் படிப்பதையும் சாதனைகள் புரிவதையும் காணும் இந்த சமயத்திலே இந்த பாடல்கள் வரும் பாடல்கள் உள்ள உட்கருத்தை நாங்கள் உணர்வோமானால் எங்கள் மரபு கொள்கைகளையும் பண்பாடுகளையும் மறக்காமல் தான் இருக்கின்றது, மறுக்காமல் தான் இருக்கின்றது, அதை கடைபிடிக்க முயல்கின்றது. நவநாகரிக உலகில் வாழும் பொழுது சிலவற்றை தள்ளி சிலவற்றை கொள்ள வேண்டி இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு முன்னாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் சூப்பர் குத்து பாடல்களாக காற்றலையில் கலந்து வரும் இந்த வேளையில் அடுத்த பாடலையும் கலந்து விடுகின்றேன்.

எம்குல பெண்களின் மனதிலே சிம்மனி ஆரம்பத்திலிருந்து ஒருவனை வரித்து விட்டால் அவனுடைய அம்சத்தை பார்ப்பதே இல்லை. அவன் கூனலோ குறுகலோ அழகோ அழகற்றவனோ பெரியவனோ சிறியவனோ என்றெல்லாம் பார்க்காமல் அவன் மனதைத்தான் பார்த்து கொண்டதன் ஆசையை வளர்த்துக் கொண்டிருப்பாள். அவனும் அதேபோன்று அவளை சுற்றி கொண்டே திரிந்து அடைய வேண்டும் என்று துடிப்பான். எத்தனை தடைகள் வந்தாலும் இரு உள்ளங்களும் ஒன்று சேரத்தான் துடிக்குங்கள். அந்த வகையில் வரும் மன எழுச்சி கருத்துக்களை கிராமிய முறையிலேயும் நகைச்சுவை முறையிலும் நவநாகரிக முறையிலும் எடுத்து தந்து செல்கின்றது இந்த குத்துப்பாடல்கள் என்ப உறவுகளே அந்த வரிசையில் வரும் கடைசி பாடலாக ஒரு பாடலை எடுத்து தருகின்றேன். அந்த பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய எண்ணுகின்ற அன்பு உறவுகளை இது வந்த பாடல்

வினோதமான கேள்விகளையும் விசித்திரமான பதிலையும் கொடுத்து தங்கள் சம்பாஷணையை காட்டி தங்கள் உள் அன்புகளை வெளிக்காட்டி எதிர்கால திட்டத்தையும் யோசித்து திட்டம் போட்டு வைத்துக் கொண்டு சென்றதாக காட்டிய அந்த பாடல் எவ்வளவு வினோதமான கருத்துக்களை நகைச்சுவையாக இருந்தாலும் எங்கள் மரபு வழி தவறாமல் காட்டிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டோம். அன்பு உறவுகளை இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது சூப்பர் குத்து பாடல்கள். இந்த சூப்பர் குத்து பாடல் நிகழ்வு இத்தோடு நிறைவாகி மீண்டும் ஒரு சூப்பர் குத்து பாடல் அல்லது வேறு ஒரு நிகழ்விலோ உங்களை நான் காற்றலையில் சந்திக்கும் வரை இப்பொழுது எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலையிலிருந்து விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, இது உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

இப்பொழுது முதல் ஒரு மணி நேரத்திற்கு காற்றலையில் உங்களுடன் கலந்து கொள்ள இருக்கின்றேன். அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானே? நாங்களும் கலையகமும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

உலகின் பல பாகங்களிலும் தமிழ் நெஞ்சங்கள் மத்தியிலே வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கும் கானா பாடல்களை பாடி வரும் பாடகர்கள் வரிசையில் இப்பொழுது கானா பாடகர்களின் பாடல்களை சூப்பர் கானா என்ற இசை வெள்ளத்தை அந்த இருவட்டிலிருந்து சில பாடல்களை தெரிவு செய்து உங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, உங்கள் இந்த நேரத்தில் அந்த வகையில் சென்னை கானா என்ற ஆல்பத்தில் இருந்து சில பாடல்கள் வருகின்றது. இந்த பாடல்களில் நகர்ப்புறத்தில் மேடைகளில் பாடி வந்து கொண்டிருந்த கானா பாலா என்று அழைக்கப்பட்டவர் அவருடைய குழுவினருடன் இன்று இந்த சென்னை கானா என்ற இருவட்டினை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார். சென்னை கானாவின் முதல் பாடல், சென்னை கானாவில் அவர் பாடிய பாடல் முதல் பாடல் வருகின்றது. அன்பு உறவுகளே,

0: தடங்களுக்கு மன்னிக்கவும்.
1: சுருளி பாட்டு ஓடி வருது ஓரம் ஒத்துடா, நான் பாடினாக்க தபிலாவுக்கு கும்மாங்க ஒத்துடா. திருப்பத்திக்கு லட்டு, பழனிக்கு பஞ்சாமிர்தம்.

0: முத்தமிழில் ஒன்றான இசை தமிழ். இயல் இசை நாடகத்தில் இசை தமிழ் மிக முக்கியத்துவம் பெற்றிருந்த வேளையிலே அந்த இசை தமிழில் பலவிதமான உருவங்கள் வெளியே வந்தன. மேடை பாடல்கள், கர்நாடக சங்கீதம், மெல்லிசை பாடல்கள், துள்ளிசை பாடல்கள் என்று வந்த வேளையில் குறிஞ்சி, முல்லை, மருதத்தில் வாழும் நால்வகை நிலங்கள், ஐவகை நிலங்களில் உள்ள தன்மைக்கேற்றவாறு கிராமிய முறையிலான நாட்டுப் பாடல்கள் கூட நலம் பெற்று வந்த காலத்தில், இறுதியில் இப்பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் இருவட்டுக்களில் ஏறி பெரிய பெருமதியான குரல் வளங்களை கொண்டவர்கள் வந்து அறிமுகமாகிக் கொண்டிருந்து மக்கள் மத்தியிலே இடம் பிடித்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, அந்த வகையிலே கானா பாலாவும் ஒரு பாடகராக அறிமுகமாகி இன்று திரைவானிலும் ஜொலிக்கின்றார். அவர் ஒரு சென்னை கானா என்ற ஒரு குழுவினரை அமைத்து அதில் பாடிய பாடல்களை பதிவு செய்து வெளியிட்டிருக்கும் வேளையில் அந்த பாடல்கள் எங்கள் வானொலிக்கு கிடைத்து அந்த பாடல்களில் தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். உங்களுக்கு காற்றலையில் கானா பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூப்பர் கானா பாடல்களை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.
1: தட்சணைய குத்துப்பட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்பட்டா

நேயர்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கானா பாடல்கள். காற்றலையில் ஒலிக்க விட்டுக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. கானா பாடல்

என்று திரையுலகிலும் புகுந்து தங்களுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்டது என்று கூறலாம். அந்த வகையில் கானா பாடலின் சென்னை கானா இசை தட்டிலிருந்து விறுவட்டிலிருந்து அடுத்த பாடலை கேட்டுடுவோமா என்பு உறவுகளே?

ஷேர் ஓட்டோ என்று ஒன்று, அந்த ஓட்டோவில் செல்லும் பயணிகளை ஏற்றி செல்லும் அந்த சாரதி அங்கே ஒலிபரப்பு அந்த வானொலியை பூட்டி இருந்து அதிலே சினிமா பாட திரைப்பட பாடல்களை கேட்டு அதை ரசித்து கொண்டோடி அநேகமான விபத்துக்களை சந்தித்து மக்கள் படும் இன்னலை பார்த்துத்தான் அந்த கானா பாடலை பாடுபவர்கள் அறிவுரையாக இந்த பாடலை எழுதி அதற்கு திரைப்படத்தின் மெட்டுக்களையும் புகுத்தி இந்த ஆல்பத்திலே சேர்த்திருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை தரும் வேளையிலே அதில் சில அறிவுரைகளையும் அவர் கூறி அங்கு நடக்கின்ற அந்த குறைபாடுகளையும் எடுத்து கூறும் வகையிலே கானா பாட்டு மூலம் பாடல் மூலம் இதை கூறியிருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இது சூப்பர் கானா பாடு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கானா பாடல்கள் வரிசையில் சூப்பர் கானா பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலில் என்ன குறைபாட்டை கண்டு அதுக்கு என்ன நிறைவு காண வேண்டும் என்ற அறிவுரை கூறுகின்றார்கள் கானா பாட்டு மூலம் என்று கேட்டு பார்ப்போம்.

0: புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், சரித்திரங்கள் அத்தனையும் எழுத்து வடிவிலும் நாடக வடிவிலும் இசை வடிவிலும் வந்த பொழுது இந்த கானா இசையிலும் அந்த கருத்துக்களை எடுத்து வந்து கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு ஆகையிலே கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கருத்துக்கு ஆழமான ஒரு ஒரு உதாரணமான பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அங்கு எங்கள் நாட்டுகளிலே இருக்கும் சில புரையோடி போன பழைய கடைப்பிடிக்கும் முறைகள் ஒரு வாழ்வியலில் அது ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு சென்று தள்ளும். அப்படியான எண்ணங்களை விட்டு விலக வேண்டும் என்று கவிதை மூலம் தங்களுக்கு தெரிந்த வகையிலே சொற்களை புகுத்தி அந்த உண்மை சம்பவத்தை அதுக்கு எழுதி ஒரு வரலாற்றை பாடலாக எடுத்து கூறியிருக்கின்றார். அதற்கு இந்த இசை உதவும் வேளையிலே கானா இசையில் இந்த பாடலை கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்றியிருக்கும் ஒரு பாடலாக அமைந்திருந்தது இந்த பாடலை. இது சூப்பர் கானா பாடல்களை தந்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் சென்னை கானா ஆல்பத்திலிருந்து வந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து வரும் பாடலையும் கேட்டுடுவோம் அன்பு உறவுகளே.
1: அனுப்பிடி அட்டா பொண்ணா அனுப்பிடி, நான் தண்ணி அடிக்க பணத்தை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடி.
2: டேய் அனுப்ப மாட்டேன்டா, பொண்ண அனுப்ப மாட்டேன்டா, நீ தண்ணி அடிக்க தள்ளி காசு கொடுக்க மாட்டேன்டா.
1: அட்டை பெத்த எனக்கு மகள கொடுத்த

குடி குடியை கெடுக்கும் என்பதற்கு உதாரணமாக நகைச்சுவையாக ஒரு சித்திரத்தை அவர்கள் கவிதை மூலம் கொண்டு வந்து கானா பாடல் இசையில் எங்களுக்கும் புரிய வைத்து சென்றதற்கு அவர்களுக்கு நன்றி. அந்த பாடலை நல்ல முறையில் தொகுத்திருந்தார்கள். உறவுகளை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கானா பாடல்கள் வரிசையில் சூப்பர் கானா பாடல்கள், சென்னை கானா ஆல்பத்திலிருந்து திரையெடுத்த பாடல்கள் இங்கே உலாவி வருகின்றது. காற்றலையில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாட்டையும் கேட்டுடுவோமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சூப்பர் கானா பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் சென்னை கானா என்ற இசை இருபட்டிலிருந்து கானா பாலா அவர்களுடைய குழுவினரின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கானா இசை என்பது தனிப்பட்ட இசை, நாட்டுப்புற இசை என்பது அதற்கு தனிப்பட்ட மனம் உண்டு, ஒவ்வொருவதற்கும் ஒவ்வொரு சாங்கியம் இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் இடையிலே சினிமா பாடல்களின் மட்டுக்களையும் கலந்து பாடுகின்றார்கள். ஆனால் அந்த பாடல் திறமை, அதற்குரிய வாத்தியத்தை இசைக்கும் திறமை அவர்களிடம் இருக்கின்றது. கானா இசை என்று இந்த பாடலையும் அவர்கள் இந்த மட்டையும் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இசைக்கு ஏது எல்லை, அதை எதுக்கும் மாறி பாவிக்கலாம் என்பதற்கு அமைய கானா இசையில் பாடும் அந்த குழுவினர் இந்த பாடலையும் தங்கள் வசதிக்கேற்ப இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நேர்களை நீங்கள் சென்னை கானா குழுவினர் பாடும் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலையும் கேட்டுவிடுவோம்.

நடைபெற்றுக் கொண்டிருப்பது கானா பாடல்கள். அதிலும் சூப்பர் கானா பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. சென்னை கானா இசை இருபட்டிலிருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் கானா இசையை இசைப்பவர்கள் திரைப்பட துறையினர் உபயோகித்த இசை அந்த மெட்டுக்களை உபயோகித்து அதற்கேற்ற சொற்களை வைத்து தாங்களே இசைத்த ஒரு பாடலை கட்டி வந்து இசைத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் ஊரவர்களே, வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. உள்ளூர் கலைஞர்கள் இலைமறை காயாக தங்கள் குரல் வன்மை, இசை இசைக்கும் தன்மை, இசை கருவிகளை வாசிக்கும் திறமை உள்ளவர்கள் எல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் முன்னே வர முடியாமல் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களுடைய பிழைப்புக்காகவும் இந்த தொழிலை செய்து கொண்டு இதற்கு ஒரு முத்திரையை குத்தி கானா இசை என்று கூறி இதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். என்று கூறவர்கள் இலைமறை காயாக வந்து இசைத்துறையிலே இப்படி வருபவர்களுக்கு முன்னிடம் கொடுக்கும் முகத்திலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்கள் பாடலையும் காற்றலையில் விட்டு உலகளாவ வாழும் எங்கள் தமிழ் உள்ளங்கள் கேட்டு மகிழ வைக்கின்றோம். அடுத்த பாடலையும் காற்றலையில் தர விரும்புகின்றோம். சென்னை கானா திரைப்படத்தில் கானா பாலாவின் குழுவினர்களிருந்து

0: அருமையான கருத்தாளம் உள்ள அந்த பாடலை நண்பனை விழிப்பது போன்று விழித்து பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறப்பான சீர்திருத்த கருத்துக்கள் உள்ள பாடலை கானா இசைத்தவர்கள் எடுத்து வந்து கூறியது விரும்பத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது சூப்பர் கானா பாடல்கள் தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் அடுத்து வரும் பாடலையும் கேட்டுவிடுவோம் அன்பு உறவுகளே.
1: பிகரனே ஜோரிடா, அந்த ஜோரான பிகரை நம்பி மோசம் போனது ரொம்ப பேரிடா, நானும் போய் தெரியா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சூப்பர் கானா பாடல்கள் முன்னியல் தமிழ் வானொலியில். சமூக சீர்கேடுகள், சீர்திருத்த கருத்துக்கள், வாழ்வில் ஏற்படும் சோகங்கள், தோல்விகள், வெற்றிகள் போன்ற சோம்பேறிகள் அவர்களை விழித்தெழ வைக்கும் வண்ணத்திலே தங்களுக்கு தெரிந்த வகையில் கிராமப்புற இசை என்று ஒரு காலத்தில் இருந்தவளை அதை இப்பொழுது கானா இசையாக மாறி வருகின்ற அந்த கானா இசையிலும் சீர்திருத்த கருத்துக்களை தங்களுக்கு தெரிந்த வகையிலே அங்கே அந்த சொற்கள் தாங்கள் பிராந்தியத்தில் பேசுகின்ற அதே சொற்களை வைத்துக் கொண்டு இந்த கவிதையை புரிந்து வந்து இதற்கு இசையமைத்து இசை கூட்டி பாடி மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு ஒரு திருப்தி அதிலே கிடைக்கின்றது. அதை கேட்டு எங்களுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் அதற்குள் கருத்து இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி விடுவோம். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கானா பாடல் வரிசையில் சூப்பர் கானா பாடல்கள். சென்னை கானா இருபட்டில் இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து வரும் இறுதி பாடல்

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது சூப்பர் கானா பாடல்கள். தந்து உங்களை மகள வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. உறவுகளே, இந்த சென்னை கானா இருவற்றிலிருந்து வந்த பாடல்களை கேட்டு நாம் மீண்டும் ஒரு கானா இசை நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெறட்டுமா என்று அன்போடு கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காலை நேர வணக்கம். இப்பொழுது 11:13, இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 9:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா நலன் தானே என்ன அன்பு உறவுகளே. ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம், அதை தொடர்ந்து நீங்கள் காட்டிலைக்கு வரலாம். இன்று இன்று நான் உங்களுக்கு தரப்போம் சொல் கீதம் என்ற சொல் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். கீதம் அது உங்களுக்கு கடினமாக இருக்குமா என்று ஒரு சின்ன சிந்தனை. ஏனென்றால் இப்படி கொடுத்த உடனே சில அன்பு உறவுகள் வராம விட்டு விடுகிறீர்கள். அதான் ஏனென்றால் பாடல்கள் எடுக்க முடியாமல் அப்படி நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இணைந்து ஒரு பாடலை எடுத்து வாங்குவோம்னு சொன்னால் நாங்கள் கீதம் என்று வருகிற பாடல் ஒன்று உங்களுக்கு எடுத்து வருவோம். நாங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு தான் உதவி செய்ய நிறைய மற்ற இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லோருக்கும். பாடல்கள் இந்த சொல்லை கொடுத்த உடனே நீங்கள் அந்த தளத்துக்குள்ள எல்லாரும் பாட்டை கட கடன்னு எழுதக்கூடாது. மற்றவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் முழுக்க அதுக்கு எழுதுனா மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அதனால தயவு செய்து யாரும் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் அதுல எழுதலாம். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பாடல் எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதலாம். அதுல இது எல்லா பாடலையும் அதுல தயவு செய்து நீங்க எழுத வேண்டாம். என்றால் மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். சிந்திச்சு கொண்டு தங்களுக்கு என்ன பாட்டு எப்படி என்று தேர்ந்து ஒரு அவர்களுக்கு ஒரு விளையாட்டாக அவர்களை ஊக்கப்படுத்தி சிந்திச்சு தேடி எடுக்க வைக்கத்தான் இந்த நிகழ்ச்சி. அதை ஒரு சிறிது நேரம் நாங்கள் இதிலேயே மறந்து இருப்பதற்கு நீங்கள் பாடல்களை அதில் எழுதுனா அதில் பார்த்து எடுத்துக்கணும். அதனால உங்களுடைய பாடலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாடலும் நீங்கள் அதில் வேணுமெண்டா எழுதலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்தில். அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக அவர்களுக்கு நீங்கள் எழுதி சொல்லிக் கொடுக்கலாம். தனிப்பட்ட முறையாக அவர்கள் வந்து சொல்லுவதற்கு இந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல நீங்க எழுதுறதை தயவு செய்து அந்த பாடல்களை எழுதுறதை வேண்டாம். நீங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் விட்டுறாதீங்க. பாடல் இப்ப நான் ஒரு சொல்லு கொடுத்த உடனே நீங்க இப்ப கண்ணன் என்று சொல்லுண்டா கண்ணன் பாட்டு எல்லாத்தையும் அதுல எழுதி விடக்கூடாது. உங்களுக்கு பிடித்தமான பாடல் உண்டு. அலாவிட்டர் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதலாம். யாராவது அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அதனால நீங்க 10-15 எல்லாத்தையும் அதில் எழுதுனா யாரும் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சோம்பேறியை தட்டிவிடும். அதுல பார்த்துட்டு சரியுண்டு சொல்லலாம் என்று அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அந்த அந்த தூண்டுதல் வராது என்று சொல்லிக் கொள்கிறேன். முதல் ஒரு கண்ணன் பாடல். சரி, நான் இந்த சொல்லை இன்னைக்கு மாத்த போறேன். இப்ப என்ன முதல் நான் உங்களுக்கு கொடுத்தது கீதம். எல்லாரும் டக்கு டக்குன்னு கீதத்துல பாட்டு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் தேடி என்ற சொல்லு, தேடி தேடினேன் தேடுவேன் என்ற சொல்லு பார்க்கலாம். யார் நீங்க எடுத்து வர்றீங்கன்னு முதல் ஒரு கண்ணன் பாடல் காட்டிலைக்கு வருகிறார்.

0: இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வணக்கம் மாமா, சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு அன்பும் வணக்கமும், அருள் உங்களுக்கு வணக்கம், மற்றும் வேற யார் யார் இனி என்னவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது, பாடலை கேட்டு நீங்கள் இணைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். எங்கே பார்க்கலாம், இன்றைக்கு நான் தேடி என்ற சொல்லு கொடுத்திருக்கிறேன். தேடி, தேடி என்ற சொல்லு எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்க்கலாம். தேடி என்ற சொல்லு, தமிழன் பாரதி வணக்கம், நலம் நலமறிய ஆவல் என்று உலங்க என்று சொல்லியிருக்கிறீங்கள். ஆனா நான் தான் இதுல இருந்து பேசிக்கொண்டிருக்கேன், இதுக்கு வேற என்ன நலம் உங்களுக்கு தெரியணும். நல்லதையா, நலமா இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அப்படி ஒரு நலக்குறைவு இருந்தாலும் இந்த காற்றலைக்கு வரக்கூடிய அளவு எப்படியும் வரத்தான் பார்ப்பார். சரியா, நல்லது. காற்றலில் முதல்ல இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய முத்துவேலை சந்திக்கலாம். வணக்கம் முத்துவேல், முதல்ல உங்களோட வாய்ஸ் வருதான்னு பார்க்கலாம். முத்துவேல் முத்துவேல் இப்ப சொல்லுங்க. முத்துவேல்
1: வணக்கம்.
0: அப்பா நல்லா கேக்குது இப்ப. அப்படி அப்பா இந்த சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
1: நலமாக இருக்கின்றேன்.
0: என்ன நீங்களும் ஒரு சோகம்
1: அதுக்கும் ஒரு பாடல் இருக்கு.
0: சொல்லுங்க.
1: அதாவது பாடல சொல்ல, பாடல சொல்லிடுறேன். படத்து பேர் வந்து அது கொஞ்சம் வரும்,
0: அதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுக்கே நீங்க
1: பார்த்தேன் வான்னு, அதாவது படம் வந்து ஜெய்
0: நினைக்கிறேன். புதுசா வந்த படமா?
1: ஆமா, ஒரு மாதவன் நடிச்சது.
0: என்ன படம்? ஜெயமா?
1: ஜெயம் இல்ல, வெறும் ஜே.
0: ஜே, ஓ ஜே, மிஸ்டர் ஜே. ஜே,
1: ஆமா.
0: நான்
1: தேடி தேடி பார்க்கும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதுல.
0: தேடி தேடி, நீங்க உங்களோட வாழ்க்கையில யாரையாவது தேடி இருக்கிறீங்களா? இப்ப நான் உண்டு யாரையாவது என்று இல்ல, ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து தேடி இருக்கிறீர்களா? அல்லது ஒரு உங்களுடைய ஏதாவது ஒரு உறவை காணாமல் தேடி இருக்கிறீர்களா? அல்லது இப்பவும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா?
1: இல்ல, எனக்கு அந்த மாதிரி இல்ல.
0: நீங்க எதையுமே தேடல, எல்லாம் வந்துடுச்சு தானா?
1: ஆமா ஆமா,
0: தேடாமலே. நீங்க அந்த அமைதியா இருக்கிறதுல தெரியுது, நீங்க அமைதியா இருக்கிறதால உங்களுக்கு தேடாமலே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க
1: தான் அது காரணம் ஒண்ணு இல்ல. நான் சொல்லிருந்தேன், ஒரு 15 வயசுலயே மனசு பக்குவம் ஆயிடுச்சு. அந்த மனசு பக்குவமானது வந்து எனக்கு இரண்டு விஷயங்களால பக்குவமானது.
0: என்னது?
1: ஒன்று வந்து, நான் பள்ளி படிப்பை முடித்தவுடன் சென்னையில் சென்று ஒரு 2 வருடம் அந்த எஸ்டேட், அம்பத்தூர் எஸ்டேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்ஸ்டேல், இன்டர்ஸ்டேல வேலை பார்க்கும் போது எனக்கு வந்து என்னுடைய உடலுக்கு அது செட் ஆகல. அது காரணம் வந்து இந்த சவுண்ட் அலர்ஜி வந்து எனக்கு. இந்த மாதிரி படிக்கும் போது நான் வந்து ஒரு சன்னியாசியா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம் ஏற்பட்டது. குடும்பத்தை விட்டு போயிடணும், சன்னியாசி ஆயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருந்தது. என்ன, நான் என்ன, நான் ஒரு வீட்டுக்கு மூத்த பையனா இருந்ததுனால குடும்பத்தை விட்டு என்னால போக முடியல.
0: நினைக்கலையே. சொல்லுங்க.
1: குடும்ப வாழ்க்கை பிடிக்காதனால எனக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை.
0: ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கலாமா? உங்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் அப்ப இருக்கிறார்கள் தானே?
1: இருந்தாங்க.

0: இருந்ததுனால எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நான் உணர்ந்து
1: பாத்துட்டேன்.
0: எங்க அப்பா ஒருவருடைய வருமானத்தில் தான் நாங்க அவ்வளவு பேருக்கும் படிப்பு செலவு சாப்பாடு அனைத்தும்
1: ஆசையே
0: துன்பத்திற்கு காரணம்.
1: ஒரு விடயம் இல்ல, உண்ட நீங்க சிந்திக்கணும். புத்தர் வந்து சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சு எல்லாத்தையும் அந்த அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் எதை அவர் செய்யாமல் புத்தர் அந்த இந்த நிலைக்கு
0: வந்தார்.
1: எல்லாத்தையும்
0: அவர் வந்து ஒரு மகாராஜா
1: மகாராஜா அதான் சொல்றாங்க. அவர் அவர் எல்லாத்தையும் கண்டு கழிச்சு தாங்க கடைசியில அவருக்கு எல்லாம் வெறுத்து
0: போன.
1: நீங்க எதுவுமே நீங்க சொல்ற பார்த்தா நீங்க எதுவுமே வாழ்க்கையில எதையும் எது எப்படி இருக்கும் அப்ப அதாவது குடும்ப சூழ்நிலையில அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதே ஒழிய வாழ்க்கையில நீங்க எதையும் அனுபவிக்கல. எது எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப தெரியாத பட்சத்துல நீங்க அப்படி ஒரு நிலைக்கு போகணுங்க. அந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்றேன், சில நேரம் மற்றவர்களுடைய அந்த சரித்திரங்கள் புத்தகம் போதனைகள் சில நேரம் இப்படி இருக்கலாம். ஒரு சின்ன கவலை கஷ்டம் இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து இப்படி செய்யலாம் நீங்க இதுக்கு போங்க சொல்லும் போது அந்த மனம் அந்த பக்கம் மாறும் உண்மையிலேயே.
0: கஷ்டங்கள் வந்து எனக்கு வந்து இந்த புத்தர் விவேகானந்தர் வள்ளலார் அவங்க கதைகள்லாம் படி நான் இதுதான் முதல்ல படிச்சேன். இந்த மூணு பேருடைய கதைகள் தான் படிச்சேன். கதைகள் படிக்கும் போது எனக்கு வந்து அதுதான் மனசுல ஆழமா பதிஞ்சது. அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது எனக்கு, வாழ்க்கையில நம்ம வந்து எல்லாரையும் போல கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாம நம்ம வந்து காலத்தை ஓட்டணும். அதுக்கு வந்து நான் வந்து சென்னையில போய் அப்ப ராமகிருஷ்ண மடம் அங்க இருந்தது, இப்ப என்னன்னு தெரியல, ராமகிருஷ்ண மடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் எனக்கு குடும்பத்துல உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க. குடும்பம் இருந்ததுனால என்னோட பாச பிணைப்பு வந்து என்ன
1: விடல.
0: அந்த பாச பிணைப்பு தான் இன்னை வரைக்கும் என்ன எங்கேயுமே நகர்த்தாம. ஆமா, மதம் பொருந்திய யானை, பலம் பொருந்திய யானையை வந்து ஒரு சின்ன அந்தஸ்தம் வந்து காலடியில போட்டாங்கன்னா அதை விட்டு நவராது
1: நவராது. அத மாதிரி அந்த பாசம் ஒன்று உங்களை கட்டி வச்சிருக்கு.
0: வந்து என்ன வந்து எங்கேயுமே நகர்த்த முடியல என்னால. இன்னை வரைக்கும் நான் அப்படி உறவுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கிறேன்.
1: இருக்கிறேன். சந்தோஷம். நல்லது முத்துவே, நன்றி. உண்மையிலே எல்லார் வாழ்க்கையிலும் இல்ல, நீங்க சொல்றதால மற்றவர்களும் யோசிப்பார்கள் இதையெல்லாம். ஆனா உண்மையிலேயே அந்த பாசம் என்ற ஒன்று, அன்பு என்ற ஒன்று எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதால பல விளைவுகளும் வரும் கூடுதலாக இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். அதால பல தீங்குகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லலாம். பாசம் வைக்கிறதால எங்களுக்கு தீங்கு வராது, எங்களுக்கு துன்பம் வராது. தீங்கு என்று சொல்லக்கூடாது, துன்பம். ஆனா அந்த பாசத்தினால பல துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எதையும் விட்டு எறிய முடியாமல், விட்டு விலக முடியாமல் நிறைய வரும். நன்றி முத்துவேல், நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரமேஷ், எங்களுடைய கலைவாணன் அவர்களுடைய மச்சா. மாமா, அப்ப இவர் மச்சா. மருமகன் மன்னிச்சு கொள்ளுங்க, மருமகன். நான் மச்சான்னு சொல்லிட்டேன். மச்சான்ட தோல்ல கை போடணும் இல்ல இல்லையா?
2: நல்ல
1: குஸ்திப்பா இருக்கீங்க நீங்க. நல்ல நல்ல மாமாவும் மச்சானும் கிடைச்ச வடிவா நீங்க நல்ல குஸ்திப்பா இருக்கிறீங்க. நல்ல குஷ்பு மாதிரி, குஷ்புண்டலி குஷ்புண்டலி மாதிரி இருக்கு. சரி ரமேஷ், நீங்க ரெண்டு நாள் அழைச்சிங்க, பின்பு நீங்க ஒரு சர்டன் டைமுக்குள்ள அழைச்சு பாத்துட்டு நீங்க பேருந்து களைச்சிருவீங்க.

0: இல்லையா? அப்படிதானே?
1: ஆ மேடம், இப்ப கொஞ்சம் உங்களோட 9 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ண மேடம்.
0: ஆஹா,
1: இப்ப அத்தைதான் சொன்னிச்சு. இப்போ
0: அத்தை அவ சூப்பர், அவ வெரி நல்ல ஸ்மார்ட், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறா. உங்களை எல்லாம் நினைக்கிறேன், உங்களை எல்லாருக்கும் இப்படி கலகலவன்னு நல்ல ஒரு ஸ்மார்ட்டா வச்சிருக்கிற அத்தை என்று தான் நினைக்கிறேன். உண்மைதானே? மாமா சும்மா ஜாலி டைப்பா நல்ல சின்ன பிள்ள மாய் துள்ளி விளையாடுற, அப்படித்தானே? நான் தமாஷா சொன்னது. ரமேஷ், நீங்க நிகழ்ச்சி கேக்குறீங்களா? நாங்க எங்களுடைய நிகழ்ச்சி, நாங்க எல்லாம் சும்மா சிரிக்கிறோம் பேசுறோம், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கு மேடம். வந்து நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, வந்து இனிமேல் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணேன்.
0: ஆஹா, நீங்க முந்தி வேற வானொலிகள் கேட்டிருக்கா? நீங்க அத்தையும் மாமாவும் கேட்டிருக்காங்க, எல்லாரும் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஆனா எல்லா வானொலியும் கூட இது ஒரு டிஃபரண்ட் இல்ல. நாங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி பேசுறோம் சிரிக்கிறோம், ஒரு பூங்காவில விளையாடுறது போல இல்ல.
1: அவங்கள லைன்ல பிடிக்கிறது பெரிய விஷயம்.
0: யாரு? உங்களுக்கு பெரிய பக்கெட் கணக்குல வைக்கிறேன், அவ்வளவுதான். தாராளமா சாப்பிடுங்க, வைக்கிறேன். ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு குட்டி சின்னனா. ஆனா இன்னொரு விடயம் இருக்குது ரமேஷ், எந்த ஒரு விடயத்தையும் நாங்க நிறைய கொடுத்தா சில நேரம் சலிச்சிடும். உண்மைதானே? நிறைய உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் நிறைய சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய கொடுத்தா சலிச்சிடும். சின்னனா துளி போல தந்தா இது இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு நீங்க ஏங்குவீங்க. அவங்க அந்த ட்ரிக்ஸ வச்சிருக்கிறாங்க அவங்க. நான் என்ன செய்யறேன்? பாவம், நீங்க ஒரு சாப்பாட்டு சாப்பிடுறீங்க, தாராளமா சாப்பிடட்டும், அப்பதான் மன ஆறுதலோட பாடா இப்படி கிடைச்சது என்ற ஒரு சந்தோஷமும் பூரிப்பும் வரும். ஏங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இதுதான் ரெண்டு வானொலிக்கு முடிய இருக்கிற வித்தியாசம்.
1: ஆமா மேடம்.
0: சரி, அப்ப இன்றைக்கு என்ன பாட்டு? தேடி என்ற சொல்லல தர சொல்லி கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பாட்டு புலப்படுதா? தேடி தேடி தேடினேன், தேடுவேன் என்ற சொல்லு. ரமேஷ், கஷ்டமா இருக்கா? இருக்கீங்களா ரமேஷ்? அதாவது கூகுள்ல பாக்குறீங்களா? ரமேஷ் இல்ல, உங்களோட கால் நீங்க ரமேஷ் நீங்க பேசுறது எனக்கு கேட்க இல்ல. பாருங்க, நீங்க என்னத்தையும் அமர்த்திட்டீங்க, என்னத்தையும் பிரஸ் பண்ணிட்டீங்க பட்டன் ஏதோ பாருங்க. ஓகே,
2: வணக்கம்.
0: வணக்கம் என்னங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ரமேஷுடைய வைஃபா?
2: ஆமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னம்மா?
2: சத்யகலா.
0: சத்யகலா, சரியா?
2: ஆமாங்க மேம்.
0: நல்ல பேர் உங்களுக்கு. ஆஹா, சத்யகலா. சத்யகலா, நீங்க இந்த வானொலி எத்தனை நாளா கேக்குறீங்க? சத்யகலாக்கு என்ன இவரு பாட்டு தெரியாம உங்கள்ட்ட கொடுத்துட்டாரா ரமேஷ்?
2: சொல்றேன்னா
0: அதனால கொடுத்துட்டாங்க. சரி சரி, சத்யகலா நீங்க நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். தேடி என்ற சொல்ல, தேடி தேடினேன் தேடுவேன் என்ற சொல்லு வரக்கூடியதா பாடல். கண்டுபிடிக்கலாமா? ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க, தேடி வேணாம், அதை அதை மறந்துருங்க. எங்க ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. நீங்க படம் பாக்கலாமே, படம் பாக்குறீங்க தானே?
2: படம் எதுவும் பாத்ததில்லைங்க, பாட்டு எதுவும் தெரியாது.
0: ஒரு பாட்டு தெரியாதா?
2: தெரியாது.
0: ஒரு பாட்டும் கேக்குறது இல்லையா நீங்க?
2: நீங்க என்ன பாடுங்க, நான் கேக்குறேன், எனக்கு பாட்டு தெரியாது.
0: இது நீங்க சும்மா சொல்றீங்க, நீங்க நீங்க இதெல்லாம் பொய் பொய் பொய்யா பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. எங்க
1: சொல்லுங்க மேடம்.
0: ரமேஷ் என்னங்க, அவ படம் படம் பாக்குறே இல்லையாமே ரமேஷ். அவ என்ன பாட்டு வேணுமண்டு, ஏதாவது பிடிச்ச பாட்டு உண்டு? என்ன பாட்டு,
1: என்ன பாட்டு பிடிச்ச பாட்டு? என்ன பாட்டு?
0: அவ பாட்டு படிப்பாவா? அவ
1: பாட்டு படிக்கிறதே ஒண்ணும் படிக்கிறாரு மேடம் வந்து.
0: ஏங்க நீங்க அப்படி பழக்குங்க, நீங்க அன்பா
1: சொல்லிதான்
0: அவட்ட சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வராது, ஒரு பாட்டு பாடமாண்டா அவ ட்ரை பண்ணுவான். ஐயோ பாவம், என் கணவர் தூங்குறதுக்கு ஒரு பாட்டு பாடிடலான்னு எப்படியும் ட்ரை
1: பண்ணுவான். எப்ப நான் தூங்குவோம், செல்ல எப்ப வாங்கலாம், எப்ப சீரியல் பாக்கலாம், கதைதான் பாத்துட்டு
0: பாருங்க. அதுக்கு அவருக்கு ஒரு நான் சொல்றேன்னு நீங்க சொல்லி கொடுங்க. ஒரு அவருக்கு ஒரு மூளை சொல்லி கொடுக்குறேன் நான், உங்களை தூங்க வைக்கிறது. நல்ல நிறைய சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு ஆசையா ஊட்டி விடுங்க. அந்த டயர்ட்ல அவர் தூங்கிடுவார், உடனே செல்ல பிடுங்கிடலாம். சரி, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? எங்க
1: என்ன பாட்டு?
0: பிடித்தமான பாட்டு எதாண்டாலும் சொல்லுங்க. தேடி என்றதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்பதானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்ப எங்க சொல்லுங்க பிடித்தமான பாட்டு.
1: சின்ன கவுண்டர் படம் தெரியுங்களா? சின்ன கவுண்டர்ல இருந்து வந்து முத்துமணி மேலே அந்த பாட்டு.
0: அதே அப்பா, அது எப்படி வரும்? சின்ன கவுண்டர் என்ன மாதிரி பையனுக்கு இந்த பாட்டு தெரியல? என்னண்டு முத்து சொல்லுங்க.
1: அங்க
0: முத்து பாடுங்கம்மா, எனக்கு அந்த பாட்டு என்னண்டு தெரியல. இங்க பாக்கலாம், முத்து மணி. எப்படி எப்படி வர அங்க பாடுங்க, அப்பதான் எங்களுக்கு இங்க எடுக்கலாம், அந்த பாட்டை எடுக்கலாம். எப்படி அம்மா எங்க? முதல் முதல்ல இருந்து அந்த ஒரு வரிய ஒரு பாடி காட்டுங்க, அப்பதான் நான் அந்த பாட்டை தெரிவு பண்ணலாம். உடனே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த பாட்டு. உடனே நான் இப்ப தர்றேன் உங்களுக்கு முத்துமணி பாடுங்கம்மா. எங்க பாக்கலாம், எனக்கு அந்த பாட்டு சரியா புலப்படையல, அது எது எப்படி அந்த பாட்டு எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஒரு வரி பாடிக்காட்டினா உடனே அதை தெரிவு செய்திருவேன். நான் இவ்வளவு நேரம் அதான் கேட்டுக்கொண்டிருக்கேன், தெரியாதான? அதான் ஓகே, இது உங்க பாட்டு
2: தந்துருவேன்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். அந்த பாட்டு டே அப்பா, அந்த யாரு விஜயகாந்தும் அவருடைய பேரு சுகன்யா, அவங்க ரெண்டு பேரும் நடிச்சது இல்லையா? அந்த படம் அந்த படம் பாத்தீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா?
2: பாட்டு கேட்டிருக்கேன்.
0: நல்ல படம், பாடுங்க நீங்க, அது சூப்பரா இருக்கும். நல்லது. அப்ப இப்பவே நான் உடனே உங்களுடைய பாடல் தர்றேன் முத்துமன். நீங்க பாடினபடியா கெட்டிக்காரி, நல்லா பாடுறீங்க, ஆனா நீங்க வெக்கப்படுறீங்க. ரெண்டு மூணு நாள் இணைங்க, உங்களுக்கு இந்த வெக்கம் பறந்துரு. இந்த வானொலியில நீங்க வந்தீங்கன்னா இது உங்களோட வீடு, இது உங்களோட வீடு மாதிரி, வீடு மாதிரி. நீங்க பேசலாம், வெக்கப்பட வேணாம், மற்றவர்களை நோகடிக்காம எந்த கெட்ட வார்த்தையும் பேசாம யார் என்ன பேசினாலும் தாராளமா நாங்க கேட்போம். கலகலாண்டு நீங்க வந்து பேசணும் சரியா? நான் எதிர்பார்ப்பேன் சத்யகலாவை. ரமேஷ் எதிர்பார்க்காட்டியும் சத்யகலாவை நான்
2: எதிர்பார்ப்பேன்.
0: வந்து பேசுங்க அம்மா. ரமேஷ் உங்களுக்கும் சேர்த்து அந்த பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் சரியா ரமேஷ்?
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க ரமேஷ் உங்க மனைவியோட சேர்ந்து சரியா?
1: கண்டிப்பா மேடம்.
0: நன்றி நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. எங்க அவர்களுடைய பாடலை முதலில் கொடுத்து விடலாம். செல்ல குழந்தை மாதிரி வந்து பேசிவிட்டு செல்லும் எங்களுடைய சத்திய கலா. அதுக்கு முன்பாக எங்களுடைய மஜித் அவர்கள் அந்த தேடிய சொல்லிடுவான் ஓடி வர வாங்க. மஜித் எப்படி இருக்கிறீங்க மஜித்? நீங்க நல்ல சோமா இருக்கிற மஜித். நான் தேடி கொண்டிருக்கிறேன். நான்
3: சந்தோஷம். என்ன தேடி கொண்டிருக்கீங்க?
0: நான் எல்லாத்தையும் தான் தேடுறேன். ஒன்றுமே கிடைக்குது இல்லையே. நான் சின்ன வயதுல இருந்தே தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் வரவே இல்லையே. தேடினேன் வந்தது. அதத்தான் சொல்ல போறீங்க போல.
3: நாடினேன் வந்தது
0: வாசலில்
3: வாசலில் நின்றது
0: வாழ்வாயிருந்தது.
3: என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி.
0: சூப்பர்.
3: இதுதான் தேடிங்களா? ஊட்டி வரை உறவு.
0: ஊட்டி வரை உறவு தான் நீங்க தேடினேன். ஊட்டி வரை உறவை தேடினேனுங்க. இன்னும் கிடைக்கல. அது என்ன பிள்ளையா? ஊட்டி வரை மட்டும் தான் போயிருக்கிறேன். இனி அங்கால அங்கால ஊர்களுக்கு போனா தானுங்க உறவு
3: தேடலாம். நீ ஊட்டி வரை வந்த உறவு தேடா எப்படி?
0: நான்
3: தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கு?
0: எத்தனை ஊர்? எல்லா ஊர்லயும் நான் இங்க இருந்து கொண்டே வராம தேடி இருக்கேன் பாருங்க. எத்தனை உறவை
3: அப்புறம் சொல்லுங்க மேடம்.
0: சரி, நீங்க கேட்க வந்த தேடி என்ற பாடல் என்ன முதல்ல அதை பாக்கலாம்.
3: தேடி வரும் தெய்வ சுகம் மன்னவனின் சன்னதியில் நிமிர்ந்து நில்.
0: படம் வந்து தெய்வ சுகம்
3: நிமிர்ந்து நில்.
0: நிமிர்ந்து நில்.
3: ஆமா
0: நிமிர்ந்து நில்.
3: நிமிர்ந்து நில், அதாவது நேரா நில்.
0: என்ன நேரா நில்லுக்கு நிமிர்ந்த நிலுக்கு வித்தியாசம் இருக்கு மஜித்? நீங்க என்ன
3: அப்படியா? அப்ப உட்கார்ந்து நிமிர்ந்து
0: நிமிர்ந்து நிமிர்ந்து ரெண்டா இப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறது. நேரா நில்லன்னா அப்படியா? இப்ப நிமிர்ந்து நிக்க நீங்க எங்கேயும் திரும்பினாலும் நிமிர்ந்த வண்ணமே திரும்பலாம். ஆனா நீங்க நீங்க நீங்க சொன்னது என்ன? நேரா நில்லண்டா நீங்க ஒரு பக்கமே அப்படியே நேராவே நிக்கணும் பாத்துட்டு.
3: ஓ,
0: அந்த ஒரு நேருக்கு. இப்ப பாருங்க அந்த ரேஷன் கடையில நிக்கிறேன். ரேஷன் கடையில நேரா நிக்கிறேன். ஆணை எப்படி வர்ணிப்பார் அவர்? தேக்கு மரம் பண்றது எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டா அப்படி நிமிர்ந்து ஒரு
3: ஸ்டெடியா நிக்கும்.
0: ஸ்டெடியா நிக்கும் அதுல நிம. அப்படி சில ஆண்கள் வந்து கூனி கொண்டு போவாங்க எப்பவும் தலை குனிஞ்சு கொண்டு கூனி. அது பெண்களுக்கு தான் அது சரியாக இருக்கும், அழகா இருக்கும். ஆண்களுக்கு அழகு இல்ல இல்லையா? அகன்ற தோல்.
3: ஆண்கள் நல்லா கம்பீரமா நடக்கணும்.
0: கம்பீரமா அகன்ற தோல் நிமிர்ந்து நடக்கணும். கூனி குறுகி போக கூடாது.
3: உண்மையிலே உண்மையிலே
0: கூனி குறுகி இருந்தா வீட்டிலையும் குட்டுதான்.
3: உண்மையிலே உண்மையிலே
0: உண்மை. நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்மையா மனசுல வீரம் இல்லாம இருக்கலாங்க. வேட்டி ஒருக்கா மாடிச்சு காட்டி என்ன சொல்லு ரெண்டு வருஷம் சும்மா நீங்க கேட்டீங்க, முதல்ல கேட்டு வச்சிட்டீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து அவங்க பயந்தான், ஐயோ இவங்க ரொம்ப பொல்லாதவங்க ரெண்டு ஒரு பண்பு இதா இருப்பாங்க வீட்டுல. இது அப்படி இல்ல, முதல்ல சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன என்னடா செல்லு அப்படி அப்படி கூறி கொண்டு போனா, ஐயோ இது ஒரு பேக்கு மாதிரி இருக்கு, சரி
3: குட்டு போடுவாங்க கடையில
0: குட்டு போடுறாங்க. நல்லது மச்சி, நல்ல ஒரு பாடல் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நன்றி நன்றி நன்றி. யாரும் உங்கள்ட்ட உதவி கேட்டா நீங்க பாட்டுகள் தேடி கொடுங்க, சரியா தேடி பழைய பாட்டு.
3: என்னால முடியாது கண்டிப்பா கொடுக்குறேன்.
0: நன்றி நன்றி நன்றி, நல்லது நன்றி
3: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.
0: எங்களுடைய பட்டாபி அண்ணா நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க காட்டடைக்கு வாங்கும் தேடி என்ற சொல்லோடு காட்டடைக்கு வாங்க. வணக்கம் வணக்கம் இளவரசு, குரூப்ல இருக்கிறவங்க வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? எங்கே அடுத்தது ஜெயவர்த்தாதி கண்ணா வணக்கம் வணக்கம். நான் சொன்னேன் அண்ணா லைனா போட்டுட்டார் தேடி பாட்டு, சரி நல்லா. அடுத்தது ரேவதி அம்மா வணக்கம். திருமகள் தேடி வந்தார், காட்டடைக்கு வாங்குவோம் ரேவதி அம்மா. தேடி தேடி பார்த்தேன் அது சரி. ஜெயவர் சாதிக்கண்ணா உங்களுக்கு நீங்க பல பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாடல் தேடி என்று சொல்ல பாருங்க, எத்தனை இருக்கு அங்கே பார்க்கலாம். எங்கே காட்டிலேங்க வாங்குவோம். அழைப்புக்கு வந்தவர்கள் மீண்டும் நீங்க அழைப்புக்கு வர வேண்டும். எங்களுடைய மயிலை பட்டாபி அண்ணா நீங்க காட்டிலேக்கு வாங்குவோம். கணன் சேகர் ரெண்டு நாளா உங்களை காணையில, நீங்களும் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. வணக்கம் வணக்கம் ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வணக்கம்
4: வணக்கம்.
0: நான் தேடினேன் ரேவதி அம்மா,
4: எப்படி இருக்கீங்க மேடம்?
0: உங்களை தேடினேன் ரேவதி அம்மா,
4: நான்
0: வந்த நேரம் தொட்டு தேடிக்கொண்டே இருக்கிறேன்
4: உங்களை.
0: நான் இங்க தேடிக்கொண்டிருக்க, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. சரி ஆண்டாள் அம்மா
4: தூரம் முடிச்சுட்டோம்னா நம்மள யாரும் தேட மாட்டாங்கல்ல,
0: தேட மாட்டாங்கல்ல, அல்லாட்டி வந்து தேடிக்கொண்டே இருப்பாங்கல்ல. ஆண்டாள் அம்மா தூர பிரயாணம் போயிருக்கிற அவ,
4: வேலையா போயிருக்காங்க,
0: வேலை விஷயமாக தூர பயணம் போயிருக்கிறா. எனக்கு மறந்து போச்சுது, தானே ரெண்டு ஒரு நாள்ல வந்துருவேன் என்று சொல்லி இருந்தா அழைச்ச உடனே. என்ன காணையில ரெண்டு நாளா என்று நானும் யோசிச்சேன், அப்ப அவ சொல்லி இருந்தா, அதனால கேட்க வசதி இல்ல, இருந்தாலும் வந்தோடனே வருவேன். ஒரு நேர் இணங்கி வராம விட்டா எங்களுக்கு, நாங்கள் தேடுவோம் இல்ல எல்லாரையும். அப்ப சரி உங்களோட நீங்க சொல்லுங்க ரேவதி அம்மா, நீங்க தேடி இருக்கீங்க. அட நம்ம மஜித் கிட்ட கேட்க மறந்துட்டேன், சரி நான்
4: உங்கள்ட்ட நாலு பேட்டு நாலு பாட்டு போட்டி போட்டிருக்கேன்.
0: தனிப்பட்ட முறையா சொல்லி கொடுங்க, பரவாயில்ல பரவாயில்ல, அதை எப்பவும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த அதுக்கு போடத்தான் வேணும், அவங்க பாட்டு எடுத்துக்கொண்டு வரட்டும். ஒரு பாடல்
4: விபத்து போட போட ஒரு ஒரு பாடல் ஞாபகம் வருது
0: வருது வருது. நீங்க சின்ன வயதுல இருந்து எதையாவது தேடி இருக்கிறீங்களா ரேவதி அம்மா? இப்ப தேடி இப்ப உங்களுக்கு கிடைக்காம
4: கண்ணாடி தேடுவேன், இப்போ கண்ணாடி எங்கன்னா வச்சுட்டு
0: தேடுவேன். அதுக்கு என்ன டைம் வேணும் எனக்கு?
4: செல்போன் தேடுவேன், செல்போன் தேடுவேன், கண்ணாடியே வச்சுட்டு கச்சா அம்சம் தேடுவேன். அப்புறமா அது தேடாத சமயத்துல கை கிடைக்கும்.
0: சில நேரம் தலையில அப்படி மேல எடுத்து விட்டுட்டு தேடுவீங்களா நீங்க?
4: தலையில எடுத்து விட்டுக்கிறது இல்ல, அது படிக்கிறது கொண்டுதான் யூஸ்
0: பண்றேன்.
4: அதனால மத்த நேரத்துக்கு அது எங்கன்னா வச்சிடுறது. இப்பதான் கொஞ்சம் இருந்தா அந்த கண்ணாடி கூடுல
0: வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க ரேவதி அம்மா. வணக்கம் உங்களுடைய பட்டாபி அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: முறை
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். உங்களோட ஒரு அன்பு உறவு பேச இருக்கிற, பேசுங்க பேசுங்க பட்டாபியாண்ணா.
5: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம்.
0: என்னண்டு
5: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
5: நல்லா இருக்கீங்களா? நம்ம எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு மீராமா இருக்கும்போது யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது, எல்லாம் சுகமா இருப்பாங்க.
0: ஆனா மீராமாக்கு மட்டும்தான் கவலை.
5: அதிகா கவலை தெரியுங்களா? நேர்களை எப்படி நான் சமாளிச்சு பேச போறேன் அப்படின்ற கவலை தான்.
0: அதுக்கு கவலை இல்லையண்ணா, அதெல்லாம் அது சும்மா அப்படி இருக்கேக்கலயே நேர்கள் பேசும்போது எப்படியும் சமாளிச்சு பேசிட்டு போறேன். அதுக்கெல்லாம் கவலை இல்ல.
5: நடுவுல யாராவது பேய் கதை சொல்லுவாங்க, பயப்படுவேன்.
0: அதுக்குதான் கவலை. பழையபடி அண்ணா பேய கொண்டு வர. அண்ணா நீங்க பாத்துருக்கீங்களா? அண்ணா பேய் பாத்துருக்கீங்களா?
5: இல்ல, நான் பாத்துல. ஆனா எங்க கபாலீஸ்வர் கோயில் அந்த கடை இருந்தது எங்ககிட்ட. நான் என்ன பண்ணுவேன்னா, கடையை 10 மணிக்கு சாத்திட்டு வெளியே தான் படுப்பேன். கடை வாசல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும், கடையில அந்த பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கோம் தேங்காய் எல்லாம் அழுக்கிறதுக்கு. அதுலதான் படுப்பேன். படுத்துட்டு இருக்கும் போது மழை ஆரம்பிச்சிச்சு. எப்போ மணி 11:30, நைட்டு 11:30 மழை ஆரம்பிக்குது. கோழி எடுத்துட்டு கோழி எல்லாம் எடுத்துட்டு போத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறந்து கோழி எல்லாம் எடுத்துக்கணும். கோழி எல்லாம் எடுத்துட்டு போத்தி தங்குல எதிர்க்க என்ன மாதிரியே ஒருத்தர் படுப்பாரு, கடையை பூட்டிட்டு ஒருத்தர் படுப்பாரு எதிர்கடையில. உடனே நான் பத்திரிக்கை இருக்கும் போது பட்டாபின்னாரு அப்படின்னா, எங்க கடை ஓனரம்மா கூப்பிடுறாங்க அங்க பாருங்க அப்படின்னா. இல்லையா, யாருமே ஒண்ணு தெரியலையே அப்படின்னு நானே. இல்ல இல்ல, கூப்பிடுறாங்க, நான் போறேன்னு இல்ல, போகாத மணி 12 ஆயிடுச்சு, அந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல, கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போனவரு போனவரு பாருங்க திரும்ப அந்த ஒரு சந்து மாதிரி வரும். கோவில் இருந்து பக்கத்துல ஒரு சந்து மாதிரி வரும். அந்த சந்து மாதிரி வரும்போது அவரு திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. ஆனா அவருக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? அந்த கடைக்காரருக்கு. நல்ல மழை வர நானும் அவர் யாருன்னு சொல்லிட்டு எழுந்து போறேன். ஆனா எனக்கு பயம் வந்துச்சு. இருந்தாலியா போறாருன்னு எனக்கு பயம் வந்துச்சு. அப்புறம் சொன்னோம்னா, நான் வரவே இல்லை, நைட்டு நான் யாருமே கூப்பிடலன்றாங்க அந்த ஓனர்மா. என்னன்னு சொல்றீங்க?
0: நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அவர் ஓனர்மாவ நினைச்சு கொண்டே படுத்திருந்திருக்கார்.
5: தலைமுடி விழிச்சுன்னு என்ன கை காமிச்சு கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க?
0: ஆடே அப்பா, யோசிச்சுக்கோங்களேன். காட்டவளே,
5: சரி நான் அப்படியும் காட்டேன். நீ கிட்ட போனியா? போய் திரும்பின உடனே பாத்தேன்னு சொல்றிய, யாருமே இல்லன்றிய, காலை கவனிச்சியா அப்படின்னா. அதெல்லாம் ஆளை பாக்கும்போது எனக்கு தெரியல, காலை வர பாக்கதா அப்படின்றாங்க.
0: அவர் திரும்பி வந்துட்டார். அந்த நேரம் எப்படி நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கல்ல அந்த இரவு நீங்க?
5: ஆமா, கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நானு போதிலும் மழை வர சாரு பயங்கரமா அடிக்குது. எங்க கூட ஒரு ஆள் படுத்துருப்பாரு, எனக்கு துணையா ஒரு ஆள் படுத்துருப்பாரு, கடையில ஒரு ஆள் இருப்பாரு டெய்லி எப்பவுமே. அவரு வந்து என்ன பண்றது, தூங்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பையன் ஏதோ வளர்றான், நீ தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தூங்க வச்சுட்டாரு அவரு. மறுநாள் பார்த்தா அவனுக்கு ஜுரம் வந்துட்டு.
0: யாருக்கு?
5: போன பாருங்க, அவனுக்கு ஜுரம் வந்துருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சரி பண்ணுவேன்னு அது ஒரு கதையாயிடுச்சு. ஆனா இன்னும் நம்ம சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தேர் இருக்கு பாத்தீங்களா, தேர் நிக்கிற இடம் இருக்கு இல்லையா,
0: தேர்
5: நிக்கிற இடம், தேர் நிக்கிற இடம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி
0: வச்சிருந்தாங்கன்னா
5: அங்க அங்க வரும்னு சொல்றாங்க. அது எனக்கு நிச்சயமா அது சரியா தெரியல. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, தேர் கிளம்பும் போது பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காத்து கருப்பு எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு பூஜை செய்வாங்களாம். இன்னைக்கும் செய்யறாங்க. எல்லா ஊர்லயும் தேர் கிளம்பும் போது முன்னாடி தேருக்கு தனி பூஜை நடக்குமா?
0: இப்ப வந்து தேர் கிளம்ப முதல் தேங்காய் அடிக்கிறாங்க தானே, உயிருக்கு சமன் தேங்காய், அது தேங்காய் அடிக்கிறாங்க இல்லையா? அவ்வளவு
5: அடிக்கிறாங்க, உப்பு மிளகு வைப்பாங்க, உப்பு மிளகு எல்லாம் தேருக்கு அடியில் வைக்கிறது எல்லாம் திருஷ்டி கையெழுத்துதான் இதெல்லாம்.
0: ஆமா ஆமா
5: ஆமா. அப்புறம்
0: எதுக்கும் பட்டாபி அண்ணா, நீங்க இனி தூங்கும் போது உங்களை யாராவது கூப்பிட்டா அது நானா தான் இருக்கு அண்ணா.
5: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அப்ப கூட பாட்டு கேட்பேன், ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: அது சூப்பர்.
5: இன்னொன்னு பாட்டு, இன்னொன்னு பாட்டு, அழகே அழகே வா அழகே வா,
0: அழகே அழகே வா அழகே வா, அந்த பாட்டு
5: அந்த பாட்டு அந்த பாட்டு.
0: சரி, நீங்க இன்னைக்கு தேடி என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க பட்டாபி அண்ணா. தேடி
5: தேடியா?
0: தேடினேன் தேடினேன் தேடு தேடுகிறேன் என்று சொல்லு.
5: ஆமா ஆமா.
0: ஒரு பாட்டு சொல்லுங்க.
5: ஒரு பாட்டு வருது, அது சரியா அந்த வரி ஞாபகம் வரல எனக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னாங்க தேடினேன்னு வந்தது ஒண்ணு இருக்கு,
0: அதை தர.
5: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முத்துராமன் ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அது நம்ம இவரு கரையா யாரு நவராஜ தலைவன்
0: முத்துராமன்.
5: அவரு
0: அப்ப
5: அவரு நினைச்ச மாதிரி படம் இருக்கு, அது படம் சரியா ஞாபகம் வரல எனக்கு, ஆனா பாட்டு இருக்கு.
0: சரி, அப்ப நான் உங்களுக்கு தேடி நேன் வந்தத எழுதுறேன் சரியா?
5: வந்தது அத பாடுறியா?
0: நன்றி அண்ணா. அண்ணா நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி அண்ணா, சூப்பர் சூப்பர், நன்றி அண்ணா, நன்றி
5: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: எங்க ரேவதி அம்மா, உங்களுக்கு இந்த தண்டக்கை எல்லாம் போட தெரியுமா? பாருங்க, அவர் இடையில தண்டக்க போட்டு மியூசிக்கும் போட்டாரு.
4: அதுல வரும் மேடம், சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடல
0: அது வருது. இவர் மியூசிக் இல்ல போனது தண்டக்க தண்டக்க அதுல வருது இல்ல அவ பாடுறது.
4: சரி, இப்ப தேடினேன் வந்ததுல அவர் என்ன பண்ணாரு?
0: அவர் இந்த தண்டக்க தண்டகன் ஒரு மியூசிக் போட்டாரு பாத்தீங்களா?
4: ஓ, பெண்ணென்றால் தெய்வ மாளிகை சிறந்து கொள்ளாது அதுக்க.
0: என்ன
4: அது?
0: நீங்க இருக்க பாடுங்க வேணாம்மா, அத அந்த பாட்டை பாடுங்க. ரேவதியம்மா பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு?
4: என்னோட பாட்டு
0: திருமகன்.
4: என் வீட்டை தேடி வந்தான், திருமண பாட்டு என்று பாடி வந்தான். படம் பேர் தெரியல.
0: திருமகள்
4: திருமண என் வீட்டை தேடி வந்தான், திருமண பாட்டு ஒன்றை பாடி வந்தான்.
0: தேடி வந்தார் நான். நீங்க அதுல இந்த பாட்டு எழுதிக்கிறீங்கல்ல,
4: திருமகள் தேடி வந்தா கேட்டா கொடுங்க, யாருன்னா கேட்டா குடுத்துருங்க.
0: சரி பரவாயில்ல, ஃப்ரீயா குடுத்துருவோம் இல்ல. நல்லது ரேவதி அம்மா, நன்றி நன்றி.
4: நல்லது
0: நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க காற்றலை இணைந்து கொள்ளும் எங்கள் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் கலைவாணன், வணக்கம் வணக்கம் கலைவாணன், கலைவாணன் வணக்கம், வணக்கம் கலைவாணன்.
6: வணக்கம்,
0: வணக்கம் வரதராஜன், அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. சரியா, அப்படியே இருந்து கொள்ளுங்க. எங்கே மெஸ்ஸி ராணி, மெஸ்ஸி ராணி எப்படி இருக்கிறீங்க நீங்க?
6: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கமா.
0: உங்களுடைய மருமகனும் மகளை வந்திருந்தாங்க. அவ பொய்யெல்லாம் சொன்னா பாத்தீங்களா? தன்னால தான் படமே பாக்குறது இல்ல, சீரியல் பாக்குறது இல்ல, பாட்டு
6: தெரியாது.
0: இனி இனி வருவா, இனி வருவா. பாட தெரியாது பாடினாங்க, சூப்பர். தெரியல தெரியல, இந்த பாட்டை சொல்லுங்க சொல்லுங்கன்னு உடனே பாடிட்ட
6: அவன்.
0: நிச்சயம் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? தேடியில, தேடி என்று சொல்லல, தேடி தேடினேன், தேடுவேன், தேடுகிறேன் என்று தொடங்குறேன் இல்ல, இடையில வரலாம் அந்த பாட்டு வரி, அந்த அந்த சொல்லு. தேடி தேடி தேடி என்று சொல்லு, நீங்க தேடுறீங்க இல்ல, தேடினேன், தேடுவேன், தேடுகின்றேன், எந்த சொல்லலையும் ஒரு பாட்டு.
6: தெய்வம் தந்த வீடு நீ வீருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீர் என்ன, ஞானத்தென்னே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அவ்வளவுதான்.
0: ஓ, இந்த பாட்டு நீங்க பாடி காட்டினீங்க, அந்த சொல்லு அதுல வர இல்ல, ஆனா நல்லா பாடுங்க, சூப்பர் கெட்டிக்காரி, நல்லா பாடுறீங்க. அப்ப நீங்க தேடி அந்த அந்த சொல்லு வரக்கூடிய பாடல் ஒன்று நீங்க
6: கண்டுபிடிக்கலாம்.
0: நாங்க எடுத்து வரட்டுமா, இல்லாட்டி நீங்க எழுதி போடுறீங்களா என்ன பாட்டு தேடிட்டு?
6: இல்லைங்க, தேடிட்டு வரேன்.
0: தேடிட்டு வரீங்களா? அப்ப கலைவாணன், கலைவாணன் போயிட்டாரா வழியில?
6: இல்லைங்க, அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சி ஒண்ணு,
0: அதுக்கு நீங்க போயில்லையா?
6: இல்லைங்க, தம்பிக்கு தம்பிக்கு உடம்பு சில பாப்பாக்கு நாளைக்கு எக்ஸாம்
0: இருக்குன்னா,
6: அதனால நீங்க போவீங்க. மணி ஒரு மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க.
0: அது வந்து இப்ப அவங்களுக்கு உதவிக்கு ஆசை தேவைதானே? இப்ப
6: உதவிக்கு கூட இன்னொரு சார் ஒருத்தவங்க அனுப்பி விட்டுருக்கேன். நான் போனா இன்னொரு சார் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அனுப்பி விட்டுருக்கேன்,
0: அவங்க போவாங்க. நீங்களும் போவீங்களா ஸ்டேஜுக்கு? நீங்களும் போவீங்களா? நீங்க போவீங்க, சூப்பர், நல்லா இருக்கு. எங்களுக்கு அந்த பாக்குற சந்தர்ப்பம் இறைவன் தர வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், அது பாக்கணும். நன்றி, நன்றி, மெர்சி ராணி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். எங்கே எங்களுடைய வரதராஜன், வரதராஜன் வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: பட்டாபி அண்ணா வந்து, நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருந்தேன். பட்டாபி அண்ணா வந்து ஒரு பேய் கதை சொன்னார் பாருங்க. இப்ப அத கேட்டதுக்கு அப்புறம் இப்ப மனசு கொஞ்சம் உடம்பும் மனசும் ஒரு மாதிரி, ஒரு வகையில ஒரு பயமா இருக்குது. அவர் வந்து பேசிட்டு போயிட்டார், நீங்க வந்து என்னப்பலதான் வந்து உள்ள நேரம் பேசிட்டு
7: போயிட்டார்.
0: வரதராஜன், நீங்க முதல்ல பாட்டு சொல்லுங்க. பாட்டு தேடி தேடினேன், தேடுவேன் என்று சொல்லு வரக்கூடிய, இடையில வரலாம், கடைசியில வரலாம், முதல்ல வரலாம், ஒரு பாட்டு சொல்லிட்டு நாங்க பேசலாம்.
7: என் காதல் காமலில் மனம் பாடுதே,
0: தேடும் கண் பார்வை. நல்ல படம், நல்ல சிறந்த கதை.
7: ஆமாங்க மேடம்,
0: பாத்தீங்களா? நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப சொல்லுங்க, உங்களோட நிலை என்ன நிலையில இருக்கு இப்ப? உங்களை அவங்க தேடி தேடி தலையில ஹெல்மெட் போட வைக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சல்ல இப்ப?
7: இப்ப முடிஞ்சு மேடம், தேடி தேடி இப்போ காலங்களா முடிஞ்சு போச்சு மேடம்.
0: நீங்க இப்ப சுதந்திரம்
7: ஆயிட்டீங்க, இப்ப சுதந்திரம்
0: ஆயிட்டீங்க, நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. இப்ப உங்கட நிலையில இப்ப ராஜ்குமார் இருக்காரு, தர்மபுரி ராஜ்குமார்.
7: ஓ, தர்மபுரி ராஜ்குமாருக்கு அந்த வாய்ப்பு மாறிடுச்சு போல தெரியுது. 2019 வரைக்கும் அதே மாதிரி இருந்தீங்க. ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பதையும் நம்மளுக்கு மாறிடுச்சு, அது ராஜ்குமாருக்கு அது ஆப்போசிட்டா போயிடுச்சுங்க.
0: இல்ல அதாவது பலன் வந்து உங்களுக்கு இருந்த அந்த பலாபலன் இப்ப அவருக்கு போயிட்டு மாறிட்டு
7: என்ன
0: தோணுது அப்படி வருமா வருமா சில நேரம் இல்ல வராதா?
7: ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தாலும் வரலாமுங்க.
0: நீங்க அப்படியோட சந்தேகத்தும்
7: ஆமாங்க. என்ன ஒரு அந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் சரியா இருந்துட்டு அப்புறம் மீண்டும் அத வர வச்சுக்கலாம் போல தெரியுதுங்க.
0: நீங்க வர வைக்க போறீங்களா? அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியா?
7: ஆமாங்க, அந்த அடி வந்து அன்பான அடிங்க, அதாவது வாங்கினாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க.
0: சந்தோஷம் அதாவது ரசிச்சு சொல்றீங்க பாருங்க, அடி அவ்வளவு.
7: ஆமாங்க,
0: இதுதான அன்பான கணவனுக்கு அழகு, இவ்வளவு அடி வாங்கினாலும் அவ என்ன
7: அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு.
0: அது தழும்பு தழும்பு விழுகிற அளவுக்கு வாங்கினாலும் கூட அது அவ வச்ச அடையாளம்ங்க. நான் இப்பவும் அவ மறக்க கூடாதுன்னு அவ வச்ச அடையாளம் பச்சை குத்துற மாதிரி. நல்லது நல்லது வரதராஜன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க நீங்க. நன்றி நன்றி. நீங்க உங்க அம்பு வில்லெல்லாம் எங்க வச்சிட்டு வந்திருக்கீங்க?
8: உங்களுக்கு
0: தெரியாதா இந்த காட்டலையில எத்தனை மான் வந்து போகுது? ஒரு மானுக்கு நீங்க குறி வைக்கலாம் இல்ல?
8: அது வந்து நான் வந்து மான் எல்லாம் வேட்டி ஆடுறது இல்ல, சிங்கம் புலி அந்த மாதிரிதான்.
0: இங்க இருக்குங்க சிங்கம் புலி, இடையிடையே வர்ற சிங்கம் புலிய நான் கணக்கிட்டு சொல்றேன்.
8: சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க.
0: கவனமா இருந்துக்குங்க, இவ்வளவு நாளாதான் எனக்கு ஆயுதத்தோட ஒரு பாதுகாப்பாளர் இல்லைன்னு நான் இருந்தேன். இப்ப இருக்கிறாருங்க அர்ஜுனன், எல்லாரும் கவனமா இருந்துக்குங்க. நான் சொன்னது சரிதானே? கவனமா இருந்துக்குங்க, இவ்வளவு நாளும் எனக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை என்று இருந்த அர்ஜுனன், இப்பதான் நீங்க
8: வந்திருக்கீங்க.
0: நீங்க சொல்லுங்க, தேடி தேடினேன் தேடுகிறேன் என்று வருகிற சொல்லு இடையிலேயே வரணா முன்னுக்கும் வர ஒரு பாட்டு
8: நிமிர்ந்து நில் அப்படிங்கிற படத்துல வரும் தெய்வ சுகம் மன்னவனின் தன்னிதியில் அப்படின்னு பாட்டு வரும். அது நான் சொல்றேன்,
0: அது எங்க மஜித் கேட்டுட்டு போயிட்டாரு மூன்றாவது ஆளா நாலாவது ஆளா.
8: அப்ப தேடி நின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: எங்க பாப்பம் என்ன பாடுன? தேடி நின்ற கண்களுக்கு
8: கண்களுக்குள் ஓடி வரும் சாமி படத்துக்கு பேர் சுவாமி
0: ஐயப்பன்.
8: அது வந்து ஐயப்ப சாமி அருள்புரி சாமி வரும் அந்த பாட்டு.
0: முதல் தொடக்கம் ஐயப்ப சாமி என்று வருமா?
8: எடுத்து தேடி நின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும்.
0: ஓடி வரும் சாமி, நல்லா பாடுறீங்க.
8: தேடி நின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பி எனக்கு டக்குன்னு சரியா ஞாபகம் வரல. இந்த முத வரிய ஆரம்பிக்கும்.
0: இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க நீங்க.
8: இன்னைக்கு ஒரு பாட்டம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோரும்

ஆயு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும்

உள்ளங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரும்

0: கடன் உணர்ச்சி
1: அருமை அருமை அருமை, நல்ல நல்ல வார்த்தைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ அல்லது இறைவனை நம்பி வந்தாயோன்னு கேட்டுக்கிறார்கள். இறைவனை எங்களுக்கு இறைவனை தெரிகிறது ஒருவன் மூலமாகத்தான் உண்மையிலேயே.
0: ஓஹோ,
1: அல்லாட்டி இறைவனை நீங்க நீங்க இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது. நாங்க அந்த இறைவனை ஒருவன் மூலமாகத்தான் பார்ப்போம், எங்களுடைய தந்தை மூலமாக தாய் மூலமாக. அதனால எங்களுக்கு ஒருவன் இருந்தாலே இறைவன் எங்களோடு இருப்பது போல இல்லையா?
0: பாட்டு விஸ்வநாதன் சிவாஜி கணேசன் பச்சை படத்துக்காக நமது இசை அரசல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மெலடியான பாட்டு, ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கவலையா இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்.
1: நிச்சயம், நன்றி நன்றி நன்றி அர்ஜுனன், நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம். வணக்கம் காற்றலையில் ரதீஷ். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
2: என் ஜீவன் தேடு.
1: அது சூப்பர். என் ஜீவன் இல்ல அந்த பாட்டு இல்ல இல்ல என் ஜீவன் இல்ல இல்ல இல்ல ஜீவன் பாடுது அது உன்னை தான் தேடுது அப்படி
2: வரணும்.
1: என் ஜீவன்
2: தேடுதானே
1: நிச்சயமா அருமையான பாட. என் ஜீவன் பாடுது

0: எங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி.
1: சூப்பர். கன தேடி வந்துருச்சு.
2: எக்கச்சக்கமா தேடி.
1: என்ன இது முதலே தெரிஞ்ச பாட்டு, ஆனா உங்களுக்கு நீங்க இப்ப கூகுள்ல டச் பண்ணதோ அல்லாட்டி மனசுல வந்ததோ?
2: மனசுல வந்ததா? கூகுள்ல இருக்கிற பாட்டுகள் நிறைய இருக்கு வேற.
1: அதான் சொல்லவே நான் சொல்லிட்டேன்ல. நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. என்னன்னா சில பேர் பாருங்க எங்களுக்கு தெரியாத எடுத்து வாங்கன்னு சொல்லும் போது நாங்க
2: எடுத்துருவோம்.
1: என்னை
2: தேடி
1: தேடி தேடி தேடி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு தேடி.
2: நீங்க
1: தேடுகிறேன் என்ற பாடல்கள் நிறைய இருக்குது. நீங்க என்னத்தையாவது தேடி இருக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில?
2: தேடாத ஆளுகளே இருக்காது.
1: இல்ல, தேடாத ஆட்களே இருக்காது. ஏதோ உண்டே.
2: இந்த காலத்துல டெய்லி தேடி தெரியுது. இந்த காலத்துல
1: நிச்சயம்.
2: இந்த காலகட்டத்துல என்ன தெரியுமா? மறவி. அதனால மறந்து வச்சாலும் தேடி தேடி நடத்தலாம்.
1: எல்லாரும் சாப்பாடு சாப்பாடு சரியில்லை, அதனால எல்லாரும் மறக்கிறாங்க. மறதி வராம சாப்பிடுறது சாப்பாடு என்ன? மறதி வராது இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. என்ன சாப்பாடு அது?
2: அதாவது மறதி வராம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து, அது சாப்பாடாதான்.
1: ஓ, மருந்து இல்ல. இப்ப அம்மா அப்பா இல்லாட்டி யாரோ பெரியவர்கள் சொல்லுவாங்க இந்த சாப்பாடை சாப்பிடு பாருங்க, இப்ப கரெக்டா சாப்பிடு, கண்ணுக்கு நல்லமன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை நல்லா வருமண்டு.
2: அதே மாதிரி மறதி
1: மறதி வராது, நீ இதை சாப்பிடண்ட, என்ன என்ன என்னத்த சாப்பிடண்ட, கூடுதலா சாப்பிடணும் சொல்லுவாங்க. எனக்கும் தெரியல, அதான் கேக்குறேன்.
2: அப்படி ஒரு ஒரு புரோட்டீன் பவுடர் இருக்குது, அது வாங்கி சாப்பிட்டா காலையில லைட் எல்லாம் அப்படியே நல்லா பளிச்சு தெரியும். நல்லா சூப்பா இருக்கும்.
1: என்ன பவுடர் அது?
2: ஏதோ ஒரு புரோட்டீன் பவுடர்.
1: அது சரி, மறதி மறதி வராதுன்னு தலை பழிச்சண்டு.
2: நீங்க
1: சொன்னது எனக்கு எப்படி விளங்கிச்சா, அந்த பவுடரை நாங்க சாப்பிட்டா மற்றவங்க தலை பழிச்சது வழுக்கதான் பளிச்சு தெரியும். அது இப்ப ஏற்கனவே எல்லாருக்கும் இப்ப வழுக்கல் தான். இப்ப ஸ்டைலும் வந்துருச்சு இல்ல, வளிச்சு போட்டு தெரியறதுக்கு பாருங்க. இல்ல மொட்டை அடிச்சுட்டு தெரியறாங்கல்ல எல்லாரும், ஒரு ஸ்டைல் மாதிரி. அப்ப புரோட்டீன்
2: கெமிக்கல் சாப்பிட்டுட்டு முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கே போகுது. அப்போ
1: நாங்களும் வெட்டி எல்லாம் கிழிச்சு போட்டு போறாங்க. இல்ல
2: இல்ல, அது வில கம்மியான கிழிஞ்ச பேண்ட் இலவசத்துக்கு வாங்கிட்டு போட்டாங்க.
1: இல்ல, இந்த பேலண்டு விக்கிறாங்க இல்ல, பேலண்டு பழைய உடுப்புகள் அதுல கொஞ்சம் கிளிஞ்ச இதுகள் இருந்தா அதெல்லாம் ஸ்டைல் நினைச்சு எங்க ஆக்கள் போட்டுக்கொண்டு தெரியறாங்க.
2: அப்படிதானே கண்டுபிடிச்சது?
1: கிழிஞ்ச கிழிஞ்ச போட்டு போறது.
2: நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா?
1: சொல்லுங்க.
2: ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவசரமா ஒரு பேண்ட் கிடைக்காம கிழிஞ்ச பேண்ட் எடுத்து போட்டுருது.
1: போட்டிருப்பேன்.
2: அது எல்லாரும் பார்த்து ஒரு பெரிய மாடல் என்று சொல்லி அண்ணையில இருந்து போட்டுட்டு வந்து எல்லாரும்.
1: இல்ல, இப்படி இப்படியும் இருக்கலாம். இல்ல இப்படியும் இப்ப பாருங்க, இப்ப சினிமாவில இப்ப ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த உடுப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்தந்த டைமுக்கு அந்த படத்துக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இதை போடு இதை போடுன்னு அந்த டிசைன்ஸ் இதுகள் எல்லாம் இருக்கும். எல்லாரும் போட்டு போட்டு அதை கலட்டி வச்சுட்டு போகணும் இனி அடுத்த படத்துக்கு உதவுமெண்டு. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரோ யாராவது எங்கட ரஜினிகாந்த் நான் சொல்லல, ஒரு ஸ்டாரா இருக்கிறவர், சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, அவரை குறிச்சிடும். ஸ்டாரா இருக்கிறவர் இப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த உடுப்பை போடுங்க அடுத்த ஷூட்டிங்கன்ற சொல்லிக்க, காணாத ஒரு ஃபேன்ஸ இறுக்கி இழுத்து போட்டிருப்பாரு. சரியா, போட்டு கொண்டு அவர் ஓடும் போது பேசுமா இருக்கும் போதே அந்த முழங்கால் இருக்க இல்லையா, இந்த முட்டி முட்டி அதுல அப்படி இருக்கும் போது கிழிஞ்சி இருக்கும் ஒரு வரி அப்படி கிருக்கண்டு, அதோடய நடிச்சிருப்ப, அதோட பாருங்க இவ்வளவு கற்பனை போகுது, அதோடய நடிச்சிருப்ப. இதை பார்த்தோன்னு ரசிகர்கள் ஷா இத ஒரு ஸ்டைல் ஆக்க வந்துட்டு நல்ல பாண்டே அப்படி நூல் இழுத்து கிழிச்சிட்டாங்க, கிழிச்சு பட்டி போட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு.
2: ஏர் பாசிங் நல்லதா?
1: ஏர் பாசிங் நல்லதான், முன்னுக்கு குனியேக்க பின்னால குனியல்ல, அப்படி கிழிச்சு போட்டிருந்தா எல்லாரும் அப்படிதான் போயிருப்பாங்க. இல்ல அழகான ஒரு பொண்ணு இப்படி நடந்து வரா, ஒரு ரசிச்சு கொண்டு வர திரும்பி போகும் போது பின்னுக்கு அப்படி எல்லாம் கிழிச்சு
2: இந்த கிழிஞ்ச கதையெல்லாம் அங்கே இருக்கட்டும். நம்ம தெய்வத்தான கண்ணா ஒண்ணு தேடுகிறேன் பாத்து வந்துருக்கியா?
1: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, அதுவும் இருக்கிறேன்.
2: அதே மாதிரி கண்ணா நீ எங்கே உன்னை நான்
1: தேடுகிறேன் நிச்சயமா, அப்படி பல பாடல்கள் இருக்குது.
2: கண்ணன் என்ற பேர்ல வர பாடல்கள் இருக்குது,
1: அதுலே அண்ணன் வர பாடல நிறைய பாடல்கள் தேடி என்று இருக்குது.
2: அண்ணனே தேடி இருக்குது, கண்ணனே தேடி வந்தேன்.
1: நான் இன்னைக்கு எடுத்து வந்த பாடல் உண்டு, கண்ணனை தேடி வந்தேன் வெண்ணையை கொண்டு வந்தேன். அது அதை எடுத்து வரும்போது தேடி என்று சொல்லி எனக்கு வந்தது. நல்லது ரவி, உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்னா.
2: பாட்டு
1: நீங்க கேட்ட பாட்டு என் ஜீவன் பாடுது உன்னை
2: எடுத்து
1: வர்றேன். பாருங்க நீங்களும் எனக்கு மறதி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி போட்டு அந்த பவுடரை குடுக்கலாம்னு யோசிக்கணும், ஒரு மாய விக்கலாம் இவருக்கு.
2: அப்போ அப்படியான பளிச்சுருக்கும்,
1: பளிச்சென்று எல்லாம் பளிச்சென்றிருக்கேன். நல்லது ரதீஷ், நன்றி நன்றி.
2: நல்ல நல்ல நன்றி
1: அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். சரி நல்லது. எங்களுடைய கணபதி அண்ணா நீங்க அழைப்புக்கு வாங்கோ, அழைச்சிருக்கிறீங்க. ஆனந்த லட்சியம்மா அடியப்பா அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, வாங்க ஆனந்த லட்சியம்மா. நான் உங்களுக்கு அழைப்பதில்லை, ஏனென்றால் சில நேரம் நீங்க உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில அழைக்க முடியாத இடத்துல இருப்பீங்க என்பதற்காக. நலமா ஆனந்த லட்சியம்மா, நலமா இருக்கிறீங்களா? அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, மீண்டும் நீங்க அழைப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இணைந்தவங்க எல்லாம் காற்றடைக்கு வர வேண்டும். நான் இப்பொழுது சத்யகலா ரமேஷ், ரமேஷ் சத்யகலா முதல் கணவர் பேரை சொல்லணும் இல்ல, நாங்க தான் விடுறது போல முதல்ல பெண் பேரை சொன்னோன்னு எந்த பேர் தானே முன்னுக்கு சொல்றேன்னு கணவரை அடக்கி வச்சிருவாங்க. ஆனா எங்க சத்யகலா அப்படி இல்லை, ரமேஷ் சத்யகலா. அவ சின்ன குழந்தமாய் பேசுறா. உங்களுக்குரிய பாடல் காற்றடைக்கு வர்றது, பாடலை முழுமையாக கேட்கலாம். இன்று அவர் இணைந்திருக்கிறார். நான் சில நேரத்துல சில பேருக்கு பாடல்களை இன்று கொடுக்கிறேன், எடுத்து வர்றேன் கூட பாடல் என்று அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்கிறது. அதுக்காக யாரும் தவறாக நினைச்சு கொள்ளக்கூடாது, இது நாங்க தமாஷாக பேசுவது. ஒருவர் இப்ப முதல்ல இணைஞ்சு கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிறது, ஏதோ ஒரு முக்கியத்துவத்துக்காக நாங்கள் ஒருவரை அரவணைச்சு பேசுவது, அவர்களுடைய பாடலை முதல் கொடுப்பது. நீங்கள் எல்லாம் எங்கட வீட்டு தோட்டத்து மலர்கள், அதாவது ஒரு குடும்பத்து உறவுகள். உங்களுக்கு நான் என்ன இவருக்கு பாடல் கொடுத்தேன் என்றுட்டு நீங்க மனசுல எதுவும் கவலை கொள்ளக்கூடாது. எப்பவும் உங்களோட பாடல் எப்பவும் வரும், ஒவ்வொரு நாளும் உங்களோட பாடல் எல்லாருடைய பாடலும் வருகிறது, அதனால கவலை கொள்ளக்கூடாது. அதை தவறாகவும் நீங்க நினைக்க கூடாது என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஏதோ ஒரு விடயத்தை செய்கிறேன் என்றால் அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு தேவை இந்த காட்டிலையில அன்போடு அத அரவணைப்போடு எல்லோரையும் அனுசரித்து அன்பாக சென்றவர் மீண்டும் வந்தால் அவரை அன்போடு மீண்டும் நாங்கள் அரவணைத்து அவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும், மீண்டும் அவர் எங்களோட இணைந்திருக்க வேண்டும் என்று நீங்க அப்படித்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பது. என்னுடைய ஒரு பிள்ளை கோவிச்சு கொண்டு வெளியில போயிட்டா, எனக்கு ஒரு 10 பிள்ளை இருக்கு, அந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை கோவிச்சு கொண்டு வெளியில போயிருச்சு. நித்தமும் எனக்கு மனசுல துக்கமா இருக்கும், ஆனால் இந்த சிறிது நாட்களில் அந்த பிள்ளை திரும்ப வந்த உடனே அந்த பிள்ளைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அரவணைத்து எல்லாம் செய்வோம். அந்த நேரம் மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து அண்ணா வந்துட்டார், இல்லாடி அக்காவா இருந்தா அக்கா வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு தாய் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தீர்த்தி விட்டு அவருக்கு குளிக்க செய்து அவருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அரவணைத்து செய்யும் போது மற்ற சகோதரர்களுக்கும் சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் போனவன் மீண்டும் போகாமல் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தையோடையே உறவாடி இந்த அன்பு கிளையை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். முன்பு நான் ஏதாவது ஒரு சின்ன எங்களுடைய சின்ன செயல்பாடு அவரை நோகடித்ததுனால் தான் அவர் போயிருக்கலாம். ரெண்டு அந்த மனப்பாங்கோடு தான் அந்த தாய் அரவணைப்பை கூட காட்டுவார். அதை மற்ற குழந்தைகள் பார்த்து பொறாமப்படவோ

காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காதலை கூட இப்ப கடகரன்னு கட்டிட்டு போயிடலாம். ஆனா இந்த அன்பு பாசம், ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு குடும்பத்தின் ஒற்றுமை, இதை கட்டி காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதை எங்கு பார்த்தாலும் அதுல ஒவ்வொருவரும் அதுல பங்கு பெற வேண்டி இருக்கு. ஒருவர் மட்டும் கட்டி காக்க முடியாது, எல்லாரும் கூண்டு சேர்ந்து 5 விரலும் 10 விரலும் சேர்ந்தால்தான் நீங்கள் முழுமையான ஒரு ஒரு பொருளை அப்படி அள்ளி எடுக்க முடியும். 10 விரல்ல 8 விரல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான்டா 2 விரலான நீங்க ஒரு கொஞ்சத்தை தான் கிள்ள முடியும். 10 விரலும் சேர்ந்தால் நிறைய அள்ளலாம். அத நான் அன்பை சொன்னேன். அதனால ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடக்குது இல்லைண்டா, சரி அம்மா ஏதோ அந்த பிள்ளைக்கு அன்பு காட்டுகிறா, அண்ணா இப்படி போனதால் என்று நேச்சி அன்பு காட்டுகிறா என்ற ஒரு சிந்தனையோட நீங்களும் செயல்பட்டு, நீங்களும் அரவணைப்போட நீங்களும் சேர்ந்து கொள்ளும். என்ன நீங்க அப்படி செய்றீங்கன்னு, இதெல்லாம் நாங்க கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல. எப்போ எல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போறோம். அன்பு பாசம் நான் இறந்தால் நீங்களே நான் காட்டிய அன்பு பாசத்தை தான் சொல்லி சொல்லி மனசுலேயே நினைவு வைத்துக் கொள்ளுவீர்கள். அம்மா இப்படி பேசினா, அம்மா அன்பா இருந்தா, அவ இல்லையே என்று அந்த ஏக்கம் இருக்கும். அதனால அன்போடு பாசத்தோடு புரிந்துணர்வுகள் தேவை. எந்த ஒரு இடத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என்று எனது நோக்கத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய குழந்தையாக, அதாவது இந்த காற்றலையில் ஒரு உறவாக குழந்தையாக இணைந்து கொண்ட ரமேஷ் சத்யகலா அவர்களுக்கு இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. அவர்கள் கேட்ட பாடல் ஏனென்றாலே ஏன் இதை சொன்னேன் என்றால், அவர்களுக்கு இன்றைக்கு நான் முத்துமணி மாலை என்ற பாடலை கொடுக்கிறேன். அந்த தேடி என்ற சொல்லுத்தான் இன்றைய சொல்லு. அந்த முத்துமணி மாலை என்றால் சத்யகலா இன்றைக்கு இணைந்து கொண்டார். அவருக்கு அந்த பாடல் நான் சிறு பிள்ளைகள் அவர்களை தேட முடியவில்லை. மற்றது அதுலேயே நீங்க அதுல தான் கேட்கற மாதிரி நான் அடம் பிடித்து இன்றைக்கு நான் எடுத்து வந்தேன் இருந்தால் அவர்கள் பாட்டும் கேட்க மாட்டார்கள், இன்னொரு முறை இணைய மாட்டார்கள். அவர்களுக்கு விட்டு கொடுத்து எங்களுடைய குடும்பத்தின் பழக்க வழக்கத்தை பழக்கி கொண்டு வர ஒரு கொஞ்ச நாட்கள் செல்லும். அப்பதான் என்னுடைய குழந்தைகளாக அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் முத்துமலை மாலை என்ற பாடல் காட்சிக்கு வருகிறது. கேட்போம் ரமேஷ் சத்யகலாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலாம் சத்யாலாக்கு திருமணம் ஆன முதல் நாளோ அல்ல ரெண்டாம் நாளோ மூன்றோ நாளோ ஒரு ஒரு கிழமைக்குள்ள நானிகன் ரமேஷ் பாடியிருக்கிறார். பாருங்க, ரசிச்சு அந்த பாட்டை தான் கேட்டிருக்கேன்.

0: புது
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். தேடுகிறேன் நான் இன்னும் பல அன்பு உறவுகளை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு என்னுடைய சத்தம் சரியாக உங்களுக்கு கேட்கிறதா என்னன்னு தெரியவில்லை. எனக்கு ஏதோ குறைவாக கேட்கிறது போல இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, பார்க்கலாம். என் அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்று சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது எங்களுடைய தர்மபுரி விஜயன் ஏதோ சொல்லுகிறார், என்னன்னு பார்ப்போம்.
2: வணக்கம் அம்மா, நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சிக்கான விஜயன் பேசுறேன். நேற்று பணிக்கு வரவில்லை, அதனால் பாரதிக்கு எனக்கு தொடர்பு இல்லாத போச்சுங்க. இன்னைக்கு நான் பணிக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் வேற ஒரு இடத்துல தான் எனக்கு டியூட்டி. இப்போ உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம். ஆமா பேரம்மா, எனக்கு வந்து இப்போ அதிகமா இப்பதான் கொஞ்சம் நான் கத்துக்கிட்டு வரேன். நல்லா பாரதிதான் கத்துக் கொடுக்குறாரு. நானே மொபைல் எடுத்து உங்கள்கிட்ட டைப் பண்ணி பேசுறது கொஞ்சம் நாள் ஆகும், அது கொஞ்சம் தெரியல. அதனாலதான் இப்ப எனக்கு ஒரு பாடல் கொடுங்கம்மா. ஆளுக்காடலே தேடிய முத்து எங்க ராசா கண்ணு, ஆயிரத்தில் ஒன்னே ஒண்ணு என்ற பாடலை வழங்குமாறு மேலாமா நாங்களை அன்புடன் அழைக்கின்றோம்மா. இந்த வானொலி கேட்க கேட்க எனக்கு ஆசையும் இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருக்கிறது. லட்சக்கணக்கான நேயர்கள் நானும் வருவோம்மா. எம்டிஆர் நானும் பல பேருக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் அவங்களும் கேட்கவில்லை. விரைவில் புதிய நேயர்கள் வரக்கூடும். நானும் தகவல் தமிழன் பாரதி அவர்கள் இருந்த பிறகும் எம்டிஆர் நிகழ்ச்சி கேளுங்கள். மற்ற எந்த வானொலியும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு நிகழ்ச்சி தரமாக இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்களும் கேட்க ஆசையாக இருக்கிறது அம்மா. வேறம்மா நன்றி, வணக்கம் அம்மா.
1: நன்றி நன்றி. எங்களுடைய விஜயன், தர்மபுரி விஜயன், உங்களுடைய ஆழக்கடலில் தேடிய முத்து பாடல் காற்றலுக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது காற்றில் இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய செல்வகுமாரை சந்திக்கலாம். வாங்க, நாங்க செல்வம் தேடியே களைச்சு போனோம். சரி, உங்கள்ட்டையாவது கிடைக்குமான்னு பாக்கலாம். வாங்க செல்வகுமார்.
3: வணக்கம்மா. வணக்கம்மா, உட்காரலாமாமா?
1: இப்போ நீங்க எங்க உட்கார போறீங்க? எதுல உட்கார போறீங்க நீங்க? இப்ப ரெண்டு
3: பேர் சூரிய நிலையத்துல இருந்து உட்காரணும். வந்தது நில்லுங்க நில்லுங்க, நீங்க நின்றுட்டு இருக்கேன். இப்ப
1: கொஞ்ச நேரத்துல நீங்க சரி உட்காரட்டு அம்மான்னு கேட்டீங்க, சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல நீங்க என்னமா டீ காஃபி கிடைக்காதான்னு கேட்க கூடாது.
3: எனக்கே
1: கிடைக்கிறது அறதா இருக்குது, நீங்க ஒரு பக்கத்தால அதனாலதான் கேட்டுறாங்க.
3: நாங்க வேணா சூடா போட்டு குடுத்து விடுறோம்.
1: அது
3: சுக்குமல்லி காபி
1: அங்க இருந்தா தான் நீங்க எல்லாரும் போட்டு குடுத்துருவீங்க. இல்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு சுக்குமல்லி எங்க போயிரும் பாருங்க.
3: நிகழ்ச்சி செய்வேன் எப்படி தெரியுமா? ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சில காலம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல
1: வந்துடும்.
3: ஏன்னா இப்படி எல்லாம் பேசும்போது நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோமாமா.
1: அதுதான் உண்மை, அது இருக்கட்டும். நீங்க இப்படியே இதெல்லாம் வரும் வரும் வரட்டும் என்று சொல்லி சொல்லி இந்த இருக்கிற பெண்களை எல்லாம் நீங்க சோம்பறியாக்குறீங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த மைக்ரோவேவ் வீட்டை வச்சுட்டு சும்மா இருங்க, என்னங்க சும்மா இருங்க, அந்த கடையில சொல்லுங்க, அந்த இதுல வச்சு விட சொல்லி இங்க
3: வரட்டேன். கடையில எல்லாம் வைக்க வேண்டியதுல, நம்ம நேரம் அம்மா வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல போன் அடிச்சு என்ன வச்சிருக்கீங்களா உள்ள வச்சு விடு அப்படின்னு சொல்லிவிடலாம்.
1: அப்படி சொல்லி போனா உங்களோட மனைவிக்கு நடுக நோயா தான் இருக்கு. எனக்கு ஏழு இல்லைங்க, எனக்கு உண்மையிலே கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, உங்க அம்மாட்ட இல்லாட்டி உங்க அக்காட்ட ஏதாவது ஒரு சாப்பாடு இதுக்கு வைக்க சொல்லுங்க. டாடி
3: அவங்க அம்மா கிட்ட தானே வைக்க சொல்ல போகுது, நம்ம எங்க அம்மாட்ட ஒன்னும் சொல்லாதுலே.
1: அப்படி சொல்ல முடியாதுல்ல, நடுக உங்க அம்மா சலிச்சுட்டா உங்க அம்மா தானே கேப்பாங்க.
3: அதாவது சுகங்கள் அதிகரிக்க உடல்ல உபாதை வர சந்தி
1: உபாதை வரும். அது பத்தாதுக்கு அவரோட உபாதை உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க
3: அது வேற,
1: அது என்ன இப்படித்தான் நீங்க சொல்லுங்க. இந்த ராணி இந்த செல்லம் சொன்னா சரியா தான் இருக்கு, அவங்களே வைக்க செல்லலாம். நீ அம்மா வந்துட்டு நீங்க அங்கதான் அவருக்கு செல்லம் கொடுப்பீங்க. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல ஆட்டுக்கல்ல நல்ல அம்மியில எல்லாம் அரைச்சு நல்ல குழம்பு வச்சு அப்பதான் நல்ல சாஃப்டா நல்ல, அதாவது உடனே உடனே சாப்பிடலாம்.
3: நல்லா வரும்,
1: நல்லா வரும். நீங்களும் அந்த குசிய விடுறதா இல்ல என்ன? செல்வகுமார் நீங்க பேசுறதெல்லாம் கவனமா பேசுங்க, அத மட்டும் சொல்லிட்டேன். என்னன்னா அர்ஜுனன் முந்தித்தான் எனக்கு காவலுக்கு ஒரு தருமே இருக்கல, இப்ப நான் எனக்கு காவலுக்கு அம்பு விழுந்த இருக்காரு அவர் சொன்னது தானே. எப்படினாலும் சொல்லுங்க, எந்த புலி சிங்கம் வந்தாலும் தான் உடனே வேட்டையாடுறேன். புலிசிங்கம் வருது எங்க வேட்டையானுங்கன்னு அவரு உடனே பின்னங்கால் மட்டும்
3: எடுத்துட்டு வந்துருவாரு,
1: எடுத்துட்டு வர்றாதான் அதை எடுத்துட்டு ஓர்வாத நீ என்ன, அது நீ ஒருக்க பார்த்தா தானே எங்க தெரியும். அது இந்தியாவில தானே அந்த ஜூல போய் ஒரு பையன் பார்க்கும் போது அந்த புலி இருக்கிற இடத்துல விழுந்து, நீங்க பாத்தீங்க அந்த வீடியோ? அதுல
3: நான் வீடியோ
1: பாக்கல, அந்த பையன் அப்படியே கும்பிடுற மாதிரி. அது என்னடா அந்த பையன் சொல்லி கேட்காம ஒரு வீராப்பா அதுல ஏறி நடந்து அவருதான் நடந்து, அதான் பக்குவமா எதுவும் நாங்கள் ஆபத்து வரும் என்ற நிலையில மெதுவா செயல்பட வேணும். ஒரு ஒரு கவனம் இல்லாம செயல்படக்கூடாது, அது அவருக்கு வினையாவே மாறிடுச்சு. அது பின்பு அதுல
3: விலங்குகள்கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்.
1: கவனமா
3: இந்த ஒவ்வொரு இதுல காட்டுறாங்க, அது கைய உள்ள விடுறாங்க, தலைய உள்ள விடுறாங்க, சிங்க தலைக்குள்ள.
1: நிச்சயம்
3: அதெல்லாம் எப்படி, அது வீட்டு விலங்கு மாதிரி சாதாரணமா வளர்க்கற நாய்க்குட்டி மாதிரி வளர்க்கறாங்க.
1: அது சிலது என்னன்னா அவங்க அந்த மாமிச மதுகள் எல்லாம் கூட போடாம வளர்க்கலாம் வளர்க்கறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு டேஸ்ட் பார்க்காம
3: அப்படி வீட்லயே வாங்கிட்டு மாமிசமும் போடுறாங்கம்மா.
1: போடுறாங்க,
3: அப்படுறாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு
1: சாதுவா இருக்கிறது. மனிதருக்கு எல்லாம் இது இல்லாம போகுது, மிருகம் எல்லாம் மாறி வருது தெரியுமா?
3: ஆமா ஆமா, விலங்குகளுக்கு கூட அமைதியா சாதுவா இருக்கு, மனிதர்கள் கூட. இப்ப நேத்து ஒரு பாட்டு ஒண்ணு வச்சா, நேத்து இதுல கதம்ப நிகழ்ச்சியில வந்து பாடல் தனியா ஐயா வச்சாரு பாத்தீங்களா?
1: என்ன பாட்டது
3: ஐயா வந்து சிந்தனை செல்வன் ஐயா வைக்கிறாரு, அது ஃபுல்லா கேட்கும்போது நல்ல ஒரு ப்ரோக்ராம் அருமையா இருக்கலாம். அதுல ஒரு பாட்டு சொல்றாரு, இந்த எம்ஜிஆர் பாட்டுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் அடியில, தம்பி இந்த நான் கை என்ன காலும் இல்ல வாளும் இல்ல நாலு கால மனிதர்கள்லயே எத்தனையோ விலங்கு இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு
1: என்ன காலும் இல்லை என்ற பாட்டு இல்லையா
3: அந்த பாட்டுல முதலடி எம்ஜிஆர் பேசிட்டு வைக்கிறாரு இது மாதிரி விலங்குகள் தான் மனிதர்கள் தான் விலங்கா திரியறாங்க
1: அப்படின்னாரு விலங்குகள் எல்லாம் இப்ப சாதுவா வந்துடுதுங்க எல்லா விலங்குமே எத்தனையோ நாங்க பாத்துருக்கிறோம் பார்த்தா அப்பாடா கணக்க வேணா பாம்பு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு
3: பாருங்க பாம்பு பாம்பை கண்டா பயமா தான் இருக்கு எல்லாம் அதாவது பேய கண்டா கூட பயப்படல எனக்கு வந்து பேய் மேலே பேய் மேல எல்லாம் பயம் இல்ல பாம்பை பார்த்தா எப்பேர் பட்ட பாம்பை கண்டால் படையும் நடுங்கிறான் ஒட்டமா ஓடுறாங்க பாம்புன்னா போடும் தெரியுமா
1: ஆனா பாம்புன்னா பயப்படாதவங்க வந்து சீன இனத்தவர்கள் தான்
3: பாம்படிக்க
1: போதுன்னு சொன்னால் அதுக்கும்
3: பயம்தான் பாம்புனாலும்
1: பயம்தான் அதுக்கு சரி அது இருக்கட்டும் நீங்க சரியா வீராப்பா பேசுனீங்க பாருங்க இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சரியா வீராப்பா சொன்னீங்க பேயண்டா எனக்கு பயம் இல்ல அது நீங்க காணாதபடியா உங்களுக்கு பயம் இல்ல தெரியுமா கண்டாதான்
3: தெரியும் பேய்னா பயப்பட மாட்டேன்
1: அது நீங்க காண இல்ல நீங்க ஒரு
3: பாத்தீங்களா பேய் குளிச்சுட்டோம்
1: என்னண்டு
3: பேய் பேய் படத்துல இருந்து ஒரு ஒளி சித்திரம் வச்சுக்கோங்க பாருங்க
1: என்ன ஒளி சித்திரம் அது என்ன படம் அது
3: இன்னைக்கு அது என்னமோ இந்த முனி முனி தெரியா என்னமோ
1: முனி முனி இப்ப வந்த படம்
3: என்ன படம் ரெண்டு மூணு இதா வருது வரனால என்ன படம் எனக்கு புது படம் தெரியல
1: முனி எந்த படம் தான் முனி முனி அது இல்ல நீங்க பேய காணையில செல்வகுமார் கண்டா உங்களுக்கு பயம் இருக்கும்
3: ஓ அப்படியா
1: அது காணாத வழியாதான் நீங்க சொல்றீங்க பேய்க்கு பயம் இல்லனான்னு அந்த பேய நீங்க எப்ப காண்றீங்களோ அதுக்கப்புறம்தான் பேய பத்தி உங்களுக்கு தெரியும்
3: நமச்சிவாயா என்ன கிட்ட கண்ணிலே காட்ட மாட்டாரு பேய
1: என்ன அப்படி நீங்க இப்ப நீங்க
3: கண்ட்ரோல் வச்சுட்டேமா
1: என்ன வச்சு
3: மனசுக்குள்ள இருக்க பேய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அதனால புற பேய் கிடையாது அவ்வையாரு
1: அகப்பேயர்
3: என்ன சொல்றாரு மனப்பேய வந்து நீ அமைதிப்படுத்திக்கிட்டேனா புறத்துல பேய் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க ஔவையாரு அதே மாதிரி நான் பேய்க்கும் நோய்க்கும் நைட்லதான் கொண்டாட்டங்கிறாரு
1: ஒருத்தர்
3: பேய்க்கும் நோய்க்கும் ராத்திரிலதான் கொண்டாட்டமா
1: உண்மைதான்
3: உண்மைதான் வருது நோய்
1: உண்மைதான் பாருங்க எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பேய ஒப்பிட்டு நோயை ஒப்பிட்டு பாருங்க இப்ப எங்களுடைய கொரோனா வைரஸ் வந்து இப்ப அங்க அந்த நாட்டில 46,000 பேர் அதை பற்றி கொண்டிருக்கிறது 1,000 மேல இறந்து விட்டார்கள் சராசரி ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட இறக்கிறார்கள்
3: சீனாவில தானமா
1: சீனால 24 மணித்தியாலத்துக்குள்ள 100 பேருக்கிட்ட இறக்குறார்கள் செய்தியும் வந்து
3: ரொம்ப பேரு வேற பக்கம் இருந்து இது பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க
1: அப்படியா இருக்காது ஏன்டா வேற அப்படி என்ன இருந்தாலும் கூட மற்ற நாடுகளுக்கு
3: மீடியா வேற எதுக்கு அது என்ன பிரச்சனை கிரேவனுக்கு பாத்துக்குவாரு
1: நிச்சயமா எங்களுக்கு அது புரியாதது நாங்க ஒண்ணும் சொல்ல
3: முடியாது
1: அப்படி ஒன்று நடந்திருந்தாலும் கூட செல்வகுமார் ஒருவருக்கு துன்பம் விளைவிக்கிறார் என்றால் அவருக்கும் அது பிடிக்கும் என்றதான் அர்த்தம் அது சுத்தி வந்து அவரே அந்த கொரோனா
3: பிடிக்கும் இணை விதைத்தவன் இணை அறுப்பான் இணை விதைத்தவன் இணை
1: அறுப்பான்
3: அது உண்மை அதே மாதிரி ஒரு பாடல்லமா சட்டம் செய்வதில் தப்பு வந்தாலும் தர்மம் தவறாதான்
1: நிச்சயம்
3: சட்டமே தப்பு விட்டுட்டாலும் சட்டத்துல நீ குற்றவாளி இல்லன்னு தப்பு விட்டுறலாம். ஆனா அந்த குற்றவாளி தப்பு செஞ்சிருந்தானா தர்மம் தவறவே
1: தவறாதான்.
3: அது ஒரு பாடல்ல வருது பாருங்க, சட்டம் செய்வதில் தவறு வந்தாலும் தர்மம் தவறாது.
1: தர்மம் தவறாது,
3: தர்மம் நிச்சயம் தர்ம தேவன் பாத்துக்கிட்டே இருப்பாரு. கரெக்டான நேரத்துல கரெக்டா போட்டு தள்ளிவார். அது தள்ளடை போட்டு தள்ளிச்சு கொடுத்துட்டு இருக்காரு இறைவன்.
1: தக்கடை போட்டு தள்ளுற,
3: ஆமா, அது வந்து யாரையும் வச்சு வைக்க மாட்டாரு. அதே மாதிரி இவனுக்கு என்ன தம்பு தப்பு செஞ்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊசிய ஏத்தரைச்சல் கொடுத்துடுறாரு. குறைவா தப்பு செஞ்சா தண்டனை, பெரிய தப்பு செஞ்சா பெரிய தண்டனை,
1: தண்டனை பெருசா போடுற.
3: சின்ன
1: சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. போட்டு தள்ளுறது அது பேசிக்கொண்டு போய் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, போட்டு தள்ளுறது அது சொல்லுங்க. எப்படி அந்த அந்த வேர்டு
3: அதாவது அந்த பிரச்சனைய வந்து இது பண்ணிடுவாரு, காலி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தவறு செய்யறவங்க
1: இல்ல. இப்ப நான் கேக்குறது போட்டு தள்ளுறது, அதுல அதுல அர்த்தத்தை சொல்ல சொன்ன.
3: போட்டுனா ஆளை ஒரு வழியா போட்டுட்டு துணியில
1: தள்ளிடுவாரு. அர்த்தம் என்னன்னா அவருக்கு ஒரு போடு போனா அவரை ஆள் காலி இல்ல, அவருக்கு உயிர் இருக்காது. உடனே குடியில தள்ளுறது, அதான் போட்டு தள்ளுறது. பாருங்க, பத்து மாதம் சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் நான் தாய் வளர்த்து விட நீங்க போட்டு எவ்வளவு இலகுவா சொல்றீங்க பாருங்க. போட்டுட்டு
3: இல்ல, நியாயம் தர்மம் இவங்களோட ரெண்டு தண்டவாளத்துக்கும் இடையில நம்ம பாட்டுக்கு ஷார்ட் கேட் மாதிரி போய்கிட்டே இருந்தா அவரு பாத்துட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு இருப்பாரு. நாயன் தர்மம் நீங்கி தண்டவாளத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா கீழே உழுவத்தான் செய்யும்.
1: நாயம்
3: இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இடையிலதான் இந்த வாழ்க்கையை ஓட்டணும். யாருமே ஒருத்தருடைய மனசு புண்படவோ இன்னொரு பிரச்சனைய அவனுடைய சொத்தை அபகரிக்கிறதோ இதெல்லாம் வந்து
1: கூட
3: ஆகும். அது வந்து இயற்கை, அது வந்து யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் யாரும் செய்ய முடியாது, அது
1: உண்மைதான். மாற்றம் இல்ல, மாற்றம் இல்ல, இதெல்லாம் மாற்றமே இல்ல. மற்றது நான் யாருக்கு என்ன வினை செய்கிறேனோ அது எனக்கு வரும்,
3: அவ்வளவுதான்.
1: இப்ப மற்ற நான் அறியாமல் செய்திருந்தாலும் கூட கணக்கு அங்க எழுதப்பட்டிருக்குங்க, எனக்கு தெரியாது.
3: தெரியாமல் செஞ்சிட்டோம் நீங்க, அதுக்கு மனம் வருந்துட்டோம், வருந்திட்டோம் நீங்க. மனம் வருந்துட்டோம்னா அவரு எம்ஜிஆர் ஒரு பாட்டு சொல்றாரு, தெரிந்தே செய்வது தவறாகும், தெரியாமல் செய்வதுதான் தப்பாகுமா. தவறுக்கும் தப்புக்கும் நிறைய வித்தியாசம்
1: காட்டுறாரு.
3: இது இந்த பாட்டுமா
1: என்ன
3: வந்ததுமா?
1: அது வந்துருச்சுங்க. பட்டாவி பட்டாவி என்ன எடுத்து வந்தாங்க அப்படி என்ன பாட்டு?
3: தேடி தேடி பாக்குறேன் அந்த பாட்டுமா?
1: தேடி தேடி என்ன படம் அது? தேடி தேடி பாக்குறேன் நிறைய பாட்டுகள் இருக்கிறதா நினைக்கிறேன்.
3: தேடும் கண் பார்வை துடிக்க
1: அது வந்துருச்சு. தேடும் கண் பார்வை மெல்ல திறந்த கதவு அது அது வந்துருச்சு.
3: அது வந்து சரி. என்னது
1: தேடும்?
3: இது யமுனை ஆற்றிலேமா?
1: யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே கண்ணனோடு நான் ஆட பாவை போத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ பாவம் அதுல எங்க இருக்கு தேடி
3: இரவும் போனது பகலும் போனது
1: இரவும் போனது பகலும் போனது மன்னே அதுல என்ன அவ பாடி காட்டு சொல்லுங்க அதுக்கா கேக்கலாம் எங்கே
0: கண்ணனோடுதான பாவை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணி மிட்டிராத கண் இங்கும் மங்குமே தேட
1: அதாம்மா தேட ஒரு தேட அந்த ஒரு தேட அடே அப்பா சூப்பர் சூப்பர் கெட்டி காரி பாத்தீங்களா அவருக்கு தேட கண்டுபிடிக்க முடியாம போச்சு தேடுறதுல பெண்கள் தான் கெட்டிக்காரிகள் இல்லையாம்மா இப்ப நீங்க பாருங்க கடைக்கு அனுப்பி பாருங்க ஆண்களை இன்னும் பொருட்கள் வாங்கினாங்க பொறுமையா நின்று இப்ப எதாண்டாலும் பார்த்து இப்ப வெண்டைக்காய் வாங்கும் போது அதை எப்படி இருக்கு முத்தி இருக்கான்னு பார்த்து தேடி எடுத்து எடுக்க மாட்டாங்க ஒரு கிலோ இதுல இங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ அப்படி ஏதோ ஒன்றை தேடி நல்லது எடுக்க மாட்டாங்க சும்மா போட்டு கொண்டு இந்த அம்மா ரெண்டு
0: கொடுப்பாங்க
1: ஆனா பெண்கள் போனா ஒரு சந்தைக்கு அதை தேடி நல்ல பொருளா வாங்கி எடுத்துக்கொண்டு வந்து வாய்க்கு ருசி சமைச்சு இருத்தி சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் இவங்க போத்து மூடிக்கொண்டு நல்லா குரட்ட விடுறான்
0: உண்மைங்களா உண்மைங்களா
1: நான் நீங்களும் சேர்ந்த வடிவா இதுக்கு பேசக்கூடியதான் இருந்திருப்பான் அவங்க பேசி இருந்தா அவங்களோட பேச முடியாது இது உண்மையா உண்மையும் அதுதாங்க ஆண்கள் வந்து போனோன்னு அவங்களுக்கு வெக்கம் கூட தேட மாட்டாங்க போடுங்க இதுல உண்மையா போடுங்க அது நல்லதோ கெட்டதோ வாங்கன்னு வந்துருவாங்க சும்மா ஒண்ணு பாக்காம
0: எடுக்கவே பண்ணுங்க
1: அது இங்க ஒரு எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பி சொல்லி இருந்தா இவங்களை விட்டா கணவரை விட்டா இஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா தலை சைஸ்ல இஞ்சிய வாங்கிட்டு வந்துட்டாருங்க அது பார்த்து அதுல சார்பா இருக்கு அதுல யோசனமே இல்ல அது பார்த்து ஒரு சின்னனால நல்லதா பார்த்து அத ஒரு சின்ன சின்ன சைஸ்ல இருந்தா அது காரமா இருக்கு இவரு எந்த இஞ்சி பெருசா இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கொண்டு வந்திருக்க
0: அதனோட தன்மை தெரியல
1: நிச்சயமா நான் ஒரு ஒரு எனக்கு இந்த இதுதான் ஒரு சங்கடமா இருக்கு உங்களோட பேரை நான் மறந்துட்டேன் பல பேர் வர்றதா மோகனா ஞாபகம் இருக்குது ஈஸ்வரி ஞாபகம் இருக்குது எல்லார்கிட்ட பேரும் ஞாபகம் இருக்குது ஆனா மாறி சொல்லிடுவேனோ உங்க வேற யாருடைய பேரு சொல்லி ஒரு பயத்துல திருப்பி கேட்டேன் நிச்சயமா சில்லானா மோகனா மோகனான்னு வச்சுக்கிறீங்க நீங்க முதல்ல இந்த பாட்டா பாடுனீங்க மறைந்திருந்து பார்க்கும் இவங்களை பொண்ணு பாக்க வரும்போது அது பாண்டீங்களா நீங்க பாண்டீங்களா
0: அவருட சிக்கல் தங்குவே
1: இவர் சிக்கல் செல்வகுமாருங்க இவர்
4: சரி, சிக்கல் செல்வகுமாருக்கு என்ன பாட்டு பாடுங்க நீங்க? முதல் முதல் என்ன பாடுங்க? திருமணமாகி முதல் முதல் இவருக்கு என்ன பாட்டி காட்டினீங்க அதை சொல்லுங்க.
0: பாடிலாம் காமிக்கலாமா?
4: பாடி அவர் அவர் பாடி காட்டினாரா உங்களுக்கு?
0: அவரும் பாடினதில்ல.
4: அவரும் பாடினதில்ல. நல்ல நல்ல அருமையா பாடுனீங்க. அந்த பாடல் நீங்க பாட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜமுனி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல். அப்ப அது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். செல்வகுமார் தனக்கு ஒரு பாட்டு தேடி சொல்லணும், சரியா? மூணாக்குதான் ஜமுனி ஆட்டிடு.
3: நான் ஒரு பாட்டு சொல்லிடுறேன். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன், அந்த பாட்டுமா? என்ன கிருஷ்ணம் பாட்டு?
4: எங்கே தேடுவேன் பணத்தை
3: எங்கே தேடு, உலகம் தெளிக்க உதவும் பணமே, அந்த பணத்தை எங்கே தேடுவேன், அந்த பாட்டு.
4: நிச்சயமா உங்களுக்கு மோகனா பேசினபடியா அவருக்கு தான் அந்த பாட்டு ஜமுனி ஆட்டிடே, சரியா?
3: ஓகே ஓகே,
4: நன்றி நன்றி.
3: ஓகே
4: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜமுனி ஆட்டிலே இந்த பாடலை மோகனா உங்களுக்கு ஆக நாங்கள் எடுத்து வரப்படும். சரி, இப்ப அன்பு உறவுகள் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். அழைப்புக்கு வந்து உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்டால் நாளைய தினம் இந்த பாடல் அனைத்தும் காட்சிக்கு வரும்.

0: வணக்கம் கணபதி அண்ணா. கணபதி அண்ணா வணக்கம. அண்ணா
1: வணக்கம். எப்படி
0: அண்ணா, நலமா இருக்கிறீங்களா? அண்ணா நீங்க முதல்ல நலமா இருக்கிறீங்களா?
1: மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: மிக்க மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா. மிக்க
1: மகிழ்ச்சியா தங்கச்சி, சந்தோஷமா சந்தோஷம்தான்.
0: நல்ல சுகமா நலமா இருக்கேன். அண்ணா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இப்ப இரவு சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க?
1: சாப்பாடு சாம்பார் சாதம் மோர் தசால்.
0: பொருங்க சாம்பார் சாதம்,
1: சாம்பார் சாதம் மோர் சாதம் தசால்
0: மோர் குழம்பு.
1: மோர் மோர் கர்ரி தயிர் சாதம்.
0: தயிர் சாதம் ரெண்டும் சாப்பிட்டீங்களா? சாம்பார் சாதமும் தயிர் சாதமும்.
1: சாப்பாடு இல்லாம தூங்க முடியாது.
0: இல்லையண்ணா, ரெண்டு சாதமும் ஒரு நேரத்துல சாப்பிட்டீங்களா? இப்ப நீங்க
1: ஐயா முதல்ல சாம்பாரு, அத முடிச்ச பிறகு மோர், ரெண்டு சாப்பிட முடியுமா? என்ன ஆகும்?
0: அதை சரி, தனித்தனியா சாப்பிட்டாலும் இப்ப ரெண்டு சண்டை போட போதே, சாம்பாரும் தயிரும்.
1: ஆக நான் விடிய விடிய மூச்சிருப்பேன்ல, சண்டை போட மாட்டோம்.
0: தயிர் சாதம் நீங்க செய்வீங்களா முதல்ல? நீங்க
1: பெரிய விஷயமா தோச்சு பண்ணுமா? பெரிய விஷயமா தயிர், தயிர் மோர்
0: இல்ல. இப்ப நான் கேட்டது தயிர் சாதம் உங்களுக்கு செய்ய தெரியுமா?
1: அதான் தயிர் சாதம் தோச்ச தயிர வந்து கடைஞ்சிட்டு தயிர்ல சாப்பாடு பிச்சுங்க, அவ்வளவுதான்.
0: நீங்க முதல்ல சொல்லுங்க, தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்றது சொல்லுங்க. மனைவி செய்து வச்சத நல்லா சுவையா சாப்பிட்டுட்டு வந்து தயிர் சாதம் என்றீங்க. முதல்ல உங்களுக்கு செய்ய தெரியுமா எப்படி செய்யறது எனக்கு சொல்லுங்க. இன்றைக்கு நான் தயிர் சாதம்,
1: அன்பன்
0: இருக்கட்டும். இப்ப தங்கச்சிக்கு தயிர் சாதம் எப்படி செய்யறன்னு சொல்லி கொடுங்க. முதல்ல
1: முதல்ல சாப்பாடு
0: வடிச்சிடுறேன், சாதத்தை
1: வடிச்செடுத்துறேன். குழைய குழைய வடிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். கெட்டியா பாலை வச்சு அமுது ஊத்தினோம், தயிர் துவச்சிடணும். துவச்சோட காட்ட நல்லா தோஞ்சிடும். அப்புறம் மத்த வச்சு இரும்பு மத்த மத்த மட்ட மர மத்தையே வச்சு நல்லா
0: கடைஞ்சிடணும்.
1: வெண்ணெய் கடைஞ்சி கடைஞ்சிட்டு அப்புறம் வானையில எண்ணெயை போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சிவப்பு மிளகாக்கு கிள்ளி கிள்ளி கிள்ளி கிள்ளி போட்டு அப்படியே ஒரு பொன்முளா வறுக்கணும். வறுத்துட்டு அப்படியே அந்த கொஞ்சம் தயிர் ரொம்ப தயிரா விட கொஞ்சம் நீர் விட்டு கொஞ்சம் மோரும் இல்லாம தயிர் இல்லாம பண்ணி அதுல கடுகு உளுத்தம் பருப்பு அந்த மிளகா போட்ட இதை போட்டு கொஞ்சம் முந்திரி வேப்பு நல்லா அது முந்திரி வேப்பு நல்லா நல்லா சின்ன சின்ன வறுத்து விட்டு அதையும் போட்டு கருப்பு திராட்சையை எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு கரண்டியில போட்டு பிசைஞ்சிட்டு அப்படி ஒரு 10-15 கருப்பு திராட்சை போட்டு அப்படியே சூ வச்சு
0: கொடுத்துருவேன். சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு விடையா அண்ணா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த குங்குமச்சுமல் இருக்குல்ல, குங்குமச்சுமல்
1: இருக்கு,
0: சந்தனம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? சந்தனம் வைக்கிற அந்த
1: கிண்ணத்தை தாமரை பூ விரிஞ்ச மாதிரி இருக்கும், அழகா சின்னதா கிண்ணம்.
0: சந்தன பேழை, பேழையா?
1: பேழைன்றது சந்தன பேலான். பேலா
0: பேலா அது இருக்கட்டும். அது அது அப்ப நானே கூட இடத்துக்கு இடம் உங்களுடைய இதுகள் சரி. சந்தன கும்பா என்று சொல்றது எது?
1: குங்கும சிமி,
0: குங்கும சிமல், சந்தன கும்பா.
1: பேலா பேலா தாமரை போன்ற அகண்ட கிண்ணம், விரிந்த கிண்ணம். அதுலதான் குறைச்சி வெட்டல் பாக்க வச்சு அந்த கல்யாணத்துல சம்பிரதாயமா வைப்பாங்க. கல்காட்டு கொஞ்சம் அப்படி அப்படியே குட்டி குட்டி கல்காட்டை நிறைவிட்டு ஒரு நாலஞ்சு ரோஜா பூ வச்சு சந்தன பேரால சந்தனத்தை கரைச்சி வச்சிருப்பாங்க. பக்கத்துல குட்டியா குங்குமத்தையும் வச்சிருப்பாங்க. அதான் கல்யாணத்துல பாத்துமே சந்தனத்தை என்ன குங்குமம் எடுப்பாங்க
0: என்ன பாச தமிழ்
1: அது அது சமஸ்கிருதம் இருக்கும்.
0: பேளா பேளா சந்தன பேளா இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அது
1: கண்டிப்பாக அப்புறம் வந்து தேடி தேடியில ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்கு. ஆனா அதையும் கேட்டு வந்திருக்கா தெரியாது.
0: முதல்ல உங்களுக்கு பிடித்தமான பாட்டை சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான பாட்டு
1: தேடி தேடி பாட்டிருந்தே தெய்வம் இங்கு காணவில்லை வாராமல் வந்தேன் ஐயா உன் காலடியில். சுஷீலா படம் என்ன
0: பண்ணுறது
1: அங்கே படம் அப்போ கேடமா செம்ம பாட்டு யாருக்கு எதுனா அருமை வாசலில் நின்றது.
0: ரெண்டாவது பாட்டு அடுத்தது என்ன?
1: அப்புறம் மூவன் படம் தேரும் கண் பார்வை அருவார் ஜானகி எஸ்பிபி அண்ணா பாடினது. அது படம் வந்து இந்த படம் ராதா மோகன் படம் அமலாவா சேர்ந்து போவான் பாட்டு படம் ஞாபகம் இல்ல. நல்ல படம் நல்ல படம் ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் படம் அது. அப்புறம் வந்து அந்த படத்தை எங்கேயும் தெளிவு சொல்லியாச்சு. அதான் தெரிஞ்சு இந்த மூணு பாட்டுல யாரும் சொன்னா யாரும் சொல்லல
0: இல்ல. இப்ப அந்த சுசிலா பாடின பாட்டு என்ன? தேடி தேடி பார்த்தேன்.

0: என்ன
1: படம் சொன்னீங்க?
0: அகில உலக நேயர் இளவரச உடன்பிற தம்பி ஐயப்பன் தாங்கள் பழனி என்பவர் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவரை அவர் இன்று போல என்றும் செல்வ செய்யப்படும் நோய் நிலையம் இருக்கும் எல்லாம் பல இறைவனை பேட்டி பார்த்த பண்பு உள்ளத்தல் பி எல் சமூக செயலர் ஜி ராஜலட்சுமி இசையாசிரியர் ஜி சிவசங்கர் பொறியாளர் மற்றும் அவரது அனைத்து அன்பு உறவுகள் வந்து பம்புக்கே பம்மல் அன்பு ஊர பக்கம் பார்த்திபன் அமைந்துக்கரை வசந்தமூர்த்தி சென்னை காரம்பக்கம் சகோதரி லக்ஷ்மி அப்புறம் இலங்கையைச் சேர்ந்த மாதேஷ் பிரபாகர் அப்புறம் சுப்பிரமணிய ராஜலட்சுமி பட்டம்பரை கந்தசாமி அண்ணா அப்புறம் முத்துக்குமார் வழக்கறிஞர் முத்துக்குமார் தம்பி மற்றும் செந்திமலை ஜெகதீசன் அப்புறம் தருமபுரி முருகன் மற்றும் மீரா அம்மாவும் அனைத்து அன்பு உறவுகளும் வாழ்த்தி முடிஞ்ச அவருக்கு ஒரு வாழ்த்து பாடலா. அந்த அரியரன் அண்ணா பாடிய தம்பி பாடிய ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இதற்குத்தான் ஆசை தாய் பாலகுமார
1: உன்
0: பிறந்த நான் ஏன் உன் பிறந்த நான் அந்த பாட்டு பண்ண இன்னைக்கு மொத்தம் அண்ணனுக்கு ரெண்டு பாட்டு போனோம்.
1: இல்ல இப்ப நான் கேக்குறது இந்த ஐயப்பன் யாரது? ஐயப்பன் எங்கட வானொலிக்கு வந்திருக்கிறாரா? இங்க
0: ஐயப்பன் இருக்கும் வந்ததுல பட் இருந்தாலும் நான் எல்லா வானொலியும் கேப்பேன். அவர் வர சொல்றேன். அவர் வந்து செக்யூரிட்டி ஆபீசர் நைட் டியூட்டி டே டியூட்டி தெரியாம எனக்கு அறிமுகம் இல்ல.
1: முன்பு ஒரு ஐயப்பன் இணைந்து சிறப்பித்திருந்தார். அவர் நகை வேலை செய்கிறவர் நினைக்கிறேன். தம்பி இருக்கிறார் எங்களுக்கு தெரியாத ஒரு ஐயப்பன். சரி, அவரையும் இணைந்து கொள்ள சொல்லுங்க. இந்த வானொலியோட இன்னொரு விடயம் கணபதி அண்ணா, வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்தத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்காத பட்சத்துல நாங்கள் வாழ்த்தி பிரயோசனம் இல்லையே. அவர்கள் கேட்டால் அது எங்களுக்கு மன சந்தோஷமா இருக்கும். ஒரு வானொலியை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டு அப்ப நாங்க சும்மா இப்ப இப்ப அதாவது விழலுக்கு வைத்த நீர் போல் ஆகிவிடும் இது. இதை நாங்கள் சும்மா நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு ஐயப்பன் நீங்க வந்து சொல்றீங்க, நானும் வாழ்த்துறேன், வாயார வாழ்த்துறேன். ஆனா அவர் இதை கேட்டிருக்க மாட்டார். எங்களை யாருன்றே தெரிஞ்ச இந்த வானொலி என்றே தெரிஞ்சிருக்காது. நிச்சயம் அண்ணா, அது நீங்க நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்கீங்க. தயவு செய்து
0: எனக்கு போன் நம்பர் இப்பதான் கிடைச்சிருச்சு. எனக்கு ஃப்ரெண்ட் மூலமா கேட்டேன். அவர் இது மாதிரி எல்லாம் நம்ம எப்பவுமே கேட்க சொல்றேன். கூடிய விரைவில் உங்களுக்கு பேச சொல்றேன்.
1: எந்த ஊர் அவர் அது நாங்க வாழ்த்துறதுக்கு எந்த ஊர்?
0: சென்னை பூர்ணமணி போர் ஒரு பக்கத்துல ஐயப்பன் தாங்கள்
1: சென்னையில் இருக்கும். நிச்சயம் சென்னையில் இருக்கும் ஐயப்பன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: லட்சுமி சேர்த்துக்க, ரேவதி மேடம் சேர்த்துக்க, எத்தனை பேர் சேர்த்துக்காங்க,
1: நன்றி நன்றி அண்ணா,
0: அன்புடன்
1: விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி. அதாவது இன்றைக்கு சென்னையில் இருக்கும் ஐயப்பன் அவர்களுக்கு எங்களுடைய மோடிய தமிழ் வானொலி நேயர்கள் கலைஞர்கள் உறவுகள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வம் பெற்று நீங்க வாழ நாங்கள் மோடிய தமிழ் வானொலி எல்லா உறவுகளும் வாழ்த்துகிறோம். ஐயப்பன் எங்கிருந்தாலும் நீங்க நன்றா இருக்க வேண்டும். எங்களுடைய முதல்ல எங்களோட வானொலியை கேட்டு பாருங்க, கேளுங்க. அப்பதான் நாங்கள் வாழ்த்தும் போது நாங்கள் வாழ்த்துறோம் என்றது உங்களுக்கு புரியும். தயவு செய்து என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை தொடரலாம்.

0: வணக்கம் கணபதி அண்ணா. வணக்கம்.
1: அவர் பேர் ஐயப்பன் அல்ல, அவர் இருக்கும் இடம் ஐயப்பன் தாங்கல். ஐயப்பன் தாங்கன்னா ஊரு ஐயப்பன் தாங்கல் இருக்கும் பழனி.
0: பழனி, நீங்க தான் ஐயப்பன் என்ற சொன்ன மாதிரி.
1: ஐயப்பன் தாங்களை சேர்ந்த பழனி என்பவருக்கு இந்து பிறந்தார். அவர்
0: ஐயப்பன் தாங்களில் பழனி. பழனி, நன்றி நன்றி
1: பழனி. நன்றி நன்றி.
0: அண்ணா முதல்ல ஐயப்பன் என்று சொல்லிட்டார். சரி, பழனி, ஐயப்பன் தாங்களின் இருக்கும் பழனி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை. இந்த மொன்றிய தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் சார்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா. எப்பொழுதும் சிறப்போடு இருக்க. நன்றி நன்றி. சரி, பாடலை கேட்போம்.

0: இங்க ராஜவேல் அவர்கள் வைத்திருக்கும் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தாருங்கள் அம்மா. நாங்கள் விரும்பும் பாடல் படம் மதுரை வீரன் பாடல். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பாக்குறீங்க. வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. இந்த பாடலை காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு எங்களுக்காக இந்த அருமையான பாடல் ஒழிக்க விடுங்கள் அம்மா கதம்பம் நிகழ்ச்சியில். நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்பிஆர் எஃப்எம் வானொலி நிலையம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ராஜவேல். நீங்க இந்த அதாவது இந்த வாய்ஸ் அதாவது ஒளிப்பதிவு வச்சிருக்கீங்க, நீங்க இதுல தேடி எண்டு வருகிறதா அந்த பாடல்ல, அதுதான் இப்ப கேள்வி. நீங்கள் எவ்வளவு ஒரு பழைய நேயர், இந்த வானொலியோடு இணைந்திருப்பவர், இந்த பாடலை கேட்டிருக்கிறீங்க, இதுல தேடி எண்டு வருகிறதா இந்த பாடல்ல, அதுதானே இப்ப கேள்வி. தினமுனை ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க, உழவன் மகன் படம், அதுல உனை தினம் தேடும் தலைவன் என்று ரெண்டு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. ஆனா இது எதுக்காக நீங்க இப்ப கேட்டீங்கன்றதுதான் இப்ப எந்த கேள்விக்குறை. இந்த கதம்ப நிகழ்ச்சியோட இது இது இன்றைய ஒளிப்பதிவு தான். சரி, அடுத்த பதிவுகளை நீங்கள் கவனித்து அதை யோசித்து செயல்பட வேண்டும். சரி, எங்கே தர்மபுரி
2: தேடாத இடமெல்லாம் தேடினே, பாடாத பாட்டெல்லாம் பாடினே, ஆனாலும் நான் தேடி

திருவரை பாட்டு தெரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை தெரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. வெவ்வேறு திசைகளில் போடம் ரண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா, இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா என் கண்ணம்மா.

0: மிதத்து தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா, முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா, என் செல்வம் மீண்டதம்மா. இதுதான் இறைவன் நாடகம், உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம். இதுவரை பாட்டு இந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. நன்றி அம்மா, நன்றி அம்மா. மகிழ்ச்சி அம்மா, நானும் ஒரு பாடு பாடினேன், நானும் கற்றுக்கொள்கிறேன். தானாக பழுக்கின்ற பழமாக நான் உங்கள் மடியில் விழுந்திருக்கிறேன். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. மனதிற்கு நிகழ்ச்சிகளில் கேட்கும் பொழுது, நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. என் அன்பு நேய உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக என்னோடு அளவலாக தொடர்பு கொள்ளும் இளவரசு மற்றும் ஜெகபர் சாதிக்கையா இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும். என் அன்பு உறவுகள் அதே போல மஜித் ஐயா, புனா மஜித் ஐயா, உங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள், மகிழ்ச்சி. ஆவடி அனந்தலட்சுமி அம்மா, உங்களுக்கும் என் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க நல்லா இருக்கணும், என்னோடு அப்பப்ப பேசுவீங்க, மகிழ்ச்சி. மற்றும் மீராம்மா, சுந்தர செல்வன் ஐயா, உங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும். என்னுடைய பதிவுகளை நான் கையெடுக்க பேசி வாங்குற வரைக்கும் எனக்கு நிச்சயமா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனா எவ்வப்ப வாங்க போறோம்னு எனக்கு தெரியல. இறைவன் தான் எனக்கு வழிகாட்டணும். எவ்வளவு காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி தமிழன் பாரதி, நன்றி நன்றி. ஒரு பாடல், உங்களுடைய விருப்ப பாடல் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, நன்றி. உங்களுக்கு உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடர்வோம்.

நேரம் சரியாக எப்பொழுது 11:54 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுடைய பாடலை கேட்கலாம். நாளைய தினம் இந்த பாடல் அனைத்தும் கதம்ப நேரலை என்று அந்த பாடல் அனைத்தும் நாளைய தினம் காற்றலைக்கு வரும். அது இப்பொழுது எல்லோருக்கும் பழக்கமாகிவிட்டது. இப்பொழுது தேடி என்ற சொல் வருகிற பாடல் காற்றலையில் என் விருப்பமாக இணைகிறது. இணையும் அடுத்த பாடலை என்னவென்று பார்க்கலாம்.

0: இங்கே காற்றிலே இணைந்து கொள்ளும் உங்களுடைய துறை செந்தில். வணக்கம் துறை செந்தில், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்ல. இன்னும் வீட்டுக்கு போயில? நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, நீங்க எங்க போய் சாப்பிட்டோமோ அந்த இடத்துல தான் இருக்கலாம். நீங்க போய் ஹோட்டல்ல பணம் எடுத்தீங்களா ஏடிஎம்ல? அம்மா பெரிய கடலா இல்ல, சின்ன கடை.
0: மனசுல ரொம்ப கவலை எனக்கு இருக்குது. அந்த கடைய வந்து பார்த்து செய்ய முடியலையே. அது முதல் தடவை, அதாவது இந்தியாவுக்கே நான் வந்தது முதல் தடவை.
1: எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம சுற்றுலாத்தலம் பிச்சை வரணும்னு ஒண்ணு இருந்தது, அதை போய் பார்க்க முடியாம போச்சு. அதான் கஷ்டமா போச்சு
0: எனக்கு.
1: நம்ம எம்ஜிஆர் குடி ஒரு படம் எடுத்தாரு, அந்த இடத்துல கொண்டு காட்ட முடியலன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், வேற ஒண்ணும் இல்ல.
0: சரி, அது
1: பரவாயில்லதான். எனக்கு சுற்றுலா தலத்துல காட்டிட்டு இருந்தா ஒரு திருப்தியா இருக்கும் எங்களுக்கு.
0: அது
1: காட்ட முடியல, டைம் இல்ல, காட்டவும் முடிய முடியல.
0: அது பரவாயில்லை. எனக்கு என்ன என்றால், நான் பிறந்து வளர்ந்து

0: என்ன பயந்துறீங்களா பஸ்ட்? அம்மா எங்களை நம்பி நீங்க வந்துட்டீங்க இந்த சிதம்பரத்துக்கு, கடலூர் மாவட்டத்துக்கு வந்ததால நாங்க என்ன வேண்டிக்கிறோம்னா, அந்த நடராஜா கிட்ட எங்க அம்மா தாண்ட அந்த எங்க மீரா அம்மா இதை விட்டு போற வரைக்கும் எந்த செயல்பாடும் நடக்க கூடாது, எங்களுக்கு வேண்டிக்கிறதா எங்க வேலையா நடராஜா. இப்ப ரெண்டு மாசமும் எங்களுக்கு உயிரே கையில கிடையாது எங்களுக்கு.
1: ஏன்னா
0: அப்படி இல்லம்மா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா அது மாதிரி வரக்கூடாது தான். நாங்க நடராஜா தினந்தோறும் போய் காலைல காலைல வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நம்ம குரு பாஸ்கர் பைய உங்களுக்கு கூடிய அனுப்பி விட்டது, எங்காட்டி வர முடியலாம் நாங்க
1: பண்றோம். இன்னொண்டு எனக்கு யாரையும் முதல்ல தெரியாது, இருந்தாலும் என் அன்பு உறவுகள் என்னை ஒரு மிகவும் ஒரு தாய் போல என்னை பாதுகாத்து அன்பு காட்டி, அந்த உறவு அன்பு பாசம் என்றது மிக கூடுதலாக தெரிஞ்சு கொண்ட இடம் உங்களுடைய அந்த அரவணைப்பும் பேச்சும், அதை மறக்க முடியாது எனக்கு உண்மையிலேயே. எந்த ஒரு கவலையும் எந்த வித கவலையும்
0: உண்மையிலமா ஒரு விஷயம், நாம சிலுவை செந்தன்ராஜ் மேலேயமா நம்ம கார்த்திகேயன் தருங்களா,
1: கார்த்திகேயன் ஆமா நிச்சயம்,
0: அந்த நம்ம வீடு தங்கி இருந்தால அவரு கொஞ்சம் சிரமப்பட்டாருமா, அவருக்கு ஒரு நன்றி
1: சொல்லணும். அந்த வீட்டை எங்களுக்கு தந்துட்டு அவர் அம்மா வீட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்.
0: அவரு நல்ல அறிவாளி, நல்ல ஒரு குணமானவரு. அவரு அந்த வீட கொடுத்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி நீங்க வாங்க செஞ்சீங்க, அம்மா வந்திருக்காங்க நீங்க பாருங்க, அவங்க அம்மா கூட அப்படி பாக்காம நம்மள பாத்தாங்களே, எனக்கு அது தான் எனக்கு இன்னும் நம்ம கிலோமீட்டர் ஒத்துக்குமா ஒத்துக்காதா உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்து வேற நாட்டை விட்டு நாட்டுக்கு வரும்போது செலவு எல்லாம் ஒத்துக்காது, உங்களை நடராஜ எங்களை எங்க என்ன மூலம் உங்களும் நல்லபடியா அனுப்பி ஊருக்கு அனுப்பி விட்டான், அதுதான் எங்களுக்கு
1: தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனையும் எனக்கு இருக்கு இல்ல, எனக்கு இந்த நோயும் விட்டு போயிட்டேன்னு தான் சொல்லலாம். அங்க வந்துட்டு வரும்போது உண்மை, அது உண்மை, நான் போய் புரி சொல்லக்கூடாது, ஒரு வருத்தத்தோட நோய் இருக்கே என்றுதான் அங்க நான் காலடி எடுத்து வச்சேன். அதுவும் இல்லாம தான் இங்க வந்தேன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா உண்மையா.
0: எனக்கு உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னமா வெளியூடந்து வந்துருக்காங்களே, ஏதாச்சும்னா நீங்க அண்ணாச்சி எல்லாரும் உங்க நேர்கள் தானே பதில் சொல்லணும், எப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படி. நாங்க நான் சொல்லிட்டேன், நாங்க கும்பிடுற சாமிக்கு யாரு கை, நாங்க ஒரு செயல்பாடு செய்துட்டா நல்லதான் முடியும், அவங்க போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிளைமேட்ல கண்டிப்பா ஒத்துக்கொண்டுதான் நாங்க வந்து அவங்கள வர வச்சிருக்கோம், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத. எங்க வீடு என் திறந்தவரும் பயம்தான் அவங்களுக்கு, அவங்களுக்கு என்னன்னா எந்த எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயம், அதான் வேற ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.
1: எந்த பிரச்சனையும் இருக்கு, நல்ல சந்தோஷம், என்ன சூழ்ந்து சுத்தி என்ன அன்பு உறவுகள் ரொம்ப அன்பாக சந்தோஷமாக.
0: வெளியூர் அந்த 5 மணிக்கு போக அடிச்சு அவங்க தான் எடுத்தாங்க பஸ் எடுத்துட்டு என்ன கூப்பிடுறாங்க நீங்க ஏஞ்சிருங்க நைட் சொல்லிட்டு போறது, போன வீடு வந்துச்சுன்னா உடனே எடுத்துருமா அவங்க ஊருக்கு போறாங்க, நான் வந்து பஸ் கண்டிப்பா ஏற்றி விடணும் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க டக்குன்னு அதுக்காக தூங்காம படுத்திருந்தாங்க, படுத்தவங்க போன வந்தோம்னா ஏஞ்சிட்டாங்க, ஏஞ்சிட்டு என்ன ஏந்திருக்க முடியல, டக்குன்னு ஏஞ்சிட்டு நான் டக்குன்னு நீங்க கிளம்பிட்டீங்களோ ஐயோ ஒரு மனத்துக்குள்ள பீட்டிங், ஐயோ அம்மா அப்பா சேர்த்து விடாம போறோமே அதுக்காக ஐயோ முசுமா வேகமா வண்டியில வந்தது நானு. இருந்தாலும் எங்களோட கடமைமா யாரு வந்தாலும் சரி, நாங்க நம்ம நேர்களுக்கு அதான் எங்களோட பண்பாடு, யாருமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம பார்க்க முடியாம போனாலும் நம்ம உழைந்துடணும், அதுக்காக கிளம்பி நேரடியா அவங்களை வந்து நான் வந்து பஸ் சேர்த்து விடுது. எங்களுக்கு என்ன கஷ்டம்னா இன்னும் 2 மாசம் இருந்திருக்கலாம், அதான் வந்து வருத்தம்.
1: அடுத்த முறை வந்து அங்கேயே லேண்ட் பண்ணிடலாம், 1 இயருக்கு
0: கண்டிப்பா. ஐயா வாக்கி இன்னொரு மகிமையா இருக்கு, இன்னும் நீங்க டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துருக்கணும், நீங்க கம்மியா எடுத்துட்டீங்க வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் இப்ப எப்படின்னா நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல, நாங்க எந்த வேலையானாலும் உங்களோட இது நீங்க வந்ததுல இருந்து பாதி மனதுல ஓட்டிட்டு தான் இருக்கும், ஐயா சாப்பிட்டாங்களா இல்ல எப்படி இருக்காங்க, ஐயோ நம்ம போய் பாக்கலாம் வருத்தப்படுவாங்களா, இந்த ஃபீலிங் இந்த ஃபீலிங் தான் ஓடிட்டு இருக்கோம் எங்களுக்கு.
1: ஏன்னா
0: நீங்க வெளி மாநில இருந்து வந்திருக்கும் போது இப்ப நான் கண்டிப்பா நாங்க வந்தாலும் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் உங்க மனசுல. ஆமா ஆமா அதே எங்களுக்கு அத பயமே அதாம வேற ஒண்ணும் இல்ல. நடராஜர் புண்ணியத்துல எதுவுமே கடவுள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க ஊர்ல கொண்டு விட்டு

0: அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்தான். சரிம்மா, எனக்கு ஒரு பாட்டு வேணுமா? எனக்கு
1: எங்க தேடி தேடி சொல்லு வரணும்.
0: தேடி ஒன்று சொல்லு வரணுமா?
1: அதுதானே தேடி.
0: அப்படிங்களா? ஆ சரி சரி. தேடி ஒன்று
1: தேடி தேடி தேடி தேடி
0: தேடி சரிம்மா சரிம்மா.
1: நீங்க பாட்டு அனுப்பி
0: வைக்கிறேன். வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சுடுறேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சுடுறேம்மா.
1: நன்றி,
0: மணி ஆயிடுச்சு. நன்றி, நல்லது நல்லது நல்லது.
1: இங்கே வணக்கம், திருப்புக்குழி விஜயகுமார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இப்போதான் மகிழ்ச்சியா இருக்குமா?
1: அதே தளத்துல ரிங் வந்து கொண்டிருக்கும், ஆனா உங்களை எடுத்தால் அவர் கட் ஆகிருவார். இப்ப இந்த அது சரியில்லை, எல்லாம் பேசிக் கொண்டிருப்பவரை கட் பண்ண இல்லாதன்ட்டு.
2: எனக்கு சொல்ற மாதிரி வரல, ஆனா ரிங் போகுது நல்லா சவுண்ட்
1: கேக்கும். எனக்கு நீங்க விஷம் வச்சு கொடுத்தாலும் நான் கோவிக்க மாட்டேன், சிரிச்சுதான் பேசுவேன்.
2: சிரித்து கொண்டே நிகழ்ச்சி முழுவதும் சிரித்து கொண்டே தான் நிகழ்த்தீர்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா நல்லா இருக்கும்.
1: சரி, எங்க நீங்க ஒரு தேடி என்று சொல்லுகிற பாட்டு எடுத்து சொல்லுங்க பாப்பா. அந்த தேடி என்ற சொல்லு அந்த பாடல்ல எங்கேயாவது வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம், முதல்ல வரலாம். தேடி தேடினேன்னு
2: தேடி காத்திருந்தேன் தெய்வம் என்னை காவில் ஆதாரம். அவர் சுசிலா பாடல் இருக்கு, அந்த பாட்டை கொடுங்கள்.
1: கணபதி என்ன கேட்டுட்டாரு அந்த பாட்டு, தேடி தேடி பாத்திருந்தா. என்ன படம் அது? என்ன படம் அது? தேடி தேடி
2: தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் எங்கும் காணவில்லை. பாட்டு இருக்கு சுசிலா பாட்டு, நல்ல பாட்டு அது. அப்புறம் தேடி நீ வந்தது
1: தேடி
2: வரை ஒரு
1: அது கேட்டுட்டேன்.
2: தேடும் தேடும்
1: அதுவும் கேட்டுட்டாங்க.
2: அனைவரும் கேட்டுட்டார்ல.
1: நீங்கதான் வித்தியாசமா கொண்டு வருவீங்கன்னு யோசித்தேன். என்ன கொண்டு வராத
2: பாடல் இருக்கு? மனதில் இருக்கு,
1: மனதில் இருக்கு. தேடி
2: தேடுகின்ற கண்களுக்கு கண்களுக்கு ஓடி வரும் சாமி, ஐயப்ப சாமி.
1: அதுவும் பாட்டு
2: வரும். இந்த இப்பொழுது நிகழ்ச்சியில் தானா இது? இப்பொழுது நிகழ்ச்சியில் தானுங்களா? இப்ப போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் தான் இந்த இதுவா
1: தேடுகின்ற? இது வந்து நாளைய தினம் இந்த பாடல் அவனத்தையும் நாங்க எடுத்து வருவோம். அது நீங்க அதை கேட்க தவற வேண்டாம். சரி, எங்க தேடி நிறைய தேடி பாடல்கள் சொல்லி இருந்தார்கள், இதுக்குள்ள எழுதி விட்டிருந்தார்கள். தேடி தேடி
2: கொஞ்சம் டைம் எடுக்கணும். செகண்ட் கேட்டோடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரிம்மா, வேற என்ன தகவல்?
1: இந்த பாட்டு தரட்டா உங்களுக்கு?
2: எதுமா எது? மிகவும் பிடித்த பாடல் எனக்கு. தேடிதேவான பழைய பாடல் அது.
1: தேடிதேவானம் இங்கே தென்னிலவேனி.
2: நல்ல பாடல் அந்த பாடல். படம் கொடுங்க, முடிஞ்ச கேட்டு நீண்ட நாட்டுல கேட்டு ஒரு படலை. என்ன படம் ஞாபகத்து வரல? வானரத வானரதமா?
1: தேடிடுதே வானம் இது. அது படம் வந்து உத்தமி பெற்ற மகள், உத்தமி பெற்ற ரத்தினம்.
2: ரத்தினம் உத்தமி பெற்ற ரத்தினம் அந்த படத்துல நல்ல பாட்டது.
1: அந்த பாடல
2: முடிஞ்ச அந்த பாட்டை கொடுங்க.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி அமைக்க நன்றி
1: நன்றி நன்றி. பாடலை கேட்கலாம். எனக்கு பிடித்தமான இந்த பாடல் வாணிஜெயராம் பாடிய இந்த பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் நிகழ்ச்சி நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைப்புக்கு வர வேண்டும். மதுரவீரன் படத்திலிருந்து ஒரு பாடல் வருகிறது, மாண்டு தேடி வந்தேன் புள்ளி மானை. எப்படி பல ராஜவேல் சொல்லியிருக்கிறார். எங்கே பார்க்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், நாங்கள் அந்த பாடல்களை நாங்கள் எடுத்து வருவதற்கு. சரி, இன்னும் ஒரு தேடி என்ற பாடல் காட்டிலேயில் எடுத்து வரலாம், கேட்டு பார்ப்போம். தேடி என்ற பாடல், தேடி என்ற பாடல் எடுப்பது ரொம்ப கஷ்டம் என்று இல்லை, நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு வர வேணும் அல்லவா?

0: நேரம் சரியாக 12:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் காட்டிலேயில தேடி தேடி தேடி தேடி ஒரு அன்பு உறவு இணைகிறார். வாங்க மாமா, சந்திரராஜ் மாமா வாங்க.
1: வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கத்தோடு சிலம்பம் வண்டிக்கு எடுத்துன்னு போய் சந்திரராஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மாமா. நீங்க ஏதாவது இண்டிய நாள்ல நீங்க ஏதாவது தேடினீங்களா? நீங்க ஏதாவது
1: நாங்கதான் தேடிதான் இருக்கோம். எப்போதுமே
0: என்ன
1: இன்றைய தேடுவோம். ஜாமான் குடுக்கறது ஜாமான் தேடுவோம். அப்புறம் மீதி சில்லறை குடுக்கறது சில்லறை தேடுவோம்.
0: தேடுவீங்க?
1: ஆமா, நீங்க தேடுற மாதிரி யார் யாரெல்லாம் கடைக்கு ஜாமான் வரலன்னு அவங்களையும் தேடுவோம்.
0: அவங்களையும் தேடுவீங்க? என்ன ஒவ்வொரு நாளும் வளமையா வர்றவங்களை காணையிலேயே
1: காணுமா கடைசியா பணத்தை தேடுவோம்.
0: பணத்தை நல்லா சாய்ராமா அவங்க நல்லா இருக்கும். நான் எத்தனையோ தடவை மெசேஜ் வச்சுட்டேன், அதை பாக்குறாங்க.
1: அவரு சொல்றாரு, நானும் சொல்றேன் போய் விடுங்க அப்படின்ட்டு. அவரு சமயத்துல அவங்க அம்மா கூட அழைச்சிருந்தாங்கன்னா மெசேஜ் வைக்கிறாங்கிறாரு, மறந்துடுறாரு. இன்னொரு நேரத்துல தூங்குறாரா என்னன்னு தெரியல.
0: இவர் ரதீஷ் சென்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பவுடர் கொடுக்கணும், மறந்துடுறாரு.
1: வரல இன்னும்
0: அவரை தாங்க தேவை. இன்றைக்கு பையன் அந்த விலை உயர்ந்த அந்த தளவாடங்களுக்கு மேலால எல்லாம் ஓடுவான் இல்ல, பக்கத்து வீட்டு பையன் இன்னைக்கு வேற இல்ல. அதனால வரவே இல்லை. அவரைத்தான் இப்ப தேர்ற. நேற்று நேற்று அது சாப்பிட்டேன், இது
1: சாப்பிட்டேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவரு அது சாப்பிடுறேன் இது சாப்பிடுறேன். குவைட் நாட்டுக்கு தானே இப்ப அவர் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பார்த்தா தேட வைக்கிற மாதிரி தான் இருக்கு. சும்மா இல்ல மாமா, அவர் உண்மையா போடுறாரோ சும்மா போடுறாரோ தெரியாம அந்த போடுற படங்களை பார்த்தா அவ்வளவு இவர் சாப்பிட்டாருன்னு சொன்ன வீட்டு வரும்போது வீட்டுக்கு நடந்தே வரலாம். அங்க
1: இருந்து
0: அவ்வளவு குவாலிட்டியான தைரியமான சாப்பாடு சாப்பிடுறாரு அவர், அது தெரியுமா?
1: கண்ணு போட்டுறாங்க
0: அல்லாண்டி. அல்லாண்டி சின்ன பையன் சும்மா எங்களுக்கு பொய் சொல்லி, நான் அதாவது அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த அப்படியே பெட்டால ஓடி அப்படியே கிச்சன் எல்லாம் ஓடி வந்த மாதிரி வாரோ தெரியல, சும்மா படத்தை போட்டுட்டு அங்க எங்களுக்கு எல்லா விதமான சாப்பாடும் போடுறாரு அதுல. அவர் இன்றைக்கான உண்மையா காணையில ஒருவேளை அவர் நிறைய சாப்பிட்டதுல அவருக்கு ஏதும் அப்படி எல்லாம் சாப்பிட்டா மாமா சென்னு தலை சுத்தும். இந்த நேரம் தூங்குற நேரம் இல்ல மாமா முதல்ல. அது அல்லாட்டி பாட்டு கிடைக்காம இருக்கலாம் தேடியண்டு அவருக்கு.
1: பாட்டு கிடைக்கல வந்துருவா, நம்ம எப்படி தேடி கூட்டு போறோம்.
0: அதுதானே. பாத்தீங்களா, இன்றைக்கு புடிப்பட்டீங்க, நம்ம தேடி கொடுத்துருவோம் இல்லையாண்டு. சரி மாமா, என்ன
1: நீங்க உங்களையும் சேர்த்துதான்.
0: பாவம் இல்ல மாமா, அவரு வர்றவங்களுக்கு என்ன. சரி இப்ப மாமா, நீங்களும் தான் கடை வச்சிருக்கீங்க. இப்ப எங்க பட்டாபி என்ன சொன்னார் பாருங்க, தான் அந்த பேய் முன் கடைக்காரன் முதலாளி அம்மா கூப்பிட்டேன்னு சொல்லி போயிட்டாண்டு, பேய் கூப்பிட்டு. அது கேட்கல, நீங்க கேட்டீங்களா?
1: இல்ல இல்ல, நான் கேட்கல கேட்கல
0: கேட்கல. அது முன்கடையில இருந்த பையன் முதலாளி அம்மா கூப்பிடுறான்னு சரியா 12:00 எழும்பி போயிட்டானா அவன். நான் சொல்ல சொல்ல அப்ப ஷாவுனே இணைச்சு கொள்ளலாம். அவரை அழைச்சு
1: முதலாளி அம்மா கூப்பிட்டாங்கட்டா.
0: என்னட்டு அந்த பையன் போயிட்டானா பார்த்தா அது நீட்டு முடியோட இருந்தான்னு சொல்லி அடுத்த நாள் அவனுக்கு காய்ச்சல்.
2: சத்தான
0: சாப்பாடு சாப்பிட இல்லையா நீங்க?
2: இல்லையா, இப்பதான் சாப்பிட்டேன். குரல்ல ஒரு உற்சாகம் இல்ல பாத்தீங்களா?
3: இல்ல இல்ல இன்னைக்கு வெளியில இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தோம்.
0: வெளியில போயிட்டு வந்தா இப்படி சோர்வா பேசுறதா?
3: இல்ல சோர்வா இப்பதான் இப்படி வச்சு நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. சரி ஓகே
0: பாத்தீங்களா மாமா, இப்பதான் இவ்வளவு நேரம் இவருக்கு நடந்தது எல்லாம் தெரியாது இல்லையா மாமா?
3: என்ன
0: பாட்டோட நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
3: இன்னைக்கு இல்ல நான் வந்து எந்த பாட்டோடய வரல, சரி பேசிட்டு இருந்தாங்க, சரி ஏதாவது நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம்
2: இடையில ஏதாவது பாடலை பத்தி கேட்பாங்க டக்குன்னு எடுத்துலாம் பாத்தாரு. நீங்க பாடலை பத்தி வரைக்கும் பேசலன்னு
0: வந்துட்டாரு. சரி
2: எப்படி எடுக்கிறது?
0: எனக்கு முதல்ல சொல்லிடலாம், இன்றைக்கு தேடி என்ற சொல்லு வரணும் பாடல்ல. தேடி தேடுகிறேன் என்ற சொல்லு வரணும். அத யோசிச்சு கொண்டு மாமாவோட பேசுங்க. சரி முதல் இன்றைக்கு இப்ப சாப்பிட்டு சாப்பாடு சொல்லுங்க. என்னண்டு இரவு சாப்பிட்டது? காலையில இருந்து சொல்லுங்க. இல்ல அந்த பையன் ஒண்ணு மாதிரி காலையில நீங்க என்ன முதல்ல
2: என்ன
0: வாட்டு
2: காதல் மலையே காதல் மலையே
0: அதுல தேடி வருதா மாமா? வரலாம் மாமா, உங்களே அந்த ஒரு உடையத்தோட உங்களே நம்புற
2: ஸ்டார்டிங்ல வரும்.
0: என்ன
2: தேடி தேடினு வரும் அது?
0: காதல் மலைய மலையே தரவாசா உள்ளது அந்த பாட்டு தரவா? காதல் மலையே
3: ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க கேப்போம்.
0: என்ன ஒரு சோர் பாட்டு?
2: போன இடத்துல ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல.
3: இல்ல இப்ப கதை வந்தது இல்ல இல்ல இப்ப இந்த அந்த சுத்திரசோழி சாப்பிட்டோம்.
0: என்ன சுத்திரசோழி? அது அந்த கிரில்ல சுத்தம் அது அது சாப்பிட்டா தென்பா இருக்கணுமே. சுத்திரகோணி
3: அது நானு விக்னேஷ் எல்லாம் போயிட்டு வந்தேன்.
0: விக்னேஷ் குரல்ல காணையில நல்லா பாடுறவர் பேசுறவர். நீங்க நீங்க அவரை பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க போல இருக்கு.
3: இல்ல இல்ல இப்ப நானும் அவரும் ஒரே இடத்துல இல்ல இல்ல நான் வேற இடத்துல அவர் வேற இடத்துல இருக்க
0: இருக்க.
2: இந்த பாட்டு படிச்சா தேடும் கண் பார்வை
0: கேட்டுட்டாங்க மாமா. அது யாரு கேட்டுறேன்னு
2: போயிச்சு.
0: கண்ணா உன்னை தேடு அது யாருமே கேட்கல.
2: என்ன ஒரு ஆள் இருக்கு ரைட்டு,
0: அங்க ஒரு ஆள் காட்டிருக்கு தனக்கண்டு காட்டிருச்சு கை.
2: வந்து இது போடுங்க அப்புறம் 1 மணி வந்து போடுங்க. ஆடி பட்டம் தேடி பார்த்து
0: நண்பருடைய
2: அப்பா தவிர்த்தாங்க ஊர்ல
0: எங்களுடைய
2: அனுதாபங்கள்.
0: ஷாவுல் ஹமீத் அந்த கண்கள் இரண்டும் பாடுங்க.
3: இப்ப பாடக்கூடிய சூழ்நிலை இல்ல
0: மாமா, இது நாங்க ஆராய வேண்டிய உண்டு. டோனும் மாறி அது சோகமா சொல்றாரு.
3: இல்ல அப்படி இல்ல, இங்க இப்ப வந்து குளிரின்
2: குளிருங்க
0: குளிரின்
2: உச்சத்தில் இருக்காது.
0: இவர் இருக்கிற இடத்துல என்னென்னங்க புயல் வரும் மாமா? என்ன மாமா நீங்க இவரே ஒரு புயல் மாமா, நீங்க பாடின பாட்டு புழையா சொல்லிட்டீங்க, கண்களில் இரண்டும் உன்னை கண்டு தேடுது என்று சொல்ல போறீங்க, அப்படித்தானே?
2: கண்கள் இரண்டு உன்னை கண்டு,
0: இப்ப நீங்க அது சொன்னீங்கல்ல அந்த பாட்டு, அதான் மாமா அதுல
2: வந்து உன்னை கண்கள் இரண்டு உன்னை கண்டு
0: காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் வந்துமோ அந்த பாட்டு, அதுல தேடும் வராதுன்னு நினைக்கிறேன்.
2: என்ன
0: பாட்டு?
2: ஆடிப்பட்டம் தேடி பாட்டு.
0: பொன்னுமணி இல்லையா மாமா? இல்லையே.
2: பொன்னுமணி தான்.
0: பொன்னுமணி படத்துலயா? என்ன மாமா,
2: பொன்னுமணி தான். ஆடிப்பட்டம் தேடி பாட்டு விதைக்கணும் கண்ணம்மா, ஏறு போட்டு அந்த பாட்டு தான். அது பொன்னுமணியில உள்ளதுதான் அது.
0: பொன்னுமணியில எனக்கு ஞாபகம், பொன்னுமணியில என்று சொன்னா அந்த நெஞ்சுக்குள்ளேதான் மட்டும்தான் எனக்கு தெரியும்.
2: நெஞ்சுக்குள்ளே அந்த பாட்டு தான் இருக்கா?
0: அதுதான் மனசுக்கு தெரியும். அதுல பேச முடியாத நிலையில அல்லாட்டி இவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேசுறீங்களே, எனக்கு கவலை. என்ன நடந்தது? உங்களை யாரோ கத்தி முன்னில வச்சிருக்கிறாங்களோ? அளவா பேசு, அளவா பேசு. அங்கல பெண் குரல் மாமா, அங்கல பெண் குரல் எல்லாம் கேக்குது மாமா, அங்கல
2: பெண் குரல் கேக்குதா? பாட முடியாது சொல்லிட்டு
0: இருக்கா?
2: போடுங்க,
0: போடுங்க சாவல் பாக்கணும். இது நாங்க பேச முடியாது சொல்லிட்டீங்க நீங்க, அங்கால பெண் குரல் கேக்குது வேற. சொல்லுங்க,
2: அங்கால கேக்குதா இங்கால கேக்குதா? சாவல் அப்படி கேளுங்க.
0: சாவல் என்ன சாவல் மாமா?
2: என்ன
0: அங்கே பொன் குரல் கேக்குது, அப்ப அவங்க காலில் இருக்கிற ஜல் ஜல் தானே கேக்கும். அத போய் இங்க சொல்றாரு ஜல் ஜல். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றம், சாவுல ஏதோ ஒரு அமைதி காக்குறாரு,
3: என்னன்னு
0: தெரியல. இல்ல உங்களுக்கு தைரியத்துக்கு?
3: ஆமா, அந்த இதெல்லாம் காலையில பையன் ஓடி விளையாடல,
0: ஓடி விளையாடல, அதனால இவர் தோந்து போனார் மாமா. பையன் எங்க? வாணியம்மா வாங்க. வாணியம்மா, வாணியம்மா மீராக்கா எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன் ராணியம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கேன். எங்க ராணியம்மா, உங்க பாட்டை சொல்லுங்க. தெரியல மாமா புறக்கி கொடுத்துட்டா, அத கூட மறந்துட்டீங்க உடனே சொல்றதுங்க. சொல்லுங்க கண்ணா, உன்னை தேடுகிறேன்.
4: கண்ணா உன்னை தேடுகிறேன், கண்ணா உன்னை தேடுகிறேன், கண்ணீருக்குள் பாடுகிறேன், உள்ளே ஒரு வேட்கை, கண்ணீரிலும் ஓயவில்லை, கண்ணங்களும் காயவில்லை.
0: அந்த பாட்டு நாங்க என்ன மாத்தி பாடுறோம். மாமா உன்னை தேடுகிறேன் வா.
4: நீங்க மாமான்னு கூப்பிட்ட தப்புல, நான் கண்ணான்னு கூப்பிட்டாலும் தப்புல.
0: அது உண்மை, எல்லாம் உண்டுதான். எனக்கு மாமாண்டா மாமாதான், உங்களுக்கு கண்ணான்னு கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடலாம். நீங்க
4: நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன்.
0: மாமாவும் மாமா என்று கூப்பிடுங்க, டே என்று கூப்பிடுங்க நீங்க இந்தியில இருந்து. நீங்க எப்படி உண்மையா கூப்பிடுறது மாமாவ? மாமான்னு கூப்பிடுறது இல்ல, பேரும் சொல்றது இல்ல.
4: என்னங்க கூப்பிட்டா கூப்பிடுவேன், ஆனா அடுத்த ஆட்களை கூப்பிடும் போது திரும்பறதுல அடுத்தவங்க எல்லாம் எங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. லேடிஸ் ஜென்ஸ் யார கூப்பிட்டாலும்,
0: யாரையும் கூப்பிட மாட்டாங்க.
4: அண்ணா
0: அக்கா என்னைய பார்த்தா நீங்க பாருங்க, குட்டியம்மான்னு கூப்பிடுறான், அல்லாடி குழந்தையன்னு கூப்பிடுறான், செல்லம்னு
4: கூப்பிடுறான், கூப்பிடலாம்
0: ஹாய் பேபி என்று கூப்பிடுறான் பாருங்க. வலிக்குது, வலிக்க போது இல்லைங்க, வலிக்குது. என்ன நீங்க சரியா சொல்லுங்க, இப்ப நெஞ்சு மட்டும் இல்ல என்ன, அவருக்கு உண்மையிலேயே சரியா என்ன செய்யறது, பேச முடியாம இருக்கு. அங்க யாரும் இவரை கடத்தி வச்சிருக்காங்க, கடத்தி வச்சுக்கொண்டு அளவோடு பேச என்று சொல்லிருக்காங்க. சாகுல் ஹமீத், சாகுல் ஹமீத்
5: சொல்லுங்க.
0: ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க, நாங்க உடனே அங்க வாரோம் உங்களை காப்பாற்றுறதுக்கு. இந்த இக்கட்டான நிலையில இருந்தா
4: டிப்ஸ் தெரிஞ்சு அவங்களே காப்பாத்திட்டு வந்திருக்க மாட்டாங்க.
0: இது அவங்களா
4: தெரியாம தானே அமைதியா இருக்காங்க.
0: டிப்ஸ் கொடுக்கவே தெரியாங்க, எப்படி காப்பாத்தி கொண்டு வருவாங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படிதானே.
4: அதனாலதான் அமைதியா இருக்காங்க, நீங்க தான் ஒரு வழி பண்ணி காப்பாத்தணும்.
0: அதான் தங்கச்சியே இப்படி சொல்லிட்டா அண்ணாட வீரத்தை.
4: வீர வேற நீங்க நின்னு மோதி பாருங்க சாகல் அண்ணாட்டிங்க சுத்தி எடுத்துருவாங்க.
0: இல்ல உண்மையா சாகுல் எதுவும் அமைதியா இருக்க. வணக்கம் சாகுல், சாகுல் சாகுல் பாத்தீங்களா உண்மையா அவர் அமைதி ஆயிட்டாருங்க. இப்ப வாயில இப்ப வாயில டேப் கடத்தி வச்சு மாமா சொல்லுங்க, கடத்தி வச்சிருக்கிறவங்க வாயில டேப் போட்டிட்டா. இல்லப்பா அவரு அவரே போயிட்டார், அவரே போயிட்டார், இக்கட்டாண்ணில அவரே போயிட்டார். அவங்க ஓப் பண்ணிட்டாங்க, அவங்க ஓப் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே. சரி மீண்டும் அவர் தப்பிச்சு மாமா இத கவனிக்காம இருக்கிறீங்க. மாமா உற்ற நண்பன் என்று சொல்றீங்க, நல்ல நண்பன் என்று சொல்றீங்க. அங்க பாருங்க வாயில டே போட்டிட்டாங்க, பேச முடியாம.
4: என்ன ஒரு பாட்டு சொல்லுமா? ஒரு சின்ன பிள்ளை கேட்டா குடுத்துருணும்.
0: அப்படின்னா சொல்லுங்க என்னண்டே.
4: கேளுங்க தரப்படும், கட்டுங்க திறக்கப்படும்.
0: அதுல தேடி வரையிலேயேம்மா
4: வரும்
0: வரும்மா. ஒரு நிமிஷம் சாகுல், வணக்கம் சாகுல்.
5: சொல்லுங்க
0: சாகுல், நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க நீங்க.
5: ஆமா,
0: உங்களை புடிச்சு வச்சிருக்கிற படத்தையும் போடு. சாகுல் மாமா, நீங்க சாவுட வாட்ஸ்அப் பாருங்க மாமா, அவரை புடிச்சு வச்சிருக்கவங்க படமும் இருக்குது, பார்க்கவே பயமா இருக்கிறாங்க. மாமா
5: மாமா தூங்கிட்டாரு.
0: மாமா
4: மாமா முடிச்சிருக்கேன் பாத்து ரெண்டு போடுங்க.
0: மாமா சாவுட படத்தை பாத்து கொண்டு வாங்க மாமா, நீங்க அதுல இருக்கிறத. எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு, எனக்கும் பயம். மாமா சாகுல் அந்த படத்தை பாருங்க மாமா, எனக்கும் பயம் வந்துருச்சு. இப்ப மாமா அவர் போடுற படத்தை பாருங்க மாமா, எனக்கு பயம் வந்துருச்சு மாமா. உண்மையிலேயே நான் சும்மா சமாசத்துக்கு பேசிக்கொண்டு இருக்கிறது போலவே உண்மையாவான். பாருங்க மாமா, மாமா கருத்த தொப்பி போட்டாலே அதுதான். அடுத்தது யாரு? அடுத்தது
5: அடுத்தது மலையாளி, மலையாளி பையன்.
0: பையன் அதுக்கு அடுத்தது நீங்க.
5: அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது இந்திய கார பையன்.
0: இந்திய கார பையன்
5: இவ்வளவுதான் போட்டோ எடுத்து
0: என்ன பாட்டு மாமா சொல்லுங்க.
2: துரசேந்தருக்கு
0: ராதேஷ் கேட்டுட்டு போயிட்டது.
2: இன்னொரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு,
0: என்ன பாட்டு?
2: ஞான ஒளி. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: என்னை பாருங்கள். அதுல தேடு தண்டு வருதா மாமா?
2: வரும் வரும்.
0: சரி, இப்ப இவ ஒரு பாட்டு கேட்டா என்ன பாட்டு?
2: கிடைக்கும்
0: என்பா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்பார். அந்த பாட்டு,
2: அந்த பாட்டு
0: அவ சொல்றான். அதுல தேடு ரெண்டு வருதுண்டு. அப்படியா?
2: வருது வருது.
0: மாமா போய்
2: நீங்க பாட்டை கேட்டு பாருங்க, நான் அனுப்பிடுறேன். பாட்டை கேட்டு பாருங்க.
0: அனுப்புங்க மாமா, அனுப்புங்க. அந்த ஏடா பாட்டை, அவட பாட்டை அனுப்புங்க. அவட பாட்டு நிச்சயம் உங்களோட பாட்டு கொடுக்காட்டியும் அவட பாட்டு நாங்க குடுக்கறது. சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க தான் காதல கூட கேட்டுக்கோம். சரிங்கம்மா, நன்றி
0: நன்றி.
5: நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி.
0: நாளைக்கு நாளைக்கு சுகமா இருந்தா எடுங்க சாகுல். சரியா?
2: என்ன சுகமா இருந்தாங்க?
0: சரி, எதுக்கு எதுக்கு நாங்க இந்த இன்றைய முழுக்க நாங்க இத பத்தி தான் நினைச்சு கொண்டிருப்போம்.
2: அவரை சொல்றீங்களா?
0: இல்ல,
5: நான் பிக்சர் போட்டோ வச்சிருக்கேன், அத சொல்றாங்க அவங்க.
2: இல்லங்க, நல்லா நல்லா இருந்தா எடுங்கங்கிறாங்களே, உங்களையும் சொல்றாங்களா?
0: இல்லமாமா, அவர் போட்டிருக்க படம் நான் கேட்டேன். அமைதியா இருக்கிறீங்க, உங்களை யாரும் பிடிச்சு வச்சிருக்காங்களான், அதுக்கு அமைதியா இருந்தா பேசுறீங்கன்னா அவர் கட் பண்ணி போனார். பேர்ந்து பார்த்தா மூன்று படம் போட்டிருக்க. அப்ப நான் என்ன நினைப்பேன் நீங்க சொல்லுங்க. அதுவும் கருத்த தொப்பி என்ன போட்டேன், நான் என்ன நினைப்பேன்? சரி,
2: அப்படியாவது பயமுறுத்தி பாப்பான்னு பாக்குறாரு.
0: பாக்குறாரு, தன்னில இளங்கட்டு மட்டும் பாக்குறாரு, அவ்வளவுதான். பயம் இல்லாம இருங்க, நாங்க எல்லாம் இருக்கிற அந்த தைரியத்துல இருங்க சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பாடர் காட்டிலைக்கு எடுத்து வரலாம். எங்களுடைய ராணி அம்மா ஒரு பாட்டுக்கு கேட்டிருந்தா, அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக இந்த பாடல் எடுத்து வந்தாய்விட்டது. ராணியம்மா, உங்களுடைய பாடல் கண்ணா உன்னை தேடுகிறேன் வா இல்லையா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய தமிழ் வானொலி. நேரம் சரியாக 2:12. இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:43. இங்கு 2:12. மன்னிக்க வேண்டும், 2:13. அங்கு 12:43. இப்போ எங்களுடைய ராணியம்மாவுடைய பாடலை எடுத்து வர இருக்கிறேன். இதோ அந்த பாடல், ராணியம்மா உங்களுடைய பாடல்.
6: படிச்சு பார்த்தேன்
0: ராணியம்மா, பாட்டு மாறிட்டுது ராணியம்மா, மன்னிச்சு கொள்ளுங்க, தவறுதலாக வந்துட்டுது. படிச்சு குடிச்சு ரெண்டு வந்துடுச்சு. சரி, பாடலை எடுத்து வரலாம்.
6: படிச்சு பார்த்தேன்,
0: பின்பும் அதுதான் வருது. என்ன நடந்தது? கண்ணா உன்னை தேடுகிறேன் என்று எடுத்து வர இது படிச்சு பார்த்தேன் என்று வருகிறது. சரி, பாடல் காட்டலிக்கு வருகிறது.

Quisiéramos, Sariasa. நேரம் சரியாக இப்பொழுது 2:26, இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:57. இப்பொழுது எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பாடலை எடுத்து வந்துவிட்டேன். நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். இன்னும் ஒரு தேடுகிறேன் பாடல், நான் தேடுகிறேன். சரி, பார்க்கலாம்.

இந்த பாடல் யாரோ கேட்ட பாடல் என்று நினைக்கிறேன். தேடி தேடி காத்திருந்தேன். அந்த பாடலை இப்பொழுது நான் எடுத்து வருவது அவ்வளவு நல்லதாக இருக்காது. சரி, தேடி என்று வராவிட்டாலும் ஒரு பாடலை காட்டிலைக்கு எடுத்து வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று தேடி தேடல் தேடி தேடி என்று வருகிற பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம். அதில் எல்லோரும் நிறைய பாடல்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் ஒரு பாடல், அதை தேடி என்று வருகிறதோ இல்லையோ, எனக்கு விருப்பமான ஒரு பாடலை எடுத்து வந்து இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். நல்லது, என் அன்பு உறவுகளே, நான் இன்று தேடி என்ற சொல்லோடு இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முத்துவேல் இணைந்து

கட்டில் வச்சிருந்த செல்வகுமார், மோகனா மனைவி மோகனா, கணபதி அண்ணா, ராஜவேல், தமிழன் பாரதி, துறை செந்தில், விஜயகுமார், திருப்புக்குழி விஜயகுமார், சந்தனராஜ் மாமா, ஷாகுல் ஹமீத், ராணியம்மா, தாத்தா, எங்களுடைய ராஜவேல். ராஜவேல் நான் எழுதி வைத்திருந்தேனே, ராஜவேல், மணிகண்டன் மற்றும் ஜெகபத் சாதிக்கண்ணா, இப்படி அன்பு உறவுகள், அதாவது இதில் எழுதியிருப்பவர்களுடைய பாடல்கள், மற்றது எங்களுடைய ஆனந்தலக்ஷ்மி அம்மா, ஆனந்தலக்ஷ்மி அம்மா, எல்லோரும் இன்று இந்த காட்சியோடு இணைந்திருந்தீர்கள். உண்மையிலேயே கேட்டு ரசித்த வண்ணம் இணைந்திருந்தீர்கள். யார் பேரையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ரேவதி அம்மா சொல்லிவிட்டேன். இணைந்த இளவரசு, இளவரசு இணைந்திருந்தால் பாடல் கேட்கவில்லை. அம்மா கதம்பத்தில் வாரான்ற அந்த ஆக்ஷன் மட்டும் போட்டுட்ட, ஆனால் பாடல் எதுவும் கேட்கவில்லை. மற்றும் வேறு அன்பு உறவுகள், சரி, இன்னும் பல உறவுகள். அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பல உறவுகள் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும், அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காட்டிலையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீற. என் விருப்ப பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடாவில் எங்கள் கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்ற இங்கிதமான இந்த வேளை, இளமணி திருநாடு பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 இரவு நேரம் என்று கூறும் இந்த நல்ல வேளை 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 7வது நாள் வியாழக்கிழமை.

அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எனக்கு காட்டிய வழிகளை பின்பற்ற இருக்கும் அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் முதற்கண் இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இருகரம் கூப்பி தலை சாய்த்து தாழ் வணங்கி பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களையும் வருக வருகவென்று வணங்கி வரவேற்று இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், கனடா கலையகத்தில்.

அங்கும் இங்கும் எங்கும் நலமாக எல்லோரும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் வாரத்தில் வரும் வியாழக்கிழமை தோறும் என்ன நிகழ்வை கொண்டு வருவோம்?

0: உனக்காக நான் என்ற தலைப்பிலே வாரத்தில் ஒரு நாள் வரும் வியாழந்தோறும் காற்றலை அலங்கரிப்போம் நீங்களும் நாங்களும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான எண்ணோடு நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே நாங்கள் இன்று இருக்கும் காலநிலை ஒரு தடவை பார்த்தால் இப்பொழுது 10 பகையில் இருக்கின்றோம், நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக. இது அப்படியே படிப்படியாக முன்னேறி மாலை 5 மணி வரை 11 பாகையை தொட்டுவிடலாம் என்று எண்ணுகின்றேன். இது எங்களுடைய நிறம் பகல் 1 மணியிலிருந்து ஆரம்பித்து 11 பாகை மாலை நேரம் 5 மணி வரை இருந்து மீண்டும் குறைந்து குறைந்து இறுதியிலே 4 பாகைக்கு சென்று மீண்டும் நாளை தொடர்ந்து வரும். அன்பு உறவுகளே, இந்த மழைக்கு காரணமில்லை, காற்றும் லேசாக வீசி நல்ல ஒரு காலநிலை, நாங்கள் மகிழ்வாக வெளியே சென்று வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஒரு குளிரூட்டியுள்ள மண்டபத்துக்குள்ளே போனால் அப்படி இருக்கும், அதே போன்ற ஒரு நிலை வெளியே நாங்கள் செல்லும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. நல்ல காலநிலை, நீங்களும் வந்து உங்கள் காலநிலையில் தந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வளமை போல நீங்கள் தொடர்ந்து இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே கலந்து கொள்ள எண்ணும் வேளையிலே வளமை போல இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் நீண்ட கால உறவான அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா இவர்கள் வருக வருக வந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம், வாருங்கள் அன்போடு என்று எனக்கும் வரவேற்பு தருவது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்து உலகளாவிற்கும் உறவுகளையும் வரவழைக்கின்றார்கள். இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது உறவு ஒருவர் வருகின்றார், அவரை நாங்கள் ஒரு தடவை இணைத்து விடுவோம், என்ன அவசரம் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் யார் என்று உலக அறிய வேண்டாமா?
1: ஆமாம் ஐயா, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் உண்டவுடன் எல்லோருக்கும் தெரியும், வந்தாலும் தெரியும், வரவில்லை என்றாலும் தெரியும், கேட்கின்றார்களே உங்களை. நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணா?
1: நலமா இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். காலநிலை மிகவும் மிச்சக்கூடிய வகையில் இருக்கின்றது எங்களுக்கு. வரும் அப்படி வருவதை நாங்கள் உடனே அனுபவித்துக் கொள்ள வேண்டும், பின்பு எப்போ வரும் எங்களுக்கு தெரியாது தானே. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று கிருஷ்ணா?
1: ஆனால் மேகமூட்டமாக இருந்தது, மழை எதிர்பார்த்தோம், வரவில்லை.
0: வரவில்லையா? ஆனால் ஒரு சில இடங்களிலே மரமூட்டமாக இருந்து மேகமூட்டமாக இருந்து விட்டு மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டி இருக்குதாமே. உங்களுக்கு பெய்யவில்லை, சரியில்லை தானே ஐயா? தஞ்சாவூர் அவ்வளவு தூரம் கொடுமையான இடமோ? இல்லை இல்லை, தஞ்சாவூர் ஒரு சிறந்த இடம் இல்லவா? மழை வரும் இல்லை ஐயா, பாவம் செய்ததென்று இல்லை, அந்த பருவ காலங்கள், அந்த பருவ பெயர்ச்சி காற்றுகள் பெயர்ந்து செல்லும் வேளையிலே, அதனால்தான் பருவ பெயர்ச்சி காற்று என்ற பெயர் உண்டு. அதுக்கு காற்று ஒரே இடத்தில் ஒரே விதத்தில் வீசுவதில்லை, அது பெயர்ந்து பெயர்ந்து என்றால் நகர்ந்து இடம் விட்டு இடம் சென்று செல்லும் திசைகள் நோக்கித்தான் அந்த வெப்ப அலைகள், வெப்பம் ஆவியாகி மேலெழுந்து குளிராகி மழையாக கீழே வருகின்றது. அதுக்கு காரணம் பருவ பெயர்ச்சி காற்று. அப்ப நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு வீசும் காற்று எப்படிப்பட்ட காற்று என்று நாங்கள் பயந்தோம். விதமான காற்றுகள் இருக்கின்றதே, அதிலே மழை வரக்கூடிய காற்று ஒன்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் காற்று வந்தாலும் மழை வரவில்லையே என்று நீங்கள் மப்பமாக மப்பாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஆனால் அவர்கள் கூடி கருக்கட்டி கருமுகல்கள் கூடி மழையாக பொழிவதற்கு காலம் பெற வேண்டும். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ப உங்களுடைய பூகோள நிலைக்கு ஏற்ப தான் அது வரும், சரியா? ஆனால் அங்கு எங்கும் பாரபட்சமான இடம் இருக்காது, எங்கும் மக்கள் வாழுகின்றார்கள். ஒரு பாரபட்சம் உள்ள பரிதாப நிலைக்குரிய பராமுகமாக இருக்கிற இடத்தில் மக்கள் குடியிருக்க மாட்டார்கள். அதனால் மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் நிச்சயமாக இயற்கையினால் பராமரிக்கப்படுகிறதா தான் இருக்கும். கவலை வேண்டாம், மழை வரும் கண்ணா, குத்தாலத்தில் குளித்தது போன்ற வியர்வை கண்ணே. அப்படி உங்களுடைய பணி ஆரம்பித்து விட்டதா? எதிர்பார்த்தார்கள் பொக்கிஷத்திலே இணையர்களாக வந்து அப்படியெல்லாம் புள்ளிகளை அள்ளி கொண்டு போவீர்கள் காணவில்லை என்று நான் கூறினேன். அவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அதனால் தான் அவர் வரவில்லை என்று ஒரு ஒரு அப்படியே ஒரு பதிலை கூறிவிட்டேன். அது உண்மைதான், வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, நேற்று அதனால் வரவில்லை. அது என்ன காரணம் அது வேறு. சரி, இப்பொழுது நலமாக மகிழ்வாக இருக்கும் வேளையிலே காலநிலையும் வெப்பமாக தான் இருக்கின்றது. என்ன செய்வோம் நாங்கள் இந்த உலகத்தில்? இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே வந்திருக்கணும் இல்லவா கிருஷ்ணா? இந்த உனக்காக என்ற ஒரு கேள்வி, ஒரு பதம் வரும் பொழுது அதில் எத்தனை கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம்? உனக்காக என்ற இடத்துல பக்கத்தில் யாருக்காக என்று ஒன்றை போட்டு பார்த்தால் அது எப்படி கூறப்படும்? அது அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, தம்பிக்காக, தங்கைக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, எங்கள் பூமிக்காக, வானத்துக்காக, எல்லாவற்றுக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்கலாம் என்று வருகின்றீர்கள், சரியா? அந்த பாடலை எதற்காக கேட்க போறீர்கள், யாருக்காக கேட்க? அது ஒரு நபருக்காக இருக்கலாம், இல்லை இந்த மலைக்காக இருக்கலாம், அல்லது இறைவனுக்காக இருக்கலாம், அல்லது நாங்கள் சில பிராணிகளுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், இந்த இயற்கை வளங்களுக்காக, ஏதோ ஒன்றுக்காகத்தானே இல்லையா? அதே நேரம் உங்களுடைய இன்ப துன்பங்களுக்காக அப்படி எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்கின்றன. சரி, இன்று உங்களுடைய இருக்கின்ற இன்றைய இந்த நிலையிலே இருக்கின்ற சூழலிலே உங்கள் மனோநிலைக்கேற்ப ஒரு பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள், அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல் உங்களுக்காகவா அல்லது உங்கள் மனைவிக்காகவா, யாருக்காக? விருப்பமான பாடலை கூறுங்க. உங்களுக்காக என்று
1: விருப்பமான பாடல்
0: சிறப்பு எனக்காக நான், அதுதான் ஐயா மிக முக்கியம். அடுத்தவருக்காக நாங்கள் இல்லை, என்ன அடுத்தவர்கள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அப்ப என்ன பாடலாக இருக்கும்? படம் வந்தால் சரி, எங்களுக்கும் புத்திமதி சொல்வது போல இல்ல இருக்கின்றது. சரி, திருடாதே என்ன பாடல் ஐயா?
1: என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவது.
0: அடே அப்பா, என் அருகே நீ இருந்தால் அடுத்தவர் என்னையா? இயற்கை எல்லாம் சுழலுவதே. அப்ப அதுல அப்ப என் அருகே நீ இருந்தால் இந்த இயற்கை தான் சுத்துகிறது, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம். அப்ப உலகத்துக்கும் இயற்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஐயா? ஏதாவது புரிகிறதா? நீங்கள் உங்களுக்காக இந்த பாடலை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, உனக்காக நான் என்ற இடத்துல உங்களுக்காக நீங்கள் எனக்காக ஒரு பாடல், எனக்கு இந்த பாடல் விருப்பம்னு கூறிவிடு, நல்லபடியும். அதுல நீங்கள் அருகில் இருக்கும் போது உலகமும், அவர்கள் அருகில் இருந்தால் இயற்கையும் சுழல்கிறது என்று அந்த வரி வருகிறதல்ல கவிஞர் வந்திருக்கின்றார். இயற்கைக்கும் உலகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? நீங்கள் உங்களுக்கு புரிகின்றதா என்னவென்று? இயற்கை எல்லாம் நீங்கள் என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல். அந்த இயற்கை என்பது எது?
1: உலகத்தில் உள்ளதுதான் இயற்கை.
0: அப்ப உலகம் என்பது எது? அற்புதமான ஒரு பாடல் பாத்தீங்களா? அந்த இயற்கை எல்லாம் இணைந்ததுதான். இயற்கை என்பது என்ன? நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயம் எல்லாம் இயற்கை. இந்த உலகம் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் தானே உலகம். நல்ல ஒரு கருத்து. அப்படி அந்த சொல்லை கையாண்டிருக்கார் கவிஞர் இல்லையா? ரசித்து பார்க்க நீங்கள் தமிழை எங்களோடு மொன்றியல் தமிழ் வானிலையில் வந்த விதம்தான் தமிழுக்குள்ளே தமிழ் கடலிலே நீந்துகிறீர்கள். ஆழம், நீளம், அகலம் எல்லாம் புரிகின்றீர்கள். அந்த வகையிலே இயற்கை தானே உலகம், உலகம் தானே இயற்கை. உலகம் என்றது இயற்கையால் அமையப்பட்டது. உலகம் என்றால் என்ன? இயற்கைகள் சேர்ந்திருப்பது, இயற்கைகள் உள்ளது. இயற்கை என்பது என்ன? பூமி என்பது ஒரு இயற்கையானது, கடல் இயற்கையானது, வானம் இயற்கையானது, காற்று, நீர், வெப்பம் எல்லாம் இயற்கையானது என்னையா? அப்ப என்னவே நீ இருந்தால் இந்த இயற்கையெல்லாம் சுழலுது. ஏன் அடுத்தது உன்னருகே நான் இருந்தால் இந்த உலகம் எல்லாம் சுழலுது வருகிறது? அப்ப ரெண்டும் ஒன்றுதான், எனக்கும் அப்படித்தான் உனக்கும் அப்படிதான். அது ஏன் என்ற கேள்விக்கு தான் இந்த பாடலே பதிலேன். காதலுக்காக கெட்டிக்காரன் காதல் ராசன் அரசன காதல் தான் ஐயா காரணம். எதுவும் தெரியாது, எனக்காக நீயும் உனக்காக நான் தான். இயற்கையெல்லாம் சுழலும். என்னன்னா இந்த இயற்கை முழுவதும் என்னிடத்தில் வந்துவிடும். என்னை இந்த என்னை சுற்றுகிறது, நான் உலகத்தை சுற்றுகிறேன் என்ற போல அந்த காதல் என்ற இன்பம் உண்மை காதல் இல்லையா? உண்மை காதல். உனக்காக நான் யாருக்காக? இந்த அப்ப இந்த கருத்து இதிலே உனக்காக நான் காதலுக்காகத்தான் நீங்கள் இல்லையா? அப்ப அந்த காதல் எங்கே என்றால் உங்கள் இணையர்கள் என்றுதான் அந்த அதான இந்த பாட்டு நேர்த்தம் இருவருக்கும் சிறப்பு சிறப்பான ஒரு பாடலை கேட்டிருக்கீர்கள். உனக்காக நான் என்ற அந்த நிகழ்விலே முதலாவது பாடலை கொண்டு வந்து அழகாக கேட்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். சரி, இந்த இடத்திலே அப்படி சுழலும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்?
1: சுழலும் போது என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது, சுழந்து கொண்டே இருக்கணும்னு பார்த்து வேடிக்கை பார்க்கறது.
0: அது அது வாட்டில் சுழலும், நீங்கள் உங்கள் வாட்டில் சுழறுவீர்கள் இல்லையா? அந்த இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் சுழல்வது என்றால் பெறக்கூடிய ஒன்றை நாங்கள் பெறும் பொழுது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமையாக எல்லாம் பெற்றது போன்றுதான் தெரியும். பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது பிரயத்தனப்பட்டு அதை அடையும் போது இன்னும் அடையவில்லை. காதல் என் மீது, உனக்கும் உனக்கும் என் மீதும் காதல் இருக்கிறது நிறைவேற வேணும் இல்லவா? அப்ப இந்த உலகம் எல்லாம் சுத்து, இந்த உலகம் எனக்கு பெரிதல்ல, காதல் தான் பெரிது. உனக்காக நான் என்ற முதலாவது நேரா வந்து எங்கள் எல்லாரையும் சுத்த வைத்து விட்டோம். இயற்கை சுத்தினா நாங்களும் இயற்கைகளை தானே இருக்கிறோம், நாங்களும் சுத்தி விட்டோம் அப்படித்தானே? சரி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இணையரோட வந்தீர்களா அல்லது? சரி, பார்ப்போம் இணையர் என்ன மாதிரி கூறுகிறார் என்று பார்ப்போம். உனக்காக நான் அன்பு மகளே அனுசியா, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? நாங்கள் நலமாம். அதுல நீங்கள் வந்து விட்டால், நீங்கள் இருவரும் வந்தவுடன் நேற்றையிலும் தேடினார்கள் உங்களை, நேற்றைய நிகழ்வுக்கு காணவில்லை என்று. இருப்பினும் இன்று வருவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது, வந்து விட்டீர்கள். ஆனால் திடீரென்று வரவில்லை. நான் ஒன்றைத்தான் நினைப்போம், அவர்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, சூழல் சரியில்லை. ஆனால் என்ன சூழல்னு எங்களுக்கு தெரியாது, சூழல் சரியில்லை என்று உணர்ந்து கொண்டோம். இன்று நல்ல சூழல் இருக்கும்போது வந்து விட்டீர்கள். இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தான்
0: இன்று. ஆனால் நேற்று இருந்தது போல் இன்று இருக்கின்றதா அல்லது இன்று அதிகமாக இருக்கின்றதா? எங்களால் கணக்கு பார்க்க முடியாது. இத்தனை மணிக்கு நேரத்தை கணக்கு பார்த்து எடுக்க முடியும். அந்த நேரத்தில் பருவம் அப்படி இருக்கும் என்று எங்களால் யாராலும் கூற முடியாது. ஒரு ஊகிப்பு தானே, 20 பாகை 30 பாகை குளிர் வெயில் வெப்பம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு அது அப்படித்தான் இருக்கும் என்று கூற முடியாது. அந்த வெப்பம்ண்டா வெப்பம் தான் இருக்கும், குளிரண்டா குளிர் தான் இருக்கும் என்று கூற முடியும். மழை வரும் சாத்தியம் எதுவும் இருக்காமா அங்கே?
2: இல்லப்பா,
0: அப்படியே இல்லை, நினைத்து பார்க்கல அது அளவுக்கு மழை வர மாட்டேது. சரி, ஆலயங்களுக்கு சென்றீர்களா? எந்த ஆலயம் அம்மா போனீர்கள்? வழிகாட்டியவர் நல்லவர். சரி, பாபா கோயிலுக்கு சென்று வந்தீர்கள், ஆனந்தம். கோலம் என்ன கோலம் என்று உங்களை நீங்கள் வந்தா கோலத்தின் எண்ணம் எனக்கு வந்துவிடும் மகளே. கோலம் என்ன கோலம் விட்டீர்கள் என்று? பூக்கோலம். பூக்கோலம், பூக்கோலம், சிறப்பு, பூக்கோலம் கொண்ட பூமகளே. சரி, வாழ்த்துக்கள். சரி, இந்த உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களோட உங்களவர் வந்து கூறினார், என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல்வதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் சுழல்வதேன் என்ற ஒரு கருத்தோடு ஒரு பாடலை தந்தார். அது அவருக்கு நல்ல விருப்பமான பாடல், அவருக்கு அந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல். பாடுவாரா இடைக்கிடையே? பாடி காட்டுவாங்க. சரி சரி, அப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த இன்று சும்மா சாதாரணமா இந்த உலகிலே பிறந்து திருமணம் முடிந்து குழந்தைகளை பெற்று பேர குழந்தைகளை எல்லாம் கண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கீர்கள், நன்மை தீமை எல்லாம் இருக்கும் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்று நீங்கள் யாருக்காக வாழ்வது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது. நீங்கள் நாங்கள் வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம், யாருக்காக வாழுகிறோம் என்ற வினாகப்பாவது வந்திருக்கின்றா உங்களுக்கு? அப்படி நீங்கள் நினைச்சிருக்கின்றீர்களா? யாருக்காக இந்த வாழ்க்கை என்று எப்படி நினைக்கின்றீர்கள்? பிள்ளைகளுக்காக. அன்னை என்பவள் பிள்ளைகளுக்காகத்தான் நினைவு. அன்னையாகும் அன்னையாகும் வரை வேறு வேறு எண்ணங்கள் வந்தாலும், அன்னையாகும் வரை அவள் வேறு யார வேறு ஏதோ காரணத்துக்காக வாழ்ந்து வளர்ந்தாலும், அன்னை ஆகிவிட்டால் அவளுடைய முழு கவனம் பிள்ளைகளிடையே தான் இருக்கும். அது என்னுடைய மகள் தானே நீங்கள், நான் கூறுவேன். நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து கணவன் மீது தான் உங்களுக்கு கவனம் பற்றம் எல்லாம் இருந்தாலும் இருக்கும். ஒரு குழந்தை பெற்றுவிட்டீர்களாயிருந்தால் அந்த கவனம் முழுவதும் அந்த அவதானம் அந்த அன்பு பாசம் கருணை அத்தனையும் அந்த பிள்ளையிலே சென்றுவிடும். இரண்டாவது நிலையிலான் கணவன் இருப்பார். நன்றாக அனுபவித்து பாருங்கள். ஆமா பாத்தீங்களா, மகளுக்கு தெரியுது பிள்ளைகளுக்கு எண்ணத்தில் தான். ஆனால் அதிலே ஐந்து பிள்ளைகளை பெற்றால் மூத்த பிள்ளைகளில் தான் மனம் இருக்கும், இளைய பிள்ளைகள் என்று இருக்காது. ஐந்து பிள்ளைகளிலும் கவனம் இருக்கும் அந்த அன்னை என்பவர். ஒரு நாய் எட்டு குழந்தைகளை ஈன்று விட்டால் அந்த எட்டு குழந்தைகளும் உண்ண வேண்டுமென்று தான் அப்படியே சரிந்து படுத்து பால் கொடுக்கும் வேளையில் ஐந்து குட்டிகளில் எந்த குட்டி கூட எந்த குட்டி குறைய குடிக்குதுன்னு பாரபட்சம் பார்க்காது. தட்டி தட்டி கொடுத்து இன்னும் இன்னும் குடித்துக்கொள், இன்னும் இன்னும் இறந்து கொள் என்று தான் கொடுக்கும். அது இது தாய்மை இருக்கதா? சரி, அப்ப பிள்ளைகளுக்காக என்று உனக்காக நான் நிகழ்வேன், பிள்ளைகளுக்காகத்தான் பாடலை கேட்க போகின்றீர்களா, அல்லது கணவனை இணைத்து கேட்க போகின்றீர்களா, அப்பாவை இணைத்து கேட்க போகின்றா, இந்த உலகத்தை இணைத்து கேட்க போகின்றா, அதை எதுவுமே இருக்கலாம். அப்ப இன்று இதை நினைத்து உனக்காகத்தான் நான் என்று நினைக்கிற அந்த கருத்து வரக்கூடிய பாடலை என்ன பாடலை கேட்பீர்கள்? அம்மாவுக்காக. அற்புதம். நீங்களே அம்மாவாக பாட்டியாக வந்த பின்பும் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிற, அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளை பிழைப்பு தானே அம்மா. அம்மாவுக்கு என்ன பாடல், என்ன பாடல்?
2: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அந்த பாட்டுப்பா.
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையென்ற ஒரு உயிரோட்டமான பாடல் அந்த பாடல். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது அம்மாவின் நினைவு வருமா? உங்களை உங்களுடைய குழந்தைகள் அம்மா என்று ஓடி வந்து அணைக்கின்ற நினைவு வருமா? ரெண்டுமே வரும். கெட்டிக்காரு கெட்டிக்காரு பிடித்து விட்டார். நேற்று தினம் நாங்கள் பொக்கிஷத்தில் உங்களுக்கு இருவரையும் தேடினார்கள். பொக்கிஷத்தில் வந்து அழகாக புள்ளிகள் தீர்ப்பார், நல்ல பதில்கள் எல்லாம் தருவார்கள். சுவாரஸ்யமாக சென்றது நேற்று நிகழ்வு. சரி, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்பு வேணுமா? இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நலமாக இருங்கள். எங்களுடைய வானொலி உங்களுக்காக அல்ல, உலகத்தில் உள்ள நேயர்களுக்காக வானொலி. வானொலியில் எங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காகத்தான் நாங்கள், நாங்களும் வானொலிக்காகத்தான். சரியா? நன்றி அம்மா, சிறப்போடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கூறுகிறேன் கிருஷ்ணா, உங்களுக்கும் இருவருக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
3: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: அந்த ஒட்டி இருப்பது உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உண்மையிலேயே அர்ப்பணிப்பு என்பது. எத்தனை உறவுகள், எத்தனை உயிரினங்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள், தங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக. அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் கணிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லாம் யாருக்காக வாழ்ந்தார்கள்? தனக்காகவா? இல்லை, வந்துவிட்டார் அடுத்த உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகளே. வணக்கம் சியாமலா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு குறை தெரியுது. பிள்ளைகள் எல்லாம் சென்று விட்டார்களோ? அந்த நல்லா இருக்கேன்ப்பான்னு சொன்னதுலயே பிடிச்சு விட்டேன். நிலமாக வந்து மகிழ்வாக இந்த மலை போன்றுதான் அடி சோன்று அடித்து விட்டு ஓய்ந்து விட்டது போல, இப்ப அவர்கள் எல்லாம் போனவங்கள ஒரிச்சு ஓடி கிடக்கிறது போல ஒரு ஒரு உணர்வு உணர்கிறீர்கள்
4: என்ன?
0: சரி, மலை முற்றாக முற்றாக நின்று விட்டதா? வெயிலும் இல்லாம போய்விட்டதா? ஆனால் வெப்பமாக இருக்கும். அந்த மழை வந்து வெப்பத்தை தணித்து சில சூட்டை கிளப்பி விட்டதுன்னு கூறுவார்கள். சூட்டை கிளப்பி விட்டது உள்ளே பூமியினுள்ளே அமர்ந்து இந்த வெப்பம் மேலெழுந்து வந்துவிடும். சில வேளையில பார்க்கும்போது மேலே ஆவி எழும்பி கொண்டிருக்கும் பார்க்கலாம் நாங்கள். சரி, ஆனால் இது அவ்வளவு தூரம் கடுமையில்லை தானே? அக்னி நட்சத்திர காலங்கள் தான்.
4: நேற்று மழை பெய்ததால இன்னைக்கு வெயிலும் ரொம்ப இல்ல, அதனால ரொம்ப அழகு இல்லை.
0: வெளியிலே சென்று வரும் பொழுது உங்களை கவர்ந்த விடயங்கள் ஏதாவது?
4: அப்படி ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப சோர்வா இருந்தாலும் பஸ்ல ஏறணும்னு தூங்கிட்டப்பா.
0: அது இன்னும் சிறப்பா. அப்ப நீங்க உங்களுக்காக தான் பஸ் தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு உதவக்கூடியதா?
4: இரவு நேரத்துல பயணம் செய்யணும் கூட தோணுதில்லப்பா. இப்ப அண்ணி ஊர்ல இல்ல, அதனால நிறைய வேலை இருக்கு.
0: சரி, நிறைய வேலை. நீங்கள் நீங்கள் என்ற நிகழ்ச்சி உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களுக்காகவோ எங்களுக்காக இல்லை யாருக்காகவோ, யாரு உங்கள மனதில் ஒன்று இருக்கும், அது யாருக்காக என்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் இத்தை வரை வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் எதற்காக? உங்களுக்காக? என்னதுக்கம்மா? பையனுக்காக. உங்கள்
4: பையன்
0: மகனுக்காக தான் நீங்கள் வாழ கிடைத்திருக்கிற ஒரு மகன். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மகன்லே ஒரு பெரும் பாரம், பெரிய அன்பு பாசத்தை வைத்து விட்டீர்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கலாம். எனக்கு எதிர்காலம் என் மகன் தான், எல்லாவற்றுக்கும் தான், எல்லா பெற்றோர்களும் இப்போதான் அது தாய்மார் வேண்டுவது. சரி, அப்படியான வேளையிலே நீங்கள் அதை பாடலாக கேட்டு நீங்கள் மனதுக்குள்ளே அதை உணர வேண்டுமா இருந்தால் அப்படிப்பட்ட பாடலே கேட்பீர்கள்.
4: எல்லா நேரங்களையும் அப்பா இன்னைக்கு கேட்கறதுக்காப்பா?
0: நீ அதை உங்களுக்காக, நீங்க மகனுக்காக வாழ்கிறீர்கள். அப்படியா?
4: மகனுக்காக நான் நினைக்கிற பாட்டு சின்ன அரும்பு மலரும் பாட்டு தான் எப்போதும் மனசு.
0: பல தடவை கேட்டு
4: நீ எங்கிருந்த போதும், நீ எங்கிருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அந்த அந்த வரி தான் பாடுவேன்.
0: அந்த வரி உங்களுக்கு
4: எப்போதும் நினைக்க தோணும்.
0: எங்க அந்த பாடல பாடங்களையும் கேட்போம். உங்களுக்கு முடிந்த அளவு

0: சிரிப்பை சிந்தி வளரும்.
1: சிறப்பு சிறப்பு. அது மாதிரி நம்ம எந்த தாய் உலகத்திலே தன்னுடைய பிள்ளை சிரமம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். இறைவனிடம் போய் வணங்கும் போது ஒரு தடவை நான் வணங்குற இடத்திலேருந்து காதலே எனக்கு ஒரு விழுந்தது. அந்த மகனுக்கு சரியான பாரதிய ஒரு தாய் வணங்குகிறார். அந்த மகனுக்கு பாரிய துன்பம் நோய். அவள் கேட்கிறார் இறைவனுடன், மகனுக்கு அதை மாற்ற சொல்லி கேட்கவில்லை, அந்த நோயை எனக்கு கொடு என்று கேட்கிறான். தான் சுமக்கிறேன் என்று. அடுத்தவர்கள் அதுக்கு நல்ல வைத்தியத்தை தேடி அங்கே கொண்டு போகணும் இங்கே கொண்டு போகணும் வைத்தியர்களிடம் வேண்டும். இவன் இறைவனிடம் வேண்டுகிறான், என் மகனுக்கு சுகப்படுத்தி விடு என்று கேட்கல, அது என்னிடத்திலே கொடுத்து விடு, நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றால் ஒன்று அவருக்கு குணம் பெறவனும் அவர் நலம் பெறவனும் அவர் தாங்க மாட்டார் என்று. இன்னும் இடத்திலே நான் பார்த்தேன், நல்ல எங்கள் ஆசிய நாடுகளிலே ஒரு சாதாரணமான எங்கள் குடும்ப பெண்களில் ஒரு பெண் நூல் ஆடை அணிந்து கொண்டு இடுப்பிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போகும்போது வெயில், சரியான வெயில், கீழே நிலத்திலே சூடு, தூக்கி இடுப்பிலே வைத்து இடையிலே தாங்கி கொள்ளுகிறார். அங்கே தலையிலே சூடு, ஒரு கையால் குழந்தை அணைத்தோடு மறு கையால் தன் தலையை தடவிக்கொண்டு பார்த்து விட்டு உடனே தன், அதாவது முந்தானி இருக்கல தாவணி, அதை எடுத்து தன் குழந்தையை போர்த்தி கொண்டு அணைத்து கொண்டு வர தன்னை கவனிக்கவில்லை. சரியா? அடுத்து இன்னொரு தாயை பார்த்தேன், அது நான் பதவியிலே பார்த்தேன். மழை, நல்ல மழை அடிக்கின்றது. குழந்தை மழையை கவனிக்காமல் ஓடி விளையாடி விட்டு வீட்டை பெறுகின்றான். தலையெல்லாம் நன்றாக தப்பமாக நனைந்து விட்டது. உடனே தன் துணியை எடுத்து தலையை துவட்டி கொண்டு மகனை ஏன் இந்த மழைக்குள்ள வந்தா என்று கேட்கவில்லை. இந்த பாலாப்போன மழை என் மகன் பெறும் விழையா பெய்ய வேண்டும் என்று கூறுகிறாள். அப்படி இருக்கும் தாயன்புக்கு பல உதாரணங்கள். அதேவரும் நீங்கள் மகன் சின்ன அருமும் நல்லதும் எழுந்த போதும் அழக்கூடாது, நீ நல்லா இருக்க வேண்டும் என்ற அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்யும் போல எத்தனை தொல்லைகள் துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் இல்லையா? நேற்றைய தினம் ஒரு பதவியிலே பார்த்தேன், ஒரு அம்மா மகன் பாடசாலைக்கு சென்று விட்டு விட்டு ஓடி வருகிறான் பெரிய வகுப்புக்கு போகிற பையன். ஏனென்றால் அங்கே தவணை பணம் கட்டவில்லை, பாடசாலைக்கு பணம் கட்டவில்லை. அவன் இறுதி நாள் வந்து விட்டது, அவனை வெளியேற்றி விட்டார்கள் வகுப்பிலே இருந்து. ஆசிரியர் நீ பணம் கட்டாமல் வரக்கூடாது என்று ஓடி வந்து தாயிடம் கேட்கணும். தாய் சொன்ன, இப்பொழுது என்னோட கையில் பணம் இல்லை மகனே, ஒரு ரெண்டு மூணு நாள் தவணை கேட்டுக்கொள், நான் எப்படியும் தந்து விடுகிறேன் என்று. இவர் இல்லையம்மா அப்படி அவங்க தரமாட்டாங்கன்னு கவலைப்பட்டு நிற்கிறான். கொஞ்சம் இருவார் அளவு தான், கொஞ்சம் இருவார்ன்னு ஓடி போய் அருகிற இரண்டு வீடு தள்ளி ஒரு பெண்ணிடம் ஓடி சென்று, என்ன தெரியும் தானே சகோதரி இப்படி இப்படி முடியாம எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தர முடியுமா? அவ சொன்னால் நான் கடனாக யாருக்கும் கொடுப்பதில்லை, இவ சொன்னால் நான் உங்களுக்கு திருப்பி வட்டியோடு தருகிறேன், எனக்கு வட்டி ஒன்று நாங்கள் கேட்கவில்லை, நீங்கள் என்னுடைய அயல் வீட்டிலே வாழுகிறீர்களம்மா, நான் கடனாக கொடுப்பது எனக்கு வழக்கமில்லை, ஆனால் ஒன்று செய்கிறேன், எங்கள் வீட்டு பணிப்பெண் லீவிலே இருக்கின்றார், நீங்கள் வந்து அந்த பணியை செய்வீர்கள்னா உங்களுக்கு அந்த பணத்தை தருகின்றேன் என்று. உடனே பணத்தை தாருங்கள், நான் அந்த பணியை செய்கிறேன் என்று வாங்கி ஓடி சென்று மகனிடம் கொடுக்கும் பொழுது மகன் கேட்கிறா இந்த பணம் எங்கே இருந்து வந்தது என்று. ஆனால் அந்த தாய் மகனுக்கு உண்மையை சொல்ல வேண்டும்தானே, பொய் சொல்லவில்லை, இப்படி இப்படி மகனே அவள் கொடுத்தான், அவள் ஏன் உங்களுக்கு சும்மா கொடுத்தாவா என்று கேட்கின்றான். இல்லை நானும் சும்மா வாங்கவில்லை மகனே, அவன் வீட்டு பணி இருக்காமல் அதை நான் செய்து கொடுத்து வாங்குகிறேன் என்றார். உடனே அவன் அழுகிறான், நீங்கள் என்னம்மா வீட்டு பணிக்கு செல்ல வேணும், ஏன்மா நீங்கள் அப்படி எல்லாம் செய்யணும், நான் போகவில்லை பள்ளிக்கூடம் உண்டு. அப்பொழுது அந்த மகன் தாய் கேட்கிறார், ஏனையா இப்படி பேசுகிறாய், அது ஒரு பெரிய விடயமில்லை, உனக்காக நான் இதையும் செய்வேன், ஏன் நான் இதை உனக்கு செய்கிறேன் என்றால் நீ வளர்ந்து படித்து நல்லவனாகி வந்து வல்லவனாகி வந்து எங்களையெல்லாம் பாப்பாய் தானே என்று. அப்படி அந்த உற்சாகம் கொடுக்குற விதம் நன்றாயிருந்த. ஏன் நீ நான் அது பணி எல்லாம் பணிதானே, எங்கள் வீட்டிலே செய்வது போன்று தானே அங்கேயும். ஆனால் அந்த மகனுக்கு தன் தாய் வந்து இன்னொருவருக்கு பணி செய்ய பிடிக்கவில்லை. அப்பொழுது அந்த நிலை மாற வேணும்னா நீ படிக்க வேண்டும், நீ படித்து உயர்ந்து வந்தால் எங்களை எல்லாம் பார்ப்பாய் தானே என்ற எண்ணத்தில் இந்த பணத்தை தருகின்றேன் என்றால் அந்த பையனுக்கு அவ்வளோ பொறுப்புணர்வு வரும் இல்லையா? சொல்லாமல் சொல்லி வளர்க்கும் தாய் உள்ளங்கள் பல உண்டு. உங்கள் மகனை என்று உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் உங்கள் மகனுக்கு கை எண்ணி ஒரு பாடலை கேட்கிறேன், உங்களுக்கு அல்லும் பகலும் மகனின் எண்ணம் தான். வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்படி தாய் தான் எல்லோருக்கும் வேண்டும். பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாமல் உழைத்து கொடுக்கிற தாய்கள் வாழ்த்து. அதை இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. இங்கே அம்மாவோட எனக்கு நைக்கி சப்பாத்து வேணும்னு ஒரு பிள்ளை கேட்டால், சரி நீ படி, படித்து நல்லா வந்த போல நைக்கியை வாங்கன்னு சொல்லி விடுவார்கள். அவர்கள் சின்ன வயதிலேயே சின்ன தங்கள் அந்த பகுதி நேர வேலைகள் அப்படி என்று சொன்ன தங்களுக்கு தேவை அதை வாங்கி கொண்டு தாய் தந்தையிடம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு விருப்பம் வந்து தாங்களை தேடிக்கொள்வார்கள். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கின்றது. நான் கடந்த பனி காலத்தில் ஒரு சிறுகதை கூறியிருந்த ஒரு சின்ன பையன், ரெண்டு பேர், அவர்கள் வந்து எனக்கு முன்னுக்கு என்னுடைய வீட்டு முன்பகுதியை அந்த பனியை வளைத்து தருகின்றேன், பணம் கொடுங்கள் என்று. சின்ன பையன்கள், 8-9 வயசு. ஏன் என்று கேட்டேன், தாங்கள் மணி ஆங்கிலத்திலே தான் அவர்கள் பேசுவார்கள், ஆங்கிலேய பிள்ளைகள் தாங்கள் காசு சேர்க்கிறார்களாம், ஏன் என்று கேட்டேன், தான் சப்பாத்து வாங்குவதற்கு என்று கூறுகிறான். அப்ப அவன் கேட்டதை விட நாங்கள் கூட அந்த பாசம் தானே கூட கொடுத்து விடுவோம் அது சின்ன பிள்ளைகள். அது ஒரு கடமை உணர்வுகளும், தங்களை தாங்கள் பருகிறது தாய் தந்தையர்கள் பாரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுக்காக சேர்த்துக் கொள்வார்கள் முடிந்தவரை. ஆனால் அதுக்காக திருடவோ போய் செல்லவோ போக மாட்டார்கள். இல்லை இல்லை, இங்கே அப்படி இல்லை. சிறப்பு மகன் எங்கிருந்தாலும் நலமாக வாழ்வார். உங்களை தாய் உள்ளம் எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டிருக்கும் அம்மா. அம்மா தாய் வந்து என்னம்மா, அறுசுவை உணர்வு உணவு அறுசுவையோடுதான் தாய் உணவு கொடுக்க வேண்டும் இல்லை. ஒரு ஒரு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலே அது அமிர்தமாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. அது அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லையம்மா. நன்றி. உருக்கமான ஒரு நிகழ்வு. நீங்கள் நல்லதொரு பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களோட கேட்டு நாங்களும் மகளும் உனக்காக நான் நிகழ்வு உள்ளத்தை தொட்டதுன்னு தான் கூற வேண்டும். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். இருந்தால் போதும், நீங்களும் உங்கள் மகன் சிறப்பாக வாழ்வீர்கள்.
2: அப்பா இன்னைக்கு நான் வேற பாட்டு அது பாடி காட்டினேன், இன்னைக்கு வேற பாட்டு தான்.
1: என்ன பாட்டு கேட்போம்?

0: எப்பொழுதும் உன் கற்பனை அந்த படத்துக்கு.
1: ஆமாம் ஆமாம், திருப்பானூர் பாடல், கண்கள் நீயே காற்றும் நீயே, பார்வையெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்க காட்சியெல்லாம் நீதான், நான் சுவாசிக்கிற காற்றும் நீதான். அந்த காற்று என்றால் உயிர் போய்விடும், உயிர் இருக்கும் வரை காற்று உள்ள வரைக்கும் நீதான் என் காட்சி. எதை விட வேறு ஒன்றும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தாய் பாசத்தை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. காற்று சுவாசிக்கும் வரை, கண்கள் இருக்கும் வரை அந்த கண்ணுக்குள்ளே இருக்க காட்சி நீதான், என்னுடைய சுவாச மூச்சும் நீதான். அற்புதமான பாடல், அந்த பாடல் நல்ல பாடல் தெரிவு செய்து தந்திருக்கீர்கள். உனக்காக நான் பாட, உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்கும் ஒரு பாடலாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. அப்போ தாய் அன்பு, இங்கே நீங்கள் உலகத்திலே தாய் அன்பு ஒன்றுதான், தாய் அன்புக்காகத்தான், பிள்ளை பாசம் பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறேன் என்ற கருத்தை நிறுத்தி செல்கிறீர்கள். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் வேளை கனடாவில் நண்பகலாகி 5 நிமிடங்களை தொட்டு 12:05 என்று காட்டுகின்றது. லேசாக சூரியனுடைய ஒளி வெளியாக அழகாக மகிழ்வாக காட்டிக்கொண்டிருக்கிறது. லேசான காற்றும் ஊதி கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இளமணி திருநாடு தாயகம் தென்னகத்திலே 9:35 இரவு நேரம் என்று காட்டிக்கொள்ளும் வேளையிலே ஏனைய நாடுகளின் அவரவர்களுடைய பருவத்துக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நேரங்கள் மாறலாம், காலநிலை கூட மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் மாறாது இருக்கின்ற ஒரு நிலையானது, அதிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். எங்கே அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

அடே அப்பா, இலங்கை நகரத்தில் அந்த இந்து மகா சமுத்திரத்தையே தாண்டி விடுவான். காரணம் அன்புதான். உனக்காக நான் நிகழ்ச்சியிலே முதலில் வந்து இணைந்திருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், நீண்ட கால உறவு. அவரோடு பேசும் பொழுதும் பல விடயங்கள் அவர் என்னோடு பேசி எங்களோடு அளவலாகிய வேலை நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அவர் வாழ்வது காதல் ஒன்றுக்காகத்தான். அது அவர் வாழ்வதில் அவருடைய நோக்கம், அவருக்கு விருப்பம், அவர் இந்த உலகத்தில் இன்று யாருக்காக எதற்காக என்றால் பணிக்காகவோ உலகத்துக்காகவோ சமுதாயத்துக்காக அன்பு மனைவி கணவன் என்ற அந்த அன்பு ஒன்றுக்காக. ஆம், அது எவ்வளோ உண்மையான விடயம். அந்த பகுதி அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். கிருஷ்ணன், நீங்கள் தந்த பாடல் திருடாதே திரைப்படத்தில் என்று கூறிவிட்டீர்கள். திருடாதே என்று கூறிவிட்டு ஒருவர் இதயத்தை ஒருவர் திருடி விட்டார்கள் போல்தான் தெரிகின்றது. இந்த மூன்று எழுத்தமிழ் வானொலியில் இந்த முதலில் கேட்கும் பாடல் அந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவர்கள் வருவதற்கு முன்பு இந்த பாடலை ஒலிபரப்பி பார்ப்போம். ஒரு தடவை கிருஷ்ணா கேளுங்கள் உங்கள் பாடலை.

பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஐயா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டு இன்றைக்கு 65 வருடங்களை கண்டுவிட்ட பாடல். இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாச ஐயா அவர்களோடு இணைந்து சுசீலா அம்மாவும் என்று அறிய கிடக்கும் வேளையிலே, சுழல்வதும் ஒன்று, ஆடுவதும் ஒன்று. சுழல்வது மயக்கம், ஆடுவது கிறக்கம் என்னும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அன்பு என்ற ஒன்று எங்கே முற்றி இப்படி சுழல்ந்து ஆடும் என்றால் இந்த கணவன் மனைவி காதலன் காதலியாக வரும் இடத்தில் அந்த அன்புக்கும் அந்த சுழற்சிக்கும் அந்த குதூகலத்துக்கும் ஒரு தாயும் பிள்ளையும் சேர்ந்து கொள்கிற அன்பும் அதைவிட பேரானந்தமானது. அதற்கு ஈடாக இவை கூட இருக்க மாட்டார். சிறப்பான பாடல். அவர் வந்து அன்பு கணவன் மனைவியாக நாங்கள் காதலோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் வீடு கொடுத்து தாங்கி வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்றுக்காக அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள் இருப்பது போன்ற உனக்காக நான் கருத்தை அவர் தந்து சென்ற வழி இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வியாழக்கிழமை தோறும் இயங்கும் உனக்காக நான் நிகழ்ச்சி.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி எடுப்பது உனக்காக.
1: உனக்காக என்ற கேள்விக்கு என்ற வினாவுக்கு நாங்கள் பதில் காண வேண்டும் என்றால், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் கருத்து இருக்காது. உனக்காக என்றால் எல்லோரும் ஒருவரைத்தான் கூறுவோம், ஒரு கருத்தை கூறுவோம், ஒன்றுக்காகத்தான் கூறுவோம். உலகத்தில் பல உண்டு, ஒவ்வொருவருக்கும் நினைவுகள் பல உண்டு. நினைவுகள் எங்கு செல்கின்றதோ அவர்களோட மன நிறைவுக்காக என்று எடுத்துக்கொண்டால், இதை செய்தால் எனக்கு மன நிறைவு என்று அதற்காக தன்னுடைய கவனம், தன்னுடைய நேரம், தன்னுடைய பொருள், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் செலவழிப்பார்கள். ஏதாவது ஒன்றிலே ஈர்ப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு உண்டு. உலகத்தில் பல விடயங்கள் இருக்கின்றது. பணத்துக்காக, காணி பூமி சொத்துக்களுக்காக, உயர்ந்த உத்தியோகத்துக்காக, உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டுக்கு வழிகாட்டியாக, உயர்ந்த அந்தஸ்துகள் பணங்கள் எது இருந்தாலும் நல்ல ஆன்மீகத்திலே சென்று இறைவனை அணையும் வழியை காட்டுவதற்காக, நான் இறுதியிலே இறக்கும் போது மன நிறைவாக நான் செல்ல வேண்டும் என்பதற்காக, பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்றை அதிகமாக விரும்பிக் கொள்ளுவார்கள். இன்று நான் உனக்காக நான் என்று திடீரென்று நாங்கள் வந்து இன்று பேசும்போது நீங்கள் நினைத்து கொண்டு வருவதில்லை. வந்தவுடன் கேட்கின்றேன், நீங்கள் யாருக்காக என்றால் நான் இதுக்காக என்று குறிப்பிட்டு போகின்றீர்கள், ஏதோ ஒன்றை கூறுகிறீர்கள். தங்களுடைய எத்தனையோ அந்த அந்த உனக்காக என்று எண்ணும் பொழுது பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த அறை, அந்த குறியீடு, குறி உனக்காக இதற்காகத்தான். எல்லோரும் பணத்துக்காகவோ அல்லது எல்லோரும் ஆன்மீகத்துக்காகவோ எல்லோரும் பதவிக்காகவோ அப்படி என்று இல்லைதானே. எங்கள் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில், எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில், ஒரு தாப்பன் தாய்க்கு 5 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்று வைப்போம். அதில் மூத்தவர் ஆண்மகன், 4 இளையதவர், 4 பெண்கள். அந்த மகன், அந்த ஆண்மகன் என்ன செய்வார்? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்ட உண்மைகள், அவர் அம்மா அப்பா ஓம்பி வளர்த்து கொண்டு வரும் வேளையிலே உணர்ந்துவிட்டு தன்னுடைய சகோதரிகளுக்காக வாழ்வார். தன்னுடைய நன்மை, தன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்களுடைய நன்மை இன்ப துன்பம் வளர்ச்சிதான் காலண்டு ஒவ்வொன்றாக சீர்வரிசைகள் தேடி நல்ல வரன் தேடி மனம் முடித்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து வாழ்வார். அப்பாவினுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்வார். 5 பெண் குழந்தைகள் பிறந்து 4 சகோதரிகளோடு பிறந்த மூத்த சகோதரியாக இருந்தால் அவவும் தன்னுடைய இளைய சகோதரங்களுக்காக வாடுவார், வாழுவார், மாழுவார். மாண்டு மாண்டு அவர் மாழுவார் என்றால் அவருடைய உழைப்புகள் எல்லாம் எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொள்வார்கள். பொறுப்புணர்வு, சகிப்பு எல்லாம் இருக்கும் அங்கே. கோபம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது, இந்த மூத்தவராக வருவதற்கு. அதே நேரத்தில் கடைசி என்ன செய்யும்? எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே என்று அதே விளையாட்டுத்தனமாக. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவனங்கள் இருக்கும். இந்த இந்த உனக்காக என்ற விடயத்திலே பொறுப்பு என்பதுதான் அடுத்த கருத்தாக வருகின்றது. என்ன பொறுப்பு? நான் யாருக்கு பொறுப்பு? எதை செய்ய வேண்டும் என்று? இந்த பொழுதிலே எனக்கு ஒரு அன்பு உறவினுடைய எண்ணம் தினமும் வருவதென்று நான் கேட்பதில்லை. எங்கள் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் நலமாக இருப்பார் என்றுதான் எண்ணுகிறேன். நீண்ட நாள் பிறகு அவர் ஊரில் இல்லையா அல்லது வேறு ஏதாவது பணியில் இருக்கின்றாரா என்ன நடந்தேன்னு தெரியவில்லை. நான் ஒரு தடவை அவரை எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் ஓடி வந்துவிடுவார். முதல் ஓம் நம சிவாயா என்று அழைத்து கொண்டு என்ன நடந்தேன்னு தெரியவில்லை, யாராவது இருந்தால் அவரோடு பேசியிருந்தால் ஒரு தடவை கூறுங்கள். அவர் நலமாக இருப்பார், இறைவனை வேண்டி கொள்ளுகிறோம், அல்லது ஊரில் இல்லையோ தெரியவில்லை. சரி, அந்த எண்ணம் ஓடி வந்துவிட்டு. அப்போ நண்பர்களுக்காக சில பேர், அன்பர்களுக்காக சிலர் இருப்பார்கள். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் என்ன சொல்வார்? யாருக்காக? குழந்தைகள், பிள்ளைகளுக்கு. என்னை நம்பி பாடம் கற்க வருகின்ற பிள்ளைகளுக்காக நான் ஆசானாக இருந்து அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வழிகாட்டி முன்னேற்றிவிட வேண்டும். அவர்களுக்கு ஏணியாக நான் இருக்க வேண்டும். ஒரு உயரத்தை உச்சத்தை அடையவர்க்கு ஏணி எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார். அவர்களுக்காக வாழுவார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதும் பணிபுரியும் பொழுது அந்த புத்தகத்தில் என்ன வந்தது, இந்த அறிவு என்ன வந்தது என்ற இதை பற்றி அவருக்கு என்ன கூற வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புணர்வும் சிந்தனை, அந்த பொறுப்பு சிந்தனையை தூண்டி சிந்தனையிலிருந்து பொறுப்பு வருகின்றது. நான் தொட்டு தொட்டு பார்த்தால் பல விடயங்களை அறிந்து கொண்டு போகலாம். இந்த உனக்காக நான் என்ற தலைப்பில். சரி, எங்கே பார்ப்போம். உனக்காக நான் நேவிலே நல்ல நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்று வருவது குறைவாக இருக்கின்றது. இது ஒரு நேர் விருப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து யாருக்காக பதில் சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. உங்களும் விருப்பமான பாடலை வந்து கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இது ஒரு நேர் விருப்பம் போன்றுதான். உங்களுக்கான பாடல்களை தருகின்றீர்கள், அதை நான் ஒளிபரப்புகிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தால் அழைப்பு உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதாக இருக்கும். பாட்டு முடிந்தவுடன், பாடல் முடிந்தவுடன் நீங்கள் ஓடி வந்து அழைக்கலாம். உங்களை அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கூறலாம். அதிலிருந்து நாங்கள் சில கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோடு நாங்களும் இணைந்து பகிர்ந்து கொள்வதுதான் இந்த விடயம். இப்பொழுது நீங்கள் வருவதும் வானொலிக்காக நீங்கள் வருகின்றீர்கள். உங்களுக்காக பாடலை கேட்கிறீர்கள். அந்த பாடல் எங்களுக்காக வந்தானே, அன்பர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக பகிர்ந்து கொள்வது. உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை ஒரு நினைவை வைத்துக்கொண்டு அப்படியே இருக்காமல் அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது அது நிறைவு வருவது போன்ற ஒரு உணர்வு வரும். அதனால் வாருங்கள், இணையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான எண்களோடு இணைவோம், பேசுவோம், பாடல்களை தருங்கள், கேட்போம், ஒளிபரப்பி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அன்பு மகள் அனுஷியா வந்தபோது அவெல்லாம் வளர்ந்து குழந்தையாகி வளர்ந்து பருவமாகி அதன் பின் பெண்ணாகி ஒரு திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று வந்த காலத்தில் இருந்த வாழ்க்கையிலே இப்பொழுது அவர் வந்து பேர குழந்தைகளுக்கு குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் தன்னுடைய பிள்ளைகளை என்று கூறும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளும் தான் அதற்குள்ளே அடங்குகிறார்கள். இன்னும் ஒரு சிலர்கிட்ட நாங்கள் எங்கள் சொந்த உறவுகளுக்காக வாழுகிறோம், ஒரு சிலர்கிட்ட அயலவர்களுக்காக வாழுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் தான் அந்த பொறுப்புணர்வு எவ்வளவு தூரம் எங்களுக்கு வருவது கூறிக்கொள்ளும். இது யாருக்காக என்று ஒரு ஒரு கடமையில் இருப்பவர். உதாரணத்துக்கு நான் போதன ஆசிரியராக இங்கே இந்த வாகன ஓட்டுநர் பத்திரம் பெரும்பறையும் கற்பித்து அவர்களை ஒரு சாரதியாக்குகின்ற பயிற்சி நிலையம் வைத்திருந்த பொழுது வருபவர்கள் ஒரு நல்ல சாரதியாக வர வேண்டும். உயிரோடு சம்பந்தப்பட்ட அந்த தொழில் அதை எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும் என்று அல்லும் பகரும் அந்த எண்ணத்தோடு தான் அந்த எண்ணங்கள் யாருக்காக எங்களுடைய அதிலே வந்து இந்த யாருக்காக உனக்காக இந்த காலத்தை நாங்கள் விரயப்படுத்துகிறோம் என்ற இன்று 24 மணித்தியாலத்திலே கூடுதலான நேரத்தை எதற்காக செய்கின்றோம் என்ற எண்ணங்கள் பெரும் அன்புறவுகளே. இப்பொழுது நாங்கள் அன்பு மகளே அனுஷியா நீங்கள் கேட்ட பாடலையும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா? மன்னன் திரைப்படத்தில் வந்த அந்த பாடல் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற கருத்தை முதலில் வைத்து வரியோடு வருகின்றது. கேட்போம் அனுஷியா உங்கள் பாடலை.

விதமான அந்த கருத்து, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற உயிர்கள் அத்தனை அம்மா என்று அழைக்காமல் இல்லை, அந்தந்த மொழிகளில் தங்கள் தங்கள் தாய்மொழியில் அம்மாவை மா என்றுதான், அம்மா என்றுதான் அழைக்கின்றார்கள். நாங்கள் நன்றாக மூன்று எழுத்துக்களும் அங்கே பொருத்தி அம்மா என்று அழைக்கின்றோம். அதில் இந்த மூன்று எழுத்திலே ஒரு எழுத்தையாவது உச்சரித்து தான் உயிரினங்கள் எல்லாம் அழைக்கின்றது. இன்னும் சாதாரண இந்த மாடுகளை எடுங்கள் அம்மா என்று தான் அதுவும் அழைகின்றது. ஆடுகளை பாருங்க மே என்று தான். அம்மாவை அழைக்காத உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அற்புதமான கருத்தை உட்பொதிந்து அம்மாவை நாங்கள் எப்படி மதிக்கின்றோமோ நினைக்கின்றோமோ, அம்மாவுக்காக எங்கள் அர்ப்பணிப்புகள் எவ்வளவு செய்கின்றனோ அதே போன்றுதான் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு செய்யும். இது பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு முதுசம், ஒரு சொத்து. அம்மா என்ற உறவும் அப்பா என்ற உறவும் மகன் மகள் என்ற உறவுகள் ஒரு ஒரு பிரிக்கப்பட முடியாத ஒரு ஒரு ஒரு உறவு. அது சொந்தம் பந்தம் என்றது, அந்த பந்தம் என்று கூறுகின்றது. சொந்தம் வேறு பந்தம் வேறு, பந்தம் என்று கூறுகின்றது. சிறப்பான ஒரு பாடலை தந்திருந்தார். அவங்க அம்மாவின் எண்ணம் அதே போன்று அவருடைய பிள்ளைகள் அவன் நினைப்பார்கள். அப்போ அவர் அதை வழி வழியாக காட்டிக்கொண்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் அவ்வளோதான் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக தாயே தவிர, அது கணவனாக இருக்கலாம், தன்னை பெற்ற தாயாகவும் இருக்கலாம். எனக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ முக்கியமோ அதை விட என்னுடைய மனைவி இவரும் முக்கியம். அதன் பின் தாய்க்கு தாரமாக வந்தவர், தாய்க்கு பின் தாரமாக வந்தது, தாரமாக வந்த பின்பு தந்த குழந்தைகள் எங்களுக்கு பெரியவர்கள், அவர்கள் தான் எங்கள் சொத்துக்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக அவதானிப்போம், செய்வதெல்லாம் அவர்களுக்காக ஒதுக்கிக் கொள்வோம். தாய்ப்பாசத்தை நிலைநிறுத்தும் பாடல்கள் பல, அதிலே இதுவும் ஒரு பாடல் சிறப்பாக இருந்தது கேட்டு மகிழ்ந்தோம். அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களை உங்களை எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அநேகமாக எங்களுக்கு நிகழ்ச்சிகள் அவர் கலை அவர் தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். முன்பு அவர் நீண்ட காலமாக எங்களோடு இணைய அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் எழுத்து மூலம் பதிவு மூலம் பேசிக்கொள்வார். இப்பொழுதும் பதிவு மூலம் எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிய தருகின்றார். அன்புடன் ஜாமிற்க பயமே நரசடி குப்பம் சரவணன் அவர்களும் அழகான ஒரு படம் வரைந்து உனக்காக நான் என்று எழுத்து எழுதி பொறித்து இங்கே அனுப்பியிருக்கின்றார். தானும் காற்றலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்று வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லாதவிட்டாலும் எங்கள் உறவுகள் வானொலியோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பாடலை இதில் குறித்து விடுங்கள். இந்த பகுதி இப்பொழுது நீங்கள் செய்ய பதிவு இலக்கத்திலே குறித்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நான் நேரம் இருக்கும் வேளை ஒளிபரப்புவேன், தருவேன் உங்களுக்கும். ஏனென்றால் எனக்கு தெரியும் நீங்களெல்லாம் வரக்கூடியவர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போ எல்லோருக்கும் இந்த ஒரு இந்த நேரம் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடையாது தானே. சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் வருவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி நேரம் சரியாக 12:30 நிமிடத்தை தொடப்போகின்றோம். நாங்கள் நீங்களும்

10 மணியை தொடப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொள்வோம். இன்னும் சில நொடிகளிலே தொட்டு விடுவோம். உனக்காக நான் நிகழ்விலே பிணைந்து சிறப்பித்து நீங்கள் கேட்ட பாடல்களை நீங்கள் ரேவதி கூறுவது போல சுட சுட தந்து கொண்டிருக்கின்றது என்று வானொலி நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டோம். இது உனக்காக நான் நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக கேட்கிறீர்கள். உங்களுக்கு விரும்பிய என்று உங்களுக்கு இந்த கேட்ட பாடல் யாருக்காகவோ எவருக்காகவோ ஒருவருக்காகவோ கேட்கிறது எங்களுக்கு வந்து பொருத்த பாடாக இருக்குது. அதை கேட்க பொழுது எங்களுக்கு இந்த இப்பொழுது இந்த அம்மாவின் பாடலை கேட்கணும், அம்மாவை நினைக்க வேண்டும், அம்மாவுக்கு பணிவாக இருக்க வேண்டும், அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியிருக்கின்றார்கள் தானே. அன்னையை தானே முதல் கூறுகிறார்கள். தாய் நாடு தாய்மொழி என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று கூறுவார்கள். வீர் ஓடி விளாத்தி முளைத்து பழுத்தாலும் தாய் வழி தப்பாது என்று கூறுவார்கள். வாழை அடி வாழை என்று கூறுவார்கள். தாய் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான பாடலை நினைவு கூறும் வண்ணம் இந்த உனக்காக நான் நிகழ்வு தந்து கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் நாங்கள் தொடர இருக்கின்றோம். அழைப்பவர்கள் அழைக்கலாம். 6 4 7 8 7 4 5 1 அல்லது வளமையாக வந்து இணைந்து சிறப்பிப்பவர்கள் வர முடியாது ஆனால் கேட்கத்தான் முடியும் என்றால் நீங்கள் பாடல் விரும்பிய பாடலை எழுதி விடுங்கள். உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன்.

ஆமாம், இந்த நிகழ்ச்சியும் இந்த நேரமும் உங்களுக்காக. மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களுடைய நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், எங்களுக்கு முற்பகல் 11:30 பிற்பகல் 1:30 வரை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது உங்களுக்காகவும் எங்களுக்காகவும், எங்களுக்காக நீங்களும், நீங்கள் எங்களுக்காக, உங்களுக்காக நாங்களும். சிறப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் தலைப்பிலே கதம்பம்.

0: குறித்தன்னுமா?
1: அப்படி ஒன்றும் தேவையில்லை. துள்ளி வெறும் காவிரியில் இது காரணம் அர்ப்பணிப்பு என்பதுதான். உனக்காக நான் எவ்வளவு தூரம், அது எத்தனையோ கதைகள் உண்டு, எத்தனையோ கதைகள் உண்டு. பொறுப்புணர்வு, அர்ப்பணிப்பு, காலம், அடுத்து சக்தி அத்தனையும் விரிவுபடுத்துவது ஏதோ ஒன்றிற்காகத்தான். இந்த பூமி சுற்றுவது சூரியனுக்காகவா? தனக்காக. தன்னுடைய சக்தியை, ஈர்ப்பு சக்தியை வைத்து கொண்டிருக்கும் போது ஈர்ப்பு சக்தி அதை சுற்றி கொண்டிருக்கும். அதனால்தான் இரவு பகல் ஏற்பட்டு கொண்டிருக்கும்போது, இரவு பகல் ஏற்பட வேண்டும்னா பூமி சுத்த வேணும். பூமி சுத்துவது இரவும் பகல் நாங்கள் வாழ்ந்து உயிரினம் வாழும் வாழ்வதற்காக என்று ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருக்கின்றது. உறவுகளே, இது ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது அடுத்து ஒரு பாடல், தாயன்புக்கு ஈடாக ஒரு பாடல். எங்களுக்கு கண்கள் இருக்கின்றது, காது இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது கண்கள் தான். கையாலோ காலாலோ பார்க்க முடியாது, கண்ணால் தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த காற்றினை சுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த காற்றினை சுவாசித்தால்தான் இந்த உயிர் வாழும். அப்போ இந்த உயிர் வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ கண்ணுக்கு காட்சி வேணும் என்றால் இந்த உயிர் வாழ வேண்டும், உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாத விட்டால் சில மணி உயிர் உயிர் இறந்து விட்டால் சில நிமிட நேரங்கள் தான் கண்கள் பார்வையோடு இருக்கும். மூளை தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இயங்கி கொண்டிருக்குமா? அதனால் இந்த கண்கள் பார்வை இருக்கும் வரைக்கும் அங்கே காட்சிகள் தோன்றும். அந்த காட்சிகள் யாவும் ஒரு தாய்க்கு பிள்ளைகளாகத்தான் இருக்கும். அதேபோன்று அந்த சுவாசத்தை சுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் இருக்க வேண்டும் இல்லை, அந்த உயிர் இருக்க வேண்டும், அது பிள்ளைகளுக்காகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை ரெண்டு பதங்களாலும் புகுத்தி விட்டார் கவிஞர் தாமரை. இந்த பாடல் கவிஞர் தாமரையின் பாடல். தாமரையின் வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு நண்பர், என்னோட எனக்கு பழக்கமானவர், இங்கே வாழ்கின்றார். அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்வோம் தாமரையை பற்றியும். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி தெரிந்தவர்கள் எங்களோடு வாழும் பொழுது பகிர்ந்து கொள்வதுதானே கிடைக்கின்ற நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை கொள்வதுதான் சிறப்பு. எத்தனையோ பேச உண்டு, எத்தனையோ நாங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் பயனுள்ளவற்றை பேசிக்கொள்ள வேண்டும். அந்த காற்றும் இந்த ஒளி, இந்த பார்வை, கண்ணும் தான் இந்த உடலே மிக முக்கியம் என்று இவர் கருதுகிறார். யார்? தாய். கை வேண்டும், கால் வேண்டும், வாய் வேண்டும், மூக்கு வேண்டும், காது எல்லாம் வேண்டும். எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த கண்ணும் காதும் தான் என்று கூறியிருக்கின்றார். இந்த பாடல் மூலம் தெரியப்படுத்துகிற ஒரு தாய் எப்படிப்பட்டவர், தாய் எப்படி வாழுகின்றார். கண்ணை திறந்தால் காண்பதெல்லாம் நீயாகத்தான், குழந்தையாகத்தான், மகன் தன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். நான் உயிர் வாழ வேண்டுமென்றால் உள்ளேயுக்கு மூச்சும் வெளியே விடுகின்ற அந்த காற்று நீயாகத்தான் இருக்க வேண்டும். எப்படியே ஆழம் சிந்தித்து பார்த்தால் அந்த கவிஞருக்கு 10 விரலுக்கு மோதிரம் போடணும் போல் இருக்கின்றது. அவ்வளவு அற்புதமாக அந்த 2 பதத்தையும் தந்து கவிஞர் உறுதிப்படுத்தி விட்டார். அதன் பின்பு செயல்கள், செயற்பாடுகள், பயன்கள், பயன்பாடுகள் எல்லாம் வரும். இந்த கண்ணும் உயிரும், உயிர் இருந்தால்தான் கண் பார்வை பெறும். அப்போ கண் உயிர் இருப்பதற்கு காற்று வேண்டும். அந்த காற்று அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை இருந்தால்தான் நான் இருப்பேன், பிள்ளைக்காகத்தான் நான் இருக்க வேண்டும். கண் பார்க்க முடியவில்லை, நீயாகத்தான் இருக்க, உனக்காகத்தான் நான் என்னுடைய சக்தி விரயத்தை எல்லாவற்றையும் செய்கிறேன். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அத்தனை உனக்காகத்தான். அப்படி எத்தனையோ பேர் அர்ப்பணிப்போடு வாழுகின்றார்கள். அந்த வகையில் இருப்ப தாய், அதுக்கு தாயைத்தான் உதாரணம் கூறலாம். எத்தனையோ பெரியவர்களையெல்லாம் கூறலாம், எல்லாம் கூறலாம். தாய்க்கு ஈடாக வேறு எதுவுமே வராது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அப்படி அமைந்த ஒரு பாடலை அன்புடன் மகள் சியாமலா வந்து மகனுக்காகத்தான், அவள் அடிக்கடியாக சின்ன அரும்பு மலரும் என்ற பாடலை கேட்பார், பாடியும் காட்டியிருக்கின்றார், இன்றும் பாடி காட்டியிருந்தார். அவர் முன்பு பாடி காட்டிய ஞாபகத்திலே தான் நான் கேட்டு நிறுத்துறை பாடுங்கள் மகளே என்று சொல்லி அவருக்கு தந்த பாடல். அது திரைப்படத்தின் பெயரும் பொழுது முப்பொழுதும் உன் கற்றணையில் என்றால், முப்பொழுதும் என்றால் காலை மாலை மதியம் எந்த நேரம் இரவு பகல் எந்த வேலை, முப்பொழுதும் எல்லா வேலையிலும் உன்னுடைய கற்பனை தான் எனக்கு இருக்கின்றது. முப்பொழுதும் உன் கற்பனையில் என்ற ஒரு தாய்மையின் எண்ணம், தாய்மையின் உள்ள குமரலை, நான் வாழுவதே உனக்காகத்தான். எத்தனையோ தாய்மாரை நாங்கள் பார்த்து, எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளுக்காகத்தான் என்றுதான் எண்ண வேண்டும். தன் அதனால் தானே தன் இரத்தத்தையே எங்களுக்கு அமுதமாக ஊட்டி வளர்த்திருக்கின்றார் தாய்மை. அதை யார் செய்ய முடியும்? வேறு யாரும் செய்ய முடியாது. பெற்ற தாய் மட்டும்தான் செய்ய முடியும். புனித பிறவி. சரி, எங்கே பார்ப்போம். அவன் வந்து ஒரு பாடலை தந்திருக்கிறார், கண்கள் நீயே காற்றும் நீயே என்ற ஒரு வரி கொண்ட பாடலை. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இளைய தலைமுறைகளிலே வந்த ஒரு இசையமைப்பாளர், அவர் கொடுத்திருக்கின்றார் இந்த இசையை. அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். ஷியாமளா விழிப்பாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும், உனக்காக நான் தெரிவிலே இந்த பாடல் வந்ததை கேட்டு மகிழ்வோமா?

அற்புதமான பாடல் வரிகள் வரிகளை கொண்டு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சியாமலா உங்களோடு நான். உலகத்திலே தாய் மட்டும்தான் இந்த யாருக்காக என்ற ஒரு வினாவுக்கு உலகத்தில் தாய் ஒருவரை நாங்கள் ஒப்போடு கூறலாம். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்காக தாய் தான் என்று பாருங்கள். ஊனும் நீயே உயிரும் நீயே என்று அந்த பாடலை முடித்திருக்கிறார். கண்கள் நீயே காட்சி, அதாவது உயிர் காற்றும் நீயே என்று ஆரம்பித்து இந்த பிரபஞ்சம் இருப்பதே அந்த பிரபஞ்சமே நீதான் என்று கூறி கடைசியில் ஊனும் உயிரும் என்று வந்துவிட்டது. ஊன் என்பது இந்த உடம்பு. ஊன் என்றால் ஊ என்ன நெடு நெட்டழுத்து ரெண்டு சுழி இன்னும் இந்த ஊன் என்பது இந்த உடம்பு. உயிர் இந்த இரண்டும் சேர்ந்து தான் உருவமாக வந்து நாங்கள் நடமாடுகிறோம். உடம்பும் உயிரும், இந்த உடம்பும் உயிரும் நீதான் உன்னால் தான் இருக்கின்றது. எதற்காக? பல நாளாக நான் காணும் கனவு ஒரு நாள் நிறைவேறும். அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த அர்த்தம். ஒரு நாள் அது நினைவாகும், அது சிறப்பாக வரும் என்றதற்காக பல நாள் கடினமாக தன்னை அர்ப்பணித்து விடுவாள் அன்னை என்ற கருத்தை சுமந்து வந்த ஒரு பாடல் முப்பொழுதும் என் முப்பொழுதும் உன் கட்டணையில் என்ற திரைப்படத்திலே தான் இந்த பாடல் வந்திருக்கிற சிறந்த பாடல். கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கருத்தாளமுள்ள சிறந்த பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் கிடைத்தன. இப்போ நாங்கள் நினைக்க வேண்டும், சிறப்புகளை உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் தந்ததாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடல்களை. அது மட்டுமில்லாமல் மறவாமல் உங்கள் நினைவும் கனவும் எந்த எண்ணத்தோடு இருக்கின்றதோ அந்த எண்ணம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எல்லாம் எங்கள் கரத்தில் இல்லை, எங்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கின்றார்னு பக்தி வழியை நாங்கள் பேசுவோம். அது நிறைவேறும், நிறைவேறாமல் போகாது. சிறப்பான பாடல் அதை நாங்கள் இன்னும் ஒரு நாளையில் இன்னும் ஒன்றைக்கு ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு ஒரு தலைப்பிலே பேசிக்கொள்ளலாம். இந்த பிள்ளைகளுடைய கடன் எப்படி இருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு சரி இந்த வகையிலே நல்ல பாடலை கேட்டு மகிழ்கின்றோம். கேட்டு மகிழ்ந்து விட்டு இங்கே நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று பாடலை தந்ததற்காக நன்றியையும் கூறியளவுக்கு இருக்கின்றீர்கள். இது உங்கள் வானொலி, உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்ப வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? அந்த வகையிலே நான் அதை செய்வதற்கு நல்லதோர் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் வந்து இணையாது விட்டாலும் அவர்கள் இணைந்து வந்ததாக நான் நினைத்து கொள்ளுகின்றேன். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் பணத்துக்காக ஒரு திரைப்படம் சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரைப்படமாக்கி வெளியே விடுகிறார்கள். அதன் உள்நோக்கம் யாருக்காக? மக்களுக்காகத்தான் அதை செய்கின்றார்கள். அப்போ தரும்பொழுது அதற்கேற்ற பாடல்களை ஆக்கி அதில் வரும் கருத்துக்கள் எங்களை கவர்ந்து வாழ்க்கையை சீரோட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது போலத்தான் அந்த பாடல் இருக்கின்றது. சரி, அந்த வகையில் இப்போ தாய்க்காக கணவன் மனைவி அன்பு காதல் வந்தது போல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றதுன்னு கூறியிருந்தேன் அல்லவா? பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உலகத்து மக்களுக்காக மக்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சிலர் வாழ்வது உண்டு, அதற்காக சில கருத்துக்களை கூறுவதும் உண்டு. அந்த வகையில் இந்த பாடலே மக்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை சுமந்து வரும் பாடல் ஒன்று வருகின்றது, கிடைச்சிருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை கேட்பது எதிர்பார்த்தாலும் மற்றவர்களுக்காகத்தான் இருக்கின்றது. அடுத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவது போன்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. பழக்க வழக்க பண்பாடு விழுமியங்கள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை அமைத்த பாடல்.

சிறப்பான இந்த பாடல் சமூகத்துக்காக கூறப்பட்ட பாடல் என்று எண்ணினாலும், ஒரு சமுதாயத்துக்காக எண்ணினாலும், அந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்காக நான் கேட்பது போன்று, என்னை நான் கேட்பது போன்று இருக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணிக்கொள்ளலாம். அப்ப உனக்காக நான் மற்றவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும், எனக்காகவும் வாழ வேண்டும். எனக்காக வாழும்போது அப்படி இறுதியிலே கூறினார்களே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று, அந்த போன பிறகும் பேர் சொல்ல வேண்டும். தக்கார் தகாதார் யார் என்று அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும் என்ற கருத்துக்கு அமைய வந்த அந்த குரலை நாங்கள் படிக்கும் பொழுது புரிகின்றது. அது நாங்கள் இருக்கும்போது தெரியாது, நாங்கள் இருக்கும்போது செய்த செயல்களினுடைய சாரம்தான் நாங்கள் சிறந்த இன்பங்களை பற்றி பேசி நல்லவனா கெட்டவனா என்று. அதெல்லாம் நாங்கள் அதை அப்படி இருக்கும்போது சமுதாயம் எங்களை பார்த்து நல்லவன் என்று கூறும் வகையில் நான் வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தை எனக்கு தருகின்றது. நானே எனக்கு பாடிக்கொண்டாலும் அப்படித்தான் தருகின்றது. அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று என்னையும் நானும் கேட்டுக்கொண்டு, எனக்காகவும் சிரித்து திருத்தி கொண்டு, அடுத்தவர்களை பார்த்து கூறுவதாக, அவர்களுக்கு கூறுவதாகவும் இந்த பாடலை வாலி ஐயா அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள். அழகாக மெல்லிசை மன்னர் இசை கோர்த்து எங்களுடைய வேலிசை வேந்தரன் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலே எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றார்கள். இதை இந்த இயக்குநர்கள், இந்த கதாநாயகர், இந்த கதை ஆசிரியர்கள், பாடல் ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்து தயாரித்து வெளிவிட்ட இந்த திரைப்படம், அதை பார்க்கும் பொழுது யாருக்காக, அவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த படத்தை தந்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு படம் நிறைவாக வரும் என்ற எண்ணத்தில் செய்தாலும் கூட, இது யாருக்கு கொடுக்கின்றார்கள், மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். மக்களுக்காகத்தான் இது தந்த பாடல். அப்போ மக்களாகிய நாங்கள் இது மக்களுக்காக கூறப்பட்டதென்றும், மக்களை பார்த்து குறிக்கொண்டே போகாமல் எங்களுக்காக கூறப்பட்டதுன்னு நாங்களும் எடுத்துக்கொண்டு எங்களுக்காக வாழ்ந்தால் அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும் இல்லவா? இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தரலாம், வாருங்கள், வந்து இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: சுகமாக தான்
1: இந்த வரைகளோடு ஒழிச்சு கொண்டிருக்கும் உனக்காக நான் என்ற இசையோடு வரும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் காட்டிய வழிகளிலே நாங்கள் வழிநடந்து பயணத்தை செய்யும் வேளையிலே ஏற்படுகின்ற இடர்களில் இருந்து மீளவும் நல்லவற்றைகளை செய்யவும் நாங்கள் இருக்கும்போது செய்துவிட்டு சென்ற பின்பு எங்களை பற்றி நாலு பேர் பேசவும் எங்களை மறக்காமல் முத்திரை எங்களுக்கான சாயத்தை எங்களுக்கான சரித்திரத்தை விட்டு செல்லும் பொழுது நம் முன்னோர்களுள் பலர் அப்படி சென்றவர்கள் என்றும் அழியாத நினைவுகளாக நினைவு சின்னங்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் ஒவ்வொரு பெற்றார்களும் தங்களோட பிள்ளைகளிடம் எதிர்பார்க்க நாங்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் கூறியதை கேட்டு நடந்து வந்தோம், இப்படி இருக்கின்றோம், திருப்தி காணுகின்றோம், நீங்களும் அப்படி வர வேண்டும் என்று எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் விதைக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு பாடல் இப்பொழுது என் கருத்துக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பெற்றோர்கள் எல்லோரும் எதிர்கால குழந்தைகளின் அவர்கள் தான் நாட்டின் முதுகு எலும்புகள். எதிர்காலத்திலே அவர்கள் எப்படி சீர்திருந்தி வர வேண்டும், அவர்களை எப்படி செதுக்கி எடுக்க வேண்டும் என்று சமூக பற்றாளர்கள், சமூக அறிவியலாளர்கள், சமூகத்தில் நலன் உள்ளவர்கள், சமதர்ம கொள்கை உள்ளவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் கூறுவது போன்று ஒரு பாடல் இப்பொழுது கேட்போம். அந்த பாடலை
2: உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி,
3: நல்ல

0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: அகலத்திலே அன்பு மிக மிக முக்கியம். அந்த அன்பினால் தான் உலகத்தில் உறவுகள், உயிர்கள், சந்ததிகள் வளர்கின்றன. ஆனால் அவை வளர்ந்து என்ன பயன்? இந்த நாட்டுக்கு, குலத்துக்கு பெருமை தர வேண்டும், எதிர்காலத்திற்கு நன்மை பயக்க வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும். இந்த அன்பும் அறிவும் எங்கு கிடைக்கின்றது, எந்த பல்கலைக்கழகத்தில் கிடைக்கின்றது, எந்த சர்வகலாசாலையில் இருக்கின்றது என்று தேட வேண்டாம். அந்த அன்பும் அறிவும் அன்னையிடமும் தந்தையிடமும் உண்டு. அன்னையிடம் தந்தையிடமும் தான் உண்டு. அந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் வளர்ந்தால் இந்த உலகத்தில் பெயரை வாங்கி கொள்ளலாம், நல்ல பெயரை வாங்கி கொள்ளலாம். அற்புதமான கருத்தை உள்ளடக்கி வாலி அவர்கள் இப்படியொரு பாடலை எழுதியிருக்கின்றாரே என்று அதற்கு மெல்லிசை மன்னர் இசை கொடுத்து விட அதற்கு அடி கோழி அழகாக பாடி நடித்த எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நடிப்பும் கொள்கையும் அந்த வழிநடத்தலும் இசையரசர் பி எம் சவுந்தரராஜன் குரல் முனைந்து எங்களை எங்கோ கொண்டு செல்கின்றது. எங்கோ கொண்டு செல்வதென்றால் ஆனந்தத்தில் எல்லாம் அறிவை தீட்டி கொள்ள வைக்கின்றது. இது பிள்ளைகளை என்று கூறும்பொழுது நாங்களும் பிள்ளைகளாக இருந்துதான் பெரியவர்களாகின்றோம். எங்களை எங்கள் தாய் தந்தர்கள் எப்படி தீட்டி வளர்த்து விட்டார்களோ அதே போன்று நாங்களும் எதிர்கால பிள்ளைகளை தீட்டுமோ அந்த பிள்ளைகள் அதை நினைத்து சொல்ல வேண்டும். நம் முன்னோர்களை பற்றி கூறும்பொழுது முன்னோர்கள் எப்படி வந்தார்கள் என்றது அறிவுகளை அவர்கள் பெற்று அதன்படி நடந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் ஈடுபட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வளர்த்து காட்ட வேண்டும் எங்கள் குழந்தைகளையும். அடுத்தவன் மிதிவண்டி வாங்கிவிட்டால் நாங்கள் வாங்கி கொடுக்கணும், அடுத்தவன் தன்னுடைய குழந்தைக்கு அதை கொடுத்தா நானும் அதுக்கு போட்டியாக கொடுக்க வேணும், அப்படி வளர்க்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு தேவை அன்பு அம்மா அப்பாவில் மட்டுமல்ல, உறவுகளில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை சமூகத்தை நேசிக்க வேண்டும். நேசிக்கும் பொழுது தன்னை அறியாமல் பொறுப்பு வருகின்றது. இதுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணி சரியாக செய்து கொண்டு போனால் சிறப்பாக இருக்கும். அன்பு உறவுகள், இது மன்றல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் ஒரு மணியை தொட்டு 5 நிமிடங்களையும் கண்டு 1 மணி 5 நிமிடம் என்று பிற்பகலை காணும் வேளையிலே நீங்களும் 10 மணி 35 நிமிடம் இரவு நேரம் என்று காணும் வேளையிலே உறவு ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரையும். சென்று விட்டார் அவர். இனிமையான இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே இது மூன்றல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர பணி தமிழ் பணியிலே உனக்காக நான் என்பதை கதம்பத்திலே தெரிந்து கொண்டேன்.

கடந்த வேளைகளிலே நாங்கள் அன்பு உறவினர்கள் கேட்ட பாடல்கள், கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே எங்களை சிந்திக்க வைத்த அதன் பின்பு வந்த பாடல்களும் சிலவற்றை நான் தொட்டு காட்டியிருந்தேன். இது மக்களுக்காகத்தான், இந்த திரையுலகம், இந்த ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான். சரியான பதிலை, சரியான செய்தியை சரியான நேரத்தில் பத்திரிகை தர்மத்துடன், ஊடக தர்மத்துடன் வெளிவிடுமாக இருந்தால் உலகம் அதை கேட்டு ஓரளவாவது திருந்திக் கொள்ளும். அப்படி செய்வதால் நாங்கள் ஓரளவு உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம் என்ற மன திருப்தி ஏற்படும். எவ்வளவோ கோடிக்கணக்கான படங்களை கொட்டி திரைப்படங்கள் மூலம் எங்கள் உள்ளத்தை தட்டி எங்கே நீங்கள் செல்கின்றீர்கள் என்று எட்டி பிடித்து தட்டி கொடுத்து வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடிக்க வைத்த திரைப்பட துறையை தந்த கதை, படப்பிடிப்பு, காட்சிகள், பாடல்கள் அத்தனையும் இருக்குது. அத்தனை 2 மணி நேரத்து கதையை 3 நிமிட பாடல்களே அடக்கி இருப்பார்கள் கவி சக்கரவர்த்திகள். அப்படி வரும்பொழுது நாங்கள் இது இப்பொழுது பிள்ளைகள் அப்படி வர வேண்டும் என்பது சமூக சிந்தனையை பார்த்த வழியில் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள், எங்களுடைய பண்பாடுகளிலே ஒன்று அச்சம், மடம், நாணம், பயப்பு. அப்படி வாழ்ந்த எங்கள் குலத்தினர்கள் மாதிரி ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கு அச்சம், மடம், நாணம், பயப்பு. அதிலேயும் இந்த கற்பு என்ற ஒன்று, கணவன் மனைவி என்ற பந்த பாசம், அன்பு காதல் மலர்ந்து வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது இப்பொழுது பார்த்தால் அங்கே மனமுறிவுகளும் ஏற்பட்டு செல்வது அதிகமாகி கொண்டு வருகின்றது. ஆனால் அன்று அப்படி இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கொடி இருந்தால் அதிலே ஒரு மலர் வந்தால் அந்த மலர் ஒரு தடவை தான் அதிலே மலர்ந்து வரும், மீண்டும் அது சென்று இன்னொரு கொடியிலே மலராது தானே. அந்த வகையிலே ஒரு திரைப்பட பாடல் அன்று தொட்டு இன்று வரை என் உள்ளத்தை வருடி கொண்டிருக்கின்ற ஒரு பாடல், மிகவும் ஒரு உருக்கமான பாடல், சோகமயமான பாடல். அதிலே வரும் வினாக்களுக்கு எங்களால் விடை கூற முடியாத ஒரு பாடல். சிறந்த அந்த பாடல் இத்தனைக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது வந்து. அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய உனக்காக நான் நினைவிலே வந்த வழி வேறு வழி. நாங்கள் பல வழிகள் உண்டு. அதில் இன்று வந்த வழி கலாச்சார பண்பாடு, அன்பு, தாய்ப்பாசங்கள் போன்றதை பேசும்பொழுது மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எதை செய்ய வேண்டும், நாங்கள் யாருக்காக வாழ வேண்டும், சமூகத்துக்காக என்ற பதிலை கேட்டுக்கொண்டு சமூகத்துக்காக நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை கூறும் பொழுது நமக்கு முன்பு சென்றவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதை தொட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்து, இது எவ்வளவு தூரம் பாரத நாட்டின் பண்பாட்டினை, எங்கள் பாரத தமிழ் பண்பாட்டை அளவுக்கு மீறிய தூக்கி வைக்கின்ற பாடலாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒருத்தர் கேட்போமா அந்த பாடலை?

0: சொன்னது நீதானா?
1: ஏன் ஏன் ஏன் என்று அந்த வினாவை தந்து கண்ணதாசன் ஐயா வரிக்கு வரி கேள்விகளை தந்து பதில் கூற முடியாமல் வைத்து விட்டார். ஆனால் ஆம் என்றும் கூற முடியாது, இல்லை இல்லை என்றும் கூற முடியாது. பெண் வாழத்தான் வேண்டும். ஆனால் பெண்மை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? பெண்மை என்றால் என்ன என்பதை அப்பழுக்கற்ற வகையிலே அழகாக வரிகளை சுமத்தி அந்த திரைப்படத்திலே நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு அழியாத காவிய பாடல், குறுகிய நாட்களுக்குள்ளே எடுத்த ஒரு பாடல் அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தந்திருக்கின்றார்கள். தெருவிலே விழலாமா, அது விழக்கூடாது, அது யாருடைய பொறுப்பு? இது எத்தனை பொறுப்பு? கணவனுக்குள்ள பொறுப்பு, மனைவிக்குள்ள பொறுப்பு, எங்கள் பண்பாடுகள் அதுக்குள்ளே அழுக்கப்பட்டிருக்கின்றது. தெருவிலேயே விழலாமா, விழுந்தாலும் வேறோருடைய கை படலாமா என்ற கேள்விக்கு இரண்டு பட விடலாமா என்று ஒன்றும், பட முடியும் படலாமா என்று அதை தொட வருபவர்க்கும் கேட்பதாக இருக்கின்றது. இரண்டு பேரையும் கேட்கின்ற கேள்வி வினாவாக இதுக்கு விமர்சனம் கூறுதுண்டா? பல வகையில் கூறலாம், இது எங்கள் பண்பாடு. ஆனால் அவர்கள் கணவன் நான் கடைசி வரையும் இருப்பேன் என்றுதான் கணவன் மனைவி வருகின்றார்கள். அவர் போகும்போது நான் போய்விட்டால் நீ வாழ வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். பெண்கள் வாழக்கூடாது என்று அங்கே கூறவில்லை. ஆனால் எப்படி வாழ வேண்டும்? ஒரு பெண் என்றால் மலர வேண்டும், மறந்து வாழ வேண்டும், கணவன் மனைவியோடு அன்பு பாசம் குடும்பம் பெருக்க வேண்டும், சந்ததி உருவாக வேண்டும். அது வாழ்க்கை முறை. நான் இடையிலே இறந்து விட்டால் நீ போக வேண்டும் என்று நான் கணவன் நினைக்கிறேன். ஆனால் நீ இடையிலே இறைந்தாலும் இறுதி வரை என்னோடு இருப்பேன் என்று வந்தாய், நீயா இப்படி சொல்லுகிறாய் இன்னொரு திருமணம் செய்ய என்று கேட்கக்கூடிய ஒரு பெண்மை வாழ்ந்தது அந்த காலம். அது கூடாது என்பது இல்லை, மனம், மனம் என்பது ஒரு கொடியிலே ஒரு மலர் மலர்வதில் ஒரு தடவை தானே அது மலரும், அது மீண்டும் இன்னொரு செடியில போய் புகுந்து மலர முடியுமா? முடியாது தானே. இப்படியும் ஒரு பாடல், இப்படியும் ஒரு காலம் இருந்தது தான். அது இன்று எப்படி வாழ வேண்டும் என்றால் அப்படியும் வாழலாம் என்று கூறுகின்றார்கள். கூறுகின்ற சந்ததி உருவாகி கொண்டு வருகின்றது. கூறுகின்ற சந்ததியை உருவாக்கும் வழியிலே எங்கள் வாழ்க்கை பயணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் தான் காரணம், பிள்ளைகள் அல்ல, எதிர்கால சந்ததி அல்ல. ஏனென்றால் நாங்கள் பழமையை மறந்து விட்டோம். இவற்றையெல்லாம் கர்நாடகம் என்று எண்ணிவிட்டே என்ன பழக்கம் அப்படி என்ன, அவர் செத்தா அவர் இன்னும் மனம் முடிக்கக்கூடாதா என்ற மாதிரி எல்லாம் வந்துவிடும். ஏன் இப்பொழுது உலக பெரும் தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் கூட சில கருத்துக்களை வழி ஊடகங்களை உலாவுகின்றது நீங்கள் படித்திருப்பீர்கள். பிள்ளைகள் அப்படி நினைத்தால் போகட்டுமே, அதை விடுபோம் என்று கூறுற அளவுக்கு பெற்றார் வந்துவிட்டார்கள். அப்படியான பெற்றார்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை தான் அப்படி செய்யலாம், ஏன் மற்றவர்களுக்கு இப்படி எழுதி காட்டுவார் என்று பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். இன்று சமுதாயத்தை எங்கோ கொண்டு சீர்கெடுத்து விட்டது. எதிர் சீர்கட்டு கொண்டு போறதுக்கு எதிர்கால சந்ததிகள் அல்ல, நாங்கள் தான் காரணம். என்ன ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட பாடல் அந்த பாடல். இன்றும் நினைக்க முடியாது, நான் பிறப்பிருக்க முடியாது. எப்போ எப்பொழுது வந்த திரைப்படம் அம்மா? இந்த திரைப்படம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் அதை நினைத்து பார்க்கக்கூடிய அளவு, எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு, எங்கே போய்விட்டோம் என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கு. நாங்கள் வாழும் பொழுது ஒரு வினா, ஒரு கேள்விக்குறி போட முடியும். நாங்கள் யாருக்காக வாழுகிறோம்? நாங்கள் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், பொருள் பண்டங்கள் தேடலாம், உல்லாசமாக இருக்கலாம், கேளிக்கைகளை செய்யலாம், நாட்டுக்கு நாடு போல. இப்பொழுதுதான் விஞ்ஞானம் வசதிகள் வந்து எவ்வளவோ வந்து விட்டது. எப்படித்தான் வந்தாலும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ, மனிதம் என்றால் என்ன, அதற்கு பதில் காண வேண்டும். அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும் அல்லவா? அது பொதிந்ததுதான் வாழ்க்கை. அதை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும்? தானாக வந்து எங்களுக்கு வழி வழியாகத்தான் அது வந்தது. இது ஒரு குடும்ப பாங்கான கதை. ஒரு கணவனும் மனைவியும் ஆழ்ந்த அன்பாக இருந்தவர், காதலோடு வாழ்ந்தவர்கள். காதல் முடிந்து விட்டது. காதல் முடிந்து கல்யாணத்தில் வந்துவிட்டு திருமணம் பெறும் பொழுது இந்த கணவனுக்கு பாரிய நோய் வந்து அவன் இறக்கப் போகின்றான். இறக்கும் போது அவன் எண்ணுகின்றான், உடல் பொருள் ஆவி அத்தனையும் எனக்காக கொடுத்து தன் உறவுகள் அத்தனையும் விட்டு பிரிந்து வந்தவளை நான் பாதையில் விட்டு போகக்கூடாது. அவள் வாழ வேண்டும், அவளுக்கு வயது இருக்கின்றது, வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவனிடம் இருக்கின்றது. ஆனால் அவளுக்கோ, நான் பிறந்து வளர்ந்து பூத்து என்னுடைய இந்த மலர் ஒரு தெய்வத்தின் காலடியில் தான், கணவனுக்குத்தான் நான் தெய்வத்தின் காலல் சூடிய அந்த பூவை தெருவிலே வீசலாமா? அப்படித்தான் தெருவிலே விழுந்தாலும் இன்னொருத்தர் அதை தொட்டு எடுக்கலாமா, இன்னொருத்தருக்கு கைப்பட விடலாமா என்ற எத்தனை கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அற்புதமான சிறந்த கருத்து. இப்படியான பண்பாட்டிலே வளர்ந்த நாம் இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே வெளிநாடுகளிலே மேல நாடுகளில் இருக்கின்றோம். நாங்கள் ஆசிய நாடுகளிலே பிறந்திருந்தாலும் தமிழ் பண்பாட்டோடு வளர்ந்து வந்தாலும் இங்கு வந்து அவற்றை கடைபிடிப்பதற்கு முரண்பாடுகள் பல இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் இதை எடுத்து கூறும் பொழுது எங்கள் சமுதாயங்கள் எள்ளி நகையாடினாலும் ஏனைய சமுதாயங்கள் விரலை அப்படியே வைத்து அண்ணாந்து பார்த்து சிந்திப்பார்கள், விழிகளை உயர்த்தி கேட்பார்கள் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அவர்களுக்கு எடுத்து கூறும் பொழுது. அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது இங்கே அதன்படி அப்படித்தான் செய்ய வேண்டும். உள்ளம் என்பது மனம் என்பது அதுக்கு இணையாக எதையும் கூற முடியாது. அது எப்படிப்பட்டது என்று நாங்கள் அதுக்கு வியாக்கியானங்கள் கூறவே முடியாது, செய்துதான் காட்ட முடியும். அற்புதமான ஒரு பாடல் அன்று தொட்டு இன்று வரை என்னோடு அடிக்கடி என்னை கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு வினாயே. நானும் ஒரு தாய்க்கு மகன், ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு குழந்தை மகளுக்கு தகப்பன், பிள்ளைகளுக்கு தகப்பன், அன்பு உறவுகளுக்கு ஒரு உறவு நான், அதை விட ஆசிரியர். அதை இதைத்தான் செய்ய முடியும். நாங்கள் எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டுகளை கூறி எங்களால் முடிந்தவளை போதிக்க முடியும், போதிக்க முடியும். நாங்களும் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி கொண்டு போதிக்க வேண்டும். இனிமையான ஒரு நேரம் என்று உனக்காக நான் நிகழ்வு நேரம் அன்பு உறவுகள் கேட்டு என்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு மகள் சியாமலா எனக்கு இன்னும் உறுதுணையாக இருந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் கருத்துக்களை தந்து. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு ஒரு ஒரு பானை இருக்கின்றது. அந்த பானைக்குள்ளே நாங்கள் ஆற்றிலோ குளத்திலோ அல்லது கிணற்றிலோ அல்லது குழாயிலோ நீர் எடுக்கப் போகின்றோம். அந்த குழாய்க்குள்ளே வருகின்ற தண்ணி அல்லது அந்த ஆற்றிலே கிடைக்கின்ற தண்ணி அந்த பானையை உள்ளே ஊற்றுகின்றோம். ஒரு பானைக்கு ஒரு அளவிற்கு 2 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர், 5 படி, 6 படி, 7 படி நீரை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு பானை. அப்போ நாங்கள் அந்த பானைக்களவான நீரை அள்ளி ஊற்ற ஊற்ற ஊற்றி கொண்டே இருக்கின்றது. வாய் நிறைய வந்தவுடன் நின்றுவிடும், அதற்கு வேலை விட்டால் மீனாலே தழும்பிவிடும். அதற்காக நாங்கள் அளவோடு நிறுத்தி அதை கொண்டு வீடு சென்று உபயோகிக்கின்றோம். ஆனால் அந்த குடத்துக்கு ஒரு ஓட்டை இருக்கின்றதுன்னு வைப்போம், சின்ன துவாரம் கீழே இருந்து விட்டது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கின்றோம், ஊற்ற ஊற்ற ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது, பானை நிறையவில்லை. என்ன காரணம்? அது ஒரு இல்லி குடம், துவாரமுள்ள குடம். நாங்கள் ஊற்ற ஊற்ற அந்த தண்ணி வெளியாலேயே போய்கொண்டிருக்கிறது. அப்படி மக்கள் வாழக்கூடாது. எவ்வளவு கருத்துக்கள் வருகின்றதோ அவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறிவிட்டோம், நாங்கள் தவறிவிட்டோம். தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடித்து, விட்டு தள்ள வேண்டியவற்றை விட்டு தள்ளியிருந்தால் இப்படி வராது. அதற்கு காரணம் என்ன? நேற்றைய தினம் ஒரு பாடல் எங்களுக்கு கிடைத்தது. இங்கே அன்பு ரமணி ராஜேஷ் அவர்களும் எழுதுகிறார், கருத்துறையும் காலங்களும் அருமை அருமை என்று. நன்றி, நன்றி நண்பரே, நன்றி நண்பரே. நேற்று ஒரு பாடல் தந்திருந்தோம், மனிதனை பற்றி. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்ற அந்த பாடல். எத்தனை எத்தனையோ கண்டுபிடிப்புகளை எது கண்டுபிடித்தான், அத்தனையும் இந்த உயிருள்ள இந்த இயற்கையிலே இருந்துதான் பார்த்து அதை செய்தான். படகினை கண்டான், விமானத்தை கண்டான், எதை கண்டான், இதை கண்டான், எல்லாவற்றையும் கண்டான். இந்த பணத்தை என்னத்தை கண்டு ஆரம்பித்தானே தெரியாது. இந்த பணத்தை எப்படி கண்டான், இதை கண்டான் என்ற ஒரு வினா உண்டு வந்த அந்த பாடல்லே. அது வந்துதான் பணம் என்னடா பணம், பணம் இருந்தால் பத்தும் பறந்துவிடும், பணம் பாதாளம் மட்டும் பாயும், பணம் என்றால் பிணமும் பாய் திறக்கும் என்றெல்லாம், பணம் பந்தியிலே குடம் குப்பையிலே என்றெல்லாம் பாடல்களை எழுதி தள்ளி நடித்து தள்ளி காட்டியிருந்தார்கள். மாதக்கணக்காக வருடக்கணக்காக ஓடிய திரைப்படங்களில் கூட இந்த கருத்துக்கள் வந்தது. அதையெல்லாம் பார்த்துவிட்டும் நாங்கள் சீர்திருத்தம் இல்லாமல் எங்கள் சந்ததியை பிழையான வழிக்கு செல்ல விட்டு விட்டோமே. அப்படி என்றால் அந்த இல்லி குடம் யார்? நாங்கள் தானே. அந்த ஓட்டைப்பானை எது? ஓட்டைப்பானைக்குள்ள இன்றோடு இன்று தண்ணி அடித்தாலும் நிரம்பாது அந்த குடம். சரியான குடம் என்றால் நிரம்பிவிடும், நாங்கள் எடுத்துக்கொண்டு பாவிக்கலாம். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த நான்

நம்பிகள் தமிழ் வானொலியில் இந்த நிகழ்வை நீங்கள் தொகுத்து வழங்குங்கள் என்று தந்த வேளையில் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் மனம் தொகுத்து என்ன கூறப்போகின்றார் என்று கேட்டு கொள்ளும் வேளையில் கிடைத்த அந்த 2 மணி நேரத்தை நல்ல வழியிலே செலவு செய்ய வேண்டும். இது ஒரு மேடை பிரசங்கமோ அல்லது ஒரு சொற்பொழிவோ அல்ல. எனக்கு தெரிந்த, நான் அறிந்த, நான் கற்ற, என்னை கற்பித்தவர்கள் காட்டிய வழியே நான் செல்லுகின்றேன். கற்றது கை மண் அளவு, கல்லாதது இந்த உலக அளவு எவ்வளவோ இருக்கின்றது. தொட்டனற்று ஒரு மணக்கேணி என்று அந்த மணக்கேணி மணலே நாங்கள் தோண்ட தோண்ட தோண்ட நீர் ஊறிக்கொண்டே இருக்கும், இறைக்க இறைக்க ஊறிக்கொண்டே இருக்கும். அது போன்றதுதான் கல்வி. எடுக்க எடுக்க குறையாத செல்வம் அதுதான். எடுக்க எடுக்க இன்னும் ஊறிக்கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். அந்த வகையில் சரியான நேரத்தில் சரியான முறையில் நாங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும். நான் என் கடமையை நான் சரியாக செய்தால் இந்த உலகில் உலகத்துக்காக நான் வாழுகிறேன் என்பது வரும். உலகம் என்பது எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. காதலுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, உறவுக்காக, வாழ்வுக்காக, எல்லாம் எத்தனையோ வாழ்க்கை வாழ எல்லாம் உலகத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. நான் சரியாக என்னை நிறைப்படுத்தி வாழ்ந்தால் அது உலகத்துக்கு செய்கிற ஒரு கைமாறு, தொண்டு என்று தான் எண்ணுகிறேன். எதையோ சொல்லுகிறோம், எதையோ செய்கிறோம், அதை பார்த்து நல்ல வழியிலே போவதற்கு, சமுதாயம் சீர்கேடு இல்லாமல் இருப்பதற்கு காரணமாகின்றது. அதைத்தானே நம் முன்னோர்கள் செய்தார்கள். வள்ளுவ பெருந்தகை, அவையார் அன்னை, இவையெல்லாம் எங்கே படித்தார்கள்? இந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார்கள். வாழ்வியல் அனுபவங்களை, வார்த்தைகளை தந்தார்கள். அதையெல்லாம் பின்பற்றலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சின்ன வயதிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? அன்னையும் பிதாவும் பின்னடிக்கு இடைஞ்சல் என்ற கருத்துக்கு அமைய குழந்தைகள் செல்கின்றார்கள். அன்னையும் தந்தையும் முன் அறை தெய்வம் என்று நாங்கள் படித்து அதன்படி ஒளி வந்த காலத்திலே எங்களை அப்படி நினைப்பார்களோ என்றால் எங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் செய்த தவறோ என்னவோ அவர்கள் அன்னையும் தந்தையும் பின்னடிக்கு இடைஞ்சல், தங்களுடைய பின் வாழ்க்கைக்கு முதிர்ந்த காலத்திலே இவர்கள் இடையூறாக இருக்கின்றார்கள் என்ற கருத்து வந்துவிட்டது. அதனால் தான் என்னவோ வீதிக்கு வீதி, எங்கோ வீதிக்கு வீதி எத்தனை முதியோர் இல்லங்கள் காணப்படுகின்றது, எத்தனை அநாத இல்லங்கள் காணப்படுகின்றன. காரணம் அதுதான். காலையும் மாலையும் கடவுளை வணங்கு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றதை இவங்கள் ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு என்று கூறுற அளவுக்கு வந்துவிட்டார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அந்த மொழியை இப்பொழுது மாற்றுகிறார்கள். ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு, வேற வேலை இல்லையா, அப்படி இருக்கிற அளவுக்கு வந்துவிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கற்று வரவில்லை. எங்கள் வாழ்க்கை முறையிலே நாங்கள் கடைபிடித்து கொண்டு போகின்ற செயல்பாடுகள் அவர்களை அப்படியே ஆக்குகின்றது, என்ன வைக்குகின்றது. சிறுவர்கள் மிகவும் சிறந்த சிந்தனையாளர்கள், சாதாரணமாக நாங்கள் எண்ணக்கூடாது, மிகவும் சிறந்த சிந்தனையாளர்கள். நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 1:28 கனடாவில் நண்பகல், உங்களுக்கு நேரம் 10:58, நல்ல இரவு நேரமாகிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம். நாளை பக்தி வேளையிலே சந்திப்போம், எல்லோரும் பக்தியோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று வந்து இணைந்த என் அன்பு கே எஸ் கிருஷ்ணன், மகள் அனுஷியா, மகள் சியாமலா, உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே முடிந்தால் சியாமலா நீங்கள் இணைப்பிருக்கின்றீர்கள், அல்லது ரமணி ராஜேஷ் நீங்களும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். நீங்கள், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். ஏதாவது கூற வேண்டும் என்றால் வந்து கூறுங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். எங்கே பார்ப்போம், உங்களுக்கு மனம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முடிந்தால் அலையுங்கள். 6478 7464 1 5 என்ற இலக்கம் காத்து கொண்டிருக்கின்றது. முடிந்தால் வாருங்கள்.

0: வணக்கம்.
1: கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் நேற்று முன்பு நம்ம கொடுத்த போலி அவர்கள் முடியவில்லை என்று அவருக்கு நேரம் பற்றாக்குறை இருந்தது. நீங்கள் வந்து இந்த உங்களுடைய மனக்கருத்துக்கள் ஏதாவது

சிறப்பாக இந்த இசையையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். நேரம் சரியாக 1:30 தொட்டு விட்டது. அதனால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியை கொண்டு வரும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக அமைதியாக கொண்டு செல்வதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்களை நான் பெறவும் தந்த அன்னை தமிழுக்கும் இருகரம் கூப்பி வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, உலகளாக இருந்து மனமாற கேட்டு தங்கள் உள்ளமாற கொண்ட கருத்துக்களை இங்கே பதிந்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 7வது நாளான வியாழக்கிழமை இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் மீண்டும் நன்றி கூறி உங்களோடு நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல எண்ணும் வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சந்திப்போம் உறவுகளே.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழறிந்து வருவதற்கு எல்லாம் ஈந்த எல்லாம் வல்ல இறைவனே ஓம் நமசிவாய என்று அமைதியோடு நினைந்து அவர்கள் அனைவருக்கும் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தந்து முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்ட வேளையிலே இன்றைய நாள் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் இறுதி நாள், 30வது நாள் என்று காட்டப்படும் வேளை. இது செவ்வாய்க்கிழமை என்று தோன்றும் வேளையிலே வழமையாக கதம்பத்திலே செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழ்ச்சி எதுவென்று நாங்கள் அறிந்து கொள்வோமா?

0: சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் பாடலை கேட்கும் வேளையிலே சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வு என்று தெரிந்து கொண்டோம். தினம்தோறும் நாங்கள் வேறு வேறு தலைப்பிலே நிகழ்ச்சிகளை கொண்டு வரும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைய இருக்கின்றோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்களோடு பேசி மகிழ்ந்து எத்தனை சொற்களை எங்களால் உபயோகிக்க முடியும், நீங்கள் வரும்போது கொண்டு வரும் பாடலை கொண்டு பொருட்களை நாங்கள் நிர்ணயித்து அதிலே வரும் பதங்களை பற்றி பேசி சொல்லொன்று எடுத்துக்கொள்வோம். நேற்றைய தினம் என்னால் திடீரென நான் எல்லா ஆயத்தத்தோடும் இருந்து கொண்டு நேற்றைய பாட்டு சவாரிக்கு எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்த வேளையிலே ஆரம்பிப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு திடீரென்று ஒரு சமூக பணி தோன்றியதால் கண்டிப்பாக அதற்கு நாங்கள் செவிமடுத்து அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும், சரீர ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல அதற்கேற்ற வழிவகைகளையும் பார்க்க வேண்டும். ஒரு அன்பு உறவுகளுக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்த ஒரு எங்கள் கனடாவில் வாழும் பொழுது எங்களுக்கு இங்கே குடியுரிமை, வதிவுரிமை, விசா, அது மட்டுமல்ல போக்குவரத்துக்கான கடவுச்சீட்டு போன்ற விடயங்கள், அது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்துவிட்டேன். சமூக தொண்டிலே நான் ஆர்வமுட்ல உள்ளவன், அதை செய்ய தகுதி உள்ளவர் என்ற வகையால் என்னை அவர்களுக்கு தேவைப்பட்டபடியால் அரசாங்க நிலைமை, அதனால் தான் சுருக்கமாக உங்களுக்கு 11 தந்துவிட்டு ஓடி சென்று விட்டேன். அது முடிந்து வருவதற்கு நான் நேரம் சரியாக எடுத்து விட்டது. அந்த விஷயத்தை சரிவர முடித்து கொடுத்து அவர்களுக்கு சீர்வர வைத்து வைத்த நிம்மதியோடு வந்தேன். அந்த இடத்தை, அந்த நிம்மதியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த முடிவை, அந்த தீர்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக பிரதானமாக இருந்தது. பொறுமை காத்து நிகழ்ச்சிகளை கேட்டு எனக்கு ஆறுதலாக பாருங்கள் ஐயா, உங்கள் நிகழ்ச்சிகள், உங்கள் கடமைகளை செய்யுங்கள் ஐயா என்று வழிபட்டு தந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நாள் ஒரு 30வது நாள். 6 மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம். 2026வது ஆண்டிலே இந்த 6 மாதத்துக்குள்ள நாங்கள் சாதித்தது என்னவென்று சிந்தித்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் தெரிகின்றது. இங்கே நான் வருவதற்கு முன்பு ஒரு வணக்கம் என்று போட்ட உடனே அன்பு மகள் உடனே வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று போட்டு விட்டார் ஜெயாமலா. அதை தொடர்ந்து வளமை போல நல்லதொரு படத்தோடு சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு இணைந்திடுவோம் என்று ஜெகபர் சாதிக் அவர்களும் அதை அனுமதித்து மீண்டும் எங்களுடைய திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களும் மீண்டும் வருக அப்பா வருக என்று ஜெயாமலா, அதை தொடர்ந்து மகாலிங்கம் இவர்கள் எல்லாம் வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் காற்றலைக்கு வருவதற்கென்று கூறியிருப்பது பெருமைக்குரியவிடம் அவர்களுக்கு வாழ்த்துக்குறி வரவேற்று கொண்டு மூன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலில் நாங்கள் இணைந்து கொள்வோம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்று தெரிந்து கொண்டு அங்கே வணக்கம் கூறியவர்களோடு நாங்கள் வணக்கம் வைத்துக் கொண்டு இன்றைய நாள் சொல்லோடு பாடலுக்கு வருவதற்கு முன்பு இன்றைய நாள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். காலநிலை இங்கே கனடாவிலே பார்த்தால் எங்கள் கலையகத்தை அண்மித்து சுற்றாடலில் இப்பொழுது 25 பாகை என்று காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த 25 பாகைக்கு மேல் செல்லாது. இதுதான் இறுதி 25 பாகையை தொட்டுவிட்டோம். இது படிப்படியாக குறைந்து 22 பாகை வரை நிற்க உள்ளது. ஆனால் இன்று முழு நாளும் மழை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது 10 மணியிலிருந்து. எங்கள் கனடாவின் 10 மணி நேரம் இப்பொழுது 1 மணிக்கு மேலாகிவிட்டது. மழைக்கேற்ற அறைகுறி 100 வீதம் காணப்படுகின்றது. பெரும் மழை ஒன்று வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் 31 பாகையிலே இருந்து இனி இல்லை என்ற வெப்பத்தை உணர்ந்து கொண்டு வெளியே செல்ல முடியாதிருந்த நிலையிலும் கடமைகளுக்காக செல்ல வேண்டியிருந்தோம். இன்று அது தணிந்து வெந்து தணிந்தது காடு என்பதற்கு இணங்க நேற்றைய வெப்பம் தணிந்து இப்பொழுது குளிர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்று முழு நாளும் இரவு நாளும் மிகவும் தெளிவாக இருக்கப் போகின்றது. ஏனென்றால் பௌர்ணமி அல்லவா, அங்கே இப்பொழுது நீங்கள் பௌர்ணமியை பூரணை நிலவை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். பார்ப்போம் யார் வருகின்றீர்கள் என்று. முதலில் ஒரு அன்புறவு வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம், அடுத்த உறவை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம், மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், வணக்கம.
1: வணக்கம், நான் சிதம்பரம் சினிமா மார்க்கெட், வெள்ளைச்சாமி மாமா, செல்வி அக்கா மற்றும் பேரன்பில் அன்பு தம்பி அன்பாசிரியர் ஆர் திலேசின்வாசன் பேசுகிறேன். ஐயா நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள்?
1: நாங்களும் மிக நலமா இருக்கிறோம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வானொலியுடன் இணைந்தது கடவுளுக்கு நன்றி.
0: என்ன காரணம் போலவும் நீங்கள் வரவில்லை?
1: பொதுதளத்தில் இன்னொரு வானொலியை பற்றி குறிப்பிட்டு பாராட்டி பேசிவிட்டேன். அதுதான்.
0: இல்ல இல்ல, அதுவே இல்ல, அதுவே இல்ல காரணம். நீங்கள் அதுக்காக நீங்கள் காற்றலைக்கு வரவில்லையா? நேரலைக்கு
1: நேரலைக்கு
0: வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாருங்கள். முன்பெல்லாம் வந்தீர்கள், இப்பொழுது நீண்ட காலமா வரவில்லை. சிபாரிசுகள் கேட்டிருந்தீர்கள். நான் உங்களுக்கு நீங்கள் போட்ட பதிலடை பார்த்து, ஏன்னா உங்களிடம் எங்களிடம் தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புதிய உறவு இல்லை, நீண்ட நாள் உறவு, அனுபவசாலி, நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு வந்திருக்கீர்கள். வருக வருக வருக வருக.
1: வணக்கம் வணக்கம்.
0: சரி, வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: அனைவரும் நலமா இருக்கிறோம்.
0: சிறப்பு சிறப்பு. அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது?
1: எங்களுடைய காலநிலை சிதம்பரம் பகுதியில் வெயில், பங்குனி மாசத்து வெயில் போல, வெயில் நாள் வெயில் போல ரவுண்டு கட்டுகிறது.
0: இல்ல இப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இரவு நேரத்திலும் வெயிலா?
1: இப்பொழுது வந்து குளிர்ந்த காற்றும் வானத்தில் ஒற்றை சந்திரனும் காட்சியளிக்கிறார்கள்.
0: வானத்தில்
1: வானத்தில் ஒற்றை நிலவு காட்சியளிக்கிறது. ஒரே நிலவு என்னை போல தனிமையாக.
0: உலகத்தில் ஒரு நிலவு தான் இல்லை, இரண்டு நிலவு வருவதுண்டா?
1: இல்ல இல்ல, ஒரே ஒரு நிலவு தான்.
0: ஒரு நிலவு தானே இன்று பூரணி நாள், அதனால தான் பூரணத்துவமாக தெரிகின்றது. சரி, நீங்க நிலமாக இருக்கும் போலே இன்று என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: நாங்கள் கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சிலை என் செவத்தை கொண்டிருந்தாங்க.
0: அந்த பாடலை எதற்காக கேட்கின்றது? சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரிந்து கொள்கிறேன் ஐயா, ஒரு தடுமாற்றம் தான். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அதன்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் என்று கூறுவீர்கள்?
1: கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சேலை என் செவத்தை பொண்ணு.
0: சிங்கப்பூர் சேலை, இது முன்பும் தளத்தில் எழுதி இருக்கின்றீர்கள். சிங்கப்பூர் சேலை, கல்கி திரைப்படம். இந்த பாடலை என்ன எதற்காக கேட்கிறீர்கள்?
1: இந்த சிங்கப்பூர் சேலை வந்து மென்மையாக இருக்குமாம், புடவைகளிலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாம். புடவைகள் கட்டும் போது பெண்கள் பாரம்பரிய அழகை பெறுகிறார்கள்.
0: அது இந்த சிங்கப்பூர் சேலை, இந்த சிங்கப்பூர் சேலையை கட்டினாதான் பாரம்பரிய அழகை தருவார்கள். ஆனா நீங்கள் ஒரு ஆண் தானே, உடைய பெண்களின் உடைய பற்றி கேட்கின்றீர்களே.
1: நான் ரசிப்பு தன்மை கொண்டவன்.
0: ஓ, பெண்களை நன்றாக ரசிப்பீர்களோ?
1: நன்றாக ரசிப்போம்.
0: அதிலும் புடவைகளை, அதிலும் புடவைகளை ரசிக்கிறீர்கள். அப்ப இந்தியாவிலே தயாரிக்கப்படும் புடவைகள் பெண்களுக்கு அழகு இல்லையா?
1: அழகு உண்டுதான், இருந்தாலும் சிங்கப்பூர்னாவே சென்ட்டு பேனா பென்சில் எல்லாமே ஒரு தனித்துவம் தான் அயல்நாடுன்னா.
0: உங்களுக்கு அப்ப வெளிநாடு மேலநாட்டு நாகரிகத்தில் விருப்பம் உடையவர்கள், எங்கள் நாட்டு நாகரிகம் பண்பாடுகளில் விருப்பம் இல்லை.
1: நம்முடைய நாட்டின் மீதும் உண்டு, இதில் ஒரு தனி தீவிர கவனம்.
0: நீங்க சிங்கப்பூர் சென்றிருக்கிறீங்களா?
1: இல்லங்க ஐயா, நான் சிதம்பரத்தை விட்டு தாண்டல.
0: தாண்டாத இருக்கிறது உங்களுக்கு அப்படித்தான். இந்த அக்கறைக்கு கரை பச்சை போல். சரி, உங்களுடைய சிங்கப்பூர் சேலை பற்றி நாங்கள் உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். இந்த சேலையை பற்றி பேசுவோம். சேலையிலே சிங்கப்பூர் சேலையை விட வேறு இந்த சேலையை ரசித்திருக்கிறீர்கள்?
1: நான் வந்து மென்மையாக இருக்கும் நண்பர்கள் கொண்டாந்து காட்டிருக்கிறார்கள்.
0: மென்மையாக
1: மென்மையாக இருக்கும் என்று, மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்.
0: மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அது என்னது?
1: டிரான்ஸ்பரண்டாக
0: அப்படி என்றால்
1: மென்மையாக, மென்மையாக டிரான்ஸ்பரண்ட், நல்ல ஒரு காற்றோட்டமாக டிரான்ஸ்பரன்சி.
0: அப்ப இந்தியாவிலே உள்ள பட்டு புடவைகள், நூல் புடவைகள் அப்படி இல்லையா?
1: இருக்கின்றன இருக்கின்றன, இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கூட்டிருக்கீங்க தான்.
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தெரிந்த நீங்கள் இக்கரையில் இருந்து அக்கறை பச்சைக்கு ஆசைப்படலாமா?
1: ஆசைதான், யாரை விட்டது?
0: யாரையும் விடவில்லை, எல்லாரையும் பிடிக்கவில்லையே ஆசை, உங்களை மட்டும் பிடிச்சிருக்கு போல் இருக்கு. சரி, நல்லது. சேலை என்ற விடயத்தை உங்களிடம் வந்து வரும். இப்ப சேலை நெய்தலிலே எந்த ஊர் சிறந்த ஊராக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? சேலை என்பது இந்தியாவிலே காஞ்சிபுரத்து சேலை நன்றாக இருக்கும். காஞ்சிபுரம் சேலை உடுத்தவர்களை பார்த்து ரசித்திருக்கின்றீர்களா? சரியா வரல, சிங்கப்பூர் சேலை உடுத்தினாத்தான் ரசிப்பாக இருக்கும் இல்லையா? ஓஹோ, சரி, உங்களை அளந்து கொண்டோம், நன்றி. உங்கள் இணைப்புக்கு வந்து இணைந்து
1: என்னையா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், ரெண்டு குழுவிலையும் என்ன சேர்த்துருங்க ஐயா. பழையபடி
0: அதை பார்ப்போம், அதை பார்ப்போம். என்ன சேர்த்து நீங்கள் சென்று திரும்பி வந்து மீண்டும் மீண்டும் வந்து சென்று நீங்கள் பார்ப்போம். கவனம் தொடர்ந்து நேரலைக்கு நேரலைக்கு பாருங்கள். ஏன்னா நேரலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அதுல பங்கு பெற வேண்டும் நீங்கள்.
1: நிச்சயமா
0: பார்ப்போம். நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்த உறவை அன்போடு அணைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு சென்றுவிட்டது, வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே, வணக்கம், வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே, வணக்கம் ஜெகபிரசாதிக்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: இப்பொழுதுதானே கூறியிருந்தேன், நாங்கள் அனைவரும் நலமா இருக்கின்றோம். இது மனித சுபாவம், கண்டவுடன் உடனே கண்டவுடன் கேட்பதுதான். எப்படி இத்தனை தலைவர்கள் நாங்கள் நலமா இருக்கிறோம் தான் என்பதே. நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், இப்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது? உடல்நிலை எப்படி இருக்கு?
2: எனக்கு எனக்கு உடல்நிலை பரவாயில்லையா. என் சகோதரி தாயா இன்னும் ஆஸ்பத்திரி விட்டு இன்னும் வெளியாகல.
0: எத்தனை வயது அவருக்கு?
2: அது ஒரு 54 வயது.
0: அவருக்கு சிறுநீரக பிரச்சனை. என்ன
2: சிறுநீரக? ரெண்டுமே செவி இழந்து விட்டது.
0: அப்படி என்ன, எப்படி அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருந்த வேண்டும்? அதுக்கு திடீரென்று பொருந்த மாட்டார்கள், பொருத்தமாக பெற வேண்டும். உடல்நிலை, உளநிலை, சீரத்து பரிசோதனைகள், பல பரிசோதனைகளின் மத்தியில் அது கிடைக்க வேண்டும். அது கிடை உங்களோட உறவினர்களுக்கு யாருக்குள்ளேயும் அது பொருத்தமானது இருந்தால் கொடுத்து மாற்றி கொள்ளலாம். அநேகமாக பெறுவது கடினம். அடுத்தது திடீரென்று செயலிழந்ததா இல்ல படிப்படியாக செயலிழந்ததா?
2: இல்ல படிப்படியா. ஏற்கனவே ஒரு சீரழக செயலிழந்து 2 வருஷத்துக்கு பிறகு அடுத்த சீரழகமும்
0: என்ன காரணம் என்று சொன்னார்கள்? நீரிழிவு காரணமா இல்ல உணவு பழக்க வழக்கமா இல்ல வேறு என்ன?
2: இல்ல, நீரிழிவுதான், நீரிழிவுதான்.
0: நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களை தான் வருந்தி அழைக்கிறோம் நோயை.
2: ஆமாயா,
0: இது எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் வரும்பொழுது எங்களுக்கும் வரலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த கவனங்கள் இருக்க வேண்டும். என்ன என்ன பணிபுரிகிறவரா, வீட்டு பணிபுரிகிறா, என்ன மாதிரி அவருடைய உடல் உழைப்பு?
2: இல்ல இல்ல, வீட்டு விலையை தான், வீட்டு விலை தான்.
0: எத்தனை குழந்தைகள் அவருக்கு?
2: 2 ஆண் ஒரு பொண்ணு. அவருடைய மகளைத்தான் என்னுடைய மகனுக்கும், அவருடைய மகளே என் மகளுக்கும் திருமணம்.
0: அதுக்கட்டும் அவருக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளைகளா?
2: அவருக்கு 3 பிள்ளையா, ஒரு பொண்ணு.
0: ஆனா இந்த வயதில், இது இந்த வயதில் இப்படி ஒரு பாரிய வருத்தம் வந்து, இப்படி பாரிய வருத்தங்கள் மேல நாடுகளில் கூட எத்தனையோ பேர் மாற்று சிறுநீரகம் இல்லாமல் இருக்கிறார் என்றும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு இன்னும் இன்னும் ஒரு பெண் பிள்ளை, அவர் 30-32 வயதுதான் இருக்கும். திடீரென்று அவருக்கு மேற்பட்டு மாற்றி இரத்தம் மாற்றி மாற்றி செய்கிறவை, அப்படிதான் உங்களோட மனமாளுக்கு
2: விரும்புகின்றேன்.
0: இவருக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இன்னும் கிடைக்கவில்லை. எத்தனையோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பணம் கொடுத்து வாங்குவதற்கும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அது பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது. அது பல, அது இந்தியாவிலே திருட்டுத்தனமா எல்லாம் செய்து அதுகளே பல பிடிபட்டு பிரச்சனைகள்ல வந்திருக்குது. ஆனால் அவருடைய கால நேரம் சரியாக அமைய வேண்டும். எப்படியும் ஆனால் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்டே வைத்திருப்பார், அதாவது அந்த பட்டியலே வைத்திருந்து இவவுண்ட வயது இவவுண்ட நிலைக்கு ஏற்ப ஒரு கிட்னி கிடைத்தால் பொறுத்தவர் அநேகமாக அந்த இறப்பு நடக்கிற நேரங்களே அதிலிருந்து யாரும் தானத்துக்கு எழுதி வைத்திருந்தவர்கள தான் எடுக்கிறது. சாதாரண காரியம் இல்லை இது. ஒரு சாதிக்க அது புதிதாக மாற்றி சிகிச்சை நாங்கள் பணம் என்று சொல்லி நினைக்கின்றது. பணத்தை கொடுத்து சரியானது பெறுவதும் கடினம், கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். ஆனால் இப்பொழுது வைத்தியத்துறையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், இரத்தம் மாற்றி சுத்திகரித்து செய்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுது செய்ய, அதைத்தான் அதை செய்து உயிர் பாதுகாப்போடு இருப்பார். மறு கிட்னி கிடைக்கும் நீங்கள் வைத்திருப்பது பிரைவேட், தனியார் வைத்திய சாலையா அல்லது அரசியல் மருத்துவமா?
2: இல்லையா, தனியார் வைத்தியசாலை. அரசு வைத்தியசாலையில் அந்த அளவுக்கு வசதிகள் இல்லையா? தனியார் மருத்துவமனை தான்.
0: ஓ, தனியார் மருத்துவ சாலையில பிரத்யேகமான உபகரணங்களை வைத்திருப்பார்கள், அதுக்கேற்ற பணங்களையும் தேடிக்கொள்வார். உங்கள் உறவினர்களுக்கு அப்படி தானம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இல்லையா? முயற்சித்து பார்த்தீர்களா? முயற்சி பண்ணுங்க. இந்த வலைத்தளங்கள் பல உண்டு, ஜெகவர் சாதிக் அவர்கள் யு வலைத்தளங்கள், அந்த யு வலைத்தளத்தில் நீங்கள் போடலாம். இப்படி இந்த குரூப்பில் உள்ள ஒரு கிட்னி தேவைப்படுகிறது, தானம் செய்ய விரும்புவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அப்படி பல குரூப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எல்லாம் பல பல குரூப்புகள் இருக்கு, கிட்னி தானம் குரூப். அது இந்தியாவிலே பல உண்டு, தேடி சென்று பாருங்கள், அதிலே கிடைக்கக்கூடும். இறைவன் நாங்களும் பிரார்த்திக்கின்றோம், அவருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும். விரைவில் குணம் பெற்றவர்கள் அம்பயது பிறவில் கணம் பெற்று பெற வேண்டும். உங்களுடைய மன வருத்தம் தெரியும். இது நான் இப்பொழுது பேசியது எல்லாம் தெரிந்து பேசிய அல்ல, இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் அறிந்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது போல கூறுகின்ற இது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு படிப்பறிவாக இருக்கும். நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களாகத்தான் அதை உருவாக்கிக் கொள்கிறோம். ஆனால் வேண்டும் என்று உருவாக்குவதில்லை, எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே வந்து சேர்ந்து விடும் ஐயாது. என்றால் நாங்கள் வாழ்வது இப்பொழுது விஞ்ஞான உலகத்திலே, எங்கள் அன்று இருந்தது போல எல்லாம் இயற்கை வழியிலே இல்லை, எல்லாம் செயற்கையிலே இருக்கின்றோம். ஆனால் அன்று இப்படி ஒரு நோய் வந்தென்றால் அதுக்கு மருந்து இல்லை, இன்று அதை மாற்றி அதை தாமதித்து வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். இங்கே வெளிநாடுகள் எனக்கு தெரிந்தவர்கள் இருவர், இந்த என்னுடைய நாங்கள் இருக்கிற கோன்வால் இந்த பகுதியில் முன்பு வானொலிக்கு வருகின்ற உறவுகள் அவர்கள், அதில் இருவர் மாற்று சிகிச்சை செய்து ஒருவர் உருமாறி வந்து விட்டார். மூவர் இருந்தார்கள், அதில் ஒருவர் வயசு வந்து போய்விட்டார், இன்னும் ஒரு இளம் வயது உடையவர்கள் இருவர், அதில் ஒருவர் வந்து உருவமே மாறு. ஏன்னா ஏகப்பட்ட வில்லைகள் மாத்திரைகள் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டு மாற்றமடைந்தது. இன்னும் ஒருவர் நடைப்படம் போல் வீட்டுக்குள்ளே, குறைந்த வயது வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட இந்த சிறுநீரகம் மிக மிக கடுமையானது, மிக மிக கவனமானது. அது விரைவில் பழுதடைந்த உணவினாலே தான், காலநிலை ஒரு பக்கம், உணவினால். என்னுடைய மகளுக்கும் சிறுநீரகம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே என்னவோ எல்லாம் கூறினார்கள். நாங்கள் உடனே நாங்கள் இந்தியாவுக்கும் ஒரு தடவை வந்து கேரளாவிலே வந்திருந்து ரதீஷ் அவர்கள உதவியோடு அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டு வந்தோம், உங்களுக்கு தெரியும். அதன் பின்பு நான் தனியே இருந்து கொண்டே மகளை அனுப்பி வச்சது இலங்கை. இருவரும் போய் வர முடியாது, சென்று ஓரளவு குணம் பெற்று வந்திருந்தது. இப்பொழுது அவர் வலு கவனமாக இருக்கின்றார், கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தடவையில் இரு தடவைகள் இதய சிகிச்சை நடந்தது. இன்று இரவு இன்று எனக்கு இரண்டாவது சிகிச்சை நடைபெற்று 4 வருடங்கள் ஆகின்றது. வீரம் பேச முடியாது. நாங்கள் அவர்கள் வைத்தியர்கள் எனக்கு சத்திரசிகை செய்துவிட்டு கூறியது, இறைவன் உனக்கு இரண்டாவது தடவை வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார், அது உன் கையில் இருக்கின்றது என்றால் கூறிவிட்டார். அது இன்னும் எனக்கு அந்த வார்த்தை ஒழித்துக் கொண்டு, அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான் அவர், அந்த மிக அவர் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படித்தவர் பெரிய நிபுணர். அவர் இப்பொழுது பதவி ஓய்வு பெற்று விட்டார். அப்படி நோயித்த வருவது வழக்கம், அது வந்தால் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெரிய வைத்தியர்கள் எல்லோரும் வைத்தியத்தை தங்களுக்கு தெரிந்த வகையை செய்துவிட்டு ஐ டிட் மை ஜாப், இனிமேல் இறைவன் தான் கோட் இஸ் கிரேட் என்று போவார்கள். கடவுள் செயல், இறைவனை பிரார்த்திங்கள். ஹனிபாய்யா பாடியது போல் இறைவனிடம் கையேந்துங்கள்,
2: கையேந்துங்கள்.
0: நன்றி, நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. உங்களிடம் கிடைத்த விண்ணப்பத்தை சரியாக சிபாரிசு செய்து அனுப்பி வைத்து விட்டீர்கள், நன்றி. நன்றி. சார், இன்று நாங்கள் சொல்லோடு பாடலில் நோய் வருவது போவது என்று பல விடயங்களை பேசியிருக்கணும். சார், இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக தரலாம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே?
2: எனக்கு வந்து ஒரு என்னுடைய தங்கைக்காக தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்துல வந்து தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தங்கை அப்படிங்கிற பாடல் பண்ணீங்க.
0: ஓ, தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள். இவ உங்களோட உடன் பிறந்த சகோதரியா?
2: இல்ல, ஒன்றுவிட்ட
0: சகோதரமா. மஞ்சள் நிலவு.
2: ஆமாயா,
0: வாழ்த்துக்கள். யாராக இருந்தாலும் ஆன்மா, ஆன்மா எங்களுக்கு வந்த உறவு பந்தம் அடுத்தவருக்கு வந்தாலும் இதே மாதிரி நாங்கள் நிகழ்வது போல பந்தத்துக்கு வரும்போது மேலும் எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களால் வருத்தப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சிந்திக்க வேண்டும். சிந்தனையை சரியாக விட்டு சிந்தனைக்கு மாறுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும் இறைவனுடைய அருளோடு. விரைவில் உங்க அளவுக்கு கிடைக்க வேண்டும். இப்பதான் உங்களுடைய சகோதரி மூத்த சகோதரியினுடைய ஒரு வளப்பினால் நிமிந்து வந்தீர்கள். வந்தவுடனே இப்படியும் வந்துவிட்டது. ஆனால் இது முன்னே முன்பே தெரியும் தானே. இரண்டும் இரண்டாவது முதலாவது இழந்த நேரத்திலே நான் யோசிக்க வேண்டும். ஆனால் அது வர வேண்டும் என்று இருந்ததையே விதி என்று ஒன்றை கொண்டு வந்து சாட்டி விடுவோம் நாங்கள் இல்லையா? எல்லாம் விதி ஆறுதல் கூறுவது சுலபம், ஆனால் அதிலே அகப்பட்டிருந்து அனுபவிப்பவர்கள்தான் முழுமையாக தெரியும். மனத்தை தேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் இறைவனர்களோடு நன்றாக முயற்சி செய்து அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் கிடைக்க வழி செய்யுங்கள். நாங்களும்
2: பிரார்த்தி பண்ணுவோம்.
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே. மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே அடுத்து வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் என்று எண்ணுகிறேன். மகிழ்ச்சிக்குரியவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார், வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: ஐயா. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகாலிங்கம். இப்பொழுது அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மிகவும் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் அதிகமா தான் இருந்தது. மாலையும் அப்படிதான் இருக்கும்.
0: ஒன்னும் இல்லையா? எங்களுக்கு நேற்று தினம் எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய வகையா இருந்ததா? நான் இன்று வெப்பம் இல்லை அந்த அடிந்து மழை வரும் கோலம் மழை வரும் என்று எழுதி கொண்டிருக்கார். இன்னும் கீழே இறங்கவில்லை மழை. ஆனால் இன்று முழு நாளும் நாங்கள் மழையை எதிர்பார்க்கின்றோம். வந்தால் நலமாக இருக்கும். ஆனால் வெப்பம் குறைந்திருக்கின்றதை உணர்கின்றோம். 25 பாகையிலே இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
1: இரவு நேரம் லைட்டா அந்த காற்று வீசுறதுனால கொஞ்சம் வெப்பம் குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: அது அது மட்டுமல்ல பூரணை அல்லவா? அப்ப நல்ல வெளிச்சமாக இருக்கும்.
1: ஆமா
0: ஆமா. தண்ணிலவு அல்லவா? தண்ணிலவு வந்திருக்கும். கொஞ்சம் குளிர்மை போன்ற இருக்கும் இல்லையா?
1: நேற்றுதான் எங்களுக்கு பௌர்ணமி.
0: இப்ப உங்களுக்கு பகல் தானே? என்ன இப்ப உங்களுக்கு இரவு இல்லவா?
1: இரவு தான் ஏன்? நேற்று இரவு எங்களுக்கு முழு நிலவு.
0: அப்படியா?
1: இன்று பிரதமை.
0: இன்று பிரதமை, அங்கே பிரதமை, எங்களுக்கு இன்று பௌர்ணமி. இங்கே வந்து இதை சொல்லுவா ஸ்ட்ராபெரி. ஆமா, நேற்று எங்களுக்கு நேற்று இரவு சரி, நீங்கள் கூறுவது அதை சொல்வது ஸ்ட்ராபெரி மூன் என்று கூறுவார். இந்த ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி சின்னனாக
1: முழு நிலவு.
0: முழு நிலவு வந்து இந்த ஆணி மாதிரி வார நிலவு சைஸ் வந்து சின்னனா இருக்கும். அளவு சின்னது போல் தெரியும் உங்களுக்கு இல்லையா?
1: ஆமாயா.
0: சரி, பிரதமையில எங்கே சென்றீர்கள் என்று?
1: பிரதமையில ஒன்னும் இங்க போகலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் எங்கேயும் போகல.
0: செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று ஒரு மொழி உண்டு. செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுவார். அதை நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்?
1: உண்மைதான் ஐயா. செவ்வாயே சிறப்பு தான் ஐயா, முருகனுக்கு உகந்த நாள். அதனாலே அது வந்து சிறப்பு, சிறக்க செய்யும் செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க செவ்வாயோ வெறுவாயோ பாங்க, அப்படி இல்லை.
0: வெறுவாய் என்றால் என்ன கூறுவோம்? வெறுவாய் என்று நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? வெறுவாய் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: வெறுவாயின்னா அந்த என்ன சொல்றதுன்னு, அதாவது ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக
0: உபயோகத்தில் நாங்கள் பாவிக்கும் போது பல தமிழ் பதங்களை பாவிக்கின்றோம். எவ்வளவு கருத்துக்கள் அடங்கி இருக்கிறதை சாதாரணமாக கூறிவிடுவோம். செவ்வாயில் வருவாய், வருவாய் என்றால் நான் உங்களை இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களை நான் கூடாத வார்த்தைகளால் பேசினாலும் அது செல்லுபடியாகாது. அதே போன்று வஞ்சனை கூறினாலும் அது பலிக்காது, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? செவ்வாய் வருவாய் ஒன்றுமே இல்லை, முடிவில்லையாப்பா. செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு சிலர்கள் இல்லையா? அந்த வருவாய் என்பதற்கு பல கருத்தை கூறிக்கொண்டு போவார்கள். எங்கள் தமிழில அநேகமான வார்த்தைகள் சாதாரணமாக கூறுங்க.
1: முற்று பெறாதுன்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத இது நாள்னு சொல்லலாம்.
0: முடிவில்லை, முடிவு வராது. சரி, ஒன்று ரெண்டு பேரு
1: முடிவு வராது.
3: அது தொடக்கமே சரி வராது.
0: அந்த விதை தானியங்கள் விதைக்கும் போது சிவாயில செய்யும்போது அது முளைக்கா போய்விடும் அப்படி என்ன பாருங்கள் இல்லையா. அடுத்து செவ்வாய் என்ற ஒரு தோஷம் திதி, அந்த செவ்வாயில் பெண் குழந்தைகளினுடைய சாதகத்திலே ஆண்களுடைய சாதகத்திலே இருந்தால்
3: செவ்வாய் தோஷம்,
0: செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் சிலர் கூறியிருக்க செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். என்ன அது குருவாய் செவ்வாயிலே தருகின்ற சாபங்கள் கோபங்கள் எல்லாம் அதை அதை அற்று போய்விடும் என்று கூறுவார்கள். ஆனாலும் நிறைய பயணங்கள் செய்ய மாட்டார்கள் இல்லையா. அப்ப அந்த முகூர்த்தத்தை பார்த்துக் கொள்வோம், நாள் பார்த்துக்
3: கொள்வது. அதே மாதிரி சனி பெருக்கும் பாங்க,
0: சனி பெருக்கும்,
3: சனி பெருக்கும், சனி பெருக்கும்,
0: சனியை அதனால சொல்லுவார்கள் என்ன.
3: ஆமா,
0: ஆனா அது வந்து சனி சொல்றேன்னு பயப்படுவார்கள், நல்லதும்
3: பகவானே. சனி பகவானே வந்து ஒரு உக்கிர தெய்வம் இல்லையா, ஒரு சாதகமான தெய்வம்,
0: எனக்கு விருப்பமான தெய்வம்,
3: நிலை இருந்தா சாதகம். ஆமா,
0: எனக்கு விருப்பமான, அவர் வந்து நன்மையை கொடுப்பவர்.
3: ஆமா,
0: நன்மையை கொடுப்பவர், நல்லது,
3: நன்மை.
0: சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் என்று தயார் நிலையில் வந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பலபடியும் எங்களை பற்றி பேசுவோம், சொற்கள் எத்தனையோ சொற்களை கண்டு பேசி மகிழ்ந்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு பிடித்ததாக ஒரு பாடலை கேளுங்க, இவ்வளவு நேரம் பேசியபடியத்தில்.
3: எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த பாடல் அந்த நடன அசைவுகளும் அந்த இசை நிகழ்ச்சியும் மனதை கவரக்கூடியதா இருக்கும், காட்சிகளும் அந்த மாதிரி இருக்கும்யா. அது வந்து நம்பர் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஒன்னு ஒரு படத்துல, அந்த படத்துல சத்யராஜ் அதாவது சிபிராஜ் அறிமுகமான படம். விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, அந்த பாடல்.
0: அப்ப உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் காதல் வலையில் விழுந்துதான் இருக்கின்றார்கள் ஐயா.
3: உண்மைதான்யா, காதல் இல்லாம மனிதர்கள் இல்லையா, காதல்ங்கிறது அன்பு தானையா.
0: ஆமா,
3: அந்த அன்பு இல்லாம மனிதன் இருந்தாலே அது மனிதனாக இருக்க முடியாதுயா,
0: எந்த உயிரினம் இருக்க முடியாது ஐயா. காதல் இல்லாம பெருகவே முடியாது உயிரினம். நீங்கள் என்ன உயிரினம் பெருக வேணும் என்றால் காதல் வேண்டும்,
3: வேண்டும்
0: இல்லையா. காதல் பெருக்கல, அந்த காதல் என்பது அன்பின் அடையாளம், அன்புக்குள்ளே ஊறி இருக்கின்றது.
3: ஆமா, ஆமா.
0: அப்ப அதுலயும் ஒரு பார்க்கும் போது அழகாக சிறப்பாக நளினமாக ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் விழாமலே இருக்க முடியுமா? ஆனால் ஏற்கனவே விழுந்தவர் மட்டும் விழலாமோ,
3: விட முடியாது. அன்புனால விழலாம், அரவணைப்பு, அன்பு, அன்பான பேச்சு,
0: அருளே
3: இல்லையா,
0: இதை பேசும்போதுதான்
3: விழணும் இல்லையா.
0: நீங்கள் இதை பேசும்போது என் மகள் பக்கத்துல இருக்கின்றாராக்கா,
3: அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப மிக பிடிச்சது. கூட அந்த பாடலை கேட்ட
0: மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கின்றீர்கள், விழாமல் இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன். சர்வதேச நேரத்தில் யாரோ கேட்டது ஞாபகம் இருக்கின்றது. சிறப்பான பாடல் அந்த பாடல், ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம்
3: உண்மையிலேயே வந்து இந்த பாடல் வெறுப்பன்னா அம்மாவுடைய நினைவுனாலதான் அதுவும் கேட்டேன்.
0: ஓ, அதனாலேயே கேட்டீர்கள். எல்லோருடமும் அன்பு செலுத்த
3: வேண்டும்,
0: எல்லோரிடமும் அன்பு செலுத்துகின்றோம். ஆனா ஓரிடத்தில் அந்த அன்பு காதலாக மாறி விழுந்து விடுகிறோம் காலம் முழுவதும் இல்லையா. சரி,
3: காதலும் அன்பு தானையா, ஆழமா அன்பு. அது அதிகம், அது வந்து வயது வித்தியாசம் இருக்கிறதுனால அதாவது ஈக்குவல், அதாவது இணை வயது இருந்தா அவங்களுக்கு அந்த காதலா போடும். முதியவர்கள் சின்னவர்கள் இருந்தா மரியாதை கூடிய அன்பா இருக்கும், அத காதலா இருக்கும். மரியாதை
0: இளையவர் என்றால் காதல், அதனால்தான் அந்த பாடலே கண்ணதாசன் போது இளையவர் என்றால் காதல் வரும், முதியவர் என்றால் பாசம் வரும்,
3: பாசம் வரும்,
0: அன்பு பாசம் காதலம். வாழ்த்துக்கள், சிறப்பாக நாங்கள் கலந்துரையாடினோம், நல்ல பதங்களை கண்டு கொண்டு வந்தோம். நட்சத்திரம், திதி, காலம், நேரம், சனியன், செவ்வாய் வந்து கடைசியாக விழுந்து விட்டோம் காதலிலே. வாழ்த்துக்கள்,
3: காதலிலே
0: விழுந்தவர்கள்
3: உங்க மேல உங்க மேல உள்ள காதல் தானே மறுபடியும் எங்களுக்கு இரவானாலும் எவ்வளவு நாளையா இருந்தாலும் பேசிட்டு போகணும்ங்கிற ஒரு எண்ணம் வருது.
0: உங்களோட இருந்த காதல் தானே நான் எவ்வளவு தவிர்க்க முடியாத நேரத்தில் ஓடிச்சேன்னா உடனே ஒரு தகவலையாவது கொடுத்து விட வேண்டும் என்று நான் உங்களை தவிக்க விடாமல் தந்து கொண்டிருப்பது அன்பு. அன்பு
3: ஆமாயா.
0: அதனால தான் ஒரு மொழி உண்டு மகாலிங்கம், அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாழ். இந்த அன்பு என்றதுக்கு பூட்டு போட முடியுமா? முடியாது இல்லையா. தாழ் என்பது கதவுக்கும் ஒரு பெயர் வரும், பூட்டுக்கும் வரும், அது வரும். சரி, சிறப்பு பதில் கண்டோம். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல்
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் பொழுது வருகின்றார் அடுத்த உறவு அன்புடனே இணைவதற்காக அன்பு இணைக்க வேண்டும் இணைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். அன்பு யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றீர்கள். உங்களுடைய நலமாக இருக்கின்றீர்களா? முதல்ல
1: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம்,
0: மகிழ்வாக இருக்கின்றோம். நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். 25 வகையில இருக்கின்றோம், இதுக்கு மிஞ்சி செல்லாத குறைந்து கொண்டுதான் வரும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இன்னைக்கு கடுமையான வெயிலும் மேகமூட்டம் கலந்த சூழலா இன்னைக்கு முழுவதுமாக இருந்தது.
0: ஓ,
1: வெயில் அது கழிவு நல்ல வெயில் இருக்கும், அப்புறம் மேகமூட்டமா இருக்கும், அப்படி மாறி மாறி இருந்தது இன்னைக்கு.
0: ஓஹோ, ஆனால் இப்பொழுது நிலவு அப்படி இருக்கின்றது, வெளியே தூங்குகிறீர்களா? நீங்கள் தான் நிலவு வந்தா வெளியே
1: வந்துவிடுவீர்கள்.
0: நிலவு வந்தா வெளியே இருந்து அதை அனுபவிப்பீர்கள், அழகாக ரசிப்பீர்கள். ரசனைக்குரிய நிலவாக இருக்கின்றதா?
1: நல்ல நிலவுதான்.
0: அப்ப வெப்பம் எப்படி இருக்கு? வெப்பம் இரவு நேரத்துல வெப்பம் எப்படி இருக்கின்றது அங்கே?
1: வெப்பம் இரவு நேரத்துல காத்து ஜில்லுன்னு, காத்து
0: ஜில்லுன்னு வீசுது. அட, ஜில்லுன்னு வீசுது காத்து. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: அவரு தம்பி தில்லை சீனிவாசன் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்க,
0: உங்களுக்கு அவரை தெரியுமா?
1: தெரியும். இந்த வானொலியில் என்னை கொண்டு வந்து விட்டது அவர் தான்.
0: அப்படியா? சரி, நீண்ட காலமா அவரை காணவில்லை. அவர் தளங்கள்ல இணைத்துடணும்னு நேரலைக்கு வரமாட்டார், அதுதான் காரணம். நேரலைக்கு வந்து பல விடயங்களை பேசி மறந்து போனால் பரீட்சை ஆவார் எல்லோருடையும். நல்லது. அவர் கூறியதை கூறுங்கள் கூறுங்கள் அவர் கூறியதை கூறுங்கள்.
1: சிங்கப்பூர் சேலை, சிங்கப்பூர் சேலைன்னு சொன்னோடனே எனக்கு பல ஞாபகம் எல்லாம் வந்துருது. எப்படின்னு
0: கேட்டேன்னா,
1: அங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துல தான் அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஒரு ஒரு ஊர் இருக்கு,
0: ஒரு ஊர் இருக்குன்றது.
1: ஆமா, ஆங்கிலேயர்கள் போர்ட்னோவோன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லதான் வந்து இந்த சிங்கப்பூர்ல இருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்க சிங்கப்பூர்ல இருந்து இறக்குமதி செய்ய விற்பனை செய்வாங்க அங்க. அதனாலதான் அவரு சிங்கப்பூர் சேலன்னு பாடல்
0: கேட்டது.
1: எல்லாமே கிடைக்காங்க
0: இல்லையா? அவர் கேட்டது என்னவென்றால், அந்த சேலை வந்து அதுக்காக கூறு, அந்த சேலை என்ன அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் பெண்களுக்குன்னு தான் கூறியிருந்தார்.
1: அந்த பார்த்த சிங்கப்பூர்னால அந்த ஊர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து அந்த சிங்கப்பூர் துணின்னு வாங்கி வந்து நான் சட்டெல்லாம் போட்டிருக்கேன் அந்த ஊர்ல இருந்து.
0: அந்த இங்க உங்க ஊர்லயே தான் வாங்கினேன், சிங்கப்பூர்ல சென்று வாங்கவில்லை. அப்படித்தானே? சிங்கப்பூர்லயே
1: சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் பொருட்கள் அந்த ஊர்ல பரங்கி, அந்த சிதம்பரத்து பக்கத்துல அருகே உள்ள அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஊர்.
0: அப்ப இங்கே சென்னையிலே பாரிமுனை என்று ஒன்று இருக்கு, அங்கும் இருக்கு இல்லவா வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம்?
1: அதிகமா விற்பனை ஆகிறது என்றால் இங்க இருந்து அங்க இருக்கிறவங்க அதிகமான மக்கள் சிங்கப்பூர்ல
0: இருக்கின்றார்கள். சிங்கப்பூர் நாகரிக நடைமுறை பாவனைகள் அங்கே நடமாடுகின்றது. அதை பார்த்து விட்டு நீங்களும் அதே போல அணிய வேண்டும் என்று நினைத்து வாங்குறேன். அப்ப சிங்கப்பூர் பொருட்கள் இந்தியாவிலே இந்தியா நாணயத்துக்கு பெரு நாணயம் கொடுத்து வாங்க வேண்டுமே?
1: அது இப்போதைக்கு இல்லை, அப்போதைக்கு 80 காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பிரபலமாக இருந்தது, இப்போது யாரும் விரும்பவில்லை சிங்கப்பூர் பொருட்களை.
0: அப்படி என்ன, ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வருவார் சர்வதேச நிர்ணயத்தில் மகாலிங்கம் மங்கள நாயகி அவர்களோடு பேசும்போது என்றால், நானும் 4 வருடங்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்தவன், பணிபுரிந்து அதனால தான் நான் அடிக்கடி கூறுவேன், சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் என்று சொல்லு, சரியா? அது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பாரடைஸ் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லி, உலகத்தின் சொர்க்க பூதி என்று கூறுவார்கள் அந்த சிங்கப்பூரை. சிறப்பு. அதனால் இப்பொழுது சிங்கப்பூரை பற்றி பேசிய பொழுது அந்த பதம் வந்து உங்களையும் இணைத்து விட்டு இப்ப சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். சரி, அப்படி என்றால் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அந்த அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த சிங்கப்பூர் சிங்க நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூமடிச்சு நின்றாலாம் அந்த படம்.
0: நம்ம ஊர் சிங்கார் ரஜினியோட திரைப்படமா இருக்க வேண்டும். நம்ம ஊர் சிங்காரி, ஓ நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூருக்கு வந்த இன்னொரு பாடல் இருக்குல்ல, சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான் ஒரு பாடல் இருக்குது, சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான். சிங்கப்பூர் என்றால் சிறப்பு, சிங்கார பூமி என்று நான் புரிதல் பட்டேன். எங்கள் சிங்கப்பூர்லே ஒரு பெருமைக்குரிய விடயம், அங்கு உள்ள தேசிய கீதத்திலே மும்மொழிகளும் இருக்கின்றது, தமிழ் சீனம் மலையாளம் மூன்றும் இருக்கின்றது. நான் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்து அங்குள்ள மக்கள் எல்லா பாசையும் பேசுவார்கள் மாறி மாறி. அங்கு சாதி மத இன பேதங்கள் இல்லை, அற்புதமான ஒரு நாடு. அங்கு எதுவும் இல்லை ஆனால் எல்லாம் உண்டு. சுருக்கமாக அங்கே எதுவும் இல்லை, மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் அங்கு இல்லாதது இந்த உலகத்தில் இல்லை. எப்படி இருக்கும்? ஈவன் நாங்கள் பருகிற தண்ணீர் கூட அங்கு இயற்கையாக இல்லை ஆனால் எல்லாம் இருக்காங்க. சரியா? அழகுறது அழகான, அதனால்தான் நான் சிங்கார பூமி என்று கூறிக்கொள்வேன். மகாலிங்கம் வந்தவுடன் சிங்கார பூமி என்று கூறுவேன். சர்வதேச நேரத்திலே வருவார் மகாலிங்கம் என்றவர், சர்வதேச நேயர் விருப்பத்திலே பாடல் கேட்பார், சினமம் கேட்பார். சரி, அப்ப உங்களுக்கு நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தார் என்று அந்த பாடல் வேணும் உங்களுக்கு, அதை தருங்க. இப்ப சிங்கப்பூரை பற்றி சிலை சிலை ஈசன் கூறிய வேளையில அந்த சிங்கப்பூர் என்ற பதமும் அங்குள்ள அவர் சேலையை மட்டும்தான் கூறினா, நீங்கள் சகல பொருட்களை பற்றியும் கூறி பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி சரவணன். வேறு என்ன பேச முடியல் பேசுங்கள், ஏதாவது உண்டா?
4: வேற எந்த தகவல்
0: இன்றைக்கு இல்லை. நாங்கள் நேற்று கொடுமையோ கொடுமையோ உச்சத்தின் வெப்பத்தின் உச்சத்தை கண்டோம்.
4: எனக்கு இப்ப நான் பேசுவதற்கு முன்பு ஒருவர் பேசுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு வழி விடுவோம் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு.
0: நன்றி, பெருந்தன்மை. நன்றி சர்வனா. அனைவரும் நலமாக இருங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு அனுபவியுங்கள், நிலவை அனுபவித்துக் கொண்டிருங்கள், வாழ்த்துக்கள்.
4: சரி,
0: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அன்பு உறவினர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை பரிமாறி சொற்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு எத்தனையோ ஒரு விடயத்தோடு வந்து பல விடயத்தை பேசி எத்தனை சொற்களை கண்டுகொண்டு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17,000 கிட்ட ஏறக்குறைய 17,000 வார்த்தைகளை உதிர்க்கின்றார்கள். எண்ணி பார்ப்போம் ஒரு நாளைக்கு என்று எண்ணி பார்த்தால் அதை எங்களால் முடியாத. சரி, இப்பொழுது சரவணன் அவர்கள் வழிபட்டு சென்றார். ஆருக்காக? இவருக்காக வந்து விட்டார். இவர் அவர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் இருக்கீங்களா?
0: வணக்கம் அன்பு கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நீங்கள் இருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தீர்கள், நீங்க அதனால தான் யார் இவர் என்று கேட்டேன்னா தேவாவும் தேவாவும் இணைகிறதுக்கு முற்படுகின்றார். சரி, நலமாக இருக்கும் இந்த வழியில உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே?
5: வெயில் தானே ஐயா,
0: இன்னும் நின்றபாடு இல்லையே, வெப்பம் அதிக, இன்னும் ஒரு மாதத்துக்கிடம் இல்லை. ஆவணி மாதம் ஆடி வர வேண்டுமே, ஆடி காத்து அம்மியை தூக்கிட்டு போற காத்துக்கெல்லாம் காற்று கிடம் இருக்குல்ல வாசு, அந்த காற்று வர, அதாவது எங்கள் நாட்டிலே தெற்கு நோக்கி தெற்கில் இருந்தான் பெருந்த பெருமையான பெரும் காற்றாக வீசும், அதை சோழக காற்று என்று கூறுவார்கள். நீங்கள் எப்படி கூறுவீர்கள் அந்த காற்றை? அனல் காற்று என்று கூறும். இந்த ஆணியிலே தானே அக்கினி நாள் இருந்தது, கடந்து வந்து விட்டோம் இல்லையா? சிறப்பு.
5: இருந்தாலும் இன்னமும் இருக்கு கொஞ்சம்.
0: ஆமா ஆமா, நேற்று தினம் எங்களுக்கு இந்த வெப்பத்தை
5: 104 டிகிரி சென்னையில
0: 104 கண்டுபிடிக்கிறா கட்டிக்காரர்கள். சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது?
5: இங்க அந்த அளவு கிடையாது, கொஞ்சம் கம்மி தான்,
0: கொஞ்சம் குறைவு தான். இந்த கம்மி என்ற பதம் இங்க எப்பொழுது வந்த பதம் ஐயா? எங்கள் பேச்சு வழக்கிலே இருக்கின்றது கம்மி என்ற ஒரு வார்த்தை, ஜாஸ்தி என்ற ஒரு வார்த்தை,
5: குறைவுங்கிறதுக்கு கம்மி என்று சொல்லுவோம்.
0: ஆமா, அது எது தமிழிலே இருக்கின்றதா அல்லது பிற மொழியா?
5: எனக்கு தெரியாது, பேசும்போது பேசுறது.
0: ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாம இருக்கிற அந்த கம்மி வந்து பேச்சு வழக்குலேயே வந்து எங்களோட புகுந்து விட்டது. சாதாரண சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் படித்தவர்கள் படியாதவர்கள் வாயிலும் இருந்து உதிர்கின்றது. குறைந்து குறைவு என்பதை கம்மி என்று கூறுகிறார்கள், உயர்வு என்பதை ஜாஸ்தி என்று கூறுகிறார்கள். சரியா? ஆனால் அது ஜாஸ்தி என்ற பதத்தோடு நாங்கள் பார்க்கும்போது எங்களோட சமைச்சலாக இருக்காது. ஆனால் இன்று எங்களுக்கு சொல்லோடு பாடல்களே அந்த விளங்கும் போது நாங்கள் அதையும் ஒரு தடவை அலசி பார்க்க வேண்டும். சரி, குறைவான இந்த நேற்று விட இன்று கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, சென்னையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். இருப்பினும் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கிறது.
5: இரண்டு முறை, ஒரு நாளுக்கு இரண்டு முறை.
0: சரி, போதா போட்டு இன்னொரு தடவை மூன்று முறையா என்ன வந்தது? உங்கள் மை வாட்டர் மை பாடி மை பாத்த நெடுங்கள், என்னுடைய தண்ணி என்னுடைய உடம்பு நான் குளிக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. அது இயற்கையாக எங்களுடைய உடலிலே இருக்கின்ற துர் நீர் எல்லாம் வெளியேறுவது. சரியா? அது சாதாரண நாளையிலே வெளியேறுவதை விட இது இயற்கையால் கொடுக்கப்படுகின்ற ஒரு துறவி, ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி என்றால் என்ன வேண்டும், உடலுக்கு பயிற்சி இருந்தால். அதனால் தான் நாங்கள் வருடத்தில் ஒரு நாளாவது உப்பு நீரிலே முழுகி எழும்ப வேண்டும் என்று கூறி கடல் நீராடுகிறோம். இது சமயத்தோடு உள்ளடக்கப்பட்டு வருகின்றது.
5: ஆண்டுக்கு ஒரு முறை போயிட்டு வருவோம்.
0: ஆண்டுக்கு ஒரு தடவை சென்று வருவது சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் பொருங்க,
5: காவேரிப்பட்டினம்
0: சென்று நீராடுது. நாங்கள் பக்கத்தில் உள்ள கால்வாயில கூட நீந்த முடியாது இங்க. அதற்கு அமைக்கப்பட்ட இடத்திலேதான் போகலாம். என்னவென்றால், இந்த உலகத்திலே எங்கள் பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே பூமி கால் பங்கு, நீர் கடல் முக்கால் பங்கு. அது நீர் மட்டும் வரவில்லை, நீரிலிருந்து எழுந்து வரும் ஆவிகள், அதிலிருந்து படர்ந்து வரும் வாயுக்கள் பல. அந்த வாயுக்கள் உயிரினங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அது எங்களை சுற்றி ஓடிக்கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. கடல் இல்லையில் பூமி இல்லை. பூமியெல்லாம் இருந்து ஏதோ ஒரு போர் மாதிரி வந்துவிடும். அந்த வெப்பம் தான் என்றால், அது இரவு நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றுண்டு. என்னவென்றால், கடல் வந்து குளிரடைந்து விடும். குளிரடைந்த விடத்தில் குளிர இடத்தை நோக்கி காற்று செல்லும். அப்ப பூமியிலே வெப்பம் இருக்கின்றது, அங்கே செல்வதற்காக செல்வதால் தான் அந்த காற்று வெப்பமாயிருக்கு. அதே வேளை கடல் பக்கம் இருந்து வீசிக்கொண்டு வருகின்ற காற்று எங்களுக்கு குளிர்மையாக இருக்கும். புரிகிறதா? இங்கே என்ன பாடலை, இதோட ஒட்டி என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பாடலை.
6: உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்.
5: இந்த பாடல்
0: இதுதான் கூடாது என்றது பாத்தீங்களா? இப்பதான் அவர் வந்து காதல், உறவு, பந்தம் என்று ஆசையா சொல்லி போட்டு போக, நீ வந்து உறவு என்றொரு சொல்லிருந்தால் புரிவு பிரிவு என்றொரு சொல்லிருக்கும் என்று வந்து விட்டுக்கிறேன். ஏன் ஐயா, உறவு உறவாக இருக்கக்கூடாதா?
5: இனிமையா இருக்கும் ஐயா பாடல். அது
0: இல்ல, உறவு உறவோடு இருக்க கூடாதா? பிரிவும் இருக்க வேண்டுமா? ஆமாம், நல்ல பாடல். உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு என்று, ஏனென்றால் இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்று ஒன்று இருக்கின்றது. சுகதேகியாக இருப்பவர்கள் நோயாளியாக வருவது உண்டு. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று உண்டு. கருப்பு என்று ஒன்று இருந்தால் அதுக்கு எதிர்மறையாக வெள்ளை என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ ஒரு உதாரணம் எல்லாவற்றையும் அந்த பாடல் கூறாவில், துன்பம் என்பதற்கு அதிலும் பிரிவு துயர் வரும் பொழுது உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு. ஏன்னா உறவு என்று இருந்தபடியால் தானே பிரிவு என்று வருகின்றது இல்லையா? பார்த்தீர்களா பதங்கள் எப்படியான கருத்துக்களை கொண்டு வருகின்றது? சிறப்பான பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள். இது என்ன திரைப்படுத்தீங்கய்யா?
5: இதயத்தில் நீ.
0: இதயத்தில் நீ? ஆலையா நானா நீங்களா ஐயா? இதயத்தில் வாழ்த்துக்கள். சிறந்த பாடலை தந்திருக்கிறீர்கள். என்னையா
5: செவ்வாய் என்று சொன்னீங்களா?
0: ஆமா ஆமா, அது கூறுங்கள், அதை நாங்கள் தெரிய இருக்கின்றோம்.
5: இல்ல, நானும் அவங்ககிட்ட தெரிஞ்சிடணும்னு ஆசை. இதே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்?
0: ஆனா சொல்லுற செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுகிறான். எனக்கு அப்படி எதுவும் நடைபெறவில்லை. நான் செவ்வாய்க்கிழமைகளின் கடமைகள் நான் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறேன். ஒரு பிள்ளையும் நடைபெறவில்லை. எதற்கு மனம் தர ஐயா? செவ்வாய் செவ்வாய் வெறும் வாய் என்றால் செவ்வாயில் நாங்கள் நினைப்பது ஒன்றும் பலிக்காத ஐயா. கூடாது என்று நினைக்காது பலிக்காது நல்லா தான் இருக்கும். செவ்வாயில் கைகூடும் ஐயா. செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் பார்த்து ஜோதிடர்கள் கணித்து திருமணத்தை புரிந்து வைக்கும் போது சரியாக வருகிறது அல்லவா? செவ்வாய் தோஷம் உள்ளவை நடைபெறுகிறது தெரியாது. செவ்வாய் என்பது சிவந்த வாய்
5: எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
0: அது பார்த்தா தெரியும் ஐயா. செவ்வாய் இதை பார்த்தால் தெரியும் ஐயா. யாருக்கு சிவந்த யாருக்கு சிவந்த உதவி இருக்கிறதோ அது செவ்வாய்.
5: நான் செவ்வாய்க்கிழமை
0: சிறப்பு பார்த்து கிருஷ்ணன் பதில் செவ்வாயில் சென்ற இடம் எனக்கு அதுல ஒரு பிழையும் இல்லையா. நாளும் கோளும் நமக்கென் செய்யும் எல்லாம் நன்மையே என்று பாடியிருக்கின்றார்கள். புராண காலத்திலிருந்து பாடுறார்கள். நாங்கள் தான் கணிப்பது. எனக்கு அன்று நான் ஏதோ பிழை விட்டு விட்டேன் அது நடந்து விட்டோம்னா செவ்வாய்க்கிழமை என்று எண்ணி கொடுறது எல்லாம் பிழை. எல்லா நாளும் சிறந்த நாள்
5: தான்.
0: எல்லா நாளும் சிறந்த நாள் தான். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பிறந்து நல்லா தானே இருக்கின்றீர்கள். எத்தனை பேருடைய மானத்தை காக்கின்றீர்கள். எல்லாரால முடியுமா? இல்லை. ஆடை நெய்வது என்ன ஆளின் மானத்தை காக்கத்தானே. இது அழகு ஒரு புறம் அழகு மற்ற புறம் அது புறம் தைத்து வெட்டி ஒட்டி தைத்த புறம் அழகு வரும். ஆடையை சுற்றினால் இறந்து போன ஒரு ஆன்மாவுக்கு கூட இறந்த பின்பும் மானம் உண்டு என்பதற்குத்தானே ஆடையால் மூடுகிறோம். அந்த ஆடையை நீங்கள் தானே தருகின்றீர்கள் ஐயா. அதுவளவு பெருமைக்குரிய தொழில். புரிகிறதா? அந்த ஒரு கதை ஒன்று இருக்கின்றது ஐயா. அது முன்பும் கூறியிருக்கின்றேன் என்று ஒரு சிலர் ஒரு நண்பர்கள் கூடி ஒரு பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்ட போது ஒரு நாள் ஒரு ஓய்விடத்திலே தங்கி இருக்கும் பொழுது அவப்பொழுதும் தவப்பொழுது மேல் அவப்பொழுதுன்னா சும்மா அப்பொழுது போக்குறதை விட ஏதாவது செய்து கொண்டிருந்தான் நல்லது என்று சொல்லி அவர் ஒருவர் எடுத்து அதில் இருந்து ஒரு தடிக்குச்சி ஒரு கட்டை இருந்து அதை எடுத்து ஒரு பொம்மையை செரிக்கின்ற அது ஒரு பெண்ணுடைய பொம்மையாக வருகின்றது. அவர் வந்து இந்த கைத்தொழிலே கிரெடிக்காரன். அவர் வந்து சிற்பங்கள் செய்வதிலே நிபுணர். அடுத்த நண்பர் என்ன செய்கிறார்? அதற்கு மை பூசி அழகுபடுத்துகிறார். அவர் ஒரு கலைஞர். அவரும் ஒரு கலைஞர் தான். கண்ணுக்கு இமைக்கு காதுக்கு மூக்குக்கு என்றெல்லாம் மை பூசி அழகுபடுத்துகிறார். அடுத்தவர் பொற்கொல்லர். அவர் அதற்கு உடனே நகைகளை அணிகலன்களை போட்டுகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதல் இவற்றையெல்லாம் முடிந்தவுடன் பார்த்துவிட்டு அடுத்தவர் வந்து நெசவாளர். அவர் தான் இதை ஆடையை கொண்டு வந்து அதற்கு பொருத்தி விடுகிறார் உடுத்து விடுகிறார். இப்பொழுது அழகான பெண்மணி அந்த பெண்மணி உயிர் பெற்று விட்டார். அங்கால உள்ளவர் படைத்த தொழில் மாந்திரிகம் தெரிந்தால் அவர் அவருக்கு உயிர் கொடுத்து விட்டார். புரிகிறதா? அப்ப ஒரு மரக்கட்டியாக இருந்தது பெண்ணாக வந்து விட்டது. இப்ப அவள் பெண்ணாகி விட்டாள். மங்கை அழகாக உடுத்தி அழகான நகை அணிந்து என்ன அற்புதமா லட்சணமாக இருக்கின்றாள். அப்ப இவர்கள் ஐவரும் அவை மனம் புரிய விரும்புகிறார்கள். அந்த பெண் கூறுகிறார், நான் கூறுகிறதான் மனம் முடிப்பேன் என்று. அவள் யாரை விரும்பியிருப்பாள்? முதல் முதல் கட்டையாக இருந்த தன்னை ஒரு உருவமாக்கினவரையா? இல்லை நான் உருவம் வாங்கின பிறகு எனக்கு வர்ணம் திட்டி என் நான் பெண்மை என்பதை வெளிப்படுத்தியவர்க்கா? இல்லை அதற்கு

0: வேறு சும்மா கட்டை
1: கட்டை இல்லைன்னா ஒன்றும் செய்ய
0: முடியாது. அப்ப அணிகலன்களை பூட்டி அழகுபடுத்தி இருக்காரு
1: அதுக்கப்புறம்ல.
0: அப்ப உயிர் கொடுத்திருக்கு, உயிர் கொடுத்திருக்கிறாரு. சும்மா கட்டையா இருந்த அவ அப்படி மனம் முடிப்பா? கட்ட கட்டையாக இருந்தா இன்னொரு அவர் ஆடை உடுத்தி இருக்கிறாரு. அவர் எல்லோருக்கும் நன்றி கூறி தனக்கு மணவாளன அவர்கள் உரிமை அந்த புடவையை கொடுத்தவருக்கு தான் அவர் கொடுங்க. மானத்தை காத்தவர், இவ்வளவும் செய்யலாம், எல்லாம் அப்படியே போகலாமா? இல்ல தானே, ஒரு கட்டை உயிர் பெற்று வந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டோ அழகா எல்லாம் பூசி எல்லாம் போட்டு பட்டு இந்த நகைகள் எல்லாம் அணிந்தோண்டு நடந்து போக முடியுமா? முடியாது. மக்கள் மத்தியிலே போனோம், மானம் என்று ஒன்று கையா, மானத்தை காத்தவர் தான் தனக்கு மணாளன வர வேண்டும் ஒரு கதை இருக்கின்றது. அதனால் நீங்களும் நான் முன்பு நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது என்ன, எங்களுடைய மானத்தை காக்கின்ற புனிதமான தொழிலை செய்பவர்கள், மிகவும் உயர்ந்த தொழில். அதனால் தான் நெய்தல் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் கூட எல்லோருக்கும் பிரபஞ்சப்படுத்தி விட்டார். அவர்களுடைய சின்னம் ராட்டை தானே? ஆமா. அதனால் நீங்கள் ஒரு பிரபல்யமான தொழில, கடினமான தொழிலா இருந்தாலும் கண்ணியமான ஒரு தொழில், உலகத்துக்கு அதாவது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து இறந்து ஒருவர் சிதையில் போகும் வரையும் அவரை காத்து கொள்வது ஆடை. அந்த ஆடையை தயாரித்து கொடுக்கும் பெரியவர் அல்லவா நீங்கள்? நன்றி. சாரி, இப்ப ஆடை நன்றாக அழகாக இருந்தாலும் கிழிந்து போகிற தன்மை இருக்கின்றது தானே? அதுதான் உறவு என்ற சொல்லியிருந்தால் பிரிவு என்ற சொல்லிருக்க வேண்டிய போல ஆடை என்ற அது கிழிந்து போகும். கிழிந்த பின்பு ஆடை இல்லை தானே? கிழிந்த பின்பு ஆடை இல்லை, துணிதானே. சிறப்பு. இது வந்து தந்திர நாங்கள் இதாக நகைச்சுவைக்காக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் எத்தனை வார்த்தைகளை என்று பேசிவிட்டோம். அதனால் செவ்வாய் என்று நாங்கள் குறை நினைக்க வேண்டாம். செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும். ஏன்னா செவ்வாயில் பிறந்தவர்கள் செவ்வாயில் பல விடயங்களை சாதித்தவர்கள். ஓடி துடிக்கின்றார்கள் செவ்வாய்க்கு போகவும், செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போகும், என்ன செவ்வாய் கோலத்துக்கு போகும் என்று துடிக்கின்றார்கள். செவ்வாய் சிறந்தது தான் ஐயா, அது நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்வது. பூனை குறுக்கே போனா பயணம்
1: இல்ல சொல்லும் போது பாதிலே நிப்பாட்டிட்டீங்களே, நாம அது கேட்டு தெரிஞ்சு போன்னு ஒரு ஆசையில கேட்டேன் ஐயா.
0: நானும் செவ்வாய்க்குள்ள பிறந்தேன், தப்பாக சொல்ல நான் தப்பாக சொன்னேன் இல்லத்தானே, நாங்களும் தப்பாக சொல்லவில்லை. நாட்டிலே பேசுவதை கூட அறியாம இப்ப பாருங்கள், ஒரு பயணம் பழிக்கிடும் போது குறுக்கே ஒரு பூனை போனா நீங்க என்ன செய்வீர்கள்? அது பூனை போற பக்கத்துக்கு, தனக்கு விரும்பின பக்கத்துக்கு போகுது ஐயா. இது பக்கத்து அறிவு இல்லையா? முக்கியமான காரியத்துக்கு போ, முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் போக போயிடும். பூனை குறுக்கே போனால் அது சகனம் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லை. அது பூனை அந்த பக்கத்துக்கு ஏதோ எலியோடியோ என்னவோ போயிட்டு அது அங்கே அதை கவனம் தீர்ந்து விட்டு போய்விட்டது. அது போனால் போகுது. சரி, நன்றி. நாங்கள் எங்களுடைய தமிழிலே வார்த்தைகளை நன்மைக்காக, தீமைக்காக, நகைச்சுவைக்காக, கோபத்துக்காக, தாகத்துக்காக, எல்லா விதமான பாவத்துக்கும் பாவித்து கொள்ளலாம். அது உச்சரிக்கும் விதத்திலே தான் இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணா. இப்பொழுது மனுஷா இருக்கின்றாரா?
1: இருக்காங்க,
0: கேட்டுக்கொண்டிருக்கின்றாவா? சரி, கொடுங்க பேசுவோம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கின்றீங்களாம்மா?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக சிறப்பாக. என்ன ஒரு குரல், ஒரு மாதிரி இருக்கிற வெப்பம் அதிகமா இருக்கோ? தாங்க முடியாம இருக்கம்மா. மின்விசிறி இல்லையா வீட்டு? மின்விசிறி இல்லையா? மின் விசிறி இருக்கின்றதா இல்லையா உங்கள் இல்லத்திலே, வீட்டிலே? இருந்தாலும் பயன் இல்லை என்ன செய்வது? வீட்டுக்கு முன்னாலே மரங்கள் இல்லையா அம்மா உங்களுக்கு? பெரிய பச்சை மரங்கள், உயரமான மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள் உண்டா?
2: கொல்லை பக்கம் தான் இருக்கு.
0: அங்கிருந்து காற்று வீசினால் அந்த கொல்லைப்புறத்துல இருந்து காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஜன்னல் அதுகள் இல்லையா அம்மா? திருடர்கள் வந்து விடுவார், அது வேற ஒன்று. எல்லாத்தையும் கவனித்து வாழ்க்கை என்பது உறவு இருந்தால் பிரிவு இருக்கின்ற, இவர் சொன்னது போல சந்தோஷம் இருந்தால் துக்கம் இருக்கத்தான் செய்யும்.

0: என்ன கோலம் அமைத்தீர்கள் மகளே? பூக்கோலம் தான் உங்களை விருப்பமான கோலம், பூக்கோலம் சிறப்பு. நாங்கள் இவர் பேசிய வார்த்தைகள் வந்து உங்களோட கணவர் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தார் என்று கூறினார். அப்படி ஏதும் வித்தியாசம் தெரிகிறதா அவர்களே? இல்லையே. அப்பவே நாங்கள் கவலைப்படுறோம். அவருக்கு ஒரு நாங்கள் செவ்வாய் பிரிச்சோன்னே அவருக்கு ஒரு ஆதங்கம் வந்துடும். ஐயோ, நானும் செவ்வாயில் தான் பிறந்தேன், நல்லதா கெட்டதா என்று. ஆனா நான் வந்தவுடனே கூறிவிட்டேன், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறிவிட்டேன். செவ்வாய் என்ன, புதன் என்ன, வியாழன் என்ன, வெள்ளி எல்லாம் நல்லம்தான். யாவும் எமக்காக, இந்த பூகோளத்தில் எமக்காக இறைவனால் கொடுக்கப்படுது. அவற்றை தாண்டி குறங்க வெள்ளி. அப்ப என்ன போல, மகளும் வெள்ளிக்கிழமை, நானும் வெள்ளிக்கிழமை தான். எங்களை என்ன மாற்ற, வெள்ளிக்கிழமை என்றால் என்ன, சனி என்றால் என்ன, ஞாயிறு சுகப்பிரசவம், அது போதுதானே. உங்கள் குழந்தைகள் என்ன என்ன கிழமையில பிறந்தார்கள்?
1: திங்கள்.
0: அடுத்தது
1: பையன் திங்கக்கெல்லாம் பிறந்தப்பா,
0: இரண்டும் மகனும் மகளும் அன்பிலே சமபங்குண்டு. அவர்கள் காட்டும் அன்பு உங்களிடமும் நீங்கள் காட்டும் அன்பு அவர்களிடம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, எல்லாம் நல்ல நாள் தான். அப்ப உங்களோட திங்கள் இருக்கின்றது, செவ்வாய் இருக்கின்றது, புதன் இருக்கின்றது, வெள்ளி இருக்கின்றது, எல்லாம் நல்லதுதானே. பேரமக்களும் அப்படி மாறி மாறிய தேதிகளில் கிழமைகள்ல பிறந்துடும். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், சரியா? சிறப்பு என்று அவருக்கு கூறுங்க. உங்கள் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் கவலை இருக்கு போட, செவ்வாய்க்கிழமை நாம் பிறந்து விட்டு, அது கிழமை, செவ்வாய்க்கிழமை, அது கிழமை, அது நட்சத்திரம் வந்து போற நாள் வந்து போறது கிழமை, ஏழு கிழமைகள்லயே அது ஒரு நாள். சரி, நல்லது. அங்கே உங்களோட கோலம் என்று அழியாமல் அப்படியே இருக்கின்றது, என்ற மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு. என்ன, மழை பெய்யவில்லை தானே?
1: இல்லப்பா இல்லப்பா, மின்சாரம் மட்டும் இல்லப்பா.
0: ஓ, மின்சாரமும் இல்லையா?
1: ஆமாப்பா.
0: என்ன நடந்தது?
1: ரெண்டு நேரம் ஆகும்பா.
0: ஐயோ, அப்ப இருள் சூழ்ந்து இருக்குமே.
1: ஆமாப்பா.
0: தூக்கத்துக்கு விரைவாக தூக்கத்துக்கு செல், அப்படி விரைவாக தூக்கத்துக்கு செல்ல வேணும் இருள் காலத்திலே. அவர் வீசிக்கொண்டே இருக்கட்டும், நீங்க தூங்கிக் கொண்டே இருங்கள். பின்பு நீங்கள் தூக்க முடித்தவர்கள் நீங்கள் விசிறிய மாத்தி அவருக்கு விசிறி கொண்டிருங்கள், சரியா? இது இயற்கதானே மகளே. இந்த இது நாங்கள் இதையும் நல்லா பேர்த்து எல்லாம் போகணும். இதற்காக இத்தனை பேர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள், பயிற்சி சாலைகளில் சென்று உடற்பயிற்சி செய்கின்றார்கள். இந்த வியர்வை வேண்டும் என்று, இது உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்றது. அதனால் இறைவனுக்கும் காலத்துக்கும் நன்றி. செவ்வாய்க்கிழமையும் வெப்பம் வந்தால் இப்படித்தான் இருக்கும், புதன்கிழமை வெப்பம் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும். நேற்று வெப்பம் இப்படித்தான், நாளை வெப்பம் இப்படித்தான், இன்று வெப்பமும் அப்படித்தான். சரி, இந்த அப்ப ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வோம். என்ன பாடலை கேட்போம்?
1: அக்கரை சீமை
0: அழகினிலே. அக்கரை சீமை அழகினிலே நல்ல பாட்டா இருக்குது, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அக்கரை சீமை அழகினிலே என்ற பாடலை உங்களுக்காக தரும் பொழுது நாங்கள் முனைந்து எல்லோருடனும் மகிழ்வோம். நன்றி மகளே, சிறப்பு. கிருஷ்ணா, செவ்வாய் என்பது சிறப்பு, செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும், செவ்வாய் அம்பாளுக்குரிய நாள், கவலைப்படாதீர்கள், சரியா? செவ்வாய் மிகவும் பலம் வாய்ந்தது ஐயா, அதனால்தான் இவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே இறங்கவே முடியாம இருக்கின்றார்கள். செவ்வாய் வாழ்த்துக்கள். நன்றி இருவருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூன்று தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து சொல்லி பேசி மகிழ்ந்து வருவதற்காக பலர் வந்து இணையும் வேளையிலே இங்கு இருவர் இணைவிற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அவர்கள் அழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். வாருங்கள், பேசுவோம். 6 4 7 8 7 4 6 4 1 5

0: வணக்கம் வணக்கம் மகளே வணக்கம். எங்கே காணவில்லை என்றுதான் வந்து நீங்கள் வரவீர்கள் என்பதற்கு முதலில் நீங்கள் தான் வரவேற்றிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று காட்டலைக்கு வந்த மகள் ஷியாமலாவை அழைத்து விட்டு அங்கே இப்ப வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா, இஞ்சிக்குடியில
1: இருக்கின்றீர்களா?
0: வேதாரண்யம் எப்படி இருக்கின்றது?
1: அப்படியா?
0: ஓ, அது இன்னும் பார்க்கவில்லையா மகளே? நல்ல முடிவாக வர வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கவனமா இருங்க, மனதை கைவிட வேண்டாம், சரியா? நன்றி மகளே, நன்றி. சரி, இந்த அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: நல்ல வெயில் அடிக்குதுப்பா.
0: நல்ல வெயில், நல்ல இந்த நல்ல என்று கூறும் பொழுது, சரி, அந்த வெயிலை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: வெயில நான் எப்பவுமே விரும்ப மாட்டேதா.
0: அப்ப நல்ல சொல்றீர்கள்.
1: அது ரொம்ப கோபத்துல கூட அப்படிதான் சொல்ல வரும்.
0: ஆமா, அந்த நல்ல என்ற பதம் பாருங்கள், எத்தனை விதமாக உபயோகிக்க, நல்ல என்ற நல்லது, சிறந்தது என்பதும் அதிக சிறப்பானதுக்கு நல்ல என்று கூறுகிறோம். அதே நேரத்தில் அதிகமான கொடுமை என்ன, நல்ல வெளுத்து வாங்குது ஐயா,
1: நல்ல வெயில் அடிக்குது, அப்படி
0: நல்ல மழை அடிக்குது. அந்த அந்த அந்த வெயிலே விரும்பவில்லை, ஆனால் நல்ல வெயில் அடிக்குது, மழை நல்ல மழை என்று, நல்ல மழை தானே, அதை நல்ல என்று எழுத்து கூறும் பொழுது எங்களுக்கு புரிகின்றது, அதிக மழை, தாங்க முடியாத மழை. அப்ப நல்ல நல்லா சொன்னீர்கள், அப்படி எல்லாம் சொல்லுவோம் சில விடயத்து. நல்லதை சொன்னா நல்லா சொன்னீங்க, அவர் தீயதை சொன்னாலும் நல்லா சொன்னீங்க போங்கோ
1: அப்படின்னு,
0: நல்லா சொன்னாலும் சொன்னானப்பா நில் அப்படி. இந்த நல்ல என்ற பதம் எல்லாவற்றுக்கும், பொல்லாததுக்கும் நல்லதுக்கும் உபயோகப்படுத்துவதா இருக்கின்றது, மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும். ஆமா ஆமா. ஆதலால் இப்பொழுது கிருஷ்ணா கேட்டபடி, செவ்வாயில் நான் பிறந்து விட்டேன், செவ்வாய் சிறந்ததையா, சிவந்த வாயை கொண்டவங்களையா, செவ்வாய் செவ்வாய் சிறப்பானதையா. செவ்வாய்க்கிழமைண்டா இப்ப புத பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு கூறுவார்கள். அங்கே ஒன்றும் கொட்டவில்லை, அங்கே ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை அம்மா, சும்மா அன்றைக்கு ஏதோ அறுக்கோ நடந்து விட்டதை அவர்கள் கூறிவிட்டார் இல்லையா? அம்பானி குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அம்பானி என்றால் என்ன? உலக பணக்காரவர், செயலி ஒருவர், எல்லா வல்லமையும் உள்ளவர்கள், சிறந்தவர். அங்கேயும் ஒரு குழந்தை, ஒரு கிழமை, நாள், நட்சத்திரம், நேரம், காலம் எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் எங்கள் அண்மையிலே யாசகம் செய்கிற ஒருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதே நேரம், அதே காலம், அதே திதி, அதே கிழமை. ஆனால் பலன் எப்படி இருக்கின்றது? அங்கே அவருக்கு அப்படி சொல்லுவார்கள், இவருக்கு இப்படி சொல்லுவார்கள் இல்லையா? அந்த நாளும் கிழமை இது இவர்களால் வகுக்கப்பட்டதே தவிர அங்க, ஆனால் நாளும் கிழமை எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நல்லதே, நல்லது. சரி, அப்ப சிவசங்கரன் எல்லோரும் தூங்கிட்டாங்க, பாடல்கள் கேட்டார்களா?
1: அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அம்மாட்ட கூட விட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட சொன்னான், நீ தாத்தாட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்,
0: நினைச்சிருப்பாங்க.
1: பாட்டு கேக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா, நேத்து வரல தாத்தா, நீ வரலடா, ஏதோ வேலையா போயிட்டாங்க அப்படி
0: சொன்னேன். பதிவின்படி நீங்கள் அதுக்கு பதில் தந்திருந்தீர்கள், பார்த்திருந்தீங்க. எதிர்பாரா விதமாக திடீரென்று ஒரு கடவுச்சீட்டுகள் விஷயமாக அரசாங்க அலுவலகம் என்று எங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சில சமூக பணிக்கு நான் பொறுப்பானவர். அப்ப அவர்கள் வந்து கேட்டபோது என்னால் ஒன்றும், அந்த கடைசி நாள் என்றபடியால் அது குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கு அது சரிவர செய்வர முடித்து கொடுத்து விட்டோம். அது இங்கே அதனுடைய பணியிலே அது முன்னு, அதாவது வந்து சமூக பணி, வேறு எதிர்பார்ப்புகள் ஒன்றுமில்லை, சமூக பணி, அது என் கடமை. அன்னை தமிழ் இந்த இது படித்த தொழில் ஆசிரியர் முன்னாள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் என்று, மற்றவர்களுக்கு உதவி என்று வரும்பொழுது நாங்கள் முடியாதுன்னு, அதுவும் கல்வி விதமாக அறி எல்லோரும் தெரிந்தவர் இல்லை தானே மகளே. அப்போ அவர்களுக்கு உதவி செய்யணும், வாகன வசதி இல்லாதவன நாங்களே கொண்டு சென்று எல்லாம் நானும் மகளுமாக சென்று சரியாக முடித்து கொடுத்தேன். நல்லது, அது உங்கள் எல்லோருடைய ஆதரவும். நீங்கள் அதுக்கு ஆமாம் அது ஒரு குறையும் இல்லாமல் நான் போய் வந்தால் நீங்கள் அதை அனுமதிப்பீர்கள் என்ற மனதுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்குது தானே அம்மா.
1: ஆமாப்பா, அப்புறம் வேலையை முடிக்கணும்லப்பா, இதுவும் வேலை அதுவும் வேலை தானேப்பா. நாங்கள் காத்திருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அது
0: நாங்கள் பிறந்த நாடு இல்லை, இது வெளிநாடு அயல் நாடு, கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலும், அரசியல் கர்மத்தில் அதுவும் கனடா நாடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் பிறந்த நாட்டில் கால் ஊன்ற முடியாத நிலையில் ஓடி வந்த இடத்திலே நீ ஆதரித்த நாடு. நாளை எதுனா உங்கள் கனடா டே என்ற ஒரு பெரிய எதுனா நடைபெறுவது, கனடா டே என்று குடியரசு தினம் போன்று கனடா தினம்
1: போன வருஷம் கூட
0: சொன்னீங்க, சொல்லி
1: எந்த வருடமும் அப்படி சொல்லியிருக்கீங்க.
0: ஒரு வருஷம் இருக்கு, அது நன்றி கடனாயும் நாங்கள் அதுக்கு விசுவாசமாக இருக்கத்தானே அம்மா வேண்டும் தேசிய. சரி, இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகளே?
1: ஆனா நான் ஒரு பாட்டு நினைச்சிட்டு வந்தேன், எனக்கு வேற ஒரு பாட்டு சொல்லோடு பாடுதாரு, அதனால நீங்க சொல்லிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு பாடல். ஆனா படம் பேரு சரியா தெரியல,
0: நான்
1: கண்டுபிடிச்சேன் பாடின பாட்டுப்பா. ஜோசியம் நல்ல ஜோசியம் பாருங்க, ராசியே சொல்லி ராசியே கேளுங்க, புத்தாள பொம்பளை சொன்னது தப்பாது ஐயா வாயா. அந்த பாட்டுப்பா,
0: படம் நல்ல நடிப்பு அதுலயாவா, அந்த நடிப்பு ஜோசியம் நல்ல
1: படம் பேரு மறந்து,
0: அதை பொழுது நான் கூறுவேன் பாடல் தரும் பொழுது
1: கூறுவேன்.
0: இந்த பாடல் முன்பு ஒரு தடவை நாங்கள் மொழியேஜி கருத்து காற்றில்
1: கேட்டிருக்கப்பா, நானே கேட்டு
0: நீங்களே கேட்ட பாடல், நீங்கள் தானே எப்படி ஒரு பாடலை வந்து தருவீர்கள். நல்ல பாடல் ஜோசியம் நல்ல ஜோசியம், அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்தவங்க நன்றி, எங்கு சென்றாலும் உங்களோடு வந்து இணைந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து முன்னேற்ற தமிழ் வானொலியை மெருகூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனர்கள் பூரணமாக கிடைக்கும், பூரணமாக உங்களுக்கு இறையர்கள் உண்டு மகளே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வைத்தியருடைய சோதனை நலமாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள்.
1: நன்றி
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கலாமா? வாழ்த்து,
1: நன்றி
0: நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் ஒரு வானொலி, வானொலியிலே வந்து நேயர்கள் உறவுகள் என்று அறிவிப்பாளர்கள் அதிபர்கள் என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக, ஒரு குடும்பமாக ஒரு மரத்தின் கீழ் நிழலுக்குள்ளே அமர்வதும், நாங்கள் இந்த குடைக்குள்ளே இந்த நிழலுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த ஒரு உறவு முறையை கட்டி காத்து கொடுத்தது எங்கள் அன்பு மகள் அதிபர் வானரசி மீராதான் என்று கூறுவதில் பெருமைப்படுவோம். அதை அவர் கூறியதன்படி எங்களை கட்டிய காத்து வளர்த்து இந்த நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கும் போல, எங்கிருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து இத்தனை உறவுகள், பழைய பழைய உறவுகள் எல்லாம் தேடி தேடி வருவார்கள், நாங்களும் தேடி செல்லுகின்றோம். எல்லாம் சகோதரங்கள் போல உறவு முறை கொண்டாடி வாழுகின்றோம். அந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் செவ்வாய் தோறும் மலரும் சொல்லோடு

சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் போலே அந்த உறவினர்கள் வந்து இணைந்த போலே நீண்ட நாட்களுக்கு பின் பல சிரமத்தின் மத்தியிலே அவர் பல தொல்லையோடு இருக்கின்றார். நேரமே கிடைப்பதில்லை. இருப்பினும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஆவல் உள்ளேன் என்று பல தடவை எழுதியிருந்தார். ஆனால் அவர் தனியே தளத்திலே மட்டும் பாடலை கேட்டுவிட்டு செல்லாமல் அவர் நேரலையில் வந்தால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் பரீட்சியம் உள்ளவர் வருவார் என்று நான் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு தொழில் காரணமாகவோ அல்லது என்ன காரணமாகவோ அவருக்கு நேரலைக்கு வர முடியவில்லை என்றும் அவர் முயற்சி செய்து என்னுடைய அறிவித்தலின்படி அவர் நேரலைக்கு வந்திருந்தார். சினிமாக்கட் சிதம்பரம் தில்லை சீனிவாசன் அவர்கள் அவருக்கு இந்த அவர் தந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அவர் கேட்ட பாடலை முதல் பாடலாக தருகின்ற முதலில் வந்தவர் நேரம் சரியாக 12:43 எங்களுக்கு உங்களுக்கு 10:13 இரவு நேரம். இதோ அந்த பாடல் தில்லை சீனிவாசன் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதோ உங்கள் பாடல். கல்கி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

தேவா அவர்களின் இசையிலே ஒலித்த அந்த பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து முதலாவது நேராக நீண்ட நாட்களாக அழைத்தும் வராமல் நீண்ட நாட்களாக அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் காற்றழைக்கு வர நேரமின்மை காரணமாக இன்று கிடைத்த நேரத்தோடு வந்து இணைந்து கொண்ட தில்லை சீனிவாசன் சிதம்பரம் சினிமாக்கிட்டிருந்து கேட்டிருந்தார். அந்த பாடலை தொடர்ந்து வரும் இன்று அவர் வருவதற்காக விண்ணப்பம் செய்து எனக்கும் சிபாரிசு செய்திருந்தார் திரு ஜெகவர் சாதிக் அவர்கள். அவரிடம் கூறிந்து நேரலைக்கு வரும்படி கூறுங்கள் என்று அதன்படி அவர் வந்துவிட்டார். அவர் கேட்ட பாடலை தந்துவிட்டு உடனே இவரும் வந்துவிட்டார் ஜெகவர் சாதிக் அவர்களுக்கும். ஜெகவர் சாதிக் அவர்களே, உங்களுக்கு துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் துன்பம் வரும்போது நகுக என்று வள்ளுவரும் கூறியிருக்கின்றார். நமக்குரு நாத நம்மை வருத்துவது கொல்ல வல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்று ஆறுதல் கூறப்பட்டிருக்கின்றது. திருவருட் பயனிலே கூட இறை வணக்கங்களிலேயும் இதற்கும் அவன் அருள் வேண்டும், எல்லாம் விதி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நோய் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வருவது வழக்கமான ஒரே நேரத்தில் வரும்போது பட்ட காலையிலே வடம் கட்டக்கூடிய கெடும் என்று கூட நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். எதற்கும் சிந்தனையை சரியாக செலுத்தவிடும், மனம் கலங்க வேண்டாம். எப்பொழுதும் கலங்கி இருப்பதல்ல, தண்ணீர் தெளியத்தானே வேண்டும். முயற்சியுங்கள், அவனுடைய விதி பலம் எப்படி இருக்கின்றதோ அதுதான் நடைபெற உண்டு. நாங்கள் எப்படித்தான் துவண்டு துடித்தாலும் ஆனால் எல்லாம் நல்லமாக நடக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் இணைந்து இறை பிரார்த்தனை செய்யும் இந்த வேளையிலே அவர் நினைவாக ஒரு பாடல் தர்ம யுத்தம் திரைப்படத்தில் கேட்டீர்கள். இப்பொழுது தர்ம யுத்தமாகத்தான் அவர் இருக்கின்றார். அந்த தர்ம யுத்தம் ஜெயிக்க வேண்டும் என்றும் ஒரு தங்க ரதத்தில் என்ற ஒரு அற்புதமான சகோதர பாசம் உள்ள பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்ட விதத்திலே அந்த பாடலை தருகின்றோம், கேட்போமே.

பாசத்தின் கனவுகள் பல, பாசத்தினால் எண்ணங்கள் உருவாவது பல. நிறைவேறுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு சுலபம் என்பது வாழ்ந்து பார்த்தால் தெரியும். இந்த பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்தில் இதே ஆண்டு, அதாவது இதே மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இன்று 30 நேற்றைய தினம், 29ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அன்று வந்த திரைப்படங்கள் அந்த சகோதர பாசங்களை எவ்வளவு நெருக்கமாக, இறுக்கமாகவும், வலிமையானதாகவும் காட்டியிருந்தார்கள் பல திரைப்படங்களிலே. அதே போன்று இந்த சகோதர பாசம் கிடைத்தற்கரிய ஒரு பாசம். அம்மா அப்பா, மாமன் மாமா, அந்த உறவில் சகோதர உறவு மேலும் சிறப்பான உறவு. அது வாழ்க்கையிலே கிடைப்பது அருமையானது. அந்த சகோதரன் கிடைத்திட அது பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இசைஞானியின் இசையிலே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிஞர் தந்த அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் ஐயாவின் குரலே உருக்கமாக பாடி சென்றது. சிறப்பான இந்த பாடலை கேட்டு நிகழ்ந்திருப்பார் ஜெகபிரசாதிக்கு அவர்கள். நிகழ்ச்சி இருந்தாலும் சிந்திக்க வேண்டும், நீங்கள் மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, எல்லாம் அல்ல, இறைவனிடம் பாரத்தை கொடுப்போம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்ற அந்த நம்பிக்கையோடு, இறைசா பக்தியோடு அவருக்கு ஆவணம் செய்யுங்கள், நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தும். இந்த வேளையிலே எப்பொழுதும் வந்தால் நாங்கள் ஒரு சல்லாவிப்பதற்கு இதமாக வந்து ஒரு பொருளை கொண்டு வந்து விடுவார். அதில் பொருளை எந்த பக்கத்திலாவது நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் பேசி மகிழ்ந்த வேளையிலே செவ்வாய் வந்தது, சனி வந்தது, புதன் வந்தது, பல வந்தது, நாடுகள் கோள்கள் எல்லாம் வந்தது, நன்மை தீமை வந்து அது காதலிலே சென்று முடிந்தது. காதல் என்றால் என்னவென்ற கருத்தை கூற வகையிலே அன்பு மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வருவார் என்று நான் கூறுவேன். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்தில் கேட்டிருந்தீர்கள் அல்லவா, அந்த பாடல் இதுதான். அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா?

சொல்லாமலே சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் எங்களுக்கு பல இசைகளிலே பாடலை கேட்கின்றோம். மரகதமணி இசையமைப்பாளரின் இசையிலே வந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு கே எஸ் சித்ரா அம்மா சின்னக்குயிலும் இணைந்து பாடிய விழாமலே இருக்க முடியுமா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்து பாடலை அன்புடன் மகாலிங்கம் கேட்டவளை நாங்களும் இணைந்து கேட்டோம். சொற்கள் என்பது எவ்வளவு பதமானது, இதமானது, எத்தனை விதமான கருத்துக்களை கொண்டு வந்து எங்களுக்கு பதமாக தந்து செல்கின்றது என்பதை எண்ணக்கூடிய வகையில் சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நேரில் வந்து என்று கேட்ட வழியிலே நீங்கள் நேரில் வந்து அழைத்து கேட்டு மகளும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலோடு வெறும் சொல்லோடு பாடல்

நேரம் எங்களுக்கு நண்பகலை கடந்து பிற்பகலாக 1:02 என்று காட்டுகின்றது. சூரிய பகவான் இடையிடையே வந்து காட்சி கொடுக்கின்றார் வெளிச்சமாக. ஆனால் வெளியே பார்த்தால் மப்பாக மந்தாரமாக இருக்கின்றது. மழைக்குரிய காலம் என்று வரவேண்டிய மழை இன்னும் வரவில்லை. மாலை நேரத்தில் வந்து பிடிக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் குளிர்மையாக இருக்கின்றது. வெளியே பார்க்கும் பொழுது நான் இன்னும் வெளியே செல்லவில்லை. நேரம் இலங்கையிலும் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 10:32 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல். நாங்கள் நினைப்பது பல, எப்பொழுதும் பல எண்ணங்கள் ஏற்படும். நினைக்கும் அந்த எண்ணங்களை எண்ணும் பொழுது நினைக்கும் பொழுது துன்பமாகவும் இருக்கும், இன்பமாகவும் இருக்கும், இனிப்பான நேரமும் இருக்குமா? நினைத்தாலே இனிக்கும் என்ற ஒரு திரைப்படம் கூறுகின்றது. அந்த வரியை இந்த திரைப்படத்தில் தான் அவர் கேட்டிருக்கின்றார். எங்கள் அன்பு யாம் இருக்க பயமேன் சரவணன் ஒரு பாடலை. இன்று சிங்கப்பூர் என்றவுடன் சிங்கப்பூர் பொருட்களை எல்லாம் அங்கே வாங்கி பாவித்தோம், இங்கே உலாவுகின்றது, அது திறமானது சிறந்தது என்றெல்லாம் இவரும் வந்து கூறியிருந்தார். என்று சொல்லோடு பாடலை சிங்கப்பூர் என்ற பதத்தை கேட்டவுடன் அவருக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது என்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சிங்கப்பூர் சிங்காரி என்ற பதம் அவருக்கு வந்துவிட்டது. அந்த சிங்கப்பூர் சிங்காரி என்ன செய்தால் அப்படி இருந்தால் என்பதை கூறுவதற்காக கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரியை கோர்த்து கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்கும் பொழுது பாடலில் ISP பாலசுப்புடியும் ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் அந்த பாடலுக்கு. சரவணா சிங்கப்பூர் சிங்காரி இதோ.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம் மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம

நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாள வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனு சம்பு, நான் மூணு மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேனு சம்பு. மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தானா நம்ம சங்க

தாங்காதுவாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

சிறப்பான அந்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டாலே இனிக்கக்கூடியதாக இருந்த இந்த பாடல் சிங்கப்பூரை பற்றி. சிங்கப்பூர் நம்ம ஊர் சிங்காரி தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வரவில்லை போல் தெரிகின்றது. சரவணா பார்ப்போம் பாடல்களே. சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வந்திருப்பாரா என்று பார்க்கும் பொழுதே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை உங்களை கவர்ந்த சொல்லாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூர் சேலையை பற்றி எல்லாம் அவர் வந்து சேலையை மட்டும் கூறிவிட்டால் நீங்கள் வந்து பல விடயங்களை கூறும் பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல் செவ்வாய்த்தோறும் வரும் கதம்பத்திலே நிகழும் நிகழ்வாக உண்டு.

எப்பொழுதும், நாள் முழுதும் என்றால் எப்பொழுதும், முப்பொழுதும் என்றெல்லாம் கருத்து பெறும் பாடலாக சொல்லாயோ. வாய் திறந்து இந்த உலகில் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லாமல் எந்த மனிதர்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் பேச்சு திறன் அற்றவர்கள் கூட ஏதோ சொல்லுகிறார்கள் அவர்களுடைய மொழியிலே. அதே போன்று உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள் கூட ஏதோ சொல்லுகின்றன. இந்த சொல்லு மிக மிக முக்கியம். பதம் வேறு, சொல்லு வேறு. சொல்லு வேறு, பதம் வேறு என்றால் சொல்லுத்தான் பதம், பதம்தான் சொல்லு, சொல்லுத்தான் வார்த்தை. சொல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த சொல்லிலே வந்து பல கருத்துக்கள் சொல்லும் விதத்திலே இருக்கின்றது, சொல்லும் பாணியிலே இருக்கின்றது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வகையிலே இந்த கிருஷ்ணா வந்து பயந்து விட்டாரோ தெரியவில்லை, நான் அவர் நினைத்து வந்தாராம் ஒரு பாடல், இதயத்தில் நீ என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக அவரது மேடையிலே அதை மெல்லிசை மன்னர்கள் இருவரும் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை நாங்கள் இப்போ கேட்க இருக்கின்றோம். உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு சொல்லியிருக்கு. நிச்சயமாக உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு இருக்கும், ஆனால் அது நிச்சயம் இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உறவு உறவாகவே சென்று கொண்டிருக்கின்றதே, தொடர்கதையாக இருக்கின்ற உறவு ஒரு தொடர்கதையாக இருக்கின்றதே. பிரிவு இருந்தாலும் உறவு பிரியாது. எங்களோடு கோபித்து கொண்டு இன்னொருவர், என்னுடைய கூட உடன் பிறந்தவர் என்னுடன் வார்த்தை முரண்பாடு அடைந்து கருத்து வேறுபாடு அடைந்து பிரிந்து சென்றாலும் அந்த உறவு அப்படியே இருக்கும். அதனால் தான் உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்ற சொல்லிருக்கின்றான். உறவுக்கு எதிர் சொல் பிரிவு தான். அதை வைத்து ஒரு பாடல் இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்கிறார். ஆனால் உறவு இருந்தால் பிரிவு இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. உறவு நீடித்து கொண்டு தான் இருக்கும். இருப்பினும் இந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இதயத்தில் நீ, அதான் இதயத்தில் நீ இருக்கும் பொழுது அந்த உறவு இருந்து கொண்டு தான் இருக்கும். பிரிவு என்றது தான் வந்து கொண்டிருக்கும். பிரிந்து செல்வார்கள், உறவு இருந்து கொண்டிருக்கும். அதே போல இருட்டு கொண்டு ஒன்றிருந்தால் இருள் இருக்கும், அது அதிகாலையில் மலர்ந்து விடிந்து விடும், மீண்டும் இரவு வரும். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். அதே போன்று துன்பம் நீடிக்கும், இன்பம் நீடிக்கும் என்று கூற முடியாது. இடையிலே மறப்புகலாம், இன்பம் துன்பமாகலாம், துன்பம் இன்பமாகலாம். எங்கே கிருஷ்ணா இதிலே எப்படி இருக்கின்றது? உங்கள் பாடல் இன்றைய பதங்களோடு இணைந்து வருகின்றதா? உறவு நிச்சயமாக நீடிக்க வேண்டுமா, அல்லது உறவு என்றால் அது கண்டிப்பாக பிரிந்து செல்லுமா என்பதை பாடலை கேட்டால் தானே தெரியும். இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

ஆனால் அந்த பாடல் கேட்க நலமாக இருக்கும் என்று கூறினார். புரிந்து கொள்ளவும் சுகமாக இருக்கும், இது நல்ல உணர்வுகளை தரக்கூடிய ஒரு பாடல். ஏனெனில் நினைவு தான் இதிலே மிக முக்கியமாக வருகிறது. காதல் நினைவு அது கனவாக போவதும் உண்டு, எங்கள் உறவுகள் அது பிரிந்து போவதும் உண்டு. ஆனால் உண்மை அந்த உறவு நினைவுகள் அழியாமல் இருக்கும் அல்லவா? அதே போன்றுதான் ஒரு மழை இடி மின்னல் தோன்றுகிறது, பார்க்கின்றோம் அந்த காட்சி, அது மறைந்து விட்டது. ஆனால் அந்த காட்சி மனதிலே நிறைந்திருக்கும், அதெல்லாம் மறைந்துவிடும். அதே போன்றுதான் இந்த பிரிவு துன்பம் நோய் நொடி அத்தனையும் உண்டு, ஆனால் அது மறைந்துவிடும், திரும்பியும் மீண்டும் வரலாம், ஆனால் அந்த நினைவுகள் அழியாது. சிறந்த பாடல், இனிமையான பாடல், நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கும் என்று கூறியது. இப்பொழுது நாங்கள் நேரிலே பாடலை கேட்கும் பொழுதுதான் மேலும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, இனிமையான அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்தோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்டவளை நீங்கள் வந்து சொல்லி பேசி மகிழ்ந்து விட்டு தந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.

கலைத்துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கிய பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று இசைஞானியின் இசையிலே வெளிவந்த வேளையிலே அது கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவின் குரலிலே கேட்க இருக்கின்றோம். 1978 வந்த பிரியா என்ற திரைப்படத்து பாடல். இப்பொழுது நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த சொற்களுக்குள்ளே அன்பு மகள் அனுஷியா அவர்களும் வந்து இணைந்து தன் கணவரோடு எப்பொழுதும் வந்து இணைவார். சிறந்த ஜோடியாக இருக்கும் இவர்கள் பேச்சு வழக்கிலே வெறும் கதைகளிலே நாங்கள் பேசுகிறதுக்குள்ளே ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு பாடலை தருவது போன்று நாங்கள் அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சையாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுதே அவங்க அக்கறை என்ற பதம் அவர் மனதிலே பதிந்து விட்டது. அந்த அவர் கேட்ட அந்த அக்கறை சீமை அழகு நிலை என்ற பாடல் தான் நான் இப்பொழுது கூறிய திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை அனுஷியா நீங்கள் கேட்டவளை நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். அக்கறை சீமை அழகு நிலே என்ற வரியோடு என்ன கருத்தை தரப்போகின்றது அக்கறை என்பதை பற்றி? அக்கறை சீமை என்று நாங்கள் கூறுவது எங்கள் நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற இங்கிலாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை கூறுவோம். அந்த அக்கறை சீமை என்பது அந்த நாடு நகரம். சீமை என்றால் மேலை தேயம் என்பதை குறிப்பிட்டு கொள்ள இருக்கும் வேளையில் அந்த சொல்லுக்கு உகந்த கருத்தான அந்த வேளையில் அனுஷியா நீங்கள் தந்த பாடல் அக்கறை சீமை அழகு நிலை என்று பாட வருகின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் அனுஷ்யா. அக்கறை என்றவுடன் நாங்கள் சிங்கப்பூர் என்று பேசிய உடனே கலந்து வந்த அந்த இரண்டு பதங்களை உணைத்து ஒரு பாடலை தந்தீர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முற்றாக உள்வாங்கி நிகழ்ச்சியை அதை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு பொருத்தமாக பாடலை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு பார்க்க அப்படித்தான் இருக்கும். அதை 1978 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அங்கே இந்த திரைப்படத்திலே காட்சிகள் சிங்கப்பூர்லேயே முழுமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்திலே நான் பெருமைக்கு குறவிலே காட்டப்பட்ட இடங்கள் அத்தனையும் என்னுடைய கால்பட்ட இடங்கள். காரணம் என்னவென்றால், சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு. எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி இருக்கணும், 24 மைல் நீளம், 18 மைல் அகலம் உள்ள இடம்தான் சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, ஒரு நாளிலே நீங்கள் சுற்றி வந்துவிட முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு நாடு. சிறப்பாக அந்த பாடலை நாங்கள் கேட்டு வந்தோம். வெளிநாடு, அதாவது அந்நிய நாடு, அக்கறை என்பதையும் சிங்கப்பூர் என்பதையும் அங்கே எப்படி இருக்கின்றது என்பதை வெளியாலே இருக்கின்ற எங்களுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் அந்த கலை, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் முறை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அது அங்குதான் அதற்கு பொறுத்து. இதில் கூறப்பட்ட கருத்து அத்தனையும் நாம் கூறியது போல தமிழ் சீனம் மலையாளம் ஒன்றாக, மலாயு என்று கூறுவது, மலையாளம் அல்ல மலாயு, மலேசிய நாட்டு மக்கள் மலாயு என்ற மூன்று மொழியும் உள்ளடக்கப்பட்டதான் அங்கே உள்ள சிங்கப்பூர் தேசிய கீதம். அது மட்டுமில்ல, அங்கே யாரை கேட்டாலும் நான் சிங்கப்பூரியன் என்று கூறுவதில் மகிழ்வாக மலாய் மொழியிலே சொல்வார்கள், சாயா சிங்கப்பூரா என்று கூறுவார்கள். சிறப்பான நாடு, அழகான கருத்தோடு வந்த பாடலை தந்தீர்கள். அக்கறை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அழகாக எடுத்து கூறினார்கள். சரி, அடுத்த பாடல் இதுவாக இருக்கும் என்று பார்த்தால், அன்பு மகள், இத்தனை பாடலையும் கேட்டு காலங்கள், நேரங்கள், சோதிடங்கள், திதிகள், விதிகள் எல்லாவற்றையும் மறந்த சியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலையும் கேட்போம். அதற்கு முன்பு இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, சொல்லோடு பாடல்.

இனிமையான இந்த வேளையில் தான் இறுதிப் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நிகழ்விலே. ஷியாமலா, நீங்கள் தந்த பாடல் சோசியம், நல்ல சோசியம் என்று வரும் வார்த்தை அடுக்குகளை கொண்டு வந்து அழகாக எங்களுக்கு நகைச்சுவையோடு புரிய வைத்து நல்ல கருத்துக்களையும் புகுத்தி சென்றவர்களுள் அன்னை மனோரமா ஆச்சி அவர்களும். அவர்கள் தரும் கருத்துக்கள் சமூகத்தில் பின்னிக் கிணக்கும் விடயத்தை தான் வெளிப்படையாக கொண்டு வருவார். ஒரு திரைப்பட நாயகியாக கதாநாயகியாக பெற வேண்டும் என்று திரையுலகுக்கு வந்து கதாநாயகி அவ நகைச்சுவை உலகத்தின் கதாநாயகியாக ஆறு தலைமுறைகளோடு திரைப்படங்களை ஆறு முதல்வர்களோடு நடித்தவர் என்று தான் கூற வேண்டும். ஐந்து என்று கூறியிருந்தார்கள். இன்று கணக்கு பார்த்தால் அவர் ஆறு முதல்வர்களோடு நடித்திருக்கின்றார், முதலமைச்சர்களோடு.

அந்த பெருமைக்குரிய ஆச்சி மனோரமா அம்மா தன்னுடைய சொந்த குரலில் பாடிய அந்த பாடல். அந்த பாடலின் திரைப்படம் எதுவென்று தெரியவில்லை என்று மகள் ஷியாமலா நீங்கள் கூறிய வேளையிலே தெரியக்கூடிய வகையிலே புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். அந்த பாடல் என்ன திரைப்படம் என்று அந்த திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் தந்த திரைப்படம் எதுவாக இருக்கும் என்றால் ஸ்ரீ ராமஜெயம் என்ற திரைப்படத்தில் என்று கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். உறுதி பாடலே அன்பு மகளே ஷியாமலா உங்களோடு.

சிறப்பான அந்த பாடலை கேட்கும் பொழுது ஆச்சி மனோரமா அம்மா திரைக்கு வந்தால் அவர் அபிநயங்கள், நடிப்பு, வார்த்தை பிரயோகங்கள், டயலாக் டெலிவரி என்று கூறுவது, நகைச்சுவைக்கு ஏற்ற ரசத்தை அந்த பேச்சிலேயும் நடிப்பிலேயும் புகுத்தி எங்களை ஆண்டு கொண்ட அந்த ஆளுமை, எத்தனை வருடங்களாக தென்னகத்து திரையுலகத்தில் அவர் நடித்திருந்தார். இதுதான் நடிப்புகள், இதுதான் கலைஞன். கலைஞன் என்றால் எல்லா விதமான அம்சங்களும் அமைந்திருக்க வேண்டும். அன்று வந்த கலைஞர்கள் அதைத்தான் தந்தார்கள். இந்த பாடலில் கூட அழகாக எங்களுடைய மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்து மனோரமா அம்மாவின் குரல் கேட்கும் பொழுது அவருடைய பாடம் விதம், நடிப்பு, அபிநயம், அசைவுகள் இருந்து எங்களுக்கு புரிகிறது. இது ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் அதனுடைய குணத்தை அறிந்து கூறுவது போன்ற ஒரு அனுமானம்தான். காகமும் இருக்க பணம் பழமும் விழுந்தது என்ற பொருத்தமான பழமொழி இது உதவாகிற அவர் ஆளை பார்த்தது. அவர் ஜோசியம் பார்த்துதான் ஜோசியர் கிழவனுக்கு பல்லு முளைத்தது என்ற ஒரு வரி எவ்வளவு நகைச்சுவை வருகின்றது. இது நம்பிக்கை, தனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் தன்னை அதை மறந்து இன்னொருவர் சொல்வதை கேட்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பதை யாரும் சொன்னால் அதை நம்பி விடுவது நாங்கள். அதனால் ஜோசியம் என்பது ஒரு குறிப்பு தான், அதில் நூற்றுக்கு நூறு அதை நம்பக்கூடாது என்பதை அழகாக எடுத்து கூறினார். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை, ஒரு நடைமுறைகளை பார்த்துவிட்டு அதை திருப்பி கூறுவது. என்னை பார்த்து நான் சோகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு சோக சம்பவத்தை எடுத்து கூறிவிட்டால் பரடா அப்படியே கூறிவிட்டு போறார் என்று மனிதனுடைய என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். புரிகிறதா? ஆறு அறிவு படைத்த மனிதன் தன்னை விட குறைந்த அறிவு படைத்த கிளியிடமிருந்து சாத்திரத்தை கேட்கின்றான், சோதனத்தை கேட்கின்றான். அந்த கிளி கூறி போட்டு போகின்றது இவனுடைய பலன் என்றால் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன சொன்னார்? அனுபவம் அவருக்கு அறிவு சரியில்லைன்னு தான் குறிவிட்டு போகின்றார். ஜோதியத்தை நம்புறவர்கள் அறிவு சரியில்லாதவர்கள் என்று குறிச்சென்ற ஒரு பாடல். எல்லாவற்றையும் கேட்டு இந்த ஜோசியங்கள் நாள், கோள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கூறினார் சியாமலா. ஸ்ரீராமஜெயம் திரைப்படுத்த பாடல் நீங்கள் என்ன படம் என்று தெரியவில்லை என்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் அந்த பாடலை அன்போடு கேட்டு மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் வந்திருந்தார் தல்லை சீனிவாசன், அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதி, மகாலிங்கம், சரவணன், கிருஷ்ணன், அனுஷ்யா, இறுதியாக சியாமலாவும் வந்திருந்தார். ஓரிருவர் அழைத்தீர்கள், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, வருந்த வேண்டாம், கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 30வது நாள் இறுதி நாள் சொல்லோடு பாடல் கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு உறவுகளே கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து வந்து எங்களோடு இணைந்து கொண்ட எல்லோருக்கும் அன்பின் நன்றியும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறிக்கொண்டு செல்லும் வேளையிலே இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை, என் தந்தை, என் ஆசான் இவர்களுக்கு தாழ்வணிந்து நன்றி கூறும் இந்த வேளையில் இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழே, உன்னை எங்களுக்கெல்லாம் இவைகளையும் உன்னோடு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்னும் பிரணவ மந்திரத்தை கூறி உங்கள் எல்லோருக்கும் எல்லோருடன் இணைந்து நானும் இருகரம் கூப்பி அவரிடம் அறம், மனிதநேயம், ஜீவகருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று கூறி அனுபவத்தோடு கண்ட இந்த அல்லல்கள் அவலங்கள் வேண்டாம், சமாதானம் சமநீதி கிடைக்க வேண்டும், சமதர்மம் நிலவ வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் என்று இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி கதம்பத்திலிருந்து நிறைவேற்றி விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க வளமுடன், அன்புடன், தமிழுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

காட்டளை மீதேறி உங்கள் வீட்டு வாசல் வரை வந்து வணக்கம் கூறி இணைகின்றேன் காட்டளையுடன் சிந்தனை செல்வன். மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களிடம் நலம் தானா என்று உறவு முறையுடன் உரிமையுடன் நலம் கேட்டு கலையகமும் நாமும் நலமே உள்ளோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறி

ஆமாம், புதிய நிகழ்வு என்று கொண்டவுடன் கண்களை அகற்றி ஆச்சரியத்துடன் பார்க்கின்றீர்களா என்பது உறவுகளே? ஆமாம், வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ நிகழ்வுகளை இன்சொல் வன் சொல் சகசம் என்னும் முறையிலே எடுத்து சுட்டி காட்டி திருத்திக் கொண்டும் இருக்கின்றோம், அதை தவிர்த்துக் கொண்டும் இருக்கின்றோம். அந்த வகையில் முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்கின்றது சரச பாடல். சரசமாக பேசி எடுத்துரைக்கும் பாடல்களை தென்னக திரையகத்தில் தயாரித்து வழங்கப்பட்ட திரைப்படங்கள் இருந்து தெரிவு செய்து மொழியில் தமிழ் வானொலியின் காட்டலையில் தருகின்றேன் சிந்தனை செல்வன் சரச பாடல்கள். சரச பாடல்கள் என்றவுடன் அங்கு நையாண்டி நகைச்சுவை யாவும் அமைந்திருக்கும் பாடல்களாக இருக்கும். அவற்றிலே காற்றலையில் முதல் முதலாக தருகின்றேன் ஒரு பழைய பாடல், ஆனால் கருத்தாளமுள்ள சரசமான பாடல்கள். ஒருவரை ஒருவர் இழித்து பேசுவதும் நெளித்து பேசுவதும் நையாண்டி பண்ணுவதும், ஆனால் அதற்குள்ளே இயற்கையான உண்மையான கருத்துக்களும் பொதிந்திருக்கும் வகையில் அமைந்துள்ள ஒரு பாடல் இதோ.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோ

0: உடம்ப தொலைக்கும் வண்டுகள. பல்லு பட்டி வாயி சொத்த பல்லு பட்டி வாயி நீங்கதான் நிலுங்கடி.
1: உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரச பாடல்கள். நையாண்டியாகவும் கேலியாகவும் கேளிக்கை வண்ணி ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும் அன்பை வெளிக்காட்டவும் கோபத்தை வெளிக்காட்டவும் உபயோகிக்கும் அந்த முறைதான் சரசம். சரசமாக பேசி ஒருவரை தாழ்த்தியும் கொள்ளலாம், உயர்த்தியும் கொள்ளலாம். இது மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வழங்கும் சரச பாடல்கள். அடுத்து வரும் சரச பாடலையும் தொடுத்து விடுகின்றேன் அன்பு உறவுகளை. உங்களுடன் கேட்டு நானும் மகிழ்கின்றேன். இது மண்டல தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் சரச பாடல்கள்.
2: கேட்டு

கண்ணை போல எண்ணியிருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி பேசி

உறவுகளை, நீங்கள் பாக பிரிவினை திரைப்படத்தில் வந்த அந்த சரச பாடலை தொடர்ந்து பட்டிக்காடா பட்டணமா என்னும் திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் சரச பாடல்கள். சரச பாடல்களுக்குள் தங்களுக்கு விருப்பமான உறவுகளையும் வெறுப்பான உறவுகளையும் கூட எந்த நபர்கள் என்றாலும் நேரடியாக கூறாமல் மறைமுகமாக கூறும் ஓர் வரவு இலக்கண முறை கொண்டது. இது கிராம பகுதிகளில் அதிகமாக ஏற்படுவது என்று கூறிக்கொள்ளுகின்றார்கள். ஏன் நகரத்தில் கூட சரசமாக நாங்கள் பேசி சில விடயங்களை சாதிக்கின்றோம் இல்லையா? அந்த வகையில் அடுத்து வரும் பாடலையும் ஒரு சரச பாடலாக ஒன்றில் தமிழ் வானொலி தென்னிந்திய திரைப்படத்தில் இருந்து அந்த திரைப்பட துறையில் உபயோகித்த அந்த பாடல்களை தெரிந்தெடுத்து வந்து காற்றலையில் உங்களுடன் கலந்து கொள்கின்றது உறவுகளே.

0: எது?
1: பெண்.
0: பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே

0: ஷபாஸ், சரியான போட்டி. உறவுகளை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சரச பாடல். இலக்கண இலக்கிய சுவையுடன் எங்கள் வரலாறுகளையும் தமிழ் சொற்களையும் அடுக்கடுக்காக அடுக்கி பாடல்களை பொருத்தி அதற்கீட்டிய இசையையும் புகித்து நல்ல குரல் இசை குரல் வளம் கொண்ட பாடகர்களால் பாட வைத்து திரையுலகில் உபயோகித்து மனித வாழ்க்கையில் சில திருத்தங்களையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்த திரைப்படங்கள் வந்த காலம் ஒன்று. அதில் வந்த பாடல்களை தெரிவு செய்து ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தருவதில் பெருமைப்படுகின்றது அன்பு உறவுகள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் சரச பாடல்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேர்.
1: இந்த மீன் குழம்பும் மண்பானை கேட்டது.
0: அடுத்து ஒரு பாடல் வருகின்றது அன்பு உறவுகளே. அது மொன்றியல் தமிழ் வானொலியின் சரச பாடல்களில் தரும் பாடலாக வருகின்றது. கேட்டுடுவோம்.

தக்கெட்டதும் தக்கெட்டதும் தீம் தக்கெட்டதும் தீம் தக்கெட்டதும்

ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் வந்த பாடலை கேட்ட எங்களுக்கு காற்றலையில் இப்பொழுது தந்த பாடல் படையப்பா திரைப்படத்து பாடல். உறவுகளை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சரச பாடல்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சொல். மனதுக்கு பிடித்தவர்களையும் மனதுக்கு வெறுப்பானவர்களையும் நேரிலே சொல்ல முடியாது விட்டாலும் சரசமாக கூறி அவர்களின் மதிப்பையும் மரியாதையும் இறக்கிவிட்டு பெரிய சபையின் முன்னே கூட அவர்களை மட்டம் தட்டும் வகையிலே கூறக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கும் பாடல்களும் வேஷங்கள் போட்டு வருபவர்களுக்கு கூறும் வார்த்தைகளும் மிக்க மிக்க மோசமாக நடந்து மக்களுக்கு கொடுமை செய்பவர்களையும் சரசமாக பாடி சரசமாக பேசி அவர்களின் பிழைகளை சுட்டிக்காட்டி சமுதாயத்தில் இனம் காண வைப்பதற்கு இந்த பாடல்கள் மிகவும் உதவியானதாக. அடுத்து வரும் பாடலையும் தொடுத்து விடுகிறது காற்றலையில் சரச பாடலுக்காக மொன்றியல் தமிழ் வானொலியின்

0: முறையிட்டால் தான் மதிப்பு உண்டு. புரியாதோ கண்ணே, புரியாதோ கண்ணே.
1: உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சரச பாடல்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை. சரசமாக பேசுவது, நையாண்டியாக பேசுவது, நக்கலாக பேசுவது, கேலியாக பேசுவது, கிண்டலாக பேசுவது, வக்கணையாக பேசுவது என்றெல்லாம் எத்தனையோ வகைகள் இருக்கும் போது அத்தனையும் இலக்கண சுவையுடன் மரபு முறை தவறாமல் உண்மைகளை எடுத்துச் சொல்லும் விஷயமாகத்தான் அங்கே இருக்கின்றது. அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்து இது தங்கத்திலே வைரம் திரைப்படத்தில் தோன்றிய பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி தெரிந்தெடுத்து வந்து காட்டலையில் உங்களோடு கலந்து கொண்டது. அடுத்து வரும் பாடலை கேட்டுவிடுவோம். அது என்ன கூறுகிறது, என்ன நையாண்டி செய்கின்றது, என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறது என்று பார்ப்போம்.

ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்கான அந்த பாடல் நையாண்டியாக வந்து குத்தலாக குதர்க்கமாக பேசி இணைந்து கொண்ட உறவாக மலர்ந்து கொண்டு சென்றது அன்பு உறவுகளை. இது ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் சரச பாடல்கள். சரச பாடல்கள் வரிசையில் வரும் அடுத்த பாடல்

0: உன்னுடைய கேள்விக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது திட்டு தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு.
3: என்ன கேள்வி அது? என்ன உணர்றாங்க
0: அவங்க? ஒண்ணும் உணரல, நீதான் திணற.
3: அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சரச பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரடியாக கூற முடியாது விட்டாலும் உயர்ந்தவர்களிடம் மறைமுகமாக சில உண்மை கருத்துக்களை சரசமாகவும் நயமாகவும் குத்தலாகவும் எடுத்து கூறி அவர்களை புரிய வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு தண்டி

செல்பவன் படுசம்சாரி அத்வானியோ பிரம்மச்சாரி. அவதி படுபவன் படுசம்சாரி அத்வானியோ பிரம்மச்சாரி. தலையணி மந்திரம் முளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசி.

குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தி வடிவும் சந்நியாகும். புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தி வடிவம்

சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். சத்திய வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேகம். சத்திய வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேகம். காசிநாதனே என் தெய்வம் சத்தியமனை குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம் சத்தியமனை குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது குறையோ. அதைதான் மலரும் அதையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, பிறந்தவர் தீர்ந்திட தகுவோ இல்லை.

சந்திரோதயம் படத்தில் வெளிவந்த அந்த திரைப்பாடலை இன்று மொழிகள் தமிழ் வானொலியின் சரச பாடல்களுள் ஒன்றாக கேட்டு மகிழ்ந்தீர்கள் அன்பு உறவினர்களே. வாழ்க்கையில் ஒருவரை அன்பாகவும் இன்சொல்லாலும் வன்சொல்லாலும் சகசத்தாலும் சரசத்தாலும் நையாண்டியாலும் குத்தலாலும் குதர்க்கத்தாலும் என்று எத்தனையோ வழிவகையில் அவர்களுடைய அறியாமையையும் முயலாமையையும் திறமை இன்மை என்று எண்ணும் அந்த வலுப்பெற்ற போக்குகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாண்டு இலக்கணம் பிறழாமல் எங்கள் வாழ்க்கையின் மரபு முறை தவறாமல் எத்தனையோ வரலாற்று உதாரணங்களை குத்தி காட்டி எடுத்து கூறும் வகையிலான பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலி தென்னக திரையகத்தில் வந்த திரைப்படங்களில் உருவாகி வந்த அந்த எத்தனையோ கைதேந்த கவிஞர்களால் எழுதப்பட்ட பாடல் வரிகளை கொண்டு வந்த அந்த பாடல்களை வானொலியில் தந்து உங்களோடு கலந்து மகிழ்ந்து கொண்டது சரச பாடல்களுடன். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. ஏத்துடன் இந்த சரச பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இதுவரை நேரமும் நீங்கள் சரச பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்வதோடு இன்னும் தொடர்ந்து எங்கள் நிகழ்வுகளை எடுத்துச் செல்லும் அன்பு உறவுகளை வரவேற்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் கூறி வணக்கங்களும் கூறி உள் வாங்கி மீண்டும் ஓர் நிகழ்வில், அதாவது ஓர் சரச பாடல் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

நேயர்கள் உறவுகளின் உள்ளது வானொலியாக இப்பொழுது MTR FM. மோன்ட்ரியல் தமிழ் ரேடியோ என்ன

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நீண்ட நாட்களின் பின் சிந்தனை செல்வன் வானொலியில் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன்.

இப்பொழுது முதல் அடுத்து சில மணி நேரங்களுக்கு சிந்தனை செல்வன் காற்றலையில் உங்களுடன் கலந்து கொண்டு காதுக்கு இனிய கீதங்களை கருத்தாழத்துடன் தர முன்வருகிறேன்.

இன்றைய முதல் நிகழ்வாக எனது ஒளிபரப்பில் மாதர் காணம். மாதர் காணங்கள் சிலவற்றை கருத்துடன் உங்களுக்கு தர முனைகின்றேன். ஆமாம், அழகு, இளமை, தாய்மை, பொறுமை என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே நாங்கள் போகக்கூடிய மாதர்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் முகமான பாடல்களை தெரிவு செய்து இன்று காற்றலையில் தவளவிட்டு உங்களை சற்று சிந்தனைக்குள்ளாக்க விரும்புவது சிந்தனை செல்வன். அழகு தமிழில் வாழ்வியல் தத்துவங்களை ஒன்றாக தொடுத்து காற்றலையில் தவளவிடும் பாடல்கள் எங்கள் தமிழ் திரைப்பட உலகில் முன்னணியில் நின்ற பாடல்களாகும். ஆமாம், ஒரு ஆன்மாவானது இந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் சென்று முடிவதற்கு மூல காரணம் தாய். அந்த தாயாகப்பட்டவள் குழந்தையாக, பிள்ளையாக, குமரியாக, இளம் வயதனாக, கன்னியாக வந்து திருமணம் முடித்தவன் திருமதியாகி, தாய்மையாகி, தாயாகி, பேர்த்தியாகி, பூட்டியாகி என்று பலவிதமான வடிவங்களை, உருவங்களை, பெறுபேறுகளை அவள் பெற்றுக் கொள்ளுகின்றாள். இன்று இங்கே வானலைக்கு நாம் தரும் பாடல்கள் காலத்தால் அழியாத கவிஞர்களாலும் இசை அமைப்பாளர்களாலும் பின்னணி இசைவாணர்களாலும் திரைக்கு எங்களுக்கு தந்து எங்களை எல்லாம் சிந்தித்து வாழ்வியலில் சிந்திக்க வைத்து எங்கள் வாழ்க்கை பாதையை செவ்வனே செலுத்துவதற்கு ஆதாரமான பாடல்களை கூறியிருக்கிறார். அந்த வகையில் பெண்ணாகப்பட்டவள் இந்த காலகட்டத்தில் சைவ மக்களால் கொண்டாடப்படும் திருவம்பாவை காலத்தில் அந்த இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்கு கன்னியர்கள்தான் கூடுதலாக அதிகாலையிலே துயிலெழுந்து அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி, திருவம்பாவை பாடி, எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை துயிலெழுப்பி தங்கள் தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள முனைகின்றார்கள் அல்லவா. அப்படி அவர்கள் கேட்பது என்ன? தனக்கு மட்டுமல்ல, இந்த உலகமே உய்யும் வண்ணம் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழும் ஒரு நல்லதோர் குடும்பத்தை அவர்கள் வேண்டி வணங்கி விரும்பி பெற்று எல்லோருக்கும் நன்மை பயக்கும் வண்ணம் செய்யும் அந்த மாதர்களின் அபிலாசைகளில் ஒன்றான முதல் நன்றியாகவோ அல்லது குதூகலமாகவோ அவள் வாழும் காலத்தில் ஒரு பாடலை அரச கட்டளை என்ற திரைப்படத்தின் மூலம் அவள் எப்படி ஒரு கன்னிகையாக இருக்கும் பொழுது உள்ள கிடக்கைகள் எப்படி இருக்கின்றது, அவருடைய எதிர்கால எண்ணங்கள் எப்படி, அவள் எதை எதையெல்லாம் விரும்புகிறாள் என்பதை பற்றி கூறும் வகையில் அமைத்த அந்த பாடல் வரிகளுக்கு இசை அமைப்பாளர் ஐயா கே வி மகாதேவன் அவர்கள் அழகுற இசை அமைத்து எங்கள் செவி வழி வந்து எங்களை சிந்திக்க வைக்கும் பி சுசீலா அம்மா அவர்களின் குரலுடன் தந்த பாடலை முதல் பாடலாக உங்களுக்கு வானொலிக்கு தர இருக்கின்றேன். அன்பு உறவுகளே,

ஆம், அந்த அருமையான இனிமையான கருத்தாளமுள்ள அந்த பாடலில் ஒரு கன்னியாகப்பட்டவள் ஒரு தலைவனை பற்றி வர்ணிக்கின்றாள். தான் எதிர்பார்க்கும், தான் கண்ட, தனக்கு வரப்போகின்ற அல்லது தனக்கு கிடைத்த அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் என்று ஒரு ஒரு கன்னியின் உள்ளம் சித்தரித்து காட்டுகின்றது என்பதை வெளிப்படையாக அவளால் கூற முடியாது. பாடல் மூலம் சித்தரித்து காட்டும் வகையில் அமைந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அது மட்டுமல்லாமல் அடுத்த பாடலாக எங்களுக்கு ஒரு அழியாத ஓவியமான ஒரு பாடலை ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் கோர்த்துவிட விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர் குழுவினர் அதற்கு இசையமைத்து தர மீண்டும் பி சுசீலா இசைக்கோயில் பி சுசீலா அவர்கள் தன்னுடைய இனிய குரலால் அந்த பாடல் வரிகளில் வரும் கருத்து ஆழங்களையும் கருத்து பேதங்களையும் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் பாடி ஒரு கூட்டு முயற்சியாக அந்த கலைஞர்கள் இயக்கி வெளிவிட்டிருந்த அந்த படத்தில் அந்த திரைப்படத்தில் காட்சியாக அமைந்த இந்த பாடல் எவ்வளவு தூரம் ஒரு பெண் இனத்தின் உள்ளத்தின் கற்பனைகளை வளர்த்திருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மாதர் காணம். மாதர் காணத்தில் அடுத்து மலர்கின்றது வானொலியில்.

0: பருவ பெண்ணின் உள்ளத்தில் இருக்கும் எண்ண கருத்துக்களுள் எப்பொழுது பாடல், எப்பொழுது ஆடல், அவளுடைய கோவில் எங்கே, அவளுடைய காதல் எங்கே, ஊர், பெயர், உறவு, அவர் உயிர், இத்தனைக்கு மேலாக உயிராக மதிப்பது அந்த மானம், அந்த மானத்தை எப்படி கட்டி காக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ண கிடக்கைகள், அந்த கற்பனைகளை ஒரு பாடலாக உருவாக்கி கவிஞர் வாலி அவர்கள் தொடுத்து தந்ததில் ஆச்சரியமே இல்லை. அதற்கேற்ற வகையில் இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் துல்லியமாக அந்த கருத்தினை விளங்கக்கூடிய வகையில் எங்களுக்கு அந்த பாடலை அமைத்து தந்தார்கள் அல்லவா. அதை பி சுசீலா அவர்கள் நளினத்தோடும் அந்த நயனங்களை காட்டி அவ பாடியது எங்கள் செவியில் இன்றும் ஒலிக்கின்ற இந்த ஓர் அற்புதமான பாடலை வானலையில் தந்து மாதர் காணம் பெருமை கொள்கின்றது.
1: அதிரடியான உலக வானொலி, உலக தமிழ் வானொலி.

0: This is MTR FM. MTR FM.
1: உலகங்கள் இப்பொழுது வளம் பெறுகிறது.

மாதர்கானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து வரும் பாடலை மேஜர் சந்திரகாந்த் படத்திற்காக வி குமார் அவர்கள் இசையமைக்க பி சுசீலா அவர்கள் தரும் அந்த பாடல் எங்களை எங்கோ கொண்டு செல்ல இருக்கின்றது என்பதை நீங்கள் வானொலியில் இப்பொழுது அனுபவித்துக் கொள்ளலாம்.

ஒரு நாள் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தால் அந்த பாடலின் ராகம் கண்களிலும் அந்த தாளம் இதயத்திலும் படபடவென்று அடித்து அவளை எங்கெங்கோ கொண்டு சென்று கற்பனையில் ஆழ்த்தியது. இந்த பாடல் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பு திரையிலே திரைப்படமாக தோன்றிய மேஜர் சந்திரகாந்த் வெற்றி நடை போட்டு எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தில் வந்த பாடல்கள் அத்தனையும் முத்தான பாடல்கள். அவற்றுள் மொழியல் தமிழ் வானொலி தேர்ந்தெடுத்து மாதர்கானம் நிகழ்வில் ஒலிபரப்பிய இந்த ஒரு நாள் யாரோ என்ற பாடல் அன்றும் இன்றும் என்றும் மறக்க முடியாத பாடலாகும். நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை மாதர் கானம் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து மாதர் கானத்தில் ஒரு கன்னியின் உள்ளத்தில் மாதர்களுள் மாணிக்கமாக கன்னி பருவத்திலேதான் வாழ்க்கையின் முழு அத்தியாயங்களும் ஆரம்பித்து அவள் ஒரு முழுமையான பெண்ணாக வர தூண்டுகின்றது. அந்த வகையில் ஒரு திருமணம் புரிந்த கணவனை பற்றி என்ன சொல்லி பாடப்போகின்றாள் என்று அடுத்த பாடல் கூற வருகின்றது.

0: மாலையிட்ட கணவன் நாளை வருவான் என்று கூறிய அந்த வார்த்தையில் தெரிகின்றது புது மணப்பெண். திருமணம் முடித்து வெளியே சென்ற கணவன் திரும்பி வரும் வேளையில் உள்ள கிடக்க எப்படி இருக்கும் என்ற அந்த இசை எங்களுக்கு துள்ளல் இசையாக மங்களமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக காட்டிய இசை அண்ணனுடைய கண்ணீரிலே ஆனந்தம் வந்தபோது அது ஆனந்த கண்ணீர் என்றவுடன் அந்த இசை மாற்றத்தை கூட அவர்கள் துல்லியமாக எடுத்து கூறியிருந்தார்கள். இந்த பாடல் கூட கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த முத்துச்சிப்பி என்ற படத்தில் பி. சுசீலா அன்னையின் குரலில் வெளிவந்த பாடல். மிகவும் இசை மேத எத்தனையோ பாடல்களுக்கு இசை அமைத்த சுப்பையா நாயுடு அவர்கள் இசை அமைத்து கொடுத்த இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இதோ.
1: மனம் விரும்பியபடி சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு உரிய ஒரு சிறந்த இடம் ஹோம்டவுன் செக் அவுட் ஹேச்சரிங் பேக்கரி. மேலதிக தொலை தொடர்புகளுக்கு 514-542-0999.

அடுத்து வானலையில் வரும் அழகு எதுவென்று பார்த்தால், மாதர் காணம் நிகழ்வில் 1967 திரைக்கு வந்து வெற்றி நடை போட்ட ஒரு திரைப்படம், இன்று முன்னணி நட்சத்திரங்களாக திகழும், திகழ்ந்து ஓய்வு பெறும், திகழ்ந்து மறைந்து போன எத்தனையோ நடிகர்கள், உயர்ந்த விருதுகளை பெற்ற நடிகர்கள் முதன் முதல் தோன்றிய படம் அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் அமைக்கும் பொழுது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் சேர்ந்து இசை அமைத்து பி சுசீலா அம்மா அவர்களின் குரலில் ஒப்படைத்து விட்டார்கள். அவர் படைத்த அந்த அவருடைய குரலில் வெளிவந்த அந்த பாடல் இன்றும் அழியாமல், என்றும் அழியாமல் எங்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கின்றது. அங்கே ஒரு எதிர்பார்ப்பு காத்திருக்கின்ற பாடல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் எதிர்பார்க்கின்றாள். எதை என்று பார்ப்போமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மாதர் கானம். மாதர் கானத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் இளம் கன்னியர்கள், இளம் உள்ளங்கள், ஒரு பெண்மையாகும் நேரத்தில் பெண்மையாகி அவள் பெண்மை என்ற அந்த இலக்கை அடைந்து உலகில் பெயர் பெற்று வாழ்வதற்கு ஏற்ற பாடல்களை நாங்கள் இங்கே தெரிவி செய்து சில பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியில் தந்து உங்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்து வரும் பாடலையும் நாங்கள் கேட்டு பார்த்தால் அது என்ன மனோநிலையில் அந்த பெண் ஆகப்பட்டவள் இருக்கின்றாள் என்பது தெரியும். வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் நான் கூறினேன், எத்தனையோ நடிகர்கள் வந்து போன படம் என்று. வெண்ணிற ஆடை என்ற அந்த திரைப்படத்தின் மூலம் தோன்றிய புது நடிகைகள், முதல் முதலாக தோன்றி நடித்த அந்த வெண்ணிற ஆடை படம் எங்களுக்கு எத்தனையோ ஜாம்பவான்களை தந்தது. அவர்கள் சரித்திரம் படைத்தார்கள் திரைப்பட உலகிலே. அதைத் தொடர்ந்து அடுத்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் மாதர் கானம் நிகழ்வை நிறைவு செய்ய அல்ல, எங்கள் மனத்தை நிறைவுபடுத்த வரும் அந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: மாநிலத்தில் மாதர்கள் அனைவரும் வேண்டுவது அழகான அழகிய வாழ்க்கையைத்தான். நேர்களே, நீங்கள் மாதர் காணும் நிகழ்வினை மொன்றியல் தமிழ் வானொலியின் கோன்வால் கலையகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மாதர்களாய் பிறப்பது அதுக்கு மாதவம் செய்ய வேண்டுமடா என்று கூட கூறியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட பிறவியான அந்த மாதர்கள் உள்ளம் எப்படிப்பட்டது, மாதர் தான் ஒரு மாது என்று எண்ணும் வேளையில் அந்த உள்ளத்தில் ஏற்படும் எண்ண கிளக்கைகளை பாடலாக உங்களுக்கு தெரிவு செய்த ஒன்றியல் தமிழ் வானொலி மாதர் காணம் என்ற நிகழ்வில் தந்து கொண்டிருக்கின்றது கோன்வால் கலையகத்திலிருந்து.
1: சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் இருக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 613-930-0870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.

மாதர்கானம் நிகழ்ச்சியில் மலர்ந்து வரும் அடுத்த கானம் ஓர் பெண்ணாகப்பட்டவள் தன்னை எப்படியெல்லாம் இறை பக்தியில் ஆழ்த்தி உருவகப்படுத்திக் கொள்கின்றாள் என்பதை எடுத்து கூறும் ஒரு அருமையான பாடல். இது இந்த பாடல் வானம்பாடி என்ற திரைப்படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், கவியரசு அவர்கள், ஆஸ்தான புலவர் என்று பெயர் பெற்ற அந்த பேரறிஞர் தொகுத்த பாடலை கே வி மகாதேவன் இசையமைப்பாளர் அவர்கள் இசை கோர்த்து அன்னை சுசீலா அவர்களிடம் கொடுத்திருந்த போது மிகவும் உருக்கமாக அந்த பாடலை பாடியதோடல்லாமல் வைத்து மாதர்களின் மென்மையான உள்ளத்தை காட்டியிருக்கின்றார்கள்.

அதையும் பாட்டேன், அதையும் பாவம் குரலிலும் அதே குடி அதே கண் பாடம்மா. மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தமாக இருக்கும் அம்மா. பாடம்மா, நீ பாடும்போது உருவா பாடுற மாதிரி இருக்கேன்.

0: கங்கைக்கரை தோட்டத்திலே கண்ணனை நினைத்து, கண்ணன் வருவான் அதுவரை நான் இருப்பேனோ என்று ஓர் ஆச்சரியத்துடனும் ஆவலுடனும் ஏக்கத்துடனும் பாடிய அந்த பாடல் எங்களையும் ஏங்க வைத்தது, மயங்க வைத்தது என்றே கூறலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாதர் காணும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கோன்வால் கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் பாடலுக்கு முன்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் தாயக கனேடிய உணவுகளை தாமதமின்றி உடனுக்குடன் அறு சுவையுடன் வழங்குகிறார்கள் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. வாரத்தில் 7 நாட்களும் அசல் சைவ அசைவ உணவுகளை மண்ணின் சுவை மணக்க நாவின் ருசிக்கேற்ற மகிழ்வுடன் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய நல்ல இடம் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. விளக்கம் 11-13 ஹைமன் வீதி வீடியோ வெஸ்ட் ஐலேண்ட். தினம்தோறும் சைவ அசைவ தாளி ரைஸ் 5 கறிகளுடன் சைவ அசைவ கொத்துரட்டி வகைகள், இடியப்ப கொத்து, பிட்டு கொத்து, அனைத்து வகை பிரியாணிகள், இடியப்பம், தோசை, இட்லி மற்றும் வடை முறுக்கு பட்டிஸ் ரோல் சிற்றுண்டி வகைகளுடன் தென்னிந்திய இனிப்பு பண்டங்கள். இலக்கம் 11-13 ஹைமன் வீதி டிடிஓ வெஸ்ட் ஐலேண்டில் அமைந்திருக்கும் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி சுத்தமாகவும் சுவையாகவும் தரமாகவும் தருகிறார்கள். பிறகு சனி ஞாயிறு தினங்களில் அதி விசேட தயாரிப்பில் நிலா சோறு, சுவையோ சுவை விசேட விலை, முந்துபவர்களுக்கு முதலிடம். அது மட்டுமல்ல, தரமும் சுவையும் கொண்ட கடல் உணவு நூடுல்ஸ். அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களின் சகல வைபவங்களுக்கும் ஏற்ற முறையில் கேட்டரிங் ஒழுங்குகளுக்கும் அழையுங்கள். 514-542-0999. நாடுங்கள் நல்ல தரமும் சுவையும் நிதான விலையும் கொண்ட நல்ல இடம் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. இலக்கம் 11-13 ஹைமன் வீதி டிடிஓ வெஸ்ட் ஐலேண்ட் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி.

மாதர் காணம் தரும் அடுத்த பாடல், மலர்களை கொண்டு தூதுவிட்டு மலர்களுக்கு கதை கூறி மதில்களுக்கு மலர்களுக்கு கட்டளை போடும் விதமாக வேண்டுகோள் விடுமாக, மலர்களே உங்களுக்கு தெரியாதா என்னுடைய மனோநிலை, என்னத்திற்காக நான் இப்படி இருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிக்கொணர்வதற்கு அவோ தேநிலவு திரைப்படத்தில் மலர்களுக்கு கூறும் வகையில் அமைந்த ஒரு பாடல் மலர்களாகிய மாதர்கள் காணத்தில் என்று மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் தந்து மகிழ்கின்றது.

அழகே வா என்று அழைத்த மாதர்கானம் அழகியான ஒரு பாடலை கேட்டதென்று எண்ணுகின்றீர்களா? இல்லவே இல்லை. எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், யார் நெஞ்சம் மாறினாலும் எனது நெஞ்சம் மாறாது என்ற அந்த துணிவு மாதர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடலில் தன் காதலன் சந்தேகத்துக்கிடமான வகையில் காவலர்களால் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும், தான் அவரை காண்பேனா, அவரை திரும்பவும் மணந்து கொள்வேனா, அவரை மணந்து கொள்வேனா என்ற ஏக்கத்தில், ஆதங்கத்தில் மலர்களை பார்த்து அவள் பாடுவதாக அந்த பாடலை அமைத்திருக்கின்றார்கள் அந்த திரைப்படத்தில். ஆனால் அங்கே ஒன்று, அந்த மன உறுதி, தான் எப்படியாவது அவரை அடைவேன், எந்த காலம் சென்றாலும் அவரை பார்ப்பேன், அவர்தான் என்னுடைய கணவர், எத்தனை நெஞ்சங்கள் மாறினாலும் என்னுடைய நெஞ்சம் மாறாது என்ற அந்த துணிவை பாராட்டிக் கொண்டே ஆக வேண்டும். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கோன்வால் கலையகத்தில் இருந்த அந்த மாதர் காணம் நிகழ்ச்சி. மீண்டும் ஓர் மாதர் காணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது இந்த வானொலியில் இருந்து நான் விடுபெற்று செல்ல இருக்கின்றேன். என்றென்றும் உங்கள் அன்பின் அறிவிப்பாளன் சிந்தனை செல்வன். வணக்கம் நேர்களே.

அனைத்து வைபவங்களும் இன்றே நடத்தி முடித்தன. அறுசுவை உணவுகள், அழகுடன் கூடிய விசாலமான மண்டபம், இருப்பிட ஒழுங்குகள், வாகன தரிப்பிடம் அனைத்தும் கூடிய கணேஷ் பார்ட்டி பாலஸ். தினமும் அனைத்து தாயக உணவுகளை உடனுக்குடன் தயாரித்து வழங்குகிறார்கள். இலவச விநியோகமும் செய்து கொடுக்கப்படும். கணேஷ் பார்ட்டி பாலஸ், கணேஷ் பார்ட்டி பாலஸ், இலக்கம் 300, மார்ஷல் லோரின், வின்சென்ட் லாரன்ஸ். தொடர்புகளுக்கு 514-747-9392 மற்றும் 514-816-0923. கணேஷ் பார்ட்டி பாலஸ்.

வீடுகள், வியாபார நிலையங்கள், விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வாங்க விற்க ஜெய் விஸ்வலிங்கம். விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் தொடர்புகளுக்கு 5145720246. ஜெய் விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம்.

This is MTR FM. MTR FM. சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 613-930-0870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள். அதிரடியான உலக வானொலி, உலக தமிழ் வானொலி, மொன்றியால் தமிழ் ரேடியோ.

This is MTR FM. MTR FM. துல்லியமான ஒளித்தெளிவுடன் உலகெங்கும் இப்பொழுது வலம் பெறுகிறது. MTR FM Montreal Tamil Radio. தடைகளை தகர்த்தறிந்து உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து உலக விளம்பரம் மொன்றியால் சம்பல் ரேடியோ. ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மனம் விரும்பியபடி சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஒரே ஒரு சிறந்த இடம் ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி. 313 Hyman Street, DDO QC, H9B1M5. தென்னிந்திய சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஹோல்டன் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மேலதிக தொலை தொடர்புகளுக்கு 514-542-0999. மனம் விரும்பியபடி உங்கள் உணவுகளை நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்ள ஹோல்டன் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. சிறந்த இடம் சிறந்த உணவகம் ஹோல்டன் செக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி.

மீண்டும் வானொலியில் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். வணக்கத்துடன் சிந்தனை செல்வன். அடுத்து வரும் மணி நேரத்துக்கு பணிப்பாளர் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை என்னிடம் கொடுத்திருக்கின்றார். கோன்வால் கலையத்திலிருந்து சிந்தனை செல்வன். மீண்டும் வணக்கம் அன்பு உறவுகளே. அடுத்து வரும் மணி நேரத்திற்கு சில பாடல்களை உங்களுடன் பழைய பாடல்களை நான் கலந்து பகிர்ந்து மகிழ்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.

அந்த வகையில் நான் அடுத்த நிகழ்வான என் தெரிவு பாடல்கள் நிகழ்வில் முதலில் மறைந்த எங்கள் இசை மாமணி பி பி சிறீனிவாஸ் ஐயா அவர்களுடைய தத்துவ பாடல்களுடன் உங்களுடன் இணையலாம் என்று வானொலியில் வந்துள்ளேன். மறைந்த பி பி சிறீனிவாஸ் அவர்கள் எத்தனையோ தலைமுறை நடிகர்களுக்கு, 4-5 தலைமுறை நடிகர்களினுடைய திரைப்படங்களுக்கு பின்னணி இசையையும் எத்தனையோ மேடை கச்சேரிகளையும் புரிந்துள்ள அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக முதலில் அவருடைய பாடல்களில் ஒரு தெரிவு பாடலை உங்களுக்கு வானலையில் திரையிருக்கின்றேன்.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என் விருப்ப பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கோன்வால் கலையகத்திலிருந்து. அந்த வகையில் இன்று என் விருப்பமாக நான் பி.வி. ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் இசை மாமணியினுடைய பாடல்களை சிலவற்றை தெரிந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் இந்த வேளையில் அடுத்து நான் வானொலியில் தெரிவு செய்து தரும் பாடல்

தத்துவங்கள் கூறி வந்த பாடல்களுக்கு இடையில் நான் தெரிவு செய்திருக்கும் மிகவும் மிகவும் நான் விரும்பும் ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டால் நீங்களும் சிந்தனை செல்வன் ஏன் இந்த பாடலை விரும்புகின்றார் என்று எண்ணிக்கொள்வீர்கள். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. மன்னிக்கவும், 24 மணி நேர தமிழ் சேவையில் கோன்வால் கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வனின் என் விருப்ப பாடல்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு தரும் அடுத்த பாடல்

எப்படி உறவுகளே, இந்த பாடல் நான் விரும்பியதற்குரிய காரணத்தை கேட்கிறீர்களா? மாதர்களுள் மாணிக்கமான ஒரு மங்கையை பற்றி ஒரு வாலிபன் பாடும் வேளையில் அங்கே என் மனம் கூறுகின்றது, மாதருள் மாணிக்கமாக வந்த என்னை பெற்ற தாய் மனைவியாக வந்து தாய்க்கு பின் தாரமென்று குடும்பத்தை தாங்க வந்த மனைவி, பிள்ளையாக வந்து மழலை பேசி எங்களை மகிழ்விக்கும் குழந்தை என்றெல்லாம் பல பருவத்தில் ஒவ்வொரு பருவத்திலும் வரும் குணங்களை எடுத்து விரிவாக கூறும் இந்த பாடல் இயற்கையை மட்டும் விட்டுவிடவில்லை. அங்கு இயற்கை வளங்களை கூட, இயற்கையான பருவ காலங்களை கூட அங்கே கொண்டு வந்து மாதங்கள் காலங்கள் அனைத்தையும் அந்த பாடலினுள்ளே திணித்து அந்த கவியரசர் கொடுத்திருக்கின்றார். இசையமைத்து அந்த பாடலை கொடுத்த அந்த பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் அந்த இனிமையான குரலில் எவ்வளவு மெதுமையாக மென்மையாக ஒரு பெண்ணை பற்றி கூறுகின்ற அந்த பாடல் என்னையே கலைஞனாக்கியதும் கவிஞனாக்கியதும் இந்த பாடல் என்று கூறலாம். கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு மேலாக இந்த பாடல்கள் வானொலியிலும் மக்கள் வாயிலும் எல்லா ஊடகங்களிலும் பெருகி வந்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி தனது எந்திருப்ப பாடலில் என்னை தெரிவு செய்து ஒலிபரப்ப வைத்தமைக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன்.

This is MTR FM. MTR FM. துல்லியமான ஒளித்தளிவுடன் உலகெங்கும் இப்பொழுது வலம் பெறுகிறது. MTR FM Montreal Tamil Radio. MTR FM. தடைகளை தகர்த்தறிந்து உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து உலக விளம்பரம் மோன்ட்ரியல் சேம்பர் ரேடியோ. சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 வருட கால அனுபவம் செல்வோ மாஸ்டர். தொடர்புகளுக்கு 6139300870. உடனடியாக செல்வோ மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.

வீடுகள், வியாபார நிலையங்கள், விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வாங்க விற்க ஜெய் விஸ்வலிங்கம். விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் தொடர்புகளுக்கு 5145727246. ஜெய் விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. 24 மணி நேர தமிழ் சேவையில் இப்பொழுது என் விருப்ப பாடலாக மறைந்த மாமனிதர் கலை மாமணி பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் திரைப்படங்களுக்காக கொடுத்த குரலில் வெளிவந்த தத்துவ பாடல்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து நான் காற்றலையில் தரும் பாடல்

0: காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீடி பிரித்து விடு.
1: ஆமாம், என்றும் நீதி சாவதில்லை. நிலைத்து நிற்கும் நீதி எங்களுக்கு நியாயம் வழங்கியே தீரும். கவலைகள் இருந்தாலும் அவற்றிலே ஊன்றி போகாமல் காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அருமையான கருத்தினை ஐயா பிபி ஸ்ரீனிவாஸ் தம்பியாகவும் அவருக்கு அண்ணனாக இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலில் வந்த கருத்துக்கள் எங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இருந்தாலும் அந்த அண்ணல்கள் இருவரும் இன்று இவ்வுலகில் இல்லை. அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற குரல் இனிமை என்றும் எங்கள் இதயத்தை தொட்டு செல்லும் என்பதில் மொன்றியல் தமிழ் வானொலி மிகவும் ஊன்றி கவனித்து என்றிருப்ப பாடல்களுள் அவர்களுடைய பாடலை தெரிவு செய்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கோன்வால் கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் என் விருப்ப பாடல்கள்.

சென்று விருந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் இலைகளாகலாம், உறவுக்கென்று விருந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்.

எண்ணற்ற கருத்துக்களை ராகங்களாக மாற்றி அந்த ராகங்களுக்கு ஏற்ற இசை அமைத்து எங்களுக்கு புரியும் வகையில் ஏற்ற இறக்கங்களோடு துல்லியமாக அந்த பாடலின் கருத்துக்களை திட்ட தெளிவாக எங்கள் செவி வாயிலாக புகுத்தி மனதிலே பதிய வைக்கும் பாடல்களை அன்று கொடுத்த ஒரு கூட்டு, அதாவது ஒரு கூட்டு முயற்சியாக இருந்த பாடல், இசை, குரல், இந்த மூன்றும் சேர்ந்து எங்கள் உள்ளத்தை ஆட்டி படைத்த காலம். காரணம், எங்களுடைய மரபு வார்த்தியங்களை ராகம் தவறாமல் இசைக்க செய்து பாடல்களை கோர்த்து கொடுத்தது இன்றும் அழியாதிருக்கின்றது. எங்களுடைய மரபு வாத்தியங்களான தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி போன்ற உலோக கருவி, உலோக இசை கருவி போன்றவற்றை உபயோகித்து மரபு முறை தவறாமல் அந்த துல்லியமாக அந்த பாடல்களை நெழுவி சுள்ளிவுடன் ராகங்களில் எந்தவிதமான கலப்பு பேதங்களில் ராக பேதம் என்று கொடுத்தார்கள். ஆனால் நான் இன்றைய பாடல்களை குறை கூற விரும்பவில்லை. இன்றைய பாடல்கள் வரும் சொற்கள் கூட எங்களுக்கு புரிவதில்லை. பழைய பாடல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் பின்னணி இசை வார்த்தியங்கள் எங்களை அங்கே இழுத்து கொண்டிருக்கும் நேரம் பாடகரின் குரல் துல்லியமாக எங்கள் காதில் வந்து விழுகின்றது. அந்த வார்த்தைகள் தெளிவாக எழுத்து பிழையின்றி சரியான உச்சரிப்புடன் அந்த பாடல்களை தந்து பாடல்களில் என்ன கூற வந்திருக்கின்றாரோ அந்த பாடல் ஆசிரியர், அந்த கதையில் எதை எடுத்து வந்து எங்களுக்கு தருகின்றார்களோ அப்படியே பாடலை கேட்டவுடன் விளங்கக்கூடிய புரியக்கூடிய வகையில் வந்த பாடல்களை தந்தவர்களுள் பாடியவர்களுள் மறைந்த பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் குரல் அன்றும் இன்றும் என்றும் அது கோல்டன் வாய்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜம்பவானுடைய பாடல்களை தெரிவு செய்து நான் உங்களுடன் கலந்து கொள்ள முரியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவையில் சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் உங்களுக்கு நான் காற்றலையில் தவளப்படுகின்றேன்.

நாளைய பொழுதில் நிம்மதியை தேடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை பொதிந்து கவிச்சரமாக்கி அதை இசையிலே தொடுத்து இனிய குரலாலே எங்களுக்கு புகுத்திய அவர்களுக்கு நன்றி. நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கோன்வால் கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வன் என் விருப்ப பாடல்களாக உங்களுடன் கலந்து கொள்ளும் வேளையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலிலும் அருமையான கருத்துக்கள் பொதிந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் தாயக கனேடிய உணவுகளை தாமதமின்றி உடனுக்குடன் அறு சுவையுடன் வழங்குகிறார்கள். கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. வாரத்தில் 7 நாட்களும் அசல் சைவ அசைவ உணவுகளை மண்ணின் சுவை மணக்க நாவின் ருசிக்கேற்ற மகிழ்வுடன் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய நல்ல இடம் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. விளக்கம் 11-13 ஹைமன் வீதி, வீடியோ வெஸ்ட் ஐலேண்ட். தினம் தோறும் சைவ அசைவ தாளி ரைஸ் 5 கனிகளுடன். சைவ அசைவ கொத்துரடி வகைகள், இடியப்ப கொத்து, புட்டு கொத்து, அனைத்து வகை பிரியாணிகள், இடியப்பம், தோசை, இட்லி மற்றும் வடை முறுக்கு பட்டி ரோல் சிற்றுண்டி வகைகளுடன் தென்னிந்திய இனிப்பு பண்டங்கள். இலக்கம் 11-13 ஹைமன் வீதி, வீடியோ வெஸ்ட் ஐலேண்டில் அமைந்திருக்கும் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி சுத்தமாகவும் சுவையாகவும் தரமாகவும் தருகிறார்கள். பிறகு சனி ஞாயிறு தினங்களில் அதி விசேட தயாரிப்பில் நிலா சோறு, சுவையோ சுவை விசேட விலை, முந்துபவர்களுக்கு முதலிடம். அது மட்டுமல்ல, தரமும் சுவையும் கொண்ட கடல் உணவு நூடுல்ஸ். அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களின் சகல வைபவங்களுக்கும் ஏற்ற முறையில் கேட்டரிங் உலகங்களுக்கும் அழையுங்கள். 514-542-0999. நாடுங்கள் நல்ல தரமும் சுவையும் நிதான விலையும் கொண்ட நல்ல இடம் கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. இலக்கம் 11-13 ஹைமன் வீதி, டிடிஓ வெஸ்ட் ஐலண்ட். கோல்டன் டேக் அவுட் கேட்டரிங் அண்ட் பேக்கரி. காற்றலையில் ஏறி முகில்களில் மோதி கன்னி தமிழ் படிக்க வருகிறது மொன்றியால் தமிழ் வானொலி. எம்டிஆர்

அனைத்து வைபவங்களும் இந்தே நடத்தி முடித்தது. அறுசுவை உணவுகள், அழகுடன் கூடிய விசாலமான மண்டபம், இருப்பிட ஒழுங்குகள், வாகன தரிப்பிடம் அனைத்தும் கூடிய கணேஷ் பார்ட்டி பாலஸ். தினமும் அனைத்து தாயக உணவுகளை உடனுக்குடன் தயாரித்து வழங்குகிறார்கள். இலவச விநியோகமும் செய்து கொடுக்கப்படும். கணேஷ் பார்ட்டி பாலஸ், கணேஷ் பார்ட்டி பாலஸ், இலக்கம் 300, மார்ஷல் லோரின், வின்சென்ட் லாரன்ஸ். தொடர்புகளுக்கு 514-747-9392 மற்றும் 514-816-0923. கணேஷ் பார்ட்டி பாலஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர பல் சுவை நிகழ்வுகளில் ஒன்றான என் விருப்ப பாடல்கள். நேர்களே, நீங்கள் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளை பல இடங்களிலிருந்து எங்களுக்கு, பல கலையகங்களிலிருந்து மொன்றியல் தமிழ் கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் MTRFM.com. அந்த வகையில் அடுத்து நான் தரும் என் விருப்ப பாடல்களில் ஒன்று இதோ.

நேர்களை நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் என் விருப்ப பாடல்களை கோன்வால் கலையகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய என் விருப்ப பாடல்களாக வானொலியில் மலர்ந்து உங்கள் மனதை கவர்ந்தது மறைந்த இசை மாமணி, இசை பேரரசாக விளங்கிய பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களுடைய பாடல். அந்த வகையில் அவர் தரும் அடுத்த தத்துவம் என்னவென்று நாங்கள் கேட்டு பார்ப்போம்.

சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 613-930-0870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 7 2 0 2 4 6 என்ற நம்பருக்கு கோல் பண்ணிப்பார். விஸ்வா அண்ட் ஒரு நம்பிக்கையான நல்ல மனுஷன் கதைப்பார். இந்த பிரச்சனையை சொல்லு, இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்கு. அண்ணே மித்த பெரிய ஒரு உதவி ஒன்னு செஞ்சீங்கன்னா நான் இப்பவே கோல் பண்றேன்.
1: வியாபார நிலையங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வாங்க விற்க
0: ஜெய் விஸ்வலிங்கம்.
1: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் தொடர்புகளுக்கு 5 1 4 5 7 2 0 2 4 6
0: ஜெய் விஸ்வலிங்கம்
1: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம்.
2: தென்பிருப்ப பாடல் நிகழ்வில் அடுத்து வரும் பாடல்

0: அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் ஆரோக்கியமான நிகழ்வுகள். பல்கலை நிகழ்வுகளில் ஒன்றான என் விருப்பம் நிகழ்வு இன்றைய பகல் தினம் நிகழ்வுகளை வானொலியில் எடுத்து வந்து அலங்கரித்த அறிவிப்பாளர்களுக்கும் கலந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இனிவரும் நிகழ்வுகளை எடுத்து வரும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் பங்கு பெறும் நேயர்களுக்கும் வாழ்த்துகள் கூறி வரவேற்று உங்களிடமிருந்து அன்பு விடை பெற்றுக் கொள்பவன் சிந்தனை செல்வன். நன்றி உறவுகளே.
1: அதிரடியான உலக வானொலி, உலக தமிழ் வானொலி, மொன்றியால் தமிழ் ரேடியோ. This is MTR FM. MTR FM. துல்லியமான ஒலித்தளிவுடன் உலகெங்கும் இப்பொழுது வலம் பெறுகிறது MTR FM Montreal Tamil Radio. MTR FM. தடைகளை தகர்த்தறிந்து உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து உலக விளம்பரம் மொன்றியால் தமிழ் ரேடியோ. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

எஃப்எம் ரேடியோ கனடா. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஆறாவது மாதத்தின் 23வது நாள் செவ்வாய்க்கிழமை கனடா கலையகத்தில் நேரம் 11:31 முற்பகலாக இருக்கும் இந்த வேளையில் 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இரவு நேரம் 9:01 காட்டும் இங்கிதமான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நன்றி சொல்லும் பண்பினை வளர்த்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அழித்து ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசி வாயு என்று கூறி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி தாழ் பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி உங்களையும் எங்கள் வானொலியோடு இணைத்து இன்றைய கதம்பத்தில் இணைவோமா?

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், எம் டி ஆர்

நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகரும் இந்த தருணம் மொன்றியல் தமிழ் வானொலியில் கதம்பம். தினமும் வரும் கதம்பம் நாள்தோறும் மாறி மாறி தன்னுடைய தலைப்புகளை மாற்றி எங்களை எல்லோரையும் இணைத்து வைத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று என்னவாக

நான் அழைக்கும் போது நீங்கள் வந்து நின்று வானலையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்களை சுழற்றி இணைந்து கொள்வதற்காக வரும் வேளையிலே நாங்கள் இணைந்து மகளை இருக்கின்றோம். சொல்லூடு பாடல். சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் எப்பொழுது வாய் திறந்து விடுகிறோமோ அங்கு முத்துக்களாக உதிரும் தமிழ் பதங்கள் பல, கோடானு கோடி பதங்கள் அல்லவா. அன்று ஒரு நாள் நான் ஆய்வினை பார்த்து விட்டு உங்களுக்கு கூறியிருந்த ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1700 1600 மேற்பட்ட சொற்களை உபயோகிக்கின்றோம் என்று என்னால் எண்ணி பார்க்க முடியாது. உங்களால் எண்ணி பார்க்க முடியாது. இருப்பினும் இந்த பதங்கள் எப்படி வருகின்றன, உள்ளத்தில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படும் வகையிலே பதங்கள் வெளியே வந்து வார்த்தைகளாகி அவை வாக்கியங்களாகி பிரயோகிக்கும் வேளையிலே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் எங்கள் உள்ளத்தை வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே இருந்து மற்றவர்களிடமிருந்து நாங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மொழி இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த மொழி என்பது சைகை மொழியாகத்தான் இருந்தது. மொழி என்று எழுத்துருவிலோ அல்லது சொல் வடிவிலோ உச்சரிக்க முடியாத காலத்தில் கையினால்தான் நாங்கள் கால் கை உடல் போன்ற உறுப்புகளினால் கண்கள் போன்ற உறுப்புகளினால் செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். கண்ணால் பார்த்து காதால் கேட்டு சத்தங்களை ஒலிகளை கேட்டு உணர்ந்து கொண்டோம். ஆனால் அது பின்பு மொழிகளாக மாறி இன்று உலகத்தின் பல்வேறு மொழிகள் தோன்றினாலும் ஆதி மொழிகளாக 6 மொழிகள் நிலைத்து நிற்கின்றன. அவற்றுக்குள்ளே ஒன்று மூத்த மொழியாக எங்கள் தமிழ் மொழி இருக்கின்றது என்பதை நான் இன்னும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, நாங்கள் மகள வேண்டியது நாம் தமிழர்களாக வந்திருக்கின்றோம். இந்த தமிழிலே தான் நாங்கள் எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஏனைய மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்நிய மொழியை சகோதர மொழியாக நினைத்து அதை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய பண்பாடு புலிமியங்கள் அவர்களுடைய தேவை எங்களுடைய தேவைகளை நாங்கள் எங்கள் பண்பாட்டு புலிமியங்களை நாங்கள் வார்த்தைகளால் உரையாடி பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் நிகழ்வு சொல்லோடு பாடல் என்று கூறின வகையில் நான் வருவதற்கு முன்பு இன்று சொல்லோடு பாடலில் இணைந்து கொள்வோமா என்று நான் கேட்டபோலே அன்புடன் அன்பு நாகப்பன் அவர்கள், என் அன்பு மகள் சியாமலா, அதை விட நீண்டகால உறவு எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களும் தளத்தினிலே பதிவு செய்து எல்லோருக்கும் அறிவித்தலை கொடுத்து நாங்கள் இணைவோம் என்று ஆரவாரமாக இருக்கின்றீர்கள். அதேவேளை இதில் பதியாமல் கூறாமலும் பலர் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. இது சொல்லோடு பாடல்.

சொலோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆதங்கமாக ஓடி வந்து ஆரவாரமாக இருக்கும் நீங்கள் ஆர்ப்பரித்து கொண்டு வந்து எங்களோடு இணைந்து பேசி மகிழ்ந்து செல்லும் வேளையில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பாடலை ஒலிபரப்புவேன் என்று கூறும் இந்த வேளையில் நீங்கள் விரும்பி வரும் பாடலில் வைத்து ஒரு சொல்லை எடுத்து அதிலே நாங்கள் எங்கள் பரிமாறலை செய்து கொள்வோம். வார்த்தை பரிமாறலை எங்கே அதற்காக யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் சொல்லோடு பாடல்.

அற்புதமான இந்த பாடல் எங்களை சொல்லாயோ வாய் திறந்து என்று மீண்டும் மீண்டும் பாடுகின்றது. யார் முதலில் பெறப்போகின்றீர்கள் என்ற அந்த அதிர்ஷ்டசாலியை பார்ப்போம். இங்கே ஒரு பாடல் எனது கரத்தில் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் உயிர் எழுத்துக்களாக 247 எழுத்துக்களுக்குள்ளே உயிர் எழுத்தாக 12 இருக்கின்றது அல்லவா? அதில் முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்குது? ஆ என்ற எழுத்து. அந்த ஆ என்ற எழுத்தை தொட்டு ஒரு பாடல் இருக்கின்றது, கேட்போமா?

0: பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரோடு இணைந்து விடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சரவணன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே என்று நான் கூறும் சரவணன், இத்தனை வார்த்தைகள் பார்த்தீர்களா? வணக்கம் என்று கூறுவதற்கு முன்பு சொற்கள் அடுக்கிக் கொண்டு வருகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. சரவணா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களைப் போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: அடேங்க அப்பா, எங்களைப் போல மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அப்ப நீங்களும் நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றால் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். சிறப்பான செய்தி முதல் செய்தியா வந்திருக்கின்றது. சரி, அங்கே இந்த சிறப்பாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், காரணம் அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: நேற்று பாத்தீங்கன்னா 38 பாகையிலிருந்து இன்னைக்கு 36 பாகை, 2 பாகை குறைஞ்சிருக்கு.
0: அடேங்கப்பா, நேற்று 38 இன்று 36, எப்படி அந்த வெப்பம் எப்படி இருக்கின்றது? அந்த 36ல
1: 36 இருந்தாலும் அந்த நேற்று அந்த எங்களுக்கு அந்த அந்த அளவு வந்து 2 பாகை குறைவாக இருந்தால் நான் நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது.
0: அந்த 2 பாகை தான் வித்தியாசம். அந்த 2 பாகை வித்தியாசம் இருந்தாலும் வெப்பத்தின் உணர்வு குறையவில்லை நேற்றுக்கும் இன்றைக்கும் என்று கூறுகின்றன. மிகவும் வெப்பமாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே 22 பாகையில் இருக்கின்றோம். 22 பாகை 24 வரை சென்று மீண்டும் குறைந்து 24க்கு சென்று 13க்கு வரும். நல்ல பகலவனின் ஒளி பளீர நல்ல பிரகாசமாக இன்று இருக்கின்றது. காற்றோட்டமும் சுமாராக இருக்கின்றது. இன்றைய பகல் எங்களுக்கு 15 மணிக்கு ஆழத்துடன் 37 நிமிடத்தை கூட்டி 15.5 மணிக்கு மேல் பகல் வேளையாக இருக்க போகின்றது. அவ்வளவு நீண்ட பகல். ஆனால் வெப்பம் வந்து படிப்படியாக உயர்ந்து அந்த 4 மணி 5 மணி வரை இந்த வெப்பம் அது ஒரே மாதிரி இருக்கும். காற்றோட்டம் அவ்வளவு சிறப்பாக இன்று இல்லை, அதனால் கொஞ்சம் அமுக்கமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். மற்றபடி எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நாளாகத்தான் இப்படியான நிகழ்வு, இந்த இப்படியான வெப்பத்தை எதிர்பார்ப்பார்கள் எங்கள் மக்கள் இங்கு மேலை நாடுகளிலே. சரி, அப்ப உங்களுக்கு இந்த வெப்பத்திலே உங்களால் வெளியே பயணிக்க முடியுமா சரவணா?
1: இன்னைக்கு எங்கேயும் பயணிக்கல, கொஞ்சம் வேலை இருந்தது, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில்.
0: வேலை உங்களுடைய வேலை என்று கூறும்பொழுது விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது, முந்திரி செய்கை, அதுதான்
1: உங்களுடைய? அது முடித்து விட்டு வந்துட்டோம்.
0: ஆமாம்,
1: இனிமே மழை பெய்தால் தான் அங்கே செல்வோம்
0: அடுத்த வேலைக்கு. ஆனால் இப்பொழுது அந்த பதனிடுதல் அதை செப்ப நிடுதல் போன்ற வேலைகள் இல்லையா?
1: அது மழை பெய்யணும், மழை பெஞ்சதான்.
0: ஓ, மழை பெய்யணும். சரி, அப்ப உங்களுடைய கணிப்பின்படி, இவ்வளவு கால அனுபவத்தின்படி, இன்று 36 பாகையில இருக்கும் உங்களுக்கு மழை விரைவில் வருமா அல்லது காலம் எடுக்குமா வருவதற்கு என்று நீங்கள் கணித்து?
1: ஒரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூரல் சிலதான் தூரல் வந்தது, ஆனா மழை
0: நிலைக்கவில்லை. ஓ, இந்த காலநிலையை நீங்கள் வரவேற்கின்றீர்களா அல்லது எப்படி எண்ணுகிறீர்கள் சரவணா?
1: இல்ல, அந்த காலநிலை பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல, மற்ற ஜீவராசிகள் மரம் செடி கொடிகளுக்கு மழை வேண்டும். அந்த வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமி, எல்லா பயிரும் எல்லா செடிகளும் வாடி போயிருக்கு அந்த மிகுந்த வெப்பத்தினால்.
0: அதே போன்று உங்கள் உள்ளவும் பாடுகிறது. சரி, இந்த வேளையில நீர்நிலைகள், கால்வாய்கள், குட்டைகள், குளங்கள், நிலம், மட்டம் பற்றி இருக்கின்றதா?
1: எங்க ஊரில் ஒரு 2 குளங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அது வற்றாது. இது இதனால வரைக்கும் ஒரு முறை மட்டும் வற்றி இருக்கு, நான்
0: பாத்திருக்கேன். வற்றாத ஜீவ நதிகள், நீரோட்டங்கள். அப்ப அங்கே சென்று ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள் நீரருந்தலாம் தானே?
1: அங்க தண்ணி குடிக்கலாம். அது தண்ணி தெளிவாக பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நீச்சல் குளத்து குளங்களில் தண்ணீர் எப்படி அப்படி ஒரு தூய்மையா இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அது நாங்கெல்லாம் குளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க.
0: அது நீரோட அது நீர் ஓடை, அதை தங்கி நிற்கின்ற நீரை ஓடி செல்லுகின்ற நதி போன்றதா?
1: ஏங்க, ஆமா, தங்கி இருக்கிற தண்ணி தான். இப்போ முழுக்க முழுக்க அது மழைநீர் மட்டுமே இருக்கு.
0: ஓ, மழையே இது தங்கி நிற்கக்கூடிய பள்ளம் பகுதியான இடத்திலே. சரி, ஓ,
1: அந்த மழைநீர், மழை பெய்யும் போது நீர் நிறைய பிடித்து கொள்ளும். அப்புறம் இந்த ஆண்டு மழை வர்ற வரைக்கும் தண்ணி வற்றாது,
0: தண்ணி வற்றாது. அதனால் மழை வருவதற்கு முன்பு தண்ணீர் வற்றாது, அந்த அந்த தண்ணீரை கொண்டு எல்லோரும் உயிர் வாழ முடியும். உங்கள் இல்லத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றதா அண்மையில் இருக்கின்றதா இந்த குளம்?
1: பக்கத்துல, எங்க பக்கத்திலே தான்
0: பக்கத்திலே இருக்கு,
1: பக்கத்துல ஒரு
0: 300 மீட்டர்
1: என்ன
0: என்ன மரங்கள் இருக்கின்றது? மருத மரம் இருக்கின்றதா?
1: அரச மரம், 3 மரம் அரச மரம் இருக்கு, மாலை மரம் இருக்கு,
0: அது
1: புன்னை மரம், வேப்ப மரம்,
0: எல்லாம் மூலிகை கொண்ட மரங்கள், மக்கள் சுவாத்தியத்துக்கு சிறப்பா இருக்கு. அங்க சென்று இளைப்பாருவீர்களா?
1: அது வந்து நாங்கள் வேறு, எங்களை விட இந்த வெளியூர்ல இருந்து யாரை வந்து வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வரும்போது அந்த மரத்தடியில இளப்பாருவதே பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வண்டி எல்லாம் விட்டுட்டு அந்த மரத்தைங்க பாத்தீங்க, ஒரு சின்ன கட்டடம் ஒண்ணு இருக்கு, அதுலயே படுத்திருப்பாங்க.
0: அந்த காற்று, அந்த காற்று அந்த குளத்திலே விழுந்து வரும் காற்று, குளுமையான காற்று மரத்திலே இருந்து.
1: கட்டடம் பாத்தீங்கன்னா அது நாடக மேடை அமைச்சிருக்காங்க. அந்த நாடக மேடை அது திறந்த வெளியா இருக்கும். அந்த திறந்த வெளியில அந்த மரத்தங்க இருக்கிறதுல அந்த ஓய்வு எடுப்பாங்க.
0: இவ்வளவு நேரம் நாங்கள் பேசினோம், தமிழிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை வார்த்தைகளை உபயோகித்தோம் என்று எங்களால் கணக்கிட முடியாது. இந்த வார்த்தைகளுக்குள்ள உங்களை அதிகமாக கவர்ந்த பதம் எதுவாக இருக்கும்? காலநிலை பற்றி பேசியிருக்கிறோம், மரங்களை பற்றி பேசியிருக்கிறோம், தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறோம், மழையை பற்றி பேசியிருக்கிறோம், பாசனத்தை பற்றி பேசியிருக்கிறோம், விவசாயத்தை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறோம். இத்தனைக்கும் உங்களுக்கு விருப்பமாக உங்களை கவர்ந்த பதம் என்ன பதமாக இருக்கலாம்? தமிழ் பதம்
1: காற்று, அந்த அரசமரத்திலிருந்து நிறைய காற்று எல்லாம் நல்லா அந்த காற்று காத்து அடிச்சுட்டே தான் எப்பயுமே
0: அந்த சத்தம் போடும் தெரியுமா, ஒரு விதமான சத்தம். அழகாக இருக்கும், அழகாக நடனம் ஆடி. நீங்கள் அந்த அரச மரம் பூர்ப்பதில்லை என்று முன்பு ஒரு தடவை கூறினீர்கள் இல்லையா?
1: ஆமா.
0: ஆனால் காய்க்கும், உருண்டையான காயாக இருக்கும், கீழே விழுந்திருக்கும், கவனித்திருப்பீர்கள். அது பூர்த்து வெளியாக முன்பே பிஞ்சாகிவிடும், கரை கட்டிவிடும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: அது எப்படி இருந்தா பலாமரம் போலவேதான், பலாமரம் போலவேதான், ஆலமரம், அரச மரம், பலாமரம், மூன்றும் பால் உள்ள மரங்கள் தானே, பலாமரம் போலவேதான்.
0: அதே மாதிரி அத்தி மரம், இத்தி மரம், அவர்களும் பால் தரக்கூடிய மரங்கள் தான், மரங்கள்.
1: அவங்களும்
0: சரி, உங்களுக்கு இப்பொழுது காற்று என்பது உங்களுக்கு பிடித்த பதமாக என்று அமைந்திருக்கு என்று சொல்லு இல்லையா? காற்று. சரி, காற்று என்ற சொல்லை வைத்து என்ன பாடல் உங்களுக்கு உடனே மனதுக்கு வருகின்றது? உங்களுக்கு பிடித்த பல பாடல் உண்டு, இப்பொழுது உங்களுக்கு எந்த பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றுவது காற்று என்ற பதத்தை வைத்து?
1: காற்று வாங்க போனேன் அந்த பாடல் கேட்கலாம்.
0: எங்கே போனீர்கள் காற்று வாங்க? காற்று வாங்க போனது எங்க கடற்கரைக்கா? இல்ல இல்ல, காற்று வாங்க போனேன் எங்கன்னு சொல்லவில்லை. சரி, காற்று வாங்க போனேன், அங்கே போனவுடன் கவிதை வருமா உங்களுக்கு? வரும் நிச்சயமா. அதுலேயே உல்லாசமா போய் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் சில பாடல்களை நினைத்துக் கொண்டிருக்கும். அப்ப காற்று வந்து
1: நாங்கள் செல்வதென்றால் அங்க சில நேரங்களில் நாங்க யாரும் இல்லாத சூழல் இருக்கும், தனிமையில போய் நின்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். அங்க சில வந்து கூட்டமா வந்து பேசிட்டு இருப்பாங்க, அது நமக்கு மனதுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால அந்த தனி யாரும் இல்லாத பொழுதுல அங்க
0: துறைகள் வைத்திருப்பார்கள், இடங்கள், குளிப்பதற்கு ஒரு துறை, ஆண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், பெண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், துணி துவைப்பதற்கு ஒரு இடம், அப்படி எல்லாம் வைத்திருப்பார்கள்.
1: இருந்தது, இப்போதைக்கு இல்லை, எல்லாரும் எங்க வேணாலும் குளிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருந்தது. அவங்க வந்து பெண்கள் கூச்சி போடுவாங்க, பெண்கள்
0: அச்சம் மடம் நாணம் பயப்பவர்கள் கூடி பிறந்த குணம் அல்லவா?
1: தனியாக இருந்தது, இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை.
0: நல்லது.
1: பெண்கள் அதிகமாக யாரும் சென்று குளிப்பதில்லை,
0: குளிப்பதில்லை போக. பெண்கள் ஆண்கள் குளித்தால் அதுக்குள்ளே நாங்களும் குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் பண்பு தடை கூறிக்கொண்டிருக்கும். ஆண்களும் அப்படித்தான், பெண்கள் குளித்தால் அங்கே செல்ல மாட்டார்கள் இல்லையா?
1: பார்த்தா எங்க ஊரை விடுத்து பக்கத்துல இருந்து ஒரு நகரத்திலிருந்துலாம் இளைஞர்கள் வந்து குளிச்சிட்டு போவாங்க,
0: நீராட வருவார்கள். நீராடும் துறையாக
1: இருக்கிறார்கள்.
0: ஏதாவது பெயர் உண்டா?
1: ஆ உண்டுங்க, அது அந்த குளத்தை வெட்டிய அரசன் பேர் சிங்களராஜன் குளம் சொல்லுவாங்க.
0: சிங்களராஜனா?
1: ஆமா.
0: என்ன காரணம் அப்படி ஒரு பெயர் பெறுவதற்கு?
1: அதுதான் அந்த புறா பேரு அந்த ராஜா அரசனுக்கு சிங்களராஜன். ஆச்சு, சிங்களராஜங்கிறத ஒரு பெரிய சிவபக்தர் தான் அவர், அந்த சிங்களராஜன்.
0: அது சிங்கல் என்ற பேருகள் அது வேறு பேர், அப்படி பேச்சில் பேச்சு வழக்கில் மருவி வந்து விட்டதா?
1: அது இந்த அளவு சிங்கல் ஏரி தான், சிங்கல் ஏரிம்பாங்க, சிங்களராஜன் குளம்னு சொல்லுவாங்க.
0: சரி சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்ல பாடல். இந்த பாடலின் பலவியே இருக்கா பாடினால் அப்படி இருக்கும்?
1: பாடினால் இனிமையாகத்தான் இருக்கும் அந்த பாடல்,
0: சிறப்பாக இருக்குமா? வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக நான் அந்த பாடலை திரும்பிய சொல்லாக, நீங்கள் காற்றின எவ்வளவோ சொற்களை நாங்கள் பிரயோகித்தோம் தமிழிலே, அதற்கு காற்று என்ற பதம்தான் உங்களை கவர்ந்திருக்கிறது. உடனே அந்த காற்று என்றதில் பல பாடல்கள் இருந்தாலும் உடனே எங்கள் உள்ளத்தில் தோன்றிய பாடல் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றது. அந்த பாடலை மொழிகள் தமிழ் வானொலியில் ஒளிபரப்பி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். தளத்திலே இப்பொழுது பாடல் எழுதுவது குறைவாக இருக்கிறது, காரணம் என்ன? நேரமின்மை.
1: எனக்கு நல்ல பாடல் கொடுக்கணும், நல்ல பாடலா கொடுக்கணும். அது எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது.
0: அப்ப இத்தனை பாடல்களை நல்ல பாடல்களா நீங்கள் கொடுப்பீர்கள், கேட்க வேண்டும்.
1: இன்று இரவு கொடுத்துடும்.
0: கொடுங்க, உங்களுக்கு வசதியான நேரம், கேட்க வாய்ப்புள்ள நேரம் கொடுங்கள்.
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிதான பாடல்கள் எல்லாம் ஒரு வானொலி ஒளிபரப்பாக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்கும் போது அந்த பாடல் கேட்ட உடனே இங்க நம்ம தளத்துல பாடலை பதிவு கொடுத்துடணும்.
0: கேள்வி செவியன். சரி, வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த ஆற்றங்கரைக்கு செல்லுங்கள், குளக்கரைக்கு செல்லுங்கள், சிங்களராஜன் குளத்துக்கு செல்லுங்கள். அதில் சந்தோஷமாக நீராடுங்கள். அந்த நிழலிலே, அதிலும் அரச மர நிழல், வேப்ப மர நிழல், ஆலமர நிழல் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னிடத்திலும் வேப்ப மரம் இருக்கிறது, வீட்டின் உள்ளே இந்த பெரிய விருட்சத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். முன்பு உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், அதற்கு கீழே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டிருப்போம். அதில் படுக்கை வைத்திருந்தேன், நான் அதிலே தூங்குவேன். ஏனென்றால் அந்த வேப்ப மரம் மலர்ந்து 7 அடி உயரத்தில் இருக்கின்றது. அந்த கிளைகள் இருந்து வரும் சுவாசம் பிராணவாயு நல்ல சுத்தமானதாகத்தினும் மருத்துவ குணம் கொண்டது. நாங்கள் இயற்கை காற்றை வெளியே எடுக்க முடியாது. அதனால் வீட்டின் உள்ளே பச்சை பசையில் என்று வரும் பயிரினங்களை வைத்திருக்கின்றோம். அதிலே மரம் ஆக வேப்ப மரமும், மற்றும் மூலிகையாக கற்பூரவள்ளி, அடுத்து உருத்ராட்சை போன்ற மரம், அழகுக்கு மல்லிகை போன்று வைத்திருக்கின்றோம். வேறு வேறு பூக்களும் அது வைப்பதன் நோக்கம் அநேகமான மரங்கள் கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியே தருகின்றது. இந்த உலகம் பிராணவாயு நிறைந்திருப்பதற்கு காரணம் மரங்கள் தான். காற்று மிக மிக முக்கியமானது நாங்கள் அறிவோம். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்ற உங்கள் பாடல் ஒளிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சரவணன்.
1: எங்கள் சிங்களராஜன் குளம் வந்து கனடா சென்று கனடாவிலிருந்து உலகம் முழுவதும் சென்று அடைந்துள்ளது. அதனை கேட்டு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: பாருங்கள், எங்கள் நாட்டு பண்பினையும் சிறப்பினையும் உலகளாக அறிய செய்வதற்கு இந்த பதங்கள் சொற்கள் எவ்வளவு உதவி செய்கின்றது இல்லையா? அதனால் சொல்லோடு பாடல் மிகவும் சிறப்பென்றதை கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் உலகளாக கேட்கட்டும். சிங்களராஜன் குளத்தின் அருகில் இருக்கும் அந்த குணாதிசயம் கொண்ட மரங்கள் நிழல்கள், அதை தொட்டு தடவி வந்து உங்களை தீண்டும் காற்று சுகந்த காற்றாக இருக்கட்டும். நன்றி சரவணா. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவாக எங்கள் தானாக வந்த சந்தனம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அவர் அழைப்பை இணைப்போம் என்பதற்கிடையில் இணைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் இணையின்றது வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை பகர்ந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை இணைத்து பகர்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமும் வளமும் மகிழ்வும்
0: அந்த மூன்றும் சேர்ந்தால் சுகம்தான் இல்லையா? சுகம் சுகமே சிறந்தது. இன்று அங்கே உங்களுடைய காலநிலையால் நலமாக இருக்கின்றீர்களா, இல்ல நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று காலநிலை ஓடுகின்றதா?
2: இரண்டும் ஒன்றுதான்.
0: இந்த தமிழ் எப்படியெல்லாம் மாறி வருகின்றது, எங்கெங்கெல்லாம் சுட்டுக்கொண்டு வருகின்றது. ஆமாம், நாங்கள் சுகமாக நலமாக இருக்க வேண்டும் என்றால் காலநிலை சரியாக
2: 28ல இருக்கிறோம் ஐயா.
0: அங்கே போறோம், நாங்கள் 22, நீங்கள் 28, அங்கே 36ல இருக்கின்றார்கள். நெய்வேலியில் அரசு அடிக்க, ஓ 28 குறுங்கள்.
2: தமிழகத்துல பிற பகுதியில எல்லாம் வெயில் ஜாஸ்தி தான்,
0: அதிகம் என்றுதான் அறிகிறோம் நாங்கள். ஆனால் ஐரோப்பிய மண்ணிலே அதிகம், மிகவும் அதிகம். இங்கே கனடாவிலும் எங்களுடைய ஒரு மாநிலத்திலே மிகவும் அதிகமாக இருந்து அங்கே காட்டு தீ தானாக பரவி இருக்கின்றது வெப்பத்தின் அதிகரிப்பினால். இங்கே தீ பரவது துவங்கினால் நிறுத்த முடியாது. இத்தனை தீயணைக்கு வாகனங்கள், வண்டிகள், இத்தனை வீரர்கள் இருந்தாலும் அணைக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது, பல நூறு வாகனங்களே எரிந்திருக்கின்றன அப்படியே. இங்கே மழை பொழிவினால், மழை பொழிவினாலே ஒரு மாநிலத்தில் மழை பொழிவினாலும் பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் அது தீர்ந்த பாடில்லை. மழை நின்று விட்டது, மழையினுடைய தாக்கம் அங்கே பெரும் தாக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. இன்று 22 பாகை நல்ல பகல் வெளிச்சம் எல்லாம் தெரிகின்றது. ஆனால் அறிக்கையிலே இன்று மழை இல்லை என்று எழுதி இருக்கின்றார்கள். நாளை மறுநாள் இடியுடன் கலந்த மழை என்று கூறுகின்றார்கள். வரும்போதுதான் பார்க்க முடியும். நகர்பகுதியில இருக்கின்றதா? இங்கே நகர்பகுதியெல்லாம் அதிகமான இடையூறாக இருக்கின்றது. காலம் எல்லாம் மாறி, காலநிலை மாறி, இடம் மாறி எல்லாம் செல்கின்றதை அறிய அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குளிரான காலங்களில் வெப்பமும், வெப்பமான காலத்தில் குளிரும், இல்லாத இடத்துக்கு மாறி மாறுதலான காலநிலை ஒடிக்கணும். ஆனால் உங்களுக்கு இதமான பதமா
2: வர்றதுங்க, ஆனா எங்களுக்கு கரெக்டா இருக்குது.
0: ஏன்னா உங்களுக்கு ஓ உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்று உங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல காலநிலையை தந்து நல்ல சேக சுகத்தில் உடல்நல. அப்படி என்றால் நல்ல நல்ல காலநிலை உள்ள இடங்களில் நோய் வாய்ப்படுவது குறைவு. நாங்களாக தேடிக்கொள்ள வேண்டியதான் நோயை, தானாக வராத நோய்கள். அது இயற்கை எல்லாம் இருக்கும் என்ன இயற்கையான முன்பு அப்படி இல்லை தானே நாகப்பன்.
2: வேக உழைப்பு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சுகர் பிரஷர்.
0: அதனால தானே அன்பிருந்தும் ஓடி விளையாடு பாப்பாடு பாரதி காலத்திலேயே பாடி இருக்கா, அதற்கு முன்பும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, நோய் நொடி இருக்கான்னு கூறி இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் அதை அவதானிப்பதில்லை. எங்களுக்கு கால ஓட்டத்திலே தேவைகள் அதிகரித்து விட்டது, ஆசைகள் கூடிவிட்டது. அதனால தான் எங்களை மறந்து எங்களை வருத்தி சில பேர் சொல்லுவார்கள், உண்ணா அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க வேலைக்கு, உண்ணாமல் உறங்காமல்.
2: நாங்கெல்லாம் போய் எந்த வயல்ல போய் வேலை செய்யறது ஐயா, இறங்கி
0: ஓ
2: வயவே கண்ணில் பார்க்க முடியாத.
0: உங்களுக்கு
2: என்ன தூரம் உரம்? காங்கிரீட் கட்டடம் தான்.
0: ஓ வயல் வெளிகள் இல்லை, நீங்களாகவே உங்களுக்கு உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டியது, நடைப்பயிற்சிகளை எல்லாம் பணிபுரிந்துதான், வேலை செய்துதான், வேலை செய்துதான் உடற்பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. நாங்களாகவே செய்து கொள்ளலாம். சிறப்பாக இருக்கு நடைபயிற்சி. எப்படி உங்களுடைய இடத்துல ஜன மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருக்குமா கோவையில்?
2: நான் இருக்கிறது மைய பகுதியா இருக்கிறதுனால நிச்சயமா கூட்டம் அதிகம்.
0: நிச்சயமா போக்குவரத்து இருக்கும், வீதியோரங்களும் பாதைகள் எல்லாம் மக்கள் மக்கள் மக்கள் மக்களாக இருக்கும்.
2: மற்ற ஊர்ல 8 மணி இருக்கிற போது நம்ம ஊர்ல 11 மணி ஆனாலும் 8 மணி போல இருக்கு.
0: 8 மணி போல கலகலப்பாக இருக்கும். ஓ சிறப்பு.
2: வாகனம் வரதும் போறதும் ரோட்ல அதிகப்படியாக இருக்கும்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் இத்தனை பதங்களை பேசிவிட்டோம் கணக்கடை எண்ணில் அடங்காத வகையில். இந்த நாங்கள் பேசிய விடயங்களில் இந்த விடயம் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக தெரிகின்றது. காற்றோட்டமா, ஜனக்கூட்டமா, காலநிலையா?
2: வந்த விஷயம் வந்து இல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நாளை தினம் வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய 100வது பிறந்த தினம்.
0: 100வது ஆண்டை கண்டு விட்டார். இறந்து 100வது ஆண்டா அல்லது இல்லை?
2: இல்ல இல்ல, பிறப்பு.
0: அவருடைய 100வது பிறந்த நாள் ஆகவை. இப்பொழுது அவர் இருந்தால் 100 வயது. பெருமை எங்களுக்கு மகிழ்ச்சி என்ன, அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் இல்லை?
2: 54 வயதுல இறந்துட்டாரு.
0: ஆமா ஆமா, 54 வயதுல இறந்தவர். அமெரிக்கா சென்றவர் மீண்டும் பெறவில்லை.
2: 90 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா
0: இன்னும் எத்தனை கிடைச்சிருக்கும், கோடிக்கணக்கான பாடல்கள் வந்திருக்கும் போல.
2: 54 வயதுல இறந்துட்டாருன்னு
0: அவர் இறந்து இப்ப 46 வருடங்கள், அப்ப 100வது வருடம். அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்களா?
2: நிச்சயமா கொண்டாடுவோம் ஐயா, அவர் எங்கள் இனத்தவர். அதனால எங்க சங்கம் எல்லாமே வந்து எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சங்கமும் வந்து
0: கண்ணதாசன் குழுவினர்கள், தமிழர்கள். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் கண்ணதாசன் அவர்கள்?
2: அவர் இந்த செட்டிநாட்டு ஊர் ஐயா,
0: சிறுவடல்பட்டி
2: மாவட்டம்.
0: ஓ, வாழ்த்துக்கள். சிறப்பாக அமைய வேண்டும் அந்த நிகழ்ச்சி, சிறப்பாக அமைய வேண்டும் அவருடைய ஆண்டு விழா. அவருடைய பிறந்த நாளை நாங்கள் எண்ணி மகிழ்வோம். ஆனால் இழந்த துன்பத்தை மறப்பதற்காக அவருடைய பாடல்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது தானே. அநேகமான பாடல், சிறப்பான பாடல், காவிய பாடல்களாக இருக்கிறது.
2: அதாவது பாமர மக்களும் தமிழை கத்துக்கிறதுக்காக கொண்டு வந்தவர் அவரா தான் இருக்க முடியும்.
0: ஆமா, வேறு யாருமே இல்லை. அவர் கீடாது, அவர் வந்து இந்த
2: படிச்ச பாட்டெல்லாம் பாதி வாயிலே நுழையாத வரியெல்லாம் இருக்கும்.
0: ஆனால் அந்த அவர் வந்து எல்லா துறையிலேயும் அவருக்கு வித்துவத்தன்மை உண்டு. ஆனால் அவர் அநேகமாக தரும் பாடல்கள் சமூகத்தில் சீரோட்டம், சமூக நலன்களை சமூகத்தோடு இணைப்புள்ள பாடல்களை தான் தருவார். பண்பாடுகள் குறையாமல் அவர் வந்து ஆபாசமான கருத்துக்களை தர வேண்டும் என்றாலும் நாகரிகமான முறையில் தருவார். ஆமாம், அடுத்த ஊழல் பாடல்கள் எல்லாம் தருவர். ரசமுள்ள பாடலா இருக்கும், ரசமுள்ள பாடலா இருக்கும், ஆனால் வரிகளோ நாகரிகமாக இருக்கும். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, இது அவருக்கு கிடைத்த கொடை. இப்பொழுதெல்லாம் பேருக்கும் போலக்கும் பணத்துக்காக இருந்து ஆடுகிறார்கள். அன்று அவர் பணத்தை துச்சமாக மதித்து
2: படிச்சிருக்கார.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் ஒரு இலக்கண பாடல், ஒரு இலக்கண பாடல் ஒன்று அவர் எழுதியிருந்தார். அவர் இலக்கணம் தெரிந்து எழுதவில்லை, அவருடைய கவித்துவத்திலே வந்த வரியை கண்டு ஒரு பேராசிரியர் சென்று அவருக்கு மாலை அணிவித்தாராம். ஏன் ஐயா இதை அணிவிக்கின்றேன், நீங்கள் எழுதிய ஒரு பாடலிலே இலக்கணம் எவ்வளவு அழகாக தமிழ் விளையாடுகின்றது, தமிழில் இவ்வளவு ஆழம் இருக்கின்றதை நுணுக்கமாக ஒரு வரிகளை கூறிவிட்டீர்கள். அவர் கண்ணதாசன் ஐயா கூறினாராம், நான் தெரிந்து எழுதவில்லை, நான் என்னுடைய எதுகை மூனைக்கேற்ப பாடல் சந்தத்துக்கேற்ப சமூகத்திலே உள்ள வாழ்வியலே எண்ணிக்கொண்டு பாடினேன் என்று கூறினார். அந்த அந்த பாடல் என்னவென்றால், திரைப்பட பாடல், பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். அங்கே ஒன்று வரும், அதில் இடை மெலிந்து பாவையானேன் என்று ஒரு கருத்து வருகிறதாம். அப்ப பார்வை என்றதை இழந்து விட்டு அது வந்து இடை மெலிந்து அதுக்கு வருகிறது. பெண்ணுக்கு இடை மெலிகின்றது அல்லவா?
2: நகரம் இழந்து, நகரம் இழந்ததுனால அது இடை மெலிந்ததுன்னு இருக்கிறேன்.
0: அந்த இடை மெலிந்த பாவை, பாவை என்றது வருது. பார்வை இழந்தவர் பின்பந்தர்ரா, இடை இலை வந்தர்ரா எடுத்தவுடன் பாவை என்று வந்திருக்கின்றது. அதை குறிப்பிட்டு அந்த இலக்கண வகுப்புக்கு அந்த இலக்கண சூத்திரத்தை அவர் அவருக்கு கூறிய நான் இதை தெரிந்து எழுதவில்லை என்று கூறி ஆச்சரியப்பட்டார். அவர் கூறுவதில் யாரும் பிழை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்றவர். தனியே இந்த காதல் ஊடலுக்கு கிளுகிழுப்பு பாடல் மட்டும் அவர் எழுதியவர்கள். அதை எழுதி போட்டே தாங்கள் எந்த பெரிய பட்டங்களை காசு கொடுத்து வாங்கி சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் பணத்துக்காக. இவர் அப்படி செய்யவில்லை. அடுத்து உடனேயும் எழுதுவார், சிந்தித்தும் எழுதுவார் பாடல்களை. அவருடைய கவிதை வரும்போது பின் அவர் கூறுகின்ற குறிப்பு எழுவதற்கு பின்னால் எத்தனை பேர் இருப்பார்களாம். அவருடைய வார்த்தை ஒன்றை தன்னிலும் தவிர்க்க மாட்டார்களாம். அவர் ஒரு பாடல் வகுக்க வலிக்கிட்டால் எத்தனையோ வரிகளை கொண்டு வருவார். அந்த வரிகள் அத்தனையும் ஓ சத்தானதா தான் இருக்குமா?
2: அதான் சொல்லுவாங்க, ஒரு நெஞ்சத்தில் கருவுற்றால் நிமிஷத்தில் இயன்றெடுப்பாருமா.
0: பாத்தீங்களா, சிறப்பான ஒரு கவிஞர் நாங்கள் இழந்து விட்டோம் அவருடைய உடலை, ஆனால் அவருடைய புகழ் உடல் இன்றும் நிலைக்கின்றது, இன்றும் நிலைக்கும். அவருடைய தமிழ் எத்தனையோ கவிஞர்கள்
2: கவிதை வருங்கிறத சொல்றாங்க.
0: என்னையா
2: அவர் நினைத்தால் நினைச்ச மாத்திரத்துல கவிதை வரும்ன்றத இந்த மாதிரி சொல்றாங்க.
0: ஆமா, அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்ப ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதாசிரியர் இருந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதுல இந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு பாடலாக்கி விடுவார். அப்படித்தான் இந்த பாடல் வந்தது. என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற பாடலுக்கும் பல கருத்துக்கள் பல கதைகள் உண்டு ஐயா. அது எத்தனை அந்த அந்த அந்த தத்துவத்தையோட வருகின்ற ஒரு பாடலை எழுதுவதற்கு சிந்திச்சு இருக்கும்போது அவர் தன்னுடைய தன் அன்று அவருக்கு நடந்த நிலைமையை எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கொடுத்தார். அதே போன்ற அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடல் கூட
2: நிறைய பாடல் வந்து
0: அவரோட அனுபவத்தை சொந்த அனுபவம் வாழ்க்கையில அனுபவித்து தந்தவர். அது எங்கள் வாழ்வியலுக்கு தத்துவம் என்று அவருடைய பாடல்களை கேட்டால் இலக்கணம் படிக்க தேவையில்லை, நாங்கள் தானாக வரும்.
2: அதுல இன்னொன்னு என்னன்னு
0: கேட்டா அவரோட பாட்டுல
2: எந்த இடத்துலயுமே ஆங்கில சொல் கலக்கவே கலக்காது ஐயா.
0: அவர் இறுதியிலே கடைசி அர்த்தம் உள்ள இந்து மதம் பத்து தொடரில் பத்து புத்தகம் கொடுத்தாருந்தார் அல்லவா, அர்த்தமுள்ள இந்து மதம் சிறப்பு. அவருடைய பாடல்களை ஒன்றைத்தான் இன்று கேட்க இருக்கின்றீர்கள். போடாக கண்ணதாசனை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது?
2: அவரோட பாடல்களே வந்து சிறப்பான உச்சம் பெற்ற பாடலாக நினைக்கக்கூடியது வந்து சூரியகாந்தி திரைப்படத்தில்
0: பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு. அற்புதமான வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் உயர்வு தாழ்வு பெண் ஆண் சகல அந்த இலக்கணங்களை உள்ளே புகுத்தி விட்டது அந்த பாடல் ஒன்றிலிருந்து. பரமசிவன் கழுத்தில் இருந்து
2: இருக்கிற இடத்துல இருந்தா தான் மதிப்புங்கிறத எப்படி சொல்லிருக்க.
0: ஆமா ஆமா ஆமா,
2: பாம்பு கூட கேட்குமா, கருடா சைக்கியமான
0: கருடனுக்கு பாம்பு பயம். அது சிவனின்ற களத்தில் இருக்கக்கூடியால் அதை பார்த்து ஹாயை எனக்கு கூற முடியும். ஏனென்றால் எங்கே இருக்கின்றார் பாதுகாப்பானது. அதே போல நாங்களும் பாதுகாப்பான இடத்திலே வாழ வேண்டும், பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், என்ன தாண்டு விட்டால் மிதிக்கும். என்ன அற்புதமான பதங்களை அவர் தருகின்றார்.
2: வேற யாரும் மிதிக்க வேண்டாம்,
0: அந்த நிழலே மிதிக்கும் என்று கூறுகின்றார். அவர் தருகின்ற கருத்துக்கள் அது பிரவி கவிஞன் ஐயா. அவர் அவருக்கு ஈடாக இதுக்கு முன்பு ஒருவர் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க மாட்டார்கள்.
2: முடியாது
0: இத்தனை விருதுகள் அவரை தேடி சென்றது. இருப்பினும் அவர் சாதாரணமாகத்தான் தன்னுடைய சொந்த பழக்க வளங்கள் பண்பாடுகள் வந்து மீறவே இல்லை அவர். அவருக்கும் அவருக்கும் எவ்வளவு அன்பு பிணைப்பு இருந்தது, மரியாதை இருந்தது ஒருவருக்கு ஒருவர். அதன் பின்பு அரசியல் கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் அவர் மதித்த மதிப்பு ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த மரியாதை இருந்தது. அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் இறுதி நேரத்தில் கண்ணதாசன் ஐயாக்கும் இவருக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் பதவிக்கு வந்த உடனே அழைத்து அவருக்கு ஆஸ்தான கவிஞர் என்று கொடுத்தார், அங்கு அரசவை கவிஞராக. சிறப்பு. உங்களுடைய பாடல் பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கட்டது என்ற பாடலையும் கேட்கும் போதே கண்ணதாசனை பற்றிய நினைவுகள் எங்களை மறவாமல் வரும் என்று எண்ணிக்கொள்வோம். இணைந்தமைக்கு நன்றி நாகப்பனவர்களே. இந்த பாடலை இறுதி பாடலாக தர வேண்டுமா? ஆமா, சரி, நிறைவு பாடலாக தருகிறேன். நன்றி அன்பு நாகப்பனவர்களே. நன்றி, மீண்டும் இணைவோம். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லோடு பாடல். எத்தனை சொற்களை நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விடுதலை எடுத்துவிட்டால் எத்தனை பதங்கள் வருகின்றது. இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார். இங்கே ஃபாரூக் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைக்கவும் இங்கே இன்னும் ஒரு உறவு முந்திவிட்டார் போல் தெரிகின்றது. பார்ப்போம் யார் காற்றலையில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம்
3: அனைவருக்கும், அன்பு வணக்கம்.
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி இணைவது என்னுடைய குளப்படி சிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா ஃபாரூக்? நலமே உள்ளோம், நலமே இருக்கின்றீர்கள் என்று கூறியதை எண்ணி மகிழ்ந்தோம். மீண்டும் நாங்கள் அனைவரும் நலம் என்று கூறி கொள்ளுகின்றேன் ஃபாரூக். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு மகனே? அம்மா நலமாக இருக்கின்றார் தான், கொஞ்சம் உற்சாகம் குறைந்திருக்கின்றார். அடிக்கடி சோர்வடைகின்றார். அவருக்கு இந்த நோய் காரணமாக வருத்தம், அவருக்கு இந்த வருத்தம் காரணமாக சிகிச்சை, இந்த ஆயுர்வேத மருந்துகள், அதனுடைய தாக்கங்கள், மற்றது இந்த பத்தியம் பார்க்க வேண்டுமில்லை. அவரிடம் அந்த கெட்டித்தனம் இல்லை, உணவு கட்டுப்பாடு செய்வது அவரிடம் அந்த பழக்கம் இல்லை. இருப்பினும் கடைபிடிப்பதால் களை இருக்கின்றது. அப்படி இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். நீங்கள்
3: வந்திருக்கின்றீர்கள்.
0: வெப்பம் தான், எல்லா இடமும் வெப்பம் தானே ஐயா? இப்ப வெப்ப காலம் தானே மகனே, கோடை காலம் அல்லவா? உங்களுடைய கால நிலையோட உங்களுடைய காலம் எப்படி செல்கின்றது?
3: காலம்
0: சுவாரஸ்யமாக இருக்கின்றதா, சுமையாக இருக்கின்றதா?
3: சுமையாக இருக்கிறது.
0: சுமை என்பது ஆண்களுக்கு ஒரு வரம் ஐயா. ஆணாக பிறந்தவருக்கு சுமை என்பது வரம். அது அன்பு சுமையாக இருக்கலாம், வேறு சுமையாக இருக்கலாம். அன்பு தொல்லைகள் அதிகரித்து சுமையாக இருக்கின்றது. கடமைகள் எப்படி போகின்றது? கடமைகள் செய்ய உடல்நிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
3: உடல்நிலை அப்பப்போ வந்து மிரட்டி செல்லுகிறது.
0: ஓ, அப்ப நீங்கள் வைத்தியரிடம் சென்று ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி என்று அழைத்து பார்ப்பார்களே உங்களுக்கு? அப்படியே கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் அல்லவா? வண்டி ஓட வேண்டும் என்றால் அடிக்கடி கவனிக்க வேண்டும். மீளமைப்பு உங்களுக்கு எனக்கு மீளமைப்பு செய்த வண்டி அல்லவா? மன்னிக்க வேண்டும். சரி, இந்த காலநிலை நேரத்தில் நாங்கள் அந்த சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இப்படியே பேசியது, சுமை பேசினோம், வருத்த நோய் பற்றி பேசினோம், காலநிலை பற்றி பேசினோம், சுகநலங்கள், அன்புகள், விசாரணைகள் எல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை பேசினோம். இதை ஏற்றுக்கொள்ள உங்களை எது கவர்ந்திருந்தது? ஒருவரோட ஒருவர் சந்திக்கும் போது பேசும்போது எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பேசுகிறோம், என்ன விடயங்களை பேசுகிறோம், அதுல உங்களுக்கு விருப்பமானதாக என்ன விடயமாக இருந்தது என்று பேசிய விடயத்திலே?
3: சுமை மறந்தது.
0: சுமையை பற்றி சுவாரஸ்யமா பேசினோம். சரி, அந்த சுமையை பற்றி பேசிய வேளையில உங்கள் மனதில் என்ன பாடல் உடனே தோன்றியது?
3: அத வாடிக்கை மறந்துட்டாங்களே என்ற வார்த்தை.
0: அடேங்கப்பா, அப்படி ஒரு சுமை இருக்குதா, வாடிக்கை மறந்து விட்டது? அப்படின்னா என்ன பாடலா இருக்கும்? கல்யாண பரிசு வந்த பின்பு இந்த வாடிக்கை மறந்ததனோ, எத்தனை இடத்துல ஐயா கேட்கின்றது, ஒலிக்கின்றது, எத்தனை வேலை. இதுதான் அந்த எங்கள் தென்னகத்து திரைப்படத்து ஊடகத்தில் வந்த தமிழ் திரைப்படத்து பாடல்கள் தருகின்ற நன்மை. எந்த குணநிலை, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த நிலைக்கேற்ற பாடல் அங்கே இல்லாமல் போகாது இல்லையா? வாடிக்கை மறந்தது. சரி, இந்த வாடிக்கை மறந்தது வேணும் என்ற பாடலை நீங்கள் ஒரு செய்தியாக தருகின்றீர்களா, இல்ல இந்த செய்தியை யாருக்காவது அனுப்ப வேண்டும் என்று கேட்கின்றீர்களா, என்ன மாதிரி? வானொலி வந்து செய்தி அனுப்பும் படலத்திலே இருக்கின்றது. இப்பொழுது செய்திகளை நாங்கள் பரிமாற உண்மை அது. ஒருவர் மனதை ஒருவர் அறிய செய்யும் ஒரு ஊடகம் இந்த ஊடகம். மனதிலே இருப்பதை வெளிப்ப சில இடங்களிலே அன்று என்னோட ஒரு நண்பர், எங்களுடைய அன்பர், எங்களுடைய நேயர் ஒருவர் பேசும்போது தனக்கு மிகவும் விருப்பமான, நெருக்கமான, தவிர்க்க முடியாத ஒரு நண்பரை கண்டுவிட்டு நான் பாராமுகமாக வந்துவிட்டேன், பேசாமல் வந்துவிட்டேனே, அது என் மனதை போட்டு உறுத்துகிறது என்று கூறினார். உடனே பாடல் கேட்டிருந்தார். தன்னுடைய மனோநிலை எந்த விதமான விருப்புவர் அப்படி ஒரு ஒரு ஒரு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எதிர்பாராமல் நடந்து விட்டது, நான் பேசாமல் வந்துவிட்டேன், அதை என் மனதை உறுத்துகிறது என்று நேரடியாக எடுத்து அவரை சந்திக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. இந்த வானொலி மூலம் அந்த பாடலை கேட்டு மனதை தேட்டி கொண்டார். அதே போன்று நீங்களும் வாடிக்கை அன்பு உறவுகள் வாடிக்கையாக வைத்திருக்கும் சில தொடர்புகளை அறந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், மறந்து விட்டோம் என்று. இப்படி செய்தால் நன்றாக நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்றும் அவர்கள் செய்யலாம் தானே. நீங்கள் நன்றாக நினைப்பீர்கள் என்று எண்ணுவதற்காகவும் அவர் மறந்தது போல் நடிக்கலாம் தானே. அப்படி இன்னும் ஒரு வகையில் எடுப்போம், மறந்து வாடிக்கை மறந்தனா நீங்கள் அவரோடு அன்பாக பண்பாக பழகும் போது அவருக்கு இவ்வளவு உதவிகள் செய்திருப்பீர்கள். சிலர் அப்படி இருக்கின்றார்கள், அந்த உதவிகளை மறந்து விடுவார்கள். அப்படியானவர்களுக்கும் இது ஒரு செய்தியாக பெறுவோம். ஆனா இது உண்மையின் செய்தி என்ற இதயத்தோடு இதயம் பரிமாறிக்கொண்டு உள்ளன்போடு பழகியவர்கள் திடீரென்று தொடர்பை நிறுத்தி விட்டாலும் ஒரு சுமையாகத்தான் இருக்கும் இல்லையா? சரி, அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு இந்த மொன்றெழுத்தமிழ் வானொலியில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.
3: அதாவது ஒரு கவிதை படிச்சேன்ப்பா, அத கடல் கரையோரம் எழுதிய வரிகள் கடல் அலை அரிப்பதை போல உன் நினைவுகள் என் தனிமை அழித்து விடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன்.
0: கடற்கரை, அதை அதை அது என்ன வந்தால ஐயா, அதை எழுதும் போது அவர் கடற்கரையில் ஒரு 10 அடி தூரம் தள்ளி எழுதியிருந்தால் அந்த அலை வந்து கரைக்காது. ஈரத்தோடு ஈரமா நல்ல கரையிலே எழுதி விட்டது, அதனால தான் அலை வந்து மறைத்து விட்டது. ஆனால் அந்த வாக்கியம் எங்கள் மனதிலே பதிந்து விடும் அல்லவா?
3: அன்பு அழியாதது.
0: அது பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம். ஆனா நாங்கள் மறக்கவில்லையாப்பா, நாங்கள் அதனால் தரப்படி வந்தீர்கள், நாங்கள் மறக்கவில்லை என்றும் நினைவில்
3: இருக்கின்றன.
0: சிறப்பாயிருங்கள். இதெல்லாம் அது சர்வதா. நான் நினைக்கிறேன், பேசாமல் இருந்தால் மறந்து விட்டீர்கள் என்று எண்ணி நீங்கள் சிந்திப்பீர்கள், அதிகமாக சிந்திப்பீர்கள் என்று ஒரு எண்ணமாக இருக்கலாம். சில சமயம் இந்த பாடலை கேட்டு போட்டு உங்களுக்கு அழைப்பார்கள் என்று எண்ணுகிறேன். மீண்டும் உன் தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். கூறுங்கள் கூறுங்கள், 10 வரி கூறுங்கள். இது வந்து சொல்லோடு பாடல் தானே.
3: தூரத்தில் இருக்கும் போது அதிகமாக பேசினோம், அருகில் வரும்போது பேச வாய்ப்பு இல்லை.
0: இது வந்து இயல்பாக நடைபெறுவது ஐயா. அதிலும் இப்பொழுது விஞ்ஞானம் கூடி தொலை தொடர்பு வசதிகள் ஏற்பட்ட பின்பு இப்ப துப்புரவாக குறைந்து விட்டது. ஏனென்றால் தொலைபேசியை எடுத்து பேசினவர்கள் அடிக்கடி இப்பொழுது ஒரு விரலால 2 எழுத்து எழுதி விட்டு போயிடுவார்கள். அந்த உரை வரும்பொழுது, அந்த குரல் கேட்கும் பொழுது இருக்கின்ற அந்த அந்த அந்த உறவினுடைய தாக்கம், அந்த பிடிப்பு எழுத்திலே இல்லை.
3: அதாவது நான் வெளிநாட்டுல இருக்கும்போது அதிகமாக பேசினோம், இங்க வந்து பேசுறதுக்கு
0: வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டுல இருக்கும்பொழுது தூரத்தில் இருக்கின்றவர்களே என்று உங்களை விசாரிப்பது, உங்களுக்கு ஏற்ற புத்திமதிகளை அறிவுரைகளை அன்போடு சொல்வதாயும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்றால் இங்கே துடிக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்ற அன்பு உறவுகள் கூட அருகில் இருந்து விட்டால் அதனால் தானே கூறுவார்கள். எப்படி கூறுவார்கள்? அதிகம் கூடிவிட்டால் அது வெறுப்பாகிவிடும் இல்லையா? ஹலோ ஃபாரூக், இணைப்பில் இருக்கின்றீர்களா? சென்றுபட்டீர்களா? அழைப்பு வந்துவிட்டதோ பாடலை கேட்டவுடன் சிறப்பு. சிறப்பாக வந்து சிறிது நேரம் உரையாடியிருந்தார் அன்பு பாரக் அவர்கள். சுமை என்று ஒன்றை கூறினார். உண்மையிலே மனிதனுக்கு சுமை அதிகமாக வருவது வழக்கம். அதிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுமை உண்டுதான். இந்த சுமைக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் இந்த நல்ல தொடர்போடு அன்போடு இருப்பவர்கள் மறந்து விட்டது போல் ஒரு நிலை வரும் பொழுது தாங்க முடியாத துன்பம்தான். அதை முன்னேறு தமிழ் வானொலியின் ஊடகம், இந்த ஊடகம் அவருக்கு உதவி செய்யும் என்று எண்ணுகிறேன். அவருக்கு விருப்பமானவர்கள் எங்களுடைய காற்றலையிலே வந்து இந்த காற்றலையை கேட்கும் பொழுது இந்த பாடலை இன்னாருடைய பாடலுன்னு கேட்டுவிட்டால் அவருக்கு அழைப்பு எடுத்து மீண்டும் அவரோடு இணைவார்கள். இவர்களோடு இந்த அந்த அன்பு உறவுகள் ஒன்றாக வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: இது கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு தெரிகின்றது. அவர் திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் என்றும் தெரிகிறது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன்.
0: அப்பாடா நலமாக இருக்கின்றீர்கள். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாக இருக்கிறேன்.
0: சரி, உங்களுடைய காலநிலை மகள வைக்கின்றதா அல்லது காற்றலையில் பேசும்போது மகிழ்வாக இருக்கின்றதா?
2: இல்லை, காற்றலை பேசும்போது மகிழ்வாக இருக்கிறது.
0: காலநிலை மகிழ்வை தரவில்லை.
2: இல்லை, மகிழ்வு தரவில்லை.
0: சரி, காற்றலையில் வந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் நீங்கள் சரி நாளை பார்ப்போம் என்று விட்டுட்டு இருக்கலாம். இந்த காலநிலை சரியில்லை என்றால் என்ன ஐயா செய்ய முடியும்? விட்டுட்டு ஓட முடியுமா? ஆனால் ஒன்று, இந்த காலம் நிலை நிலையானதில்லை, மாறும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. நிச்சயமாக மாறும், கவலை வேண்டாம். நேற்று லேசான மழை தூறல் இருந்தது தானே? அந்த தூறல் வந்து இந்த வெப்பமான நேரத்தில் சிறு தூறல் வந்தால் இந்த சூட்டை கிளப்பி விடும் என்று கூறுவார்கள் அல்லவா? இப்பொழுது அந்த கொதியான நோய்கள், கொதியோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது, சிறு சிறு நோய்கள் ஏற்படுவது வழக்கம். நல்ல குளிர் ஆகாரம், தர்பூசணி போன்றவற்றை அருந்துங்கள். சிறப்பு அந்த வெயில் வெயில் அவ்வளவு சிறப்பானதில்ல. 10-11 மணிக்கு பின்பு வார உச்சி வெயில் எங்களுடைய உடலிலே பித்தம் என்று ஒன்று இருக்கின்றது, கபம் அது இருக்கின்றது, வாயுக்கள் இருக்கின்றது, அதை வந்து குழப்பமடைய செய்துவிடும், கொதிப்படைய செய்துவிடும். அதிலும் சக்கரவியாதி உள்ளவர்கள் வெப்பத்திற்கு போகக்கூடாது. எனக்கு அது ஏற்பட்டிருந்தது ஒரு தடவை. வெளியே சென்று வீட்டுக்குள்ள வரும்போது
2: எனக்கு ஒன்று சாப்பிட முடியாது.
0: என்ன ஐயா? தர்பூசணியா சாப்பிட போறீர்களா? இல்லை தானே. அடுத்து அதை மட்டும் சாப்பிட மாட்டீர்கள் தானே? உணவோடு சேர்த்து தர்பூசணி சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. ஒரு சிலைஸ், ரெண்டு சிலைஸ், மூணு சிலைஸ் சாப்பிடலாமே, அதை ஒன்றும் செய்யாது. தனிய சர்க்கரை என்பது அதாவது இனிப்பினால் மட்டும் ஏற்படுவதில்லை கிருஷ்ணா. மாப்பொருள் அதிகமாக உண்பதனால், மாப்பொருள் உண்பதனால் அதிகமாக ஏற்படும். மாப்பொருள் என்றால் என்ன? அரிசி, பாஸ்டா. இந்த பாஸ்டா என்று கூறுவது இந்த கோதுமைகளில் வந்து எடுக்கின்ற மாக்கள், மாவுகளிலே வருகின்றது. நாங்கள் ஆட்டா மான்றோம், அந்த மாசப்பாத்தி மான, அது எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அதை நாங்கள் குறைத்து கறி வகைகளை நிறைய சாப்பிடணும். மரக்கறி வகைகளில் நிறைய பல வகை, நீங்கள் பழத்திலே வந்து முக்கணிகளும் தான் அதிகமான இனிப்பை கூடியது. இனிமே அதாவது மா, பலா, வாழை போன்ற முக்கனிகள் எங்களுடைய தேசிய உணவு எங்கள் நாடுகளிலே. ஆனால் அவை வந்து எங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கொஞ்சமாக சாப்பிடும். ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஒரு மாம்பழத்தை முழுமையாக சாப்பிட்டா தான் அப்படி ஏற்படும். தர்பூசணி நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிடலாம். ஒரே மோர் குடிக்கலாம், மோர் சாப்பிடலாம். மோர் நன்றாக வெங்காயம் எல்லாம் போட்டு அருந்துங்கள். அப்படி செய்கிறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? சோறு ஒரு கோப்பைக்கு நிறைய போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கறி வச்சு எல்லா கறியும் சாப்பிடுவோம். அது பிழை. அது எங்களுடைய சாப்பாட்டு முறையில். அது இரவு நேரம் 9 மணி, 8:30, 9 மணி தான் சாப்பிட்டு நல்லா அதுக்கு பிறகு தான் தூங்க போவோம். அதெல்லாம் பிழை. உடல் உழைப்பு குறைவு. நீங்கள் செய்யும் பணி கூட உடல் உழைப்பு குறைந்த பணிதானே அந்த பணி. புரிகிறதா? நான் ஓடி ஆடி நடந்து செய்கிற வேலை இல்லை தானே, இருந்த இறையில தானே செய்கிறீங்கள் ஐயா. ஆனால் தர்பூசணி ஒரு சிலைஸ், ரெண்டு சிலைஸ் நீங்கள் சாப்பிடலாம். தயிர் மோர் சாப்பிடலாம். இப்பொழுது பழைய சாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிகாலையிலே பழைய சாதம் நான் அதை எடுத்துக்கொள்ளுவேன். பழைய சாதம், அதோட வேணுமெண்டா சுவைக்காக நீங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம் இணைத்து சாப்பிடலாம். அதனுள்ளே ஊறுகாய் போட்டு பிரிந்து சாப்பிடலாம். அப்படி சுவையாக சாப்பிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அரிசி சோறு குறைவாக இருக்கணும், தண்ணி நிறைவாக இருக்கணும். அந்த பழைய சோறு ஊறி வரும் தண்ணீரிலே தான் வைட்டமின் சி அதிகமாக ஏற்படுகின்றது. பல வகையிலே மா, பலா, வாழை மூன்றையும் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு சுண்டு சாப்பிடலாம் ஐயா. நான் சாப்பிடுவதுண்டு, நான் சாப்பிடுவதுண்டு. ஒரு துண்டு ஒரு சுளை புலா சுளை சாப்பிடலாம். நாங்கள் அப்படியே வட்டி கொண்டு வந்து சுளை சுளை இழை இழுத்து இழுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது கூடாது, அது கூடாது. ஒன்று பாதி சாப்பிடலாம் தானே மகனே. பஞ்சாமிர்தம் எல்லாம் நல்ல சாமான் தானே. பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் தருகின்றார்கள் ஆலயத்தில். அந்த பஞ்சாமிர்தம் எவ்வளவு தருகிறார்கள்? அள்ளி போடுகிறார் இல்லை, அந்த மூண்டு விரலால கிள்ளி போடுவார்கள். அதை சாப்பிட்டுடன் பஞ்சாமிர்தம் அதில் சீனி எல்லாம் இருக்காது, ஒன்றும் செய்யாது. அதையே சாப்பிட்டா தான் பிழை. மற்றது அரிசி, அரிசி மாவும் நன்றாக குறைக்க வேண்டும். அது எவ்வளவு குறைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நன்மை உண்டு. அதுக்கு பக்கத்திலே இப்போ ஒரு ஒரு வட்டில் ஒரு தட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் நான் மூன்றாக பிரிப்போம். மூன்றாக பிரித்து ஒன்று பாதியாக இருக்கும், மற்றது பாதி. அந்த பாதியை பிரித்தால் ரெண்டு பங்கு வரும், இங்கே வரும் மூன்று பங்கு. அந்த மூன்று பங்குலேயும் அந்த சின்ன பங்கு ரெண்டுலேயே ஒரு பங்குகளே சாதம், மற்ற பங்குகளே உங்களுக்கு வேண்டிய அந்த வரைகள் போன்றது, மற்றது மரக்கறைகளாக இருக்கலாம். அப்படி கூட போட்டு சாப்பிட வேணும். மாம்சத்திலே ஒரு பிழையும் இல்லை. அசைவ உணவிலே அங்கே பிரதங்கள் இருக்கின்றது. பிரதம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதிலும் ஆசிய நாட்டு எங்களுக்கு இந்த அங்கே கரும்பு தானே, நாங்கள் சீனி கரும்பிலேருந்து வருகிற சீனி சக்கரை தானே பார்க்கணும். வெள்ளை சீனி இருக்குல்லவா, அதுதான் பொல்லாதது. வெள்ளை சர்க்கரை நான் வந்து கரும்பு அதுதான் பாவிப்பேன். சில சமயம் இப்பொழுது அதிகமாக பாவிப்பதில்லை. அப்படி பாவிக்க வேண்டுமென்றால் அதைத்தான் பாவிப்பேன். மற்றது மாப்பொருள், மாப்பொருள் எவ்வளவுக்கு குறைக்கின்றீர்களோ அவ்வளவு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு குணம் அடைய வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி ஒன்றை மனதில் வைத்திருங்கள், சர்க்கரை வியாதி ஒரு நோய் அல்ல. ஏனைய நோய்களோடு ஒப்பிடுங்களோ அது நோய் இல்லை. சர்க்கரை வியாதி என்ன, சர்க்கரை என்ற பேர் வந்து அது வந்து அந்த சர்க்கரையை எங்கள் உணவிலே செல்கின்ற சர்க்கரையை அளவுபடுத்துறதுக்கு அங்கே ஒரு சுரப்பி இருக்கிறது. இப்போ நாங்கள் வாயிலே உணவை போட்டால் வாய்க்குள்ளே தைராய்டு அதாவது உமிழ்நீர் என்று கூறுகின்றோம். நன்றாக நாக்கு சுவை ஊற வேண்டும், ஆய் ஊற வேண்டும் உணவை பார்த்தால். அதுக்காகத்தான் உணவை வடிவ

0: தேயிலை சாயமாகவோ அல்லது சீனிய நிறைய போட்டோ அதெல்லாம் அளவாக இருந்தால் தான் அது தேநீராக இருக்கும். அதே போல இந்த உணவும் வந்து அரைத்து உள்ளுக்கிலே சமைபாடடையும் பொழுது அந்த உணவிலே எல்லா விதமான சத்தும் போகின்றது. அவையை சீர்படுத்துவதற்கு அந்த இன்சுலின் என்றது சுரந்து அதனுள்ளே கலந்து அளவாக கொடுக்கின்றது. அந்த சுரப்பி எங்களுக்கு பணிபுரியதை குறைத்து கொண்டால் செயலிழந்து போகும் பொழுதுதான் எங்களுக்கு உணவிலே சர்க்கரை சத்து அதிகமாக காட்டுகின்றது. சர்க்கரை அதிகமாகினால் நோய் உண்டாகும் தானே? எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அமிர்தம் கூட நஞ்சுதானே ஐயா. ஆதலால் அந்த அந்த அதற்காகத்தான் இந்த கசப்பு தன்மை எங்களுக்கு எல்லாம் பாகற்காய் இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகற்காய் எங்கள் தாய் தந்தையரோ அல்லது வீட்டிலோ நாங்கள் தினமும் சமைக்கிறோமா? இல்லை, சிறப்பான நாட்களிலே அதை சேர்த்துக் கொள்ளுகிறோம். காரணம் அது மருந்தோடு சம்பந்தப்பட்டது. தினமும் எடுப்போம், தினமும் எடுத்தால் அது கூடாது. அப்படி எங்கள் பழக்க வழக்கங்களே நாங்களாக செய்த பழக்கத்தினால் அந்த பெங்கரியாஸ் என்றவர் தொழில் குறைந்து கொண்டு போகும் பொழுது அந்த சுரப்பி வேலை நிறுத்தம் செய்யுது. அதற்காக செயற்கையாக மாத்திரையாகவோ அல்லது ஊசி மூலமோ அந்த இன்சுலின் என்ற அந்த பொருளை ஏற்றி விடுகிறோம். அது உணவோடு சென்று சமப்படுத்துகின்றது. எங்களுக்கு அந்த தொழிற்பாடு இல்லை. எத்தனை உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் உள்ளுறுப்புகளே அதுவும் ஒன்று. இதுதான் சர்க்கரை வியாதி. அதை புரியாமல் நம்ம கூகுள்கள் எல்லாம் எழுதுபார்கள் இருந்தால் அதை சாப்பிட்டால் நாலு நாள் நின்றுவிடும், இதை சாப்பிட்டால் ஏழு நாள் நின்றுவிடும், தினமும் இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் சும்மா எழுதுகிறாங்களே ஐயா. அடிக்க விடும் எங்களுக்கெல்லாம். வலைத்தளம் கிடைத்து விட்டது, வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்போ ஏன்னா உலகளாவ என்று 65% மக்கள் சர்க்கரை வியாதியில் இருக்கின்றார்கள். அவளோடு பார்ப்பார்கள், படிப்பார்கள் என்று திறந்து திறந்து பார்ப்பாங்க. அவர்களுக்கு எவ்வளவு திறந்து பார்க்கின்றார்கள் அவ்வளவுக்கு அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அதற்காக செய்கிறார்களே அவர்களெல்லாம் பாண்டித்யம் பெற்றவரும் இல்லை. ஐயோ எவ்வளோ நடிப்போடு அவர் ஒருத்தர் சொல்லுவார், நடிப்போடு சுவைத்து காட்டி சொல்லுவார் ஐயா. உலகத்தில் சர்க்கரை வியாதி இந்த நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்திய ஒரு ஆன்மாக்களும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை. அதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தான் வைத்தியர்கள். அதுக்கு மருந்து உணவே தான் மருந்து. உணவு தான் மருந்து, வேறு எதுவுமே இல்லை. இது பக்க உதவிதான்.
1: கொய்யா இலை வந்து கஷாயமாக சாப்பிடுவோம்.
0: அது காலையில ஒரு தேநீர் இருக்கு, நீங்க கொய்யா இலை பாவீங்க. நாவல் பட்டை அரைத்து சாம்பல் அதை தூளாக வச்சு அது பாவிக்கலாம். நான் எங்கள் நாட்டிலிருந்து ஆவாரம் மரத்திலிருந்து ஆவாரம் பூ ஆவாரம் இலைகளை காய வைத்து உள்ளரை வைத்து எனக்கு அனுப்புவார்கள். அதை அதிலே தேநீர் அருந்துவேன். இந்த கற்பூரவள்ளி இலையிலே நான் தேநீர் அருந்துவேன். தேயிலையே அதிகம் பாவேன்னா தைலை தேயிலை இப்பொழுது கலப்படம். தேயிலை ஒரு உற்சாக பானம் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேயிலையில் விட்டமின் செல் இருக்கணும் கூற முடியாது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் கூற முடியாது. வெள்ளைக்காரன் காட்டிவிட்ட சாமான நம்முடைய அகல் அடித்து கொண்டிருக்கோம். இந்த கூகுள்கள் இதுகளில் வர ஒன்றே நம்பாதீர்கள். அது போய் அவங்க பேசுவதில் அதை சாப்பிடு எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம். உங்களுக்கு கொய்யா இலை கிடைக்கிற வசதி இருக்குது, சாப்பிடுகிறீர்கள். கொய்யா இலை இல்லாத நேரம் கொய்யா இலையை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தப்போ நீரிழிவு நிற்காது மகனே. உணவு உணவு அதனால் தானே ஐயன் வள்ளுவர் என்ன கூறியிருக்கார், யாகா வாராயினும் நா காக்க காக்காக்கால் சோகாப்பர் அந்த குரல் படித்திருப்பீர்கள். அதில் என்ன நா காக்க என்று சொன்னால் பேசுவதற்கு மட்டும் நாக்கை பாதுகாப்பதல்ல, உணவை உண்பதற்கு. உணவு உண்பது என்ன, சுவைக்கு அடிமையாகக்கூடாது. நாங்கள் சுவைக்கு அடிமையாகக்கூடாது. உற்றுகாலம் அடையும் அதிலே முதலில் ஹோட்டல் சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். அங்கே என்ன உப்பு பாவிக்கிறார்கள், என்ன எண்ணெய் பாவிக்கின்றார்கள். நேற்று பொறிச்ச எண்ணெயில் இன்றைக்கு பொறிப்பார்கள். நேற்று உணவை இன்று சூடாக்கி போட்டு சுடு இப்பொழுது அஞ்சு சுடச்சுடன் பொய் பேசி தருவார்கள். என்னையா
1: வீணாக்க கூடாது என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள்.
0: எதை வீணாக்க கூடாது, தங்களை உணவை வீணாக்க கூடாது என்று எங்களை வீணாக்குகிறார்கள், எங்களுடைய உடலை வீணாக்குகிறார்கள். எங்களுக்கு நேரம் சரியில்லை ஐயா. 8 மணித்தியாலத்துக்கு மேலே உழைத்து தருகின்ற இந்த உடம்புக்கு ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு சாப்பிட வேண்டதே நாங்கள் எங்கள் நேரத்தை செலவழிக்க கூடாதா? சிந்தித்து பாருங்கள். 4 நாள் வாழுகின்ற நாங்கள் 40 நாள் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும். 40 நாள் வாழ்க்கையை 4 நாளில் முடிக்கலாமா? இல்லை தானே மகனே. உணவு கட்டுப்பாடு வேண்டும் ஐயா. நம் முன்னோர்கள் பாருங்கள், நேரம் அறிந்து குணமறிந்து தரமாக உண்டார்கள். அவர்களெல்லாம் எங்கே இந்த மருந்துகளை உண்டார்களா? மூலம் எல்லாம் இயற்கையாக கிடைத்ததை சாப்பிட்டார்கள். இப்பொழுது இயற்கை குறைவுதான் எங்களுக்கு கிடைப்பது, என்ன செய்வது? அதற்காக இந்த நேரத்தை நாங்கள் அப்படி எங்களோட உடலை வருத்தி பாவிக்க கூடாது.

0: 8-9 மணித்தியாலம் பணிபுரிகிற இந்த உடலுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நாங்கள் சிறப்பளித்து எங்கள் அந்த உடலுக்கேற்ற உணவை சாப்பிட வேண்டும். அங்கே இந்த இதை விட்டு விட்டு நேரம் காணாது, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடி சென்று நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீர்கள்? இறுதி அதை சம்பாதித்து கொண்டு வந்து 50 வயதுக்கிட்ட வந்த உடனே உடலுக்கும் நோய் எல்லாம் வந்துவிடும். சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் வாங்கி உண்ண முடியாது ஐயா, உடுக்க முடியும் உண்ண முடியாது ஐயா. உணவில்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை தானே. இந்தளவு இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் என்று எலன் மேல் மஸ்கி உயர்த்துற பணக்காரர் அவர் கூட இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இதை தேடுகிறார். அந்த சாப்பாடு தானே இந்த உலகம். உயிரினங்கள் அத்தனையும் உணவில்லாவிட்டால் செத்துப்போம் அல்லவா? கண்டதையும் போட்டு குழப்பாதீர்கள். உணவு தான் மருந்து, உங்களோட நாக்கு நீங்கள் தான் உங்களுக்கு வைத்தியர்.
1: நன்றி.
0: பாருங்கள் சொல்லோடு எவ்வளவு சொற்கள் நன்மையை பேசுகிறோம். இன்று அங்கே உங்களுடைய காலநில எப்படி இருக்கு? வியர்வையாகத்தான் இருக்கிறது, வெப்பமாகத்தான் இருக்கு. இந்த வெப்ப மானியத்தில் குளுமையான உணவு தர்பூசணி நீங்கள் ஒரு துண்டு ரெண்டு துண்டு சாப்பிடுவது ஒரு பிழையும் இல்லை, உடம்பை குளிர்மையாக வைத்திருக்கும். அடுத்தது நாங்கள் அந்த நீரிழிவுக்காரர் ஒரு நீர உணவையும் தவிர்க்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது நாங்கள் சாப்பாட்டை. அந்த நேரத்துக்கு சாப்பிட என்னையா காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு இட்லி சாப்பிட போகிறோம், என்ன வந்தது? 4 இட்லி சாப்பிட்றனாலும் கொஞ்சம் குறைந்தோம். அடுத்தது சாப்பாடு அளவும் இது நான் எனக்கு இது எல்லோருக்கும் கேட்க வேண்டும், நான் அதை அனுபவிக்கிறேன். எனக்கு வந்தது இந்த எனக்கு நிறைய, நான் இப்போ 35 வருடங்களாக இந்த நண்பரோடு இருக்கின்றேன், சக்கரை இனிப்பான நண்பரோடு நான் இருக்கின்றேன். அவரை என்னுடைய நண்பராகத்தான் வைத்துக் கொண்டு அவரை அளவுக்கு மிஞ்சி போக விடாமல் அவரை அளவுக்கு மிஞ்சி குறைய விடாமல் பார்த்து
1: கொண்டிருக்கின்றேன்.
0: வந்து விட்டது, என்ன செய்வோம்? நாங்கள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு நேர உணவை நாங்கள் தான் சொல்ல வந்த என்னவென்றால் ஒரு நேரம் சாப்பிடுற அளவு எங்களுக்கு வயிற்றுக்கு போதியாக தான் சாப்பிட வேணும். ஆனால் அதை இரண்டாக பிரித்து சாப்பிடுங்கள். பற்றாக்குறை வரும், கொஞ்சம் காணாது போல் இருக்குன்னு 2-3 நாளைக்கு அது பழகிவிடும். இப்போ காலையில் நாங்கள் 4 இட்லி சாப்பிடுவதால் 2 இட்லியை முதலில் சாப்பிடுங்கள். 2 மணி நேரத்துக்கு பின்பு மற்ற இட்லி 2 சாப்பிடுங்கள், ஒன்றும் செய்யாது. அப்படி செய்து பாருங்கள், சர்க்கரை அளவு கூடாது, சர்க்கரை அளவு கூடாது. அதே போல் ஒவ்வொரு உணவையும் அப்படி செய்து. நன்றி மகனே. இப்பொழுது இவ்வளவும் பேசினோம், உடனே உங்களுக்கு மனதில் என்ன பாடல் தோன்றுகிறது?
1: பாடல் என்று கேட்கின்றீர்களா
0: அல்லது இந்த அனார்களி என்ற வரிகள் சிறப்பாக இருக்கின்றீர்கள்? அந்த அனார்களி என்ற பாடலுக்கு ஏற்ற சரித்திரம் சிறப்பாக இருக்கின்றன, இருக்கின்றன
1: சரித்திரம்.
0: அனார்களி சரித்திரம் உங்களுக்கு பிடிக்குது. சரி, என்ன திரைப்படத்திலே
1: படம்? அனார்களி தான்.
0: ஓ, அந்த பாடல் கனிந்த அல்லியோடுமா? வாஹா,
1: ராஜன்
0: சிறப்பு அந்த பாடல் உங்களுக்காக. இது வந்து கண்டசால ஐயா என்ற குரலில் வந்த பாடல் தான். சரி சரி சரி, இந்த இடையில ஒரு வசனம் கொண்டு வரும். அஞ்சலி தேவியோ, நல்ல திரைப்படம், நல்ல பாடல். அனார்கலி கனிந்த அல்லியோடும் என்ற பாடல் சிறப்பு, சிறப்பு. அப்ப நீங்கள் நல்ல கனிந்த தர்பூசணி சாப்பிடுங்கள், 2 ஸ்லைஸ். ஒரே நேரத்தில் சாப்பிடாமல் இடையிடையே சாப்பிடுங்கள், ஒன்றும் செய்யாது. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் இந்த எங்களுடைய வைத்திய ஆலோசனைக்கு செல்லும் பொழுது டயட் ஒரு சந்திப்பு இருக்கின்றது. அந்த சந்திப்பில் மக்கள் இந்த நோயில் உள்ளவர்கள் வருவார்கள். என்னுடைய உரைகள் அங்கே பங்கு பெறுவது உண்டு. அவர்களிடமிருந்து நான் பெற்று அறிவேன். நான் கொடுக்குற உரையாடலையும் கேட்டு கலந்துரையாட நாங்களே எங்களை பெரிய எடுத்துக்கொள்ளுகிறோம். வைத்தியம் ஒரு பகுதி, எங்களுக்கு ஒரு சிறு உதவி தான். வைத்தியம் ஒரு சிறு உதவி. நாங்கள் எத்தனை பேர் நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் இன்சுலின் எல்லாம் எதையும் சாப்பிடலாம், வாய் நிறைய சாப்பிடணும், வயிறுதை சாப்பிட வேண்டும், எத்தனை பேர் கூறுகிறார்கள். பிழையான காரியம். இந்த முதலில் இந்த கூகுள் யூடியூப்ல சொல்றவங்களும் சிறப்பாலே அடிக்க வேண்டும். வாழ்க்கையிலே வராது என்று உண்மையிலே பங்கிரியாஸ் தொழில் நின்றுவிட்டால் மீண்டும் அதை உற்பத்தி ஆக்குறது சரியான கடினம் ஐயா. உலகத்திலே நீரிழிவு வந்தவரை முற்றாக நீக்கியவர் யாருமே இல்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. விரைவில் குணமுடைய வாழ்த்துக்கள். அனுஷா இருக்கின்றாரா? நீண்ட நேரம் பேசிவிட்டார்களே. இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு இனி அனுஷியா உங்களுக்கு வைத்தியராக போறார், கட்டுப்பாட வைக்க போகின்றார் சாப்பாடு தரும் பொழுது. சரியா? வணக்கம் மகளே, நான் பேசிய கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எப்படி நலமா இருக்கின்றீர்களா? நலமா இருக்கோம் மகளே. அங்கே மழை பெய்யாதபடியால் உங்களோட கோலம் அப்படியே இருக்கும் இல்லையா? காலையிலே அந்த கோலத்தை நீங்கள் அழித்து விட்டு புதிச்சு போடுவீர்களா, கழுவி கழுவி சுத்தம் செய்து விட்டு செய்வீர்களா? கழுவி சுத்தம் செய்தால் ஈரமாக இருக்கும் தானே மகளே? ஈரத்திலே கோலம் போட்டால் ஒட்டிக்கொள்ள நல்லா இருக்கும். ஈர நிலத்திலே போட்டால் அது வந்து அதிலே அமர்ந்திருக்கும் அந்த நிறங்கள் காய்ந்தவுடன் அழகா இருக்கும். சிறப்பு. இன்று என்ன கோலம் விட்டீர்கள்? மாக்களை கொண்டு சென்று பூக்கோலம் போட்டு அழகுபடுத்துறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் கூறிய அத்தனையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவருக்கு உணவு கொடுக்கும் போது நீங்கள் தான் வைத்தியராயிருக்க வேண்டும். இங்கே எனக்கு எனக்கு விருப்பம் மகை இருக்கும், அது அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு மகள் சரியான கட்டுப்பாடு வைப்பார் எனக்கு. இல்லையாப்பா, இது உங்களுக்கு வேண்டாம் என்று கூறுவார். அதே நேரம் நல்ல நல்ல சுவையானதையும் செய்து போட்டு காட்டுவார். விருப்பமாகத்தான் இருக்கும். நான் பெரிய மனிதன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், வேணாம் மகளே என்று அவர் இல்லாத நேரம் எடுத்து சாப்பிட்டு விடுவேன். அது அது அது தேடும். அந்த இனிப்பு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சர்க்கரை இனிப்பை தேடும் அம்மா. அப்பொழுது மனக்கட்டுப்பாடு வேண்டும். அதை அதை நீங்கள் கட்டுப்பாடு கொடுக்க கட்டுப்பாடு வைக்க வேண்டும். கட்டுப்பாடு வைக்க வேண்டும். அதை கொஞ்சம் கட்டுப்படுது. நாங்கள் நீண்ட நாள் வாழாது விட்டாலும் குறுகிய நாள் வாழ்ந்தாலும் சுகதுகியாக வாழ்ந்து விடுவோம் இல்லையா? எதுக்கும் மருந்தை விட எங்களுடைய மனம்தான் முக்கியம். அதனால் தான் மருந்து கால் மதி முக்கால் என்று கூறுகிறார்கள். நல்லது. என்ன சாப்பிட்டீர்கள் என்று? சப்பாத்தி, சப்பாத்தி நல்ல. சப்பாத்தியோட துணையாக நீங்கள் மறக்கறி தயிர் அதெல்லாம் சாப்பிடலாம். சப்பாத்தி வந்து அதற்கென்ற மாவு ஒன்று இருக்கின்றது, அதையும் வந்து இரண்டு மூன்று சப்பாத்தி கூடாது, ஒரு சப்பாத்தி போதும். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு இரண்டு மத்தியத்தாலையும் இன்னொன்று சாப்பிடட்டும். அப்படி நீங்கள் கடைப்பிடித்து பாருங்களம்மா, நிச்சயமாக அந்த சர்க்கரை வியாதி குறைவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் உண்ணும் உணவிலே சர்க்கரை சமப்படுத்தப்பட்டு விட்டால் தேகம் சுகமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நினைத்து வந்தீர்கள்? ஆகா ஆகா, பொருத்தமான நேரத்தில் கிருஷ்ணா ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை ஆறு. பார்த்தீர்களா மகள் அனுஷி அப்படி உள்வாங்கி இருக்கிறாரு. ஆறு மனமே ஆறு. அப்ப ஆறுதலாக அமைதியாக நீங்கள் ஒரு வேளை சாப்பிடுற அளவை பாதியாக்கி ரெண்டு வேளை சாப்பிடுங்கள். அந்த சாப்பாடை சாப்பிடுங்கள், அதை ரெண்டு வேளை சாப்பிடுங்களோ, ஒரே நேரத்தில் அடி அடிக்க வேண்டாம். அடுத்து நீர் நன்றாக பெருக வேண்டும். இந்த கோடை காலத்தில் நீர் உங்கள் உடம்புல குறைபடக்கூடாது, இல்லை அது குறைந்தால் இழுக்கும், கைகால இழுக்கும் இரவிலே, அப்படியே வலிக்கும். நல்லது மகளே, சிறப்பான நேரம் பகிர்ந்து கொண்டோம். சொல்லோடு பாடல்ல சில கருத்துக்களையும் உலகளாவ தெரியக்கூடிய பரிமாற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த கிருஷ்ணா உங்களுக்கு நன்றி. ஆறு மனமே ஆறு என்று அவரை அமைதிப்படுத்தி அவரை கவனித்துக் கொள்வது மகள் உங்களோட கடமை தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இருவருக்கும் நன்றி.
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி. கிருஷ்ணாவுக்கு வாய்க்கட்டு கூட வச்சு விட்டேன். கவனம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி நான்கு. மகள் சியாமலா வருவதற்கு தண்டிக்கின்றார். அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைப்பார் என்று கொள்கின்றேன். இந்த ஒரு பாடல் ஒன்று கிடைத்ததை தொடுவோமா என்று கேட்டேன். தொடுவதன் வேளையிலே நின்று ஒரு இணைப்புகள் வந்து வந்து அந்த பாடலை தரவிடவில்லை. அதனால் அந்த பாடலை இப்பொழுது ஒளிபரப்புறேன். ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா?

0: இரண்டு உறவினர்கள் இணைகின்றார்கள். பார்ப்போம் யார் முதலில் என்று. வணக்கம்.
1: வணக்கம்.
0: மகளே வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: சாமலா நீண்ட நேரம் அழைத்தீர்கள், உங்களுக்கு இப்பொழுதுதான் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. நலமாக இருக்கும் இந்த நல்ல வழியில அங்கே உங்களுடைய காலையில் இன்று எப்படி இருக்கின்றது?
1: பகல் ஃபுல்லா வெயில் அடிச்சதுப்பா.
0: பகல் முழுக்க வெயிலா?
1: சரி, இந்த மழையை யாரோ விரட்டிட்டு வந்திருக்காங்கப்பா.
0: அதுதான் பாம்பு வந்து விரட்டி விட்டது. இப்பொழுது பாம்பு அப்படி
1: இருக்குதுன்னு வந்துட்டு போயிடுச்சுப்பா. ஒரு செகண்ட் கூட இல்லப்பா,
0: வந்துட்டு
1: அப்படியே ஓடிக்குப்பா.
0: அது கீழே இறங்க பயப்படுது, ஏன்னா கீழே பாம்பு எல்லாம் இருக்குது. அவதான் மழை பயந்து
1: விடும்.
0: ஊர்வன, நான் நேற்று அந்த பாம்பின் படத்தை நீங்கள் திரும்பி தந்து எத்தனையோ பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நேற்று நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள். தந்தை இருந்தனத்தை ஒட்டி நேற்று நல்லா வருவார்கள். அப்பொழுது எழுதி காட்டியிருந்தேன், எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டார்கள். வந்து இந்த பெரிய சின்ன சின்ன பயிர்களெல்லாம் அதில் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே அதை காணவில்லை தானே யாரும், இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதெல்லாம் ஆச்சரியப்பட்டார். நான் நினைக்கிறேன் மழை அதனால்தான் நிறையில போல இருக்குது.
1: அது வராம போச்சு, நான் வெளியில படுக்க முடியாம போச்சு. அண்ணி வெளியில படுக்க விட மாட்டேன்.
0: இல்லையம்மா, கூடாது. ஏன்னா கோடை காலத்திலே பாம்புகள் அந்த விஷச்சந்துகள் கூட உள்ளே சருகு புற்று அதுகளுக்கு புப்பம் ஆயிருக்குன்னு வெளியே நோக்கி வந்து கொண்டிருக்குங்க. வெளியே வரும்பொழுது அதற்கு மனிதர் மிருகம்
1: சொல்லுவாங்க. எப்போதுமே
0: மனிதர் மிருகத்தை தெரியாது. ஏதோ ஒரு பொருள் கண்டவுடன் டப்பனை குத்தி விடும். ஏன்னா அது இறை தன்னுடைய உணவு என்று எண்ணித்தான் அது கபு போகுது. அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, காது இல்லை. அதனால் தான் கட்சவி மட்டும்தானே, அது கண்ணாலே தான். மற்றது அந்த அந்த நிலத்திலே விழுகின்ற அதிர்வை கொண்டுதான் அது சத்தத்தை உணர்கின்றது பாம்பு. அப்ப அதனாலே அது எங்கே எங்கே போகிறோம்னு தெரியாமல் வரும். அடுத்தது அதுக்கு பகல் நேரத்தில் கண் விழிப்பு குறைவு, இரவு நேரத்தில் தான் சூரிய ஒளி மங்கிய நேரத்தில் தான் அவைக்கு கண் ஒளி தெரியும். விஷம் உள்ள பாம்புகள் பகல்லே வராது, இரவிலே தான் வரும். விஷம் உள்ள பாம்புகளுக்கு கண்மணி வந்து பகலில் ஒளி கொடுக்காது.
1: அப்படியாப்பா, தெரியாது.
0: இரவில் தான் சாதாரண நீர் பாம்பு போன்ற அந்த பச்சை அந்த பாம்புகள் எல்லாம் ஓடி தெரியும். அதில் விஷம் இல்லை. விஷம் சாரைக்கு விஷம் இல்லை, ஆனால் அதனுடைய அந்த நீர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உணர்வை மாற்றிவிடும். சாரை சாரை பெரிதாக நின்று அது பகலெல்லாம் ஓடும். அகத்தறியும் அந்த சாறையில் இருந்துதான் எல்லா விதமான பாம்பும் வருவோம். சாறையினோட முட்டைகள் பொறிக்கும் பொழுது எல்லா விதமான விஷச்சந்துக்களும் அதிலே பொறித்து வருமா. சிறப்பு பாம்பு மலை இதெல்லாம் பொல்லாத சாமான் தான். அந்த நீங்க நேற்று ஒரு பதில் கூறுனீங்க, மயில் வந்து அதை தூக்க முடியாது, ஆனால் அது கொத்தி கிழித்து விடுமாம்மா. மயில் தூக்கி கொண்டு செல்லாத விட்டாலும் வரும். ஆமா, எதிரி உள்ள இடத்துலே சாதாரண ஒரு தூய தீயவன் இருக்கிறதுல நல்லவன் போக குறைவா இருப்பான், போக ஓடிடுவான். இது அப்படி ரெண்டுக்கு ரெண்டு எதிர் தானே. பாம்புக்கு கீரி பயம் என்று இல்லை, ரெண்டும் எதிரிகள். பாம்பு வந்து அப்படி கீரியை சுத்தி விடும், சுத்தி அடி கால் இல்ல கை இல்ல சுத்தி அடிக்கு நெரிக்கும் போது அது கடிச்சு கடிச்சு குதறி விடுமாம்மா.
1: இல்லப்பா, பாம்பு அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. மலை பாம்பு மட்டும் தான் ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாம்.
0: இல்ல இல்ல, இல்ல சாதாரணமா
1: பயப்படும்பா.
0: இல்லையே அம்மா, கீரியும் பாம்பும் எதிரிகள் இரண்டும் எதிர்த்து கொண்டு.
1: சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன்.
0: நீங்க
1: 22 வயசுல நான் பாத்திருக்காது.
0: ஆமா ஆமா, பாம்பு வந்து
1: பாம்பும் கீரியும் சண்டை போடும், சண்டை போடும் சினிமா எல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நேராவே பாத்திருக்கேன்ப்பா, வந்துச்சு அந்த பாம்பு. இது ரொம்ப பெரிய பாம்பு, நான் அடிக்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கீரி வந்துச்சு.
0: ஆமா,
1: வந்த உடனே இது ரொம்ப நேரம் எதிர்த்து நின்றுட்டு இருந்தது. அப்படியே தலையை கீழே, அதாவது ரொம்ப தூக்கிட்டு இருக்குள்ள தலையை இப்படி தூக்கி பார்க்கல, அப்படி பார்க்காம அப்படியே தலையை படிய வச்சுச்சுப்பா. படிய வச்சுட்டு அப்படியே பின்னாடியே இழுத்துட்டு போச்சு தலையை.
0: அது சில சமயம் அரபம் கேட்டு அதுக்கு புரியாமல் சத்தம் கேட்டு விட்டு போயிருக்கல. ஆனா அந்த சுவடில இருந்து பிடிக்கும். கீரியும் பாம்பும் எதிரானவை. அதில் யார் வீரன் யார் வீரவற்றவன் என்று கூற முடியாது. பலம் அதிகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பாம்பு வந்து கொத்தக்கூடாது. அந்த அடுத்து கீரியினுடைய உடல்நிலை உள்ளிருக்கிற உறுப்புகளே அந்த ரசாயனம் பாம்பினுடைய விஷத்தை ரத்து செய்துவிடும். பாம்பு கொத்தினாலும் கீரி சாகாது. அப்ப இறுதி வரை கிழித்து கொத்தி கடிச்சு பாம்பை கொன்றுவிடும் கீரி என்று கூறப்படுகிறது. ஆனால் பாம்பும் கீரியும் எதிரானவை. எதிரி
1: தலையை கட் பண்ணி போட்டு போயிடுச்சுப்பா அது.
0: ஆமா, அதே போன்று மயில்
1: தலையை மட்டும் தான், வேற ஒண்ணுமே பண்ணல, தலையை மட்டும் ரெண்டாக்கி துண்டாக்கி போட்டு
0: போட்டே முடிஞ்சது. இவற்றை ஆட்ட முடிஞ்சு
1: அவ்வளவுதான், நான் பாத்துருக்கேன்
0: அதை. பாத்தீங்களா,
1: போயிட்டு அச்சுச்சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அடிப்போம், இது வந்து கட் பண்ணி போட்டு போயிட்டேன்.
0: பாத்தீங்க, ஏன்னா அது கடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அது கடிக்க கூடியதா பாக்கி அம்பரும் அடிச்சு கடிச்சு போடுது. ஆனால் பாம்பனுடைய விஷம் வந்து கீரியை ஒண்ணும் செய்யாது. கீரியினுடைய அந்த நீர் அதனுள்ள ரசாயனம் இதை தவிர்க்க செய்துவிடும். அதே போன்று மயிலும் வந்து பாம்பு இருந்தால் பாம்பை கொத்தி கழித்துவிடும், அப்படியே தூக்கி அடித்து எல்லாம்
1: செய்யும். ஆமாப்பா, அது பாத்துருக்கப்பா, கோழி எல்லாம் கூட கொத்தி கொத்தி இப்படி சொல்லி சொல்லி அடிக்கும்.
0: நாய் அப்படி, நாய் என்ன செய்யும், நாய் அப்படியே பிடித்த உடன் தலையாட்டு அடிச்சு செண்டு பக்கம் அடிச்சோடனே அவருடைய நாரி எலும்பெல்லாம்
1: வந்து கொத்தி கொத்தி கொத்தி தலையே கொத்திட்டு.
0: ஆமாம் ஆமாம், சிட்டு குருவி கூட பாம்பை கொண்டு விடும்.
1: குட்டி பாம்பா இருந்தா பாத்துருக்கேன், இது ரொம்ப பெரிய பாம்பு. நான் மயில அந்த அளவுக்கு பாம்பு விரட்டி பாக்கலப்பா, மயில தனியா பாத்துருக்கேன், பாம்பு தனியா
0: பாத்துருக்கேன்,
1: ஆனா அது கொத்துற மாதிரி நான் பாக்கல.
0: கீரியையும்
1: கோழி எல்லாம் கொத்தி
0: பாத்துருக்கேன், பாம்படிக்கிற தடியையும்
1: பாத்துருக்கேன். அது சின்ன வயசுலயே பாத்துருக்கேன்.
0: அதனால் நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டிலும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்த விஷமான பாம்புகள் இரவு நேரத்தில் தான் வெளியேறி வரும். அதுக்கு மனிதர், மிருகம், பறவை, மற்றது பழம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒன்று பட்டு விட்டால் டப்பன கொத்துறது. என்னென்ன தனக்கு இறை, தன்னுடைய இறை என்று சாப்பிடுவதற்காக கொத்து. மனிதன் வந்து விட்டான், இவனுக்கு ஒரு நாளும் பால் தருவன். பாலை ஊட்டி பாம்பை நாம் வளர்த்தாலும் அது ஒரு நாளைக்கு தீண்டியே ஆகும்மா, ஏன்னா அதுக்கு தெரியாது. சரியா, கவனமாக இருக்க வேணும். சரி, நாங்கள் இப்பொழுது பேசிய பேச்சு நிறைய பேசியிருக்கின்றோம். பலர் வந்து பேசினா உங்களுக்கு இன்று பேசின விடயங்கள் எந்த விடயம் பிடித்து கொண்டது, என்ன பாடலை கேட்கலாம், என்ன சொல்லோடு வந்த விடயம் உங்களை கவர்ந்தது என்று. ஓ, கண்ணதாசனுடைய பிறந்த நாள் நாளைக்கா இன்றைக்கா? நாகப்பன்
1: அவர்களும்
0: எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் கூறியும் இருக்கின்றீர்கள். அதுக்கு பார்த்தேன் சிரித்தேன் பக்கம்
1: வேறு
0: நீண்ட நாட்களுக்கு முன்பு அந்த பாடல், மற்ற இந்த இது இது அத்திக்காய் காய் காய் எத்தனை காய் வருகின்றன, பார்த்தேன் சிரித்தேன் பாடல் உங்களுக்கு நல்ல இலக்கண இலக்கிய சுவையோடு சரித்திரம் புகுந்த கதை. அந்த கதை அதுக்குள்ளே எல்லாம் கருத்து நிறைய இருக்கின்றது, சமூக வாழ்வியல் தத்துவங்கள் நிறைய இருக்கின்றது அந்த பாட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே காதல் இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, கணக்க இருக்கின்றது. சிறப்பான பாடல் கண்ணதாசன் ஐயாவுடைய கவித்துவத்திலே வந்த பாடல்கள். ரெண்டு பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆறு மனமே ஆறும் அவர் தந்த பாடல் தானே, பாடிக்க மறந்தது அது வேறே, அது வேற இருக்கும். நல்ல பாடல்,
1: சரியா தெரியல.
0: வாழ்த்துக்கலம்மா, உங்கள் பாடல் இணைந்தவங்க நன்றி, சந்திப்போம். நன்றி நன்றி மேடம். அகரம் இப்போ சிகரமாக எங்களுடைய ரேவதி தண்டித்திருக்கின்றார். இப்பொழுது குணமடைந்து இருப்பார் என்று எண்ணுகிறேன். குணமாக வந்துவிட்டால் எங்களோடு இணைந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் தான், அவர் வருவார் என்று எண்ணுகிறேன், அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த அகரம் என்ற பாடலை ஒரு தடவை கேட்டு முடிப்போம்.

0: சிறப்பான அந்த பாடலின் வரிகளிலே அகரம், தங்கம், காட்டு மூங்கில் போன்றவற்றையெல்லாம் உதாரணம் காட்டி, அவையெல்லாம் இப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறக்க வைக்கலாம் தானே. இப்பொழுது நானும் கிருஷ்ணனும் அளவலாவிய அந்த விடயத்தில் கூட நாங்கள் நினைத்தால் இதிலிருந்து விடுதலை பெறலாம் தானே. அதற்கு முயற்சி என்று ஒன்று இருக்கின்றது. வாழ்க்கையிலே எது செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் நாங்கள் முடிவை காணலாம். இனிமையான பாடலை தந்து மகிழ்வது முன்னியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் கதம்பத்திலே.
1: Good morning, mate.

ஒலித்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வின் பாடலை கேட்டுக் கொண்டிருந்த வேளையில் அகரம் என்ற ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அகரம் எழுத்துக்களின் முதல் எழுத்து எப்படியது சிகரமாகி என்று உலகளாக இருக்கும் எத்தனையோ இலக்கண இலக்கியங்களை சுமந்த தமிழ் விளையாடி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி கடைபிடித்து அதில் தரும் கருத்துக்களை உள்வாங்கி அதில் தந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றுகளை எல்லாம் எண்ணி பண்பாடுகளை மறவாமல் நாங்கள் வாழுகின்றபடியால் தன்று தமிழும் தமிழ் எழுத்துக்களும் உயரத்திலே இருக்கின்றது. இந்த சாதாரண தகரம் போன்று ஒன்று விளைந்து வருவதை இன்று தங்கமாக மாற்றி எல்லாம் செய்கின்றார்கள். அதே போன்று இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மூங்கில் தடி கூட துளைகளை இட்டு பெரிய இசை புல்லாங்குழல் ஆகிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் பிரயோசனப்படக்கூடியது, உபயோகப்படக்கூடியது. சரியான நேரத்தில் சரியான முறையிலே அவை பயன்படுத்தினால் அவை உயர்ச்சி பெறும். வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை, வாழ்க்கை நிலையானதுன்னு அந்த பாடலே கூறப்படும். ஏனென்றால் வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்த அத்தனையும் பயன்படக்கூடியவை, பயன்படும் வகையிலே பக்குவமாக செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் பாடல் விடயத்துக்கு சொல்லுவோம். சொல்லோடு பாடலை வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து விட்டு ஒவ்வொருத்தரும் தங்கள் மனதில் பட்ட பாடலை கேட்ட வழியிலே அங்கே சிங்கர் கோயில் என்ன சிங்கர சிங்களர் சிங்களர் சிங்கள அந்த கோவில் அந்த குளத்துக்கு அந்த குளத்தை பற்றியும் அங்குள்ள மரங்களை பற்றியும் பேசிவிட்டு காற்றை பற்றி பேசி நாங்கள் காற்று வாங்க போனேன் என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்டு சரவணா நீங்கள் கேட்டபடியில் வகையிலே அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அந்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலே வாலிப கவிஞர் வாலி அவர்களால் இசை அமைத்து கொடுக்க, இசையரசர் குரல் கொடுக்க எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கின்றார். கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை காட்சியோடு பார்க்கும் பொழுது சரவணா, நீங்கள் கூறிய அத்தனையும் இங்கே இருந்த குளம் இருக்கின்றது, மரம் இருக்கின்றது, நிழல் இருக்கின்றது, மதம் இருக்கின்றது, பாலம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. நல்லவர் தளத்தை நினைவு ஒட்டி இருக்கின்றீர்கள். எங்களோடு பேசிய விடயத்திலிருந்து இனிமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வழியில் தான் அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்களுடைய மனச்சுமையோடு வந்து சுமையை தாங்கி கொண்டு அதை இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கும் அன்பு மகன் என்னுடைய குலப்படை சிங்கம் ஃபாரூக் அவர்களுக்காக ஒரு பாடலை அவர் கேட்டிருந்தார். வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்ற ஒரு வரியை அவருக்கு சில காரணத்தை கூறினேன். அதில் இன்னமொரு காரணத்தையும் நான் கூறுகின்றேன். எனக்கு விருப்பமான ஒருவர் அடிக்கடி என்னோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது நலமா என்று கேட்கும் வினாவுக்கு அழகாக மகிழ்வாக நலமென்று கூறியவர், அவர் நலமிழந்து காணப்படும் ஒரு வேளையிலே உங்களோடு பேச முடியாத நிலை இருந்தால் நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் பேச முடியாத நிலையில் பேசினால் நீங்கள் துன்பப்படுவீர்களே என்று அவர் அழைக்காமல் பதில் தராமல் இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை மறந்துவிட்டாரோ என்று எண்ண வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம், நான் பாடசாலை வாழ்க்கையில் என்னுடன் படித்த மாணவர்களை மறப்பதில்லை. அது உங்களை நீங்களும் அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாணவி, மிகவும் பண்பானவர், நல்ல பண்பான சமூகத்தில் இருந்தவர், தாய் தந்தையர் எல்லாம் என்னோடு நல்ல அன்பாக பழகுபவர்கள். எங்களுடைய கிராமிய வாழ்க்கையிலே வாலிப வயது, குமர் பருவம், இளம்பருவம், வாலிப பருவத்திலே ஆண்கள் பெண்கள் ஒருவருடைய ஒருவர் பேசுவதெல்லாம் பல கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த காலங்களிலே. அதிலும் பாடசாலையிலே என்றால் ஆசிரியர்கள் எல்லோரும் மிகவும் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடான வேளையிலும் எங்களுக்குள்ளே ஒரு அன்பை வளர்த்து கொண்டோம். அது சகோதரமாகவோ தோழியாகவோ தோழனாகவோ ஒரு அன்பு வளர்ந்தது. ஆனால் நாங்கள் வார்த்தைகளால் பேசுவதே இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் கூட அளவோடு பேசுவோம். ஆனால் அன்பு எங்களை அறியாமல் வளர்ந்து கொண்டு வந்தது. பாடசாலை வாழ்க்கை முடிந்து நானும் எங்கோ சென்று விட்டேன், அவரும் எங்கோ சென்று விட்டார். அவருடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு. கனடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு பின்பு வலைத்தளம் மூலம் அவருடைய முகவரியை நான் கண்டுகொண்டு என்னுடைய செய்தியை நீங்கள் தானா இது என்று ஒரு வினா அனுப்பிவிட்டேன். அவரும் புரிந்து கொண்டார், என்னுடைய இந்த காலத்து படங்களை பார்க்கும்போது அடையாளம் மாறி இருந்திருக்கலாம் தானே, என்னுடைய கதைகள் பேச்சுக்கள் ஒன்றும் நாங்கள் பேசவில்லை. நான் குறிப்பிட்டவுடன் அவருக்கு தெரிந்து விட்டது நான் தான் என்று அவர் பல தடவை அழைக்கின்றார். அந்த அதுவும் தொலைபேசி இலக்கத்தை அந்த முகநூலுக்குள்ளாரை பிடித்து அழைத்திருக்கின்றார். ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டு பேச முடியாத, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாரிய வருத்தத்தோடு இருந்த காலம், என்னால் முடியவில்லை. நான் அவரை பார்த்து விட்டு அவர் தான் அழைக்கின்றார் என்று பெயர் எல்லாம் தெரிகின்றது, நான் எடுக்கவில்லை, அழைக்க பதில் கொடுக்கவில்லை. இது ஒரு வாரமாக தொடர்ந்து அழைத்து விட்டு இறுதியிலே ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அப்படி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் பேசவில்லை என்ற பதில் வந்து கூறப்பட்டிருந்தது. உடனே மகளிடம் கொடுத்து கூறினேன், என்னுடைய பள்ளி தோழியொருவர் எடுக்கின்றார் மகளை, இப்பொழுது என்னால் பேச முடியவில்லை, நான் இப்படி இருக்கிற நிலையை என்னுடைய கற்பனைகள் அவர்களுக்கு என்னை பற்றி வருவ திரைப்பட நடிகர் ஆசிரியர் அது இது என்றெல்லாம் மனதில் பதித்திருக்கின்றார்கள், தெரியும் அவர்களுக்கு. அப்போ இந்த நிலையில் நான் அவரோடு பேசும் பொழுது சுவாரஸ்யமாக என்னால் பேச முடியாது, நீங்கள் பேசுங்கள் மகளே என்னுடன், மகள் பேசி கூறியிருக்கிறார். அவருக்கு சுவையினம் அவருடைய பேச முடியாது என்றவுடன் அவர் வருத்தப்பட்டு விட்டார். இப்போ நான் பேசாத காரணம் என்ன, எனக்கு வருத்தம் என்பதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் துன்பப்படுவார்கள். அதே நேரம் அவர் நினைத்தார், எப்படியெல்லாம் எங்களோடு இருந்த ஒருவர் எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளியே சென்று கனடாவில் இருக்கின்றார், அவர் அவருடைய பேரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் புகழாக இருக்கின்றது, நாங்கள் பேசினால் எடுக்கிறார் இல்லையே என்று அவர் எண்ணிவிட்டார் போலும். அதன் பின்பு நான் வருத்தம் மாறி சுகப்பட்டு அவரோட பேச துவங்கினேன். அப்பொழுது அவரும் நானும் அப்பொழுது தான் பேசுகிறோம். இத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அந்த ஆழ்ந்த மனத்தை திறந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய நிலை என்னுடைய அளவலாகி கொண்டு இப்பொழுது அவர் விட்டு பிரியாத அளவுக்கு இன்றும் என்னோடு தொடர்போடு இருக்கின்றார். ஆதலால் அன்பு மகனே, இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த மன, உங்களுக்கு மனச்சுமை வேண்டாம், பல வகையாலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியும் இருக்கலாம் தானே, அவர் சில சமயம் உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தாலும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நிலை இல்லாமல் இருக்கலாம், அதனாலும் அவர் பேசாமல் இருக்கலாம் தானே. இருப்பினும் நீங்கள் கேட்டு பாடலோடு நல்ல பாடல், அந்த பாடலை கல்யாண பெருசு என்ற திரைப்படத்திலே பிரபல இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ.எம். ராஜா அவர்களும் இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று அந்த பாடலை
அவரே இசையமைத்திருக்கின்றார். ஏ எம் ராஜா ஐயா அவர்கள் அந்த பாடலை எழுதியவர். சிறிது காலம் வாழ்ந்தாலும் சிறப்பான சமூகத்தை ஊடர்ந்து செல்லக்கூடிய பாடலை தந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல் வாடிக்கை மறந்தது மேனோ. இதோ ஃபாரூக் உங்களுக்கான பாடல். பாடலை கேளுங்கள், மனச்சுமையை இறக்குங்கள், எல்லாம் நலமாக இருக்கும்.

0: இந்த பாடலும் சுமை தாங்க வந்த குரலோடு சுமை தாங்கிய உள்ளங்கள் ஒன்று இரண்டு உள்ளங்களில் ஒரு உள்ளம் சுமை தாங்க முடியாமல் வினாவை கேட்டபோது விடை கிடைத்தது. இறுதியிலே அது மகிழ்வாகத்தான் இருந்தது. அன்பு மகனே, நாங்கள் எதையும் ஒரு விடயம் நடந்துவிட்டால் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை பார்க்காமல் நேர்மறையாக கருத்துக்களை அணைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் வந்து எங்களோடு கேட்கும் வேளையிலே எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, எங்களுக்குள்ளே உள்ளவர்கள் தான் யாரோ ஒருவர் உங்களுடைய நட்பை குறைத்து கொண்டாரோ உங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாரோ தெரியாது. நிச்சயமாக எங்களோடு இருப்பவர்களாக இருந்தால் இந்த பாடலை இன்று இந்த வானொலி நேயராக இருந்து கேட்டிருப்பார். உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்ற நல்ல பதிலை நான் தருகின்றேன். யோசிக்க வேண்டாம், கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதில்லை, தெளிந்தே ஆகும். நன்றி மகனே. எளிமையான பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருந்த காலம் குறைவு 1959 ஆண்டு பிரபல இயக்குனர் சி ஸ்ரீதரையா அவர்களுடைய திரைப்படம் காதல் ஓவியம் ஒன்று, கல்யாண பரிசு. அதை தந்த வழியிலே அடுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடன் வந்து இன்று எங்களுக்கு ஒரு வகுப்பையே நடத்தி செல்வதற்கு காரணமாக இருந்த அன்பு கிருஷ்ணா, இந்த சர்க்கரை நண்பர் எப்படி எங்களை அணுகினார், அவரை எப்படி தள்ளி வைப்பது, அவரோடு எப்படி வாழ்வது என்பதை பற்றி கொஞ்சம் கலந்துருவாட இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நீங்கள் இன்று ஒரு விருப்பமான ஒரு பாடலை தருகின்றீர்கள். அந்த பாடலை எழுதியவர் வேறு யாருமில்லை, தஞ்சை ராமையதாஸ் அவர்கள் தான் அந்த பாடலை எழுதியிருக்கின்றார். ஆதி நாராயண ராவ் என்பவர் அதற்கு இசை கொடுத்த வேளையிலே பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவுடன் இருந்து மிகவும் சிறந்த பாடகரும் இசையமைப்பாளருமாக இருந்த கண்டசாலா ஐயா அவர்களும் இணைந்து பாடும் கனிந்த அல்லியோடு என்ற பாடல் அனார்கலி திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. 1955 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இன்றும் அந்த பாடல் கேட்கும் பொழுது இனித்து கொண்டே இருக்கும். எங்கே கேட்போமா கிருஷ்ணா?
1: விண்ணிலவிலே யமுனா நதியே வினோதம், என்ன ஆனந்தம் தெரியுமா? வா போகலாம்.

அற்புதமான இசையும் வரியும் கொண்ட அந்த பாடல் காதலுக்கு இலக்கணமான ஒரு காதலன் காதலி என்று கூறினாலும், காதலுக்கு பொய் என்பது பொருந்தாத தானே. இந்த காதல் கூட பொய்யினால் மலர்ந்த காதல்தான். அனார்கலி ஒரு சிப்பாய் என்று எண்ணித்தான் அந்த அக்பர் சாம்ராஜ்யத்தின் இளவரசர் பாத்ஷா அவரை அவர் விரும்புகிறாள். இறுதியிலே தெரிந்து அவள் உயிரோடு சமாதியாக்கப்படுகிறது. அற்புதமான கருத்து, சிறந்த ஒரு பாடல், நல்ல வரிகளோடு வந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்ட வேளையிலே கேட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை கேட்டு மகளை சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. நீண்ட காலம் இட்டைக்கு 71 ஆண்டுகளை தொட்ட பாடலாக வந்த வேளையில் நேரம் சரியாக 1:20 தொட்டுவிட்டோம். மெதுவாக நகர்ந்த நேரம் விரைவாக சென்று விட்டதே என்று எண்ணக்கூடியதாக எங்கள் நிகழ்ச்சி நகர்ந்திருக்கின்றது. மகிழ்ச்சியோடு அடுத்த பாடலை உடனே கேட்போம். இவற்றையெல்லாம் கூறிவிட்டு பேசிவிட்டு 6 மணிமே 6 என்று கேட்டு எங்கள் அன்பு அனுஷியா கேட்டிருக்கின்றார். இது ஆண்டவன் கட்டளை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கொடுக்க இசை அரசர் பாடுகின்றார். 6 மனமே 6, அது ஆண்டவன் கட்டளை 6. எங்களுக்கும் ஏற்படுவதெல்லாம் அப்படித்தான், மனத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவுக்காகத்தான் இந்த பாடலோ தெரியவில்லை. பொறுமை நிச்சயமாக வேண்டும். இந்த சர்க்கரை நோய் வந்தால் பொறுமை மிக அவசியம். இதோ அனுஷியா உங்கள் பாடல்.

வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில்

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த நீருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்

சிறப்பான இந்த பாடல் ஆறு மனமே ஆறு என்று கட்டளைகள் இதெல்லாம் ஆண்டவன் கட்டளை பொறுமை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கு நோய்கள் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. ஆனால் அந்த நோய்கள் தானாக தேடி ஒருவரிடம் அடைவதில்லை, நாங்களாக தேடிக்கொள்வதுதான். இந்த பிரபஞ்சத்திலே சுகம் என்பதை விட சுகமற்ற ஏதுக்கள் பல உண்டு. எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகள் பல உண்டு. அவற்றை தெரிந்து அதற்கேற்ற மாறி விதிவிலக்காக வாழ வேண்டியதுதான் மனிதனுடன் புத்தி. இந்த பாடலிலும் அதைத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை. எந்தெந்த விதத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். அதே போல எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அந்த நோயை நாங்கள் எப்படி நீக்க வேண்டும் என்று எல்லோருடைய அறிவுரையும் கேட்பதில்லை. எங்களுடைய புத்தியை நாங்கள் உணர வேண்டும். சிலவற்றை சுரக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நல்ல பண்புகளை நிச்சயமாக குணம் பெறும் என்று அனுஷ்யா மூலமாக ஆறு மனமே ஆறு என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடல் இப்பொழுது கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய 100வது ஆண்டு பிறந்த நாள் ஆண்டு வருகின்றது. அவர் 100 அல்ல 1000 ஆண்டுகள் சென்றாலும் அவரை யாரும் மறக்க முடியாது. அவருடைய கற்பனை திறனை யாரும் தீண்ட முடியாது. அவருக்கு ஈடாக இன்னும் ஒரு கண்ணதாசன் வரவே முடியாது. எத்தனை உருவெடுத்து வந்தாலும் அவர் போன்று சிறப்பாக வருவது கடினம் என்பதை சுருக்கமாக கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் இப்பொழுது கேட்ட பாடலும் கண்ணதாசன் ஐயா அவருடைய பாடல் தான். அதே போன்று அடுத்து ஒரு பாடல், அந்த பாடல் 1965 திரைக்கு வந்த திரைப்படம் வீர அபிமன்.

வாழ்வியலை அதற்குள்ளே புகுத்தி இருக்கின்றார். பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல் மகள் ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் கண்ணதாசனுடைய நினைவு நாளோடு அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

புராண காலத்து காதலை வர்ணிப்பது கூட அவருக்கு கைவந்த கலை. அதற்கேற்ற பதங்களை புகுத்தி எங்களையும் புராண காலத்துக்கு கொண்டு சென்று, புராண காலத்துக்கு காதல் எப்படி பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், என்னத்தேன் சொரியும் பாடலாம் பார்த்தேனான பாடலை தவிட்டாமல் கேட்பதற்கு

அவருடைய பிறந்த நாளை ஒட்டி பெறும் நாளுக்கு முன்பு அன்பு மகளே, நீங்கள் கேட்டவர்களை மிகவும் இனிப்பான பாடல், சிறப்பான பாடல் என்று கூறிக்கொண்டு நேரத்தை கருதி அடுத்த பாடலுக்கும் செல்கிறோம். இறுதிப் பாடலை எங்கள் அன்பு நாகப்பன் அவர்கள் தந்து கொடுத்திருந்தீர்கள். கண்ணதாசன் ஐயா அவர்களின் சிறப்புகளை எல்லாம் எங்களுக்கு புகுத்திவிட்டு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசை மன்னருக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதி கொடுத்த அந்த பாடல் இசையரசனின் குரலில் ஒலிக்கும் வேளையில் சிறப்பான அம்சம் அந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு அவரே நடித்திருக்கின்றார் என்பதை எண்ணும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது சௌக்கியமா கருடா என்று. அதே போன்றுதான் இந்த காலத்திலும் சமூகத்தில் நிறைய இந்த சம்பவங்கள் ஏற்படுவது உண்டு. அதனால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அற்புதமாக சுருக்கமாக அழகாக கூறிய அந்த பாடல் இன்று அவருடைய பிறந்த நாளையொட்டி ஒலிக்க வேண்டும் என்று நாகப்பன் அவர்கள் கேட்டது மட்டுமல்லாமல் இறுதி பாடலாக திரும்படி கேட்டபோலே அவருக்காக அந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

அற்புதமான அந்த பாடல் சொற்களை கேட்கும் பொழுது எங்களையே எங்கோ கொண்டு செல்கின்றது. வாழ்வியல்லே உள்ள அந்த அர்த்தங்களை எல்லாம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டு உதாரணம் உபமானம் கூறுவாராக இருந்தால் அவர் தொட்டு செல்லும் பதங்கள் அத்தனைக்கும் இத்தனையும் உள்ளர்த்தங்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு 45 வருடங்களை காணும் இந்த பாடல் இற்றவரை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது யாராலும் சலிக்கவில்லை, இது எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. இது பாடல் மட்டுமல்ல வாழ்க்கை பாடங்கள் என்றும் அது நிலவி இருக்கின்றதை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. அவர் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார் நாகப்பன் அவர்கள். இந்த பாடலை அவருடைய பிறந்த நாள் நேரத்திலே தர வேண்டும் என்று அவருக்காக இந்த பாடலை நாங்கள் கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு பெருமைப்படுவோம். இன்னுமோர் பாடகர் இதை போன்ற பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் அது கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறந்து வர வேண்டும். இன்றைக்கு நேற்று பெய்த மழை தின்று முளைத்த காளான் போலவும் எண்ணிக்கைகளை கூட்ட வேண்டும், இத்தனை பாடல்களை எழுதிவிட்டோம் என்று மார்தட்டி பெரிய பெரிய பரிசுகளை வாங்க வேண்டும், விருதுகளை வாங்க வேண்டும் என்று பணம் கொடுத்து விருதுகளை விலைக்கு வாங்குபவர்கள் இப்படிப்பட்ட கற்பனை ஊற்றுள்ள ஒரு கவிஞனை காலத்தால் அழியாத கவிஞன் காலத்தால் அழியாத கருத்துக்கள் பாடல்கள் அத்தனையும் அவருக்கே அது பொருத்தமாகும். அவரை விட வேறு யாரும் இன்னொருவர் பிறந்து இப்படி கொண்டு வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் சிறந்த ஒரு பாடலை இன்றும் கேட்டும். அவர் பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்களான், அதனால்தான் நான் அவரை காவிய கவிஞர் என்று கூறுவேன். காவியம் என்பது அழியாதது, காலத்தால் அழியாதது அவருடைய பாடல்கள் கருத்துக்கள் காவிய கவிஞர். அவரை பற்றி கூறுவதென்றால் அதிகம் கூறிக்கொண்டு போகலாம். இந்த இன்று 3 பாடலும் 4 பாடல் அவருடைய பாடலை கேட்டு மகள சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்லோடு பாடல் நிகழ்வு பாடல்கள் அத்தனையும் முத்தான பாடல்கள் எங்களுடைய நாங்கள் பேசியதை வைத்து பாடல்களை தெரிவு செய்து தருவதில் வல்லவர்களாக இருக்கின்றீர்கள் என்று இணைந்த சரவணன், நாகப்பன், ஃபாரூக், கிருஷ்ணன், அனுஷியா, ஷியமலா இவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வர முடியாது விட்டாலும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு கருத்துக்களை பதிந்து கொண்டிருந்த அந்த உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு நேரம் சரியாக எங்களுக்கு பகல் நேரம் பிற்பகல் 1:40 நிமிடத்தை தொட்டு விட்டது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் 11:10 நிமிடத்தை தொட்டு விட்டதல்லவா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் நான் இனிது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் அகலம் போற்றும் இந்த வானொலியை தந்து இதிலே உரையாற்ற வைத்து மக்களை அன்பு உறவுகளை இணைத்து பரிமாறிக்கொண்டோம். வார்த்தைகளை சொல்லோடு பாடலாக, சொல்லையும் பாடலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்களும் அதை எங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம் எங்களுக்கு தெரிந்த வகையிலே. அதனால் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் பாதமும் இவர்கள் பாதமும் வணங்கி உங்களோடு இணைந்து நானும் கேட்டு மகிழ்ந்து கொள்வோம். இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சாந்தம் வளர வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும், அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒன்று கூடி கேட்டு இறைவா கருணை செய், அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 23வது நாள் கதம்பன் தந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் வேளையிலே பாடல் வருகின்றது.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: கிறிஸ்துவர்கள் இயேசுநாதர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்துக்கள் உருவ வழிபாட்டின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதே போல் இந்த கதையில் வரும் சின்னராசாவும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையே இந்த கதை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது தமிழ் திரைப்பட ஒளிச்சித்திரம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் கே பாக்கியராஜ் இயக்கி நடித்த எங்க சின்ன ராஜா தமிழ் திரைப்படம் ஒளிச்சித்திரம் இப்போது கேட்கலாம்.
2: ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ யாரு எதை சொன்னாலும் நம்பாத. சாமி கிட்ட போன உன்னோட ஆத்தா நான் தான் கண்ணு. என்னது முதல்ல போய் சாப்பிடலாம்.
3: அந்த பய பேர்ல இருக்கு. அவன் இப்பவே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். நம்ம நிலைமை என்ன ஆகும்?
2: இந்த கண்ணு வாய தரத்துல போயிருக்கு.
4: ஆறுலாரி போயிருக்கு.
2: சரி, சாப்பிட்டு வரும்போது வெள்ள மண்டியில இருந்து பணத்தை வாங்கிட்டு வா.
4: ஆயிட்டு.
2: என் கண்ணு, இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு கணக்கு பிள்ளை. அவரு எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரியுமா கண்ணு? அவ்வளவு இங்கிலீஷ் படிக்கலாம் படிச்ச கணக்கு பிள்ளை எதுக்கு கண்ணு நம்ம கிட்ட கைய கட்டி நிக்கிறாரு? அப்படியா? அப்போ நாம இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னா இன்னொருத்தர் கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி கைய கட்டித்தான் நிக்கணும். இல்ல பெரிய மனுஷனா இருக்கு சரி கண்ணு, ஆனா இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமே. இப்போ நீ பெரியவனானதுக்கு அப்புறம் தலை நிமிந்து நிக்கணுமா இல்ல இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமா? என் தங்கம் இந்த பாலை
5: குடிமாத்தா
2: பிரியமா குடுக்கறேன்ல குடிமா. சின்ராசு, நீ தலனி முந்து நிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுல புண்ணியம் இல்ல. நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். ஏத்த இழைக்கிறதுல இருந்து ஏறு ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ செஞ்சிருந்தாத்தான் உன்னை யாருனாலையும் ஏமாற்ற முடியாது. அப்பதான் கண்ணு நீ சீக்கிரம் பெரிய மனுஷனாகலாம். இந்த வேலைக்காரனுக்கு அறிவே கிடையாது. ஓமதனாவத்த எந்த பாட்டில வாங்கிட்டு வந்திருக்கான்
4: பாரு. ஆமா, பையன் நாளைக்கு பள்ளிக்கூடமே வரலன்னு வாத்தியார் சொன்னாரு. நான் தான் வெளியூர் போயிட்டேன். என்ன ஏதுன்னு நீயாவது கேட்கப்படாதா?
2: ஏதாவது கேட்டா ஏத்து பேசுறான். மீறி கைய ஓங்கணும்னா மூத்த குடி பிள்ளைய போட்டு அடிக்கிறா பாருன்னு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க.
4: அம்மா எங்க
2: முன்னாடி நிக்கிறான், அனுப்பி வைக்கிறேன். 4 போடு போடுங்க கண்ணு. உங்க ஐயன் கூப்பிடுறாரு போயிடாத கண்ணு. அவரு அடிச்சு போடுவாரு.
4: நாளைக்கு நாளா பள்ளிக்கூடமே முடியாமே எத்தனை நாளாட அந்த மட்டம் போட பார்த்தோம். ஏடா நான் என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்னடா சொல்ற? அடவராக்கள், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. குத்தி குத்தி கேட்டு போச்சா?
5: கேட்டு போச்சு.
4: திருப்பால் அடிப்பேன். எதுக்கு தலை பேசுற?
5: என் புருஷன் போட்டு அடிச்சதுல என் புள்ள நாலு நாளா சோறு தண்ணி இல்லாம ஜுரத்துல கிடக்குறான். நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேன். என் வயதா வளர பிள்ளைய வேணா எடுத்துக்கோ. இந்த பிள்ளைய காப்பாத்திடுமா? என் ரத்தத்தை உனக்கு காணிக்கையாக்க எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாத்திடுமா?
4: என்ன
5: பாம்பு பாம்பு
6: அது நாகம் பாம்பா தார பாம்பான்னு ஒண்ணுமே புரியல. நாங்க
4: உள்ளமா அது கட்டு முடிய கடைசியா பயங்கரம் சொல்லுங்க.
5: சாதாரண பாம்பு கிடக்குறீங்க. என் மாமா சிந்தாப்பிட்ட போய் கையில புடின்னு நான் சொன்னா உடனே புடிச்சிருவான்.
4: அதுக்கு இல்லைங்கம்மா, இங்க இருக்கிற எல்லாம் காட்டு பாம்பு, விஷம் அதிகம், பட்டுன்னு போட்டுச்சுன்னா அப்புறம் என்ன மருந்து போட்டா ஒண்ணு ஆகாது.
5: நானே அந்த பாம்பு அடிக்க

0: ஐயாமா வாங்க
1: என்ன
2: பண்ணுவோம்
1: மனசுக்குள்ளதான் சாமி கும்பிட்டு தலை விதி ஏக பாடனா எடுத்து பேசுறாங்க.

நாடு நாடு நாடு முன்னேற பாடுபடு நாடு.

0: மகா. பெரியவர்கள் எங்க பேச்சு எல்லாம் மீறி உங்களுக்குள்ள தேர எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால நாங்கெல்லாம் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பழையபடி தேர ஊருக்குள்ள திருப்பல.
1: திருப்பல சொல்லு.
0: சொல்ல அப்புறம் உண்ட உங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்ல.
1: ஓஹோ, யோ மன்னாங்கட்டே.
2: என்னங்க?
1: தேர் மேல ஐயர் நிக்கிறாரு, அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வா.
3: தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அருவா எல்லாம் விதிதான்.
1: ஓ குடிக்க ஐயர் இந்தாங்க. ஏயா
2: என்னங்க?
1: நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்?
2: ஆடு கோழி சேவைதாங்க.
1: இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான். கரெக்டுங்க. நான் முன்னால போயிட்டே இருக்கேன், சாமி தேர பின்னால வந்துட்டே இருக்கட்டும். எவன் எதிர்த்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கயா.
3: அருவாளை கீழே போடுற.
1: அத்தா
3: நான் சொல்ற அருவாளை கீழே போடுற. நமக்கெல்லாம் ஆபத்தாண்டவனே சிந்தராஜுதான். ஆனா அவரை கெடுக்கிறதுக்குமே இவ வந்து வாய்ச்சிருக்காள். என்ன மர்ம மாயம் பண்ணாலும் இது ஒண்ணு மட்டும் சிந்தராஜ திரும்பவே மாட்டேங்குது. ஒண்ணுல கண்ணு, உன் தம்பி டவுன்ல படிச்சிட்டு இருக்கான்ல, படிப்பு செலவுக்கு ஒரு 2000 பணம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கான். நீ செக்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துருவேன்.
1: ஐயோ, நான் ஏக்கற பரம்படி சொல்லு, அதை நான் சீக்கிரம் செஞ்சிருவேன். அதை விட இந்த கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாத்தா. பேசாம நாலுல இருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் உன் பேருக்கே மாட்டி நீயே கையெழுத்து
0: போட்டுக்கோ. ரொம்ப தப்பு. ஏற்கனவே உன் சொத்தை எல்லாம் நாங்க தான் கொள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க அத்தா கணக்கு வழக்கெல்லாம் உன் பேர்ல இருக்கணும், உன் கையெழுத்துலதான் எல்லாம் நடக்கணும்னு அதுல ஒரு நீதி நேர்மையை கடைபிடிச்சுக்கிட்டு வருது.
1: ஆமா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு பேசி படிச்சிட்டு இருக்கீங்க? சரி கொடு. ஆமாத்தா, என் தம்பி டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறானே, 2000 அனுப்ப போதுமா?
3: அவன் 4000 கேட்டு எழுதிருக்கான் கண்ணு, நீ ஒரு 2000 போட போதும்.
1: என்னத்தா, நீ டாக்டருக்கு படிக்கிற பையன், கை நிறைய காசு இருந்தா தானே ஒரு சந்தோஷமா படிக்க முடியும்?
3: ஆமா,
1: 4000 அனுப்பிச்சுமாமா.
3: மனசையும் மனசுலாம்.
1: ஏனாத்தா, 4000க்கு எத்தனை செய்வரு?
3: 4000க்கு 4 செய்வரு.
1: 4?
3: 4க்கு 4.
1: 4க்கு 4. 4 செய்வரா?
3: அதேதான்.
1: என்ன எனக்கு படிப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு சிலவானமா என்ன யாரும் ஏமாத்திட முடியாது. ஆறுகிட்டா
2: நீ வா, சிந்தாசுரத்திலேயே வேலை செய்யறதே இல்ல.
1: அரை போயிட்டு வரோம். 3 வருஷமா நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்த, என்ன உனக்கு?
2: ஆமா, சிந்தாசாத்த யார் வேலை செய்யறது? 3 வருஷமா ஒரே சம்பளம் கொடுக்கறாங்க, ஏத்தவே மாட்டேங்குது.
1: ஓஹோ, இப்ப உனக்கு சம்பளம் தானே ஏத்த வேணும்?
2: நான்
1: உனக்கு சொல்ற செய்வியா?
2: என்ன செய்யணும்?
1: ஒண்ணு இல்ல, தலை எடுத்துரு. வேலை பாருங்களா, உங்களுக்கு எல்லாம் வர வர கொஞ்சம் கூட ஒரு பயங்கிறதே இல்லாம போச்சு. வெட்டியா ஊர் நாயம் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. இதுல வேற சம்பளம் பத்துறது இல்லன்னு அப்பப்ப ஆளு கூட்டம் போட்டு தகராறு வேற. உங்களை இருந்து பேசிக்கிறேன். ஏன் மாறிப்ப மொத்த போட்டு தண்ணி தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்?
4: நேற்று உங்க ஆத்தாளுக்கு கை கால் குறைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாறிப்ப நேர தாரமர ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கு கொடுத்துட்டு இந்த கோலத்தோடு வந்து நிக்கிறான். உங்க ஆத்தானால வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க.
1: மாறிப்பா, எனக்கு ஆத்தாளா இருந்தா கூட இவ்வளவு பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கியே, நீ காண்டா விசுவாசமான வேலைக்கா. வா மாறிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, வாடா, வா.
4: கவுண்டருக்கு பாசம் பொங்கி வழியுது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாறிப்பா, போ.
1: மாறிப்பா, உனக்கு தினம் எவ்வளவு சம்பளம்?
5: 5 ரூபாய்ங்க.
1: 5 ரூபாய் தானா? மண்ணாங்கட்டி, இன்னிலிருந்து நம்ம மாரியப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம்.
4: இல்லீங்க ஆட்டா திட்டுவாங்க.
1: யோ என்ன ஆட்டா? ஆட்டா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன்.

0: முடிவெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்குதான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேர சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீ தான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது.
1: வீட்டுக்கு
2: உபச்சாரம் ரொம்ப பலமாத்தா இருக்கு. ஆனா என் பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுல ரொம்ப நாளா இருக்குது, எப்ப சம்பந்தம் பேச போறீங்க?
3: நீங்க அப்படி கேட்டுட்டீங்க, எங்க வீட்டு மாப்பிள துருத்தி விட்டு இருக்காருங்க. நாளைக்கே கல்யாணம்னா கூட அவர் தயாருங்க.
1: தண்ணியே விடுற
2: விடுற
1: பாத்துல என்ன பேசிக்கிட்டு உள்ள வாங்க வாங்க வாங்க.
4: உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதுல்ல, காலகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்க.
0: ஆனா நீங்க வேற வெளியே சொல்லிக்க முடியாம தினம் நான் படுற அவத்தை எவனுக்கு இங்க புரியுது? ஆனா எங்க ஆத்தா ஆடியில பிறந்து அம்மாவாச்சியில பெரிய மனுஷியான ஒரு பொண்ணுதான், என் ஜாதத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சரியா அமையவே இல்லை.
4: ஏண்டி உனக்கு என்ன போச்சு? அவன் நம்ம சமாச்சாரம் அம்மாவாசிக்கு 4 நாளைக்கு முன்னப்பின்னு ஆயிப்போச்சு. ஏன் சென்றாசு, எவன் ஆடியில பிறந்து அம்மாவாசியில பெரிய மனுஷி ஆகுறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா?
2: ஏன் நடக்காதுன்னு என்ன ஒரு கல்யாண சந்தோஷம் போ.

0: நீ நேர்ல சொல்ல வேண்டியதானே
1: சொல்லுங்கப்ப.
0: சரி சரி ஒண்ணு இல்லைங்க, என் பொண்ணோட சிநேகிதிங்களா மாப்பிளையோட போட்டோ பாக்கணும்னு பெரியப்படுறாங்களா, அதான் ஊருக்கு போனவனே போட்டோ ஒண்ணு கொடுத்தனு சொல்லுது. போட்டோ
2: நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட போட்டோவே பிடிச்சது இல்லைங்க. வேணும் அவளுக்கு பண்றதுங்க, ஊருக்கு போனது முதல் வேலையா ஒரு போட்டோ பிடிச்சு யாருக்கிட்டே அதை கொடுத்து இல்ல இல்ல நானே நேர்ல கொடுத்து கொடுக்கறதுங்க.
0: ஆனால பெரிய மாப்பிளைக்கு உங்ககிட்ட ரொம்ப விளையாட்டு போ. பெரிய மாப்பிள என் பொண்ணு கேட்டது உங்க தம்பி போட்டோ, உங்க தம்பி டவுன்ல டாக்டர் படிச்சிட்டு இருக்கனால அன்னைக்கு நான் வந்தப்ப கூட பாக்க முடியாம போயிடுச்சு. சீக்கிரமா போட்டோ கொடுத்தா சௌரியமா இருக்கும். ஏன்னா டாக்டர் மாப்பிள்ளங்கிறதுனால ஊர்ல எல்லாருமே பாக்கணும்னு தெரியப்படுறாங்க.
3: எப்ப நாட்டாளை பத்தி யாரு என்ன சொன்னாலும் யோசிக்காம மலர்ந்து கை நீட்டி அடிச்சிடுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை மறைக்காம சொல்றேன். உங்க கல்யாண விஷயத்துல உங்க பண்ண பித்தலாட்டம் இருக்குதே, அது தூங்குற வந்தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி. வீட்டுக்கு போனதும் இந்த பிரச்சனைக்கு வெட்டொன்னு துண்டுறேன்னு உடனடியே ஒரு முடிவு பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு சூடு தோணும் இல்லைன்னு தான் அர்த்தம்.
1: மாப்பிள்ள சிந்தாசு மனவரையில மாப்பிள்ள தோளத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் நேரத்துக்கு இந்த பத்தி தான் எடுப்பா இருக்கும். வேலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பாரியா என் மாமா சிந்தராசுக்கு மாப்பிள்ளனுக்கு பொண்ணு, முகூர்த்தது பொண்ணு, சாந்தி முகூர்த்தது பொண்ணு, மொத்தம் மூணு. வேணாம் கல்யாண மாப்பிள்ள, நீ எங்கேயாவது போறேனா எங்க போறேன் விவரம் சொல்லிட்டு போக வேண்டாம்.
4: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வா.
1: என்ன சிந்தராசு?
4: அதான் நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. நெசமா இந்த கண்ணாலம் எனக்கு தான் நடக்க போதா?
1: என்னடா சொல்ற?
4: அதான் நான் இப்ப சத்தி கவுண்ட் ரூட்ல இருந்தா வர்றேன். சத்தி கவுண்ட் என்ற தம்பி தான் மாப்பிள்ள நினைச்சிட்டு
1: இருக்காரு.
4: இன்னொரு தடவை நல்ல ரோசனை பண்ணி பாராத்தா. அன்னைக்கு சத்தி கவுண்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் தான் மாப்பிள்ளைங்கிறத

அன்புடன் வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

அன்பு உறவுகளே, என் நேய நெஞ்சங்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உங்களோடு இணைகின்ற நான் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாம் வல்ல இறைவனிடம் ஓம் நம சிவாய என்று கூறியிருக்கிறோம். குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி உங்களுக்கும் நல்வணக்கம் கூறி முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே வாருங்கள், எங்கள் மோன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் பணிக்கு இன்றைய நிகழ்ச்சியை அலங்காரமாக கொண்டு செல்வோம் கதம்பத்திலே என்று அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி எண்களோடு.

0: கடந்த ஒரு வார காலமாக காரிருள் சூழ்ந்தது போன்று எங்கள் வானொலியில் ஏற்பட்ட தடைகள், அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், எங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், துன்பங்கள் அத்தனையும் மறந்து போகும் வண்ணம் இப்பொழுது சீர்நிலைக்கு வந்திருக்கின்றது என்று நாங்கள் கருதி கொண்டு உங்களோடு இணைந்து இன்று நாங்கள் எங்கள் வானொலியின் நிகழ்ச்சியை சிறப்பிப்போம். கடந்த காலம் மிகவும் ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை பெற்ற காலம். இறைவன் பேரருளினாலும் உங்கள் அன்பினாலும் நாங்கள் எவ்வித ஆபத்துமின்றி, உடல் பாதிப்புகளோ வேறு எந்த சேதங்களோ இல்லாமல் நாங்கள் இருக்கும் வேளையிலே எங்களுக்கு பற்றாத செல்வமான, எங்கள் எல்லோருக்கும் வேண்டிய, எங்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் வைத்திருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி தடைப்பட்டிருந்தது பெருங்கவலைதான். ஆனால் அந்த தடைகளை மீறி அதற்குள்ளே பிரயத்தனங்களை பல செய்து அதை சரிநிலையை கொண்டு வந்திருக்கின்றோம். முதற்கண் கூற வேண்டியது என்னவென்றால், எங்கள் ஒலிபரப்பு நிலையத்திலே நாங்கள் ஒலிபரப்பும் சகல விடயங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் கேட்கும் வண்ணம் ஒரு இடம் இருக்கும், ஒரு ஒரு கணினி, அதிலே ஒரு தளம் இருக்கும். அந்த தளம் கன்னடாவுக்குள் இல்லை, ஐரோப்பிய மண்ணிலே தான் அந்த தளம் இருந்தது. எல்லா இடத்திலும் எடுக்க முடியாத பிரத்யேகமான விசேஷமான சிறப்பானது. ஐரோப்பிய மண்ணிலும் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக அங்கு எத்தனையோ பேருக்கு மின் இல்லாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், 53,000 மேலே, அதற்கு மேலே. அது மட்டுமல்லாமல் அங்கும் இப்படியான இடர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எவ்வளவுதான் நாங்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் இயற்கைக்கு மாறி எதுவுமே செய்ய முடியாது. இயற்கை தான் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தை, அதிலும் பூலோகத்தை பசுமையாகவோ சுகந்தமாகவோ வைத்திருக்க முடியும். அது நினைத்தால் முற்றாக அழித்து சுக்குநூறாக்கிவிட முடியும். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் பூமி இருக்கும். பூமியில் உயிரினங்கள் தோன்றும். உயிரினங்கள் தோன்றி அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது உச்சியை தொடும் வேளையிலே அது அட்டூழியங்களைத்தான் நாடிக்கொண்டு செல்லும். அதைத்தான் கலியுகம் என்று கூறுகின்றார்கள். யுகம் யுகமாக வருவது, இப்பொழுது நடைபெறுவது அதுதான். இப்பொழுது இத்தோடு நிறுத்திவிடவில்லை, மேலும் வெப்பத்தினால் பேராபத்துக்கள் நடைபெற இருக்கின்றது, காற்றினால் நடைபெற இருக்கின்றது, வெள்ளத்தினால் நடைபெற இருக்கின்றது. அதனால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி என்ற அக்னி என்ற பிரபஞ்சத்துக்குள்ளே, இந்த பூமியை தவிர மற்ற எல்லோரும் பிரளயம், அதாவது எல்லாம் தங்களுடைய வீரியத்தை காட்ட வழிகட்டால் இந்த பூமி தாங்காது. இந்த பூமி தாங்க வேண்டுமாக இருந்தால் பூமியில் உள்ள உயிரினங்கள் பூமியை பூமியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்றால் இந்த பூமியே எம்மை உருவாக்குகின்றது, இந்த பூமியே எம்மை அளிக்கின்றது. இதற்கு காலம் காரணமாக இருப்பவர் நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற கடவுள் என்ற ஒன்று. அதை பலவிதமாக கூறினாலும் உண்மையென்ற ஒன்று அருவம், எல்லாருக்கும் பொதுவான இறைவன் என்றெல்லாம் கூறுகின்றோம். அவருடைய திருவிளையாடல் பிரபஞ்சமே அவருள் அடங்குகின்றது என்று கூற நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை இப்பொழுது நாங்கள் உணர்கின்றோம். நாம் மூதாதையர்கள், இப்பொழுது நாங்கள் எங்களின் பின் சந்ததியினர். வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது அப்பட்டமாக தெரிகின்றது, விடிவு அல்ல அழிவுதான் நிச்சயம் என்று. இது இப்பொழுது அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். நல்லது உறவுகளை நாங்கள் ஏதோ இறைவன் கருணையினாலும் எங்களுடைய முயற்சியாலும் உங்கள் அன்பு பாசம் எங்களை இழுத்து கொண்டிருந்ததாலும் எப்படியும் இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று ஏகோபித்த பிரச்சனைக்குள்ளே இருந்து வந்துவிட்டோம். இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. இது தொடரும் என்ற நம்பிக்கையோடு இணைவோம். இப்பொழுது நிற்கும் என்று யாருக்கும் தெரியாததானே. கடந்த வாரங்களில் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை இழந்திருக்கின்றோம். நான் கடந்த வாரம் எங்களோடு பேசி மகிழ்ந்து உனக்காக நான் நிகழ்வுடன் சென்றபோதே நாளை சந்திப்போம் என்று சென்றால் அடுத்த நாள் பக்தி வேலை இல்லை, பாட்டுக்கு பதில் பாட்டு இல்லை. சரி, பாடுவோர் பாடலாமுக்கு வரலாம் போல் இருக்கின்றது என்று ஓடி வந்தால் பாடுவோர் பாடலாம் நிகழவில்லை, பாட்டு சவாரி நிகழவில்லை. இப்படி பல நிகழ்ச்சிகளை இழந்து இன்று நாங்கள் நேற்றைய தினம் சொல்லோடு பாடல் இல்லை என்று பொக்கிசம் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். நான் வருகின்றேன் என்றவுடன் அன்புடன் எங்களை வரவேற்று நீங்கள் அனைவரும் வாழ்த்து கூறி மகிழ்ச்சியை தெரிவித்ததை இட்டு நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதலால் இன்று என்ன செய்வோம், பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியை தொடர்வோமா, இல்லை நேயர் விருப்பமாக ஒவ்வொருவரும் வந்து பேசி மகிழ்ந்து பாடல்களை கேட்போமா என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் பொக்கிஷம் என்றால் ஓர் இருவர் நாலு பேர் ஐவர் தான் பெற முடியும், மற்றவர்கள் வரமாட்டார்கள். இங்கே எல்லோரும் பல இடத்திலிருந்தும் வரவேற்பு தந்து எழுதியிருக்கின்ற வகையில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும் வண்ணம் இன்றைய நாளை நேயர் விருப்பமாக எடுத்துக்கொள்ளலாம். நேயர் விருப்பமாக உங்களுடைய விருப்பத்தின் பாடலையும் கேளுங்கள், உங்கள் விருப்ப கருத்துக்களை தெரிவியுங்கள், பேசுவோம் மகிழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று நேயர் நேரத்துக்காக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள், கேட்கும்போது உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். எல்லோரும் இணைவோம். இன்று எல்லோருடைய குரல்களையும் கேட்க நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த இடையூறு நேரத்தில் நீங்கள் பட்ட துன்பங்கள் எனக்கு தெரிகின்றது. ஒவ்வொருவரும் எழுதிய எழுத்துக்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அளவளாவி கொண்ட விதங்கள், இது இப்படி ஓடுகின்றது, அது எத்தனை நாள் செல்லும், இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியாது என்றெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கின்றீர்கள், அவற்றை நான் உணர்கின்றேன். அந்த வேளையில் உங்களுடைய வேதனை எனக்கு நீங்கள் தந்த ஆறுதல் அத்தனைக்கும் நானும் எனது மகள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களும் உங்களுக்கு நன்றியும் அன்பும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அலையுங்கள் 6478746415 என்ற அதே எண்கள்தான், தொடர்ந்து அதே நிலையத்தில் அதே கணினிகளோடும் சீர்திருத்தங்களை செய்து கொண்டு சில புதிய மாற்றங்களையும் செய்து வந்திருக்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவரோடும் இணைந்தும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நேயர் நேரத்தை. வாருங்கள் காற்றலைக்கு. இன்று 2026 ஆண்டு 7வது மாதம் 22வது நாள் அறிவன் கிழமை. வளமையாக அறிவன் கிழமையிலே நாங்கள் பொக்கிஷம் இன்று நேயர் விருப்பமாக சந்திப்போம். வருகின்றார் உறவு மல்லியத்திலிருந்து அன்புடன் முதல் நேயராக. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். மகிழ்ச்சிக்குரியவரே வணக்கம். வணக்கம். நாங்கள் அனைவரும் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். கூறுங்கள், என்ன நடந்தது இந்த கடந்த வாரம்?
1: ஆமா ஐயா, உங்களுடைய காட்டு தீயினால இங்க எங்களுக்கெல்லாம் பத்திக்கிச்சியா?
0: ஆமா, இன்னும் அது அணைக்கப்படவில்லை ஐயா. அமெரிக்க பகுதியில இன்னும் பகுக்குளமாக இருக்கின்றதா? எங்களுக்கு அயல் நாடு தானே. இங்கே நாங்கள் இருந்த மாநிலத்தை விட நீண்ட தூரத்தில் உள்ள ஒரு மாநிலத்தில் தான் வழக்கமாக இருந்தது. அதனுடைய தாக்கங்கள் கடந்த வருடம் இந்த புகையோடு தான் வந்தது. இந்த வருடம் நாங்கள் இருக்கின்ற மாநிலம் ஒன்டாரியோ மாநிலத்தில் பேரழிவுகளை கண்டுவிட்டு தொடர்ந்து இன்னும் அணைக்கப்படாமல் இருக்கின்றது. ஓரளவு
1: மழை பொழிந்ததா செய்திகள் வந்தது?
0: ஆமா, மழை பொழிந்த இடங்களில் அணைந்திருக்கும். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யவில்லை, பொழியவில்லை தானே? மழை ஒரு பக்கம் பொழிந்தாலும் மறுபக்கத்தால தீ பரவி கொண்டுதான் இருக்கும். அது பரவி கொண்டே போய்கொண்டிருக்கும் அல்லவா?
1: இன்னொரு நாட்டுல கூட எத்தனையோ 36,000 ஏக்கர் நிலம் எரிஞ்சு போச்சு.
0: ஐரோப்பிய எல்லா நாடுகள்லயும் தான் ஏற்பட்டிருந்தது. ஐரோப்பிய மண்டலங்களிலே பேரழிவு 34. அது மட்டுமல்ல, இலங்கை இந்தியாவுக்கு பாக்க நீரிணையில் இந்து சமுத்திரத்தில் ஏதோ ஒரு அமுக்கம் இருக்கணும்னு ஒரு பெயரும் சூடியிருக்கணும். அந்த அமுக்கத்தினால் இலங்கை இந்திய பகுதிகளில் மேலும் ஆபத்துக்கு இடம் இருக்குது. வெப்பத்தினால் நீர் கூட தட்டுப்பாடாக பெறும் என்று கூறப்பட்டிருக்கு.
1: அதற்கு தகுந்த மாதிரி இந்த வருடம் மழை இல்லையா, போதிய மழை இல்லாதனால நீர்மொழிகி என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் கூட வற்றிவிட்டது. போர்லாம் கொஞ்சம் தலையாட்ட ஆரம்பிச்சுட்டியா, அந்த மாதிரி ஒரு நீர் அடியா நீ அடியில போயிடுச்சியா நீர்லாம்.
0: அதற்கு ஒரு காரணம் மகாலிங்கம், நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் முன்பு எந்த இடத்துக்கு போனாலும் நமது நாட்டிலே முகம் தெரியாத உறவுகள் ஒன்று, ஒரு அயலவர்களாகவே ஏற்று மொழிக்காரராக இருந்தாலும் தட்டி அவர்கள் கதவை தட்டி ஒரு விரலாலே வாயை திறந்து ஆவண்டு தண்ணீர் என்று கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுப்பார்கள். யாரும் இல்லை என்று தண்ணீருக்கு இல்லைன்னு, ஆனால் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது, அந்த தண்ணீர் எல்லாம் இவங்கள் வியாபார நோக்கத்தோடு போத்தல் தண்ணீர் செய்ய வழிக்கிட்டாங்களே இல்லவா, எங்கிருந்து எடுத்தார்கள், எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கொண்டார்களே, உலக நாடு முழுக்க பெறவர அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீர்கள் கை வைத்து விட்டார்கள் நம்மவர்கள், எங்கள் மக்கள். நம்ம என்று கூறுவது பூமியில் வாழும் மக்கள், பூமி தந்த ஒரு அது ஒரு பொக்கிஷம் ஐயா, எங்களை உயிரினத்தை உருவாக்கி மீண்டும் மீண்டும் மீளுருவாக்கம் செய்வதற்கு காரணமானது பூமி, அதிலே இப்படி தொல்லைகளை கொடுத்து விட்டார்கள். அப்போ அந்த தண்ணீர் எல்லாம் எங்கு சென்று விட்டது? சரி, அந்த தண்ணீர்கள் நீரூற்றுக்கள் ஊறு வந்து கடலிலே சேர்ந்து கடல் ஆவியாகி மேலெழுந்து தண்ணீராக தருகின்றது, அதையே வரவிடாமல் பெரிய மலைகளை இடித்து பெரிய காடுகளை அழித்து பெரிய பெரிய கட்டிடங்களை அமைத்து, இதெல்லாம் எங்களுடைய அட்டகாசங்கள். புரிகிறதா ஐயா?
1: ஆமாம்.
0: அதனால் நீருக்கு தட்டுப்பாடு உலகத்தில், உலக பூமியில் முக்கால்வாசி நாளில் மூன்று பங்கு நீர், அந்த நீருக்கு தட்டுப்பாடு பெறுவதென்றால் எப்படி இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை, அந்த அனர்த்தங்கள். சரி, அதனால் இந்த இடையூறு நேரத்தில் பொறுமையோடு இருந்து எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருந்தீர்கள், நன்றி மகாலிங்கம். இன்று ஏதோ இறைவன் அருள்னால் வந்துவிட்டோம், நாங்கள் இயங்க வேண்டும் உடையோண்டு ஒரு அமைப்பு இருக்கின்றது, மீண்டும் வானொலிக்கு வந்துவிட்டோம். அங்கே உங்களுடைய பகுதியில் மழை இல்லையா அல்லது இருக்கின்றதா பற்றாதா?
1: மழையே இல்லையா?
0: மழையே
1: நாங்கள் எங்கள் பகுதியிலாம் மழை இருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கை கூறியும் நான்கு நாளைக்கு அடர்த்தி மழை அப்படின்னு கூறியும் எங்களுக்கு வந்து மழை இல்லாமல் அந்த பயிற்சியாக பொய்த்து விட்டது. அதனாலேயே வந்து நிலத்தடி நீர் வந்து குறைந்து விட்டதுயா, அது மட்டும் இல்லாமல் வெப்பமும் அதிகமாக இருக்கியா.
0: இங்கும் என்னவென்றால் மகாலிங்கம், இடியுடன் மழை மின்னல் என்றெல்லாம் எழுதுவார்கள், நடைபெறாது, இடி முழக்கங்கள் வரும்போம். இந்த கணனியின் பிரச்சனை என்னவென்றால் அதிவெப்ப காரணமாக இலைகள் உருகிவிட்டன. அவர்கள் எவ்வளோ நிலத்தடி நிலத்து கிளை எத்தனை இலைகளை பொறுத்துக்கிறார்கள், பெரிய பெரிய மாற்று அதை எப்படி சொல்கிறது, அதை மாற்றி கொடுக்கின்ற கருவிகள் என்றெல்லாம் எல்லாம் பொருத்தி செய்கிறார்கள். அதற்குள்ளே எங்கே என்ன பிள்ளையண்டு எங்களால் கூற முடியாமல் இருக்குது, அது அந்த மேல் தொழில்நுட்பவியலாளர்களுக்கு தான் புரியும். இருப்பினும் ஊருக்கு ஊர் மாற்றம் செய்வதான அந்த மாற்றிக்கொள்கிற இதில் எல்லாம் கன பிரச்சனை இல்லையா, காரணம் வெப்பம். அதே நேரம் மழை பொழிவதனால் வருவதுன்னா அந்த இலைகள் அறுந்து அந்த கம்பங்கள் விழுந்து அப்படி போகும், இது வந்து வெப்பம் அதிகரித்ததால் தான். எங்களுக்கு காட்டுத்தீ, நாங்கள் இருக்கிற பகுதியில் காட்டுத்தீ பெறவில்லை, ஆனால் அங்கிருந்து பெறவின அந்த புகை மண்டலத்துக்கு அறிவித்தல்கள் கொடுத்து நாங்கள் முகத்துக்கு கவசம் போட்டோன்னு மூன்று நான்கு நாட்கள் இருந்தோம். அதை சுவாசிக்க முடியாமல் என்ன சுவாசித்தால் பெரிய வருத்தங்கள் ஏற்படும். அதே நேரம் இப்பொழுது பொறுத்த ஏதோ வித்தியாசமான ஒரு ஒரு நோய் ஒன்று ஆகுகின்றது, இப்படி கொஞ்சம் விடைகூறுதான். காரணம் பூராவும் வெப்பம். இன்று எங்களுக்கு 18 பாகை என்று காட்டுகின்றது, இப்பொழுது இன்னும் சில மணி நேரத்தில் மழை பெய்யலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் மழை பெறாது போல் தெரிகின்றது. ஆனால் வெளியே சென்றால் மப்பு மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே சென்றால் வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கும். நான் என்னை அழைத்து கொண்டு ஒரு வைத்திய இதுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது எனக்கு அதிக பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பின்பு அமைதியாக இருந்தேன் என்று பையுங்களேன், தலை சுற்றுவது மயக்கி விழுவது போன்ற எல்லாம் ஏற்பட்டு விட்டது எனக்கு. மற்றது சர்க்கரை கட்டுப்பாடுகள் கூட அளவுக்கு மீறியும் குறைந்தும் கூடியும் என்று அதை ஒரு பக்கத்து சொல்லி, அதுக்கு மனநிலைகளும் காரணம் தானே, மகாலிங்கம் டென்ஷன்கள் அப்படி இருந்தாலும் இதோ வந்துவிட்டோம். அடிக்கடி
1: பதட்டம் கூட காரணமாக.
0: அதான் அதான் டென்ஷன் என்ற பதட்டம் ஒரு காரணம் ஐயா. மற்றது உடல் வலி வாரதுக்கு காரணம் மன உளைச்சலும் காரணம் ஐயா. மனதில் சுமை அதிகமானால் உடம்பெல்லாம் வலி ஏற்படும், இப்படி எல்லாம் இருக்கின்றது. மன சுமை கூடிவிட்டது காரணம் வானொலி
1: உடல் வலியும் சேர்ந்துடுது.
0: அப்படியே சேர்ந்து விடுமா? ஏதோ இறைவன் கருணையால் என்று தான் நாங்கள் சொல்லணும். இது அவருடைய கடாட்சம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. ஆனால் மோசம் ஐயா, நாட்டில் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நடக்கின்ற சம்பவங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஏன் தான் மனித பிரவி எடுத்து வந்தோம், ஏன் இந்த ஆறாவது அறிவை பெற்றோம், புத்தி எங்களுக்கு கிடைத்தது என உணரக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? கவலையாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. சாதனைகள் படைத்து உலகளாக பெரும் இதுகளை நடத்துகின்றார்கள், அங்கு கூட அரசியலும் பணமும் தான் பணிபுரிகின்றது. எத்தனை தில்லுமுல்லுகள் ஐயோ, அதை சாதாரண மக்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கக்கூடியதாக அவர்கள் அதை அதிகாரம் படைத்தவர்கள் அதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு அப்படி போய் கொண்டிருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருங்கள். இந்த காலநிலைகள் இதையெல்லாம் அவதானித்து உங்களை கவனித்துக் கொள்ளணும். நாங்களும் நீங்கள் சொல்வது போல் இவற்றையெல்லாம் அவதானித்து நாங்கள் இருக்கும் பகுதி ஒரு 5-7 கிலோமீட்டர் இல்லை.

6 கிலோமீட்டர் தூரத்திலே அமெரிக்கா எல்லை இருக்குது. அந்த எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பார்டர், அதில் கால அங்கால கால வைத்து அமெரிக்கா இந்தியாவில் நாலு பாலங்கள் எல்லா இடம் இருக்கும், எல்லா இடம் பாலங்கள் இருக்கும் ஆற்றங்கரையில்.

0: ஆபத்துக்கள், எத்தனை வாகனங்கள் ஐயா உருகி விட்டன, எத்தனையோ வாகனங்கள். அதாவது தரிப்பு இடங்களிலே தரிக்கி விடப்பட்ட வாகனங்கள் ஒன்றிலே பத்தினவுடன் ஒன்றிலே பற்றி அது எரிபொருள் வெடித்து பிறந்த ஒன்றோடு ஒன்று ஆயிரக்கணக்கான வாகனங்கள், பேருந்துகள்
1: ஐயோ
0: எல்லாம் படி எல்லாம் வெறிந்திருக்கின்றன ஐயா. ம், செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம் என்னையா.
1: பொருளாதார நெருக்கடியே ஏற்பட்டிருக்கும் போல இருக்க.
0: பொருளாதார நெருக்கடி ஏற்படும் தானே, அது இப்ப நடைபெற அரசியல் சீட்டாட்டங்களே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது தானே ஐயா. அரசியல் சீட்டாட்டம் நடைபெறுவது புரிகிறது தானே நான் கூறுவது, நாங்கள் அரசியல் பேச வரவில்லை. அரசியல் சீட்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாருக்காக இவர்கள் ஆடுகிறார்கள், யார் இவர்களை வைத்தார்கள், மக்கள். மக்கள் இவர்களுக்கு அரசுரிமையை கொடுத்தவுடன் அவர்கள் தாங்கள்தான் கடவுளன் எண்ணிக்கொண்டு தங்களுக்கு தங்களுக்கு புரிந்த வகையிலே ஆட்டம் போடுகிறார்கள். அல்லோல அல்லோலப்படுவது மக்கள் இல்லையா.
1: எங்கள் நாடுன்னு
0: நின்று விட்டதா குரல், கேட்கவில்லை மகாலிங்கம் உங்களுடைய குரல்.
1: ஐயா எங்கள் நாடும் அப்படிதான் கேட்கிறது நடக்கிறது.
0: இப்படி நான் பொதுவாகத்தான் பேசுகிறேன், இங்கே மட்டுமல்ல பொதுவாக பேசுகிறேன். உலகம் அப்படி நடைபெற்றுகிறது. உலகில் எந்த ஒரு மனிதனும் நல்ல தலைவர்கள் இல்லை. உலகம் எங்கு எந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லாம் தான் தான் நினைத்தபடி தனக்கு தனக்கு கிடைத்தால் போதும் என்று கிடைத்த பதவியை தக்க வைப்பதற்கு இத்தனை கொலைகளும் கொள்ளைகளும் நினைக்க முடியாத ஐயா. மக்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அநாகரிகமான முறையில் நடக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை, ஆனால் அதுக்கு காரணம் நாங்கள் தான், மக்களாகிய நாங்கள் வாக்களித்தபடியால் தானே. வாக்கு போடும் பொழுது எங்களை எங்களுடைய தைரியத்தை இழந்து விட்டோம். நக்குண்டார் நாவிழந்தார் என்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பணம் தலைவிரித்தாடுகிற, பணம் உள்ள இடத்தில் பணம் செய்கிற, பணம் உள்ளவன் சகலதையும் செய்கிறான். தட்டி கேட்க மனிதர்கள் தட்டி கேட்கிற, நாங்கள் உரிமை கேட்டு எங்களுக்கு சட்டத்தை நீதியை தரக்கூடியவர்களே விலைக்கு வாங்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களே நிலை மாறி போகின்றார்கள். ஊடகங்கள் சும்மா ஒரு கதையை கேட்டவுடன் ஊடகம் சும்மா எழுதி கொண்டிருக்கும். அவங்க ஊடக தர்மம் தெரியாதவர்கள். இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் இருக்கின்றதில்லவா, ஒரு வசனம் கிடைத்தால் அதை ஊதி பெருக்கி எழுதி என்னவோ எல்லாம் எழுதி விடுவார்கள். அதில் யாரும் நம்பிக்கை நம்பத்தகுந்த செய்தி பிரிவுகள் இப்பொழுது இல்லை. எந்த செய்தி தொகுப்பு எடுத்து பாருங்கள், ஒவ்வொருவருக்கு பின்னால் நின்று கொண்டு செய்தியை தருகின்றார்கள். ஒவ்வொருவருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கின்றார்கள். புரிகிறதா ஐயா? உண்மை செய்திகளை அவள் தருவதே இல்லை. உண்மை செய்தி இந்த ஐந்தந்தான், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அவையினுடைய பிரதி தாக்கம்தான் உண்மை செய்திகள். இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் நினைக்க முடியும். இவங்க எல்லாம் சும்மா அங்கே உடந்து காவை குப்பைகள் எல்லாம் வந்து இப்போ மெத்தையிலே வந்து விட்டது. எந்த நாடு நாங்கள் விரல் விட்டு கூறலாம், ஓ புண்ணிய நாடு, இந்த நாட்டை இப்படி செய்கிறார்கள், அப்படி எந்த இந்த அமைச்சர் நல்ல, இந்த பிரதமர் நல்லவர், இந்த தலைவர் நல்லவர் என்று யாரை கூற முடியும்? எவ்வரையும் கூற முடியாது. ஒருவரை கூறுங்கள் விரல் நீட்டி, தகுதியே இல்லாதவர்களை நாங்கள் ஏற்றி வைத்து இருக்கின்றோம். வாய்ப்பேச்சு வீரரடியா தானே பாரதி பாடினார், வாய்ப்பேச்சில் வீரரடி என்ற ஒரு கவிதை பாடியிருந்தார் அல்லவா. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, இவர்கள் வாய் சொல்லில் வீரரடி என்ற கவிதையை பாடியிருந்தார் மகாகவி பாரதியார் அவர்கள். நல்லது, மாலைங்க மற்றவர்களும் வந்து பேச இருப்பார்கள், அவளோடு நீண்ட நேரம் பேசிவிட்டு என்ன பாடல் ஒலிபரப்போம் என்று நேர நேரத்திலே.
1: கர்ணன் படத்துல இருந்து மலரு மௌன,
0: அது கர்ணன் படம் இல்ல, கர்ணா
1: கர்ணா தான், கர்ணா தான்,
0: கர்ணன் அல்ல,
1: அர்ஜுன் நடித்த
0: அது தெரியும். ஆமாமா, அது கர்ணா என்ற திரைப்படம். மலரே மௌனமா என்ற ஒரு பாடலை கேட்கின்றீர்கள், இனிமையான பாடல். மௌனத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை காணலாம். அந்த பாடல் கர்ணா,
1: பதட்டக்கூடிய பாடல் யாது,
0: கர்ணா என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகிறோம். நன்றி மகாலிங்கம், இணைந்தமைக்கு கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி. நலமுடன் இருக்கிறதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியா,
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அல்லவா, எல்லோரையும் மகிழ்ச்சி பட பேசுவேன். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?

0: அங்கே ஓடி வாருங்கள். நீங்கள் பலர் எழுதி இருக்கின்ற உங்களுக்காக நான் பொக்கிஷன் நிகழ்ச்சியை மாற்றி உங்களுக்காக இன்று நேயர் நிகழ்ச்சி நேயர் நேரமாக கலந்துரையாடலாக கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: இருக்கும். எங்களுக்கு இடையூறு ஏற்பட்ட வேளை நீங்கள் ஊரில் நீங்கள் சாமி ஐயப்பனிடம் சென்றிருந்தீர்கள். அந்த அந்த வேண்டுதலின் பலன் தான் எங்களுக்கு இப்படி மீண்டும் உங்களை சந்திக்க வைத்திருக்கின்றது. நாங்கள் இடையூறு நடந்ததே உங்களுக்கு தெரியாமல் நடைபெற்று விட்டது. அப்போ அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வரவில்லை என்ற போது யோசிச்சார், என்ன நடந்தது கிருஷ்ணனுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு வரவில்லையே என்று பார்த்தால் நிகழ்ச்சியே இல்லாமல் போய்விட்டது. பார்த்தீர்களா எப்படி இருந்தது உங்களுடைய யாத்திரை? எப்படி இருந்தது?
1: சிறப்பாக இருந்தது.
0: சிறப்பு சிறப்பு. கூறுங்கள். இந்த கடந்த நாளையில் நீங்கள் இது மீண்டும் மீண்டும் இடையூறு பாடல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தருடைய ஒருத்தர் பேசி இது எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓட போகின்றதோ என்றெல்லாம் இப்படி எத்தனை நாளைக்கு தான் இப்படி.
1: கூறுங்கள். ஒரு சில பாடல் கேட்க நன்றாக தான் இருக்கு, ஆனால் எத்தனை முறை கேட்பது
0: இல்லை. அதை நீங்கள் எழுதினதை நான் பார்த்தேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஓட போகிறதோ இப்போ வரப்போகிறோம் ஏக்கம் எல்லோருக்கும் இது. எங்கள் எல்லோருக்கும் அந்த ஏக்கம் இருந்தது. இதோ சரியாக வருகிறது போல் இருக்கும். எங்கே எந்தெந்த இலை எதை என்று பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதனால் பூரணமாக வந்து இப்பொழுது நாங்கள் உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையின்படியும் நாங்கள் மீண்டும் சந்தித்து விட்டோம். இப்பொழுது மகாலிங்கத்தோடு பேசும்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நடந்த சம்பவங்களை ஓரளவு கூறியிருந்தேன். கூறுங்கள் இப்பொழுது நீங்கள் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? காட்டு தீயினால் இங்கே எந்த ஆபத்தும் ஏற்படும். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் கணினிகள் எல்லாம் உருகி விட்டது, போக்குவரத்து தடைபட்டு விட்டது. அதிலிருந்து எழுப்பிய அந்த புகைகளினால் அங்கே எங்கேயோ எத்தனையோ மயிலுக்கு அப்பால் நடந்த காட்டுத்தீயின் புகை ஆகாயத்தில் வீதி அப்படியே காற்றோடு காற்றாக பெறும்பொழுது அது வந்து விஷக்காற்றாக அதில் இந்த சுவாசித்தால் கூடாது, கண்ணுக்கு கூடாது, குழந்தைகளுக்கு கூடாது, முதியோருக்கு கூடாது, வெளியே செல்ல வேண்டாம், எல்லோரும் முகக்கவசம் அணியுங்கள் என்றெல்லாம் அங்காடிகள் எங்கே பார்த்தாலும் அப்படித்தான் மக்கள் கூட்டங்களாக இருந்தோம். எங்கே போய் ஒழிப்பது? காற்று மாசுபடிந்தால் அப்படி ஐயா வாழ்வது? அது ஒன்று. அடுத்தது கணனிகள் இதெல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்ட பின்பு எல்லாம் மின்சாரமும் கணனி இப்பொழுது கணனி மயப்பட்டு இலத்திர நெய்யவியலாக வந்த பின்பு எங்களுடைய கருத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் இவை எத்தனைதான் எவ்வளவுதான் முன்னேறி வந்தாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது ஐயா. எத்தனை ஆண்டுகளாக இந்த மேலை நாடான நாங்கள் வாழ்கிற கனடா நாட்டை மக்கள் வாழும் நல்ல பூமியாக மாற்றுவதற்கு அந்த பனியிலிருந்து முயற்சிக்கின்றார்கள். முடிந்ததா? முடியாது ஐயா, தாங்கியே ஆக வேண்டும். இப்பொழுதும் அன்று போல் இன்று 40-45 டிகிரி அண்டத்தில் இருக்கின்றோம். அதே போன்று வெப்பம் வந்தபோது இந்த முறை 40-42 ஐரோப்பிய மண்டலத்திலே, ஐரோப்பியாவில் அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலே 53,000 மக்களுக்கு கணினி மின் இணைப்பு கிடைக்கவில்லை, இன்றும் கிடைக்கவில்லை. 12,000 பேருக்கு மேல், 1,200 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இது நான் ஒரு வாரத்துக்கு முன்பு எடுத்த கணக்கு. அதேபோல் ஜெர்மன் நாடு, ஐரோப்பிய நாடுகளெல்லாம் வல்லோல கல்லோல, ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து கூட அப்படித்தான். ஒரு எங்கும் இயற்கை வெப்பம் மழை நிரந்தரம் இல்லாமல் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றது.
1: இங்கு வந்து வெப்பம் தான் தொடர்ந்து இருக்கு.
0: அவங்களுக்கு வெப்பத்தினால் அங்கே எவ்வளவு அழிவு இருக்கு. இந்த ஊடகங்கள் எல்லாம் சும்மா அழுதுவாங்கள், அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். உண்மையாக உங்களோட ஊரிலே இருப்பதை பார்த்தீங்கன்னா உணர்விலே அறிந்து கொள்ளலாம் கிருஷ்ணன். சரி, நீங்கள் நினைத்தீர்களா மீண்டும் நாங்கள் இந்த இப்படி தடைபட்டு விட்டதே மீண்டும் இது? அதைத்தான் நான் கேட்டேன், என்ன நினைத்தீர்கள் என்று. என்ன நினைத்தீர்கள்? வானொலி இயங்குமா இயங்காதா, நாங்கள் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா என்றெல்லாம் பண்ணினீர்களா?
1: அதான் பதிவுத்தில் இட்டிருந்தேன். நடக்கும்.
0: ஓ, அது நல்லதே நடக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லதே நடக்கும் என்று எண்ணியபடியால் நல்லதே நடந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, எத்தனை யாத்ரீகர்கள் இணைந்து சென்றீர்கள் உங்களுடைய சுவாமி ஐயப்பன் ஊருக்கு?
1: ஒரு பேருந்து பயணம் தான் போயிட்டு வந்தோம். ஒரு 30 பேர்.
0: 30 பேர் சேர்ந்து நல்ல ஒரே ஐயப்பனுடைய பாடல்களை பாடிக்கிறேன். கடந்த வருடம் நீங்கள் போகும்பொழுது நான் பாடல்கள் எழுதியிருந்தீர்கள். அந்த பாடல் ஒலிபரப்பினும் நீங்கள் கேட்டதாக எல்லாம் எழுதியிருந்தீர்கள். அதே போன்று இந்த வருடம் உங்களுக்கு கேட்க முடியாமல் போய்விட்டது இல்லையா? ஆனால் நீங்கள் போகும்போது எங்களோட வானொலி இயங்கிக் கொண்டது நீங்கள் வரவில்லை, எதிர்பார திடீரென்று புறப்பட்டீர்களா அல்லது திட்டம் போட்டு புறப்பட்டீர்களா? திடீரென்று நான் நினைத்தேன், முதல் நாள் எங்களோடு இணைகிறீர்கள், அடுத்த ரெண்டு நாள் வரவில்லை, என்னடா என்று பார்த்தால் மூன்றாவது நாள் வானொலி இறங்கி பொய்த்து விட்டது. பின்பு உங்கள் எழுத்திலே தான் பார்த்திருந்தேன். நல்லது, இறைவன் அருள். அதனால்தான் நாங்கள் இறை நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் இறைவனை இணங்கி இறைவனை வணங்க வேண்டும். இந்த அறம் என்ற ஒன்று இருக்கின்றது ஐயா. அறம் பிறழ்ந்து விட்டால் மரம் தான் ஐயா. அறம் மீறிவிட்டது. அறத்தை யாரும் பின்பற்றுவதில்லை. ஒருதரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் எல்லோரும் எல்லோரும் நடத்தைகள் எல்லாம்
1: வருடா வருடம் நான் தான் போயிட்டு வந்தேன் சபரிமலைக்கு. அனிஷாவுக்கு ஒரு வாட்டியாவது அந்த ஐயப்பனை பார்க்க வேண்டும் நீண்ட நாளா ஆசை.
0: அப்ப ஏன் நீங்கள் இதற்கு முன்பு அழைத்து கொண்டு போகவில்லை?
1: 55 வயது ஆன
0: போகலாம். அதற்கு பின்புதான் அங்கு செல்லலாம். அந்த வகையில அந்த பாக்கியம் கிடைச்சு
1: போகலாம். அதுக்கப்புறம் 55 வயது.
0: புரிகிறதா ஏனென்று எல்லோருக்கும் அது புரியும். அற்புதம். அதை நிறை அதை இதையெல்லாம் சாதாரணமானதல்ல, இதெல்லாம் ஐதீகம் என்று இல்லை, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நிர்ணயித்த நம் முன்னோர்கள் கண்ட உண்மையான அனுபவங்கள். அதனால்தான் அவர்கள் அதை எப்படி செய்கின்றார்கள், அதை இன்று எத்தனை பேர் கடைப்பிடிக்கின்றார்கள். அதை கடைபிடிக்காமல் போவதால் தான் இந்த தடுமாற்றங்கள் தடைகள் ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன என்று நான் நினைக்கின்றேன். சந்தோஷம். அது இறைவனுடைய கருணை ஐயா. தனியாக சென்று கொண்டு வந்த அருள் தம்பதிகளாக பெற்று வருவதற்கு வாய்ப்பாக இருந்தால் அது எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினவாகவும் இருக்கின்றது. இப்படித்தான் போகணும், இப்படித்தான் முறையாது போய் வரும்படியும் அதில் உள்ள வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் நெறிமுறைகளை அதற்கென்றொரு கடவுளை அதற்கென்றொரு ஆலயத்தை அதற்கென்றொரு நிர்வாகத்தை நிறுத்தி இந்த மதங்கள் எங்களுக்கு படிப்பிக்கின்றன. சிறப்பு.
1: அங்கேயும் வெயில் இருந்தது, மழையும் பெய்ந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அங்கே கேரளாவில் திடீரென மழை பெய்யுது, அதே நேரத்தில் சுல்லுன்னு வெயில் அடிக்குது.
0: அங்கே அப்படித்தான் கேரளா நாட்டின் காலநிலை. கேரளா நாட்டின் காலநிலை அப்படித்தான் கூறுவார்கள்.
1: ஆமாம், அப்படிதான் இருந்தது.
0: சிறப்பு.
1: எந்த அளவு மழை பெய்யுது, அதே அளவு வெயில் அடிக்குது.
0: ஓ, பாதுகாப்பாக சென்று இருவருமாக திரும்பி வந்து மீண்டும் நாங்கள் இணைவதற்கு வழி கிடைத்தவங்க நன்றி கூறுவோம். சரி, அப்ப என்ன பாடலை இன்று கேட்போம்?
1: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே. கே.ஆர். ராமசாமி பாடல் கேட்கலான்னு ஒரு ஆசை.
0: சரி,
1: துக்கம் இங்கே.
0: இன்று பொக்கிஷத்தை நிறுத்தி நாங்கள் நேர்நேரமாக இணைந்து இயங்குவதை பற்றி நினைக்கின்றேன்.
1: சொல்லிட்டாங்க உடனே.
0: பொக்கிசம் என்றால் ஒரு 4 பேர் 5 பேர் வருவார்கள், மற்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது சிலருக்கு வந்து பொக்கிசத்தில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அநேகமாக கடந்த காலங்களில் ஆரம்பத்தில் பலர் வந்தார்கள். கடந்த காலம் ஒரு 6 பேர் வந்திருந்தார்கள். 4-5 பேர் தான் வருவார்கள். உங்களுடைய பாரியாரும் இருக்கின்றாரா? பேச முடியுமா? வணக்கம் மகளே. வணக்கம் சாமியே. சரணம் ஐயப்பா, சென்று வந்தீர்களா முதல் முறையாக? எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? இறைவனுடைய கடாக அருள் உங்களுக்கு கிடைத்து சுவாமி ஐயப்பனை தரிசித்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து எப்படி இருந்தது? என்ன மாதிரி இருந்தது உங்களுடைய அனுபவம்?
2: நல்லாதான்ப்பா இருந்துச்சு. ஏற முடியுமான்னு இருந்துச்சு. மலை ஏறிட்டோம்ப்பா.
0: கெட்டி காரு. இறைவனுக்கு நன்றி, அவர் தந்த அருள், அவர் தந்த பலம் உங்களுக்கு. இருவருமாக சுகமாக சென்று நலமாக வீடு திரும்புவதற்கிடையில் இறைவனை நீங்கள் ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்கள். அது நிறைவேறியதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த வடிவத்திலாவது இறைவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, இந்த வடிவத்தில் அது ஐயப்பனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் ஐயப்பனிடம் போவது கடினம். அதாவது இறைவனடை நேரடியாக செல்வது கடினம். அதனால் தானே திருநாவுக்கரசர் கடைசி வரைக்கும் உருண்டாவது போக வேண்டும் என்று போனார் இல்லையா, அந்தபடி வாதம். அதுபோல் நீங்களும் எண்ணின கர்மம் நிறைவேறி எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மகளே. உங்கள் மூலம் உங்களுடைய உங்கள் மூலம் ஐயப்பனுடைய அருள் எங்கள் எல்லோருக்கும் பாலி கட்டும். சரியா, சிறப்பு. அப்போ கோலம் போட்டீர்களா என்று? பூக்கோலம், பூக்கோலம், அதே பூக்கோலம். மழை இல்லை என்று எல்லோரும் முறைப்பாடு செய்கின்றார்கள். முறைப்பாடு செய்து என்ன செய்ய முடியும்? குறைபட்டு என்ன செய்ய முடியும்? வரும்போது காண வேண்டியதுதான். இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது மழை பெற வேண்டும், எப்பொழுது இடி பெற வேண்டும், எப்பொழுது மின்னல், எப்பொழுது வெயில் என்று. வருவதை காண வேண்டியதுதான். என்ன பாடலை இன்று கேட்போம் மகளே, உங்களுக்கு விருப்பமான பாடலாக? நினைப்பு வரவில்லையா? ஏனென்றால் ரெண்டு வானொலி வருமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது திடீர் ரெண்டு வானொலி வரும், நான் வருகிறேன் என்று.
2: இன்னைக்கு பொக்கி சந்தானம் நினைச்சிட்டே
0: இருந்தேன். நேற்று வரை நாங்கள் பரீட்சாத்தங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் போகலாம் என்ற முடிவு எடுத்துக்கொண்டு வந்தோம், இணைந்திருக்கின்றோம். அப்படி ஆலயம் எல்லாம் சென்று வந்தீர்கள் தானே, உங்களோட மனோநிலைக்கு இப்போ ஒரு விருப்பமான பாடல் எதென்றாலும் கேட்கலாம் நீங்கள். பிச்சை பாத்திரம், பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்ற பாடலா?
2: ஐயனே.
0: ஓ, அந்த பாத்திரம், அந்த பாடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். நல்ல பாடலாக
2: இருக்கு.
0: நான் கடவுள் திரைப்படத்திலே. ஆமா,
2: அப்ப
0: நீங்கள் ஆலயம் சென்று ஐயப்பனிடம் சென்று வந்தவுடன் பிள்ளைகள் உங்கள் குழந்தைகள் எல்லாரும் ஓடி வந்து உங்களை பார்த்தார்களா? எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருந்து. உங்கள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற இறையனுடைய கருணை அருள் முற்று பெறுவது போன்று, நிறைவு பெறுவது போன்று இல்லையா? எல்லோருக்கும் உரிய திருப்தி அல்ல. அம்மாவும் வந்து ஆலயம் போயிட்டு வந்து விட்டார் என்ற ஒரு திருப்தி இருக்குல்ல அம்மா. சிறப்பு, இறைவன் அருள் என்றும்
2: பாக்கியம்.
0: பாக்கியம் தான் அம்மா, எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. நீங்கள் சென்று வந்ததை விட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இப்படி எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் இறை வணக்கமும் இறை பேச யாத்திரைகளும் சென்று இறைஞ்சுவதனால் உங்கள் மூலமாவது எங்களுக்கும் கருணை கிடைக்கின்றது, எங்களுக்கும் அந்த கடாட்சம் கிடைக்கும் அம்மா. எங்கள் குடும்ப, அதாவது எங்கள் குழுவுக்குள்ளே ஒருவருக்காவது இப்படியான எண்ணம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எல்லோருக்கும் கிடைத்தது போன்றுதான். நீங்கள் இப்போ அதை சென்று வந்ததை உங்களோடு மட்டும் வைத்திருக்காமல் எங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இறை நம்பிக்கை, அந்த சந்திப்பு எங்களுக்கும் வேண்டும் என்ற ஆவல், நாங்களும் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடைக்கின்றது அல்லவா? சிறப்பு மகளே, உங்களுக்கான பாடல் மன்றியல் தமிழ் வாரியத்திலிருந்து. தொடர்ந்து நாங்கள் இணைவோம். தொடர்ந்து இணைவதற்கு அனுகூலமாக இந்த வானொலி அமையட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி கிருஷ்ணா, நன்றி அனுஷி, நன்றி மகள், நன்றி. வாழ்த்துக்களை, வாழ்த்துக்களை. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்து இணைந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு செல்லலாம் என்று இன்றைய பொக்கிசத்தை நில நிற்பாட்டி, பொக்கிசத்திற்கு பதிலாக நேயர் நேரமாக ஒவ்வொருவருடன் கலந்து கொஞ்சம் எங்கள் மன ஆறுதலுக்காகவும் கடந்த சம்பவத்தை பற்றி மீட்டுக்கொண்டு அதில் உள்ள நன்மை தீமைகளை அறிந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் எப்படியான தடைகள், எந்தெந்த தடைகள் மிகவும் அதிகமான தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை நீக்கக்கூடிய எங்களுக்கு இப்படியான தடைகள் வந்தால் ஏன் உடனடியாக நீக்கப்படுவதில்லை, அதுதான் இயற்கை, அந்த இயற்கை எப்படி இருக்கின்றது, இயற்கைக்கு யார் அதுக்கு பொறுப்பு என்றெல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் வந்து கேட்டவர்கள் கேட்ட பாடல்களை கொடுக்க இருக்கின்றேன். அந்த வேளையிலே ஒரு பாடல், அன்னையை பற்றிய ஒரு பாடல், மதுரை மீனாட்சி அம்மன் அந்த பாடல் ஒன்று சீராளி ஐயாவின் குரலில் முதல் முதல் பாடலாக கிடைக்கின்றது. அந்த பாடலை கேட்போம்.

0: When I walk into Farm Boy, every...
1: அதுவல்ல அந்த பாடல் பாடல் வருவதற்கிடையில் வலைத்தளங்கள் என்ன செய்கின்றது, வியாபாரம் விளம்பரம் பணம் தேடும் நோக்கமே தவிர அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் முதலிடம் கிடைக்கின்றது எங்கும். அவ்வளவு தூரம் தலை தூக்கிவிட்டது.

வாழும் மீனாக்கி சகரிமபுகாரி கம கம கம திகா சதி நிறுதனி தனி பபனி சகரிசா சரி மகரி சரி மகரி சரி மகரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

0: சிறப்பான அந்த பாடல் சகல சௌபாக்கியங்களும் வேண்டும் என்றுதான் இந்த உலகில் உயிர்கள் அனைத்தும் ஆடுகின்றன. அந்தந்த பிறவியிலே தங்களுக்கு சகல சகாபாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி வாழுகின்றார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, பேசியோ பேசாமலோ, வாய் திறந்தோ திறவாமலோ என்ன கேடுகிறார்கள், நன்றாக வாழ வேண்டும், சௌபாக்கியமாக வாழ வேண்டும். அந்த சௌபாக்கியமாக வாழ வேண்டியதை அந்த பாக்கியத்தை தருவது அன்னை. அது பிறப்பிலே அந்த அன்னையினுடைய பாக்கியம்தான், அன்னை தந்த வரம்தான், நாங்கள் இறைவன் கொடுத்த வரம் அன்னை. அன்னையிடமிருந்து நாங்கள் அவர்களது உதரத்திலே உள்ளே இருந்து வளர்வதற்கு தன்னுடைய உதரத்தை கொடுத்து வளர்த்தார் எங்களை உருவாக்கின இந்த அன்னை. அன்னையின்றி இந்த உலகில் எதுவும் இல்லை. தனிய அன்னை இருந்து மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. தந்தையும் வேண்டும், தந்தையும் தாயும் வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையாக இருக்கிற இறைவனை தாயுமானவர் என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் தன் உடலிலே பாதியை அன்னையாக கொடுத்திருக்க, வேறு யாரும் இல்லை, கண்கண்ட தெய்வங்களாக அன்னையும் தந்தையும் இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்ற சின்னம்தான் நாங்கள் வழிபடுகின்ற, நாங்கள் இந்து மதத்தவர்கள் சைவ மதத்தவர்கள் வணங்குகின்ற சிவன், சிவனுடைய அடையாளமாக சிவலிங்கத்தை காட்டுகிறார்கள். அந்த சிவலிங்கம்தான் படைப்புக்கு மூலம் என்பதை உட்பொருளாக வைத்து கொள்ளப்பட்டது. அந்த வகையிலே அன்னை தான் மிக முக்கியம். அன்னையின்றி இந்த உயிரில் எந்த அணுவும் பிறக்காதன்னு தான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை இன்று கேட்க இந்த முதல் பாடலாக கிடைத்து வைக்கிறவனுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே அன்புடன் நீங்கள் பதிலிட்டிருக்கின்றீர்கள். நான் வருவதற்கு முன்பே பொக்கிசம் என்றும் மில்லை மீண்டும் நாங்கள் நேர் நேரம் செய்தால் நல்லது என்றெல்லாம் தந்து காத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேருடைய பதிவுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அழைக்க வேண்டும் நீங்கள் 6 4 7 8 7 4 என்ற இலக்கத்துக்கு. இப்பொழுது அடுத்த ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை இணைப்போம் என்று எண்ணுவதற்கு முன்பு அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. இந்த இலக்கத்துக்கு வாருங்கள். பதிவிட்டு விட்டு இருப்பது மட்டுமல்லாமல் வந்து ஒவ்வொருவரும் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நான் பாடல்களை தந்துதான் செல்வேன். தொடர்ந்து எங்கள் வானொலியில் நிலைக்கும் என்ற ஒரு அன்பு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மீண்டும் அதற்கு உங்களுடைய அனுசரணை மிக முக்கியம். இந்த வானொலி எங்களுக்காக மட்டுமல்ல எங்கள் நேயர்களுக்காக, நேயர்களும் நாங்கள் முனைந்ததுதான் வானொலி. வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்கள் தான் பழமையான எண்கள். இங்கே வந்து இணைந்தவர்கள் அன்புடன் முதலில் வந்து பேசியிருந்தார் அன்பு மகாலிங்கம் அவர்கள். பல விடயங்களை பற்றி பேசி மகிழ்ந்துவிட்டு அவருக்கு விருப்பமாக என்று தோன்றிய ஒரு பாடல் கர்ணா என்ற திரைப்படத்து பாடல். இப்பொழுது இணைத்து விடுவோம். ஓம் நமசிவாய என்று வரும் அன்பு தேவா அவர்களை. வணக்கம் தேவா.
1: ஓம் நமசிவாயா.
0: வந்து விட்டோம், கேட்டு விட்டீங்களா? சிவாய
1: கோயிலிருந்து ஆர் தேவா பேசுறேன்.
0: ஆர் தேவா அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் எப்பயும் போல நிலமுடன் வளமுடன் இருக்கிறோம். ஐயாவை கண்டுதான் 4-5 நாளா பயந்துட்டு இருந்தோம். ஐயா நல்லா பேசுறேன்.
0: உங்கள் குரல்
1: அந்த நிம்மதியே போதும்.
0: குரல் பதிவை கேட்டிருந்தேன், எவ்வளவு ஆதங்கத்தோடு எழுதி இந்த குரலையே கேட்கவில்லை. என்ன நடந்தது, என்ன நடந்தது, எவ்வளவு ஆவலோடு இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிந்த உண்மைகள் பல அதில் பகிர்ந்தீர்கள். உங்கள் மகன் அமெரிக்காவில் இருக்கின்றார், அவர் நேரடியாக உங்களுக்கும் பல செய்திகளை தந்திருக்கின்றார். நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதை நான் பதிவில் கேட்டதை.
1: அமெரிக்காவிலிருந்து அவ்வளவு போச்சலாம் இருந்துச்சான் அங்க நம்ம நாட்டில் கனடாவில்.
0: இன்றும் அங்கு அமெரிக்காவில் இன்றும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது காட்டு.
1: அதெல்லாம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்குதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
0: உடனே நான் உங்களுக்கு பதில் தந்திருந்தேன். நன்றி போட்டு எழுதியிருந்தீர்கள். நன்றி. இதுதான், இதுதான் உறவுகள் என்பது, அன்பு என்பது இதுதான். அதற்காகத்தான் நாங்களும் விட்டு விலக முடியாமல் இருக்கின்றோம். இந்த என்னுடைய வயது, மகளினுடைய நோய் இருந்தாலும் இதை 30 வருடம் ஆகிவிட்டது. நாங்களால் நிறுத்த முடியும், உங்களை எல்லோரையும் மறக்க முடியாதானே. எங்களுக்கு மட்டுமில்லை, அமெரிக்க கனடா பகுதி மட்டுமில்லை, உலக நாடுகள் அத்தனையிலும் இந்த அனர்த்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேலும் நடைபெற இருக்கின்றது. கவனமாக
1: மனித உடம்பு மாதிரிதான், தலை வலிக்கும், தலை உடையும்.
0: இப்பொழுது இன்னும் ஒரு ஈகோலாவை, ஈகோலா என்ற ஒரு ஒரு கிருமி பரவி இருக்கு, ஈகோலா. அது ஒரு பரம். அது அடுத்து எங்களுடைய இந்து சமுத்திரத்திலே குடிகொண்டிருக்கின்ற பவன், அதாவது அந்த அக்னி, ஏதோ ஒரு அமுக்கம் அது பரவும் வேளையில இலங்கை இந்திய நாடுகளுக்கு பெரும் சேதங்களும் தண்ணீர் நீர் பஞ்சமும் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். இந்த
1: 2 வருஷம்
0: இந்த 2 வருடத்துக்குள்ளே எழுதுகிறார்கள்.
1: பயங்கரமா இருக்குங்கிறாங்க.
0: அப்ப இந்த விஞ்ஞானம்
1: பயங்கரமா,
0: விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க முடிந்ததே தவிர இந்த விஞ்ஞானத்தாலே இந்த ஏஐ அறிவியலால அதை நிறுத்த முடிந்ததா இல்லையே?
1: முடியவே முடியாது.
0: இயற்கை வெல்ல யாராலும் முடியாது ஐயா, இந்த இயற்கையை வெல்ல யாராலும் முடியாது ஐயா. அங்க உங்களுடைய இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? வெப்பம்தான்
1: இல்லையா? சுமாரா மப்பு மந்திரமாகவும் அப்படியே அப்படியே தான் போயிட்டு, காத்து கொஞ்சம் இப்ப கீ காத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
0: அங்கே நாச்சியார் கோயில் பகுதியிலே தேவா, தண்ணீர் குடி தண்ணீர் எப்படி எடுக்கிறது? குழாய் மூலம் எடுக்கின்றீர்களா, இல்லை கிணறு அப்படி நிலத்தின் கீழ் இருந்து வருகின்ற தண்ணீர் நீங்களாக எடுக்கின்றீர்களா?
1: குழாய் மூலயமா தான் தண்ணீர்லாம் இங்க அந்த அளவுக்கு பஞ்சம் இல்லையா, தண்ணீர்லாம் வந்து ஒரு 30 அடியிலே வந்துருது.
0: ஆமாம், நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்காக சொந்தமாக கிணறு தோண்டி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து பாவிக்கலாம் தானே, அல்லது போர் மூலம் குழாய் மூலம் நீங்கள் சொந்த குழாயும் அடிக்கலாம் செய்யலாம் இல்லையா சொந்தமாகவும். இது வந்து இப்பொழுது நீங்கள் இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற குழாய் நீர் அரசாங்கத்தினால் விநியோகிக்கப்படுவது இல்லையா?
1: தண்ணீர்
0: பணத்துக்கு வந்து விட்டது என்றால் நாடு அழிந்து விட்டது என்றுதான் அர்த்தம்
1: ஐயா. அது அப்பயே என்ன கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு, பாட்டில என்னைக்கு தண்ணி வந்துச்சோ அன்னையோட முடிஞ்சு
0: போட்டு
1: நிம்மதி.
0: விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க போகின்றார்கள், வெறு வெறு தண்ணீரை காசா பணமாக்குவதற்கு முயன்றார்களே, அதுவும் புண்ணிய நாடான இந்தியாவிலே. என்ன வளம் இல்லை ஐயா, இயற்கை வளம் என்ன இல்லை இந்தியாவில்? எல்லோரும் அந்த காலத்துல போர்த்துகீசர் உள்ள அந்த ஆங்கிலேயர் எல்லோரும் படையெடுத்து வந்து பிடித்தது எதற்காக? இயற்கை வளத்துக்காக, இயற்கை வளத்துக்காக, வேறு எதுக்காக அல்ல. அவர்கள் இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்கள், இந்த சுதந்திரத்தை இவர்கள் விற்று விட்டார்கள் ஐயா. மேலே நாடுகளை உள்ளே வந்து வியாபாரங்களை
1: கம்பெனி எல்லாம் வந்திருக்கியா வெளிநாட்டுல இருந்து செப்பல் தயார் பண்றதுக்கு, ஒரு செப்பல் தயார் பண்றதுக்கு 3.5 லிட்டர் தண்ணி செலவாகுதான்
0: பாருங்களேன். அதனால தான் அங்கே கொண்டு வந்து தருகின்ற போடு இங்க இல்லை, அங்கே கொண்டு வந்து உற்பத்தி கொண்டு வந்து செய்வதற்கு காரணம் எங்கள் நாட்டு மக்களுக்கு புரியும் ஐயா, மக்களை ஆள வந்தவர்கள் தான். இதுதான் சந்தர்ப்பம் என்றும் இவர்களை ஆட்டி படைத்து விட்டு தாங்கள் இவர் ஐயா எந்த ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக வாழுகின்றார் இல்லை, மக்கள்தான் அரசியல்வாதிகளுக்காக வாழ்ந்து அவர்களை உயர்த்தி மேலே விட்டுட்டு இவர்கள் கவலைப்படுகிறார்கள். மக்களுக்காக எந்த அரசியல்வாதியும் ஒருவரை விரல் விட்டுன்னு சொல்லுங்கள், ஒன்றில் புகழுக்காக பெயருக்காக என்று பெறுவார்கள் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. சரி, அது ஒரு
1: காவேரியில தண்ணி நேரம் திறந்து விட்டுருப்பாங்கய்யா, இப்ப தண்ணியே இல்ல
0: காவேரியிலேயே, தண்ணி இல்லை,
1: தண்ணி இல்லை, தண்ணி திறந்து இந்த நடவு நட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆடி பட்டம் தேடி விதம்பாங்க,
0: அதெல்லாம் காலம் மாறிவிடுது ஐயா,
1: எல்லாம் மாறிப்போயே
0: என்னுடைய முழு கவலை என்னவென்றால், இப்பொழுது தேவா நாங்கள் ஓரளவு பிறந்து எத்தனையோ விடயங்களை அனுபவித்து இயற்கையை நன்றாக அனுபவித்து தீமைகளை கண்டு கழித்து ஓரளவு வந்துவிட்டோம், எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள் எப்படி தலையெடுக்க போகின்றார்கள்
1: போகிறார்கள்?
0: அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலே பாதைகள் மாற்றப்பட்டு பண்புகள் மாற்றப்பட்டு பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு கற்பித்த இயற்கை தந்த அறம் பிழைத்து கொண்டு போகின்றது. அறம் பிழைத்தால் நாங்கள் ஒரு அளவு அனுபவித்து இன்பத்தையும் துன்பத்தையும் கண்டுவிட எங்கள் எதிர்கால சந்ததிகள் என்ன செய்ய போகின்றார்கள்?
1: என்ன செய்ய போகி நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது?
0: காசு பணம்
1: இயற்கையை அழிச்சுட்டு இந்த மாதிரி படாப்படுறோம். இது இப்ப நீங்க சொன்ன வார்த்தையா, இது மிகப்பெரிய வார்த்தையா. நம்ம நம்ம சங்கதிகளுக்கு நமக்கு வர்ற பிள்ளை பேரனுக்கு என்னத்தான் நம்ம வச்சுட்டு போறோம், என்னத்தை செய்ய போறோம்
0: அப்படி ஏதாவது செய்து வைத்துக்கொண்டு போகலாம் என்று கூட்டாலும் அரசியல்கள் இந்த இப்ப இருக்க நடைமுறைகள் அதை அழித்து விடுகிறதே, அதை அழித்து விடுகிறாங்க.
1: மலை மலையே காணுங்க நான் வடிவேல் படத்துல மாதிரி, வடிவேல் ஒரு படத்துல கிணத்த
0: கிணஞ்ச காணல மலை மலை என்றால் என்ன வந்து தெரியாமல் போகும்.
1: மலையே காணும், மலையே அடிச்சு பவுடர் ஆகிட்டான் என் மணலுக்கு வந்து.
0: இன்னும்
1: மலையெல்லாம் இருந்து அந்த இயற்கையெல்லாம் இருந்தா தானே உங்களுக்கு ஈக்குவலா ஈவினிங்கா இருக்கும்.
0: எதிர்காலத்தில்
1: சமமா இருக்கும் உலகம்.
0: எதிர்காலத்தில் வரும் சந்ததியினர் வளர்ந்து வரும் பொழுது மலை என்றால் என்ன என்று கேட்பார். இப்பொழுது கற்ப என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அதே போல மலை என்றால் என்ன என்று கேட்கும் காலம் வருகிறது.
1: வருவது ரொம்ப மோசம். தண்ணி பஞ்சங்கிறது அடுத்த வருஷம் இல்ல ஒரு 7-8 வருஷத்துல இந்த மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. விஞ்ஞானிகள்லாம் அதெல்லாம் பாடி பாடி அதை பாக்குறதுக்கே பயமா இருக்கு.
0: நாங்கள் இருக்க மாட்டோம், பார்ப்போம், கேட்போம். அல்லது மகனுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை, நலமாக இருக்கின்றார் தானே.
1: நலமோடு வளமோடு இருக்கு.
0: அவர் இருக்கும் பகுதியிலும் வெப்பம் அதிகமாக உண்டு. அவர் இருக்கிற டெக்சாஸ் பகுதி கூடுதலான வெப்பம் உண்டு அங்கே. சரி தேவா, இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள் என்று?
1: ஐயா, அந்த பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, அந்த பாடுபோடுங்க.
0: அந்த பாட இரத்தத்திலகம் திரைப்படத்தில் இருந்து வரப்போகுன்னா
1: இரத்தத்திலகம்
0: பசுமை நிறைந்த நினைவுகளே
1: நினைவுகள்.
0: நல்ல ஒரு பாடல்.
1: எந்த கல்யாண பந்தியில டம்ளர்ல தண்ணி வச்சாங்க, இப்போ பாட்டில தண்ணி வந்துருக்கு. பாட்டில தண்ணி வச்சா அந்த தண்ணியே குடிக்க கூடாதுங்கிறாங்க ஒரு ஆய்வுல.
0: உண்மைதானே. ஒரு அது அந்த தண்ணீர் பார்த்து நெகிழியிலே வருகின்ற பாட்டில் நெகிழி பார்த்து தண்ணீரை வைத்து விட்டு நீங்கள் பாதியை குடித்து விட்டு மீதியை வைத்து விட்டு அரைநாள் கழித்து மீண்டும் எடுத்தால் அது விஷம்.
1: ஆமா,
0: குறிப்பாக பெண்கள் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு அங்கே அதுக்குள்ளே அறிகுறி உண்டு. இதை அறிந்தும் செய்கிறார்கள். இதை தெரிந்தும் எங்களை அரசாங்கத்தினர் அதுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள் ஐயா. இதுக்கு கட்டுப்பாடு அவர்கள் தானே வைக்க வேண்டும்.
1: ஒரு சாப்பாடு வாங்க போனையா, ரசம், மோரு, தயிர், வட்ட குழம்பு, கித்த குழம்புன்னு ஒரு 5 ஐட்டம் இந்த கேரி பேக்ல அந்த பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுல சாப்பிடுறது கேன்சர் தான் வருங்கிறாங்க.
0: நேற்று மிதம் மீதியாக இருக்கின்ற பொருளை தூக்கி வீசிவிட்டு புதிதாக சமைக்கிறார்கள். அதை தேக்கி அதுக்கு குளிர்சாதன பட்டியல் எல்லாம் இருக்குங்க, அங்கே வைத்து உரையை வைத்து அடுத்த நாள் அது வேறு உருவத்திலே வரும் இன்னொரு பெயரோடு.
1: ஆமா,
0: அது மாற்றி அதெல்லாம் வியாபாரங்கள் ஐயா. அதற்கு இருக்கின்ற உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், உணவு கட்டுப்பாட்டு அதிகாரியின் கைக்குள்ளே உரை வைத்து விட்டால் அது அமலாக்கப்பட்டு விடும். இதுதானே நடக்கின்றது. சரி, அந்த விடயத்தில் நாங்கள் எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ திரைப்படம்.
1: நீங்க நீங்க சொன்னது மாதிரி தண்ணி பஞ்சங்கிறது மக்கள் தானா ரொம்ப கஷ்டப்பட போறாங்கிறது இப்பயே தெரியுதியா.
0: ஓடி போற முகம் தெரிஞ்ச தெரியாது. தண்ணீர் என்று கேட்டவனுக்கு தவிக்கிற வாய்க்கு தண்ணீர் குடிக்கிற நாடா கொடுத்த
1: நாடு. வீட்டுக்கு வீடு குடம் வச்சிருப்பாங்க, வெளியில
0: வைத்திருப்பாங்க.
1: வழிபோக்கங்கள் வந்து திண்ணையில படுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது இருந்தா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த காலம் போக.
0: 10 நாள் உணவு இல்லாதவன் கூட பட்டினி கிடக்கும் போது ஒரு ஒரு குவளை தண்ணீரே அறிந்து விட்டு உயிரோடு இருப்பான் ஐயா. அந்த தண்ணீரை பணமாக்க வழிகிட்ட அந்த தண்ணீரை பணமாக பணமாக்க வழிகிட்டார்களே இவர்களை என்ன சொல்லுவது. சரி, இப்பொழுது பசுமை நிறைந்த நினைவுகளே வந்து எங்களை தாக்க இருக்கின்றது பாடலோடு. உங்களுடைய அனுதாபத்திற்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்தித்து விட்டோம் என்று இறைவனுக்கு நன்றி கூறி ஓம் நம சிவாய என்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: நீண்ட நேரம் அன்பு உறவு காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறேன். மலரே மௌனமா, நாங்கள் மௌனத்தை கலைக்கும் வண்ணம் வருகின்றது பாடல். கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக.

0: உலகத்திலே மௌனம் என்றால் அதற்குள்ளே பல கருத்துக்கள் உண்டு. அந்த மௌனமே என்று ஒரு மலர் மௌனமாக இருந்தால் அந்த வரியோடு வந்த ஒரு ஊடக பாடல், ஒரு ஊடல் பாடல் மிகவும் சிறப்பாக முதல் பாடலாக மாலையங்கம் கேட்டிருக்கின்றீர்கள், கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நாங்களும் மௌனத்தை கலைத்து வந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும்போதே மௌனத்தை கலைத்து கொண்டு வருகின்றார் தானாக வந்த சந்தனம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்களுக்கு மௌனத்தை கலைத்து பகல் நேர வணக்கத்தை தந்த நீங்கள் இரவு நேர வணக்கத்தை நானும் தந்து இருவரும் ஐக்கியமாகவும் எல்லோருடனும் கோவை மாநகரம் இந்த காலநிலை
1: இதமான காலநிலை ஐயா. 25 டிகிரி.
0: 25. நாங்கள் 18, இன்னும் ஒரு டிகிரி கூடும். ஆனால் இப்பொழுது மழை என்றார்கள் கூறி அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆகிவிட்டது, மழையை காணவில்லை. அதையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. அது காலநிலை.
1: மற்ற சில பகுதியில வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து நைட்டானா வேர்த்து ஊத்துது அப்படிங்கிறாங்க.
0: காலநிலைகள் மாறும்பொழுது அந்தந்த, அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப பருவங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது பருவ காலங்களில்
1: ஒரே நாள்ல ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: அது பூமி உருண்டி அல்லவா, சுத்தி கொண்டிருக்கின்றது அல்லவா, பூமி சுழன்று கொண்டிருக்கின்றபடியாதான் சீதோஷ்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் வெப்பம் உங்களுக்கு குறைந்திருப்பதும் இதமான பதமான வெப்பம் உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பித்து விட்டதா? அனுப்பி வையுங்கள் எங்களுக்கு இதமான. ஆனால் எங்களுக்கு இன்று பகல் குறைந்து கொண்டு போய் இப்பொழுது வந்து 8:03 அளவுதான் வந்திருக்கு. 15:03 தான் பகல். இதற்கு முன்பு 15:00 47-48 நிமிடங்கள் வரை இருந்தது. குறைந்து கொண்டு போகின்றது. இன்று 8:15:03 தான் பகல். அப்ப 45 நிமிடங்கள் குறைந்து விட்டது.
1: பகல் வேலையில ஒரு 12 மணிங்கிற போது கொஞ்சம் லேசா வெயில் இருக்கும். அப்புறமெல்லாம் வெயில் போயிடும்.
0: சூரியன் அஸ்தமி
1: 3 மணிக்கு மேல இருக்கும் போது மேகம் மூடிடும்.
0: சூரியன் அஸ்தமித்து கொண்டு சில நேரம். அப்ப மழை இல்லை, பனி இல்லை, சுமூகமாக சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். மேலும் இந்த காலநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும், அதே போன்று எங்களுக்கும் பெற வேண்டும். இனி என்ன, எங்களுக்கு இந்த 7வது மாதம் அரை மாதம் சென்று விட்டது. இருப்பது இனி 8வது மாதம். இந்த வருடத்தின் 10-11 நாள் இருக்கின்றன. 8-9 நாள் இருக்கின்றன. 8வது மாதத்தின் மத்திய பகுதி வரைக்கும் தான் இந்த வெப்பம். அதுக்கு பின்பு குறைந்து போய்விடும். குளிர்காலத்தை நாங்கள் எட்டி பிடித்து விடுவோம். அக்டோபர் 10வது மாதத்திலே மாற்றுவார்கள்.
1: 10வது மாதத்தில் 1ஆம் தேதி
0: வந்துவிடும். இங்கே வந்து இப்பொழுது நாங்கள் இலை தொழிற்காலம் வந்து வியனில் வந்து எல்லாம் அழகாக இருக்கின்றது. திரும்பி இலை உதிர்காலம் ஆரம்பிக்கும்.
1: ஐயா அதுல ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஒன்னாம் தேதி ஆன உடனே
0: இல்ல
1: 9:30
0: இல்ல 1ஆம் தேதி தான் மாற்றுவார்கள் என்று இல்லை. அது வந்து
1: தேதி மாத்துறாங்க.
0: ஒரு 2-3 ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாத்துவாங்க. வெறும் முதல்
1: ஏதோ மாத்துறாங்கன்னு வச்சுக்கலாம்.
0: ஆமா,
1: மாத்தும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இதுல.
0: ஆமா,
1: என்னன்னா 9:30 மாத்துறாங்க, அல்லது 9 மணியோ 10 மணின்னு மாத்துறாங்க. அந்த நடுவுல இருக்கக்கூடிய 1 மணி நேரம் எங்க போகும்?
0: தூக்கத்திலே போகும். நீண்ட தூக்கம் ஆயிருக்கும் எங்களுக்கு. இப்பொழுது
1: எந்த ஒரு பதிவுலையுமே இருக்காது.
0: இது வந்து பதிவுகளுக்கு, இது பதிவுகளுக்கு.
1: ஒரு குழந்தை பிறந்தா கூட 9:30 சொல்ல முடியாது இல்ல. 9 கெடுத்து உடனே 10 போயிருது இல்ல.
0: இல்லை, அது வந்து அது சாதகத்தை கணிப்பவர்கள் அந்த நேரம் குறித்தால் அந்த நேரம் என்ன நட்சத்திரங்கள் திதிகள் இருக்குன்னு அவர்கள் கணிப்பார்கள். எங்களுக்கு இது உத்தியோகபூர்வமாக அலுவலகங்களுக்கு மாற்றப்படும்.
1: குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன், அந்த மாதிரி
0: இல்ல இல்ல நான் கூறுகிறேன் உங்களுக்கு, அப்படியே இருங்கள் அப்படியே இருங்கள். இப்பொழுது இது வந்து சட்டப்படி அலுவலகங்களுக்கு தான் இந்த நேர மாற்றம் மணிக்கூட்டிலே மாற்றுவார்கள், இயற்கையை அவர்களால் மாற்ற முடியாது. அப்ப உதாரணமாக 9-10 நீங்கள் 1 மணி நேர இடைவெளி என்று கூறுகிறீர்கள், அந்த 1 மணி நேர இடைவெளிக்கு ஒரு நேரம் இங்கே கணிக்க இருக்கும். அது ஒரு அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது சோதிடர்கள் அந்த நேரத்தில் கணிக்கும்படி அந்த நட்சத்திரங்கள் அவர்களுக்கு புரியும், அந்த நேரம் அங்கே என்ன இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கணக்கிடுவார்கள், கணக்கிடலாம்
1: கணக்கிடலாம். இதே இன்னும் 6 மாதம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா 9 மணி 8 மணின்னு திருப்பி வைப்பாங்க.
0: ஆமா, அது அதன் கோடை காலம் பிறக்கும் பொழுது பகல் நீண்டு கொண்டு செல்வதனால் மணிக்கூட்டிலே முந்தி வைப்பார்கள். நாங்கள் தூக்கத்தால் எழுந்து எங்கள் கடமைகளை சென்று முடித்து கொண்டு வருவதற்கு. இப்பொழுது இரவு நேரம் அதிகரிக்கப் போகின்றது, அதனால் 1 மணி நேரத்தை காலை நேரத்தை மாற்றி விடுவார், 1 மணி நேரத்தை முந்தி வைப்பார்கள். அப்படித்தான் கணக்கீடு செய்வார்கள். ஏனென்றால் எங்கள் கர்மங்களை ஆற்றுவதற்கு. அதை விட இன்னொரு நாடு இருக்கின்றது, 1-6 மாதத்துக்கு 1-2 மணி நேரம் தான் பகல் இருக்கும், மீதி நேரம்லாம் மூடி இருக்கும். அப்படியே நாடுகளும் இருக்கின்றது. இவர்கள் நேரத்தை மாற்றும் பொழுது நாகப்பனவர்களே மணிக்கூட்டில் நேரத்தை முன்னே தள்ளி விடுவோமே தவிர இயற்கையை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது,
1: ஒன்றும் பண்ண முடியாது.
0: அந்த நேரத்தில் இயற்கை எப்படி இருக்கின்றது என்று இந்த ஆய்வு எங்களுடைய சோதிடர்கள் கணித்து கொள்வார்கள். அந்த நேரம் நாங்கள் இங்கே ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கு இலங்கையிலே என்ன நேரம் என்று பார்த்து அந்த நேரத்தில், இப்போ நாங்கள் இலங்கையிலே அல்ல இந்தியாவிலே ஒரு சோதிடர் இருக்கிறார், அவரிடம் நான் அனுப்புவேன், இப்பொழுது இந்த 2:00 இந்த மாதம் இன்ன தேதி இன்ன கிழமை எனக்கு இந்த குழந்தை பிறந்த என்றால் அவர் அந்த நேரம் அத்தனை மாதம் அந்த நேரத்தில் என்ன நட்சத்திரம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு பார்ப்பார், அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் சொல்வது பஞ்சாங்க திருக்கணிதம் என்று கூறுகிறார்கள் இல்லையா, திருக்கணிதம் மூலம் அதை கணித்துக் கொள்வார்கள். நாளிகை தற்பரைகள் எல்லாம் அதில் இருக்கு, அது துல்லியமாக கணிப்பு.
1: கனடாவில் பொறுத்த வரைக்கும் நாட்டில் 3 விதமான நேரம் என்ன இருக்குன்னு சொல்றாங்க ஐயா.
0: 3 விதமான நேரமா?
1: இப்ப இந்தியாவில எடுத்துக்கிட்டா இந்தியாவில எங்க பார்த்தாலும் ஒரே டைம் தான்,
0: எல்லா இடமும் அப்படித்தான். இங்கே வந்து மேலை நாடுகள்
1: 3 விதமான நேரம் இருக்குன்றாங்க, ஒரு இடத்துல 8 மணி ஒரு இடத்துல 9 மணி.
0: அது அது அது அது பூகோள அமைப்பின்படி. இப்ப அந்த தூரங்கள் இருக்கின்றது, எங்களுடைய சரியான பூகோள அமைப்பின்படி நான் இருக்கின்ற இந்த ஒன்டாரியோ, இந்த நாங்கள் இருக்கின்ற ஒன்டாரியோ மாநிலம் 10 மணி என்றால் 2-3 மாநிலம் அங்காலே அப்பாலே இருக்கின்ற ஒரு மாநிலம் வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூவர் மாநிலத்து 3 மணி நேர வித்தியாசம் இருக்கும். நியூயார்க் எல்லாம் 3 மணி நேர வித்தியாசம், 3 மணி நேர வித்தியாசம். அப்ப எங்களுக்கு 10 என்றால் அவர்களுக்கு 1 மணியா இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்கு, ஒரு இங்கே நியூ பிரான்ஸ்விக் என்ற ஒரு மாநிலம் 1 மணி நேர வித்தியாசம், இன்னும் ஒரு மாநிலம் அது தூரங்களை பொறுத்தது. இப்போ இல்லை தூரங்களை பொறுத்தது ஐயா, இந்தியாவிலேயும் அப்படி இருக்கலாம். இந்தியாவிலே அது அங்கே இல்லாத ஆசிய நாடு அமைப்பு நடப்பது
1: டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரம்.
0: எங்களுக்கு இங்கே அப்படி இருக்கின்றது என்றால் காலநிலை, அடுத்தது தூர எல்லையை வைத்து பூமி சுற்றி கொண்டு தானே இருக்கின்றது.
1: நாடு நாடு அவ்வளவு பெரிய நாடா இருக்கு.
0: ஓ, கனடா பெரிய நாடு தானே ஐயா, பெரிய நாடு தானே கனடா, தானே பெரிய நாடு, நிலப்பகுதி அமைந்தது, நிலப்பகுதி கூடிய நாடு அல்லவா. அதனால் 6 மணி நேர வித்தியாசம், நாங்கள் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போவது ஐரோப்பாவுக்கு எங்களுக்கும் 6 மணி நேர வித்தியாசம். இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் இப்ப 10:30 வித்தியாசம். எங்களுக்கு இப்பொழுது நேரம் 12:45, உங்களுக்கு இப்ப நேரம் 10:15. எங்களுக்கு பகல் 12:45, உங்களுக்கு 10:15. 10:30 வித்தியாசம். இப்பொழுது அங்கே பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்கள் 10:15 பதிந்தால், நாங்கள் இங்கே இப்போ ஒரு பிறக்கிற குழந்தைக்கு 12:46 பதியும் பொழுது ஜாதகத்தை கணிக்கும் போது இப்பொழுது 12:46 காலநிலை சூழல் நட்சத்திர எப்படி இருக்கின்றதோ அதை எழுதுவார்கள். அங்கே பிறந்தவருக்கும் எழுது, அந்தந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்குதான் ஐயா, பூமி அதாவது பூகோள சுற்றி கொண்டு போவதனாலே. இப்படியே சுத்தி அடிச்சு வானிலை நிறுத்தி போட்டு பார்த்து இந்த ஒழுங்கா வந்து நிறுத்தி இப்படி எல்லாம் தடைப்பட்டோம் வந்து விட்டோம்.
1: நல்லா
0: சக்கரைக்கு பால் சேர்த்து வைத்திருக்க அடுத்த வாரம் நானும் ஏதோ வந்து விட்டது என்று ஆனந்தத்தோடு நள்ளிரவு உங்களுக்கு இதுவரை தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு எழுதி கொண்டிருந்தேன். வந்து விட்டது இப்பொழுது கேட்கின்றதா சந்தோஷம் என்றெல்லாம் நானும் ஆரவாரப்பட்டு நீங்களும் எல்லோரும் சந்தோஷத்து பாட்டு கொண்டிருக்கையில் நாளை பாடுவோர் பாடவுன்னு மகள் சொன்னார் அவசரப்பட வேண்டாமப்பா இன்னும் சரியான நிலை வரவில்லைன்னு நான் சொன்னேன். இல்லை எல்லோரும் ஆதங்கமாக இருக்க எனக்கு வானொலி போகாமல் இருக்க பாடுவோர் பாடலாம்னு எழுதி விட்டேன். எல்லோருக்கும் தொட்டு தொட்டு போட்டு விட்டேன் பாடுவோர் பாடலாம் பாடுவோர் பாடலாம் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும்போது பார்த்தால் எனக்கு பயம் என்ன யோகா ராஜி அடித்து கொண்டே இருக்குன்னு பேசிக்க என்னுடைய இதில் பேசிக்கும் எங்கே காணது அவருக்கு அவ தளம் வாசிப்பதில்லை போல் தெரிகிறது அவருக்கும் தனிப்பட்ட முறையில் போட்டிருந்தேன். திருப்பி நான் உபரதற்கும் முடிந்த அளவு போட்டேன் முடியவில்லை மீண்டும் எங்களுக்கு தொல்லை ஏற்பட்டு விட்டது என்று அந்த எண்ணத்தில் இன்றும் எனக்கு நேற்றைய தினம் வந்து விட்டது போய்கொண்டிருந்தேன் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அதனால தான் நான் எழுதியேன் 10 மணித்தியாலாம் நடக்கிறது மீண்டும் என்ன நடக்குமோ தெரியாது உத்தரவாதம் கிடைக்கவில்லை என்று மகள் சொன்னார் ஆறுதலாக அவசரப்பட வேண்டாமப்பா இது நான் சரியா நிலைக்கு வரட்டும் அவர்களை ஏமாற்றுவது போன்று ஆகிவிடும் என்று எனக்கு முடியவில்லை மீண்டும் ஓடி வந்து இன்று இயங்கிவிட்டோம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நல்லது
1: ஒரு வழியாக மீண்டும் மீண்டும் வந்துவிட்டோம்
0: வந்துவிட்டோம் இதுதான் தெய்வத்தால் ஆகாததெனும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் என்னையா ஆனால் அவன் அன்றி அணுவும் அசையாது மூடப்பட்டது திறப்பவும் திறக்கப்படுற மூடுவது அவனுடைய அருள் வேண்டும். சரி இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக நான் இறுதி பாடலாக தர வேண்டும் என்று விரும்புவீர்கள் தருவேன் என்ன பாடல் வேண்டும்
1: இறுதி பாடல் வந்து எனக்கு ஒரு பாட்டு இந்த சின்ன கண்ணம்மான்னு படம் அதுல எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்கள்
0: நல்ல ஒரு பாடல ஐயா எந்த வாழ்க்கையின் அர்த்தம் கார்த்திக் இந்த திரைப்படம் என்ன
1: அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே
0: மிஸ்டர் கார்த்திகினுடைய வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல நல்ல பாடல் அந்த பாடல் அந்த பாடல் ஒலிபரப்புகிறேன் இணைந்தமைக்கும் எனக்கு ஆறுதல் தந்தமைக்கும் எங்கள் வானொலியில் அக்கறையோடு இருந்து எல்லோருடைய பிரார்த்தனையும் சிறப்பித்து இறைவன் தந்த கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஐயா
1: மீண்டும் சந்திப்போம்
0: நன்றி முன்னையில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் வானொலியிலே அடிக்கடி வந்து இணைந்து கொள்ளும் எல்லா உறவினர்களும் இன்று வருவதற்கேற்ற வகையிலே வானொலியினுடைய தளங்கள் எல்லாம் இணைப்புகளும் சரியாக துல்லியமாக அளித்துக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே மௌனத்தை கலைத்து சென்ற பாடலை கேட்டு எங்களுக்கு உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே இந்த உள்ளம் தேடிக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியை அதை குறித்து கேட்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன். உங்களுக்கான பாடல் வருகிறது இதயம் தாங்கும் இதயம் என்ற திரைப்படத்தில் அந்த இதயம் தாங்கும் இதயம் எங்களுக்கு இருந்தபடியால் தான் உள்ளம் தேடிக்கொண்டிருந்த வேளையில் இன்று நம்மளை நாடிக்கொண்டு வருகின்றது இந்த பாடல் இதயம் தாங்கும் இதயம் இப்பொழுதும் எல்லோருக்கும் வேண்டும்

0: பாடிய நெஞ்சம் மகள வேண்டும் என்று உள்ளம் தேடுது என்ற வேளையிலே கிருஷ்ணா உங்களுக்கு அந்த பாடலை தந்து மகிழ்ந்தோம். இதில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், அண்மையிலே எங்களை விட்டு பிரிந்த இசைக்குயில் ஜானகி அம்மா 1962 ஆண்டு திரைக்கு வந்த எதையும் தாங்கும் இதயம் என்ற திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் கே ஆர் ராமசாமி ஐயா அவர்களோடு டி ஆர் பாப்பா ஐயாவின் இசையிலே ஒலித்த இந்த பாடல். இது எழுதினவரோ எம் கே ஆத்மநாபன் என்ற கவிஞர். இந்த பாடல் இசைத்தட்டுகளிலே கூட கிடைப்பது அரிதான ஒரு பாடலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதை தேடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உள்ளம் தேடாதே என்று கிருஷ்ணா நீங்கள் கேட்ட அந்த பாடல், அதற்கு ஒரு வாக்கியம் எழுதியிருக்கின்றார்கள். வேம்புக்குள்ளும் தேனூற்றை பிரசவிக்கும் இனியும் பாடலாம் இந்த பாடல். ஒரு வேப்பு மரத்தில் என்ன வரும், கசப்புத்தான் வரும். ஆனால் அதற்குள்ளேயே இந்த பாடலை கேட்ட தேனாக உருமன்ற அளவுக்கு இனிமையான ஒரு பாடல் அவ்வளோ தூரம் கொடுத்திருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை கேட்கும் வேளையிலே உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: மிக நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நீங்கள் வானொலியை கேட்கவில்லையா அல்லது பதிவுகளை பார்க்கவில்லையா மகளே?
1: வானொலி கேட்டேன் அப்பா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாகப்பன் சகோதரிட கடைசி பாடல்ன்ற மாதிரி சொன்னீங்கல்ல அப்பா.
0: இல்ல இல்ல, கடைசி பாடலாக அவருக்கு ஒலிபரப்பு கொடுப்பதுமா, அவருக்கு எப்பொழுதும் கடைசி பாடல் தானே விருப்பம். அப்ப நீங்கள் வியாபாரம் முடிந்து விட்டதா அப்பா என்று எழுதி இருக்கின்றீர்கள். வியாபாரத்துக்கு பொக்கிஷம் நடைபெறவில்லையம்மா, அது தெரியவில்லையா? அது நேயர் நேரம்
1: நடைபெறவில்லை. சரி அப்பா, அது தெரியும். இதைதான் நான் தப்பாக புரிந்து கொண்டேன்.
0: ஓ அப்படியா? அதானம்மா, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, சொன்னால் கோபிக்க கூடாது. எப்படி மகளே, நலமா இருக்கீங்களா? உடல் நலம் எப்படி இருக்கு?
1: நலமா இருக்கேன்.
0: நாங்கள் உடல் நலம் மனநலம் எல்லாம் குன்றி இந்த வானொலி நிகழ்வினாலே தேம்பி கொண்டிருந்தோம். எல்லாம் இப்பொழுது தேற்றம் அடைந்து விட்டது. உள்ளம் தேடாதே என்று நீங்கள் எல்லாம் தேடிய வேளையில் மௌனமாக இருந்தங்கிற மௌனத்தை குலைத்து மகாலிங்கம் உள்ளம் தேடாதே என்று கூறி தேடுதே என்று கூறி தேட வைத்து பாடலை இந்த ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். இன்று நேயர் நேரமாக கொண்டு வந்திருக்கின்றோம். நேயர் நேரத்தில் வந்து விருப்பமான பாடலை கேட்கிறேன். பொக்கிசம் என்றால் குறைவாகத்தான் பங்கு பெற்ற முடியும். நிறைவாக கேட்பார்கள். இதென்றால் எல்லோரும் வந்து கேட்கலாம் தானே, பேசலாம் தானே? சார், எப்படி இருந்தது இந்த ஒரு வார காலம் நாங்கள் வானொலி இயங்கவில்லை, இடையிடையே பாடல்கள் எப்படி இருந்தது?
1: கஷ்டமா தான் இருந்தது. நீங்க எல்லாம் தகவல் உடனே உடனே தரீங்கப்பா, நான் வாட்ஸ்அப்ல பாப்பேன்ப்பா எல்லாம்
0: அங்கே அப்பா.

0: நலமாக
1: பாப்பா.
0: இருக்கின்றீர்கள் எழுதியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கு.
1: ஆமா,
0: நன்றி. சரி,
1: அதாவது இந்த காற்று, நீங்க ஒரே காற்று, இதெல்லாம் அழுதுபட்டது, ஒளிபரப்ப முடியல.
0: எழுதியிருந்தேன். அறிவித்தல் தரத்தாரே வேண்டும். வேறு யாரோட? நாங்கள் உங்களோட தானே, உங்களுக்கும் எங்களுக்கும் தானே வழக்கு.
1: ஆமா,
0: வழக்காடு மன்றத்துக்கு முறைப்பாடு கொடுக்க தாரே வேண்டும். சரி, நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருக்காங்க. இன்று உங்களுடைய சென்னையிலே கே கே நகர் பகுதியில் மழை பொழிந்ததா, வெயில் அடித்ததா, எப்படி இருக்கின்றது?
1: இல்லப்பா, மழை பொழியல பொழியல. ஆனா ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, என்னமோ இருபது மாவட்டங்கள்ல செய்தி கேட்டேன், 20 மாவட்டங்கள்ல மழை பெய்யுதுன்னு. அது எந்த மாவட்டம் தெரியலப்பா.
0: அது ஊடகங்கள் எல்லாம் ஒரு சொல்லு வந்து விட்டா காணும், அதை ஊதி பெருக்கி எல்லாம் எழுதுவார்கள். ஊடகங்களை நம்பி பிரயோசனம் இல்லை. நலமாக இருக்கின்றீர்கள், இப்ப உடல்நலம் சுகமாக உங்களுக்கு இருக்கு, கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன பாடலை கேட்போம் என்று?
1: அப்ப முத்துக்காளைன்ற படத்துல புன்னை வனத்து குயிலே
0: முத்துக்காளை. முத்துக்காளை, சரி சரி.
1: அப்புறம் அந்த இவங்க சௌந்தர்யா இறந்துட்டாங்களே, இதுல
0: புன்னை வனத்து குயிலே எப்படி பாடுறது கேட்போம். நன்றி மகளே. வாழ்த்துக்கலாமா.
1: புன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு, முல்லை வனத்து குளிரே என்னை அணைத்து உறவாடு, குரலின்

0: உன்னை வனத்து குயிலே, நீ என்னை நினைத்து இசை பாடு.
1: சிறப்பு சிறப்பு, பாதி பாடல் பாடிவிட்டீர்கள், மீதி பாடலை ஒளிபரப்புகிறேன். ஏன்னா சென்னை நிலத்து குயில் வந்து பாடியிருக்குது இப்பொழுது. அங்கே புன்னை வனத்து குயில் என்ற பாடலை சென்னை நிலத்து குயில் இப்பொழுது பாடி. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு, ஆனந்தம் ஆனந்தம். இதுதான் தேவை எங்களுக்கு, இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு வார காலமாக. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம், அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, நான் தவறாக புரிந்ததுக்கு.
1: இதெல்லாம் சர்வ சாதாரணம் அம்மா. யார் அம்மா சரியாக, உலகத்துல யார் சரியாக இருப்பது, எல்லோரிலும் இல்லாதான் சின்னவர்கள். நன்றி அம்மா.
0: கடைசி பாடலா போடுறேன்னு சொன்னதை நான் பார்த்து கடைசி பாடல் நினைச்சேன்.
1: நல்லது, வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் தந்தி. அது ஒன்றும் பெரிய படியம் இல்லை, நான் நகைச்சுவைக்காக கூறினேன்.
0: மிகவும் மகிழ்ச்சி அப்பா,
1: மகிழ்ச்சி,
0: மிகவும் மகிழ்ச்சி,
1: மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த உறவாக, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் அழைக்கின்றார், ஷியாமலா என்று எண்ணுகின்றேன். எங்கே ஷியாமலா, உங்கள் அழைப்பை நீங்கள் தாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக ஒரு மணியை தொட்டுவிட்டோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்து இணையும் உறவை இணைப்போம். வந்து விட்டார். வணக்கம் மகளே, வணக்கம் ஷியாமலா, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கின்றேன். மழை பெய்ததா?
2: இல்லப்பா.
1: அங்கே அங்கே ஒரு ஒரு பதில் ஒன்று தந்திருந்தீர்கள், நான் இணைவனோ தெரியவில்லை என்று. என்ன காரணம்?
2: பயணத்தில்
1: இருந்தவர்கள். நான் நினைத்தேன் என்ன நடந்தது, பயணமாக இருக்கலாம் அல்லது அடிமலையாக இருக்கலாம்.
2: பாட்டு கேட்டு
1: நீண்ட தூரம் செல்கின்றீர்களா?
2: கன்னியாகுமரிக்கு
1: போய் வந்து விட்டீர்களா? வந்து அங்கே சத்தம் கேட்கிறோம். வந்து
2: இருக்கிறேன்.
1: சரி, என்ன பாடலை கேட்போம்?
2: பூட்டாத பூட்டுகள் படப்பா. ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, அந்த பாட்டுப்பா.
1: என்ன வானொலி வந்து விட்டது என்ன?
2: அது மட்டும் இல்லப்பா, 42 வருஷம் என்னோட கனவு இன்னைக்கு பழிச்சிருக்குப்பா. கன்னியாகுமரி போயிட்டு வந்திருக்கப்பா.
1: ஓ, அப்படியா?
2: ரொம்ப ஆசைப்பா, சிறு வயதுல இருந்து ஆசைப்பா.
1: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்ததா?
2: ஆமாப்பா.
1: ஓ, பூட்டாத பூட்டு.

0: நீண்ட காலம் செல்லாம இருந்தீர்களோ, கனவோடு இருந்தீர்களோ?
1: இல்லப்பா, ரொம்ப பிடிக்கும், ஆனா அழைச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு போயிட்டு வந்துட்டே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: அப்ப எண்ணி இருந்ததெல்லாம் பார்த்தீர்களா? தொடர்ந்துரே கூட்டம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் இருக்கை பதிவு செய்து வந்தீர்களா? சீட் புக் பண்ணி? எத்தனை நாள் பயணம் அம்மா அங்க நீங்க போவது என்றால்? இஞ்சிக்குடியில இருந்து
1: இல்ல பாத்தீங்க, கிழமை சாயங்காலம் கிளம்பினேன் நானு. செவ்வாய்க்கிழமை காலையில திருச்செந்தூர் போயிட்டு, திருச்செந்தூர்ல இருந்து அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு நேத்து நைட்டு அங்க இருந்தோம். இப்ப விடிய கிளம்புற சூரிய உதயம் பாத்துட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கோம்ப்பா. தஞ்சாவூர் தாண்டி
0: வந்துட்டு
1: இருக்கோம்ப்பா.
0: யாத்திரை சென்று உடல் சலிக்காமல் உற்சாகமா எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் பார்க்க முடியாமல் பார்க்கலாமோ என்றதை பார்க்க வைத்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். உங்கள் பயணம் சிறக்கட்டும். இருப்பினும் இந்த இடையூறோட இந்த நேரத்திலும் மாணவியை கேட்டு கேட்டு எனக்கு அறிவித்தல் தந்து கொண்டிருந்தீர்கள், பதில்கள் தந்தீர்கள், நன்றி. ஆறுதலாக இருந்தது. இப்போ மீண்டும் நாங்கள் வானொலிக்கு வந்துவிட்டோம் என்பதை எண்ணி ஆனந்தம் ஆனந்தம். வானொலி வந்ததும் ஆனந்தம். நீங்கள் எதிர்பாராமல் எதிர்பார்த்ததும் நிறைவேறியதும் ஆனந்தம். ஆனந்தத்தோடு நாங்கள் கேட்டு மாடுவோம். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: சிறப்பு பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே பாக்கியம் பெற்றவர்கள் பலர் இந்த நாட்டிலே தாங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அந்த தருணம் வந்தால்தான் அந்த ஆலயத்துக்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு எப்படி எனக்கு அப்படி சந்தர்ப்பம் கிடைக்குமா, அந்த நிலை வருமா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அன்பு மகள் அனுஷ்யா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்து சுவாமி ஐயப்பனுடைய அருள் மூலம் அவருடைய அழைப்பின் மூலம் அவர் ஆனந்தமாக அங்கு சென்று பக்தியோடு திரும்பி வந்து இன்று மீண்டும் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். நான் கடவுள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், பிச்சை பாத்திரம். நாங்கள் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே உண்மையிலே நாங்கள் ஏந்தி வந்தது ஒரு பிச்சை பாத்திரம்தான். நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று, நன்மைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வது அதுதான். எங்கே அந்த பிச்சை பாத்திரம் என்ற பாடலை அனுஷ்யா உங்கள் மூலம் நாங்களும் கேட்டு மகிழ்வோமே.

அற்புதமான வரிகள். எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே வாழ்க்கை என்ற பயணத்திற்கு உடம்பு என்ற பாத்திரத்தை படைத்துவிட்ட இறைவா, இந்த பாத்திரம் எங்கு சென்று வற்றாத செல்வமான அந்த பேரின்ப நிலையை உன்னிடம் வந்து சேர்வதை பெறலாம் எங்கும் இல்லை ஐயா, அது உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. அதற்காக நாளும் எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை எத்தனை இன்னல்கள். இந்த பிச்சை பாத்திரம் என்பது சாதாரணமானதல்ல. ஒருவர் ஒரு பிச்சை எடுக்கின்றார் என்றால் அந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் விரும்பியது கிடைக்காது, அடுத்தவர்கள் விரும்பியது தான் கிடைக்கும். ஒருவர் வீட்டிலே பிட்டு, ஒருவர் வீட்டிலே இடியப்பம், ஒருவர் வீட்டிலே சோறு, ஒருவர் வீட்டிலே அசைவம், ஒருவர் வீட்டிலே சைவம், ஒருவர் வீட்டிலே கஞ்சி, கூழ் என்று எல்லாம் அதற்குள்ளே அமையும். அவற்றையெல்லாம் தாங்கி அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு வேண்டும். அப்போ அங்கே விருப்பமும் இருக்கும், விருப்பம் இல்லாததும் இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும், போதிய அளவும் இருக்கும், கிடைக்காமலும் போகும், கிடைக்கும். இவையெல்லாம் தாங்கக்கூடிய இதயம், தாங்கும் இதயம் இந்த உடம்புக்கு வேண்டும், இந்த உள்ளத்துக்கு வேண்டும். அதனால் இந்த உடம்புன்ற பிச்சை பாத்திரத்தை நீதானே படைத்து விட்டாய், அதை உன்னிடத்தில் தான் எல்லா செல்வம் இருக்கின்றது. எந்த செல்வம்? அருட்செல்வம். அதை பெறுவதற்காக உன்னிடம் ஏந்துகிறேன் என்று கூறப்படுகின்றது. அற்புதமான வரி கொண்ட ஒரு தத்துவமான பாடல், நல்லதோர் இசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். திரு மதுபால கிருஷ்ணன் என்ற ஒரு பாடகர், மிகவும் சிறந்த பாடகர், சாதாரணமாக இருந்தவர், நல்ல பாடல்களை பாடி வந்து அவர் முன்னுக்கு வந்த ஒரு முன்னணி பாடகர்கள் ஒருவர். இந்த பாத்திர இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் இசை ஞானி என்று தெரிகின்றது. ஆனால் இந்த பாடலை எழுதியவரும் இசை ஞானி அவர்களால் இவ்வளவு தத்துவமாக எழுதி எங்களை உணர வைக்கின்றார் இந்த பாடல் மூலம். இன்று அன்பு மகள் அனுஷியா, நீங்கள் சுவாமி ஐயப்பனிடம் சென்று வந்து உண்மையிலே நல்லதோர் அவருடைய அருளை பெற்று வந்து எங்களுக்கும் அதை கிடைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர வைத்திருக்கின்றீர்கள் இந்த பாடல் மூலம். நன்றி மகளே, சிறப்போடு வாழுங்கள். அடுத்து வரும் பாடலும் நாங்கள் கேட்க இருக்கும் ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் பல தடவை கேட்ட பாடல் தான். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நேயர் நேரம். இந்த நேயர் நேரம் நேரொலி நேயர் நேரமாக இயங்கும் வேளையிலே அன்புடன் ஓம் நம சிவாய என்று அடிக்கடி கூறிக்கொள்வார் எங்களுடன் பேசும்பொழுது அன்பு தேவா. அவரும் வாழ்க்கையை பற்றிய சுவையான கருத்துக்களை பகிர்ந்த வேளையிலே இந்த நாடு இருந்தது, இந்த எங்கள் உலகம், இந்த பூமி இருந்த பசுமை எங்கோ போகின்றதே என்று ஏக்கம் அவருக்கும் இருக்கின்றது. அதனால் பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற ரத்த திலகம் பாடலை தருகின்றார். பசுமையாக வரும் அந்த பாடலை பசுமை என்றால் என்னவென்று எண்ணி பார்ப்போம். இங்கே அன்பு என்ற பசுமை அதிகமாகும், வேறு எத்தனையோ பசுமை அதற்குள்ளே தோன்றிக் கொண்டிருக்கும், அதுக்கு விமர்சனம் கூறிக்கொண்டிருக்கும் வேளை அல்ல இந்த வேளை. இருப்பினும் பாடலை கேட்டவுடன் எங்கள் இதயமும் பசுமையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தேவா உங்கள் பாடம் இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது.

0: அற்புதமான இந்த பாடல். இன்றைய காலகட்டத்துக்கு நாங்களும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து இந்த திரைப்படம் வெளிவந்த பாடலாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகள் எங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் பசுமை நிறைந்த உலகில் வாழ்ந்து வந்தோம், அதை கண்டு கழித்தோம், இப்பொழுதும் கழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மாறிக்கொண்டு போகின்றது. நம் எதிர்கால சந்ததிகள் இதை காண முடியுமோ அல்லது நாங்களும் திருப்பி இதை காண முடியுமோ என்று கேட்கும் வண்ணமும் கருத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் கண்ணதாசனின் வரிகள் அமைந்திருந்ததை தேவா நீங்கள் நாசுக்காக சொல்லி எங்களை உணர வைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் இந்த பாடலை கேட்டமைக்கு. ஒன்றிய தமிழ் வானொலியின் அடுத்து வரும் பாடல் புன்னை வன பூங்குயில் என்ற ஒரு பாடலை பாடிக்காட்டி மகிழ்ந்திருந்தார் அன்பு மகள். புன்னை வன பூங்குயில் தான் வந்து கிடைக்கின்றது. பார்ப்போம். நீங்கள் முத்துக்காளை திரைப்படத்தில் கேட்டீர்கள் அல்லவா, புன்னை வனத்து பூங்குயிலே என்று வருமோ. இது புன்னவன பூங்குயில் என்ற ஒரு பாடல் செவ்வந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது. அதுவா என்னவா தெரியவில்லை. பாடலை கேட்டு பார்ப்போமா? இதுவும் அந்த பாடல் கேட்போம். முதலில்
1: செவ்வந்தி செவ்வந்தி

அல்ல அல்ல இந்த படம் அல்ல என்று தெரிகின்றது. முத்துக்காளை மூவி திரைப்படம் என்று கூறினீர்கள் அல்லவா, எங்கே அப்படி தேடி பார்ப்போம். புன்னை வன மண்டபுடன் பாடல்கள் ஓடி வருகின்றது, பல பாடல்கள். என்ன காரணம்? எல்லா பாடலையும் கேட்க வேண்டும் என்று விருப்பம்தான், ஆனால் எல்லா புன்னை வனத்தை ஒரே நேரத்தில் கேட்க முடியாதல்லவா. பார்ப்போம் பார்ப்போம், அந்த பாடல் அப்படியும் கிடைக்கும். புல்லை வன முல்லை புல்லை முத்துக்காளை மூவி எங்கே பார்ப்போம். புன்னை வன பூங்கு வருகிறது அந்த பாடல், புன்னை வனத்து பூங்குயிலே. அந்த பாடலை கேட்க நாங்கள் சென்றவுடன் அதற்கிடையிலே அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை கவனிக்கின்றார்கள். விளம்பரங்கள் விளம்பரங்கள் தான் விமரிசையாக நடைபெற்று கொண்டது. ஏனென்றால் லட்சக்கணக்கான ரூபாய்களை டாலர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ பாடல்

சிறப்பான அந்த ஊடல் பாடல் இசை ஞானியின் இசையிலே மறந்த பொழுதே காவிய கவிஞர் என்று கூறக்கூடிய ஒரு இன்னொரு கவிஞர் வாலிபக் கவிஞர் என்று அழைக்கும் வாலியவர்கள் பரிகோர்த்து விட அழகாக இனிய குரலில் நாங்கள் இல்லை என்று எண்ண வேண்டாம், எங்கள் குரல் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் என்று மறைந்து சென்ற பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து குரல் கொடுத்த இனிமையான ஒரு பாடலை கேட்டு மகளை வைத்தீர்கள். ரேவதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் பாடல் கூட இனிமையான ஒரு பாடல், நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்று நினைத்து விட்டால் அது நிறைவேறும் வரை எங்களால் ஆவல் தணிய முடியாமல் இருப்போம். எப்பொழுது கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் எண்ணும் இந்த வேளையில் கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் அன்பு மகள் சியாமலாவுக்கு நீண்ட நாட்களாக இருந்து அது இன்று நிறைவேறியதுடன் ஆனந்தம் பொங்கியிருக்கும் வந்துவிட்டது. அந்த வேளையிலே எங்கு நின்ற போதிலும் எங்களோடு இணைந்து நிலையை விசாரித்து அடுத்தவர்களுக்கும் கூறி பகிர்ந்து கொள்ளும் அன்பு சியாமலா இந்த வானொலி நின்று விட்டதா, வானொலி சென்று விட்டதா, வானொலி வந்துவிட்டதா என்று அவளோடு இருந்த வேளையில் இன்று நன்றாக வந்துவிட்டது என்ற வேளையிலும் கூட அங்கிருந்தும் எழுதியிருந்தார் என்னால் வர முடியுமோ தெரியவில்லை என்று அந்த ஆதங்கம். அப்போ வானொலி வந்த ஆனந்தமும் அந்த ஆனந்தம் ரெண்டு ஆனந்தத்தையும் சேர்த்து எங்களோடு ஆனந்தப்படும் மகம் வண்ணம் பூட்டாத பூட்டுக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது என்று இறைவனுக்கு கருணை கூறும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியும் ஆனந்தத்தை தந்துவிட்டது என்று கூறும் வண்ணமும் இந்த பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது சியாமலா உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் உண்மையிலேயே ஆனந்தம் தந்தது என்று எல்லோரும் விரும்பக்கூடிய வண்ணம் ஒலித்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் மகளே. இப்பொழுது பாடலையும் கேட்டு முடித்தவன் மேலும் ஆனந்தமாக இருக்கும் தொடர்ந்து பயணம் பாதுகாப்பாகவும் மகிழ்வாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு பாடலை இன்றைய நிகழ்ச்சியை தந்து மகள விரும்புகிறோம். அந்த பாடலை மன்னிக்க வேண்டும்,

அந்த பாடலை தந்து மகளை வைக்க வருகின்றார் எங்களுடைய தானாக வந்த சந்தனம் கோவை ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்கள். நாகப்பன் அவர்களே, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் வந்த பாடல். எங்கள் பெயர் சொல்ல பாடும் இந்த வானொலியைத்தான் நினைத்து கேட்டீர்களா, வேறு கருத்தை கேட்டீர்களா தெரியவில்லை. எங்கள் அன்பின் பெயர் கூற ஒலித்து கொண்டிருக்கும் வானொலி மீண்டும் வந்த மகிழ்ச்சியோடு சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல என்று பாடலை தருகின்றீர்கள் அல்லவா, அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் இறுதி பாடலாக தந்து இந்த நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றது அன்பு நாகப்பன் அவர்களே.

சின்ன கண்ணம்மா திரைப்படுத்த பாடலை கேட்கும் வேளையில் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பிறந்தையே அன்பு மகளே என்று பாடிய வேளையில் அந்த மகளாக நடித்தவரை இன்றும் நாங்கள் எத்தனை முறையும் பார்க்கலாம். அவர் யார் வேறு யாருமல்ல, நான் நினைக்கின்றேன் அஜித் ஐயா அவர்கள் மனம் முடித்த சர்மலி சரளினி என்ற அந்த பெண்ணாக இருக்கலாம் அந்த படத்திலே தெரிகின்றது. அவர்தான் எழுதியிருக்கின்றார், ஷாம் இலி என்று எழுதியிருக்கின்றார்கள். அது யார் என்று தெரியாது, அவரோ இவரோ தெரியவில்லை. என்னுடைய தடமாற்றத்துக்கு மன்னிக்க வேண்டும். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் நாங்கள் 30 வருட காலங்களாக பெற்று வளர்த்த இந்த குழந்தை வானொலி MTR என்ற வானொலியை பெற்றவள் மீரா அவர்கள் என்ற உள்ளம் பட்ட வேதனை நான் அறிந்தேன். பிள்ளை போல் வளர்த்து உயிரும் உடலும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு வந்தது, இடையிலே இப்படியான அனர்த்தங்களினால் நின்றபோது எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும். பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை, பொறாதவர்களுக்கு உலகளாம் பிள்ளைகள் போன்று இந்த வானொலியும் உலகளாக இருக்கும் உறவுகளுக்கான பிள்ளையாக ஓம்பி வளர்த்த வேளையிலே, இடையூறு ஏற்பட்ட வேளையிலும் இந்த பிள்ளைகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் தாங்கி இருந்து எங்களுக்கு ஆறுதலும் கூறி மீண்டும் நாங்கள் சந்தித்து கொள்ள வைத்த ஆனந்தத்தையும், எங்கள் பெயர் சொல்ல இருக்கும் இந்த பிள்ளையான மொன்றியல் தமிழ் வானொலியையும் போற்றி பாடல்களையும் தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். வந்த பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சில கூறுகளை நான் கூறியிருப்பேன். எங்கள் வானொலியோடு இணைத்து பொருத்தி பார்த்து அந்த வரிகளுக்கு இங்கே அன்புடன் நாகப்பனையா தந்திருக்கின்றார். பிபி ஷாலினி அவர்களாக நடித்த ஷாலினி அவர்களுடைய சகோதரி ஷாமிலி என்ற பெயர் சரியாக தந்திருக்கின்றார். அவர் நான் அஜித்தினுடைய மனைவி ஷாமிலி ஷாலினி என்று எண்ணினு அவருடன் பிறந்த சகோதரி ஷாமிலி மிகவும் துடுக்காக நடித்திருந்தார். அதிலே சிறப்பான அந்த பாடலை விவரத்தை தந்த நாகப்பன் உங்களுக்கு நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி இடைநிறுத்தப்பட்டு ஏற்பட்ட அனர்த்தம் மீண்டும் அது சீர் செய்யப்பட்டு முயற்சியின் நிமித்தம் என்று எங்கள் மத்தியிலே வந்து ஒலித்து எங்கள் எல்லோரையும் மகள வைத்து இணைய வைத்த இந்த நேயர் நேரம் என்ற நிகழ்ச்சியை கொண்டு வந்ததற்கு நீங்கள் அனுமதித்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு, அநேகம் பேர் இங்கே பதில்களை எழுதி கொண்டிருந்தாலும் எல்லோராலும் வர முடியாததானே, வந்தவர்களை நாங்கள் வரவேற்று நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றி கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றி செல்லும் நேரம் வந்துவிட்டது அன்பு உறவுகளே. இருப்பினும் ஒரு மணி நேரம் ஒரு மணி 38 நிமிடம் என்று காட்டுகின்றது நண்பகல். உங்களுக்கும் 11 மணி 8 நிமிடம் என்று காட்டினாலும் சற்று நீடித்தாலும் அதற்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. வளமை பொருள் கொஞ்சம் நீடித்து கொண்டு போகின்றோம். போனாலும் அவர்கள் பொறுத்து கொள்வார்தான் தானே என்ற எண்ணத்தோடும் அந்த தாராள மனப்பான்மை கொண்ட மொன்றியல் தமிழ் வானொலிக்கு உங்களோடு இணைந்து நானும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து மீண்டும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு போவது போன்று பாடல்களை கேட்டு மகளை வைத்து அன்பு உறவுகளே உங்களுக்கு என் வணக்கம். இந்த இடைக்காலத்தில் ஒரு நாள் எங்களுடைய விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் தளத்திலும் அந்த பாடல்களையும் ஒலிபரப்பி இருந்தோம். அது வந்ததா வரவில்லையா தெரியல, மீண்டும் அது புனரப்பி செய்யப்பட்டு ஒலிக்கப்படும் என்றதை எண்ணிக்கொண்டு இப்பொழுது காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். காற்றலையை கொண்டு வருவதற்கு முன்பு எல்லாம் வல்ல இறைவனிடம் மீண்டும் எங்களுக்கு வல்லமை தந்து எங்கள் வானொலியை வளர வைத்து மீண்டும் துளிர்க்க வைத்ததுக்கு இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் பண்போடும் அன்போடும் கருணையோடும் பக்தியோடும் தெரிவித்து கொண்டு அன்னை தந்தை ஆசான் கண்கண்ட தெய்வங்களாக அவர்கள் முன்னறை தெய்வங்களோடு ஆசானையும் இணைத்து அவர்களை நான் அறிய வைத்து அன்பு தமிழையும் தந்து இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்க வைத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கும் இறைவா இருகரம் கூப்புகின்றோம் மன்றாடுகின்றோம். நாட்டில் இன்னல்கள் வேண்டாம், இந்த அறியாமையினால் அவர்கள் செல்லும் பாதைகளை மாற்ற வேண்டும் சீரமைக்க வேண்டும். எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக வாழ அவர்களுக்கு அனுகூலமாக மீண்டும் பசுமையான ஒரு இந்த பூ உலகத்தை படைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி அறம் காத்து வாழ்வோம், மனிதநேயத்துடன் வாழ்வோம், அன்பு கூர்ந்து வாழ்வோம், சீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று உங்களோடு இணைந்து நானும் அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உறுதி கூறி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டு 7வது மாதத்தின் 22வது நாள்
இன்றைய நேயர் விருப்பம் இனிது நிறைவேறுகின்றது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றோம். வாழ்வோம் வளமுடன், அன்போடு தமிழிலே.

0: நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் தான் மாப்பிளங்கிறத நீ தெளிவா
1: பேசுனியா? சுப்ரி கேட்டுட்ட, நீதானடா எனக்கு தன புள்ள, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையாம உன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது என் நெஞ்சுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஊர்ல இருக்க தரகனை எல்லாம் பார்க்கும் போது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்கன்னு வாய் வாயாம புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும் போது தெளிவா பேசுனியா?
0: இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. சத்திய கலந்தர் மேல தப்பே கிடையாது. மாப்பிள்ள விஷயத்துல குழப்பம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம்.
1: ஐயோ, என் கூட பிறந்த நீங்க இந்த நிலை இவ்வளவு பெரிய பயிர் தூக்கி
0: போனீங்க. வேற நீ வச்சிருக்கிற பாட்டம் உன் கண்ணை மறைச்சிருக்கேன்னு சொல்ல வர்றேன். அன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளைய பத்தி பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் என் பையன்னு சொன்னிய தவிர ஒரு தடவையாவது என் மூத்த குடி பையன் சிந்திராசுன்னு நீ சொன்னியா?
1: பயந்துக்கிறதெல்லாம் பேசாத என்ன, என் சிந்திராக்கு நான் திட்டி முறைதான். சின்ன வயசுல இருந்து என்ன ஆத்தா ஆத்தான்னா திட்டி வந்திருக்கானே தவிர ஒரு தடவை கூட என்ன திட்டி கூப்பிட்டுருக்காண்டா. அப்படிப்பட்ட என் சிந்திராச்ச ஊத்தப்படி பையன் சொன்ன எனக்கு எப்படி என்ன மனசு வரும், எப்படி மனசு வரும்?
0: அர்த்தம்லாம் பேசாரு, சத்திய கவுண்டர் பொண்ணு நல்லா படிச்சவ, உன் வயசுல பிறந்தவனு பட்டத்தை டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என் பையன் என் பையன் சொன்னா சத்திய கவுண்டர் அவன் மாப்பிள்ளை என்ன
1: பாரு? ஐயோ, என் சிந்திராஸ் கல்யாணத்தை
0: கெடுத்துட்டேன்.
1: எப்ப நீ மாப்பிள்ள தெரிஞ்சு போச்சோ இனிமே இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே நிறுத்தி ஆகணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி
0: ஆகணும்.
2: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே புறப்பான் டெலிகிராம் கொடுத்தீங்க. இங்க என்னதான் ஆளுக்கு திருச்சிட்டீங்க, எதுக்காக என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க?
3: நல்ல விஷயம் தான் கண்ணு, உனக்கு கல்யாணம்.
0: ஒண்ணு மனோரிக்கு எல்லாருக்கு மாப்பிடுறீங்க?
2: என் தம்பி டவுன் ரோட்ல நிக்கிறானா, நான் பின்னால வந்துடுறேன். ஒண்ணு அவங்க அப்பாட்ட அந்த கடைதாச்சு கொடுத்துருங்கன்னு ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். எனக்கு படிக்க வராது, கொஞ்சம் பாருங்க.
0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, ஐயா என்னாச்சுங்க?
4: என் குடியே கெடுத்துட்டீங்களே.
0: கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்லி உன் தம்பி எழுதியிருக்கான்.
4: இப்படி ஒரு கேவலத்துக்கு அப்புறம் இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன், இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். என் மானவ மரியாதை எல்லாம் போயிடுச்சு.
0: ஐயா எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. என் தம்பி எங்க இருந்தாலும் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு
5: வைத்தியகரத்தனமா பேசாதயா. கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா?
0: நீங்க எல்லாம் திட்டம் கூட இந்த வேலை செஞ்சிருக்கீங்க.
4: ஐயோ சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது.
0: என்னையா
6: யதார்த்தமா நடந்ததோ எப்படி நடந்ததோ அன்னைக்கு என் பொண்ணோட மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே நிலைமைதான். நீங்க வந்து மனவர்களை உட்காருங்க.

0: எனக்கு கண்ணால
1: அது தம்பி தருதல் நாய் கடைசி நேரத்துல ஓடிட்டான், அதனால நான் கட்டிட்டேன்.
0: அவள் நாசமா போட்டுட்டா.
1: என்ன பேச்சுது?
0: அது இல்ல சித்தாசு, உனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு நான் வயிறு எழுதி சாப்பிட்டல, இப்ப படிச்சு போச்சு பாத்தியாரா?
1: ஐயன் எப்ப இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம தான் உளறிட்டு இருப்பாரு. நீ எது நினைச்சுக்க வேண்டாம், ஏன்னா அவர் கொஞ்சம் லூஸ்.
0: வந்த மருமகிட்ட ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்லேன்?
1: என்ன பத்தி அதான சொல்ல முடியும். கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும்.
0: நான் நிறைஞ்ச பணத்தோட சொல்றேன், எந்த குறைவும் இல்லாம ஆண்டவன் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பான்.
1: குறவனை பிடிக்க போற?
0: அது இல்லடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அவகிட்ட ரெண்டு வாக்கு பேசியிருந்தா.
1: மேல மேல கணக்கு.
0: மர்மகளே, நீ வந்த நேரம் தான், இந்த குடும்பம் எல்லாம் விளங்க போகுது. இவனை பிடிச்ச சனிய இன்னையோட தீர போகுது.
2: உன் பையனுக்கு தான் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில ரெண்டு நாளா விடிய விடிய கண்டு முடிச்சு முதல் ராத்திரி அலங்காரம் எல்லாம் நீயே உன் கையால பண்ணி வச்ச. இப்போ யாரோ அனுபவிக்க போறாங்களே.
3: அம்மாவா சொன்னா நெல்லம்பிங்கிறவன் ஒருத்தன், வரல் சூப்பரவன் இன்னொருத்தன், அந்த இன்னொருத்தன் நாமதான் மகமணி சிங்கராசன். படிப்பறிவு இல்லாத முட்டாளா வளர்த்தேன். அவனை விட முட்டாளான ஒரு பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவன் கல்யாணத்தை நாள் கடத்திக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ வெளியில சொல்ல முடியாத கனவு கண்ட மாதிரி ஆயிப்போச்சு. நாகம் வந்திருக்கிறவன் நல்லா படிச்சவன், விவரமானவன், அதை விட நல்லா வசதியானவன். இன்னைக்கு முதல் ராத்திரி ரெண்டு காம்பினேஷனை ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்ன விடு, எனக்கு இட்லி கடை இருக்கவே இருக்கு. ஆனா உன்னை என்ன சாக்கு புக் சொல்லி முதல் ராத்திரி நடக்கலாம் பண்ணுவோமா?
4: வேண்டாம், வந்திருக்கவனுக்கு ஆரம்பத்திலே சந்தேகம்.
3: அது சரிம்மா, முதல் ராத்திரி நடந்துச்சுன்னா நமக்கு இருந்து வச்சு.

0: முதல் ராத்திரினா எவ்வளவு சந்தோஷமா நடக்கும். பாவம் ருக்மணி அதிர்ஷ்டம் கட்டவா.
1: என்ன பேசுது?
0: அதுக்கு இல்லம்மா, கல்யாண பந்தல்ல ருக்மணி கட்டிக்க போறோம் ஓடிட்டானு ஊரே சிரிப்பா சிரிச்சது. இந்த புண்ணுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். வேறொருத்தியா இருந்தா நேரம் காயத்துல தொங்கிருப்பா, எப்படியோ தாக்கு பிடிச்சிருக்க. அப்போ
1: அடடா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா,
0: உள்ளதானே சொல்றேன். ஆமா, பொறுத்த இருந்து ருக்மணியப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஏமாக கல்யாணம் நடந்து முடிச்சுட்டாலும் ஏமா போனது போனதுதான், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இங்க முதல் ராத்திரி, அங்க அவங்க பொண்ணுக்கு என்ன நிலைமையோ.
2: ஏங்க என்னது உங்களுக்கு? அட, எதுக்கு இப்படி தேதி முடிக்கிறீங்க? சாரியா போட்டு போங்க. யோ,
3: புதுசு உள்ள பெண்ண பழக்கம் இல்ல, உள்ள போறதுன்னா கைகள்லாம் விடவட நடுக்குது.
2: அது சரி, உங்களான தவறு அடிக்கிற உத்தியோகத்துக்கு கூப்பிடுறாங்க. முன்ன பண்ண பழகாம போயிட்டோம்ல, என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு. உள்ள போனீங்கன்னா பூ வாசனை ஜெண்டு வாசனை பும்முன்னு அதுல ஒரு இது வந்துடாது உங்களுக்கு. புறப்படுங்க, என் அவசரம் கூட உங்களுக்கு இல்லையே.
3: சரி சரி, புறப்படுறேன்.

0: நீ கட்டிக்கு போற மாப்பிள்ள அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல.
1: நீயா? அதோ அங்க ஒரு எருமை கட்டி வச்சிருக்க கருகருன்னு, அதுவும் நீ ஒண்ணியா?
0: மனசு குடுத்த வாழ்க்கைங்கிறது சில நேரங்கள்ல தானா அமையும், சில நேரங்கள்ல நம்ம தான் அமைச்சுக்கணும். நான் ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா உங்க காலத்துல மூணு முடிச்சு போட்டுருல. என்ற தம்பி பண்ண தப்புக்கு பிராய சித்தமா முதல் முடிச்சோம். மணவரையில் உட்கார வச்சு பொண்ணு மறுபடியும் எந்திரிச்சா மானக்கேடு ஆயிருங்கிறதுக்காக ரெண்டாவது முடிச்சோம். எனக்கும் உனக்கும் ஏனு வச்சா கூட ஆட்டாது, ஆனா அமைஞ்சிருச்சு. பின்னால நமக்குள்ள சண்டை திருவதும் வந்துடக்கூடாதா சாமியினும் மூணாவது முடிச்சு போட்டேன். ஆயிப்போச்சு, மெல்ல மெல்ல மனசு தேத்திக்க. வேற என்ன சொல்?

0: ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு.
1: பை
0: தி பை, மிஸ் மாஸ்டர் மிஸ்டர் ஷேக்கர்.
2: ஹலோ,
0: ஐஏஎஸ் ஆபீசர், டெல்லியில சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டரியா இருக்காரு. உன்னோட கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, ஊழல எந்த ப்ரோக்ராம் என்னால அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப பிஸியா இருக்கிறது தான் இல்லீங்களா?
2: சரியாதை விடு.
0: ஆனா உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு
3: இருக்காரு?
0: குடும்ப கட்டுப்பாடா? நாடு எவ்வளவோ முன்னேறிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டா போகுது, இதுக்கு போய் இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு
2: இருக்காங்க. இந்த மாதிரி முரட்டு வைக்கணும் எல்லாம் சர்வ சாதாரண. அதோ அந்த பச்சை துண்டு கட்டிட்டு இருக்கானே, அவன் தான் இதுல எக்ஸ்போர்ட் போல இருக்கு.
0: சொல்ல மறந்துட்டேனே, நானும் என்னோட ஹஸ்பண்ட் ஹனிமூன்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஃபாரின் ட்ரிப் 10 டேஸ் பார்த்தாது, ஒன் மந்த் தங்கலாம்னு சொன்னேன். ஐயோ சாசிச்சராச்சு, டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னடி பண்றது, பேட் லக்.
2: ஆமா, உங்களுக்கு கூட புதுசா கல்யாணம் ஆச்சு, நீங்க என்ன ஹனிமூன் கிளம்பலையா?
3: வாங்க வாங்க. உலகால முக்கியமான சோழியா இருந்தேன், அதான் உடம்புல வந்து தெரியாம போச்சு. அப்புறம் இப்ப விசாலஜி ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது, அதான் எழுதி போட்டேன். சாப்பிடுங்க. அடடி, நீ கருப்பி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டியது இல்லைங்க, இது சும்மாவே எனக்கு ஏன்னா ஜீம் எழுதி பாருங்க. அதனால தேனி இது ஒண்ணு நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க.
2: அட அது இல்லையா, போட்டு உறிஞ்சு குடிப்பாங்களா? அது
3: உள்ள அடடி, இந்த பைப்பு இந்த குழாயை சொல்றீங்களா? அது வியாபாரிகிட்ட தான் இருக்கும். சரி இருங்க, ரெண்டு லோட்டா பிடிச்சு தந்துடுறேன், அது உங்களுக்கு சௌரியமா இருக்கு.
2: இந்தியா ஏன் முன்னேறலாம்? இது மாதிரி ஆனால் தான் லோட்டாங்கிறா, உரமரங்கிறா, ஜோலிங்கிறா, ஆதிவாசிக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு?
0: அது பரவாயில்லைங்க, டான் சொல்றதுக்கு கருப்பட்டிங்கிறா. ஏண்டி டவுன்ல படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்காரங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ற?
2: சரி சரி, டைம் ஆச்சு, ஏர்போர்ட் இங்க 40 கிலோமீட்டர்.
0: ஐயே சாஃபிசர் அவசரப்படுறாடி, உன் புருஷனுக்கு கூடி பாத்துட்டு போயிடுற. அவர் வெளியூர் போயிருக்காரு.

0: இருந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு கையில வாங்க மடர் மடர் என்றாலே நாலு அடி அடிங்க. உங்க நல்ல மனத்தை புரிஞ்சுக்காம வந்ததும் வராதும் அவங்க வயங்கிட்ட நான் தாங்க கோல் மூட்டி
1: வச்சேன்.
0: தோட்டத்தில் இருக்காரு
2: போட்டவன் அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கணவன் கட்டிக்கிட்ட. அப்ப எனக்கு பொழுதுனைக்கு அதை குத்தி குத்தி காமிக்கிறேன். எப்போ என் பொண்டாட்டி நான் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அப்பவே வாசல்ல போய் தலகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டேன். வெளியே தெரிஞ்ச வெக்கங்கிறதுக்காக வெட்ட விடியா இருந்துச்சு நான் காட்டுக்குள்ள ஓடிடுவேன். யாராச்சும் கேட்டா கூட என் பொண்டாட்டி இப்படி முதுகு தேய்ச்சி விடுவா, அப்படி காப்பி வச்சு கொடுப்பா, இப்படி கையமுக்குவா, அப்படி காலமுக்குவான்னு பெருமையா பீத்திக்கிட்டு
1: இருந்தேன்.
2: அதான் நேத்தே பேசிட்டியா, வீட்டு வேலைக்காரன் வெளியூர் போயிருக்காங்க. எப்பவும் வெளியே கிராப்ப பாக்காத உள்ள மனசை பாருடி. கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையோட உன்ன கையை பிடிச்சிட்டு கட்டில படிக்க எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா இது வரைக்கும் நான் செஞ்சிருப்பா
1: செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
2: என்ன வெக்கங்க தாம்பல நினைச்சியா?
1: மாமா மாமா நீ எட்டடா மானம் போட்டடா.

0: என்ன காணாத கண்டுட்டீங்க இந்த ஆட்டம் போடுறதுக்கு ஏனங்க?
1: அட கோட் ஃபேஷன் ராஜ், புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாமே இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யதான் செய்வாங்க.
0: ஐயோ நங்க, நீ நினைக்கிறாப்ல எந்த கூத்து உள்ள நடக்கல.
1: அடியாத்தி, பாத்தியில தண்ணி விடுறதுக்கு முன்னாடி போன ஆளு பாதி காடு நிறைஞ்சிருச்சு, உள்ள ஒண்ணுமே நடக்கலீங்க.
0: ஏனங்க நான் சொல்றேன், என் மேல உங்க நம்பிக்கை இல்லையா?
2: பெண்கள் அதுவும் மாமா, நான் வேண்டாம்னு சொன்னேன், நீங்கதான் கால குழப்பமா மரவா இருக்கும் வாடுன்னு சொன்னீங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா போயிடும், சேலை கூட கசந்து போச்சு. அப்படிதான் காயம் ரொம்ப குறும்பு. சொல்ல மறந்துட்டேன் மாமா, நேற்று முன்னக்கு வந்த மாதிரி 6 மணிக்கே வந்துடாதீங்க. அப்ப மாமா தப்பா நினைப்பாங்க, வரும்போது ஒரு 9 மணிக்கே பாத்துவாங்க. மல்லிகை பூ அளவு வாங்கிட்டு வாங்க. என்ன அவர் மறந்தாலும் மறந்துருவாரு, நீங்க கொஞ்சம்
1: இங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா, நானே முன்ன இருந்து எல்லாம் ஏற்பா. இத பாரு, எனக்கு ஒரே மகன் சிந்திராஸ் தான், நீ என்னைக்கா செத்து போயிட நான் முடிவு பண்ணிட்டேன். என் கண்ணும் நடை நிக்கல
0: பாருமா, உங்களோட நான் ஒண்ணும் வசதியில குறைச்சாலும் இல்ல. உங்களுக்கு தங்கரம்னா சொல்லுங்க, உங்க மகன சிங்கப்பூர் கூட்டு போய் விட்டுற மாப்பிள வச்சுக்கிறேன்.
1: என்ன எதுக்கிற மாதிரி?
3: என்ன அத்தா, நீ மாலையும் எழுத்துமா வந்திருக்காங்க, வாச நிக்க வச்சு அது இதுவும் பேசிக்கிட்டு. அத்த அவங்களை உள்ள கூட்டு போவ.
1: அதெல்லாம்
0: ஒண்ணும் வேண்டாம்.
3: என்ன சம்பந்தி? அத்த கூட்டு போய் ஆர தேடுங்க.
1: வாமா வாங்க.
0: பாருங்க, எனக்கு சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் பேக்டரி இருக்கு, என் பொண்ணு இந்த குடிசையில் வாங்குற அவசியம் கிடையாது.
1: ரப்பர் பேக்டரினா அவர் 10,000 பேர் வேலை செய்வாங்க.
3: என்ன மாமா, நீ
1: சுத்தி எவ்வளவு தேவை? கணக்கு போட்டு பாத்துக்கலாம்.
3: பாருங்க, வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணா பெத்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யும். பெரியவங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாங்க உள்ள போய் பேசி.
4: அண்ணே, ரூம்ல ஃபேன் ரிப்பேர், ஒரே புழுக்கமா இருக்கு, எப்படி இருக்கிறது?
3: இரு வந்துடுறேன். விளையாடுற நீ
1: யாரு? நீங்களே மாமா.
3: உங்ககிட்ட பேசிக்க எனக்கு நேரம் இல்ல, ஒத்து பேன் எடுத்துட்டு
1: போனோம். சொல்லுங்க.
3: போதுமா,
1: இந்த ஃபேன் எங்க எடுத்து போறீங்க?
3: என்ற தம்பி ரூம்ல இருக்கிற ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னைக்கு அவனுக்கு முதல் ராத்திரி, பாவம் சின்னஞ்சிருக்குக, புழுக்கமா இருக்கும், காத்தோட்டமா இருக்குன்னு எடுத்துட்டு
1: போறேன். அது இல்லடா, அது மட்டுமே சின்னஞ்சிருக்குங்க, நாம கேடு கட்டுங்க இல்ல. இத பாருங்க, இன்னைக்கு எங்கேயும் முதல் ராத்திரி புழுக்கமா இருக்கும், எனக்கும் காத்தோட்டம் வேணும்.
3: உங்க புருஷனா வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்க புழுக்க வரும் காத்தோட்டம் வேணுங்கிறதுக்கு?
1: இப்ப அவர் உள்ளூர் வந்துட்டாரு,
3: வந்தாலும் ராத்திரி பூரா வாசல் தான் படுத்துக்குவார்.
1: காலையில் இப்படிதான் பேசுவீங்க, ராத்திரிக்கு வாங்க பாக்குற உங்க தம்மா தருக்கு.
3: நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ என்ன கிட்ட ஏனா குடமாவே பேசிக்கிட்டு இருக்க.
1: என்ன ஏனா குடம்? இந்த வீட்டுல நியாயம் தர்மம் ஒண்ணு இல்லையா?
3: இப்ப எப்படி சத்தம் போடுற?
1: என்ன சத்தம்ங்கற? இந்த வீட்டுல 2 மருமக இருந்தா 2 பேருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும். அது இல்லாம இந்த ரூம் பிளான் எடுத்துருப்ப, அந்த மருமக ரூம்ல வச்சா என்ன அர்த்தம்? நானும் வசதியான வீட்டுல வந்தவன்.
3: சத்தம் போடாதே, வந்தவங்க முன்னாலே மான மரியாதை எல்லாம் போயிடும்.
1: எனக்கு என் புருஷன் சொல்ல,
3: இப்ப உனக்கு என்ன
1: வேணுங்கிற? மரியாதை அந்த ஃபேன் எடுத்துட்டு அங்கேயே வச்சிருங்க. வெளியா
3: இந்த பேன் இல்லைன்னா கோபாலம் கடையில 900 பேன் இருக்கு. இன்னைக்கு ஒரு 5-6 பேன் வாங்கிட்டு வந்து என்ற தம்பி முதல் ராத்திரிக்கு மூளைக்கு மூளை வச்சு விட்டு ஆடலாம் இல்லையாப்பா.
1: நீங்க எங்கேயும் என்னமோ சரி, அந்த ராத்திரிக்கு மட்டும் நேரத்தோடு இங்க வந்து சேர்ந்துரு. நான் ஒரு செட்டப்பட இருக்கு.
3: செட்டப்பா? ஓஹோ, அப்படி ஒரு கணக்கு இருக்கியா? இன்னைக்கு என் தம்பி முதல் ராத்திரிக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ண போறேன், அதை பார்த்து வயிறறிஞ்சு வெடிய வெடிய நீ தனியா படுத்துட்டு பூ.
4: ஏனுங்க, உங்க தம்பி முதல் ராத்திரிக்கு நீங்க சொன்ன எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாம் சரியா இருக்குங்களா? வர வர தமிழ்நாட்டுல எங்க எது கடி விடுன்னே தெரிய மாட்டேங்குது.
3: என்னதையே தெரிய மாட்டேங்குது? ஆப்பிள ஆரஞ்சு பூவெல்லாம் 2 கூட வாங்கிட்டு சொன்னல, ஒவ்வொரு கூட தானே வந்திருக்கு. மீதி காசு என்ன பண்ண?
4: அரை வாங்கிட்டு வந்தது என்னமோ 2 கூட தானுங்க. உங்க சம்சாரம் அவங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு கூட எடுத்துக்கிட்டாங்க.
1: உங்களுக்கே
4: நல்லா இருக்குதா? அந்த அம்மா எவ்வளவு அலங்காரத்தோட உள்ள காத்துட்டு இருக்காங்க, உங்க வாட்டுக்கு வந்து இப்படி வெளிப்படுத்துட்டு என்னங்க அர்த்தம்?
3: நீ சும்மா இரு, அன்னைக்கு நான் அவளைதான் உள்ள போனேன், அவன் மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சு என்ன திருப்பி அனுப்பல. இன்னைக்கு அவளுக்கு ஒரு நிதுனா மட்டும் நான் உள்ள போகணுமா? அவ என்ன அலங்காரம் பண்ணினாலும் சரி, அதுக்கெல்லாம் மயங்கறாளே.
4: என்னமா சொல்ல வந்தீங்க?
3: மறந்து போச்ச?
4: அதுதான் மயங்கறாள் இல்ல, மெய் மறக்கறாள்.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
1: மச்சான், மச்சான்,
3: யோ யாரையும் கூப்பிடறாப்ல இருக்கு யாருன்னு கேளு.
2: திரும்பி பாருங்களே மச்சா, நான் எப்படி சேலை கட்டிருக்கேன்னு திரும்பி ஆகல. உங்க கையால எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சேலை திருப்பி எடுக்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போடல.
3: இந்த வாரப்புல நீ என்ன போட்டாலும் சரி போனாட்டும் சரி, நான் இன்னைக்கு விரதம் தான்.
2: எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்? எனக்கு எதிரியும் நீதாயா?
3: நீங்க அவங்களே வேற இடத்துல சொன்னாங்கன்னு சாயந்தரமும் உங்க வீட்டு விவரமா சொன்னல, நீ பேசாதயா. இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க ரொம்ப அவசரப்பட போறீங்க, நான் வர்றேன். யோ, இத பாருங்க, இங்க ஒரு விஷயத்துல எஜமான் இல்ல. அந்த சாமியே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் வர்றேன். போயிரு நீங்க. அதான் போயிட்டது இல்ல, அவ்வளவு வாய்க்குள் போய் போச்சா? நீ என்னடி சொல்ற?
2: பண்ணை ஆளுக்கு இவ்வளவு இருந்தா பண்ணாடிச்சுக்கு எவ்வளவு இருக்கணும்? இத பாருயா, ஒன்னு ரெண்டு மூணுன்னு பத்து வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாகணும். இல்ல மாச கணக்குல விரதம் தான். ஒன்னு
3: தேவையில்லை.
5: என்ன
3: கையில் பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாயில் வச்சு நல்லா ஊருங்க.

நதிக்கிருந்து அவசியாலயத்தான் செய்தி குடிச்ச பாவம் ஒன்று நானும் விட்டு ஆனா புத்தி கடிக்க காவி குடிச்சேன். சின்ன பொண்ணு என்ன திருந்து அவசியாலயம்

0: பாட்டு பாடுமா அந்த ராகத்தை வச்சு உரப்பூடி நான் தான் தான்.
1: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ நாகமணி பாத்தியா, நேத்து உன் பிள்ளைக்குதான் முதல் ராத்திரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அங்கேயும் கூத்து நடந்துருச்சு. ஒரு நாள் ராத்திரிக்கு இப்படி ஆட்டமும் பாட்டமும் கச்சேரினா இனி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதோ? நாகமணி என்ன பேச மாட்டேங்கிற?
2: நேத்து ஒரு ராத்திரி தான் பூனை ரசிக்கன்றிருக்கு, இன்னையில இருந்து பட்டினி போட்டுறேன்.
1: எப்படி எப்படி
2: நட சொல்ற?
3: இந்த
4: வீட்டுல ஒருத்தர் தவிர எல்லாரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
3: ஒருத்தர் இல்லைங்க, ரெண்டு பேரும் தவிர
4: இன்னொருத்தர் யாரு?
5: என்னைக்காவது இவளுக்கு ஒரு கல்லால நடந்து வர்ற பொண்டாட்டியாவது இவள் கண்ணை திறக்க மாட்டாளாகிற நம்பிக்கையிலதான் இத்தனை காலமா இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கு. உள்ள கையெடுத்து தும்புற தாய் என்ற மகள் சின்றாங்க, எப்படியாவது கரையேற்றுமா?
4: சும்மா வெளியே பண்ணிட்டு இருக்காதுங்க, குறைய விடுங்க. உங்க வாழ்க்கையை குட்டிட்டு வர போச்சு, அதை பத்தி பேசுங்க. சும்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா எப்படி?
3: எதா இருந்தாலும் கட்டல போய் படுத்துக்கிட்டே பேசலாம்.
4: ஐயோ இத பாருங்க, நான் பேச போறது முக்கியமான குடும்ப சமாச்சாரம்.
3: நானும் முக்கியமான குடும்ப சமாச்சாரத்துக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
4: ஏதாவது சொன்ன புரிஞ்சுக்கிறாளுன்னா பரவாயில்ல.
3: ஓஹோ ஏண்டி, என்ன எதுன்னு தெரியாம இருந்தால நேத்து நீ தான் உசிக்கோட்ட. இன்னைக்கு நான் ஒரு இதா வந்திருக்கும் போது நீ பாட்டு குறுக்கு திரும்பிட்ட, என்ன அர்த்தம் அதுல? இன்னைக்கு நான் வாசலையும் போய் படுக்க முடியாது, ஏன்னா கட்டளை தூக்கி மண்ணாங்கிட்டு கொடுத்துட்டேன். அதான் நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ, பரவாயில்ல. இன்னைக்கு நான் வெடிய வெடிய கூப்பிடப்படுத்துக்கிறேன் பாரு.
4: புருஷன் பொண்டாட்டினா ராத்திரி மட்டுமே உலகம் நினைக்கிற மனுஷன் கிட்ட என்ன பேச முடியும்? சரி சரி கட்டில படுத்தாச்சு.
3: எனக்கு
4: வருது பாரு.
3: கருத்து காது மூக்குன்னு அங்கங்க செயின் ஜிமிக்கா மாட்டிட்டு இருக்கே.
4: ஆமாமா, எனக்கு எவ்வளவு அரிசி இருந்தா கூட உங்களுக்கு அந்த பகுதி மட்டும் குறைச்சல. எனக்கு எதுவுமே கட்டி போறதில்ல, எல்லாம் அப்படி அப்படியேதான் இருக்கும். குத்துட்டும்
3: உள்ளு காட்டுல சுத்தலவன், இந்த குத்தல என்ன என்ன பண்ண போதும்?
1: சிந்தாசு சிந்தாசு,
3: ஆட்டா
1: வந்து இங்க வாப்பா.
3: ஆட்டா, நானே என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா கலந்து பேசிட்டு காத்தா, அவசியம் வரணுமா?
1: நான் எப்ப குத்தாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன். கொண்டாடி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேட்கிறேன்.
3: இல்ல இல்ல வந்துட்டா
4: எந்த நேரத்துல போறது இல்ல, பேச போறீங்க?
3: இது முக்கியம் தாண்டே, அண்ணா அப்பா கூப்பிடுறாங்க, நான் போகணும். ஐயோ நீ தூங்கிறாத, அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறா. அப்பா
1: என்ன கட்டில போய் படுத்துக்கப்ப.
3: பிள்ளை ருக்கு, ஆத்தா ரூம்ல படுத்துக்கிறா, நீ வா, நம்ம ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்குவோம்.
1: இல்ல சிங்கா, நீ மட்டும் படுத்துக்க.
3: அப்பா நீ என்ற வீட்டுக்காரி,
1: இது ஆடி மாசம், புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்காக, நீ மட்டும் படுத்துக்கப்ப.
3: ஏனாத்தா நல்லா தெரியும், என்னைக்கு ஆடி பிறந்ததா?
1: நல்லா தெரியும்.
3: நீ நம்ம வீட்டு கேலண்டர் பார்த்து சொல்லிருப்ப, நம்ம வீட்டு கேலண்டர் தெரியலாத்தா?
1: சரியா இருக்கு, எனக்கும் நல்லா தெரியும்.
3: ஏனாத்தா ஒரு நாள் முன்ன பின் இருந்தா பரவாயில்லையா?
1: ரொம்ப தப்பு, பேசாம பேப்பாடு.
3: ஒண்ணு பண்றேன், நான் போய் ரூமுக்குள்ள ருக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கிறேன்.
1: பேச்சோட நிறுத்திக்கிறியா?
3: கஷ்டம் தான்.
1: அப்ப போய் படு.
3: சரி, என்னவோ பேசணும்னு சொன்னியா பிள்ள, இப்ப பேசி கேக்குறேன்.
4: இத பாருங்க, நீங்க தினம் சாமியை கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்தாவை தான் சாமியை நினைச்சு கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஆத்தாவும் நீங்க நினைக்கிற மாதிரி யோகியமான பொம்பளை இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களோட பொம்பளைன்னு சொல்றதை விட காட்சிசின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க மூத்த குடிப்பையன், சொத்து கூட உங்க பேர்ல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுல உங்க படிப்பை கெடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்க அப்பா கேட்டுடுவாரோங்கிற பயத்துலதான் அவருக்கு பைத்தியங்கிற பட்டம் கட்டி மூணு உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கும் வராது. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷயம் சொல்லுவாங்க, ஆனா உங்க ஆத்தாளுக்கு பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, திருற மூச்சு எல்லாத்துலயுமே விஷயம் தான். உங்க காசு பணம் கொடுத்துலங்க, நீங்க நல்லா இருக்கும். அதே முக்கியம், ஆளுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உங்க அத்தை மாமா ஆத்தா எல்லாத்தையும் வீட்டுக்கு அமைச்சிருங்க.
3: இன்னொரு தவாய ஆத்தா பத்தி ஏதாவது பேசுனேன் உங்க கூட பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்.
1: அங்க என்ன பார்த்தோம்
3: என்ன
1: பாரு, அந்த பொண்ணு கண்ணெல்லாம் கவர்ந்துருக்கு.
3: இது இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சாத்தா? முந்தானத்து வந்தவ உன்னை பத்தி என்னென்ன வார்த்தை தெரியுமா? நீ பொங்கலையே இல்லையா, ராட்சசியா. உன்னாலதான் என்ற வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சான். என்ற படிப்பை கெடுத்தது நீதாங்கடா, அப்பனுக்கு பைத்தியார பட்டம் கட்டது நீதாங்கடா, அது மட்டும் இல்லாத்தா என்ற சொத்தனை அனுபவிக்கணுங்கிறதா தான் இத்தனை நாள் என்ற கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்தியா.
1: அவச்சாரம் அவச்சாரம், இந்த கல்யாண சந்தர்ப்பத்தில் நீ ஏதாவது செஞ்சியா ஆகணும்.
2: இதெல்லாம் பெருத்துப்படுத்தாதீங்க, நான் அவனை மருமகனா நினைக்கல மகளாத்தான் நினைக்கிறேன்.
3: கேட்டேடி, இதுதான் என் ஆத்தாளோட பெருந்தன்மைங்கிறது.
2: சின்ராசு, அது உலகம் தெரியாத குழந்தைப்ப, யாரோ ஏதோ சொல்லிக் கொடுத்து மனசு கெடுத்திருக்காங்க, போனா போது மன்னிச்சு விட்டுருப்பேன்.
3: என் ஆத்தாளை பத்தி நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு மரியாதை ஆத்தா கால் விழுந்து மன்னிப்பு கேட்க என்று யோசிக்கிறேன். இப்ப நீ கால் விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் தயவுதாச்சின் பார்க்க மாட்டேன், உங்க வயிறு விட்டு கணிச்சிருவாங்க.
1: நான் சேர்த்துக்குள்ள நடந்த புருஷ பொண்டாடி சமாச்சாரத்தை எப்ப நாலு பேர் நடுவில் கொச்சப்படுத்தினீங்களோ, இன்னும் நான் இங்க இருக்க போறதில்லை, இப்பவே கிளம்புறேன். மறுநாளே ஜீவனை பிடிச்சிட்டா, தேவனைப்படுத்திட்டா, சிங்ராஜி தேவனைப்படுத்திட்டாரு, இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்திட்டாரு. சிங்ராஜி இறங்குகிறார்.
3: ஏல நின்ற இவ ரோசமா கிளம்பணிய போக வேண்டியதானே. மம்பட்டி பிடிக்கிற கை மாட்டு முதுகுல தட்டினாலே உட்கார்ந்து அவளை போய் அஞ்சாறு அரைஞ்சிட்டேன். காலையில் எந்திரிச்சு சோறு தண்ணி சாப்பிட்டாலே இல்லையா தெரியல, என்ன விட்டா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்க வேண்டாம், பொறுக்கிட்டே இருக்கீங்க பேசுறதுக்கு இல்லையா?
6: ஐயோ, என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. யோ, கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்காரன் நீங்க என்ன பண்ணணும், அந்த பொண்ணு கிட்ட போய் அம்மா கோபம் இருக்கிறத தான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தால பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம். சரி விடிய, சாயங்காலம் சித்தோடு சந்தைக்கு போய் அஞ்சாறு சுங்குடி சேலை பிடிச்சிட்டு வந்து ராத்திரியில ரகசியமா கொடுத்து புசு புசுன்னு போய் சமாதானப்படுத்த போறேன் இல்லையாப்பா.
3: இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்லையா நிக்கிறாங்க. பாலத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு
6: ஆட, நான் இப்பதானே சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க.
3: அது இல்லையா, காலையில இருந்து என்ன கொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், இப்ப இலைய
1: எடுத்துட்டு வா.
3: ஏன் என்ற கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும். எல்லாம் சரி, மனசு தொடரா பிளக்குது, ஆனா என்ற ஆட்டாளை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: கவலைப்படாது, உங்க ஆட்டாவை பத்தி மட்டும் இந்த வீட்டுல எல்லாரும் பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யாருக்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க.
3: சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா, ஏதோ விசேஷம் சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்டா?
1: தப்ப நினைச்சுக்காத.
3: ஐயோ,
1: என் புருஷ ராணி பகல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அப்படி இருக்கு
3: உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆயிரம் தான் ஆளுக்காரா இருந்தாலும் வயசுல பெரிய மனசு இல்ல, நீ பாட்டுக்கு மனாந்த கை நீட்டி எடுத்து என்ன பண்ண வேண்டாம், என்ன தப்பு பண்ண?
6: அப்பப்ப ஆளாளு கிடைக்கிறாங்க, அது மட்டும்தான் தெரியுது, காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்?
1: நான் சொல்றேங்க, இந்த ஆள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனால தான் நெல்லு கூட தீ பிடிச்சி இருந்திருக்கு.
3: இது நெல்லு கூட தீ பிடிச்சி இருந்ததா?
1: ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு கூட தீ பிடிச்சி இருந்திருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் வெள்ள வந்து பிடிச்சி வெள்ள எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சி பம்பு கிட்ட எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு
3: நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன தோட்டத்தில் ஒரு தவாவும் நெருப்பே பிடிச்சது இல்லையா?
1: அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, கணக்கு புக்கில் அப்படிதான் எழுதிருக்கு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டம்.
6: உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான பொண்ணேன்னு போட்டிருக்குங்க.
3: யோ, கணக்கு இந்த கணக்கு நோட்டுல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி?
6: தென்குடோ
1: அங்க என்ன பாருங்க, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி.
6: நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ₹2 லட்சம்.
1: என்ன படிக்கிற?
6: நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ₹2 லட்சம் எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சிங்ராசு.
3: இந்த கேப் மரத்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், என்ற வீட்டுக்கார நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா, நெஜமா நெல்குடோன் தீ பிடிச்சதா?
6: அது அது வந்து
3: இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். ஏ மன்னாகட்டே, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க, இது ஆன சோழ துப்பாக்கி, இதுக்கு தான் ஒழுங்கான பதில் கிடைக்கி இந்தாங்க. மரியாதையா உண்மை சொல்ல, நெல்லுபுரம் தீ பிடிச்சது வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் எடுத்திருந்தேன்?
6: ஐயோ, சத்தியமா நான் திண்டவே இல்லைங்க, கணக்கு எழுதுறது மட்டும் நான் காத்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அவங்க எங்க மாமா பாக்குறீங்க? மாமா இப்ப நீ மரியாதைய பக்கத்துல வரல, தைவராஜனையுமே பார்க்க மாட்டேன், சுருணாய் சுற்றமா சுட்டுருவேன். எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்த, போய் கணக்கெழுதி லட்சக்கணக்கில் காசு
0: திட்டிருக்காரு. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில் எழுந்திருச்சு விளக்க போட்டு படுக்கையை பிடிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். மேல இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
2: ஏதோ நடந்ததே நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா.
6: நீ சொன்ன சரியாத்தா.
4: இது பாருங்க, உங்களே மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி, அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை கவனம் செஞ்சிருக்காரு. இவர் எப்படிங்க மன்னிக்கிறது?
6: கரெக்ட் ஆத்தா, நீ ஓட முடியாதவ, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு, திருநகாசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க?
7: இப்ப நான் திரும்பிட்டேன், கையின் கழுவமா சிக்கிறதுக்கு அப்புறம் இனி கவர நாடகம் ஆடுறது உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கச்சிடு. இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேசுல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்பதி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நகா பொய்தான் கிடையாது. சுருக்கமா சொல்ல போல ஒரு புத்தக்காரு இந்த அடியானே. நம்ம
6: உள்ள பாம்பு பாம்பு உள்ள பாம்பு
7: ஒருவள பாம்பா. ஐயோ ஐயோ,
6: என்னங்க சண்டை
5: சின்ராசு? படுக்கையில பாம்பு வந்துருச்சு.
7: என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு வந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு.
5: சின்ராசு பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன படுத்துக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடும். பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கூட.
6: மன்னகட்டே, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி.
7: படுக்கையில பாம்பு இருக்கிறது
5: கொஞ்சம்
7: ஒரு
5: மருமம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு.
6: என்ன சொல்லிவா மாமா?
7: சின்ராசு, இவ்வளவு நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்ட இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ இனி இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம்.
6: கொஞ்சங்க மன கட்டிங்களா, இந்த படிக்க வாங்கி சரி கடிச்சு போடுவாங்க.
5: நான் சொன்ன அந்த கட்டுக்கிறீங்களா இதுதான்ப்பா, ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னாங்க எங்க சண்டைக்கு உருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன்.
6: ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துலேருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பா. இவ்வளவு காசியும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லையான்னு சொல்லி வாய் கூசம் போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல.
4: எனக்கு தெரியும், இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாலே போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டைக்கு முட்டை தட்டலாம்னு சொல்றீங்க. அதானே?
2: அது இல்லம்மா.
4: ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்பணி சம்பளம் குத்தி கழுவு மேல ஏற்றி வீட்டு மட்டும் துரத்தலாமே முடிவு பண்ணிட்டீங்களா?
6: ஏய், அப்படி எல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீ ஒருத்த. நாளில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா
5: சொல்லு.
6: தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ, நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிருவேன்.
7: தேங்காய உரிச்சிருவேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு, உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா?
6: நீ ஒருத்தனையே அனுபவி.
5: சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆட்டா கிட்ட கொடுக்கும்.
4: கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி எவ்வளவு இருக்கா? நீங்க பாட்டுக்கு எதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் எதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க மாமா ஆத்தா தலைமையில பெரிய கல்லு தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்?
8: அஜிஜோ
4: நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா?
8: சிச்சே எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்த கொண்டு போய் நீயே பத்திரமா வை.
4: சரிங்க அத்தை இதை கொண்டு போய் பத்திரமே வச்சுக்கிறேன்.
9: ஆறே முக்கா லட்சம் பத்திரம்.
8: அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா இப்ப எதுக்கு சும்மா நின்றுருக்க?
9: நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும்.
8: இப்ப என்ன மணியாடுற வேலை இருக்கா?
9: அப்படிதான் என்ன
8: அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி.
9: மணியாடுறதுன்னா என்ன?
2: சோழியம் குடி நீ சும்மா ஆடாது. நேத்து நீ அவ்வளவு பயபக்தியா கால விழுந்தப்பவே சந்தேகப்பட்டேன். ரொம்ப நல்ல நாடகம் அடித்த.
4: முன்ன முன்னாலத்தானே எடுக்கணும். அதனால்தான் உங்க வழிக்கே வந்துட்டேன்.
2: என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரத.
4: சர்வ ஜாகிரதையா இருக்கேன். ஏன்னா நமக்குள்ள ஆடு புள்ளியாட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காலம் எப்படி நகர்த்த போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க.
2: அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை அவசரப்படாதமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா.
10: தேவையில்ல. எங்க அப்பா என்ன ஒண்ணு இல்லாதவரா? சிங்கப்பூர்ல ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் நான் போய் நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் செய்வாரு.
2: தயவு செஞ்சு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துமா. உன் கால வேணாலும் விழுறேன்.
8: அதா உனக்கு என்ன புத்தி கத்தி கேட்டு போச்சா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவ கால போய் விழுகிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு?
10: என் வீட்டுக்காரர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. பட்டணத்துல ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். அதுக்கு உங்க ஆட்டம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சின்ன சம்பாத்திய சொத்து, கண்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க.
8: ஆமாண்டி, சொத்து புற சில்ற தான் இருக்கு. அவருதானே இந்த வீட்டுக்குள்ள. நான் வெறும் தத்துக்குள்ள மாதிரி தானே. ஏ தம்பி, ஏண்டா ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுன, நீ அதே மாதிரி பேசுன என்ன அர்த்தம்? ஏனாத்தா நான் வேற தம்பி வேறையா? டேய் இப்ப உனக்கு என்னென்ன ஆஸ்பத்திரி தானே வைக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன பில்டிங் கட்டணும், மிஷினரி வாங்கணும், ஸ்டாஃப், நர்ஸ். ஆடா நீ என்னமோ செலவு பண்ணிக்கோ. காசு எவ்வளவு வேணும் சொல்லு. ஒரு 6 லட்சம் தேவைப்படும். ஐயோ தமிழ் சொல்றா? 6 லட்சம் அவ்வளவுதான்டா. பிள்ளை ஏ தொண்டர்கிட்ட உள்ள வச்சு பணம் கொடுத்தனல, அதை அப்படியே பொட்டியோட எடுத்துக்கோ. என்ன அண்ணியா ரொம்ப யோசனை பண்றாங்க?
2: நல்லா இருக்கேடா. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தூக்கி கொடுக்கணும்னா எந்த பொண்டாட்டிக்கும் வருத்தமா இருக்காது.
8: அது சரியா? நான் ஜம்மாச்சு என்ன வந்து கொடுக்குறேன். அது அவன் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்குது? வேண்டாம், மலாரி எடுத்துவாடே. இந்த பாருங்கண்ணே, நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்க வேண்டாம். எல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 1 இயர்ல வட்டி மூலமா திருப்பி கொடுத்துறேன். போறாங்க என்ற வாயில் நல்லா வந்துரு மாட்டோம். சின்ராஸ் தம்பி, டாக்டர் எனக்கு எப்பேற்பட்ட கௌரவம் தெரியுமா? உங்க கை ராசியான கையே, உங்க கையால வாங்கி தம்பி கிட்ட கூட. அப்பதான் தம்பி திறக்க ஆஸ்பத்திரிக்கு நிறைய நோயாளிகள் வருவாங்க. உங்க குரு ஓ நல்ல சாமி கும்பிட்டு கூட. அக்கா
2: ஏன் சின்ராஸ் மணி 1 ஆயிடுச்சுல்ல?
8: ஏனாக்கா
2: இல்ல நல்ல நேரம் அதுக்காக கேட்டேன். கொடுமா
4: எங்கயோ கண்காணாத இடத்துல ஆஸ்பத்திரி திறக்கிறது விட நம்ம ஊர்லயே உங்க ஆத்தா பேர்லயே ஒரு தர்ம ஆஸ்பத்திரி திறந்தா அது ஆத்தாவுக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும்.
8: நமக்கு இந்த ரோஸ் வராம போச்சு. இது தப்பொண்டாட்டி வேணுங்கிறது ஏனாத்தா அப்படியே செஞ்சிருவங்க.
4: மகாஜனகளே, என் புருஷனுக்கு உயிருக்கு உயிரான ஆத்தா, அதாவது என்னோட மாமியார், அவங்க இந்த ஆஸ்பத்திரிய தர்மாஸ்பத்திரியா திறக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாருங்க. அது மீன சமாச்சாரம். அதுக்காக பெற்ற அன்னைக்கு முதல் மாலை. அடுத்தபடியாக அன்னையின் உத்தம புத்திரனுக்கு அன்பு மாலை. சிங்கப்பூர் சீமாட்டி, கொழுந்தனாரின் இன்னத்து இளவரசிக்கு கைவசம் உள்ள கடைசி மாலை.
11: பனிக்கடாய வெட்டுறதுக்கு முன்ன அதுக்கு மாலை போடுவான். அதே மாதிரி ஒரு பிரம்ம தோணுது.
8: அந்த பயப்படதான் டாக்டர் படிச்சிருக்கான். அவனுக்கு மாலை போட்ட கௌரவம் எனக்கு இருக்கு.
12: இப்போ மாலை போட்டுக்க வேண்டிய முக்கியமான நேரம் பா. போட்டுக்கு சிந்தாசு.
4: இனிமே நோயாளிகளை கூப்பிடலாம். உங்க தம்பி ஊசி போட்டு
8: பாருங்க. என் தம்பி மருந்து மாத்திரை மிஷின் எல்லாம் நாளைக்கு டவுன்ல தான் போய் வாங்கிட்டு வரணும். வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடம்ப பார்த்துட்டு சீட் எழுதி கொடுத்து சொல்றேன். நீங்க மருந்து வாங்குறதுக்கு நானே காசு கொடுத்துறேன். அத்த கத்துல முடி எடுக்காம எல்லாரும் ஒவ்வொரு லைனா வரணும். ஏனுங்க இது
6: தர்ம ஆஸ்பத்திரி ஏதோ ஏழைமானிகளுக்கு ஊசி போடுறதுக்காக திறந்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நீங்க முதல்ல வந்துருந்தா எப்படி? வேற எங்க போய் ஊசி போட்டுக்கோங்க.
13: நான் ஊசி போட்டுக்க வரல, ஊசி போடுறதால செக் பண்ண வந்திருக்கேன். உங்க தம்பி டாக்டர் படிச்சது நிஜமான தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்.
6: எனக்கு நல்லா வாயில வந்துருப்பா. நீ பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கலாம், அதுக்காக என்ன வேணாலும் பேச நடத்தமா? என் தம்பிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் படிக்க வச்சது நானா இருக்கும். அது இல்லாமே ஐயா ஊரை கூட்டி திருவிழா மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பேன். அண்ணே பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் நம்பர் வந்திருக்குன்னு அந்த பையன் காட்டினப்போ 1000 பேர் கண்ணாடம் போட்டோம் ஐயாண்ணா.
13: அனாவசியமா பதட்டப்படாதீங்க. உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா அந்த சர்டிபிகேட் காட்ட சொல்லுங்க.
6: என்ன
14: கேக்குறாங்க? உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா கவர்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க.
6: ஆர்டிஓ டவுன்ல இருந்து அந்த பைய வரும்போது இவ்வளவு பெரிய டங்க் பட்டி கொண்டு வந்தான். அது நிறைய காயம் இருந்தது, எல்லா அழகா இருக்கும்.
14: இது பாருங்க, இவருக்கு எதுவும் புரியாது, படிச்சு வரைக்கிட்டே பேசுங்க.
6: தம்பி நீ ஒண்ணும் பயப்படாத,
13: கிடையாது.
15: எஸ் சார்,
13: வழங்க மாட்டு,
15: கொஞ்சம் இருக்கு. ஐயா என் ரூட்ல யாருக்குமே படிப்படி இல்லைங்க, அதனாலதான் இந்த பயமுள்ள சொன்ன நம்பி எல்லாருக்குமே இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேயா. ஊருக்குள்ள பெரிய பண்ண ஊருன்னா பெரிய பேருங்க. இப்ப இந்த பயலுக்கு நீங்க கையில வழங்க மாட்டா, அது எனக்கும் என் ஆத்தாளுக்கும் சுருக்கு மாட்ட மாதிரியா? எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. என் ஆத்தா மரியாதை வாழ்த்தி எல்லாம் காப்பாத்துக்கையா. உங்களுக்கு தயவு செஞ்சு என் ஆத்தாமான மரியாதையை காப்பாத்துக்கையா.
13: உன் தம்பி இதுவரைக்கும் எந்த மாயாலையும் பார்க்கல, அப்படி பார்த்து ஏதாவது உரி நடந்திருந்தா நான் நினைச்சா கூட மன்னிச்சிருக்க முடியாது. இனிமே உன் தம்பி டாக்டர் நிறைய மறந்த சொல்லு. நடங்கயா
16: சிந்தா சார், இந்த பயலுக்கு நேற்று ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்காக 600,000 ரூபாய் கொடுத்திடலாம். அத்தனையும் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்குது.
6: இந்த பாரு, நாலுல இருந்து இந்த குழாய்களாய் மாட்டிக்கிட்டு இருந்த பிச்சு போடுவேன். காலைல 6 மணிக்கெல்லாம் ஒரு கோபுரத்தை கட்டிட்டு தோட்டத்துக்கு வந்து சாரு, அதை கொண்டு போய் ரூட் கட்டிட்டு
16: இந்த மாதிரி மூலம் ஆடு புலி ஆட்டம் இப்பதான் களைகட்ட ஆரம்பிச்சிருக்கு.
14: இன்னும் உடம்புல கொண்டு இருந்தா வேற ஆளுமா அடுத்த கையை நடத்தலாம். நான் தயாரா இருக்கேன்.
17: நேத்து அவன் அடித்ததை பத்தி நினைச்சா கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா மாட்டு தொழுவத்துல என்ன இந்த நிலைமையில விட்டுருக்கான, அதை நினைச்சாத்தான் துக்கம் தொட்டை
18: அடைக்கிது. விடுங்க, கிருஷ்ண பரமாத்மா தங்கி சத்தியத்தை அவுத்து விட்டா அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியும். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான்.
19: வைத்தியர்தான் பேசாதையா, மகாபாரதத்துல கிருஷ்ணவட்ட சக்கரத்தை அர்ஜுன தடுத்துறதுல நம்ம அர்ஜுன இவன் தாயா? அண்டாண்டாவா சோறு போட்டு வளர்த்திருக்கேன், எங்கயோ மல்லித்த போட்டியில கலந்துக்கிட்டு எவனையோ அடிச்சு இப்படி மாலை மரியாதையோட வந்தது இந்த பிரயோஜனம் இல்லடா. இன்னைக்கு நீயா சிந்தாசான் முடிவு பண்ணி ஆகணும். மகனே மனோகரா தலை குத்து உட்கார்ந்திருக்காம மண்ணாங்கட்டு, அவன் தாண்டா சிந்தராசுக்கு வலது கை, அவனை நானு சாத்து சாத்துன்னு வை. என்ன எதிரி சிந்தராசு குடியாருவான், அதான் சாத்துன்னு அவன் கைய காலை எடுத்துரு, புறப்படு.
6: நீ ஏத்தன உடம்பு, ஆனா இது ஏறு பிடிச்ச உடம்பு. நீயா நானாங்கிறத பாத்துருவோம் வா.

0: இருக்கல்ல, சொல்லி பாக்கலாம்.
1: அதான் தனக்கு வணக்கம் இல்லாம வாங்கிருக்கான, இப்ப இருக்குமா கணக்கு?
0: விஷயம் இருக்கு, சொல்லு. என்ன சொல்ல
2: மாட்டேங்கிறா?
0: உங்க அம்மா கட்டிருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, நான் கட்டிருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, இப்ப நீ கட்ட போற தாலிக்கு மூணு முடிச்சுதா மாமா.
3: ருக்மணி என்ன
0: பண்ணலாம்? இந்த பொண்ணு முழுகாம இருக்கு, அதுக்கு உங்க கையில காரணம்.
4: இந்த ஏற்கனவே பண்ணிக்கிறியா? வாங்க தலைய,
3: இன்னும் ஒரு பத்து அடி வேணாலும் அடிச்சிருக்காமல். இனி வேண்டாம், அந்த பொண்ணு என்ன ஜாதியோ என்ன இடம், மான மரியாதையெல்லாம் போயிடுமே ஐயா.
4: அத முதல்ல இவன் யோசிச்சிருக்கணும். டேய் வாங்கடா தலைய, வாங்கடா.

0: மனமே போச்சடா.
1: ஏங்க ஏற்கனவே அவர் அடிச்சிட்டாரு, நீங்க வேற போட்டு அடிச்சிட்டு
0: இருக்கீங்களே.
1: மச்சான்
0: ஆயிட்டாரு.
1: ஆமாங்க, இதன் தங்கச்சி தான்.
0: தங்கச்சியா?
1: ஆமாண்ட சம்பந்தி.
0: ஐயோ

0: எல்லாருமா சேர்ந்து ஆத்தால என்ன பண்ணி ரத்தம்லாம் வருது
1: மாடிப்படியில
2: என்ன
1: இருந்தோ தண்ணி இதே மயக்கம் எங்க பாட்டுக்கே இருந்துச்சு. சரியா கவனிக்காத மேல வாழ வேண்டிய வயசுல எங்க பாட்டு பொட்டு போயிடுச்சு.
0: யோ, நீ வேற கண்டகிரி எல்லாம் சொல்லி குழப்பாதையா? அத்தா எதுக்கு உன் உடம்ப ஒரு தடவை வைத்திட்டு காமிச்சுக்கோ.
2: சொன்னா கேளுப்பா சின்ராஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல.
0: அத்தா ஏன் திருத்திக்காவது ஒரு தடவை காமிச்சுக்கோ. அத்தா நீ படா. அத்தா வைத்திர எதுக்கும் கையெல்லாம் புடிச்சு நாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க.
3: அடித்துடிப்பு நல்லா சீராவே இருக்க. தலை சுத்தி மயக்கம் போட்டு மாடிப்படியிலிருந்து கடகடகடகடன் உருண்டு விழுந்திருக்கா. இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் போது முட்டாள்தனமா நாடி துடிப்பு சரியா இருக்குன்னு சொல்லியா? கரெக்டா பாருங்க.
0: தப்பு தப்பு தப்பு தப்பு, நாடி துடிப்பு தாறுமாறாவே இருக்கு.
3: ஐயோ, ஆமா அந்த ரத்த கொதிப்புலாம் எப்படி இருக்குன்னு பாரு.
0: ரத்த கொதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு.
3: பாத்தா
2: நீ வைத்திரே, சக்கர வியாதிங்கிறது ரொம்ப மோசமான வியாதி. செதுக்கோ அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க.
3: அது பெரிய வியாதியாச்சே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கைக்கு அதிகமான ஓட்டம் வரணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு. உன் வைத்தியர வந்துகிட்டே இருக்கியா?
0: சக்கர வியாதியும் இருக்கு.
2: அச்சோ, இந்த வியாதியில இருக்கிறவங்க களியும் கம்மன் சோறும் தவிர வேற எதுவுமே சாப்பிட கூடாது இல்ல?
0: ஆமாமா, அது ரெண்டு தவிர்த்து வேற எதுவும் கொடுக்கூடாது.
2: சின்னாசு எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க.
0: அத்தா பராத்தா, இத பராத்தா, உனக்கும் வயசாயிருச்சு. இத்தனை நாளா என்னென்ன சாப்பிட்டு அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனா இனிமே கொஞ்ச நாளைக்கு வைத்தியர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு அதை கேளாத்தா.
2: அன்பு தங்கிக்கு என்ன ஆச்சு?
0: ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு. இனிமே களியும் கம்மஞ்சோர தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டார்.
3: அல்லையோ, கூட பிறந்தவன கடைசியில கழுவிங்கிற நிலைமைக்கு நீயே வந்துட்டியா?
2: இத பாருங்க, உங்க ஆத்தா சாப்பாட்டுல மட்டும் கட்டுப்பாடு இருந்தா பத்தாது, இனிமே அவங்களுக்கு பரிபூர்ண ரெஸ்ட் தேவை. இந்த வைத்தியர்
0: ஆமாமா, நடமாட்டமே இருக்க கூடாது, எல்லாம் படுத்த படுக்கதான்.
3: நேர சுத்தா அர்த்தங்கிட்ட தரமா பேசிட்டு இந்த வீட்டோட வரவு செலவு கூடாட்டியே என்ற கொண்டாட்டி 4 மணி தான் கவனிச்சிட்டு இருக்கா. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கறதுக்காக ஒரு நாளைக்கு 900 தரம் பீரோ திறக்கறா மூடுறா. அதுவே பெரிய அலைச்சல் தானே. ஆனா அதுக்காக கஜானா சாமிய யார் எழுதி கொடுத்தது வேண்டாம்.
0: பாருங்க, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காதீங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன வேலை வெட்டி செஞ்சிருக்காங்க? சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கஜானா சாவி அவங்க வாங்கி வச்சுட்டா கௌரவம் என்ன கொஞ்சா போயிடும்.
2: நான் காலேஜ் வரைக்கும் போய் டிகிரி கோர்ஸ் வாங்கினவன். இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்யறதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வருமா? நான் வரல.
0: ஓஹோ, காலேஜ்ல படிச்சா இதெல்லாம் எடுபடி வேலை நடத்தமா? அந்த சாவி கொடு.
2: அவனுக்கு எதுக்கு பதவி தரணும்?
0: நீ பயப்படாத, அந்த சாவி கொடு. இத பாருடி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வரவு செலவுமே நீ தான் பாத்துக்கிற. தப்பி தவறி இந்த சாவி மட்டும் வேற யாருக்காச்சும் கைக்கு போட்டு உன்னை தோசை தொடங்கி இப்படி.
4: ஐயோ, சாவியும் போயிடுச்சா?
0: மாமா, உனக்கு எதுக்கு அழுக?
4: அழுக கூட போடா.
0: நீ அழுகாத, போய் தேங்க ஓடி போ.
2: இத பாருங்க, உங்க ஆத்தாவை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு வேளையாவது அரிசி சாதம் கொடுக்கலான் இருக்கேன். நீங்க தப்பா
0: எனக்கு ருக்கு. என்ன பிள்ள ஆச்சே? அச்சோ, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கேன். யோ வைத்தியரே, கொஞ்சம் வந்து என்னன்னு பாரியா.
2: இது என்னன்னு எனக்கே தெரியும்.
0: என்னடி இது கொமட்டிட்டு வருது உனக்கே தெரியுங்கிற? என்ன விஷயம்? அட சிரிக்கா, விஷயத்த சொல்லு பிள்ள.
2: நீங்க அப்பா போறீங்க.
0: பண்ணாங்கட்டி, நீ ஓடி போய் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளையோட வீர சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துரு.
3: சரிங்க.
0: ஐயோ, எதுக்கு நக்கப்படுற? பெரிய சமாச்சாரம் சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என் மனசு குழுவுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வேணா கேளு, அதை வாங்கி
2: தரேன். என்கிட்ட பெரியமா இருக்க,
0: அது தெரியுமில்ல. இன்னைக்கு நீ குள்ள காட்சியாச்சா? வேற ஏதாவது ஸ்பெஷலா கேளு, அதை நான் வாங்கி தரேன்.
2: என்னங்க அது,
5: காலையில இருந்து என் பிள்ளையும் புருஷனும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனிக்ஸ் ஜூஸோ கொண்டு வந்து வெறும் கையோட இருக்கிற
6: எல்லாத்தையும் எடுத்து கூட்டி வச்சு.
7: அது சரி, அவளுக்கே கஞ்சியும் கரையும்னு ஆயி போச்சு. மொத்தத்துல நம்ம ராஜாங்க தலகீழ மாறிப்போம்.
8: காகமணி சிங்கப்பூர் கப்பலும் கவிஞ்சிருச்சு. கடைசி முயற்சியா ஏதாவது திட்டம் வச்சிருக்கே அம்மா.
6: அத நான் வாயால சொல்ல போறதில்லை,
8: காது வழியா சொல்ல போறேன்.
6: நான் சொல்றது விளையாட்டு இல்ல. நாளைக்கு சாயங்கத்துக்குள்ள அவளை வேறோட சாய்க்கிறனா இல்லையா பாரு.

0: என்னேரமும் சாப்பிடுறதா உங்களுக்கு முக்கியமா?
1: அதுக்கு இல்ல ரங்கமணி, ருக்மணி வந்துட்டான், ஒண்ணு கூட கண்ண காமிக்க மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து.
0: என்னாட்டாயா? அப்ப நம்ம வீட்டு பின்னாடி அரளி செடி இருக்கே, அதுல இருந்து ஒரு நாலஞ்சு விதையை பறிச்சு பொடி பண்ணி கொண்டுட்டு வா. சொன்னதை செய்ய.
1: பயங்கரமான விஷமாச்சு, அது எனக்கு கொண்டு வர சொல்ற.
0: கடைசியா ஏதாவது திட்டம் வச்சிருக்கியான்னு கேட்டியே, அதுக்காக உங்களை எல்லாம் கேவலப்படுத்தி இந்த வீட்டு வேலைக்காரங்களாக்கிட்டேன். என்ன களியும் கம்பஞ்சோறும் சாப்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஒண்ணு இந்த வீட்டுல அவ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும்.
2: அம்மா சொல்றதான் கரெக்ட், அவ செத்தாதான் நமக்கெல்லாம் நிம்மதி.
0: அவங்க அப்பா அவளுக்காக ஆசையா கொண்டு வந்து கொடுத்த குங்குமப்பு, இத வச்சு அவ கதையை முடிச்சிடற.
3: குங்குமப்பு
2: சாயங்காலம் மையம் வந்திருந்தப்போ அவர் குடுத்துட்டு போறாராம். நீ சிலோட பால்ல கலந்து குடிச்சீன்னா பிறக்க போற குழந்தை செக்கச்சவேறு பிறக்குமா. இது விலை ரொம்ப ஒஸ்தியானது, மெட்ராஸ் இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு மையம் சொன்னாராம்.
3: சரி சரி, பால் சூடு அறத்துக்குள்ள குங்குமப்பூ கலந்துருங்க, இல்லன்னா சாப்பிடறதுக்கு கசப்பா இருக்கும்.
2: கலந்தே போச்சு. இந்த
3: முத முதல குடிக்க போறேன், அப்போ கைகால் மூஞ்செல்லாம் கைவிட்டு சாமி கும்பிட்டு குடிக்கிறேனே.
2: ஆமா முல்ல, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் சாமி கும்பிட்டு செய்யறதா நல்லது. போயிட்டு வந்துரு.
4: நீ எனக்கு இந்த தாலி கடிச்சது உங்களாலதான். இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட போறது குங்குமப்பு இல்ல வேஷம். என் புருஷன் தான் அருளி வதி படி பண்ணி கொடுத்தாரு, அது உங்க மாமியாரு குங்குமப்புல கலந்தது என் கண்ணால.
3: யாரோ வச்ச விஷத்தால நான் சாவுறத விட புருஷன் கையால செத்த புண்ணியமாவது கிடைக்கும். இந்த ஒரே
2: வயசு நல்லத்தான பிள்ளை இருந்த, இப்ப திடீர்னு விசாரிச்சோம்னு பேசுற. எதுல உள்ள விசாரிச்சு இருக்கு?
3: இப்ப நீங்க பால கலந்துருக்கீங்களே அந்த குங்குமப்பூல.
4: இதுதான் உங்க பைத்தியக்காரத்தனம், இதுல மட்டும் உங்களை நான் திருத்தவே முடியலையே. இவ்வளவுதான் நான் படிச்சு படிச்சு சொன்னாலும்
2: யாரு புள்ள? எப்ப வயித்துல வளர்ற பச்சை குழந்தை மேல சத்தியம் பண்ணி இது விஷம்னு சொன்னையோ உன் நம்பிக்கை என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என் நம்பிக்கை நான் மாட்டிக்க போறதில்ல. இது விஷமா இல்லையாங்கறத நம்ம பிரச்சனை. அது என் ஆட்டா குடிச்சா நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லடி, நான் குடிச்சாலும் தெரியும்.
4: ஐயோ, உங்களுக்கு நானே சாவை தேடி கொடுத்துட்டே. இப்படி நீங்க குடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சு தொலைச்சிருப்பேன். பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வாங்க, வயிற்று வீட்டு போய் ஏதாவது மாத்து மருந்து சாப்பிடலாம். வாங்க.
2: ஐயா, நான் சாப்பிட்டது பாலுதான், நான் எங்கேயும் வர தயாரா இல்ல.
4: ஐயோ, போராட்டப்படி வாதம்
2: இப்படி ஒரு சந்தேகப்படுற மூத அறிவி கட்டினதுக்கு நான் தான் தலையில முக்கால போட்டுக்கணும். நீ ஒண்ணு குழப்பிக்கலாம், விடு. அதான் போயிருக்கால வைத்தியர் கூட்டு வரேன். வரட்டும், அப்பாவில அவனுக்கு புத்தி வருமல்ல. அன்னைக்கும் அப்படித்தான் என்னமோ ஊரில் இல்லாத சொத்து என்று கேட்டு

எப்படி அந்த குழந்தை முதல் முதல அம்மானு தான் கூப்பிடும், பின்னால பெருசாகி அப்புறம் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசாதா. ஆனா ஆட்டாங்கிற ஒரே வார்த்தையில் தான் ஆத்தா நின்ன, வேற எதுவுமே பழகலையே ஆத்தா. எனக்கே ஆத்தா பேசாத்தா, ஏன் ஆத்தா தலை குத்திட்டு இருக்க பேசாத்தா.

0: நான் திருசா இருக்கும்போது நீ ஒரு நாள் உன் கையை கீறி எனக்கு ரத்தம் போட்டு வச்சிய. நீ மறந்துட்டு என்னவோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காத. இதோ நீ விஷம் வச்சதுக்கு அப்புறம் வர்ற ரத்தம் இதாத்தா. இது கூட மனத்தில் ஒரு கோயிலை கட்டி அதுல நீதான் சாமின்னு இத்தனை நாளா கும்பிட்டு வந்துட்டேன். இனி அந்த நம்பிக்கையை மாத்திக்க மாட்டேன். அதோடையே கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம இதுல பொம்பளைகள் சுடுகாட்டு வரைக்கும் வரமாட்டாங்க. ஆனா எனக்காக நீ வந்து மகனேனு மனசார ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு கொல்லி வைக்கிறாத்தா. என்ன 30 வருஷமா முட்டாத்தனமா வாழ்ந்தவனுக்கு காவலியாவது ஒரு நிம்மதி இருக்கு தாத்தா. முடிஞ்ச அதை செய்யாத்தா.
1: வைத்தரே,
2: ஒன்னும் யோசிக்காத மாமா.
1: போய் ரூம தரமா.
2: ஏமா உனக்கு என்ன பைத்தியமா?
1: ஆமாண்டா, இத்தனை நாளா பணம் காசுங்கிற பைத்தியம் பிடிச்சிருந்தது. அது இன்னைக்குதான் தெரிஞ்சது. கண்ணியா
2: முடியாது.
1: கொள்ளடிக்கிற கூட்டத்துக்கு கூட கூப்பிடுறதுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்குட. அவன நாம எல்லாம் பொழுது தெரிஞ்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட என் ஆண்டு நம்பிக்கை மாத்திக்க மாட்டேன்னு தற்கொலைக்கு துணிஞ்சு ஒருத்தன் உள்ள கிடக்கிறானே. இந்த நேரத்தில் கூட நாம எல்லாம் திருந்தலடா. இத்தனை நாளா நம்ம சொன்னது சோறு இல்லடா. வேற
3: என்னடி இதுவரையில ஆதியும் இல்லையா அந்தம் இல்லையா எல்லாமா நீ இருந்துட்டு திடீர்னு எங்களை கால வருவீங்களா? டாக்டரு எவ ரத்த உள்ளக்க இவ்வளவுக்கு வாங்கினா இவ ரத்த உள்ள நீ என இழுக்க வாயினா? வாங்குற பத்திரத்தை கையெழுத்த வாங்கி கொத்தலம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம்.
2: இப்ப நீ ஏன் மரியாதையா பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா?
1: டாக்டர் யாரோ கொடுத்த யாரா கேட்கறீங்க?
2: என்ன இருக்கிற புரிய பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா?
1: விடுறேன்
2: விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடுறேன் விடு

இருக்குன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. ஆனா வெறும் கூடு மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்காத்தா.

0: உன்னத்தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். கட்ட ஒரு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த வேண்டியது பிள்ளையோட பொறுப்பு. அதனாலதான் எல்லா சொத்தையும் ஒன்றை கட்டு விட்டு போற. நீ சின்ன வயசுல என்ற படிப்பு கெடுத்திருந்தா கூட பாடுபடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. அதை வச்சு என்னால பழச்சுக்க முடியும். நீ நல்ல
1: கிறிஸ்தவர்களை போல், முஸ்லிம்களைப் போல், இந்துக்களைப் போல் சின்னராசாவும் தாய்மை என்ற ஸ்தானத்தின் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை. இப்போது அவனுக்கு ஒரு உண்மையான தாய் கிடைத்து விட்டாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எஸ் ஏ ராஜ்கண்ணு அளிக்கும் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இசை சங்கர் கணேஷ்.
3: கொண்ட சேவல் கூவும் நேரம்.
2: தயாரிப்பு எஸ் ஏ கிட்டு. கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் உங்கள் கே பாக்கியராஜ். நிகழ்ச்சி தயாரிப்பு எம்டிஆர் பண்பலை வானொலி நிலையம் மொன்றியல். வானொலி வடிவம் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி நேயர்களே. மற்றொரு திரைப்பட ஒளிச்சித்திர நிகழ்ச்சியோடு வரும் வாரம் இதே தொடக்க நேரத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி வணக்கம் நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். அருளுருவான அன்னை பராசக்தினுடைய கருணையினாலே மிக விமர்சையாக சங்கீத ரசிகர்கள் பக்தி அன்பர்கள் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அருமையான பெருவிழாவில் வாழ்க்கை ஒரு சங்கீதம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அனைத்து பெரியோர்களையும் கடிகாரத்தை பொருட்படுத்தாமல் ஞானத்துக்கு காத்திருக்கிற மெய்யன்பர்களாகிய உங்கள் அன்புக்கும் தலைவணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். சங்கீதம் உலகத்திலேயே அதி ஆச்சரியமானது. காரணம், அனுபவத்தில் பார்க்கிற போது சங்கீதத்தில் இருக்கிற ஈர்ப்பு, அதனால் மனமடைகிற பக்குவம் சொல்லி முடியாதது. பாரதி அடிப்படையில் ஒரு கவிஞன், ஒரு சிந்தனையாளர், ஒரு கோணத்தில் ஒரு தலைவன். ஆனால் பாரதி சொல்கிறான், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று முடித்தான். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. சரி, பாட்டு என்று சொன்னால் எழுதப்பட்ட கீர்த்தனங்கள், கவிதை, அது இயல் தமிழை குறித்ததாக இருக்காதா என்று கேட்டால், வேறொரு இடத்திலே பாரதி சொல்கிறான், ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் என்று எழுதுகிறார். எனவே அந்த ஓசை, ஒலி, சப்தம், நாதம், இதில் இருக்கிற இன்பம் இந்த உலகத்தில் வேறு எதிலும் இருக்க முடியாது என்கிற அற்புதமான ஒரு கருத்தை மகாகவி பாரதி நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் சங்கீத அன்பர்கள், ரசிகர்கள், எனக்கு அதில் அதிகமாக ஒன்றும் தெரியாது, உண்மையை உண்மைன்னு ஒத்துக்கணும். அதனால் சங்கீதத்தை வாழ்க்கையோடு இணைத்து, ஏன்னா வாழ்க்கைங்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் வாழ்ந்து தீர வேண்டிய ஒன்று, அதனால் வாழ்க்கையோடு இணைச்சி வாழ்க்கை ஒரு சங்கீதம் அப்படிங்கிற கோணத்தில் ஒரு சிறிய சிந்தனை இன்றைக்கு நாம் நிகழ்த்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ சங்கீதம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி வாழ்க்கையும் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை சுவையுடையதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்திலேருந்து தொடங்குகிறேன். பகவான் புத்தரிடத்தில் ஒரு அரசர் வந்து துறவு கேட்கிறார், எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் என்று துறவு கேட்கிறார். அவர் ரொம்ப சிற்றின்பத்தில் மூழ்கியவர், ரொம்பவும் இந்த உலக இன்பத்தில் அவர் நாட்டமுடையவர். அவருக்கு எப்படி நம்ம சந்நியாசம் கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடாது என்று எல்லாரும் தடுக்கிறார்கள். அந்த அரசரை பற்றி சொல்லுகிறார்கள், ஏறி போகிற படிகளிலே பெண்களை நிறுத்தி வைத்து அவர்களை அவர் தீண்டி கொண்டு போகிற அளவுக்கு உலக வாழ்விலே அதிக நாட்டமுடையவர் என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு உலகியல்ல நாட்டமுடைய ஒருவருக்கு நம்ம சந்நியாசம் கொடுத்தா சரியா இருக்காது, கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் புத்தர் கவலைப்படவில்லை, அவருக்கும் சந்நியாசம் கொடுத்து விட்டார். இப்ப பாருங்க, இந்த எண்ட்லேருந்து சிற்றின்பம் அப்படிங்கிற இந்த எண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்நியாசத்துக்கு அவர் போயிட்டார். எப்படி, மற்ற சந்நியாசிகள் மூணு வேளை சாப்பிட்டா அவர் ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டார். மற்ற சந்நியாசிகள் நிழல்ல நடந்து போனா அவர் வெயிலில் நடந்து போவார். மற்ற சந்நியாசிகள் ஒரு 4-5 மணி நேரம் உறங்கினால் அவர் அது கூட தூங்க மாட்டார். கடும் துறவு, துறவுனா கடும் துறவு, பட்டினி. தன்னை வருத்தி கொள்கிறார், தான் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம் என்று ரொம்ப வருத்தி கொள்கிறார். மெலிந்து துரும்பா போய் நடக்க முடியாம சாப்பாடும் கிடையாது, அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொள்கிறார் அந்த அரசர். புத்தர் அவரை அழைச்சு சொல்லுகிறார், நீ ரொம்ப அருமையாக இந்த சிதார் மாதிரி ஒரு இசை கருவி, நரம்பு கருவி, நீ ரொம்ப அருமையான ஒரு கருவி வாசிப்பியாமே, எனக்கு வாசிச்சு காட்டு அப்படிங்கிறார். அந்த கருவியை எடுத்து அவர் மீட்டத் தொடங்குகிறார். அப்போ புத்தர் சொல்றார், அந்த நரம்பு கருவியை இன்னும் கொஞ்சம் முடுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட்டாக முடுக்கு அப்படின்னார். அச்சுச்சோ பண்ணக்கூடாது, ஏன் அந்த கம்பி அறுந்து போயிடும். ஓ, வாசிக்க ஆரம்பிச்சார், கொஞ்சம் தளத்து, இன்னும் கொஞ்சம் நிறைய தளத்து. ஐயோ தளத்த கூடாது, அபஸ்வரம் பேசும், தளத்த கூடாது. அப்போ எப்படி வச்சிருக்கணும், இந்த மாதிரி நடுவில் வச்சிருந்தா தான் சரியா இருக்கும். ஒரு இசைக்கருவியை பற்றிய உண்மை உனக்கு புரிகிறது, வாழ்க்கை பற்றிய உண்மை உனக்கு புரியவில்லையா? அன்று ஒரே அடியாக தளர்த்தி இருந்தாய், இன்று ஒரே அடியாக இருக்கி இருக்கிறாய். நடுவில் வைத்தால்தான் இன்னிசை சரியாக இருக்கும். நீ எங்கு வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அதில் தளர்ச்சியும் இருக்க வேண்டும், இறுக்கமும் இருக்க வேண்டும். கடும் துறவு என்ற முறையில் உன்னை கஷ்டப்படுத்தி கொள்வதும் நல்லதல்ல, அளவுக்கு மீறிய சிற்றின்ப நுகர்ச்சி என்று அலைவதும் நல்லதல்ல. நடுவில் நில், நடுவில் நில், நடுவில் நில் என்கிறார் புத்தர். ஒரு இசைக்கருவியிலிருந்து வாழ்க்கை பற்றிய பேர் உண்மையினை நமக்கு புத்தர் புரிய வைத்திருக்கிறார். எனவே இசையை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன. இசையின் பெரும் சிறப்பே உங்களுக்கு தெரியும். ராகம் தாளம், ஸ்ருதி லயம், ஒன்று பெண்மையாக சித்தரிக்கப்படுகிறது, மற்றொன்று ஆண்மையாக சித்தரிக்கப்படுகிறது. ஸ்ருதி லயம் மாதா பிதா என்று கொண்டாடுகிறார்கள். ஒன்று பெண்மையாக சித்தரிக்கிற போது மற்றொன்றை ஏன் ஆண்மையாக சித்தரிக்க வேண்டும்? இசையில் ஒரு அற்புதத்தில் அற்புதம், ராகத்தை பற்றிய ஞானத்தை நம்முள் பதிந்து கொள்வதும் நமக்கு அள்ளித்தருவதும் பெருவாரியாக நம்முடைய வலது மூளை. தாளம் பற்றிய விஷயங்களை நமக்குள் பதிவு செய்து கொண்டு ஒரு கணக்கு வழக்கோடு சங்கீதத்தை தருவது நம்முடைய இடது மூளை. கண்டிப்பாக எல்லோருக்கும் மூளை என்று ஒன்று உண்டு, அதை சில பேர் உபயோகப்படுத்துவார்கள், சில பேர் பயன்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருப்பார்கள், அது வேறு சமாச்சாரம். ஆனால் வலது மூளை கற்பனை, ஸ்வரங்கள், ஆலாபனை என்றெல்லாம் விஸ்தரித்து கொண்டே போவது வலது மூளையின் இயல்பு. எந்த ஒன்றிலும் இருக்கிற கணக்கு வழக்கை நிர்வாகம் பண்ணி இது இப்படித்தான் என்று ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற இயல்பு இடது மூளையினுடைய இயல்பு. நமக்கு இயற்கையே எப்படி கொடுத்திருக்கிறது, கற்பனைகளை அதிகமாக தருகிற வலது மூளையையும் ஒழுங்கையும் நியதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க சொல்லுகிற இடது மூளையையும் இயற்கை அல்லது கடவுள் நமக்கு கொடுத்து இரண்டையும் இணைத்து வாழுகிற வாழ்க்கையை நடத்து என்று நமக்கு சொல்கிறது. எனவே ராகத்தையும் தாளத்தையும் கையாளுகிற போது, ஸ்ருதியையும் லயத்தையும் கையாளுகிற போது, ஒரு மனிதன் ஆண்மையையும் பெண்மையையும் இணைக்கிற அந்த அற்புத கலையை தெரிந்து கொள்வதால் தான் ஒரு ஆண் பெண் சங்கமிக்கிற போது எத்தனை பெரிய இன்பம் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை பெரிய இன்பம் சங்கீதத்தை கேட்கும் போதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று அதனுடைய நுட்பத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ், ஒன்றுக்கொன்று எதிரானது. அந்த எதிரான ஒன்றை இழுத்து பிடிச்சு ஒரு நடுவில் ஒரு மையப்புள்ளியில் நிறுத்துகிற போது அதில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ், சேம் போல் ரிப்பல்ஸ். சங்கீதத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கையிலையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், ஆண்கள் பழைய காலம் மாதிரி ஆண்களுக்குரிய தன்மையோடு இருக்கிறத யாராலையும் சகிக்க முடியல. அவள்லாம் பொம்மநாட்டியாக மாறிவிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நம்முடைய பெண் இயக்க அந்த விடுதலை வீராங்கனைகளுக்கெல்லாம் ஏற்பட்டுடுச்சு. எப்படி அது என்ன ஆம்பளைன்னா அப்படி ஆம்பளைக்குன்னு ஏதாவது ஒரு திமுறா என்னமோ ஒரு வார்த்தை. ஒரு ஆண் முழுமையான ஆணாக பழைய இயற்கை தன்மையின்படி இருப்பதில் ஏதோ ஒரு குற்றம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சமூகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் முழுமையான பெண்மையோடு வாழ்வது என்பது பிழை என்பது போன்ற ஒரு கருத்து வேறு ஒரு கோணத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. நன்றாக இன்றைக்கு நேர்ந்திருக்கிற விபத்தை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு உண்மை புரியும். நம்முடைய பழைய தம்பதிகள் எல்லாம் 70 ஆண்டு 80 ஆண்டு சேர்ந்து வாழ்ந்த ரகசியத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு திருமணமாகிறவர்கள் நாளைக்கு விவாகரத்து செய்து கொள்கிற அசிங்கத்தை தான் இந்த நூற்றாண்டில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படை காரணம் பலருக்கு இன்னும் புரியவில்லை. அடிப்படை காரணம், ஆண் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்மை அடைந்து கொண்டு வருகிறார், பெண் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்மை அடைந்து கொண்டு வருகிறாள். இதன் விளைவாக பெண்மை குறைந்த பெண்களும் ஆண்மை குறைந்த ஆண்களும் உண்டாவதால் இருவருக்கும் இடையிலான கவர்ச்சி நீத்து போவதால் இன்றைக்கு உடனடியாக விவாகரத்துகள் கோரப்படுகின்றன. ஆண் முழுமையான ஆண் தன்மையோடு இருக்கிற போது, பெண் முழுமையான பெண் தன்மையோடு இருக்கிற போது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய காதலும் கலவியும் நேசமும் பாசமும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாததாக நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆண்மை மிக்கவனும் பெண்மை மிக்கவளும் ஒருவர் மீதான கவர்ச்சியை ஒருபோதும் விடுவதில்லை. ஆனால் ஆண்மை நீர்த்து இன்றைக்கு பெண்மையாகி வருவதாலும், பெண்மை நீர்த்து ஆண்மையாகி வருவதாலும் இருபாலுக்கும் இடையில் இருக்கிற ஈர்ப்பு குறைந்ததால்தான் வாழ்க்கை என்ற சங்கீதத்தில் இப்போது சுருதி பேதம் கேட்க தொடங்கி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய ரகசியத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் நுட்பங்களையும் சங்கீதத்தின் நுட்பங்களையும் இணைத்து வாழ்வை ஒரு உன்னதமான சங்கீதமாக ஆக்கக்கூடிய கலையை நாம் நிச்சயமாக கொண்டு செலுத்த முடியும். சங்கீதத்தில் இருக்கிற பெரிய அழகு என்ன? பேதம்தான் அழகு. ரொம்ப நுட்பமான விஷயம், பேதம்தான் அழகு. இப்பொழுது மேல் ஸ்தாயி கீழ் ஸ்தாயி, இது பேதம். ஸ்வரங்களில் ஒலியில் ஒரு ஒலிக்கு இன்னொரு ஒலி பேதம், ராகத்தில் ஒரு ராகத்துக்கு இன்னொரு ராகம் பேதம், தாளத்தின் அமைப்பில் ஒரு கட்டுக்கு இன்னொரு கட்டு பேதம், டிஃபரன்ஸ். நாம் எப்படி தவறுதலாக இன்றைக்கு புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், பேதமற்ற நிலைதான் உலகத்தில் அழகு. எனவே பேதங்கள் வேறுபாடுகள் அது இல்லாதபடி உலகத்தை எப்படி ஆக்குவது என்று பேசுகிறோம். நான் சொல்வதில் இருக்கிற நுட்பத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். பேதம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு இருப்பதுதானே ஒழிய ஒன்றை விட ஒன்று உயர்வு தாழ்வானது அல்ல. நாம் இன்றைக்கு எப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறோம், பேதங்கள் எல்லாமே உயர்வு தாழ்வானவை என்று முடிவு செய்து விட்டோம். இல்லை, உயர்வு தாழ்வு என்பது வேறு, பேதங்கள் என்பது வேறு. இதிலிருந்து இது மாறுபட்டது, இதிலிருந்து இது மாறுபட்டது, இதிலிருந்து இது மாறுபட்டது, உப்பிலிருந்து புளிப்பு மாறுபட்டது, புளிப்பிலிருந்து காரம் மாறுபட்டது, காரத்திலிருந்து இனிப்பு மாறுபட்டது, இனிப்பிலிருந்து கசப்பு மாறுபட்டது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மாறுபட்டதே ஒழிய புளிப்பை விட இனிப்பு உயர்வல்ல, இனிப்பை விட கசப்பும் உயர்வு அல்ல. இவை எல்லாம் கலந்திருக்கிற போதுதான் அறுசுவை உணவு இனிப்பது போல, ஒன்றிலிருந்து ஒன்று பேதப்படுகிற போதுதான் சங்கீதம் சுவையுடையதாக மாறுகிறது. ஏற்றம் இறக்கம் மாற்றம் ஆலாபனை வேறு வகையான அந்த உச்சத்தை தொடுதல் மீண்டும் கீழிறங்குதல் என்றெல்லாம் மாறுகிற போதுதான் அதில் அழகு வருகிறது. வெவ்வேறு ஸ்வரங்கள் பேசுகிற போதுதான் அங்கு உயிர்ப்பு கிடைக்கிறது. எனவே பேதம்தான் அழகு என்பதை, பேதம் ஒருபோதும் குற்றமில்லை என்பதை, பேதம்தான் உலகத்தை அதிக வண்ணப்படுத்துகிறது என்பதை நிரூபித்த விஞ்ஞானத்திற்கு பெயர் சங்கீதம் என்பதால், பேதம் இந்த உலகத்தின் அழகு என்பதை சங்கீதம் வாழ்க்கைக்கு கற்றுத்தருகிறது. இப்ப நேற்று இருந்த மாதிரியே இன்னைக்கும் அதே மாதிரி சமையல் இருந்தா சாப்பிட முடியுமா? அதே மனைவி மாற்ற முடியாது, ஆனா சாப்பாடு மாற்ற முடியுமா இல்லையா? வெவ்வேறு வகையான சுவையோடு கூடிய உணவாக மாற்ற முடியாதா? அப்போ நேற்று இருந்தது போலவே எல்லாமே இன்னைக்கு அப்படியே புரோட்டோடைப், அப்படியே ஸ்டீரியோ, அதே மாதிரி பதிவு போட்டோ காப்பி அப்படியே தொடர்ந்து போகும்னு சொன்னா வாழ்க்கை சுவையுடையதா இருக்காது. சுவை என்பது பேதத்தால் தான் ஏற்படுகிறது. இதை சங்கீதம் புரிய வைக்கிறது. நல்ல வேளையா எனக்கு பாடிக்காட்டுற சாமர்த்தியம் இல்லை. அப்போ அதுல இருக்கிற அந்த வேறுபாடும் ஏற்ற இறக்கமும் மாற்றமும் என்ன என்று அனுபவித்து பழகிய உங்களுக்கு தெரியும், இந்த வாழ்விலும் சில பேதங்கள் தவிர்க்கப்பட முடியாதவை என்பதை சங்கீதம் நமக்கு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வேடிக்கையான சம்பவம்னு சொல்வார்கள், ஒரு ரொம்ப ஆராய்ச்சியாளர், ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கிறவர், அவர் என்ன பண்ணார், ஒரு வீணை மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரே தந்தியில் வாசித்து கொண்டிருந்தார். ஒரே இடத்திலேயே நின்று ஒரே ஸ்வரத்தை மீட்டிக்கொண்டு ஒரே நிலையில ஒரே தந்தியிலேயே மீட்டிக்கொண்டிருந்தார். அவர் மனைவி நினைச்சார், ஏதோ பழகிறார், கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அவர் ஒன்றும் மாத்திரதா தெரியல. மனைவி கேட்டா, நானும் எத்தனையோ இடங்களுக்கு போய் சங்கீதம் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு பார்த்துருக்கிறேன், அவங்க எத்தனையோ தந்திகளுக்கு நடுவில் மாறுகிறார்கள், மேலையும் கீழையும் பயணம் பண்ணுகிறார்கள், நீங்க என்ன ஒரே தந்தியில ஒரே இடத்துலயே மீட்டி கொண்டிருக்கிறீர்கள்? அவர் ஒரு பதில் சொன்னார், அவங்கெல்லாம் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் அந்த உண்மையை கண்டுபிடித்து விட்டதால் அதிலேயே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சகிக்க முடியுமா? சகிக்க முடியுமா? மேலும் கீழுமான பிரயாணமும் வெவ்வேறு இலக்கை நோக்கிய பயணமும் தான் சங்கீதத்தை அழகுபடுத்துகிறது. வாழ்க்கையிலும் மனிதர்கள் பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் பலவிதமான பயணங்களையும் சந்திக்கிற போதுதான் வாழ்க்கை என்ற சங்கீதமும் இனிமையுடையதாக ஆகிறது. சில பேர் ஒற்றை தந்தையை மீட்டிக்கொண்டே வாழ்க்கை சலித்து போய்விட்டது என்று புலம்புகிறார்கள். உங்களுக்கு வாழ்க்கை சலிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த ஒற்றை தந்தையில் நின்று கொண்டு மீட்டுவதை நிறுத்திவிட்டு வேறு வகையில் முழுமையாக அந்த நரம்பு கருவியை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளுகிற ரகசியத்தை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் பல வகையில் வாழ்க்கையோடு பொருந்தி போவது. நான் மிக நாசுக்காக ஒரு உண்மையினை உங்களுக்கு சொன்னேன், இப்போது உடைத்து சொல்கிறேன். ஒரு மனிதன் இளம் பருவத்திலிருந்து வாழ்க்கையை நடத்தி மேலே தொடங்கி கொண்டு வருகிற போது ஒற்றை உணர்வுடைய மனிதனாக, ஒற்றை தந்தி மனிதனாக வாழ முடியாது. நான் உடைத்து பேசுவது என்று சொன்னால், 20 வயது வரையில் நான் ஒரு அடிமை போல்தான் வாழ்ந்தேன். 20 வயது வரையில் என்னுடைய வாழ்வினுடைய போக்கிலே நான் ஒரு அடிமையைப் போலத்தான் இருக்க வேண்டிய கட்டாயம் என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு, என்னை விட பெரியோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு. நான் இன்னும் உங்களுக்கு உடைத்து சொல்வது என்று சொன்னால், எனக்கு 20 வயது வரை வாழ்த்த வாழ்க்கை எப்படி என்று கேட்டால், ஒரு 4ஆம் வர்ணத்தவருடைய வாழ்க்கை தான் எனக்கு வாழ்த்த வாழ்க்கை. ஆனால் 20லிருந்து 40 என் பயணம் தொடங்குகிற போது என் வாழ்வின் போக்கு மாறுகிறது, என் இயல்பு மாறுகிறது, என் மனம் எப்படி எதை எங்கே எப்படி நாம் திட்டமிட்டால் என்ன சம்பாதிக்க முடியும் என்கிற ரகசியம் எனக்கு புரிய வருகிறது. நான் 4ஆம் வர்ணத்தவனாக இருந்தவன் 20 முதல் 40 வயது வருகிற போது 3ஆம் வர்ணத்தவனாக பணம் பண்ணுவது எப்படி என்பதை கண்டுபிடிக்க தொடங்கினேன். என் 40லிருந்து 60 வயது வரையில் மேடை உலகத்தை பொறுத்த அளவில் ஒரு ஆட்சி செய்கிற அரசனுக்குரிய இயல்போடு என்னுடைய சாம்ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்திரியனாகத்தான் என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். 60லிருந்து 80 பிரயாணிக்கிற போது நிஜமான ஞானம் என்ன என்பதை தேடி ஒரு பிராமணனாக ஞானமடைய என் வாழ்வின் உச்சத்தை தொட நான் விழைகிறேன். ஒரு மனிதன் சில பேர் வாழ்நாள் முழுவதும் ஒரே வர்ணத்தவனாக நின்று விடுகிறான். ஒற்றை வர்ணத்தவனாக நிற்பவன் ஒற்றை தந்தையை மீட்டுகிறவனை போல் வாழ்க்கையை வீணாக்குகிறான். உனக்குள் சத்திரியனுக்குரிய அந்த சத்திரியனுக்குரிய தைரியம் இருக்க வேண்டும், பிராமணனுக்குரிய தேஜஸ் இருக்க வேண்டும், உனக்குள் உழைக்கும் வர்க்கத்துக்குரிய சுறுசுறுப்பு இருக்க வேண்டும், ஒரு வைசியனுக்குரிய செல்வம் சம்பாதிப்பது எப்படி என்கிற ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் 4 வர்ணத்தவனாகவும் ஒருவனே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு 4 வர்ணத்தவனாகவும் பயணிக்கப்படுகிற போது அந்த சங்கீத கச்சேரி சுவையுடைய கச்சேரியாக பலவிதமான இன்னிசை அனுபவத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக, எல்லா தந்திகளையும் பயன்படுத்தி மீட்டிய வீணையைப் போல இனிமையுடையதாக மாறுகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் வாழ்வில் ஒற்றை தந்தையை மீட்டிக் கொண்டே தங்கள் வாழ்நாள் முழுவதும் சலிப்பும் வெறுப்பும் உடையவராக மாறிப்போய் விடுகிறார்கள். வாழ்க்கை ஒரு உன்னதமான மிகச்சிறந்த கச்சேரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்க இசைக்கருவிகளை எல்லாம் பார்க்கிறீர்கள், அந்த இசைக்கருவிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஒவ்வொரு கருவிக்குள்ளேயும் ஒரு நுட்பம் இருக்கிறது. இசைக்கருவி, அந்த இசைக்கருவி என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதோ அதையே இந்த மனித கருவி இருக்கிறது, இதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, வீணைக்கும் நம்முடைய உடல் அமைப்புக்கும் வித்தியாசம் இல்லை என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். இப்படி வீணையை நிமிர்த்தி வைத்தால் நம்முடைய உடல் அமைப்பும் வீணையும் ஒரே தன்மை உடையது என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். அதே மாதிரி இந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கருவியிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல ரகசியங்கள் இருக்கு. நான் ஒரு சுவைக்காக ஒரு சம்பவம் சொல்றேன். பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு பிறந்த நாள் பெருவிழா ரொம்ப பெரிய அளவில் ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு முறை நடந்தது. அப்போ வாரியார் சுவாமிகள் உயிரோடு இருந்த காலம். அந்த விழாவில் வாரியார் சுவாமிகள் பேசுகிறார்கள். வாரியார் சுவாமிகளுடைய பேச்சுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர், வாரியார் சுவாமிகளுடைய பேச்சுக்கு பின்பாக ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர், அவருடைய புல்லாங்குழல் தன்னுடைய பேச்சை முடிச்சுட்டு அந்த புல்லாங்குழல் அவர் அடுத்து இசைக்க வருகிறார் அப்படிங்கிறத வாரியார் சுவாமி சொல்லணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இங்க இருக்கிற சங்கீத ரசிகர்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல வீணை பாலச்சந்தர் அவர்களுக்கும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு சுருதி பேதமான ஒரு சச்சரவு நடந்து கொண்டிருந்தது. அந்த ரகசியம் எல்லாருக்குமே ஊரறிந்த ரகசியம். பாலமுரளி கிருஷ்ணாவுடைய விழா, அதுல அடுத்து ஒரு புல்லாங்குழல் வரப்போகுது. வாரியார் ஆரம்பிக்கிறார், வாத்தியங்கள்ல எல்லா வாத்தியமும் ஒரே மாதிரி இல்லை, வீணை கொஞ்சம் தகராறு பிடிச்சது, அதை ஜாக்கிரதையா கையாளணும், அதை வைக்கும் போது வேகமா வச்சாலும் போச்சு, எடுக்கும் போது வேகமா எடுத்தாலும் போச்சு, அது நரம்பு கருவி அப்பப்ப திருகிக்கும், அது நரம்பு கருவி அப்பப்ப திருகிக்கும், அதனால வீணையை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் புல்லாங்குழல் அப்படி இல்லை, எடுத்த எடுப்புக்கெல்லாம் புல்லாங்குழல் வரும், நம்மோட கூடவே இருக்கும், அது ஒன்றும் தொந்தரவே பண்ணாது, நாம் அந்த புல்லாங்குழலை இப்போ கேட்போம்னு முடிச்சார். இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த அந்த விஷயத்தை என்ன நாசுக்கா அந்த இசைக்கருவிகளோடு ஏற்றி வீணையின் தன்மையையும் குழலுடைய தன்மையும் சொல்லி இவருக்கு அவருக்கும் ஒத்துப்போகுது அவருக்கு அவருக்கும் ஒத்துப்போகலைங்கிற விஷயத்தையும் சொல்லுவதற்கு அந்த கருவியை ஒரு கருவியாக வாரியார் பயன்படுத்திட்டார். வாரியார் பயன்படுத்திட்டார். அந்த விவரத்தை சொல்லல, ஆனா அதை சொல்லாமலும் விடல இல்லையா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்ப இந்த இசை கருவிகள் நமக்கு சில பாடம் நடத்துகின்றன. இந்த கருவி இப்படி கையாளப்பட வேண்டியது, இந்த கருவி இப்படி கையாளப்பட வேண்டியது, இந்த கருவியில என்ன சிறப்பு இருக்கிறது, இந்த கருவியில என்ன சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த தன்மையினையும் நமக்கு அது புரிய வைக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கு. அப்புறம் வாழ்க்கைங்கிறதுக்கும் ஒரு இசை கச்சேரிங்கிறதுக்கும் இடையில ஒரு பொருத்தம் அல்லது ஊமையை முழுக்க புரிந்து கொள்ள வேணும்னு சொன்னா, உங்களுக்கு மிக பிடித்த ஒரு மிக உன்னதமான ஒரு வித்வானுடைய கச்சேரியை கேட்கிற போது நீங்க என்ன ஒரு ஆனந்தத்தை அடைகிறீர்கள் என்பதை கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள், மனசால நினைச்சு பாருங்கள். அப்போ அது வாழ்க்கைக்கும் அதுக்கும் இடையில என்ன பொருந்தி போகிறது என்பதை யோசிப்பதற்கு இடம் இருக்கும். ரொம்ப முன்பாக எம்எஸ் அம்மா அவர்களுடைய கச்சேரியை கேட்டவர்கள் பல பேருக்கு தெரியும், கச்சேரி ஆரம்பமாகிற போது மேடையில் எம்எஸ் தெரிவார்கள். கச்சேரி ஆரம்பமாகி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு ஒன்று ஆயிடுத்துன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து எம்எஸ் அவர்களுடைய உருவம் மெல்ல மறைஞ்சிடும். எம்எஸ் அப்படின்னு ஒரு அம்மா, கேட்கறதுக்கு ஒரு 500-1000 பேர் அப்படிங்கிற ரசிகர்கள், இதுக்கு நடுவுல சங்கீதம் அப்படின்னு திருப்புட்டி 3 முதல்ல கச்சேரி ஆரம்பமாகும். பாடுகிறவர், கேட்கிறவர், அந்த பாடப்படுகிற இசை அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணமா நிற்கும். எப்போ கச்சேரி ஆரம்பத்துல கொஞ்ச நாழி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா, முதல்ல எம்எஸ் டிசால்வ் ஆயிடுவாங்க, அப்புறம் கேட்கிறவர்கள் டிசால்வ் ஆயிடுவாங்க, பாடுகிறவர் கேட்கிறவர் இரண்டு பேரும் அப்படியே இல்லாமல் போய் சங்கீதம் மட்டுமே அந்த இடத்தில் நிரம்பி இருக்கிற அனுபவத்தை உண்மையான சங்கீத அனுபவஸ்தர்கள் அனுபவித்திருப்பார்கள். பாடுகிறவரும் காணாமல் போய் விடுவார், ரசிக்கிறவரும் காணாமல் போய் விடுவார். இன்னும் நான் தெளிவாக சொல்வதென்றால், பாடுபவரின் அகங்காரமும் கரைந்து போய்விடும், கேட்பவனின் அகங்காரமும் கரைந்து போய்விடும், பரமாத்மாவின் சங்கீதம் மட்டுமே அந்த இடத்தில் மிச்சமாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு கச்சேரியின் அனுபவத்தில் இதை அனுபவிக்க முடிகிறது என்றால், வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை நாம் அனுபவித்தாக வேண்டும். வாழ்க்கையை நடத்துகிற நான் வேறாக இருக்கிறேன், வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் நீ வேறாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய அபஸ்வரம் கேட்கிறது, தனக்கு அந்நியமாக ஒருவரை நினைப்பதால் தான் பலவிதமான பிரச்சனைகள், சங்கடங்கள், கோபதாபங்கள், உறவு முறையில் குழப்பங்கள் எல்லாமே ஏற்படுகின்றன. உன் பசி என் பசி, உன் துக்கம் என் துக்கம், உன் கண்ணீர் என் கண்ணீர், உனக்கு ஒரு வலி எனக்கு ஒரு வலி, இத்தகைய ஒருமை ஏற்படுகிற போது இப்போது நான் நீ என்கிற இரண்டு பிளவு மறைந்து போய், அதாவது பாடுகிறவன் கேட்கிறவன் என்பது மறைந்து போய், பாட்டு மட்டுமே மிஞ்சி இருப்பதை போல என்றைக்கு வாழ்க்கை மட்டுமே மிஞ்சி இருக்கிறதோ அன்றைக்கு கிடைக்கிற ஆனந்தம் எல்லை இல்லாத ஒரு ஆனந்தமாக இருக்க முடியும். எனவே சங்கீத கச்சேரிக்கு பொருந்துகிற பல ரகசியங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது என்ற எண்ணத்தோடு நாம் அந்த சங்கீதத்தை கேட்பதற்கு, வாழ்க்கையை நடத்துவதற்கு பழக வேண்டும். ஒவ்வொரு கருவியினுடைய சிறப்புல சில சிறப்பு சொன்னேன், அதுல ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு விதமான சிறப்பு இருக்கு. இந்த இசைக்கருவியை வாழ்க்கையோடு இணைத்து அனுபவித்த பெருமை நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டு. எப்படின்னு கேட்டா, சங்கரதாச சுவாமிகள் தம்முடைய நாடகத்தில் ஒரு காட்சி சொல்கிறார். திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பலவிதமான வாத்தியங்களை முழக்குவார்கள். ஒரு திருமணத்தில் பலவிதமான வாத்தியங்கள் கேட்பது சகஜம். நாம் அதுக்கு இப்போ வித்தியாசமாக ஒரு காரணம் சொல்கிறோம், தாலி கட்டுற போது கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேள ஒலியில் தாலி கட்டுறது அப்படின்னு இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்குறோம். அதுக்கு நாம் சொல்கிற வித்தியாசமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரான ஒருத்தர் அபசுரமா ஏதாவது ஒன்று சொல்லிடுவார், அந்த இடத்துல அபசகுனமா ஏதாவது பேசிடுவார், இல்லை தும்பிடுவார், அதுக்குன்னே சில பேர் வந்திருப்பான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடுத்துன்னு சொன்னால் அந்த இடத்துல நல்லா இருக்காது, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதனால மங்கள ஒலி மட்டுமே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வாத்தியங்களை வாசிப்பது வழக்கம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் சங்கரதாச சுவாமிகள் தம்முடைய நாடக காட்சியில் ஒரு காட்சியில் சொல்றார், ஒரு தலைவன் ஒரு தலைவி பிரிந்திருந்தவர்கள் இப்ப திருமணம்னு இணைகிறார்கள். பலவிதமான இசைக்கருவிகள் அங்கே முழங்கின. அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊதுவார்களை துந்துபி, அந்த துந்துபியை கூட திருமண வீடுகளில் வாசிப்பது வழக்கம். அப்புறம் சங்கு முழங்குவது என்பது பழைய வழக்கம். சங்கு மங்கள பொருள். நாம இன்னைக்கு வேற மாதிரி முடிவு பண்ணிட்டோம், அது அதுக்கு மட்டுமே ஊதுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் நாம் இன்னைக்கு வந்துட்டோம். என்னுடைய நண்பர்களில் நல்ல நண்பர் சித்தபேசன், கண சித்தபேசன் ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் ஒரு காரில் போகும்போது அந்த கார் லேசாக விபத்துக்குள்ளாயிடுச்சு, அதாவது ஸ்டீரிங் கையோடு வந்துடுச்சு. அவர் டிரைவர் அப்படியே ஸ்டீரிங்கை கையோடு எடுத்துரு, அவனுக்கு பேர் கோவிந்தன் வேறு பேர். அவன் சக்கரத்தோடு அப்படியே திரும்பி, சார் கையோடு வந்துருச்சு சார் அப்படின்னு. இவர் அப்பவும் ஜோக் அடிக்கிறார், கோவிந்தன் தானே சக்கரத்தோட காட்சி கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்டார், சங்கு எங்கேன்னு. சங்கு சக்கரத்தோட தானே பெருமாள் இருக்கணும், சங்கு எங்கேன். அவன் அந்த ஆபத்திலையும் ஜோக் அடிச்சான், சீக்கிரமா ஊதுவாங்க சார்னா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா ஊதுவாங்க இல்லையா. நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், சங்குங்கிறது அதுக்காகவே இருக்கிற விஷயம். சங்கு மங்கள பொருள், கோயிலில் வாசிப்பார்கள். அந்த காலத்தில் வந்து சங்கு ஊதுவது என்பது திருமணங்களில் கூட பழக்கத்தில் இருந்த ஒன்று, அது மங்கள பொருளாகத்தான் கருதப்படுகிறது. அது காலமாற்றத்தில் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்து போயிடுச்சு. அப்போ துந்துபிங்கிற வாத்தியத்தை வாசிக்கிறார்கள், அதனுடைய ஒலி குறிப்பு. இப்போ ஒவ்வொரு மிருதங்கம் தான் தீம் தோம் அதெல்லாம் ஒலி இருக்கு இல்லையா, அது அதுக்குன்னு ஒலி எழுதுவோம் இல்லையா. அது மாதிரி துந்துபி எப்படி ஒலித்தது அப்படின்னு கேட்டால், தும் என்று ஒலித்ததுன்னு எழுதுவாங்க துந்துபி. சங்குகள் எப்படி ஆர்த்தன, சங்கினுடைய ஒலி எப்படா இருக்கும் அப்படின்னா, பம், அந்த பம்ங்கிறது சங்கோட ஒலி என்று வகுத்து வச்சிருக்கிறான். சல்லரி வல்லரி அப்படின்னு இந்த தோல் கருவி தாளக்கருவி, அது எப்படா இருந்தது அப்படின்னா, ஒன்று தீம் அப்படின்னு அடிச்சு தீம், இன்னொன்று தோம் தீம் தோம், மொத்தமாக சேர்த்து சங்கரதாஸ் சுவாமிகள் சொன்னார், ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ அவளுக்கு இதயம் இல்லைன்னு அர்த்தமா, பழைய கணக்குப்படி பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இப்போ ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், வேறு சில சின்ன சின்ன அந்த சிக்கல் காரணமாக, கொலஸ்ட்ரால் காரணமாக, ஏதோ காரணமாக பிளட் கிளாட் ஆகிறதால எல்லாம் நடக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் பழைய வழக்கத்தில் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் வரல, ஒரே காரணம் தான், என்னன்னா அவங்களுக்கு எப்போ மனசில் வருத்தம் இருந்தாலும் கொட்டி தீர்த்துருவாங்க. ஆம்பளை அப்படி இல்லை, அதை அப்படியே உள்ளே வச்சுருப்போம், மனசுலையே வச்சுருப்பேன், அது என்ன ஆகும், டோட்டலாக சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணி ஹார்ட் அட்டாகில் கொண்டு போய் விடும். இதுதான் சீக்கிரம். சரி, ஒரு பெண் எங்கே கொட்ட முடியும், பார்க்குறவா எல்லாத்தையும் கொட்ட முடியுமா, எப்படி வச்சாம் பாருங்கள். இன்றைக்கி டிப்ரெஷன் அப்படிங்கிறதுல போய் எவ்வளவு பேர் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பாடுபடுறாங்க இந்த உலகத்தில், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எத்தனையோ விதமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்குறோம். பெண்களுக்கு அது மாதிரி உள்ளத்துல அந்த காலத்துல ஒரு வருத்தம் இருக்கும். வேற வீட்டுல இருந்து இங்க வாழ வந்துட்டா இங்க அவளுக்கு நினைச்ச வசதிகள் இல்லாம இருக்கலாம், இல்ல யார் யாரோ கொடுமைப்படுத்தலாம், இல்ல மாமியாரை பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம், நூத்துக்கணக்கான காரணம் இருக்கலாம். அவளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்னே ஒன்னு இருக்க ஒரு வசதி என்ன, தாலாட்டு பாடும்போது தோன்றதெல்லாம் சேர்த்து பாடிடுவான். நீங்க பழைய தாலாட்டு எடுத்து பார்த்தா, அதாவது கணவன் நல்ல கணவன் தான், ஆனா வாய்த்த நாத்தனாருங்கிற மந்தி தான் சரியில்லை, குரங்கு தான் சரியில்லைன்னு ஒரு தாலாட்டுல இருக்கு. நான் உண்மையாக அதை வந்து அப்படியே அர்த்தம் பண்ணி பேசுறேன்னு பொருள் இல்லை, அவளுக்கு அந்த ஃபேமிலியில இருக்கிற கஷ்டத்தை தாலாட்டு பாடும் போது அவ சொல்லி முடிச்சுட்டா. சார் எப்படியோ நம்ம மனசுல ஸ்டோர் ஆகாம அது வெளியே போயிட்டா டிப்ரெஷன் முடிஞ்சு போச்சு, நீங்க கோயில்ல போய் சொல்லி அழலாம், இல்ல அதுக்குன்னே சில சாமியார்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லி அழலாம், இல்ல யாரான நம்ம குடும்பத்துல பெரியவா கேட்கறதுக்கு தயாரா இருந்தா, பெரியவாளை இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருந்தா நம்ம அவாட்ட சொல்லி அழலாம். இந்த உலகத்துல யார்கிட்டயான நம்ம மனசுல இருக்கிறத கொட்டி அழணும். அந்த காலத்துல பெண்களுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா, தாலாட்டு பாடுகிற தாய் யாரோ எழுதி வைத்த இரவல் தாலாட்டை பாடிக்கொண்டிருக்கவில்லை, அவளுக்கு தோன்றியதை எல்லாம் உள்ளே சேர்த்து தன் வருத்தங்களை கொட்டி பாடி முடித்து விடுவாள். நீங்க என்ன பழைய தமிழ் தாலாட்டு முழுக்க எடுத்து பாருங்க, அவ மனசுல இருக்கிற டிப்ரெஷன், வேதனை, அந்த வீட்டுல பிடிக்காத விஷயம் எல்லாமே. ஒரு பழைய தாலாட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச தாலாட்டு, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலு, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையாலே அப்படின்னு. அந்த உறவு முறையில் அத்தைங்கிறது யாரு, ஹஸ்பண்டோட தங்க. மாமாங்கிறது யாரு, இவா அண்ணா. இவங்க அண்ணா கையில மல்லிகைப்பூவை கொடுத்துட்டா, அவ தங்கச்சி கையில அரளிப்பூவை கொடுத்துட்டா. ஏன், அவ ரொம்ப விஷமானவ அப்படிங்கறத இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும், அவ ரொம்ப விஷமா இருக்கிறா அப்படிங்கறத அழகா அரளிப்பூவை அவ கையில கொடுத்து, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அப்போ இவ அண்ணா மல்லிகைப்பூட வரானா, அவ தங்க அரளிப்பூவோட வரானா. பாருங்க, அவ மனசுல விஷம் இருக்குங்கிறத இந்த பாட்டுல அந்த குறும்ப வச்சு அவ பாடும்படியா அந்த தாலாட்டை அமைஞ்சிருக்கு. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு தாலாட்டை எடுத்து பார்த்தாலும், ஒரு பெண் தன் மனதில் வைத்திருக்கிற துன்பங்களை கொட்டி தீர்ப்பதற்குரிய வாய்ப்பு தாலாட்டில் கிடைத்தது. எப்படி இசையை வாழ்க்கைக்கு உரியதாக வைத்திருந்தார்களே ஒழிய மேடைக்கு உரியதாக மட்டும் நம்முடைய முன்னோர்கள் வைக்கவில்லை, இசையை வாழ்க்கைக்கு உரியதாக வைத்திருந்தார்கள். அவங்கவுங்களே பாடும். நான் கல்லூரிகளில் பேசும்போது சொல்வேன், தம்பி கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்க்குறியடா கண்ணா, என்னடா பிரயோஜனம், ஏன் ஒரு விளையாட்டில் கூட, ஒரு விளையாட்டில் கூட நீ பார்வையாளனாக இராதே, பங்கேற்பவனாக இரு. ஒரு விளையாட்டில் பங்கேற்பவனாக இருந்தால் நீ உடல் நலமுடையவனாக இருப்பாய், விளையாட்டில் பார்வையாளனாக இருந்தால் நீ நோயாளியாகத்தான் இருப்பாய். ஒரு விளையாட்டில் நம்ம போய் இறங்கி ஆட வேண்டாமா, வேர்க்க விறுவிறுக்க ஆடுனா உடம்பு நல்லா இருக்கும், உட்காந்து டிவி முன்னாடியே நகத்தை கடிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தா உடம்பு நல்லா இருக்குமா, ஒரு டிவியில உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தா யாருக்காவது உடம்புல ஆரோக்கியம் வரும், பிபி தான் வரும், இவன் போடுவானா அவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா பிபி தான் வரும், அதை விட்டுட்டு கிரவுண்ட்ல போய் இறங்கி ஆடு. நீ ஆடுனா என்ன இருக்கும், விளையாட்டில் கூட பார்வையாளனாக இராது, பங்கேற்பவனாக இரு. அது மாதிரி இசையில் கூட நம்முடைய பழைய வாழ்க்கை முறை, கேட்பவனாக மட்டும் இராது, நீயே பங்கேற்பவனாக இரு என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை முறை. வாழ்க்கையிலேயே சங்கீதம் இரண்டர கலந்திருந்தது, எங்கெங்க, தாலாட்டில் இருந்தது, கல்யாணத்தில் இருந்தது, நலுங்கு அது இது எல்லா சடங்குலையும் பாட்டு உண்டு, கடைசியாக மண்டையை போட்டால் கூட ஒப்பாரின்னு ஒன்று அப்போ கூட விடுறதா இல்லை, அந்த நேரத்தையும் சொல்லி தீர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி மொத்தமாக அழுது முடித்து, அதோட அந்த கவிதையை கலந்து அந்த இசையை கலந்து நீட்டி ஈட்டி அழுது இழுது முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு மேலே போயிட வேண்டியது. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை முறை. இசை நம் வாழ்வில் செயற்கையாக இல்லை, இயற்கையாக இருந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வாழ்வின் ஒரு பகுதியாகவே நமக்கு இசை உள்ளுக்குள் நமக்கு ஊடுருவி, வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் நமக்கு இசை துணையாக இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமையுடையவர்கள். அப்புறம் இசைக்கு என்னென்ன வேணும், ஒரு சங்கீத கச்சேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பாடுகிறவர் ரொம்ப அருமையா பாடுவது மட்டும் போதுமா, இல்லை கேட்கிறவர்களுக்கு ஒரு ஞானம் வேணும். கேட்கிறவர்களுக்கு போதுமான அளவு அதை ரசிக்க தெரியல அப்படின்னா, நாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பாடுகிறவர்களுக்கு அந்த சுகம் இருக்காது. இன்னைக்கு ஒரு சின்ன காலையில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நண்பர்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அப்போ தஞ்சை கவிராயர்னு ஒரு கவிஞர் வந்திருந்தார். அவர் ரொம்ப அழகாக ரெண்டு வரி சொன்னார், கவிதையை எங்கு வேண்டுமானாலும் எழுதிவிடலாம், ஆனால் கவிதையை எங்கு வேண்டுமானாலும் படித்துவிட முடியாது. ஏன் எழுதுறவ எங்க வேணாலும் எழுதிடலாம், ரசிகர்கள் இல்லைன்னா ஒரு கவிஞன் அதை படிச்சு பிரயோஜனம் உண்டோ? ஒரு கவிதையை எங்கு வேண்டுமானாலும் எழுதிவிடலாம், ஆனால் எங்கு வேண்டுமானாலும் படித்து விடலாம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதை உள்வாங்கக்கூடிய ரசிகன் இல்லை அப்படின்னா ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப பெரிய வேதனையா இருக்கும். அப்போ ஒரு சங்கீத கச்சேரின்னு சொன்னா கேட்கிறவர்கள், ரசிக்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் அதை வாங்கி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அரியக்குடி மாமா பத்தி ஒரு செய்தி சொல்வார்கள், அதாவது ஒரு பாடிட்டு இறங்கி இருக்கிறார், ஒருத்தர் சும்மா இருக்கப்படாதோ, போன வருஷம் கச்சேரியில் கேட்டதை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதம், போன வருஷம் கேட்டதை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதம். அவர் சொன்னார், ஞானம் வளர்ந்துருக்கோனோ அவ்விடத்துல. வேற எப்படி சொல்ல முடியும்? அப்ப ரசிகன் அதை வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தோட இருந்தா தான் கொடுக்கிறவனுக்கு அந்த வித்தையை எடுத்து வெளியில கொடுக்கிறவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது முதல் ஸ்டேஜ். இப்ப அதை விட நுட்பமான ஒரு பகுதிக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ணணும். என்ன, ஒருவேளை வாங்கிக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் பேச்சாளனால பேச முடியாது, ஆனா ஒரு சங்கீத வித்வானால பாட முடியும். இதுதான் சங்கீதத்துடைய அற்புதம். பேச்சை விட ஏன் சங்கீதம் வசதியா தெரியுது இந்த உலகத்துல? ஒரு பேச்சுக்கு கிடைக்கிற வெற்றியை விட ஒரு சங்கீதத்துக்கு அதிகமான வெற்றி கிடைக்கிறது என்ன காரணம்? ஒரே காரணம் இதுதான், பேச்சுன்னு ஒண்ணு வர்றபோது கண்டிப்பா எதிரில் இருக்கிறவர்கள் வாங்கினாதான் பேச முடியும். எதிரில் இருக்கிறவர்கள் பிடிவாதமா வாங்க மறுத்துட்டா ஒரு பேச்சாளனால ஒண்ணுமே பேச முடியாது. ஏன், அந்த அதர் சைடு ரிசீவ் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா தனியாவா பேச முடியும்? ரொம்ப ஆபத்தான நிலை இல்லையோ? தனியா பேசிட்டு இருந்தா உடனே போன் பண்ண மாட்டாளா? வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி பேசுறது? ஆனா சங்கீதத்துல மட்டும் அப்படி இல்லை. என்ன, யாருமே வேண்டியதில்லை, எவன் பாடுகிறானோ அவனே அனுபவித்து லயித்து போகக்கூடிய அற்புதமான கலை சங்கீதம் மட்டுமே. ஒரு எங்க அப்பா சொல்வார், எனக்கு மறந்துடுத்த எந்த வித்வான் எனக்கு நினைவு இல்லை, ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு அவசரமா ரயில்ல வந்து ஏறி இருக்கிறார். அவருக்கு வந்து நேரம் இல்லை, பாடிட்டு நேரா வந்து அப்படியே கச்சேரியில ரயில்ல ஏறிட்டார். ரயில் அடுத்த ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற போது அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் ரசிகர்கள். சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அந்த ரசிகர்கள் கேட்டாங்களாம், அந்த ஊர்ல கச்சேரி எப்படி இருந்தது, கச்சேரி எப்படி இருந்தது? அந்த வித்வான் சொன்னாரா, நிச்சயமா ரொம்ப நன்னா இருந்திருக்கணும், நிச்சயமா ரொம்ப நன்னா இருந்திருக்கணும். என்ன நல்லா இருந்திருக்கணும்னு சொல்றேளே, என்ன சமாச்சாரம்? இல்லை நானே அனுபவிக்கும்படியா இருந்தது, நானே அனுபவிக்கும்படியா இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? தன் படைப்புக்கு முதல் ரசிகன், சங்கீதத்தில் தன் படைப்புக்கு முதல் ரசிகன் அவனாகவே மாறுகிறான். இந்த அற்புதம் உலகத்தில் வேற எந்த கலைக்குமே நடக்க முடியாது. உள்ளே அந்த கலை புறப்படும் போதே அவன் அதை ரசிக்கின்றவனாக மாறிவிடுகிறான். பேச்சுக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு சங்கீதத்துக்கு வாய்த்திருக்கிற ஒரு நுட்பமானது. அதனால தான் அதை நாத்தோ உபாசனை அப்படிங்கிறான். ஏன்னா பரபிரம்மத்தோடு ஒன்றுவதற்கான சாதனமாக அது கொண்டாடப்படுகிறது. ஏன்னா மற்ற எதுலையும் வந்து தன்னை இழந்து அது உள்ள போக முடியாது. ஆனா சங்கீதத்துல மட்டும் யார் பாடுகிறானோ அவன் தன்னை இழந்து அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு முழுமையாக அதுல இருக்கிறது. இன்னொன்னு, எல்லாமே ஒலியில் இருந்து தான் இந்த உலகத்துல பிரபஞ்சம் முழுக்க உற்பத்தி ஆயிற்று அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரம். ஓஷோவுடைய பேச்சுல ஒரு பேச்சு, ஓம் அப்படிங்கிற மியூசிக்கை பத்தி லெக்சர். ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்ங்கிற ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒரு மியூசிக்காக இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு பேச்சு பேசுறார். இன்னொரு ஒரு அருமையான பேச்சு ஓஷோவுடைய ஸ்பீச்ல, ரொம்ப அழகான 3 M's ஒரு பேச்சு பேசுறார். 3 M், மேத்தமேட்டிக்ஸ், மியூசிக், மெடிடேஷன். நீங்க யோசிப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸுக்கும் மியூசிக்குக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. அவருடைய அழகான ஆய்வு, அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார் மேத்தமேட்டிக்ஸை பற்றி சொல்லும்போது, மேத்தமேட்டிக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மெடிடேஷனுடைய லோயஸ்ட் ஃபார்ம்ங்கிறார். மெடிடேஷனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் இதுதான் மேத்தமேட்டிக்ஸ். அதனுடைய நடு நிலை நடுவில் வரும்போது அதே மேத்தமேட்டிக்ஸ் என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் மியூசிக்ங்கிறது. இதனுடைய எலிவேட்டட் ஸ்டேஜ் எது, மேத்தமேட்டிக்ஸ் மியூசிக், இது அப்படியே எலிவேட்டட் ஸ்டேஜுக்கு போகும்போது தட் இஸ் கால்ட் மெடிடேஷன்ங்கிறார். நீங்க மெடிடேஷனுங்கிற அந்த தன்னை இழத்தல் தியானத்துக்கு போகும்போது தெரியும், நாம நம்முடைய இடது மூளை ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வலது மூளை ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இடது மூளை எல்லாத்துலேயும் கணக்கு வழக்கு பார்க்கும், வலது மூளை விதவிதமான கற்பனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இடது மூளையினுடைய படைப்பு மேத்தமேட்டிக்ஸ், வலது மூளையினுடைய படைப்பு மியூசிக். இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு நடுநிலையில ரெண்டும் அப்படி காணா போகுது இல்லையா, அப்ப பிறக்கிறது மெடிடேஷன். அந்த உன்னதமான நிலைக்கு நாம போகிற போது இது மூணுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு அருமையான பேச்சில் விளக்கம் சொல்லுகிறார். அது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். சங்கீதத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா, தாள கணக்கு இல்லையா, கட்டு இல்லையா, எண்ணிக்கை இல்லையா, எங்கேருந்து எடுக்கிறதுங்கிற கணக்கு இல்லையா, எல்லாமே கணக்கு தான். ஆனா அந்த கணக்கு கணக்காவே இருந்தா ரொம்ப ராவா இருக்கும். அந்த கணக்கு இருக்குங்கிறது தெரியாதபடி டிசால்வ் ஆயிட்டா அது மியூசிக் ஆயிடும். இந்த கணக்கு அதுல இருக்குங்கிறது தெரியாதபடி அப்படியே டிசால்வ் ஆயிட்டா அது அப்படியே ஒரு மியூசிக்கா நமக்கு உள்ளுக்குள்ள அனுபவத்துக்கு மாறி வந்துடும். சோ மேத்தமேட்டிக்ஸ், மியூசிக் அண்ட் மெடிடேஷன், இது மூணுக்கும் இடையில ஒரு அபூர்வமான தொடர்பு இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா அவர் விளக்கி சொல்றார். அதை விட அவருடைய பேச்சில் நான் ரசித்த ஒரு பகுதி, நாம் என்ன சொல்றோம் தெரியுமா, இது நாய்ஸ், அதாவது இப்படி சொல்லாம ஒலி குப்பை. இது சவுண்ட், இது நாய்ஸ், இது சவுண்ட், இது மியூசிக் அப்படிலாம் சொல்றோம். இப்போ நமக்கு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டால் நமக்கு அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், வெஸ்டர்ன் மியூசிக் அது ஒரு மாதிரி இருக்குது சார், ஜாரிங்காக இருக்குது சார், நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு. வெஸ்டர்னர்ஸுக்கு வந்து அது ரொம்ப காலமாக பழகி போச்சு. இப்போ ஆப்பிரிக்கன் பீப்புளுக்கு அவங்களுடைய ட்ரம்ஸு அங்கே ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் வரும்போது அவங்க அதுலேயே பழகி அதுலேயே வளர்ந்துருக்குறாங்க. இப்போ நம்மால் அதை கேட்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், அது ஒரு மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்முடைய மனசு அதில் பொருந்தாது, கஷ்டப்படுவோம். அவர் என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, உனக்கு எது நாய்ஸா தெரியுதோ அது இன்னொருத்தனுக்கு மியூசிக்கா தெரியும், இன்னொருத்தனுக்கு எது மியூசிக்கா தெரியுதோ அது உனக்கு நாய்ஸா தெரியும். இது அந்த மியூசிக்கோட நாய்ஸோட தப்பு இல்லை, உன்னோட தப்புங்கிறது. ஏன் உனக்கு அது நாய்ஸ்னு கண்டிஷன் ஆயிடுச்சு மைண்டு, அவனுக்கு அது மியூசிக்னு கண்டிஷன் ஆயிடுச்சு மைண்டு. சவுண்ட் இஸ் அ சவுண்ட் ஆல்வேஸ், ஒலி என்பது எப்போதும் ஒலியாகவே தான் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப காலமா நீ பழகிட்ட, அதுக்கு ரொம்ப காலமா அவன் பழகிட்டான். நீ எந்த ஒலியையுமே இந்த உலகத்தில் குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா ஒலிக்குமே ஒரு தன்மை இருக்கிறது. இல்லை கொஞ்சம் சிரமமான பகுதி, நம்ம ஏற்றுக்கிற பகுதி, ஏற்றுக்க முடியாத பகுதி. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு முறை நான் ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டது, சின்ன முழிச்சு இப்படி கீழே பார்த்தேன். எனக்கு லோயர் பெட்டில் செகண்ட் ஏசி கீழே லோயர் பெட்டில் படுத்திருந்தவர் ரொம்ப வித்தியாசமான முறையில் குறட்டை விட்டார். அது பெரிய விஷயமே இல்லை எனக்கு, இவர் குறட்ட விடுறத இந்த பக்கம் ஒரு பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கு, அதுக்கு தூக்கம் இடந்துலா போச்சுன்னு அதை எந்திரிச்சு உட்காந்து அந்த குடுப்பம் பாருங்க பெட்ஷீட்டு தலகாணி எல்லாத்தையும் எடுத்து இப்படி முன்னாடி குவிச்சு வச்சுக்கிட்டு அது அப்படியே சாபம் விடுது, திட்டுது, ரொம்ப கோபமாக திட்டுது. எப்படி எப்படி விடுறாம்பார், கொட்டு எப்படி விடுறாம்பார், எப்படி விடுறாம்பார், எப்படி விடுறாம்பார், நான் எப்படி தூங்குவேன், எப்படி தூங்குவேன் அப்படி கத்துது. நான் மெதுவாக சொன்னேன், பாட்டி உனக்காவது ஒரு பிரச்சனை, எனக்கு ரெண்டு பிரச்சனை. என்ன அவன் குறட்டை விடுறது பிரச்சனைன்னு நீ தீட்டிக்கிட்டு இருக்கிறியா, எனக்கு அதுவும் பிரச்சனை, நீ போடுற சத்தமும் எனக்கு பிரச்சனை, இப்போ நான் எப்படி மேலே தூங்குறது. அந்த பாட்டி சொல்லிச்சு, இது பாரு இப்படி குறட்டை விடுறான் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ரைஸ் மில் ஓடுற சவுண்ட் இருக்கும், இல்லை அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்க, ரொம்ப தாங்க முடியாத ஒரு சவுண்டு தான். அந்த பாட்டி எழுந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த பாட்டியால் தூங்க முடியல, எரிச்சலில் திட்டுது, கோவப்படுது, அப்படியே ஒரு மாதிரி ஏசுது பேசுது. அப்புறம் நான் மேலே சொன்னேன், பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஒரு வயசு இருக்குது, எவ்வளோ பெரியவங்க நீங்கள், இப்பெல்லாம் அவர் திட்டக்கூடாது, அவர் என்ன வேணும்னா கொட்ட விடுற, அவர் தெரியுமோ, அவருக்கு எதாவது தெரியுமா தான் கொட்டை விடுறோம் தெரிய போகிறதும், அது ஒரு சௌரியம் அந்த கொட்டை விடுறவாளுக்கு, தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க தான் அவளுக்கு தெரிய போகிறதே கிடையாது, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அது அவருக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் எதுக்கு அனாவசியமாக அவரை திட்டுறீங்க அப்படின்னு. இல்லை எப்படி தூங்குறது, எறும்பு மாடு வேணால் தூங்குங்க, நான் தூங்கியிருந்தேன். அந்த பாட்டி அவ்வளோ கோபத்தில் பேசுவேன். நான் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கிறேன், எதையுமே முழுசாக படிச்சதில்ல வச்சுங்களேன், அப்படி எப்படி படித்து வச்சுருப்பேன், அது என்னுடைய எனக்கு பிடிக்கும், ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுருப்பேன். சைக்காலஜியில் நான் படித்த ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வந்துடும், என்ன, எதிலும் ரசிப்பதற்கு ஒரு பகுதி இருந்தால் அதை பிடித்துக்கொள், எதிலும் ரசிப்பதற்கு ஒரு பகுதி இருந்தால் அதை பிடித்துக்கொள். நான் சொல்லித்தரது பெரிய விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், சண்டை இருக்கும், ரசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இருக்காது, அதை பிடிச்சுன்ட்டேன்னா ஓட்டிடலாம், முழு காலம் ஓட்டி முடிச்சு விடலாம், அதை ஒன்றாவதையும் ரசிச்சுட்டு அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். இது வந்து பெரிய சீக்ரெட், சைக்காலஜியில் கற்றுக் கொடுக்குற சீக்ரெட். நான் அந்த பாட்டிக்கு கற்றுக் கொடுத்தேன் ஃபீஸ் வாங்காமல். என்ன சொன்னேன், அந்த குறட்டையை கவனிச்சியா, என்ன அதான் அவர் வந்து ஒரு ஒழுங்காக செய்கிறார், எப்படின்னா அப்படி போய் அப்படி போய் அப்படி அப்படி கரெக்டாக கொண்டு போய் அப்படி மேல் ஸ்டைல போய் அப்படி கரெக்டாக அப்படியே விடுறார். அது அதில் ஒரு ஒரு ஒரு விதமான ரித்தம், ஒரு ஒரு நாதம், ஒரு அது ஒரு தரி அனுபவிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. ஐ எம் நாட் ஜோக்கிங், சீரியஸாக அந்த பாட்டிக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். பார் பார் பாட்டி அவர் எப்படி போறார் பாருங்க, அந்த பிச்சு எப்படி மேலே போறார் பாருங்க அப்படின்னு. அந்த பாட்டி என்னை எப்படியே பார்த்து, கிண்டல் பண்றியா, நீ கிண்டல் பண்றியா அப்படின்னா, இல்லை பாட்டி உங்களை நான் கிண்டல் பண்ணி எனக்கு என்ன போகுது, நீங்கள் தூங்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், தயவுசெய்து அதை கவனிங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. தம்பி நெசமாலுமா சொல்கிறேன், அம்மா சைக்காலஜியில் போட்டிருக்கிறாங்கம்மா, அதை ரசிக்கக்கூடிய பகுதியை தொடர்ந்து ரசித்தா என்ன தெரியுமா அர்த்தம், நம்ம மனசு இரிட்டேட் ஆகிட்டே இருந்தால் நம்மளை தூங்க விடாது, அதை ரசிக்க ஆரம்பித்தா நம்மளை அறியாமல் வித்ரா பண்ணுவோம், எண்ணங்கள் நின்று போகும், அப்படி தூங்க போயிடும். இது வந்து ஒரு கணக்கு இருக்கு, அந்த அந்த அந்த தாளக்கணக்கை சரியாக கவனிச்சா அப்படியே மைண்ட் வித்ரா ஆகும், அப்படியே தூங்கிடலாம். பாட்டி நீ கவனி அப்படின்னு என்ன ஒரு தடவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படியே அந்த பாட்டி அவரையே ஒத்து பார்த்தது. உடனே சீரியஸாக இருந்த பாட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சது, அது அது ரசித்த உடனே அது அறியாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சது. சார் யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ் இருக்கும் பாட்டி தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பிரச்சனை அதோட முடியல, ஏன் தெரியுமோ, பாட்டி குறட்ட அத அதை விட பயங்கரமான, அது எந்த தாள கணக்கிலையும் வரமாட்டேங்குது. ஆனா நான் வேடிக்கைக்கு சொல்லல, பாருங்க அது நாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, நாய்ஸ்லயும் நீங்க என்ஜாய் பண்றதுக்கான பகுதி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னா கவனிங்க, நாய்ஸ் பிகம்ஸ் மியூசிக், அதுவே ஒரு தரத்தில் சங்கீதமாக தரம் உயர்ந்து விடுகிறது. கொஞ்சம் கவனிக்கிறாப்புல அதை கவனிச்சோம்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கணக்கு ஒரு கட்டு இருக்கு இல்லையா, அதை கவனிச்சிட்டோம்னா உடனடியாக அது என்னாகிறது, அதை உள்வாங்குகிற நம்முடைய மனம் அதில் ஒரு லயத்தை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஒலிக்குப்பை சங்கீதத்தின் தரத்தை பெற்று விடுகிறது. நான் எதுக்காக இதை கற்றுக் கொடுத்தேன் தெரியுமா, வேறு தப்பா நினைக்காதீங்க, உங்கள் உறவுகளிலும் நட்புகளிலும் நீங்கள் விரும்புகிற மாதிரியே உறவுகள் இருக்க மாட்டார்கள், அவர்களது எண்ண குப்பைகளையும் நீங்கள் ரசிப்பதற்கும் உள்வாங்குவதற்கும் பழகிவிட்டால் வாழ்க்கை என்ற சங்கீதம் இனிமையுடையதாக எஞ்சிய காலம் முழுவதும் போ. சார் நீங்க நம்புறதே கஷ்டம், எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றார், என்ன சொல்றார், எங்க பெரியப்பா சார் மகாமட்டமான மனுஷன், ஒரு கோபத்தில் சொல்றார், மகாமட்டமான மனுஷன், ஏதோ சித்தப்பா ரொம்ப வசதி மாதிரியும் ரொம்ப கோபத்தில் சொல்றார். நான் என்ன சொல்ல முடியும் அவருக்கு, போய் கவுன்சிலிங்னு அவருக்கு என்ன ஆதரவு சொல்ல முடியும், நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கோயிலுக்கு போகிறது உண்டா அப்படி, கோயிலுக்கு போகிறது உண்டா, உண்டு. கோயிலில் யாரானா பிரசாதம் கொடுத்தா என்ன பண்ணுவேன், பிரசாதம் கொடுத்தா வாங்கி கள்ள ஒத்திக்குவேன். சக்கர பொங்கல் கொடுக்குறா கோயிலில் சாப்பிடுவேளா இல்லையா, சாப்பிடு. சக்கர பொங்கல் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தாலோ இல்லாட்டி கொஞ்சம் ஒரு கல் ஒன்று உள்ளே வந்துட்டாவோ கோயிலில் போய் சண்டை போடுவேல. நீங்கள் வேறு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற போது ஒன்று இருந்தால் சண்டை போடலாம், கோயிலில் பிரசாதம்னு கொடுக்குறா கொடுக்க, நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குறோம் கல்லை ஊற்றுறோம் அப்படியே சாப்பிட்றோம். ஏன், அதுக்கு என்ன பேர், பிரசாதம். பிரசாதத்தோட லட்சணமே என்ன தெரியுமா, எது கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்வது, எது கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்வது, அதான் பிரசாதம். இப்போ கோயிலில் கொடுக்குற சக்கர பொங்கல் பிரசாதம்னா வாழ்க்கையில் உனக்கு தரப்பட்ட பெரியப்பாவும் பிரசாதம் தான், சித்தப்பாவும் பிரசாதம் தான், உன்னுடைய உறவுகள் முழுவதும் உனக்கு பிரசாதம் தான். நாம் நீ என்ன தகுதி உடையவனோ அதற்கேற்ற உறவுகளை இறைவன் உனக்கு கொடுத்துருக்கிறார், நீ எதை வாங்குறதுக்கான டிசர்விங் பர்சனோ அதை தான் உனக்கு கொடுத்துருக்கிறார். அப்புறம் ஏன் மாமனாரை கோச்சுக்கிற, மனைவியை கோச்சுக்கிற, பெரியப்பாவை கோச்சுக்கிற, சித்தப்பாவை கோச்சுக்கிற, உன் தகுதிக்கு ஏற்ற பிரசாதத்தை தான் பிரபஞ்சம் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய தகுதி என்னவோ அதற்கேற்றதை இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் சிக்கல் பண்ண மாட்டோம், குழம்ப மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஆத்திரமடைய மாட்டோம், அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்போம். சரி, இப்போ சங்கீதத்துக்கு வாழ்க்கைக்கு இருக்கிற பலவிதமான அந்த ஊமைகளையும் அந்த ஒருமைப்பாட்டையும் நம்ம பார்த்தோம். இல்லை சங்கீதத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னா, சரீரத்தை தாண்டி மனதில் பிரவேசித்து மனதிலிருந்து ஆத்மாவுக்கு பிரவேசிக்கக்கூடிய வலிமை உடையது சங்கீதம் மட்டுமே. உடம்பிலேருந்து மனசுக்கு பிரவேசித்து மனசுலேருந்து ஆத்மாவில் பிரவேசிக்கக்கூடிய வலிமை உடையது. இல்லாட்டி ஆழ்வார்கள்லாம் அவ்வளோ அருமையான பாடல், ஒரு மாடு கண்ணனுடைய குழலை கேட்டது அது ஆனந்தமாக அப்படியே முக்தி அடைகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பாடலில் எழுதுவாங்களா. கிருஷ்ண எப்படா புல்லாங்குழல் வாசித்தான், சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொண்டு ஓதின போது என்ன நடந்தது, பறவையின் கடங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள், அது கண்குட்டி, கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு, காலை பரப்பி அப்படியே படுத்திருக்கு, கால் பரப்பிட்டு என்ன பண்ணல, செவியாட்ட ஹில்லாவே, காதை கூட அதால் ஆட்ட முடியலையாம். ஏன்னா அந்த அந்த வைத்த அந்த ஒலியை நோக்கியே தன்னுடைய காதுகளை வைத்து கொண்டு அந்த பசுமாடு படுத்திருக்கு அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது அது ரசிக்கிறது என்று அனுபவிக்கிறார். இப்ப இது எவ்வளவு பெரிய அனுபவம், ஒரு விலங்கை கூட, ஒரு விலங்கை கூட ஈர்த்து வேறொன்றில் கவனம் சிதற முடியாதபடி தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய வலிமை இசைக்கு உண். அதனால்தான் நாத்தோ உபாசனை என்று அதை குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய மனசு இருக்கு ரொம்ப சேட்ட பிடிச்சது, ஐயோ அதை ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல கண்ட்ரோல் வச்சிருக்க முடியாது. இந்த மனதை அப்படியே உள்ள இழுத்து, உள்ளுக்குள்ள அப்படியே இழுத்து தன்வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டுனா இசைக்கு உண்டு. அதனால்தான் அதுக்கு இசைன்னே தமிழ்ல பேர் வச்சான். ஏன், இசையாத ஒன்றை இசைக்க வைப்பது எதுவோ அது இசை. இசையாத ஒன்றை இசைனா ஒத்துக்காது. நீங்க இசைறீங்களா, நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு கேட்பான். இசைவு தெரியுங்களா, அந்த இசையாத ஒன்றை இசைய வைக்கக்கூடிய வலிமை உடையது எதுவோ அது இசை என்று அந்த இசைக்கு இலக்கணம் எழுதி வச்சான். அப்ப நம்முடைய மனது சுலபத்துல இசையாதது, அதை இசைய வைக்கக்கூடிய சக்தி நம்முடைய சங்கீதத்துக்கு இருக்கிற தனிப்பட்ட சக்தி. இந்த சங்கீதத்தை எல்லா இடத்துலேருந்து அனுபவிக்கலாம் என்பதுதான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய நுட்பம். என்னுடைய நல்ல நண்பர் ஒரு, ஏன்னா இப்போ இருக்கிற கவிஞர்களையும் நாம் வந்து நினச்சி பார்க்கணும் இல்லையா, அவர் இசை புரட்சின்னு ஒரு கவிதை எழுந்தார். கவிஞர் வாவே சுன் பேர், விவேகானந்தா காலேஜில் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனார் நல்ல கவிஞர் அவர். அவர் இசையை பற்றி ஒரு ரெண்டு செய்தி பாருங்க, ரொம்ப அழகான செய்தி அவருடைய கவிதையில் எழுதுகிறார். எங்கோ செல்லும் காற்று ஏனென்று தெரியாமல் தட்டு தடுமாறி தடம் மறந்து தனை மறந்து மூங்கில் துளை ஒன்றில் முகம் கவிழ, மூங்கில் துளையில் காத்து முகம் கவிழ்ந்துதான், மூங்கில் துளை ஒன்றில் முகம் கவிழ விழுந்தது கான். தூங்கிக் கொண்டிருந்த ஸ்வரங்கள், அந்த மூங்கில் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்வரங்கள், தூங்கிக் கொண்டிருந்த ஸ்வரங்கள் விழித்தெழுந்து அண்ணாந்து பார்த்தவுடன் அண்டம் அது மயங்கியது, அதுதான் இசை புரட்சி. அந்த மூங்கில்லேன்னு அந்த காத்து அண்ணாந்து பார்த்ததான் அது இசையா மாறிடுச்சு. அண்ணாந்து பார்த்தது

கால் ஊந்த இடமின்றி ககனவெளி அந்தரத்தை விட்டு பிரிந்து, வானத்தை விட்டு விடுச்சு, ககனவெளி அந்தரத்தை விட்டு பிரிந்து மண்ணோக்கி வருகையிலே தட்டுப்பட்ட ஒரு தகர கூரை தனில், ஒரு தகர கூரை, தட்டுப்பட்ட ஒரு தகரை கூரையின் மேல் ஒவ்வொன்றாய் உடைகிறது மழைத்துளி, தகர கூரை மேல் ஒவ்வொன்றாய் உடைகிறது, ஒரு தாளம் பிறக்கிறது, அதுதான் இசைப்புரட்சி. மேலேந்து வர மழைத்துளி அப்படி பட்டு அதுலேருந்து ஒரு தாளம் வருது. இது பெருசுல சார், இதை விட அற்புதமா அந்த கவிதையை முடிக்கிற போது ஒரு அடி சொல்றார், அடுப்பின் செங்காரங்கள், பழைய காலத்தில் அப்படி விறகடுப்பு இப்படி நெருப்பு போகும், அடுப்பின் செங்காரங்கள் மேலுள்ள பாத்திரத்தின் இடுப்பை சீண்டுவதால், அடுப்பில் உள்ள செங்காரங்கள் மேலுள்ள பாத்திரத்தின் இடுப்பை சீண்டுவதால் ஏற்பட்ட இளம் சூடு உள்ளே உலை நீரில் உவகை கொப்பளத்தில், உள்ளே உலை நீரில் உவகை கொப்பளத்தில் கள்ளத்தனமாக ஜதி சொல்லி பார்க்கிறது, அதுதான் இசைப்புரட்சி. இந்த அரிசி சோறு கொதிக்கும் இல்லையா, தள தள தள தளன்னு, அது கள்ளத்தனமாக ஜதி சொல்லி பார்க்கிறது, அதுதான் இசைப்புரட்சி. அப்போ ஒரு கவிஞன் இசை எங்க இருக்குன்னு பாக்குறான், எல்லாத்துலயும் இருக்கு. அடுப்புக்குள்ள சாதம் கொதிக்கிறதுல இருக்கு, கொட்டகையில மழை தண்ணி வந்து விழறதுல இருக்கு, அது புல்லாங்குழலையும் இருக்கு, வீணையிலும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு காலத்தில் இசை எல்லாவற்றிலும் இருப்பதாக ஒரு அனுபவம், ஒரு ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க இருந்தது. நான் ரெண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். இந்த இசைக்கு இருக்கிற மேன்மையினால் வாழ்க்கை உண்மைகளை எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் தமிழ் இசை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. நான் என்னுடைய நல்ல நண்பர்களோடலாம் நான் இதை பற்றி பேசினேன். இது வரைக்கும் நான் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சங்கீத ரசிகர்கள் முன்னாடி பேசுகிறனா ரொம்ப வம்பு, அதுக்காக ரொம்ப பல பேரோட பேசி குறிப்பெடுத்து நான் தயார் பண்ணேன். அவங்க சாரதா நம்பியரும் ரொம்ப அழகான ஒரு குறிப்பு சொன்னாங்க. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்ட இடம் ஒன்று வருது. அதில் உங்களுக்கு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. சுந்தரர் மேலே இருந்தார், கைலாசத்துலேருந்து பூமிக்கு வந்தார், வந்த இடத்துல அவருக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க, சடங்க சிவாச்சாரியார் பொண்ணு. அந்த கல்யாணத்தை சிவபெருமான் வந்து நிறுத்திவிட்டார், கல்யாணம் நடக்காது அப்படின்னு நிறுத்திட்டார். இது வரைக்கும் கதை எல்லாருக்கும் தெரியும் பெரிய புராணத்தில். அந்த நேரத்தில் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் அப்படின்னு ஒரு பாட்டு தேவாரம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தடுத்தாட்கொண்ட உடனே ஒரு பாட்டு பாடுகிறார். இப்படி பாடும்போது அவர் எத்தனை மணிக்கு அது சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அவர் பாடின நேரம், அந்த பாடின போது எத்தனை மணி இருக்கும், அவர் கல்யாணம் என்ன ஏற்பாடாகி என்ன நின்று எத்தனை மணிக்கு இந்த பாட்டை பாடியிருப்பான்னு கண்டுபிடிக்க முடியுமான்? ஒரு பெரிய ஆச்சரியம். சுந்தரர் அந்த பாடலை எந்த பண்ணில் பாடுகிறார் என்று குறிப்பு இருக்கு. இந்தளம், அந்த இந்தளம்ங்கிற பண்ணில் அவர் பாடுகிறார். இந்தளம் என்ற பண் தமிழ் பண் எப்படின்னு கேட்டால் மருத நிலத்தில் பாடுவது. தமிழில் எப்படி வச்சாங்க, முதல்ல ஐந்து நிலங்களுக்கும் பண்களை பிரித்தாங்க, ஒவ்வொரு நிலத்தில் ஒவ்வொரு பண் பாடுவது அப்படின்னு. பிறகு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தாங்க, என்ன பொழுது, இன்ன பொழுதுக்கு இன்ன பண் அப்படின்னு சொல்லி பொழுதுக்கு தகுந்த மாதிரி பண் கொண்டு வந்தாங்க. இப்போ விடிய காலில் பாடுறது பூபாலங்கிற மாதிரி கணக்குக்கு பொழுதை வச்சு கொண்டு வந்தாங்க. பிறகு மெய்ப்பாடு, அழுகைக்கு இது, சோகத்துக்கு இது, மகிழ்ச்சிக்கு இது, மெய்ப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பண் இசை என்று ஒரு கணக்கு வகுத்தாங்க. இந்த இடத்துல இந்தளம்ங்கிற பண்ணில் பாடுறார். இந்தளம் குறிப்பிட்ட இந்த பாடல் அமைப்பு எத்தனை மணிக்கு பாடுறதுன்னு தமிழ் பண்ணல ஒரு கணக்கு இருக்கு. காலை 10 முதல் 12 மணிக்குள்ளாக பாடுகிற அந்த பண் அமைப்பு. அந்த நேரத்து அந்த இந்தள பாடலை பாடி இருக்கிறதால இவர் கல்யாணம் நின்று போய் இவர் பாட ஆரம்பிச்ச நேரம் காலையில 10 to 12 இருக்கணும்னு சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் என்ற பெரியவர் பெரிய புராணத்துக்கு உரை எழுதும் போது ஒரு குறிப்பு சொல்றார். இப்ப பாருங்க, ஒரு பண் எந்த பொழுதில் பாடுவார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு வரலாற்று சம்பவமே எப்போது நடந்தது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பண்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி இருந்தன் இல்லையா? இத்தனை மணிக்கு இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு பண் என்பது தமிழ் வாழ்க்கையோடு இசைந்ததாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஒரு கருத்துக்காக சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் வருகிற ஒரு செய்தி சொன்ன. இன்னொரு செய்தி சகோதரி சாரதா தான் சொன்னார்கள், கம்பராமாயணத்தில் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சிறப்பு. அரசர்கள் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, பாடி தான் எழுப்புவாங்க. அரசர்கள் தூங்க போவாங்க, பாடி தான் தூங்க வைப்பாங்க. மண்டோதரி தூங்குற போது அந்த இசை எப்படி

0: இடத்துலலாம் கம்பன் எழுதுறாரு. அப்படி இசை கேட்கும், மண்டோதரி தூங்குறார், அரசர் அரசியர் இவங்கெல்லாம் தூங்குறது எழுந்திருக்கிறது எல்லாமே. கம்பன் அயோத்தியை பத்தி பாடுறார். அயோத்தியை பத்தி பாடும்போது என்ன சொல்றாரு, அரசர்களை எல்லாம் வந்து பாடி எழுப்பினார்கள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றார், அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை. சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்து பெண்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்களை வந்து ஓபன் பால்கனியில படுத்திருக்கிறாங்க. அவங்க சூரிய வெளிச்சம் வந்து தங்க கட்டில படுத்து பொன் ஒளி பரவி அந்த பெண்கள், அப்போ அவளையும் பாடி எழுப்புகிறார்கள், அந்த பெண்களையும் பாடி எழுப்புகிறார்கள். அப்ப இசை அவ்வளவு தூரத்துக்கு அரச குடும்பத்தோடு தொடர்புடையதா இருந்தது. இதுக்கு அடுத்ததான் ரொம்ப நுட்பம். இவளை சொல்லிக்கிட்டே இருந்த கம்மன் அடுத்தாப்புல ஒரு குறும்பு பண்ணார். இந்த அரசர்கள்லாம் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறதுக்கு யாரோ பாடினதுக்கு அப்புறம் எந்திரிக்கிற மாதிரி அங்க வந்து தாமரை பூக்கள்ல அன்னம் தூங்கிக்கிட்டு இருந்ததுதான். நம்மள யாராவது பாடி எழுப்பட்டுமே, எது அதுங்களுக்கு எண்ணம், அது என்ன, இந்த மனுஷன் மட்டும் ஒத்தனை ஒத்தன் பாடி எழுப்புறது, நம்மள யாராவது பாடி எழுப்பக்கூடாதா? சில பேர் பாடுனா எல்லாருமே எந்திரிச்சிருவான். இந்த அன்னப்பறவை நினைச்சுதான் நம்மள யாராலும் பாடி எழுப்பக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசையில படுத்திருக்கான். அது தூங்கும்போது கம்பன் கற்பனை பாருங்க, இந்த வண்டு இருக்கு இல்லையா, அது தாமரை சுத்தி வரும் இல்லையா, அந்த வண்டு இசை பாடி அன்னத்தை எழுப்பியது. வண்டு இசை பாடி அன்னத்தை எழுப்பியது. இது வரைக்கும் எந்த தப்பும் இல்லை, கவிதை கரெக்டா போகுது. ஆனா கம்பன் என்ன எழுதிட்டாரு, வண்டு என்ன ராகம் பாடிச்சு, என்ன பண் பாடிச்சுன்னு எழுதுறார், செவ்வழி அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த செவ்வழிங்கிறது தமிழ் பண்டிசில என்ன கணக்கு சொல்றாங்க, நெய்தல் நிலத்துல பிரிவு வருகிற போது அழுகையில பாடுகிறது பெருவாரியா, மாலை பொழுதுல பாடுவது, அதுவும் அது காலையில பாடுவது அல்ல, மத்தியானத்துல பாடுவது அல்ல. இந்த மீன் பிடிக்க போற நெய்தல் நிலம்னா மீன் பிடிக்கிற இடம் இல்லையா, கடலுக்கு கணவன் போயிருப்பான், அவன் திரும்பலேங்கிற சோகத்துல அந்த பெண்கள் அழுது கொண்டு பாடுவார்கள், ஐயோ கடல் மேல போனாரு, ராத்திரி வருவாரா வரலையா, நேரம் ஆயிட்டே போகுது, பொழுது போகுது, இன்னும் காணுமே அப்படின்னு. மீன் பிடிக்க போன சகோதரர்கள் வரலையேன்னு அவன் மனைவி மாறலாம் பாடுகிற, நல்ல கவனிங்க, மீன் பிடிக்கிற குளத்திலையும் பாட்டு உண்டு, இசை உண்டு, இசையோடு வாழ்ந்த மண் அது. அப்ப அவன் என்ன நினைக்கிறாளா, அப்ப பாடுகிற பாடலுக்கு செவ்வழி அப்படிங்கிற பண்ணு, இப்ப அது மாலையில பாடணும், இங்கதான் ஒரு சிக்கல் வருது. அப்ப கம்பனுக்கு தெரியாதா, இந்த வண்டுகள் செவ்வழி பாடிட்டுன்னு எழுதியிருக்கிறாரு, காலை நேரம் ஆச்சு, இது சாயங்காலம் பாட வேண்டிய செவ்வழி பண்ண பாடுது. இப்ப கம்பனுக்கு தெரியாதா வண்டுக்கு தெரியாதா, வண்டு மண்டா, மண்டு யாரு, செவ்வழி கம்பன் எழுதியிருக்கிறார். கம்பனுக்கு செவ்வழி என்பது மாலையில் பாடுவது என்பது தெரியுங்கிறதுக்கு வேற ஒரு பாட்டுல குறிப்பு இருக்கு, எந்தெந்த பொழுதுல என்னென்ன பாடுவாங்கன்னு ஒரு இடத்துல குறிப்பு சொல்லிக்கிட்டே வர்றார். செவ்வழி மாலையில் பாடுவதுங்கிற குறிப்பை கம்பன் முன்னாடியே சொல்றார். சார், மாலையில் பாடுகிற பாடல்னு சொல்ற செவ்வழிய இப்ப வண்டு பாடியது அப்படின்னு எழுதிட்டாரே, கம்பன் தப்பு பண்ணிட்டாரான்னு யோசிச்சா, இதுக்கு உரை எழுதிய வைமுகோ அவர்கள் ஒரு நயம் சொன்னார் பாருங்க, என்ன, வண்டு குடிச்சுட்டு பாடுதுடா, அதுக்கு என்னடா நேரங்காலம் தெரியும், அது மது அருந்தி விட்டு பாடுறது தானே அது, அதனால நேரங்காலம் தெரியல, சாயங்காலம் பாட வேண்டியது, காலையில பாடிட்டு உட்கார்ந்துருக்கு, இதை என்ன பெருசா நினைக்கிறீங்க அப்படின்னு வைமுகோவுடைய உரையில அந்த செவ்வழி பண்ணுக்கு ஒரு நயம் சொல்லுகிறேன். நான் எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, வாழ்க்கையோடு கலந்ததாக இசை எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்ததாக இருந்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கிறோம். நான் நிறைவா அந்த செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். எத்தனையோ கருவி இருக்கு, ஆனா கண்ணபெருமான் புல்லாங்குழல கையில வச்சிருக்கிறான். இந்த வாழ்க்கையில எத்தனை கருவிகள் இருந்தாலும் புல்லாங்குழலுக்கு நிகரான கருவி இல்லை அப்படின்னு, ஏன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இசைக்கருவின்னு சொல்றான். முதல்ல அந்த காட்டுல இருந்த மூங்கில்ல காற்று வண்டு தொலைச்சு காற்று உள்ள போய் வெளியே வரும்போது ஒரு அருமையான ஒலி கேட்கறத பார்த்துட்டு, ஆஹா இதுல சங்கீதம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, முதல் முதலாக தோன்றிய இசைக்கருவி எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, புல்லாங்குழல் தான் முதலாக தோன்றிய இசைக்கருவியா இருக்க வேணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். அந்த புல்லாங்குழல் கண்ணபெருமானுடைய கையில எப்போதுமே நீங்காம இருந்தது. இதுக்கு கபீர் ஒரு விளக்கம் சொல்றார், ரொம்ப அற்புதமான விளக்கம். கபீர் சொல்ற விளக்கம், ஏன் கிருஷ்ணனுடைய கையில எப்பவுமே புல்லாங்குழல் இருக்கு, மற்ற இசைக்கருவி எல்லாம் கருவி இல்லையா? இருக்கு, சரஸ்வதி கையில வீணை இருக்கு, சிவபெருமான் கையில டமருகம் இருக்கு, நீங்க ஒவ்வொரு தேவதை கையில ஒன்னொன்னு நம்ம கொடுத்துருக்கோம், பல விதமான ஆயுதங்களை கொடுத்துருக்கோம், இதுவே பெருமை. பல பேர் தெய்வங்களை படைக்கிற போது ஆயுதங்களை தான் கொடுத்தாங்களே ஒழிய, ஒரு இசைக்கருவிகளோடு தெய்வங்களை பார்த்த பாரம்பரியம் இந்த நாட்டின் பாரம்பரியம், அது ஒரு தனி பெருமை. இசைக்கருவிகளோட கடவுளை பார்த்து கோட்டன், குழலன், குறும்பன், புல்லாங்குழல் வாசிக்கிறவர், இது வீணை வாசிக்கிறவர் அப்படின்னு இறைவனை நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல கண்ணன் புல்லாங்குழலோட இருப்பதற்கு என்ன காரணம், கபீர் சொல்றார், மற்ற கருவிகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த குழலுக்கு இருக்கிறது என்ன சிறப்பு இருக்கிறது? அது ஒன்றுமற்றதாக இருக்கிறது. என்ன? எம்டினஸ். இப்போ மற்ற எந்த கருவி இருந்தாலும் அது உள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? புல்லாங்குழல் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காலி பண்ணால் தான் புல்லாங்குழல் இருக்கும். எந்த அடைப்புமே இருக்கக்கூடாது. எந்த அடைப்புமே இல்லைன்னா வாசிக்கிறவன் வச்சு அதை அற்புதமாக அப்படியே வாசித்து முடிச்சிடுறான். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாசித்து முடிச்சிடுறான். அதை கபீர் சொல்கிறார், நான் வெறும் மூங்கிலாக இருந்தேன், உள்ளே இருந்த எல்லா அடைப்புகளும் நீங்கின, என்னை அடைத்து கொண்டிருந்த எல்லாம் நீங்கிய பிறகு என்னில் பரமாத்மா பிரவேசித்து தன் கீர்த்தனங்களை வாசித்து முடித்து விட்டார். நீயும் காலியாகிவிடு, புல்லாங்குழலை போல் நீயும் காலியாகிவிடு, பரமாத்மா உன்னுள் புகுந்து தன் கீர்த்தனங்களை வாசிக்கட்டும். நம்ம எல்லாம் நிரப்பியிருக்கிறோம் அகங்காரத்தால். நான் ஜாதிய மொழிய இனோ என்ன படிச்சு, நான் படித்த படிப்பை எவன் படித்தான், எத்தனையோ அகங்காரத்தில் நிரப்பியிருக்கிறோம். நம்மில் பரமாத்மா பிரவேசிப்பதற்கு வழி இல்லை, ஏன்னா எல்லாம் அடைச்சிருக்கு. புல்லாங்குழலுடைய பெருமையே என்னன்னா ஒரு அடைப்பும் இல்லை, ஃபுல் எம்டினஸ், முழு காலியாக இருக்கு. இங்கே காலியாக இருக்கிறது காணாதுன்னு மேலே வேற தொலையோடு இருக்கு. எவ்வளவு காலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ காலியாக இருக்கு. அதுலேருந்து அற்புதமான இசை பிறக்கிறது. நாமும் ஒரு புல்லாங்குழலாக மாறுவோம், நம்மில் பரமாத்மா பிரவேசிக்கட்டும், நம்முடைய சங்கீதம் இனிமையாக ஒலிக்கட்டும்.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி மொன்றிய தமிழ் வானொலியின் சிறு சிறி நிகழ்ச்சியில் இன்று வைகை புயல் வடிவேல் அவர்களின் நகைச்சுவை மூன்றாம் பாகம் நீங்கள் கேட்டு மகிழலாம்.
4: என்ன இங்க வாங்க, என்ன ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடு எங்கன்னு இருக்கு?
5: ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடா? நம்ம சுப்பிரமணிய வீடா?
4: ஆமாண்ணே.
5: அவர் வீடு இங்க இருந்து நேரா போனோம்னா
4: போனோம்னே
5: அங்க ஒரு அய்யனார் கோயில் இருக்கு.
4: இருக்குனே.
5: அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா
4: திரும்பணும்னே
5: ஒரு டீ கடை இருக்கு.
4: இருக்குனே.
5: அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா
4: திரும்பணும்னே
5: ரெண்டு வீடு தாண்டி சுப்பிரமணிய வீடுதான்.
4: இங்க நிக்கல சார்,
5: பல்ல கீழ போட்டாம போகட்டு.
4: விவரம் சொல்ற இந்த ஊர்ல யாருமே இல்லனே.
5: அங்க இருந்து மஞ்ச பையோட வந்திருக்காயா?
4: அண்ணே தலைப்பாக்கட்டுனே.
5: என்னண்ணா
4: நீங்க சொன்ன மத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுனே, இந்த
5: அய்யனார் கோயில்
4: சொன்னீங்க
5: ஒரு தண்ணி கிணறு வரும்
4: வருதுனே.
5: அங்க இருந்து வலது பக்கம் திரும்பணும்னா
4: திரும்பணும்னே
5: ஒரு முளை கூட்டு தின்ன வரும்
4: வருதுனே.
5: அங்க இருந்து இடது பக்கம் திரும்பணும்னா
4: திரும்பணும்னே
5: ஒரு அஞ்சாம் கிளாஸ் பள்ளிக்கடை வரும்
4: வருதுனே.
5: அங்க இருந்து ரெண்டு வீடு தாண்டி
4: இடையில தண்ணி கிணறு அந்த கர்ம தானே தெரிய மாட்டீங்க.
5: இப்ப நீ சுப்பிரமணிய வீட்டுக்கு போனோம், உன்னை கொண்டு விட்டுட்டு மத்தவளை பாக்கட்டவா? கரும்பு தோட்டத்துல நானு சும்மா இருக்கேன், நீ பையோட ஜோலி
6: ஐயா. உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க.
7: என்னி அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன்.
8: ஒருத்தரையும் காணோம், ஓடி போயிருவோம்.

0: ஏண்டா சிரிச்ச?
1: சிரிக்கலண்ணே, கொட்டாய் விட்டேன்.
0: கொட்டாய் விட்டு கிட்ட வாடா.
1: சவிக்கமாண்ணே.
0: ஏண்டா, நான் சீக்கா கிடக்கிறேன்னு உங்ககிட்ட
1: சொன்னது என்ன? சவிக்கமா தானே கேட்டேன்.
0: நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறது வர சவிக்கமானு கேக்குறேன்.
1: சவிக்கமானு கேட்டது ஒரு குத்தமானே.
0: உன்னை எவன்டா சவிக்கமானு கேட்க சொன்னது? இனிமே சவிக்கமானு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவுக்கியமானு கேப்பியா?
2: மாட்டிட்டே. வாங்கின காச குடுக்க வக்கு இல்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா?
3: அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா?
2: ஏ நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற? நீ
3: என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்?
2: ஏ நீ தப்பா தான் பேச.
3: விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன்.
2: ஏ தெரிஞ்சே பேசுற. நீ
3: ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற?
2: ஏ நீ வேணா கோவப்படு. நீ வேணா கோவப்படு.
3: என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி?
2: நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமடா. காசு வாங்கின இல்ல என்ற கை நீட்டி. உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற. சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்ற. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா, சொல்ற. நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற.
3: போன வீட்டுக்கு போன
2: பர்தா, கடன் கொடுத்தா கேட்கப்படாங்க.
4: அப்பா, 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு, எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான்.
5: காலை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க.
4: நாங்க கையே உங்க கழுவ மாட்டோம், காலை எங்க கழுவுறது? நீ குழம்பு தப்பதான் பசிக்கு மனுஷனுக்கு.
6: டேய், நல்லது சொன்னா கேட்டுக்கடா, போய் கேட்டு வா. ஓ

0: காலை சரியா கழுவல, அங்கங்க சொட்டையா இருக்கு.
1: சாப்பிடுதா இல்லையா?
0: காலை சரியா கழுவலன்னா சனி பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு நாள் நல்ல மகாராஜா கால் கழுவும் போது சரியா கழுவாம ஒரு ஊசி மூணு அளவுக்கு சொட்ட இருந்ததுக்கே சனி பிடிச்சிக்கிச்சான். எப்படியோ இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்சிட்டேன். நான் ஊருக்கு போயிட்டாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதி வந்தாலும் என் மனசு தாங்காது. அதனாலதான் சொல்றேன்.
1: இப்ப சாப்பிடலாமா?
2: அண்ணே, நான் காலையெல்லாம் கழுவிட்டு கிளீனா வந்து உட்காந்துக்கண்ணே. நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: இவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து வை.
2: அம்மா,
3: வீட்டுல சும்மா விருக்கு விருக்குன்னு இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. அதான்
1: இந்த நலமகாராஜா கதை எல்லாம் பேச தெரியுதுல்ல? ஒரு மீன பிடிக்க தெரியாது உனக்கு? உன்ன யாரு இதெல்லாம் பண்ண சொன்னது? சொன்னா அதெல்லாம் பண்ண சொன்னாங்களா? அடிச்சு காலு கழுத்து நிறுத்தி கொண்டுடுவாங்க. ஓ, வேலையை பார்த்து நீ உட்காரணும்.
3: அந்த புள்ளை திட்டாதடா, பாவம் பயந்த புள்ள. ஏண்டா வெறும் சோத்தையே தின்றுட்டு இருக்க? அந்த மீன் ஒரு துண்டு எடுத்து தின்னு பாரு.

0: அதான் ஒரு வெள்ளை உருவமே ஒண்ணு வச்சிருந்தியா, இன்னும் கிடைக்குமா? எதுக்காகவேப்பா?
1: நான் சமைச்ச மீன் நல்லா இருக்க போய் தானே இன்னும் கொஞ்சம் கேக்குறீங்க?
0: ஆமா,
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன அம்புட்டு திட்டி திட்டீங்கள. எனக்கும் அப்ப தாக்கம் கூட எடுத்து வச்சுக்காம சமைச்சதுல அப்படியே அள்ளிட்டு வந்து வச்சேனே, அதுக்கு அந்த திட்டு திட்டீங்க. நல்ல மக்கள் அச்சா கதை சொன்னேன், ஏதோ உங்க நன்மைக்காக எனக்கு தெரிஞ்ச சொன்ன, அது தப்பா, அதுக்கும் திட்டீங்களே.
0: ஒரு குடும்பத்துல ஆம்பளை சாப்பிட உட்காந்தா நல்லா சாப்பிட்டோம்னு பொம்பளைங்க சமைச்சாலும் அப்படியே அனுப்பிட்டு வந்து வைப்பாங்க. நாம தான் ஒரு நோக்க ஜாக்கம் புரிஞ்சுட்டு ஒரு அளவா கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மிச்சம் வைக்கணும். இப்படி ஃபுல்லா அடிச்சுட்டியா? அப்ப அவங்க என்ன சாப்பிடுவோம்? அறிவு வேண்டாம் எனக்கு.
2: அந்த அறிவு உனக்கு எங்கடா போச்சு?
0: நீ சும்மா பார்த்தான் பாவம், எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டுல வாசி 1000 பேர் இருக்காங்க. நீ ஒரு ஒன்றைய சபை வச்சு சமைக்க சொன்னா பாவம் கண்ணில் போட அடிச்சு அழுது பாத்தியா?
1: நான் அது கல்ல, நீங்க திட்டினது நினைச்சு நினைச்சுதான் அழுவுறேன்.
0: ஒண்ணுலடா, நானும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சிவா சமாச்சாரங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ண, ஆனா இப்ப அந்த அடிச்ச ஒரு மீன் வெள்ள விளையா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லடா.
3: ஓ
0: ஐயோ, என்ன ருசி! ஒண்ணு வச்சுக்கலானே,
3: அதாவது
0: இந்த மீன் ஒரு பக்கம் வச்சு எல்லா சொத்து சொங்கலையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும் கேட்டாங்கன்னு வச்சுக்க, எனக்கு ஒண்ணு வேணா போயான், காலம் பூரா மீனே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற?
3: உண்மைதானே?
0: இன்னொரு விஷயம், ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த மீன் அடிச்சேன்னு வச்சுக்க, உடம்பு என்ன நாள்
3: கரெக்ட்.
0: ஐயே என்ன வடிவில் கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சோம் நல்லா. என்ன சொல்ற?
3: ஆமா கரெக்டா சொன்னீங்க.
4: இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? ஆஹா, என்ன கிண்டரா? புளியடராதிய, நாங்களாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா, பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா, மெச்சினேன் வீராங்கனா, மெச்சினேன். ஏண்டா உதாரா, வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்குறவன். என்னங்கடா, எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கா? அத்தத்தோ நாய விட மல்லிக்கிட்ட நம்மளால முடியாத ராஜா.
5: போட்டு போட்டு ஆகாது, இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க. பள்ளிமுறை போயிட்டானா?
6: தெரியாது.
5: ஐயம் போயிட்டானா?
6: தெரியாது.
5: சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்ன மனுக்கு எத்தனை கிலோமீட்டர்?
6: 22.
5: அப்ப சின்ன மனுக்கு நம்ம ஊருக்கு சொல்லுப்பா?
6: அது அந்த ஊருக்காரங்க தான் கேட்கணும்.
5: நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா.

0: சரிதான்டா.
1: அண்ணா வணக்கம்.
0: பாத்திர வேண்டியதான். என்னதான் ஒரு ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு
2: பண்ணிருந்தா தெரியுமாயா? நான் கட்டுக்கு போற பூசையா?
3: யாராவது மருத்து மேல இல்ல,
1: மருத்து மேல இல்ல, மோட்டர் பக்கத்துல.
3: ஓஹோ, நான் மருத்து மேலயானு பார்த்தேன்.
1: பார்த்து வாதி, சீக்கிரமா உடம்பு உடம்பு.

0: என்னடா அது?
1: அது ஒண்ணு, அது வெறும் கோணி. இது
0: இறக்குடா.
1: இல்ல, அது ஒண்ணு கோணில
0: இறக்கிட்டோம். அவரா
1: அவரா
0: யாருகிட்ட வந்து யார ஏமாத்துறது? காவல்ல கணத்த பரிசு வாங்க வேண்டாம். நானு
1: மோட்டர்
0: உங்க ஜாதகம் நல்லா இருக்குடா. இது மட்டும் மோட்டாரா இல்லாம தேங்காவா இருந்துச்சுன்னா உங்க தலைய சீவிர் பண்ணா சீவி போயா. இது யாரா கொண்டு போறது? மறந்து வச்சுட்டு போயிருவீங்க. அப்புறம் உங்க அட்ரஸ் எடுத்து அலையிறக்கி நாங்க இழிச்ச வேணும். கொண்டு போகலாம், கொண்டு போகலாம். எல்லாம்
1: தூக்குடா, தூக்குடா.
0: பார்த்து பக்கம் அவுந்தராம கட்டுங்கடா.
1: விடு, போ, வா வா,
0: போ, வரா. தேங்காய் எடுக்காம இருந்தா செத்தாண்டா. அடங்கோ புரா சத்தியமானான் காவல்காரே, நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே. எப்படி நம்ம காவல்? ஒரு தேங்காய் தூக்கிட்டு போயிருக்கா? மேல மாறு பையா.
2: ஏங்க, தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு போகாம இருக்கு, இதுக்கு போய் கவலைப்படுறீங்க?
0: உனக்கு புரியாதுடா வண்டி.
2: அண்ணே, மோட்டரை காணல.
0: மோட்டரை காணுமா?
2: மோட்டரை காணும்னு சொல்ற திருச்சிக்கிட்டு இருக்கீங்களே,
0: அது உனக்கு புரியாதுடா வண்டி.
2: அந்த பிச்சைக்கார நாய் புண்ணிய வடிக்காவது புரியுமா? பின்ன என்ன
0: மாங்கா மடைய மோட்டரை திருடு போக விட்டுருக்கா? திருச்சிக்கிட்டு இருக்கீங்களே. வாக்கு சுத்தமா இல்லாதால் வாக்கு சுத்தமா இருக்கணும். ராத்திரி காவல் காக்கும் போது என்ன சொன்னீங்க? ஒரு தேங்காய் திருட்டு போகாம பாத்துட்டு சொன்னீங்களா இல்லையா? வேணா எண்ணி பாத்துக்கங்க. மோட்டார பாத்துட்டு சொன்னீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு மோட்டார் வாங்கிவீங்க, பாத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு வந்து தேங்காவ காணா தேங்காய் மரத்தை காணாம்னு சொன்னீங்கன்னு
3: வச்சுக்கங்க. வச்சப்படாது, உதட்ட கடிச்சுக்குவேன்.
0: என்ன இதெல்லாம் என்ன ஒரே பூராட்டமா இருக்கு? கர்ம
3: என்ன மாப்பிள இது? கல்யாணத்தை பண்ணிட்டு என் பக்கத்துல வந்து படுத்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உள்ள போங்க மாப்பிள.
0: முடியாது மாமா, முடியாது.
3: இவனை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே. மாப்பிள, 10 ரூபாய் தரேன், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். உள்ள போறியா?
0: 10 ரூபாயா? போறேன் மாமா,
3: போறேன். என்ன மாப்பிள அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்தில் குபியா பாய வேண்டாமா? இந்தாங்க இந்த 10 ரூபாய வாங்கிட்டு உள்ள போங்க.
0: என்ன மாமா இது?
3: கோல்டு பிஸ்கட். வெளியே இருந்தா காணாம போயிடுமே, பத்திரமா உள்ள வச்சிருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தான். போங்க மாப்பிள. பாப்பா அங்க பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு, போங்க. அட பாவி, பணம் கொடுத்து பையனை உள்ள அனுப்புற ஒரே மாமா உலகத்துல நானா தான் இருக்கும். விதி விதி.
4: இந்தாங்க பால் சாப்பிடுங்க.
0: வெறும் பால் மட்டும் தானா? ஒப்பேன் பீர நிறைய பிஸ்கட் வச்சிருக்கான்ல, அது ரெண்டு எடுத்து கொடுத்தா.
4: ஐயோ, அது கோல்டு பிஸ்கட்டுங்க.
0: எந்த கம்பெனி பிஸ்கட் வருது? எனக்கு பால் வேணாம்.
4: கோபிச்சுக்காதீங்க, இந்த பழம் மாதிரி சாப்பிடுங்க.

0: ராத்திரி திறந்தது இன்னும் மூடவே இல்லை. சொன்னா நம்ப மாட்டீங்க. கையில பாதி வாயில பாதி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க.
1: ஏதோ பேய் பிசாச பார்த்துதான் மாப்பிள பயந்து இருக்கிறாரு.
2: ஆதி துலுக்காரத்தம்மா, பாலாடை அம்மா, முண்டக்கண்ணி அம்மா,
3: தள்ளுங்க தள்ளுங்க, பூசாரி வந்துட்டாரு.
2: யாரும் தள்ள வேண்டாம், என்ன சுத்தி நில்லுங்க, இல்லைன்னா நான் காத்துல பிறந்துருவேன். மாப்பிளைக்கு என்னாச்சு?
0: நேற்று ராத்திரி எதையோ பார்த்துட்டு அந்த பீதியில அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மாப்பிள.
2: மாப்பிள எதையோ பார்த்து பயந்துருக்கான்.
0: ஏன் பூசு, இப்ப நான் இங்கிலீஷ்லயா சொன்னேன்?
2: அவ எதை பார்த்து பயந்தானோ அத நானும் ஒரு முறை நல்லா பார்க்கணும்.
0: பூசு கவலையே படாதீங்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போறீங்க.
4: என்ன சித்தப்பா, இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
0: ஏன் என்னாச்சு?
4: அவருக்கு ஒண்ணுமே தெரியல சித்தப்பா.
0: ஒண்ணுமே தெரியலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாரு. சில விஷயங்கள்ல நீ தான் முன்னால் நின்று கத்து கொடுக்கணும்.
4: என்னங்க
0: என்னாப்ல பாட்டில் கைமா வர்ற?
4: நான் 10 ரூபா தருவேனா? நீங்க என்ன பாட்டில போட்டு வைக்கணும்?
0: குடு குடு குடு.
4: சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும்.
0: அவ்வளவுதானே, குடுத்தா போதும், முதல்ல கையில காசு வைய.

0: எம்மணி, இன்னைக்கு இது போதும் தா. ஒரு மனுஷ பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது.
1: ஐயோ, இது என்ன அக்கிரமமா இருக்கு?
0: ஏண்டி அலறற?
1: நான் தினமும் உங்களுக்கு 10 10 பணம் கொடுத்துட்டு இருந்தேன், இதுல எப்படி 50 10 வந்தது?
0: ஏண்டி, உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் கஞ்சிச்சிருக்கு நினைச்சியா? எதிர்த்த வீட்டு மங்களத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தடி, அது கொடுத்து 50 ரூபாய் தாண்டி. இது இதுக்கே வாய புலந்த மேனிக்கு இருக்கிய. நம்ம குருவமா கிழவி இருக்கே, குருவமா கிழவி 100 ரூபாய் தர்றேன், சாயங்காலம் களத்து மேட்டுக்கு வாடான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு தாண்டி நான் இப்ப கிளாமரா போய்கிட்டு இருக்கேன். வரட்டே
1: என்னங்க.

0: அதே கால் அதே கால் கண்ண மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான்.
1: சட்டையா
2: சார்

0: சார், ஏன் இப்படி தலை தெரிஞ்சு வர்றாங்க?
1: டேய், நீ கிட போறேன்
0: சார். நான் இங்க தான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்க, கூப்பிடுறேன் சார். ஏன் கூப்பிடுறீங்க?
2: என்ன இனிமையான விசில்!
0: நோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ.
3: என்னது, ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி?
1: இங்கிலீஷ் சார், எத்தனை எழுத்து தெரியுமாடா?
0: யார கூப்பிட்ட?
4: உங்களதான் சார்.
0: மூஞ்சி முகரையும் பாரு, மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற
4: அது இல்லடா. அது இல்லனே, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு.
0: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்லடா, நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். திறந்து பார்த்தா உள்ள இருக்க.
4: தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுகந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா?
0: ஏடா கத்துற, எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன்.
4: எங்க
0: பாக்குறீங்க?
4: என்ன தனியாடுது?
0: ரசிக்க விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதா?
5: ஆமா, நீங்க எங்க இங்க?
0: நானு இன்ஸ்பெக்டரா இருக்கமா? நானு
5: அவரு
0: அவனா? நீ என்னடா இருந்து
3: கான்ஸ்டபிள்?
0: கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா?
5: ஆமா. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே.
0: அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடிமட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே?
5: அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன், உள்ள வாங்க.
0: அம்மா செத்தண்டா, சுவாமி செத்தண்டா.
4: அண்ணா நான் போயிட்டு வரேன்.
0: தயவுல பக்கி அடிச்சலாம். வயசுல மூத்தனே, நான் உள்ள போய் நல்லது கட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு
4: அசையப்படாதான். உங்ககிட்ட
0: சொல்லக்கூடாதா?
4: போவேன்.
0: அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து உனக்கு லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா
4: எழுந்துடா. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
0: நீங்க தான் இன்ஸ்பெக்டர்.
4: அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க.
0: அதுதான், இங்க எங்க ஊர் போக கூடிய இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன்
4: நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க?
0: அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு
4: இருக்குமா? நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு
0: கேட்டா
4: சும்மா
0: விடக்கூடாது. இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க.
4: அடி விழுந்தது அக்கா ஆயிட்டு நானே. எந்தடா ஒழுங்க நில்லடா, கேப்படுறா, கேப்படுத்து கூட அந்த வேஸ்டி எடு, முகத்தோட
3: அண்ண சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போன போனதுன்னா எவ்வளவு தூரமா துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா?
0: கொடுக்கறதா? சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்துருக்கே மாட்டடா. நீ இந்த சந்தோஷமான ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு, அது எங்கயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுமதிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாரா நீ? இன்னொரு உலகத்துக்கே
6: தம்பி, இங்க இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் என்னது? இதுல ஒரு தேங்காய் கூட திருட்டு போகாம காவல் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.
0: நாளை காலையில வந்து பாருங்க, அசந்து போவீங்க. அசந்து
3: ஏங்க? இந்த மாங்காய் மடையில கொண்டு போய் காவலுக்கு வச்சிருக்கீங்களே, உங்களை என்ன சொல்ல?
6: டேய் வண்டி, அது எனக்கும் அந்த புண்ணிய கோடிக்கு மட்டும்தான் தெரியும்.
3: யார் அந்த பிச்சைக்கார நாயா?
6: யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கிறது முக்கியம்.
0: யாராவது யாராவது மருந்து மேல என்ற
3: மருந்து மேல இல்ல, மோட்டர் பக்கத்துல.
0: ஓஹோ, நான் மருந்து மேலையான்னு பார்த்தேன்.
3: பார்த்து வாதி, சீக்கிரமா உடம்பு விடும்.

0: என்னடா
1: அது வெறும் கோணி இது
0: இறக்குடா
1: இல்ல அது ஒண்ணு கோணில
0: யாருகிட்ட வந்து யார ஏமாத்துறது காவல்ல கணத்த பரிசு வாங்க வேண்டாம் நானு
1: மோட்டார்
0: உங்க ஜாதகம் நல்லா இருக்குடா இது மட்டும் மோட்டாரா இல்லாம தேங்காவா இருந்துச்சுன்னா உங்க தலைய சீவிர் பண்ணா சீவி போயா இது யார கொண்டு போறது மறந்து வச்சுட்டு போயிருவீங்க அப்புறம் உங்க அட்ரஸ் அடி அலையிறக்கி நாங்க இழிச்சா வேணும் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் எல்லாம் தேங்காய் எடுக்காம இருந்தா சேர்த்தாண்டா அடங்கோ புரா சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே எப்படி நம்ம காவல் ஒரு தேங்காய் தூக்கி போயிருக்கா மேல மாறு பையா
2: ஏங்க தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு போகாம இருக்கு இதுக்கு போய் கவலைப்படுறீங்க
0: உனக்கு புரியாதுடா வண்டி
2: அத போட்டுற காணும் என்ன
0: மோட்டர் காணுமா
2: போட்டுற காணும்னு சொல்ற சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே
0: அது உனக்கு புரியாதுடா வண்டி
2: அந்த பிச்சைக்கார நாய் புண்ணிய வடிக்காவது புரியுமா என்னட மாங்கா மடைய மோட்டர் திருடு போக விட்டுருக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே
0: வாக்கு சுத்தமா இல்லாதால வாக்கு சுத்தமா இருக்கணும் ராத்திரி காவல் காக்கும் போது என்ன சொன்னீங்க ஒரு தேங்காய் திருட்டு போகாம பாத்துட்டு சொன்னீங்களா இல்லையா வேணா எழுதி பாத்துக்கங்க மோட்டார பாத்துட்டு சொன்னீங்களா வேணா இன்னைக்கு ஒரு மோட்டார் வாங்கிறீங்க பாத்துக்கிறேன் ஆனா நாளைக்கு வந்து தேங்காவ காணா தேங்காய் மரத்தை காணாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க
3: என்ன
0: ஓ அங்கயா ஏன்டி என்ன சுத்தி நிறுத்துக்கிறான் ஏன்டி வர என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும்
4: சும்மா
0: வலிக்காம அங்க இருக்கிறது எனக்கு வலிக்குது இங்க
3: இப்ப நீ சும்மா இருக்கிட்டு போறியா
0: சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை வச்சுக்க நீங்க கடப்பாறை எடுத்து கூட கடாச்சுங்க சார் உசிருக்கு பாதம்லாம் மட்டும் பாத்துங்க சார்
3: இந்த மாதிரி வியாதிகள் நிறைய மருந்து வந்துருச்சு நிச்சயம் குணப்படுத்திடலாம் என்ன கொஞ்சம் செலவாகும்
4: பரவாயில்ல டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஆனா எங்க ஆத்தா குணமாகணும்
0: ஆமா டாக்டர் மனுஷனுக்கு பணமா முக்கியம் பத்திரம் தான் முக்கியம்
3: என்னது
5: பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே எனில் அருகில் வருகிறேன் கட்டி நசுங்கிருச்ச எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க
6: நல்லாவே பேட் பண்ணீங்க.
5: தேங்க் யூ மேடம், தேங்க் யூ.
6: நோ மென்ஷன்.
5: அம்மா நீங்க?
6: நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன்.
5: அப்படினா?
6: அப்படினா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம்.
5: சத்தண்டா சாமி.
6: நீங்க?
5: நானும் அதே ஸ்கூல்ல.
6: போதும்
5: டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான்
6: புரிஞ்சுக்கிட்டேன்.
5: நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச்
6: பண்ணிட்டீங்க.
5: டீச்சர், டீச்சர் என் பந்து.
7: குட் மார்னிங் டீச்சர்.
6: குட் மார்னிங். நீங்க
7: என்ன
8: குத்திட்டு நிக்குது?
7: பேனா சார்.
8: ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது?
7: இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிருக்கு சார்.
8: அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்த எடுத்து பையில வைடா. நோட்ட ஏறா. பின்புத்தி வளர்ந்துகிட்டு
7: இருக்குது.
0: என்ன ஒரே பூராட்டமா இருக்கு? கர்ம மாப்பிள மாப்பிள என்னது இங்க வந்து இப்படி நீட்டிட்டீங்க?
7: அட போங்க மாமா, எனக்கு கட்டாந்தரில் காட்டோடமா பார்த்தாதான் தூக்கம் வரும்.
0: இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவுமா மாமா? முதல் இரவுனா என்ன மாமா?
9: என்ன மாப்பிள, இதுவரைக்கும் இதை பத்தி நீங்க யாருக்கிட்டயுமே கேட்கலையா?
0: கேட்டேன். முதல் இரவுனா என்ன? நீங்க சித்தப்பாட்ட கேட்டேன். விட்டா ஒரு அற.
9: ஏன்?
0: அப்ப எனக்கு வயசு 5 மாமா.
9: ஏன் மாப்பிள, 5 வயசுல கேக்குற கேள்வியா இது? என்ன மாப்பிள இது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏன் பக்கத்துல வந்து படுத்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உள்ள போங்க மாப்பிள.
0: முடியாது மாமா, முடியாது.
9: இவனை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே. மாப்பிள 10 ரூபாய் தரேன், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். உள்ள போறியா?
0: 10 ரூபாயா? போறேன் மாமா, போறேன்.
9: என்ன மாப்பிள அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல குபிய பாய வேண்டாமா. இந்தாங்க இந்த 10 ரூபாய் வாங்கிட்டு உள்ள போங்க.
0: என்ன மாமா இது?
9: கோல்டு பிஸ்கட். வெளியே இருந்தா காணாம போயிடுமேன்னு பத்திரமா உள்ள வச்சிருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தான். போங்க மாப்பிள. பாப்பா அங்க பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு, போங்க. அட பாவி, பணம் கொடுத்து பையனை உள்ள அனுப்புற ஒரே மாமா உலகத்துல நானா தான் இருக்கும். விதி விதி.
10: இந்தாங்க பால் சாப்பிடுங்க.
0: வெறும் பால் மட்டும் தானா?
10: எனக்கு
0: பால் வேணாம்.
10: கோச்சுக்காதீங்க, இந்த பழம் மாதிரி சாப்பிடுங்க.

0: ராத்திரி திறந்தது இன்னும் மூடவே இல்லை. சொன்னா நம்ப மாட்டீங்க. கையில பாதி வாயில பாதி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க.
1: ஏதோ பேய் பிசாச பார்த்துதான் மாப்பிள்ள பயந்து இருக்கிறாரு.
2: ஆதி துளுக்காரத்தம்மா, பாவாடை அம்மா, முண்டக்கண்ணி அம்மா,
3: தள்ளுங்க தள்ளுங்க, பூசாரி வந்துட்டாரு.
2: யாரும் தள்ள வேண்டாம், என்ன சுத்தி நில்லுங்க, இல்லைன்னா நான் காத்துல பிறந்துருவேன். மாப்பிளைக்கு என்னாச்சு?
0: நேத்து ராத்திரி எதையோ பார்த்துட்டு அந்த பீதியில அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மாப்பிள.
2: மாப்பிள எதையோ பார்த்து பயந்து இருக்கான்.
0: ஏ பூசு, இப்ப நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்?
2: அவன் எதை பார்த்து பயந்தானோ அத நானும் ஒரு முறை நல்லா பார்க்கணும்.
0: பூசு கவலையே படாதீங்க, இன்னைக்கு என்ன நேரம் ஆனாலும் நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போறீங்க.
4: என்ன சித்தப்பா, இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
0: ஏன், என்னாச்சு?
4: அவருக்கு ஒண்ணுமே தெரியல சித்தப்பா.
0: ஒண்ணுமே தெரியலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லா டீமே தெரிஞ்சுக்குவாரு. சில விஷயங்கள்ல நீ தான் முன்னால் நின்னு கத்துக் கொடுக்கணும்.
4: என்னங்க
0: என்னாப்ல பாட்டில் கைமா வர்ற?
4: நான் 10 ரூபாய் தருவேனா? நீங்க என்ன பாட்டில போட்டு வைக்கணும்?
0: குடு குடு குடு.
4: சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும்.
0: அவ்வளவுதானே, கொடுத்தா போதும், முதல்ல கையில காசு வைக்க.

0: அம்மணி, இன்னைக்கு இது போதும் தான். ஒரு மனுஷன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது.
1: ஐயோ, இதெல்லாம் அக்கிரமமா இருக்கு.
0: ஏண்டி அலறற?
1: நான் தினமும் உங்களுக்கு 10 பணம் கொடுத்துட்டு இருந்தேன், இதுல எப்படி 50 ஆள் வந்தது?
0: ஏண்டி உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் கஞ்சிச்சிருக்கு நினைச்சியா? எதிர்த்த வீட்டு மங்களத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தடி, அது கொடுத்து 50 தாண்டி இது. இதுக்கே வாய புலந்த மேனிக்கு இருக்கிய. நம்ம குருவமா கலவி இருக்கே, குருவமா கலவி 100 தர்றேன், சாயங்காலம் கலந்து மேட்டுக்கு வாடான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு தாண்டி நான் இப்ப கிளாமரா போய்கிட்டு இருக்கேன். வரட்ட
1: என்னங்க?
2: பூரா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, டாக்டர் கேப்போம்.
3: ராஜாயினே இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி தராச்சா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வை அத்தை, கும்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்க மாப்பிள.
5: டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வரை எந்திரிச்சு பாருங்களேன்.
3: ஐயா, 4 வரை எந்திரிச்சு இல்லடி பிரச்சனை, நம்ம வரல எந்திரிக்கிறியா?
6: பண்ண
3: இல்ல சார், கட்ட வரல நிமிட்டு அதுக்கு போய் வீணா கட்டுது. இந்த அம்மா
1: எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர்?
3: அடிவு
6: நாலு நிமித்தினவனுக்கு 5 வரல நிமித்தம் மட்டும் என்ன வஞ்சனையான? இந்த கட்டவரல் நிமித்தத்துக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கே, அதை மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கியே, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 தூக்கிட்டு
3: போயிடலாம். எப்படியோ கட்டவரல் நிமித்தம் போதும் சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் கோடி கும்பிடு.
6: என்ன கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும்.
1: என்ன
6: மருந்தது?
1: மயக்க ஊசி.
6: மயக்கிட்டியே?
7: அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவர்மெண்ட் பாக்கணும். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4.
8: ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணுமா?
7: இப்படி இல்ல.
8: வேற எப்படி டீச்சர்?
7: நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை எப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும்.
8: சரி டீச்சர்.
7: வெச்சாச்சா? 1 2 3 4.
8: ஐயோ டீச்சர், உங்கிற மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர்.
7: அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல.
8: ஆமா,
7: கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன்.
8: எனக்கு அது போதும் டீச்சர்.
7: ஃபாலோ மீ.
8: போலாமே.
7: அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்க ஓடி வரணும்.
8: இது எங்க போய் முடிய போதோ?
9: அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்த.
10: கிழிச்ச, உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டோ, இதயத்துல என்னத்த வரைஞ்ச?
9: இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுற.
11: படித்தறிவால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு.
3: சார், வணக்கம் சார. எப்ப சார் வந்தீங்க?
9: நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள்ல போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு?
4: நாளைக்கு கணக்கு பரிட்ச சார்.
9: மூதே, இன்னைக்கு தான் கணக்கு பரிட்ச, நாளைக்கு பூகோளம்.
4: தெரியல, அவர் எழுந்து கேக்கணும்.
12: கிட்டவா கிட்டவா.
9: ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது?
4: அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க.
9: அதுக்கு நீ என்ன சொன்ன?
4: அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு.
9: என்ன சிரிப்பு?
4: ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார்.
9: அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன்
4: சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இந்த 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான்.

0: எதையுமே தொட மாட்டேன்.
1: கரெக்ட். ஓடுங்க, கால கால கால மலைங்க, கால மலைங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?
0: வண்டியை திருப்பி விடு,
1: திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற, ஏன் செய்யற? நல்லா வரும் போல ஏண்டா செய்யற? டேய் ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? மூணு நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா.
0: இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது
1: ஒண்ணு இல்ல சார், சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே போடாது.
0: இப்ப நான் பெருசா எடுத்துக்கல.
1: ஆமா,
0: இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு.
2: எங்க போயிட்டு வரீங்க?
3: என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே பிச்சைக்காரங்களுக்கு தாராளமா 10-10 பைசா தர்மம் பண்ணிட்டு வரேன்.
2: நீங்க என்ன தர்மம் பண்றீங்க? உங்க மாப்பிளை பாருங்க, தர்மத்திலே அசத்துறாரு. உங்களுக்கு புண்ணியம் கோடி, நீ வாட தங்கத்தை உருக்கலாம்.
3: புண்ணிய கோடியா? இந்த பேரை நான் எங்கேயோ
1: கேள்விப்பட்டிருக்கிறேன்.
3: என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இதுவரைக்கும் வந்தே பூரா நாயோட வந்தானுங்க, பிஸ்கட்டோட போயிட்டானுங்க. இந்த ஒரு நாய் மட்டும் பாவம் அனாதியா நின்னுக்கிட்டு இருக்கு மாமா. அதான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். கோல்டு பிஸ்கட்டியா போடுறீங்க? ஆமா, பீரோல இன்னும் பிஸ்கட் இருக்குதா? பீரோ இருக்கு மாமா, ஆனா பிஸ்கட் இல்ல.
0: எல்லா பிஸ்கட்டியுமே கொடுத்துட்டேன்,
3: எல்லா பிஸ்கட்டையும் கொடுத்துட்டேன்.
0: இதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்கிறேன்? இதே இந்த அனாத நாய்க்கு கொடுத்துரு. நான் பனாதியா நடு ரோட்ல போய் நிக்கிறேன்
3: மாமா.
2: அதான் மருமகன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, இனிமே வீடு ஒண்ணது இல்ல. போயா, போ, நடக்காத, ஓடு, போயா.
3: நாய்க்கு கோல்டு பிஸ்கட் கொடுத்த குடும்பம் இப்ப என்னையே நாய் மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கானுவோ?
2: ஏட்ட எழுதி போட்டு,
3: பொண்ணையும் கொடுத்து சொத்தி எழுதி வச்ச, இப்ப மாப்பிள்ள என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிட்டாரு. உப்புலியாப்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? போய
2: இல்ல, ஒட்டி இறக்கி வச்சுட்டு போ. அதையும் சேர்த்தா எழுதி கொடுத்துருக்கான், என்ன பத்திரத்தை காட்டுட்டுமா?
3: நீ இது வரைக்கும் காட்டுறது போதும், இதுக்கு மேல எதையும் காட்டிடாத, திக்குன்னு இருக்குது. ஏங்க, எங்க மாப்பிள்ள வீட்டையும் பொட்டியும் தான் எழுதி கொடுத்தாரா, இல்ல எங்களையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரா?
2: எழுதி கொடுக்கன்னு சொன்னாரு, எங்க முதலாளி தானாரு.
3: ஏன் அசையும் போதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இல்ல தம்பி? இந்த சொத்தையெல்லாம் வாங்கினது யாரு?
2: நான் தான். இவனா? ஒரு நாய் வச்சிருந்தவன் 1.5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான், 2 நாய் வச்சிருந்தவன் 1 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். நான் 10 நாய் வச்சிருக்கேன், இழிச்ச வாயனா? அதான் உன் வீட்டையே வாங்கிட்டேன். அந்த பையன் மட்டும் என் கண்ணு முன்னால வந்தான், அவனை என்ன பண்றேன்னு பாரு.
3: மாமா என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, இந்த வீட வச்சுட்டு எனக்கு கவலையா இருக்கியா? இது என்ன மாமா மான கட்டி வீடு, ஒத்தடுக்கு மாடி, பல அடுக்கு மாடியில பட்டணத்துல வீடு வாங்கிருக்கோ மருமே.
4: பட்டணத்துல பல அடுக்கு மாளிகையா?
3: என்ன மாப்பிள குழப்பறீங்க? இந்த வீட்டை வச்சு எவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிருக்கேன் பாத்தியா?
4: எது, இந்த புழுக்க வீட்டை வித்து 14 மாடி கட்டணம் வாங்கி இருக்கிறியா?
3: ஏ மாமா, இந்தா டாக்டர். மாமா படம் எப்ப வந்திருக்கு? 10 பின்னால வர. ஆமா அம்மா, இவன் பெரிய துபாக்கூர் அம்மா, இவனை நம்பி நீ போயிடாதே. நீ வாழா வெட்டி வந்தாலும் பரவாயில்ல, நான் விறகு வெட்டியாவது உன்னை காப்பாத்துறேன். வந்துரு வந்துரு.
5: மன்னிச்சிடுங்கப்பா, ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி, நான் வரமாட்டேன்ப்பா.
4: அப்படியா? இவன் ராமன், நீ சீதா, இவனை நம்பி போன நீங்க ரெண்டு பேரும் போத்துக்கு பயிலா துக்காங்கிறதான் சாப்பிட முடியா வரும். உப்புலியாப்பா,
6: என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது.

0: திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுஷே குறைஞ்சிடும் போல இருக்குது.
1: ஆமா
2: அரிசி சார், அரிசி ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி நான் பாருங்க.
1: ஆமா அரிசி. ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின?
2: இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக் முக்கு கடக் முக்கு கடக் முக்குன்னு சத்தம் கேக்குது சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னம்னா கடக் முச்சு கடக் முச்சு கடக் முச்சு.
1: சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது.
2: அப்ப மத்தனால வந்து போகாதா?
3: டேய் பசங்களா
2: சொல்லுங்க சார்,
3: நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு, அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா?
2: சரி சார்.
3: முன்னா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன்.
3: வணக்கம்.
4: கிளாஸ்ல எத்தனை பேர்?
3: 45 பேர்
1: சார். எதிரில் உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன்.
4: ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன?
2: உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன். சரி,
1: நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா?
2: தெரியவே தெரியாது சார்.
1: ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா?
2: சத்தியமா தெரியாது சார்.
1: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: இவ்வளவு அறிவுள்ள பையன 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ்.
2: சார், சார்,
1: உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகன்தான்.

0: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் மொன்றிய தமிழ் வானொலியின் சிரி சிரி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் அன்பு நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அன்றும் இன்றும் வரும் நேரம். துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்றுத்தந்த பாடத்தை மறந்துவிடாதே என்ற பொன்மொழிகளோடு உங்களுடன் நினைவது கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன். வணக்கம் நேயர்களே. அன்றும் இன்றும் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் உரிமை குரல் படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடியது.

எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் உலா வரும் நேரம். அன்றைய பாடல் கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக படம் என்ஆசை மச்சான், பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி அன்றைய பாடலாக வரும் பாடல் அவன்தான் மனிதன், பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

இது எம்டிஆர் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இதில் அன்றும் இன்றும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி இன்றைய பாடலாக வரும் பாடல் வாசலில் ஒரு வெண்ணிலா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடல் இதோ.

0: அன்பு உறவுகள் எழுந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி நல்ல நேரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலில் வயிற்றுக்காக மனச இங்க கைத்திலாடுறாம் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறந்தாண்டா சோறு என்ற வரிகள் என்னை மிகவும் கவர்ந்த வரிகளாக இருக்கிறது. இதோ உங்களுக்காக அந்த பாடலை வழங்குகிறோம், கேட்டு மகிழுங்கள் என் அன்பு சொந்தங்களே.
1: 1 2 3 4

தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

இசையென்ற இன்ப வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் எம்டிஆர் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அடுத்ததாக வரும் பாடல், அன்றைய பாடலை கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக கூலிக்காரன். இது படம், பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

0: அன்பு சொந்தங்கள், இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி என்னன்னன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அன்றைய பாடலாக ஒலிக்கிறது.
1: கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லா

சொல்லை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்த

நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி இன்றைய பாடலாக வரும் அடுத்த பாடல் சிந்து நதி பூ. இது படம். பாடல் இதோ.

செவிகளுக்கு தேனாமுதை கொடுத்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. அடுத்து பட்டிக்காடா பட்டணமா, இந்த படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து அன்றைய பாடலை கேட்டோம். இனி இன்றைய பாடலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தளபதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது பாடல். இது உங்களை மகிழ்விக்க.

அன்பு உள்ளங்கள் அழகாய் ரசித்துக் கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து வரும் பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக எஸ் சித்ரா பாடியது

இசை என்ற இன்ப வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எம்டிஆர் சொந்தங்களே, நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் ரெக்க படத்திலிருந்து வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: பாட்டாவே படிச்சுட்டே என்ன பாரதியார் பாட்டா
1: பாரதி பாட்டா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். இனி அடுத்து வரும் பாடல் உயர்ந்த மனிதன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இதோ பாடல்.

நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக வரும் பாடல் தாய்மாமன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: சிங்கம் நடக்க சேர்ந்திருக்கு, சேரதோட்டம் படிப்பிருக்கு.
1: மாப்பிள்ள நீ எதுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? அவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற?
2: பட்டம் படிச்சவன் என்ன பண்ணிக்கு

0: உனக்கும் சேர்த்து நான் வளர்ந்திருக்க ஒதுங்கி போவதென்ன வரம்போக்கு.
1: அப்புறம் என்ன மாப்பு போட்டு விட்டு இப்ப சொல்லு நீ 1000 முண்டம் பிசில் அடி.

என்ன பேசி புட்டு வீசி புட்டு ஒண்ணு கேட்டு வந்து.

காற்றலையில் கானமலைகளை கொட்டி கொண்டிருக்கும் உங்கள் எம்டிஆர் பண்பலையில் அன்றுமின்றும் நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக வரும் பாடல் வீரா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: டேக் ஒன். வணக்கம்.
1: இளையராஜாவே அசந்து வருவாங்க.
2: ரெடி டேக் 1 2 3 4.

0: நிகழ்ச்சியில் அன்றைய பாடலாக வீரா திரையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். சூப்பர் ஸ்டாரின் அன்றைய பாடலுக்கு இன்றைய பாடலாக வரும் பாடல் காலா திரைப்படத்தில் வருகிறது. இதோ கேட்டு ரசியுங்கள் என் அன்பு சொந்தங்களே. நேய உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அன்றும் இன்றும் தெளிவாக சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் காலத்திரைக்காக இதோ உங்களுக்காக வருகிறது.
1: வாட்டியே தங்க செல்ல நீ எல்லாட்டினா ஒண்ணமில்லை.

0: உலகெங்கிலும் இசைமலையை கொட்டி கொண்டிருக்கும் எம்டிஆர் வானொலியில் இது அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் மாயா பஜார் படத்திற்காக இதோ பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.

சந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும்.

சோறு சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா.

அன்றைய பாடலுக்கு இணையாக இன்றைய பாடல் யஜமான் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்போம்.

காற்றலையில் கானமலைகளை கொட்டி கொண்டிருக்கும் உங்கள் எம்டிஆர் பண்பலையில் அடுத்ததாக வரும் பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்து கொண்டிருக்கும் எம்டிஆர் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அடுத்ததாக வரும் பாடல், அன்றைய பாடலை கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக

எப்படி இருந்தது நேயர்களே? இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் என்ற அப்துல் கலாமின் சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.

0: தாங்க.
1: நீ
0: மன்னிச்சிருங்க, தண்ணில இவ குடிச்சையெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த ஷெட்ல தங்க அனுமதிங்க.
1: என் காஸ்ட்லி கார் நிக்கிற ஷெட் இந்த நாஸ்தி ஃபுல் ஆஃப் ஸ்னேக் கூடாது.
0: நாஸ்தியா? இவங்களை பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கே வெட்கமா இல்லையா?
1: சோசியலிசம் பேசுறியா?
0: அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரிகை பக்கம் பக்கமா
1: எழுதுறீங்களா?
0: அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கையா?
1: வேலை இல்லாத பசங்களுக்கு எனக்கு விரோதத்தை உண்டாக்குறியா? நீ கேர்ஃபுல், வாழ்க்கைய தொலைச்சுடுவேன்.
0: எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லு, எங்க கஷ்டத்துக்கெல்லாம் கோல் கொடுத்து உடம்புற இந்த தம்பியை பத்தி ஏதாவது பேசினா நாங்க பொன்னாரும் மாறிடுவோம்.
1: குரு சேர்க்கிறீங்களா?
0: நாங்க போயிடுறோம், வாங்க போலாம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. காற்றலையில் ஒரு மணி நேரத்துக்கு திரைகான நிகழ்ச்சி கேட்கலாம். திரைகான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க குவைட்டிலிருந்து உங்கள் இதய தோழன் பிஜின் ஜோய்.

இன்று திரைகான நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்பட பாடல்களை எடுத்து வரப்போகிறோம். முதலாக எங்கேயும் காதல் என்ற படத்தில் வரும் பாடல்களை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எங்கேயும் காதல் என்ற படத்தில் இனிமையான 6 பாடல்கள் வருகிறது. அத்தனை பாடல்களும் எங்கள் எல்லோர் மனங்களையும் வருடி செல்லும் நேரம் இது. இந்த படத்தில் வரும் முதல் பாடல், எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச. இந்த பாடலே கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. எங்கேயும் காதல் என்ற படத்தில் வரும் 6 பாடல்களும் மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த படம் டைரக்ஷன் பிரபுதேவா. இதில் வரும் அடுத்த பாடல் தீயில்லை புகையில்லை ஒரு வேள்வை செய்கிறாய் விழியிலே. இந்த பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எங்கேயும் காதல் என்ற படத்தில் வரும் அடுத்த பாடல் திமு திமு தீம் தீம் தீனும். இந்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. ஜெயம் தேவி ஹன்சிகா நடித்த இந்த படத்தில் வரும் அடுத்த பாடல் லோலிதா அலோலிதா. இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துடுவோமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM திரைகான நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரும் பாடல், நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, இந்த பாடலே கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இந்த படத்தில் வரும் அடுத்த பாடல் நங்காய் நிலாவே தங்காய். இந்த பாடலே கேட்கலாம்.
1: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM. எங்கேயும் காதல் என்ற படப்பாடல்கள் நிறைவுக்கு வந்தது. அடுத்ததாக இரண்டாவதாக எடுத்து வரும் படப்பாடல்களை கேட்கலாம். இரண்டாவதாக எடுத்து வரும் படம் ரெக்கா. இந்த படத்தில் இருந்து முதலாக வரும் பாடல் சண்டக்கடையிலே சக்கரை பண்ணு என்ற பாடலை கேட்கலாம்.
1: கிர்ர கிர்ர கிர்ர கிர்ர

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். ரெக்கா என்ற மூவியில் இனிமையான 4 பாடல்கள் வருகிறது. இந்த எல்லா பாடல்களும் மியூசிக் டி இமான். இதில் வரும் அடுத்த பாடல் புல்லப்பையா புல்லப்பையா ஏண்டா என்னை பார்த்தேன். இந்த பாடலே கேட்கலாம்.

0: இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. ரக்கா என்ற மூவியில் வரும் எல்லா பாடல்களும் லிரிக்ஸ் யுகபாரதி. இதில் வரும் அடுத்த பாடல்,
1: கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரே.
0: இந்த பாடலே கேட்கலாம்.

நல்லது என் அன்பு உறவுகளுக்கு, இதுவரை நேர்வும் திரைகான நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அத்தனை பாடல்களும் உங்கள் எல்லோர் மனதை வருடி சென்றிருக்கும். இன்னும் ஒரு திரைகான நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணையும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது குவைட்டில் இருந்து உங்கள் இதே தோழன் பிஜின் ஜோய். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர்

0: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன்.
2: நானும் அசிஸ்டன்ட் தான்.
1: ஆமா ஆமா.
2: என்ன
1: அசிஸ்டன்ட்? அண்ணே, டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு.
3: வேண்டாம், போனும் கூட. வணக்கம்.
1: நோ நோ சார்,
3: வணக்கம்
1: சார். யார் சார் அவன் இவன் பேசுறது?
3: இல்ல, அவன் இவன் என்ற படம் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழப்பம், அவனா இவன், இவனா அவன். அதான்
1: சார், அதிர்ஷ்டம் உங்க

0: வாய மூடுங்கடா.
1: அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க.
0: இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்ட விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்டகத்தை உள்ள வருதுடா. ரூம கிளீன் பண்ணி வைங்கடா. வெற்றி மீது வெற்றி வந்து.
2: என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா? ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா?
0: அடியே இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண நாளில பேரை போட்டவுன வியாபாரம் விட்டதை பிடிக்க போறே, விட மாட்டேன்.
2: எப்படியோ போங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆச்சு, நான் உங்களை விட்டு மிஸ் ஆயிடுவேன். ஆமா,
0: எப்படி மிஸ் ஆக முடியும்? நீ மிஸ்ஸஸ் தான்,
2: டைவர்ஸ் தான்.
0: இந்த ஆம்பளைங்களை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, டைவர்ஸ். இது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே ரெண்டு பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பேன்.
3: வரப்போற ஒரு பெரிய டைரக்டர், ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீ தான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்பா வில்லன் இருக்க பத்தியா? இந்த பாரு களத்துல இறங்கணும்னு வச்சுக்க, ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்துவானி வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திரையுலகத்தையே திருக்கடத்தம் போட வச்சிடலாம்.
4: கூடிய சீக்கிரமே இந்த ஸ்வப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என் கிட்ட காட்டுற மாதிரி மாத்திரம்.
3: ரெண்டு பேரும் சேர்ந்து
5: அண்ணா கார் வந்து
6: டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார், வணக்கம். நான் ஒரு பிறவி நடிகர். இந்த மனோகர டயலாக்
7: பேசுவேன்.
6: மன்னித்து விட சோழ சாம்ராஜ்யத்தை பெருமை காப்பாற்று.
1: ஏன்

0: நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். நரேன் சார், இது என் சித்தி. வணக்கம். இது என் ஒய்ஃபு. வணக்கம்.
1: இவர் பெரிய சினிமா டைரக்டர். இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்த, சமையல் கட்டல நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க.
2: உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, உங்களே இன்சிடென்ட் பண்றாங்க பாத்தீங்களா.
3: மகாராணி வேஷம் போட்டு நடந்து வரும் பாருங்க, எல்லாரும் ஓன்னு அழுவாக்கு.
4: அதுக்கு என்ன முதல்ல எங்க டயட் சாப்பாடு லிஸ்ட் கேளு.
3: என்ன வேணும் சொல்லுங்க.
4: இட்லி வடை, பொங்கல், பூரி கிழங்கு, சாதா தோசை, பெசல் தோசை, செட் தோசை, பரோட்டா, டீ, காபி, ஓல் ஆலிஸ், போன்விட்டா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை.
3: இவ்வளவுத்தையும் சாப்பிடுவாரு.
4: அவ்வளவு ஹோட்டல்ல இருக்கும். அதுல இருந்து ரெண்டு இட்லி போதும்.
3: சரி, உங்களுக்கு
4: நான் பியூர் ஏ.
3: என்னது?
4: நான்வெஜ்.
3: என்ன வேணும்?
4: ஹோட்டல் இருக்கிற மொத்தத்தை கொண்டு இறக்குங்க, சீக்கிரம் போய்.
0: என்ன குட்டி கோடம்பகதையே கொண்டாந்து வச்சிருக்கீங்க?
5: எல்லாம் அப்படிதான்.
0: இவர் யாரு? ஃபைனான்சியர்.
4: ஆமா சார், அதை பத்தி எதுவுமே தர மாட்டார்.
5: ஆமா, அவங்களாம் யாரு?
0: இவங்களாம் உங்க ரசிகர்கள், கதை கேட்க வந்திருக்காங்க.
5: நானும் படம் கட்ட வந்திருக்கேன், கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர் போய் பாக்க சொல்லுங்க. போங்க.
0: இந்த நாய் கதைய லீக் பண்ண.
5: பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படம் பண்ண வந்திருக்கேன். 50 இல்ல, காது மட்டும் தான் கதை கேட்கணும், மத்த நாளும் க்ளோஸ்டாவே இருக்கணும். ஏன்னா ஃபோன் மிஸ் ஆயிடும்.
0: நீ பெரிய டைரக்டர்.
5: ஆமா,
0: எல்லா ரெண்டு ஓட்டையும் மூடிக்கிறேன்.
2: காதை மூடிட்டா கன்ஃபியூஷன் ஆகுது.
5: ஆமா, உங்க அம்மா ஒய்ஃப் அவங்களுக்கு நீங்க படம் பண்றது பிடிக்காதா?
0: கண்டுபிடிச்சிட்டீங்களே.
4: இதுக்காக
5: இந்த குட்டை